ஏழு ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. எல்லை பூசல்களை நிவர்த்தி செய்து அரசதந்திர உறவை வலுப்படுத்த இரு தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்தியாவும் சீனாவும் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்த கூட்டு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளனர். எல்லா தரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று அவை கேட்டுக் கொண்டன. சர்ச்சைக்கு தீர்வு காண தேசிய அக்கறைகளை மதிக்கும் மற்ற வழிகளை நாடும்படி இரு நாடுகளும் கூறின. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடலில் தனது பிடியை கடுமையாக்கி வரும் நிலையில் சவுதி அரேபியா தனது எண்ணெய் விநியோக பாதையை மூடியிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிறகு சவுதி அரேபியா தனது கிழக்கு மேற்கு விநியோக பாதையை பெரிதும் நம்பியிருந்தது. தனது எண்ணெய் விநியோக கட்டமைப்பின் மீது ஆகாய தாக்குதல் நடத்தப்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக அந்த முடிவை எடுப்பதாய் அது சொன்னது. இதனால் எண்ணெய் விலை இன்னும் உயரக்கூடும். ஆளில்லா வானூர்தி ஈராக்கிலிருந்து அனுப்பப்பட்டதாக சவுதி அரேபியா நம்புகிறது. சிங்கப்பூரின் கைட் ஃபாயிலிங் எனும் நீர் சாகச விளையாட்டு வீரர் மேக்ஸ் மேடர் மீண்டும் ஐரோப்பிய பொது விருது போட்டிகளில் வெற்றியாளர் பட்டத்தை பெற்றுள்ளார். அவர் தொடர்ச்சியாக மூன்றாம் முறையாய் அந்த பட்டத்தை பெறுகிறார். 2021 2022 கூட அவர் வெற்றி வாகை சூடினார். 2024 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் மேடர் அந்த விளையாட்டில் சிங்கப்பூருக்கு வெண்கலப் பதக்கத்தை பெற்றுத்தந்தார். ஐரோப்பிய பொது விருது போட்டி துருக்கியவின் அக்யா நகரில் நடைபெற்றது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது, இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
7: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
7: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
7: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ATO 1 மற்றும் பிவாணி ATO 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: சரி, உங்களுக்கே தெரியும், கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max-க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1-க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1-ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max-ஐ இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: பரிவர்த்தன நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: அதிசய உலகம்.
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

கொஞ்ச கொஞ்ச பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம் நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க நித்தம் நித்தம்

0: இன்று பிறந்த நாள். அவர் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்துல இருந்து வந்த ஒரு கண்காட்சிய நான் ஒளிபரப்ப போறேன். அதாவது அந்த காணொலியில இருந்து இருக்கிற ஒளிய மட்டும் நான் ஒளிபரப்ப போறேன். அது என்ன படம், யாருடைய பிறந்த நாள், யார் அந்த நடிகர் என்பதை நீங்க சரியா கண்டுபிடிச்சு 9678898 என்ற எண்ணுக்கு அனுப்பி வைக்க போறீங்க. தயாரா இருப்பீங்க நம்புறேன். இது உங்களுக்கான காணொலியோடைய ஒளிபரப்பு. இதோ
1: உனக்கு பயம், என்ன பார்த்து பயம், என்னுடைய ஸ்டைல், கிரேஸ், சார்ம் இதெல்லாம் பார்த்து மயங்கிருவேன்னு பயம் இல்ல? அப்ப இல்லன்னு ப்ரூவ் பண்ண.
0: ஆமா நேயர்களே, இந்த ஒரு ஒளிபரப்பு தான். ஆனா அந்த ஒரு பாடல் வருது இல்லையா, அந்த பாடலை வைத்தே இது என்ன படம் என்பதை அனைவரும் கண்டுபிடிச்சு இருப்பீங்க. ஆனா இருந்தாலும் சற்று கடினமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு ஒளிபரப்பை நான் ஒளிபரப்பியிருக்கேன். சரியான பதில சொல்லுங்க, தவறான பதில சொன்னாலும் பரவாயில்ல, சரியான பதிலுக்காக வானொலி பக்கமாவே காத்துருங்க. இது ஒளி 9678 கேட்டாலே பரவசம்.

0: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. துவாசி நோக்கி செல்லும் பிஐ கிளெமன் டி வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐ புகிர் பாத்தோக் சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
6: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
7: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
6: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
7: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
6: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
8: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
9: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
10: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
11: டேக் ஆனியன், கட் கட் கட் பீசஸ்,
10: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
12: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
10: ஒலி 968. உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
13: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வானவில்லை.
14: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
15: நன்றி. 968
16: பரவசம்.

பலரும் சரியான படத்தை சொல்லிட்டீங்க. மௌனராகம் என்பது சரியான பதில், ஆனா அதாவது சரியான படம், ஆனா அந்த நடிகருடைய பெயருக்கு நடுவுலதான் பலருக்கும் ஒரு சில சந்தேகங்கள் எழும்பி இருக்குது. ஒரு சிலர் வந்து மோகன் அவர்கள்னு சொல்லிருக்கீங்க, ஒரு சிலர் கார்த்திக் அவர்கள்னு சொல்லிருக்கீங்க. சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திக். ஆமாநேயர்களே, கார்த்திக் அவர்களுடைய பிறந்தநாள் தான் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. பலரும் சரியான பதில சொல்லிட்டு வர்றீங்க, ஆனா ஒரு சிலர் வந்து மோகன் அவர்கள்னு சொல்லியிருந்தாலும் கூட சவரிமுத்து, சிதம்பரம் மற்றும் பிரியா, ராணி, வனிதா, உமா மற்றும் மணி, புஷ்பா, கோமதி, ஆனந்தன், தேவகி, இவங்க எல்லாரும் கார்த்திக் என்ற சரியான பதில சொல்லியிருக்காங்க. நடிகர் கார்த்திக் என்பதுதான் சரியான பதில். இன்னும் நிறைய பேர் உங்களுடைய பதில்களை, சரியான பதில்களை சொல்லிட்டு வரீங்க, ஆனா நீர தாமதமாக அனைவருடைய பெயரையனால சொல்ல முடியல. கவலைப்படாதீங்க, அடுத்த போட்டியில கண்டிப்பாக பங்கு பெறுங்க. அதுல நான் உங்களுடைய பெயரை நான் சொல்றேன், ஏன்னா அடுத்து 9 மணில இருந்து நம்ம டிக்டாக் லைவுக்கு போக போறோம். அதனால உங்களுக்கு டிக்டாக் இருந்தா டிக்டாக் லைவ் மூலமா என்னுடன் இணைந்துருங்க. நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நான் அவளை காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அவளை காத்துக்கிட்டு இருக்கீங்க நம்புறேன். தொடர்ந்து இணைந்துருங்க. இது ஒளி 9:08 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. பிஐஏ நோக்கி செல்லும் கேஜி பிரிக்லேண்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடி பிராடல் சாலை, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ கிளெமண்டி வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடி அங்முக்கிய அவென்யூ 3 வெளியேற்றத்திற்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ கேபிஏசிபிஇ, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 5 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வாயிலாக ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9.68
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 9.68 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்னும் சற்று நேரத்துல நம்ம டிக்டாக் லைவ், அதுல போய் ஒரு கலந்துரையாடல்ல ஈடுபட போறோம். ஆமா, அதே நேரத்துல நீங்க ஒலி பக்கமாவும் இணைந்திருக்கலாம், டிக்டாக் லைவ் அதன் மூலமாவும் நீங்க இணைந்திருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல்ல ஈடுபட போறோம். இணைந்திருங்க. இது ஒலி 9.68 கேட்டாலே பரவசம்.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. பிஐ நோக்கி செல்லும் கேஜே பிரிக்லேண்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடி பிராடல் சாலை, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ கிளெமண்டி வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடி அங்முக்கிய அவென்யூ 3 வெளியேற்றத்திற்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ கேபிஇசிபி, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 5 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தாரி நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
8: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

வணக்கம் நேயர்களே, இன்னும் சற்று நேரத்துல நான் உங்ககிட்ட கலந்துரையாடலுடைய அந்த தலைப்பை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். டிக்டாக் லைவ்லயும் ஒரு சிலர் இணைந்திருக்கிறீங்க. உங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் மற்றும் காலை பொழுது அருமையா சென்று கொண்டிருக்குது அப்படின்னு நம்புறேன். ஒரு சில 2000களில் வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல இந்த கலந்துரையாடல நம்ம ஈடுபட போறோம். அதனால நீங்க இன்னும் டிக்டாக் லைவ் ஜாயின் பண்ணலன்னா இப்பவே நீங்க அதுல சேரலாம்.

0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஏஒய் நோக்கிச் செல்லும் சிடி அங்கோக்கியோ அவென்யூ ஒன்று, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. நான்காம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனங்கள் பழுதாகி இருக்கின்றன. சாங்கியை நோக்கிச் செல்லும் பிஐஇ பிகே, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. மேலும் சாங்கியை நோக்கிச் செல்லும் பிஐஇ லார்னி சாலை, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: அலை கடலால திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
6: ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
7: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
8: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்கன்னு.
9: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
8: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
10: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
9: மனசுல உள்ளதே எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
8: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
10: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
9: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி நவீன் வழங்கும்
11: இரவினில்லாட்டம் இணை இல்ல கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இணை இல்ல கொண்டாட்டம்.
3: பறக்காம கேளுங்க.
12: We gonna blow the speakers baby.
3: ஒலி எங்கேயும் எப்போதும்.
11: ஏரோப்ளேன் பறக்கிறது பரமேல.
13: ஒன்று ஆறு எட்டு.

0: என்ன ஒரு விஷயம் அடிக்கடி இப்பொழுது நம்ம இந்த பேனா என்ற ஒரு விஷயத்த பயன்படுத்த மாட்டிக்கிறோம். அந்த காலகட்டத்தில்னா பேனா வந்து நம்ம சட்டை பைக்குள்ள எப்பொழுதுமே நம்ம கிட்ட ஒரு பேனா இருக்கும். ஆனா இப்பொழுது பேனா என்ற ஒரு விஷயத்த எங்க இருக்கு, பென் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோமே தவிர இதோ இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இல்லை. ஏன்னா அதிகமா யாரும் பேனா வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதற்கு காரணம் இப்பொழுது கைத்தொலைபேசி வந்து விட்டது. இந்த கைத்தொலைபேசியில இருக்கிற அந்த நோட்ஸ் செயலில தான் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம டக்குன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த கைத்தொலைபேசி தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம ஓல்ட் ஸ்கூல் பேனாவை பயன்படுத்தினா நம்ம ஓல்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஒரு காலத்திற்கு ஏற்ப மாறும் ஒரு சூழ்நிலையை எப்படி நம்ம மாற்றலாம், இல்ல இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ துவாபாயோ எக்ஸிட் 16A, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ ஜலான் யூனோஸ் நுழைவாயிலுக்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிலையை நோக்கி செல்லும் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வே மர்ச்சன்ட் சாலை, அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி.
4: முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
6: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
7: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு,
8: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
9: டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு.
10: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
11: கல்லுல ஊத்தும் போது சொயின்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
12: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: ஒலி ஒன்பது ஆறியத்துல இணைந்திருக்கிறோம் நேர்களே. டிக்டாக் லைவ்ல ஒரு சில சுவாரஸ்யமான கலந்துரையாடல நான் ஈடுபட்டு இருந்தேன். பலரும் அவங்களுடைய நிறைய விஷயங்களை பத்தி பகிர்ந்து கொண்டாங்க. நந்தினி அவர்கள் என்ன பகிர்ந்து கொண்டாங்க அந்த கலந்துரையாடல அப்படின்னு கேட்கலாம். வாங்க.
1: காலை வணக்கம், பேசுமித்தா நந்தினி பேசுறேன். ஓகே, பேனா வந்து இப்ப என்ன பர்சனலி வந்து ரொம்ப குறவுன்னு தான் சொல்லுவேன் கிஷ்மிதா. ஏன்னா இப்ப நான் வந்து வீட்டுல எப்படின்னா ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு என் போன்ல நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ நான் எங்க போனாலும் அது வந்து எனக்கு ரெஃபரலுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு பேனா வச்சு நான் பேப்பர்ல இல்லைன்னா அது மிஸ்பிளேஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா வந்து நான் இன்னும் பேனா நான் யூஸ் பண்ணுவேன். எப்பன்னா லைக் ஒரு பெரிய இவன் வீட்டுல செய்யறேன், ஒரு விசேஷம் செய்ய போறேன், இல்லைன்னா ஒரு பெரிய பட்ஜெட் போடணும் அப்படின்னா அதை வந்து நான் பேனா வச்சுதான் நான் வந்து
0: கைக்குள்ளேயே இருக்குது எந்த ஒரு விஷயம் என்றாலும் இந்த நாடிதான் நம்ம செல்றோம். அது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் டக்குனு நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த கைத்தொலைபேசியை தான் நம்ம எடுக்கணும். அந்த வகையில நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்வோம். ஏன்னா அந்த காலகட்டத்துல ஏதாவது ஒண்ணு எழுதணும் அப்படின்னா நம்ம கையில எழுதுவோம். அப்போனா உங்களுடைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சிலர் வந்து பேனாவை எடுத்து கையில எழுதுவாங்க. அதனா அந்த காலம்னா மாறி இப்பொழுது நம்ம கை தொலைபேசிய பயன்படுத்தி எல்லா விஷயங்களையும் எழுதி வச்சுக்கிறோம். பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம இது போன்ற டிக்டாக் லைவ் மற்றும் வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு சில கலந்துரையாடல ஈடுபடலாம். ஏதாவது ஒரு முக்கியமா இந்த ஒரு தலைப்பை பத்தி பேசினா எனக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும், எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைத்தீர்கள் அப்படின்னா அந்த தலைப்பு என்ன அப்படின்னு என் கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு அந்த ஒரு தலைப்பு பற்றி தனிப்பட்ட தலைப்பை பற்றி நான் ஆராய்ச்சி செய்யறேன். அந்த ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த ஒரு தலைப்பை பற்றியும் நம்ம பேசலாம் நேயர்களே. அதனால ஏதாவது ஒரு தலைப்பை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை பற்றி

0: மோசமான வார இறுதி. வார இறுதி
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE துவாபாயோ எக்ஸிட் 16A, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி

0: PIE ஜலான் யூனோஸ் நுழைவாயிலுக்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாலையை நோக்கி செல்லும் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வே மர்ச்சன்ட் சாலை, அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

ஒலிவன் வித ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேற்று இன்று நாளை இந்த படம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படம். இந்த படத்துல இருந்து வந்த பாடல் நம்ம கேட்க போறோம். அதற்கு பிறகு 10 மணி செய்திகள் உங்களுக்காக வரவிருக்கின்றன. வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. அதற்கு பிறகு எனக்கு மிகவும் பிடித்தமான அங்கம், உங்களுக்கும் மிகவும் பிடித்தமான அங்கம், பழைய பாடல்கள் அங்கம். இது ஒலிவன் வித ஆரியத்து கேட்டாலே பரவசம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ள

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹீரா பேகம். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்த கூட்டு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளன. எல்லா தரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று அவை கேட்டுக்கொண்டன. சர்ச்சைக்கு தீர்வு காண தேசிய அக்கறைகளை மதிக்கும் மற்ற வழிகளை நாடும்படி நாடுகள் கேட்டுக்கொண்டன. பிரிக்ஸின் 11 நாடுகள் மாநாட்டிற்காக இந்திய தலைநகர் புதுடில்லியில் கூடியுள்ளன. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் குறித்து அவை அக்கறை தெரிவித்தன. குடியிருப்பு பகுதிகளில் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துவது ஐக்கிய நாட்டு அணுசக்தி பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கும் அணுவாயுத வசதிகளை குறிவைப்பது போன்றவற்றை பிரிக்ஸ் சாடியது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாய் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகள் நீடித்த பதற்றத்துக்கு பிறகு இரு நாடுகளும் உறவை பலப்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்பதாக அவர் சொன்னார். இருநாட்டு வணிக தொடர்புகளையும் போக்குவரத்து இணைப்புகளையும் வலுப்படுத்த இந்திய பிரதமரும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் உறுதி தெரிவித்தனர். பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள திரு சி புதுடில்லி சென்றுள்ளார். அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வது 7 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. மிகப்பெரிய AI தொழில்நுட்ப நிறுவனமான என்த்ராபிக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி டேரியோ எமோடே, நிறுவனங்கள் AI தொழில்நுட்ப வளர்ச்சியை கவனமாக கையாள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதிநவீன ஆற்றல் கொண்ட அந்த தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து அக்கறைகள் எழுந்துள்ள நிலையில் அவர் அவ்வாறு கூறியுள்ளார். AI மாதிரிகளின் திறன்களை மேம்படுத்தும் வேகத்தை நிறுவனங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திரு அமோடே கேட்டுக் கொண்டுள்ளார். ஓபன் AI நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் அல்ட்மனும் XAI நிறுவனத்தின் உரிமையாளர் இலான் மஸ்கும் அந்த கருத்தை ஆமோதித்துள்ளனர். திரு அமோடேயின் கணிப்புகளை ஒப்புக்கொள்வதாக இருவரும் தெரிவித்தனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை செங்கடலில் தனது பிடியை கடுமையாக்கியிருக்கும் நிலையில் சவுதி அரேபியா தனது எண்ணெய் விநியோக பாதையை மூடியிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிறகு சவுதி அரேபியா தனது கிழக்கு மேற்கு விநியோக பாதையை பெரிதும் நம்பியிருந்தது. தனது எண்ணெய் விநியோக கட்டமைப்பின் மீது ஆகாய தாக்குதல் நடத்தப்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக அந்த முடிவை எடுப்பதாய் அது சொன்னது. இதனால் எண்ணெய் விலை இன்னும் உயரக்கூடும். ஆளில்லா வானூர்தி ஈராக்கிலிருந்து அனுப்பப்பட்டதாக சவுதி அரேபியா நம்புகிறது. ரஷ்யா உக்ரைனில் நடத்திய ஆகாய தாக்குதல்களில் 10 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். உக்ரைனின் கப்பல்களையும் ஆலைகளையும் குறிவைத்து தாக்கியதாக ரஷ்யா கூறுகிறது. நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குடியிருப்பு கட்டடங்களும் நாடெங்கும் இருக்கும் உள்கட்டமைப்புகளும் சேதமுற்றதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பிலிப்பீன்ஸில் பயணிகள் படகு தீப்பிடித்த சம்பவத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 76 உயர்ந்துள்ளது. அதிகாரிகள் மேலும் 41 சடலங்களை மீட்டுள்ளனர். 13 பேரை இன்னமும் காணவில்லை. பலவான் மாநிலத்துக்கு அருகே சம்பவம் நேர்ந்தது. மாண்டோரை அடையாளம் காண தற்போது மரபணு சோதனைகள் நடைபெறுகின்றன. தீ மூண்டதற்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. சிங்கப்பூரின் கைட் ஃபாயிலிங் எனும் நீர் சாகச விளையாட்டு வீரர் மேக்ஸ் மீடர் மீண்டும் ஐரோப்பிய பொது விருது போட்டிகளில் வெற்றியாளர் பட்டத்தை பெற்றுள்ளார். அவர் தொடர்ச்சியாக 3 முறையாய் அந்த பட்டத்தை பெறுகிறார். 2021 2022 கூட அவர் வெற்றி வாகை சூடினார். 2024 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் மீடர் அந்த விளையாட்டில் சிங்கப்பூருக்கு வெண்கலப் பதக்கத்தை பெற்றுத்தந்தார். ஐரோப்பிய பொது விருது போட்டி துருக்கியவின் அக்கியகா நகரில் நடைபெற்றது. இணையதள சேவை ஊழியர்கள் சாலைகளில் மேலும் பாதுகாப்பாக இருப்பதற்கு உதவ புதிய பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஈராண்டில் 1400 விநியோக ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு அது கை கொடுக்கும். அதற்காக போக்குவரத்து காவல்துறை, நில போக்குவரத்து ஆணையம், தேசிய விநியோக
வெற்றியாளர் சங்கம் ஆகியவை வேறு சில அமைப்புகளோடு இணைந்துள்ளன. இந்த ஆண்டின் முதல் பாதியில் சாலை போக்குவரத்து விபத்துகள் அல்லது மரணங்களில் சுமார் 55 விழுக்காட்டுச் சம்பவங்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுடன் தொடர்புடையவை. சராசரி ஓட்டுநரை விட இனிய சேவை ஊழியர்கள் சாலைகளில் கூடுதல் நேரத்தை செலவிடுகின்றனர். சமூகத்துக்கு முக்கிய சேவையாற்றும் அத்தகைய ஊழியர்கள் பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்த உதவ வேண்டும் என்று 2 உள்துறை அமைச்சர் சிமென் சொன்னார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நிலவரம்.
1: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் ECP ஃபோர்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. SLA நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
5: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
5: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
6: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
4: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 வரை மட்டும்தான்.
1: ஒலி 9 ஆரியத்துல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் காதுக்கு இதமான 50கள் 70கள் 60கள் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக வரவிருக்கின்றன. அரிய பாடல்கள், இதுவரைக்கும் கேட்காத பாடல்கள், ஆனா மனதை நிகழ வைக்கும் பாடல்கள். TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்களுடைய குரல்ல அந்த அங்கத்தை நம்ம ஆரம்பிச்சோம். அதை தொடர்ந்து உங்களுக்காக மணமகள் தேவை படத்துல இருந்து ஒரு பாடல் வரவிருக்கிறது, கேட்டு மகிழுங்கள். AM ராஜா மற்றும் ஜிக்கி அவர்களுடைய குரல்ல, AM ராஜா அவர் உங்களுடைய இசையில இது உங்களுக்காக.
7: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
8: நரச்சனத்தி 9 ஆறு 8
9: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும்.

வாகனம் ஒன்றுபழுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் ECP ஃபோர்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்றுபழுதாக இருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. SLA நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.

இறைவனை நான் கேட்டிருந்தேன். மனிதன் எங்கே, மனிதன் எங்கே, இறைவனை நான் கேட்டிருந்தேன். படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, படைத்து வைத்தும்

ஒளி ஒன்பது ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பலரும் இந்த பாடல் போடுறீங்களா பிளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேட்ட பாடல்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா நிறைய பேரு நிறைய பாடல்களை விரும்பி கேட்பதுனால என்னால அனைத்து பாடல்களையும் போட முடியாது. அதனால என்னை மன்னித்து விடுங்கள். இருந்தாலும் அடுத்து 11 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் விருப்ப பாடல் அங்கம் இருக்குதே, அதுலயும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேட்ட பாடல்கள் நான் போடுறேன். அப்படி இல்லைன்னா மற்றவர்கள் கேட்ட பாடல்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நீங்கள் ஒளியின் உள்ள ஆசம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: Samsung Galaxy Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று கட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27

மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: கனியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக உன் விழியும் என் வாழும் சந்தித்தா. உன் விழிகள்
1: உன் கத்தியிலும் கூர்மை,
0: உன் இதழ்கள்
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கண்ணம்
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

உங்களுக்கு எப்படி இருக்கு?

மற்றும் 70கள் வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். கேட்பதற்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புற, கண்டிப்பா பிடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாம் தங்கம் இல்லையா, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அது முற்றிலும் உண்மைதான். அடுத்து உங்களுக்காக 50கள்ல வெளிவந்த எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல், நான் இந்த பாடல கையால தேர்ந்து எடுத்து போட்டிருக்கேன். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். AM ராஜா மற்றும் பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 9:06 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஒலி ஒன்பது ஆறு இணைந்திருக்கிறோம் நேயர்கள். விருப்ப பாடல் அங்கும் வந்து விட்டது. அதாவது உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை நீங்க கேட்கலாம். ஆமா, எந்த ஒரு காலகட்டத்துல இருந்து வந்த பாடலாக கூட இருக்கலாம். பழைய பாடல்கள் அங்கும் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பழைய பாடல்கள் தான் வேணும் அப்படின்னா கூட நான் அதை போடுவேன். ஆனா உங்களுக்கு வேற ஏதாவது பாடல் வேணும்னா கூட நீங்க கேட்கலாம் நேயர்களே. விஜய் அவர்கள் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வாங்க, அவர்களோட குரல் பதிவை அமைச்சிருக்காங்க, அதை முதல்ல நம்ம கேட்கலாம்.
1: காலை வணக்கங்க, என் பேர் விஜயாங்க. நான் வந்து ஒரு பழைய படம் கேட்கணும் ஆசைப்படுறேன். படம் வந்து பணத்துக்காக அப்படிங்கிற படத்துல, யாரும் இல்லை இங்கே இடம் இடம் அது சுகம் சுகம் அது தரும் தரும் ஆசை நெஞ்சம் எங்கே வரும் வரும் அது வரும் வரை கொஞ்சம் பொறும் பொறும். ரொம்ப அழகான ஒரு பாட்டு, அதை முடிஞ்சா போட முடியுமா? நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாத பாடலா விஜயா, இதோ உங்களுக்காக அந்த பாடல் வரவழைக்கிறது. கேட்டு கேளுங்கள். இது ஒலி 96.8 கேட்டாலே பர்ற பெஸ்ட். இது கிருஷ்மிதா உடனொலியினுள் லாசம்.

0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் பிஐ கிளமெண்ட் யாத்திற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சிடிஐ நோக்கி செல்லும் SLE லேண்டோ அவென்யூ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன மூட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
3: இஷாராவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கணைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கணைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கணைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
4: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: ஒலி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. 60களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக அடுத்து வரவிருக்கின்றன. TM சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல வந்த பாடல் சொன்னாலும் வெக்கமடா என்ற பாடல். ஆயுப் அவர்கள் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக விக்னேஷ் அவர்கள் அவர்களுடைய செல்ல மகளுக்காக அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. பி சுசிலா அவர்களுடைய குரல்ல வந்த பாடல் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்துல இருந்து வந்த பாடல். இந்த படத்துல இருந்து எல்லா பாடல்களும் சிறப்பா இருக்கும். ஆமா நேர்களே, இந்த படத்தை நான் பார்த்தது இல்லை, ஆனா இந்த படத்துல வந்த பாடல்கள் அனைத்தையும் நான் கேட்டிருக்கேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல வந்த அனைத்து பாடல்களுமே என் நெஞ்சில் ஓர் ஆலயத்தை பிடிச்சிருக்கு. அதனால வாங்க இந்த பாடல் நம்ம கேட்கலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது போன்ற ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் உங்களுக்காக வரவிருக்கின்றன.

0: டீயா போடு.
1: டீ தானே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

அடுத்து எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல்ல ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷான்ல இருந்து அவங்க இந்த பாடலை கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரல்ல வந்த பாடல். இதயம் படத்துல இருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில கேட்டு மகிழுங்கள். 90s வெளிவந்த பாடல்.

0: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
1: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
0: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
2: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீ லிசனுக்கு செல்லுங்கள்.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: மாதிரி பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவு என்ன, ஒரு ஸ்ட்ராங் டீ.

ஒளிபன்பதாரி இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பலரும் நிறைய பேரு இந்த வாட்டி உங்க பாடல்களை கேட்டீங்க, ஆனா நேரம் உண்மையிலே எனக்கு இல்ல, அதனாலதான் என்னால நிறைய பேருடைய பாடல்களை போட முடியல. அது மட்டும் இல்லாம முதல் முறை இந்த அங்கத்தை நான் படைக்கிறேன், அதனால ஏதாவது தவறு செஞ்சதுதான் என்ன மன்னிச்சிருங்க. படைத்தது கேட்டதுல எனக்கு இந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த முறை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்மிதா சிவராம். பாய்.

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அதிகமாக மருந்து உட்கொள்ள வேண்டிய மூத்தோருக்கு உதவ பில் பிக்ஸ் எனும் புதிய செயலி சோதனை செய்யப்படுகிறது. தேசிய பல்கலைக்கழக சுகாதார கட்டமைப்பைச் சேர்ந்த மருந்தாளர்கள் அதனை உருவாக்கியுள்ளனர். மருந்துகளை அடையாளம் காணவும் மருத்துவர் கொடுத்துள்ள மருந்து விவரங்களை சரிபார்க்கவும் செயலி உதவுகிறது. ஒவ்வொரு மூத்த நோயாளியும் சராசரியாக 9 மருந்துகளை கையாள்வதாக கண்டறியப்பட்டது. செயலி 4 அதிகாரத்துவ மொழிகளிலும் செயல்படும். அதில் 570 மருந்துகளின் விவரங்களும் அவற்றின் படங்களும் இடம்பெற்றிருக்கும். மூத்தோரும் அவர்களின் பராமரிப்பாளர்களும் அதிகப்படியான மருந்து மாத்திரைகளை சரியாக கையாள செயலி உதவும் என்று மருந்தாளர்கள் நம்புகின்றனர். சிங்கப்பூர் ஃபிட்னஸ் அலையன்ஸ் எனும் சிங்கப்பூர் உடலுறுதி கட்டமைப்பு, ட்ரூ ஃபிட்னஸ், ட்ரூ யோகா ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்கள் வேறு வேலை பெற உதவுகிறது. ட்ரூ ஃபிட்னஸ், ட்ரூ யோகா நிறுவனங்கள் மூடப்படுவதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டது. ஊழியர்கள் விருப்பத்திற்கேற்ப வேலை செய்வோர் என சுமார் 230 பேர் கூட்டமைப்பை அணுகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தேசிய பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் சங்கத்துடன் கூட்டமைப்பு இந்த முயற்சியில் இறங்கியுள்ளது. எனினும் கொடுக்கப்படாத சம்பளத்தை பெற்றுத்தர உதவப்போவதில்லை என்று அது சொன்னது. இந்தோனேசியாவில் 240 பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் படகு நடுக்கடலில் தொடர்பை இழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. படகு ஜாவா கடலில் காணாமல் போனது. சுராபாயா நகரிலிருந்து புறப்பட்டு படகு தென் கலிமந்தானின் பஞ்சார் மசின் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அந்நகரிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் படகு தொடர்புகளை இழந்தது. அப்போது வானிலை மோசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. யாரும் காயமுற்றதாகவோ உயிரிழந்ததாகவோ இதுவரை தகவலில்லை. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்த கூட்டு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளன. எல்லா தரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று அவை கேட்டுக்கொண்டன. சர்ச்சைக்கு தீர்வு காண தேசிய அக்கறைகளை மதிக்கும் மற்ற வழிகளை நாடும்படி நாடுகள் கேட்டுக்கொண்டன. பிரிக்ஸின் 11 நாடுகள் மாநாட்டிற்காக இந்திய தலைநகர் புதுடில்லியில் கூடியுள்ளன. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் குறித்து அவை அக்கறை எழுப்பின. குடியிருப்பு பகுதிகளில் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துவது, ஐக்கிய நாட்டு அணுசக்தி பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கும் அணுவாயுத வசதிகளை குறிவைப்பது போன்றவற்றை பிரிக்ஸ் சாடியது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாய் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகள் நீடித்த பதற்றத்துக்குப் பிறகு இரு நாடுகளும் உறவை பலப்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்பதாக அவர் சொன்னார். இருநாட்டு வணிக தொடர்புகளையும் போக்குவரத்து இணைப்புகளையும் வலுப்படுத்த இந்திய பிரதமரும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் உறுதி தெரிவித்தனர். பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள திரு சி புதுடில்லி சென்றுள்ளார். அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வது 7 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. மிகப்பெரிய AI தொழில்நுட்ப நிறுவனமான என்த்ராபிக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி டேரியோ எமோடே, நிறுவனங்கள் AI தொழில்நுட்ப வளர்ச்சியை கவனமாக கையாள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதிநவீன ஆற்றல் கொண்ட அந்த தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து அக்கறைகள் எழுந்துள்ள நிலையில் அவர் அவ்வாறு கூறியுள்ளார். AI மாதிரிகளின் திறன்களை மேம்படுத்தும் வேகத்தை நிறுவனங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திரு அமோடே கேட்டுக் கொண்டுள்ளார். ஓபன் AI நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் அல்ட்மனும் XAI நிறுவனத்தின் உரிமையாளர் இலான் மஸ்கும் அந்த கருத்தை ஆமோதித்துள்ளனர். திரு அமோடேயின் கணிப்புகளை ஒப்புக்கொள்வதாக இருவரும் தெரிவித்தனர். ரஷ்யா உக்ரைனில் நடத்திய ஆகாய தாக்குதல்களில் 10 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர்.
உக்ரைனின் கப்பல்களையும் ஆலைகளையும் குறிவைத்து தாக்கியதாக ரஷ்யா கூறுகிறது. நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குடியிருப்பு கட்டடங்களும் நாடெங்கும் இருக்கும் உள்கட்டமைப்புகளும் சேதமுற்றதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பிலிப்பீன்ஸில் பயணிகள் படகு தீப்பிடித்த சம்பவத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 76 உயர்ந்துள்ளது. அதிகாரிகள் மேலும் 41 சடலங்களை மீட்டுள்ளனர். 13 பேரை இன்னமும் காணவில்லை. பலவான் மாநிலத்துக்கு அருகே சம்பவம் நேர்ந்தது. மாண்டோரை அடையாளம் காண தற்போது மரபணு சோதனைகள் நடைபெறுகின்றன. தீ மூண்டதற்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த பத்து பாடல்களின் தொகுப்பு. 10 இடத்தில்
1: நம்பர் 10.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
2: வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
3: 9 இடத்தில்
4: நம்பர் 9.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: எந்திரிங்க சத்ரி எந்திரிங்க
2: ரவி எதுக்கு காலம் காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க
1: நீங்க என்ன சம்பந்தமே நம்ம பேசிட்டு இருக்கீங்க
2: அதுவா ஏந்திரன் 10.0 ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே
1: காணவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும் நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்
2: ரவிஜி
1: சஜினி
0: வணக்கம் சிங்கை
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன? ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
0: மூன்றாம் இடத்தில்
4: நம்பர் 3.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: இரண்டாம் இடத்தில் நம்பர் 2.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலிவலிருப்பான வணக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழொலியில் முதலே இன்றைய காலை பொழுதிலே மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிதிசை.

மங்கள வாத்திய இசையாக நீங்கள் கேட்டது நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியிலே இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜோசு ராகு குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது யோசு ராக்கு குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ஜெனுலா புதின் பாய்சி குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஜெனுல் பாவ்தீன் பாயிசி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியில் இனி தொடர்கின்றது திருமுருகன் புகழ் மாலையுடன் புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர்.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழதியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அஸ்மன் சாம் ஷிபா யோசப் யாபியா குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அசுபன் சாம்ஷிபா ஜோசப் யாபியா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளில் என்னை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எஸ் சரளா பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது எஸ் சரளா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளில் இனி தொடர்கின்றது ஐயப்பன் புகழ் மாலையுடன். புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர்.

ஐயப்பன் போல் மாலையாக புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலியரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமலைகள் வரிசையில் என தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக வியாசர் லோரன்ஸ் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது வியாசஸ் லோரன்ஸ் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி இஸ்லாமிய கீதமாக நாகூர் இ.எம். ஹானிஃபா குழுவினர்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எம் ஹனிஃபா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகளின் நிறைவாக கிருஷ்ண கானமாக மால்குடி ஷோபா குழுவினர் பாடிய

மால்குடி ஷோபா குழுவினர் பாடிய கிருஷ்ண காடத்தோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலியூரிருப்பான வடக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

அன்புறவுகள், இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

எமது இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com அன்பின் குரல் .com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே,

ஆண்டின் புதுக்காலம் 24 வாரம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 103. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உடையவர்.

0: முதல் வாசகம். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறைவசனம் 30 மற்றும் அதிகாரம் 28, இறைவசனம் 7. வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றி கொள்கின்றார்கள். பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் ஜார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும். உன் முடிவை நினைத்துப்பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்துப்பார். கட்டளைகளில் நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினங்கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 103.

இரண்டாம் வாசகம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். திருத்தூதரான தூய பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 7-9 வரை. சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதுமில்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.

0: நற்செய்தி வாசகம் ஏழு முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கின்றேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்தே வாசகம். நூற்பிரிவு 18 இறை சொற்றொடர்கள் 21-25 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும், 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கின்றேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாரந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தல்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகின்றேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரைக் கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தாய் எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தல்க, நான் திருப்பிக் கொடுத்து விடுகின்றேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததைக் கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கோரினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
1: இனிய இதயங்களே, மத்திய பிரதேச மாநிலம் தேவாஸ் மாவட்டத்தில் ஆன்மீக பணியோடு சமூக பணியையும் செய்து வந்தவர் அருட்சகோதரி ராணி மரியா. இவர் 1995 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 25 நாள் சம்மந்தர் சிங் என்பவனால் குத்தி கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து சம்மந்தர் சிங் என்ற அந்த மதவெறியன் கைது செய்யப்பட்டு இந்தூர் சிறையில் அடைக்கப்பட்டான். இது நடந்து ஏறக்குறைய 8 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2003 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 24 நாள் அருட்சகோதரி ராணி மரியாவின் தாய் எலிசாவும் அவருடைய சகோதரி செல்மியும் சகோதரர் ஸ்டீபனும் இந்தூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சம்மந்தர் சிங்கை பார்க்கச் சென்றார்கள். நான் 40 முறைக்கும் மேலாக கத்தியால் குத்தி கொன்ற ராணி மரியாவின் குடும்பத்திலிருந்தா என்னை பார்க்க வந்திருக்கின்றார்கள்? அவர்களை எப்படி நான் எதிர்கொள்வது? அவர்களிடத்தில் நான் என்ன பேசுவது என்ற ஒரு விதமான பதை பதைப்புடனே அவர்களை பார்க்கச் சென்றான் சம்மந்தர் சிங். அவர்களை பார்த்த மறுவினாடி அவன் தன் இரு கைகளையும் கூப்பிக் கொண்டு விம்மி அழத் தொடங்கினான். அப்பொழுது அருட்சகோதரி ராணி மரியாவின் தாய் எலிசா யாரும் நினைத்து பார்த்திராத ஒரு செயலை செய்தார். எந்த கைகள் தன்னுடைய மகளை கத்தியால் குத்தி கிழித்தனவோ அந்த கைகளை அவர் அன்போடு முத்தமிட்டு, என்னுடைய மகளை குத்தி கொன்ற உன்னை நான் மனதார மன்னிக்கின்றேன் என்பதை சொல்லாமல் சொன்னார். இதனால் அருட்சகோதரியின் குடும்பமும் சம்மந்தர் சிங்கின் குடும்பமும் ஒன்றானது. தன் மகளை கத்தியால் குத்தி கொண்டவனை மன்னித்ததன் மூலம் அருட்சகோதரி ராணி மரியாவின் தாயாரும் அவருடைய குடும்பத்தினரும் மன்னிப்பிற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தார்கள். பொதுக்காலம் 24 ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை, நாம் விண்ணக தந்தையை போன்று தாராளமாய் நிபந்தனையின்றி மன்னித்து வாழ வேண்டும் என்ற செய்தியை எடுத்து கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியில் உள்ள உவமையில் வருகின்ற மன்னர் நம்முடைய விண்ணக தந்தை போன்றவர். எப்படி இந்த மன்னர் தாராளமாய் நிபந்தனையின்றி மன்னிக்கின்றாரோ, அப்படி விண்ணகத்தந்தை நம்மை தாராளமாய் நிபந்தனையின்றி மன்னிக்கின்றார். விண்ணகத்தந்தை மட்டும் நாம் செய்த குற்றங்களை மன்னியாது இருப்பாரெனில், திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போன்று அவருக்கு முன்பாக யாரும் நிலைத்திருக்க முடியாது. கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்கின்றார் என்பதற்கு சான்றே நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். விண்ணகத்தந்தை நம்மை தாராளமாய் மன்னிக்கின்றார். ஆனால் நாம் தான் நம்மோடு இருப்பவர்கள் செய்யும் தவறுகளை மன்னிக்க தயாராகாத நிலையில் உள்ளோம். அதைத்தான் உவமையில் வரும் மன்னிக்க மறுத்த பணியாளர் நமக்கு உணர்த்துகின்றார். விண்ணகத்தந்தை நம்மை தாராளமாய் மன்னித்தும் நாம் நம் சகோதரர் சகோதரிகள் செய்யும் குற்றங்களை மன்னிக்காமல் பழி வாங்க துடித்தால் நமக்கு என்ன நேரும்? பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர் என்கின்றார் சீராக்கின் ஞானநூல் ஆசிரியர். ஆகையால் நாம் பழிக்கு பழி என்ற எண்ணத்தை விட்டொழித்து பிறர் செய்யும் குற்றங்களை நம் விண்ணகத் தந்தையை போன்று தாராளமாய் மன்னித்து அவர் நமக்கு அருளுகின்ற மன்னிப்பையும் நல்வாழ்வையும் பெற்று மகிழ்வோம். மன்னிப்பு என்பது ஒரு கைதியை சிறையிலிருந்து விடுவிப்பதற்கு இணையானது. அந்த கைதி வேறு யாருமல்ல, நாமே என்பார் லெவிஸ் ஸ்மெதஸ் என்ற அறிஞர். ஆகையால் நமக்கு விடுதலையையும் நலமும் தருகின்ற மன்னிப்பு என்ற பண்பை நமது வாழ்வில் கடைபிடித்து வாழ்வோம். விண்ணகத்தந்தையை போன்று தாராளமாய் ஒருவர் செய்த குற்றத்தை மன்னிப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம்.
0: அமைதியின் ஊற்றும் உறைவிடமான இறைவா, உமது திருப்பெயர் என்றும் வாழ்த்து பெறுவதாக. உலகில் பல்வேறு நாடுகளில் வாழும் உமது பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசிர்வதியும், இனத்தால் இடத்தால் நிறத்தால் குணத்தால் மதத்தால் மொழியால் தொழிலால் அவர்கள் வேறுபட்டு இருந்தாலும் வேறுபாடுகளை மறந்து உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு உலக மேன்மைக்காக உழைக்கும் வரந்தாரும், நாடுகளிடையே பகை உணர்வுகள் மறைய உலகிலே சமாதானம் நிலவ அருள் தாரும். அன்பான இறைவா, எமது நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோரையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அவர்கள் செலவிடும் நேரத்திற்கு தக்க கைமாறு நல்கி அருளும். எமது இனிய இதயங்களின் குடும்பத் தலைவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றோம் தெய்வமே. உழைக்கும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும். குடும்பத் தலைவிகளையும் ஆசீர்வதியும். மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை அவர்கள் செய்ய உடலிலும் உள்ளத்திலும் அவர்களுக்கு நலன் தாரும். அவர்கள் பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் வளரச் செய்தரலும். தெய்வமே, வேலையில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் எம் இளைஞர் இளம் பெண்களுக்கு அவர்களின் திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட நிறுவனங்களுக்கு தூண்டுதல் தாரும். சீதனக் கொடுமையினாலோ பகை உணர்வினாலோ தடைப்பட்டிருக்கும் திருமண ஏற்பாடுகள் தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு நிறைவு காண செய்தரலும். குழந்தை பாக்கியமில்லாதோரின் குறைகளை களைந்து அவர்கள் மக்கள் பேறு அடைந்து தங்கள் சந்ததியால் உம்மை வாழ்த்தி வணங்க செய்தரலும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும் பிரிக்கும் சக்திகள் அகன்று போகவும் அருள் தாரும் இறைவா. கைவிடப்பட்டதாக உணரும் முதியவர்களுக்கு பிறர் ஒன்றுகோலாக இருந்து ஆதரவு அளிக்க அருள் புரியும். இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயாளிகளை தொட்டு குணமாக்கும். தீராத வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களினால் கைவிடப்பட்டவர்களுக்கு அற்புதமாக குணம் கொடுத்திடும் தெய்வமே. எல்லாவற்றையும் உம் பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறையமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறையமுதத்தில் மறையுரை வழங்கியவர் அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

0: நேர்கள் இதுவரை புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களோடு இணைந்து கொள்வோம். டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் எடுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.
1: நிதிய கலிக நேரம் 8:38. இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை தொடங்கிய சில்வெஸ்டர் தம்பராஜா அவர்களுக்கும் அவர் தம் குழுவினருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ்நொலியில் தொடர்ந்து வாழ்க்கைக்கு வருவது. இன்று புலர்ந்திருக்கும் இன்றைய நாள் எல்லோருக்கும் நலமான வளமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கையை அணிய வேண்டிக் கொண்டு தொடர்வது.

இந்திய ராசி பலனின் முதலாவதாக மேஷ ராசி பலன்களை பார்க்கும். மேஷ ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் யாவும் சாதகமாகவே முடியும். சகோதர வகையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு இன்று உதவிகரமாக இருப்பார்கள். இது மேஷ ராசி அன்பர்களுக்கானது. தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது இன்று பிற்பகலுக்கு மேல் காரியங்கள் அனுகூலமாகும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். எதிரிகள் பணிந்து வருவார்கள். பிறருக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகை இன்று கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ரிஷபராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து மிதுன ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது இன்று வழக்கமான பணிகளில் மட்டுமே நீங்கள் ஈடுபடுங்கள். பிள்ளைகளின் உடல்நலனில் கவனம் தேவை. உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் நாளாக இருக்கின்றது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில். தொடர்ந்து கடகராசி என்பவர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது அரசாங்க காரியங்கள் யாவும் அனுகூலமாகவே முடியும். ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணையை உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். இளைய சகோதரர் வகையில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் நாளாக காணப்படுகின்றது இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ஓர் உற்சாகமான நாளாக இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணை உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. தொடர்ந்து கன்னிராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற போது எந்த முடிவையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்லவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதிகமாக செலுத்துங்கள் கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளில். தொடர்ந்து துலாராசி என்பது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது இன்று உற்சாகமாகவே செயல்படுவீர்கள். ஓடி ஆடி திரிவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்ற செலவு செய்ய நேரிடும் என்பதால் கையிருப்பு கரையும். ஆனால் வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். பணிச்சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாளில் துலாராசி அன்பர்களே. தொடர்ந்து விருச்சிகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தொடங்கும் காரியம் அனைத்துமே சாதகமாக முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். முக்கிய முடிவுகள் எதுவும் இன்று எடுக்க வேண்டாம். பிள்ளைகள் வழியில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு சங்கடங்கள் தரக்கூடும். தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற போது சகோதர வகையில் அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும். அவசர முடிவுகளை இன்று நீங்கள் தவிர்த்து விடுங்கள். பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. தொடர்ந்து மகர ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் என்று மேம்படும். உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியை உண்டாக்கும். அரசாங்க காரியங்கள் இழுவறியாகும். அதிகாரிகள் கண்டிப்பாக நடந்து கொள்வார்கள். நண்பர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து கும்பராசி என்பவர்களது பலாபலன்களை பார்க்கின்ற போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்கள்.
இறுதியாக மீனராசி. மீனராசி என்பவர்களே புதிய முயற்சியிலிருந்து சாதகமாக பெய முடியும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார். பிற்பகலுக்கு மேல் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்கவும் மீனராசி அன்பர்கள். பன்னிரண்டு ராசிகளுக்கான பல பலன்களை பார்த்தோம்.

நிலைய கழிக நேரம் 8:45. நீங்கள் கேட்டுக்கொண்டு டி தமிழொலியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்க்கை வாழ்க்கை என்று டிஆர்டி குடும்பம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உற்றார் உறவினர் குடும்பத்தினர் இவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்பினால் உடனடியாகவே அழைத்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடலாம்.
1: இன்று பிறந்த நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தன.
0: உங்கள் வாழ்த்து நிகழ்வுகளை அனுசரணை நிகழ்வாக எடுத்து வரும்பொழுது அன்றைய தினம் முழுக்க உங்களது அனுசரணை நிகழ்வாகவும் இந்த வாழ்த்து நிகழ்ச்சி இடம்பெறும் என்பதையும் மிகவும் மகளுடனும் தாழ்மையுடனும் தெரிவித்துக் கொண்டு
1: பிள்ளைகள் போல்
0: இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் கேதேஷ்.
0: இனிய காலை வணக்கம். எங்கள் வதனா?
2: ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஆமா, நாங்களும் நலம். நன்றி.
0: இன்று
2: பிறந்த நாளை காணும் எங்கள் அக்காட பேத்தி சுவிஸ் பாசலில் அனந்தியா செல்வி அனந்தியா பிரதீஷ்.
0: அனந்தியா
2: பிரதீஷம்.
0: அனந்தியா பிரதி சொல்லுங்க.
2: பிரதீஷம்.
0: எங்களது பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகள் அடைகின்றோம். நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார் ரஜினி நாகேந்திரம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
3: அனந்திகா பிரதீஷுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்போதி விஸ்வநாதன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: இனிய கால வணக்கம். அன்பான கேதுவோடு உரையாடுவது மகிழ்ச்சி. உங்களோடு உரையாடும் பொழுதுதான் எனது குரலையே வெளியில கொண்டு
0: வந்திருக்கிறேன்.
4: வேண்டிக்
0: கொண்டு
4: நலமா இருக்கிறேன் கேது. நன்றி நன்றி.
0: அன்புக்கும்
4: ஆதரவுக்கும் எனக்கு பிள்ளைங்க பேர் சரியா
0: அனந்தியா
4: மற்றது வைபர்ல பிள்ளை ரஜினி வந்து சொன்னது வெளியில வேற இல்லையா? அதே முருகா பாருங்க. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி அனந்தியா பிரதீப்புக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். பிள்ளை நீண்ட ஆயுள் நிறை செல்வம் அட்டைசரியம் சகல சௌபாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் பலகலையும் கேட்டு பல ஆண்டு காலம் பார்ப்போட்டும் பிள்ளையாக வாழ்க வாழ்க வேண்டு வாழ வேண்டும் என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு. நன்றி வணக்கம் கேது.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம் கேது.
0: ஜோயஸ்ரீமா. ஜோயஸ்ரீமா நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கணும். நலத்துடன் சொல்லுங்களம்மா.
5: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு இன்று பிறந்தநாளை கொண்டாடும் குணநாகியின் மகளும் பவனாவின் பிறா மகளுமாகிய அனந்தியா
0: பிரதீஷ்.
5: அனந்தியா பிரதீஷ் பிள்ளையாச்சியா வேணும். குணநாகி சண்டைக்கு வந்துடுவா. அனந்தியா பிரதீஷுக்கு எங்கள் இதே நிறைந்த நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் நூறாண்டு காலம் பல கல்வியிலும் கேட்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என் இதே நிறைந்த வாழ்த்துக்களால் வாழ்த்துகின்றேன்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி நன்றி வணக்கம்.
5: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வைபருடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: காலை வணக்கம் கேது அவர்களே. நான் பாக்கியநாதன்.
0: வணக்கம் வணக்கம் திருமதி பாக்கியநாதன். நீண்ட இடைவெளியின் பின் உங்களுடன் பேசுகின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா?
6: நாங்க நிலமா இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் நிலமா இருக்க
0: அனைவருமே நிலமாக இருக்கிறோம்.
6: நாங்கள் வணங்கிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணாவின் அன்பு பேர பிள்ளை அனந்தியா அவர்கள், பிரதீஷ் அனந்தியா அவர்களுக்கு நிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை சீரோடும் சிறப்போடும் படித்து பட்டங்கள் பெற்று அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைகளுண்டு பேர் பண்ணி கொடுக்க வாழ்த்தி கொண்டு அவர் நீண்ட ஆயுளோட வாழ்வனோடு வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. நன்றி அம்மா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருப்போர் வணக்கம். திருமதி ராஜினி அல்போன்ஸ் இணைந்திருந்தார். தொடர்பு இங்கால வந்து தெரியவில்லை. இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் சகோதரர் கேது அவர்களே. திருமதி சிவசுந்தர்
0: வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
7: நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். அதே போல நீங்களுமே இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி அரண்யா அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விடவிருந்தேன் சகோதரன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தாக. நன்றி அம்மா. நன்றி வணக்கம்.
7: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ராஜினி அல்போன்ஸ். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
8: ஓமாம். நீங்க
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
8: எனக்கு வந்து வந்துட்டு நின்றுட்டு வந்தது. என்ன உங்களுக்கும் பார்த்துக்குறி மற்றது இன்று பிறந்த நாளைக்கான குணநாயின் மகள் அனந்தியா பிரதீபுக்கு எங்கள்
0: குடும்பத்தின்
8: சரி சரி நான் மகளாக்கும் நான் சொல்லிக்கிறேன் கவனிக்கல. சரி அனந்தியா பிரதீபுக்கு பிறந்த இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றிகள். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
9: வணக்கம். சரி என்ன
0: ராஜா ராஜாண்ணா வாழ்த்தி விடுங்கள் நலத்துடன்.
9: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் செல்வி அனந்தியா பிரதீஷ் அவர்களுக்கு சகல ஐஸ்வரம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கும் நல்ல பிள்ளையாக கல்வியில் சிறந்து வழங்கி பல பட்டங்கள் பெற்று முருகன் திருவள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வா பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்க்கவே எனது குடும்ப சார்பில் வாழ்த்தி கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றிகள். நன்றி வணக்கம். தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் நீண்ட இடவெளியின் பின் எங்கள் மூத்தியன்னா இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.

0: அடுத்ததென்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பாக விட வருகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும்
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருக்கின்றார் தேவன், இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம்.
2: அன்புக்கார வணக்கம்.
1: நலமாக இருக்கின்றீர்களா?
2: சிங்கப்பூர் குட்டியில் அந்த பேர் மாதிரி அவளுக்கு நான் நேற்று வாழ்த்து செய்ய எல்லாம் போச்சு. அவளுடைய பேர் ஓ அந்த குட்டிகளுக்கு இந்த பிள்ளைகள் வளர்ந்து எல்லாம் சின்ன பிள்ளைகளுடைய அவள் ஆரோக்கியம் வளர்ந்து நல்ல பிள்ளைகளா வளர்ந்து ஆரோக்கியம் வாழணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு அவருக்கு அந்த
1: கைலாசுக்கு என்ன
2: உறவுக்கும் என் குடும்ப பிறந்த வாழ்த்தை அவள் அறுக்கும் சொல்லிக்கொண்டு அவருக்கும் பிறந்த வாழ்த்து சொல்லிக்கொண்டு இன்று பிறந்த நாள் கொண்டாடும். என்ன சொன்னீங்க பேரு பேர்
1: மாதிரிட்டானா? பிரதீஷ்.
2: அனந்தியா பிரதேஷ் பிள்ளைக்கு என் குடும்ப பிறந்த வாழ்த்து. அவர் சின்ன பிள்ளை நினைக்கிறேன் அவரும் வந்து ஆரோக்கியம் வளர்ந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளையா வளர்ந்து நன்னுடன்பாடு ஒன்று வேண்டிக் கொண்டு டிஆர்டி நிகழ்ச்சி செய்த உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு மக்கள் எல்லாரும் ஆரோக்கியம் வைக்கணும் சொல்லிக்கொண்டு நான் விடவது. நன்றி வணக்கம்.
1: இணைந்து வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். எங்கள் மதனி மோகன்.
3: அவரே நலமா?
1: நலம் நலமாக இருக்கும். அலஸ்கூட்
3: அலஸ்கூட் அப்படியே இம்மா அலஸ்கூட் இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் செல்வி அனந்தியா பிரதீஷ் இந்த செல்ல குட்டிக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல் வாழ்த்துக்கள். செல்லம் வளர்ந்து என்ன செல்வி என்றபடியால நினைக்கணும் கொஞ்சம் வளர்ந்த ஆளாத்தானே இருப்பா. அவ என்ன சகல சௌபாகியத்தோடும் அவ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி ஆரோக்கியமாக வளர்ந்து அம்மா அப்பாவுக்கு பேர்வுகளை தேடி கொடுக்க வேணும், நீண்ட ஆயுளோடு வாழ வேணும் என்று வாழ்த்தி விட வருகிறேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வார்த்தைகளை தெரிவித்ததற்கு நன்றிகள், நன்றி வணக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைந்திருப்போர் வணக்கம். வணக்கம். சரி, அவரது தொடர்பை துண்டித்து இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி அனந்தியா பிரதீஷ் அவர்களையும் மற்றும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு அவர்கள் அனைவருக்காகவும் நான் தரும் பாடல்

இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனந்தியா பிரதீஷ் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு மலலைகள் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் மற்றும் திருமண நாள் சுப காரியங்களில் தங்களது விழாக்களை தங்களது கொண்டாட்டங்களை மன மகிழ்வு நிகழ்வுகளை கொண்டாடி கொண்டும் இருக்கும் அனைவருக்கும் எல்லா வளங்களும் பெற்று இயற்கை அன்னையின் ஆசியோடு எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெற்றுச் செல்வது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பவனியா வெடுக்குநாரி மலையில் பௌத்தவிக்கு தலைமையிலான குழுவினர் நேற்று விஜயம் செய்து மலை உச்சியில் பிரித்தோத்தல் வழிபாட்டில் ஈடுபட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் மத பதற்ற நிலைமையொன்று உருவாகியிருக்கிறது. மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையை பெற்றுத்தர கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் அறவழி போராட்டம் 1092 நாட்களை கடந்திருக்கின்ற போதிலும் இதுவரை தங்களுக்கான மேய்ச்சல் தரை தொடர்பில் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்று பண்ணையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுய பொருளாதாரத்தின் மூலம் தமிழ் மக்கள் வலுவடைந்துவிடக் கூடாது என்ற சிந்தனைக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவின் தந்திரோபாயமான வேலை திட்டங்களின் ஊடாக சாவுமணி அடிக்கப்பட்டுள்ளதாக இபிடிபியின் வேலனை பிரதேச ஆலோசனை குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் எல்லை நிர்ணய பணிகளுக்கும் எந்தவித நேரடி சம்பந்தமும் இல்லை. 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்த போது இந்த விதியை ஏன் உள்ளே சேர்த்தார்கள் என்று புரியவில்லை. உண்மையிலே எல்லை நிர்ணய ஆணைக்குழு எந்தவித அதிகாரமற்ற ஒரு குழு மட்டுமே என்று அதன் தலைவர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிகள் நிதியமைச்சு மற்றும் மத்திய வங்கியின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகர தாய்லாந்து தொழில்துறை அமைச்சரின் அழைப்பின் பேரில் எதிர்தினம் செப்டம்பர் 14 முதல் 16 வரை தாய்லாந்துக்கு உத்தியோர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பின்னணியை பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா பொன்ரவையில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் விவசாயிகள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ராஜபக்ச குடும்பத்தினர் மற்றும் அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் பற்றி பேசிய ஜனாதிபதி, இப்போது வந்து அழுவதை விட்டுவிட்டு திருட வேண்டாம் என்று அன்றே தந்தை மகனுக்கு சொல்லி இருக்க வேண்டும். தாயாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, சட்டம் அனைவருக்கும் சமமாகவே பிரயோகிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தான் எதிர்கொள்ளும் சவால்கள் தன்னை உடைத்து விடாதென்றும் மாறாக மேலும் பலப்படுத்தும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் இரும்பு கம்பிகளுக்கு மத்தியிலும் உங்களை நான் பார்க்கிறேன், உங்களின் உற்சாகமான ஆதரவு எனக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக ஆதரவாளர்களுக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார். ஆண்டாதிபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் மக்கள் பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வதை முன்னிட்டு சிங்கம் மற்றும் அதன் குட்டியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட விளம்பர காணொளியொன்று சமூக வலைதளங்களில் அதிக கவனத்தை பெற்றிருக்கிறது. 2029 ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச வெற்றி பெற்று நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு இதனையும் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி அன்றகுமாராவின் 2 ஆட்சி காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் இவற்றையும் நிறைவேற்றவில்லை என்பதோடு அதற்கான முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் கூட முன்னெடுக்கப்படவில்லை. மாறாக அதிகாரங்களை தமக்குள்ளே வைத்துக் கொள்ளும் வகையிலும் ஒரு கட்சி ஆட்சியை மையப்படுத்தும் நகர்வுகளும் தீவிரமடைந்து வருவதாக தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வெற்றிடமாக உள்ள கல்விசார் மற்றும் கல்விசாரா பணியிடங்களை விரைவாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் தாவலின்படி கொழும்பில் உள்ள வீடமைப்பு திட்டங்களில் 40% 40 மேற்பட்ட பழமையானவை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து தொடர்ச்சியாக தாமதமடைதல், தொடர்ந்துகள் ரத்து செய்யப்படல் மற்றும் தொடர்ந்துகளில் அடிக்கடி ஏற்படும் இயந்திர கோளாறுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது.
இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் சமீபத்திய இலங்கை விஜயம் வெறும் வழக்கமான ராஜதந்திர சந்திப்பாக அல்லாமல் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஏற்பட்டு வரும் ஆழமான புவிசார் அரசியல் மாற்றங்களின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. அம்பாந்தோட்டை துறைமுகம் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் சிமாட் சாவிகளை திருடி விற்பனை செய்த சட்டவிரோத குழுவைச் சேர்ந்த துறைமுக ஊழியர் ஒருவரும் தொழில் அதிபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பகா அஸ்கிரிய பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி தப்பிச் செல்ல முயன்ற வேன் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வேனின் சாரதி காயமடைந்துள்ளதாக வெளிவெறிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டை பிடித்த இருவர் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பதுளை மகியங்கனை பிரதான வீதியில் துன்கிந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் உள்ள மதித்தலே பகுதியில் 75 அடி பள்ளத்தில் பாய்ந்து வீடு மீது லொரியொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. புத்தளத்தில் காலமான அடையாளம் தெரியாத நபரின் ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய உறவினர்களின் உதவியை ஜனாசா நலன்புரி சங்கம் நாடியிருக்கிறது. குஸ்வகை போதைப்பொருள் தொகையை இலங்கைக்குள் கொண்டு வந்து அதனை கட்நாயக்கா விமான நிலையத்தின் பக்தர்களுக்கான சிவப்பு பாதை ஊடாக வெளியே கொண்டு செல்ல முயற்சித்த இலங்கை பயணியொருவர் விமானிய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பொது போக்குவரத்து பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களின் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. எல்நினோ கால்நடை தாக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் திருவண்ணாமலை மாவட்டத்தின் முள்ளிப்பொத்தானை பகுதியில் கிணறுகளில் நீர்வற்றி வறண்டு காணப்படுகிறது. கிழக்கிலங்கையில் பிரசித்தி பெற்றதும் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் வெர்கல் ஸ்ரீ சித்திர வேலாயுதர் சுவாமி தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோத்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியிருக்கிறது. இந்திய செய்திகளில் இந்திய நீதித்துறையில் கறுப்பு ஆடுகள் அதிகரித்து வருவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள உச்சநீதிமன்ற ஓய்வுபெற்ற நீதிபதி தீபக் குப்தா மக்களுக்கான அநீதிகளை நீதிமன்றங்கள் வெறுமனே பார்வையாளர்களாக வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாள் கூட்டம் டெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று நடந்தது. டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2026 நிகழ்வின் போது மோடி காலத்தால் அழியாத திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை ரஷ்ய கூட்டமைப்பின் விளாடிமிர் புட்டினுக்கு வழங்கியது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை மிகு தருணம் என்று தமிழ்நாடு ஆளுநர் அட்லேகர் கூறியிருக்கிறார். மேற்கு ஆசியாவில் அமைதியை நிலைநாட்ட பிரிக்ஸ் நாடுகள் முறையான பங்கை ஆற்ற வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் பேசியுள்ளார். இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அமெரிக்கா காவலராக இருக்க தேவையில்லை என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். இந்தியா இந்தோனேஷியா லாவோஸ் ஆகிய 3 நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சோலார் செல்கள் மற்றும் பேனல்கள் மீதான பொருள் குவிப்பு தடுப்பு வரம்பு மானியத்தை ஈடு செய்யும் வரி விகிதங்கள் ஆகியவற்றை அமெரிக்கா இறுதி செய்திருக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று அறிவிக்க உள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் முடிவை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த போதி மாணவர்கள் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மாணவர்கள் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச்செயலாளர் ஆவண்ணா ராசாவின் பேச்சு வன்மையான கண்டனத்துக்குரியதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். உத்தரகாண்டின் முன்னாள் முதல்வர் கரிஸ் ராவத் தான் காங்கிரஸில் இருந்து ராஜினாமா செய்யவில்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலின் பிளாக்ஸ்டாப் சாலையில் உள்ள வீட்டில் உள்ள வசதிகள் குறித்து பாரதிய ஜனதா பொய்களை பரப்பி வருவதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க லண்டன் சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடிகர் அஜித்குமார் பங்கேற்ற கார் பந்தயத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்திருக்கிறார்.
இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1,13,360 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 14,170 ரூபாவுக்கும் விற்பனையாகியுள்ளது. உலக செய்திகளில் 2026 ஆண்டை தொடர்ந்து 2027 ஆண்டும் வரலாற்றில் மிக கடுமையான வெப்பநிலவும் ஆண்டாக அமையக்கூடும் என்று ஐரோப்பிய கால்நடை கண்காணிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியதால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் மத்திய கிழக்கில் அமைதி நிலைநாட்டுவது குறித்த கூட்டு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளன. எல்லா தரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று அவை கேட்டிருக்கிறது. ஜாவா கடலுக்கு சென்ற இந்தோனேஷிய படகு ஒன்றை அந்த நாட்டு அதிகாரிகள் தேடுகிறார்கள். 243 பேர் இருந்த விர்கோ டிரான்ஸ்போர்ட் 8 என்ற படகுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். பிலிப்பைன்ஸில் பயணிகள் படகு தீப்பிடித்த சம்பவத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. அதிகாரிகள் மேலும் 41 சடலங்களை படகில் மீட்டுள்ளார்கள். 13 பேரை இன்னமும் காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு சிரியாவில் குர்து இன மக்கள் அதிகம் வசிக்கும் கோபானி நகரில் உள்ள சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட கலவரம் மற்றும் தீபத்தில் சிக்கி 7 பேர் அங்கு உயிரிழந்து போனார்கள். மலேசிய அமைச்சரவையின் குறிப்பிட்ட சில இடங்களில் முஸ்லிம் அமைச்சர்கள் மட்டுமே பொறுப்பு வகிக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் மலேசிய இஸ்லாமிய கட்சியின் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருக்கிறார். அவரது யோசனைக்கு அரசியல்வாதிகள் சமய தலைவர்கள் ஆகியோர் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். ஒரே பேரிடர் இருவேறு தகவல் அணுகுமுறைகள். இமயமலை வெள்ளப் பேரிடர் குறித்த தகவல்களை சீனாவும் நேபாளம் வெவ்வேறு விதமாக கையாண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் கொடுமைகள் தொடர்பாக 1914 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் துணைத் தலைவரும் மூத்த நாடாளுமன்ற செனட்டருமான ஷெரி ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். செய்யறிவு சேவையில் முன்னணி வகிக்கும் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிபிடி இனி தனிமனித எழுத்து நடையை எழுதுவதற்கு கற்றுக்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள புதன்கோள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக சுருங்கி வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இது சூரிய வெப்பத்தால் உலர்ந்து போன திராட்சை பழத்தை போல் காட்சியளிப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சீனாவின் குவாங்டோங் மாநில பள்ளியில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு புதிய விதிமுறை சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. அரையாண்டு பருவத்தில் மாணவர்கள் ஒருமுறை மட்டுமே வகுப்புக்கிடையே கழிவறைக்கு செல்ல முடியும் என்று குறிப்பிடப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் T20 கிரிக்கெட் போட்டி காரணமாக இன்று அருண்ஜேட்லி மைதானத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று டெல்லி போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. திட்டங்களை சரியாக செயல்படுத்தினால் தங்களால் எந்தொரு அணியையும் வீழ்த்த முடியும் என்று இலங்கை அணியின் கேப்டன் சமாரி அத்தப்பத்து தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோரூட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்திருக்கிறார். இதுவரை டெஸ்ட் போட்டிகளில் சச்சின் டெண்டுல்கர் 68 அரைசதங்கள் எடுத்துள்ள நிலையில் ஜோரூட் 69 அரைசதங்கள் விளாசி அவரது சாதனையை முறியடித்திருக்கிறார். US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் பென் செல்டன் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரோவ் மோதுகிறார்கள். இதில் செல்டன் முதல் கிராண்ட்ஸ்லாம் இறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 16 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 86 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 59 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 57 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402 ரூபாய் 45 சதம், இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 6 சதம், ஒரு அக்ராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444 ரூபாய் 53 சதம், இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 30 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 94 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 95 சதம்.
கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர். சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: மல்லிகை மகாலங்கா தலகிண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
5: 11 à 13 rue Caille, 75 Mindy Paris,
4: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசனில்,
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
7: நிலைய கிளிகி நேரம் 9:19. நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இயல்பியல் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது

0: உங்கள் இல்லங்களை குதூகலிக்க காலை பூந்தென்றல். நிகழ்வினுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலை பூந்தென்றல் நிகழ்வை ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்றார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: இனிய வணக்கம் என்பான கேது மகிழ்ச்சி நான் ஆரம்பிக்கிறேன்.
0: இனிய காலை வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? எல்லோரும் நன்றாகவே காலை எழுந்தவுடன் கோபி தேநீர் அருந்திவிட்டுதான் உஷாராக வருவார்கள். இங்க சகல விதமான கோபிகளும் இருக்கின்றது. அத்தனை கோபிகளும் தேயிலையில குடி 120 வகை இருக்கின்றது. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
1: என்ன
0: பாடல்?
1: காற்றே பூங்காற்றே ஒரு அண்டோண்டு வருவங்களா டிஆர்டில ஒரு கவிதை சொல்வாய். அந்த பாடலை கேட்போம்.
0: காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாய். சரி, நாங்கள் ஒவ்வொரு நாட்டிலுமே ஏதாவது ஒரு சின்ன தலைப்பில் உரையாடிக் கொள்வது வழக்கம். இன்று நாங்கள் உரையாட இருப்பது பாரபட்சம். பாரபட்சம் என்றவுடன் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் உங்கள் மனதில் வருகின்றது?
1: பாரபட்சம் முதல்ல வர்றது வீட்டுக்குள்ள வாக்கேக்க பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆளுக்கு இல்ல கூட விருப்பம் ஒரு ஆள் அப்படியே காட்டி கொடுத்துடுவீனோ அப்படியே. அது குறிப்பாக ஆம்பளை பிள்ளைன்ற உடனே அது ஒழிச்சு வச்சு சாப்பாடை வச்சு கொடுக்கறது என்று சொல்லியே. பொம்பளை பிள்ளைகளையும் பாப்பினாம். ஆனால் அந்த கூட ஆம்பளை பிள்ளைக்கு என்னன்னா அந்த தங்களோட பேரை கொண்டு போறது சந்ததி ஆக்குறது என்று சொல்லி
0: எல்லோரும் மனதில் நினைக்கிறோம். எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று. ஆனால் எல்லாரையும் சமமாக பார்க்க முடியாது. என்ன எல்லாருக்கும் சமமான நியாயத்தை வழங்கலாமே, சமமான நியாயத்தை வழங்கலாமே ஒழிய சமமாக பார்க்க முடியாது.
1: என்ன
0: ஆனால் உடனடியாகவே பாரபட்சம் காட்டுவதாக கூறிவிடுவார்கள். என்ன
1: ஒரு சாப்பாட்டை பார்த்தா இவ சமைச்சான் இல்ல இருக்கு இவன் சமையல் இல்ல
0: உண்மையிலது
1: பொய்யில அது உண்மை. சிலருக்கு ஒரு காரியத்துக்கு இவ ஒரு தச்சாண்டா பிடிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கு. திருப்பி ஒரு அவுட்டு தைக்க தேவையில்லை அப்படி. அப்ப அந்த பாரபட்சம் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவும் இல்லை.
0: பாரபட்சம் இருக்கின்றது. ஆனால் நான் சமைச்சா தான் நல்லா இருக்கும். நான் பிடிவாதம் பிடித்தா அதுவும் ஒரு பாரபட்சம்
1: தான். அப்படி செய்தாலும் ஒரு பாரபட்சம். இனி அனைத்து செல்ல வேணும். இனி நான் சொல்றதுதான் சரி, நீங்க சொல்றது எதுவும் சரியா இல்லை, நான் எந்த முடிவு தான் சரி என்று சொல்லி நிப்பினோம். அதுவும் ஒரு வித தன்மை.
0: அது பாரபட்சம் இல்லையா? அது அவர்களுக்குரிய ஒரு நோய், அது ஒரு வருத்தம். உண்மையிலேயே அவர்கள் அதற்கு மருத்துவ ரீதியான இதுதான் எடுக்கணும். அந்த நான் சொல்வது தான் சரி, நான் நினைத்தது தான் செய்ய வேணும் என்று சொல்வது ஒரு அது ஒரு தனிப்பட்ட ஒரு வருத்தம். அதுவும் எல்லாரிடம் சொல்ல மாட்டார்கள். என்ன தங்கள் கட்டுப்பாட்டில் ஆள் இருக்கின்றார்களோ அவர்களிடம் தான் சொல்லுவார்கள்.
1: அதை விட ஒரு ஒரு தாயாக இருந்து கொண்டு மற்ற பிள்ளைகள் யாராவது ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டா ஆம்பளை பொம்பளை பிள்ளைய பெத்த உடனே ஒரு விதமாக ஒரு விரிவான மாதிரி ஒரு பெண் இந்த உலகத்துல ஒரு பெண் இல்லாட்டிக்கு இந்த உலகமே
0: இயங்காது.
1: அப்ப அப்படி பெற பெற பாராட்டம் வேலையிலேயே பாருங்க. ஓ நீங்க இன்ஜினியர் அக்கௌண்ட், நான் இவர் கிளீனர் பில்டர் என்று சொன்னா இன்ஜினியர் அக்கௌண்டர் டாக்டரை விட இவர்கள் கூடிய சம்பளம் அடிக்கணும். பணத்துல பாராபட்சம் இல்லையே. அப்ப அவையோட உழைப்பிலதான் பாக்கணும். இப்போ ஒரு இன்ஜினியரோ ஒரு சின்ன ஒரு பில்டரோ இல்லாட்டி கிளீனர் வந்தாலே அவருக்கு சம்பளம் டாக்டர்ஸ்க்கு அவர் அவர் கிடைக்கிற சம்பளம் தான் அவையில் படுக்கி.
0: ஆனால் அநேகமாக அந்த ஒரே தவறை இரண்டு ஒரு ஆணும் பெண்ணும் செய்கிறார்கள். பெண்ணுன்றவுடன் மன்னித்து விடுவார்களே. அதுவும் ஒரு பெரிய பாரா வச்சிருந்தானே.
1: இணையாக வந்து வேலை செய்யறவங்க கூட தெரிஞ்சிருக்கு, அங்கே வந்து அவர்களை கண்டுகொள்ள
0: மாட்டினா.
1: அப்படி பல இருக்கிறது கேது. எனவே இந்த பாரபட்சம் இல்லாம போவாது, இருந்தே ஆகும். ஆனால் அதனை சரியான முறையில நாங்க கொண்டு
0: வந்தோம். என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும், என்ன இப்ப எங்க காட்ட வேண்டும், எப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் சமமாக வேண்டும். உங்களுக்கான பாலை தருகின்றோம். இந்த சிறப்பித்தாங்க நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்தாங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, அருமையான கருத்து. எனக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.

0: ஒளித்தவாளை விரும்பி கேட்டிருந்தார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்போதி சிவநாதன் அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம், எங்கள் ரஜினி நாகேந்திரன் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரின் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நான் தந்த ஒரு பாட்டு எடுத்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உள்ளமங்கு மல்லி தெளித்தேன்.
0: இந்த பாடலை கேட்கின்றீர்கள்?
1: ஆமாம்.
0: சரி, நீங்கள் சொல்லுங்கள்.
1: வீட்டில இருந்தே ஆரம்பிக்குது பாரபட்சம்.
0: பாத்தீங்களா,
1: வீட்டில இருந்தே ஆரம்பிக்குது. நாங்க எங்கல்ல வந்து ஊர்ல இருக்கும் பொழுது எங்கல்ல வந்து ஏழு பேர், எங்கட அம்மா என்ன செய்வாண்டா, இப்ப புஷ்பவதி அம்மா சொன்ன மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு ஆண்களுக்கு முதலிடம் கொடுப்பா எங்கட அம்மா. ஆனா குறை சொல்லல, பிறகுண்டா தனிமையில இருந்து சிந்திச்சு பார்க்கும் பொழுது அது சரியாத்தான் எனக்கும் படுகுது. ஏ நகரில் நாங்கள் இப்ப குறை சொன்ன மட்டும் நாங்களே இப்ப மனதுக்குள்ள இருந்து புழுகி கொண்டிருக்கோம். என்ன அதை விட எங்கட அக்கா, எனக்கு மூத்தவன் அக்கா, நான் ரெண்டாவது, எனக்கு கீழா மெட்டீரியல் எல்லாரும். அப்ப எங்கட அக்காவுக்கு தான் நாங்க எங்களுக்கு கிடைக்கும். எப்ப தெரியுமா உடுப்பு, புது உடுப்பு கிடைக்கும் தீபாவளி. தீபாவளி மெட்டது ஐயாண்ட சோகரங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்குன்னா இந்த நல்ல நாள் பெருநாள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஆனா உங்களுக்கு விரசம் தைப்பவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு தான் முதலிடம். அப்ப எங்களுக்கு அறியாத நாங்க என்ன செய்ய, அம்மா முத்த பிள்ளை செல்ல பிள்ளைகளையே அவ்வளோ எடுப்பார் கைப்பிள்ளையு நான் வரும் தேவாரம் மட்டும் படிச்சுட்டு அங்கால ஓடி விடுவேன். பிறகு இருக்கிறதால எனக்கு அறியும் விடும்.
0: ஆனால் அவர்கள் செய்வது சரியாக இருக்கும். ஏனென்றால் அவர்களை கொஞ்சம் வளர்ந்து வருவர்கள் தானே நல்லா பார்க்க வேண்டும். அதன் பிறகு அவர்களையே பார்த்துக் கொள்வார்கள். என்ன ஒரு ஒரு மாற்றம் என்பது அவர் அவர்ல இருந்தானே வரணும்.
1: உங்களது
0: மகனும் மகளும் வெளியில் போகின்றார்கள். மகள் வரும்பரே நீங்க வாசல பாத்துருப்பீங்கள். மகன் வரையக்க நீங்க நித்ரியா போயிருவீங்கள்.
1: கதவில
0: சாவி போடக்கே தெரியும்.
1: சுத்தி கொண்டு வருவேன். நான் வந்து எழுப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன மனுஷனே எல்லாரையும் ஒரு அழும்பி எல்லாரையும் எங்க வந்திருக்கிறமா நிச்சயம் ஒழுங்கான்னு பாத்துட்டு தான் தான் போய் படுப்பேன். அப்படி அதை விட கதையல்லப்பா, ஒவ்வொரு திருமண மண்டபத்துல பாருங்க, ஒரு விழாவுக்கு போனா கூட பாரபட்சம், கோயிலுக்கு போனா கூட பாரபட்சம்.
0: நீங்கள் இது உண்மையிலே பார்க்கும் உண்மையில எல்லாருக்கும் தானே அழைப்பு விடுகின்றீர்கள். எல்லாரையும் சரியாக வரவேற்க வேண்டியதானே, அது மாப்பிள்ள பகுதி பொம்பளை பகுதி என்று பாராமல். ஆனால் அநேகமான இடங்கள் நடப்பது இந்த உறவினர்களையும் தெரிந்தவர்களையும் இது கொண்டு தாம்பூலம் கொண்டு வரவேற்பது. என்ன
1: தாம்பூலம் கொண்டு வரவேற்பது? அதை விட இருக்கிறவன் பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்திருவீங்க, அதுக்குள்ள போய் அந்த நுழைவு
0: ஆக்கலாம்.
1: அவைகளை சரியாவிட விட அதுக்குள்ள பெரிய
0: எல்லா திருமண வீட்டிலும் அது எல்லா கொண்டாட்டங்களும் திருமண வீட்டில எல்லா கொண்டாட்டங்களும் அது நடைபெறுவதா இருக்கு.
1: ஆலயங்களிலும் கூட இருக்கின்றது.
0: ஆமா ஆலயம்.
1: ஆலய நேற்று இந்த தமிழர் திருவிழாக்கு நான் இங்க சென்றிருந்தேன்.
0: ஆமா
1: தமிழர் திருவிழா ஒரு முறை போட்டு தான் செய்திருந்தார்கள். அது சரியான இனியுண்டு சனம் என்ன நிறைய பண்டைகளும் இனியுண்டு சனம். அப்ப செண்டு இங்காலே பக்கமும் ஒரு முறை போட்டு
0: செய்திருந்தார்கள்.
1: எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அது ஒரு வித்தியாசமா, எந்த கண்ணுக்கு அது வித்தியாசமா பண்றது, மற்றவர்களுக்கு என்ன வேணா தெரியாது எந்த அபிப்பிராயம். அப்ப அங்க நான் போய் அங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டு அங்க என்ன செய்யறது சனம் தெரியுமே, அதுலயே சனம் பாரபட்சம் காடு. எல்லாரும் இருந்து ஒரு ப்ரோக்ராம், எல்லாரும் இருந்தால் அதை வடிவா பாக்கலாம்.
0: இல்ல அது அது என்ன என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லோரும் தங்களை கவனிக்கணும். லாச்சப்பள்ள நடந்த இதை பாருங்கள். ஒரு பக்கம் ஒரு பாடகி ஒரு குத்து பாடலை பாட, அடுத்த பக்கம் இருந்தோ டக்குன்னு தாயோ பாடலை பாடினார். அப்ப சனங்கத்துக்கு இவ்வளவு ஒரு அது பெரிய பாரபட்சம் என்ன?
1: அது பெரிய எல்லாரும் ஒழுங்கா இருந்தா பாக்கலாம். இது அப்படி இல்ல, வாங்கில ஓரி நின்று ஒழுங்கி நின்று தாங்கள் மட்டும் பார்த்தாக்கணும், மெக்கையை பார்க்க கூடாது. நானே போனா என்ன செய்யுமோ, செட்டு மத்திய விருது ஆறு மணிக்கு இவரம் வந்துட்டேன், நான் ஆறு மணிக்கு வெளியில வந்துட்டேன். நாங்க என்னத்தை பாக்குறது அங்க, மக்கள் தலையத்தான் பார்க்க வேண்டிய குறைய நான் சொல்லல. இது வந்து நாங்களும் திருந்த நாங்கள்
0: பார்க்கும் விதங்களும் இருக்கின்றது. உண்மையிலேயே யார் யாருக்கு பாரபட்சம் பார்க்க வேண்டும், யார் யாருக்கு பார்க்க கூடாது என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.
1: போனாலும் பாரபட்சம் தானே இப்ப.
0: நன்றி, வணக்கம்.

0: வாழை விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினியண்டன், ரஜினி நாகேந்திரம் அவருக்கும் எமது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி. ரொசாலி நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி?
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: இது மாலை நேரத்து மயக்கம்.
0: இது மாலை நேரத்து மயக்கம், காலை நேரத்திலேயே கேட்கின்றீர்கள். சரி, நீங்கள் சொல்லுங்கள் பாரபட்சம்.
1: எல்லா இடத்துலயும் பாரபட்சம் தான் இருக்குது. வீட்டுல இருந்து இருக்குது. பிள்ளைங்க நாலஞ்சு பிள்ளைங்க வச்சிருப்பாங்க, அதுல ஒரு பிள்ளைக்கு தனியா எடுத்து வைப்பாங்க.
0: இல்ல, அது எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்வதுதான். அத்தனை பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருந்தா, ஆனால் அவர்கள் அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி நடப்பதில்லையே.
1: எங்க வீட்லயும் அப்படித்தான் நடப்பாங்க. எல்லாரும் வீட்லயும் தான், எல்லா இடத்துலயும் இருக்குது.
0: ஏதோ ஒரு பிள்ளையில் கூடுதல் பாசம் இருக்கும் என்ன?
1: ஆமா, அது வந்து சரி கிடையாது தானே. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாசம் தானே வைக்கணும்.
0: வைக்கணும் என்று சொல்லுவார்கள், அது அவர்களுக்கும் தெரியும் என்ன. இப்ப உங்களுக்கும் தெரியும், உங்களை விட உங்களது சகோதரியோ சகோதரர்கள் அம்மா கூட பாசம் பண்ண உங்களுக்கும் தெரியும் என்ன.
1: ஆமா ஆமா,
0: பாரபட்சம் அம்மா காட்டுகின்றான்.
1: அது கண்டிப்பா தெரியும். இவங்க நம்மளை விட முன்னொரு பிள்ளைக்கு காட்டுறாங்கன்னு
0: என்ன. அதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டுவது உங்களுக்கு தெரியும்.
1: இல்ல இல்ல, நான் என் பிள்ளைங்களுக்கு காட்ட மாட்டேன்.
0: அப்படி சொல்லக்கூடாது, அது எங்களுக்கு தெரியும் தானே.
1: இல்ல, நான் எங்க பிள்ளைங்களுக்கு, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை
0: பிள்ளை.
1: அதுங்களுக்கு ரெண்டு பேருக்குமே எல்லாமே ஒன்னாவே வாங்கி கொடுத்துருவேன்.
0: இல்ல, அது கூட உடுப்புடவையில் கூட ஒருவருக்கு விலை கூட ஒருவருக்குரியத்தானே வரும்.
1: அது வந்தா அதுக்கு சமமா ஒன்னு சேர்த்து வாங்கி
0: கொடுத்துருவாங்க. சரியா?
1: ஆமா, அதெல்லாம்
0: எனக்கு
1: பாரபட்சமே கிடையாது. எல்லாருமே எல்லா பிள்ளைங்களுக்கும் பாரபட்சம் காட்டாது இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இங்க இருக்கும்
0: தானே. இவ்வளவு வந்து பாரபட்சம் என்பது என்னதான், எல்லாரையும் சமமாக பார்ப்பதில்ல. பாரபட்சம் எல்லாருக்கும் சமமான நியாயத்தை வழங்குறதா பாரபட்சம். அதுதான் அந்த பாரபட்சத்தின் உண்மையான இது. என்னென்ன, நாங்கள் எல்லாரும் அந்த எல்லாரையும் ஒரு ஆளை உயர்த்தி பார்க்கறோம், ஒரு ஆளை குறைச்சி பார்க்கறோண்டு அப்படியே, அது இல்லை. எல்லாரையும் எல்லாருக்கும் சமமான நியாயம் இருக்கணும் என்ன, அதுதான் அந்த பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். உங்களுக்கான பாடலை தருகின்றோம். இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: பத்தின் துவக்கம்
1: ஒலித்தவாளை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி ரொசாலி அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு 25 நிமிடங்களாக காத்திருக்கும் எங்கள் மூத்தி அண்ணாவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். அந்த நேரம் ஓடுவதை விட எங்கள் இதயம் எப்படி துடிக்கின்றது என்பது நாங்கள் மட்டும்தான் உணர்வோம்.
2: என்ன கணக்கு பார்த்தது? சரியா, நாலு லைன் இருக்கு. நாலு லைன் லைன் வரைக்கும் ஒரு ஆள் பாட்டு வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்போ கதைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்போ ஒரு 6 நிமிஷத்தை போட்டா 6 x 24 அடுத்தது நான் வருவேன். இந்த கணக்கு
1: சரி, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
2: நான் நலமா இருக்கிறேன். அந்தமான் காதலி போல அடக்கு பணம் என்னடா பணம் பணம்
1: குணந்தானடா நிரந்தரம்.
2: சரி, பரவசத்தை பற்றி தானே கேட்குறீங்க.
1: ஆமாமா,
2: இந்த பணத்திலேயே பாருங்க. சரியா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா இவ்வளோ ஒரு 1000 பேர் ஒரு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் செய்யணும்னு சொன்னால் நல்ல ஒரு விலாசமான ஆள் போனால் அவர் எவ்வளோ பேர் கூட்டத்துக்கு இருந்தாலும் அவரை கண்டுடுவார். அவரை அவரை கண்டுட்டு அவருக்கு கூட்டி வந்து முன்சீட்டில் எழுதி போடுவார்.
1: ஆனால் அப்படி இப்பொழுது நடக்கின்றதா? சமமாகவே பார்க்கின்றார்கள். அப்படி அந்த அந்த வார்த்தை வரணும் என்று
2: இங்க நான் ஊரத்தான் சொல்றேன். நான் பாத்துட்டு
1: வந்தேன்.
2: போனேன். சரியா, போனால் அவர் எல்லாருக்கும் கை கொடுத்து கொண்டு வந்தார். அப்போ எனக்கும் அவர்கிட்ட வைப்பும் சின்ன ஒரு பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை இல்லை.
1: ஆனால்
2: என்ன பிரச்சனை அங்காலவே கை கொடுக்குறேன் நான் சங்காரம். சரி, அது எனக்கு சரியான ஒரு அந்தரமாக கிடந்தது. உடம்பு வருவோம்னு பார்த்தேன், பேருந்து பார்த்தேன். சரி, அப்படி சொன்னா நான் வந்துட்டா உனக்கு எனக்கும் வித்தியாசம்
1: வந்துட்டு
2: நான் இருந்து சமாளிச்சு போட வந்துட்டேன். அது அதை அதை ஒரு பார வச்சேன். மற்றது அந்த காலத்தில் ஆக்கள் இப்பத்தையில அது நடைமுறையில இருக்குமெண்டு. அந்த காலத்தில் ஆக்கள் வந்து தேனர் வந்து சோத்துல கூட பாரவட்டம் காட்டி இருக்கணும், தெரியுமா?
1: என்னன்னு
2: சொல்லுங்க பாபம்.
1: அடிச்சோறு மேல்ச்சோறு
2: அதுதான் தெரியுது. சரியா, மேற்பான சோறு இல்லையா சொல்லுவேன். யாருக்கு? ஒன்று மூத்தவருக்கு அல்லவனா புருஷனுக்கு. சரியா, அடிப்பான சோறு தான் எங்களுக்கு கிடைக்கும் கல்லுல.
1: அம்மாக்கும் அதுதானே?
2: அதான் அம்மாக்கு அதுவும் கிடையாது, வெறும் தண்ணியை ஊத்தி போட்டுதான் கிளஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படியான பாரவட்டங்கள் எல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு சிநேகிதன் சொல்லுவேன், அம்மா உனக்கு தெரியாதடா, அங்க காய்ச்சின உடனே மனுஷனுக்கு கிள்ளி வச்சிருவாள் பாவி அம்மா. சரி, அப்படி அந்த பாரவட்டங்கள் கணக்கு
1: இல்ல. அந்த அந்த நேரத்துல அப்படித்தானே நாங்களும். இப்ப நாங்களும் சின்ன வயதுல எல்லாம் அந்த எல்லாரும் அந்த 1-2 பிள்ளைகள் இல்ல தானே, எல்லாரும் 7-8-9 பிள்ளைகள் தானே.
2: அம்மாக்கு 4 பொம்பளை சோதரம், 4 பேருக்கு 36-35 பேர் இருக்கிறோம். அப்ப பாருங்க பாப்போம். அப்ப அப்படியான இதுலதான் வாழ்ந்தாங்க. அடுத்தது இப்ப அதை பார்த்து கொண்டு போயிட்டு அப்படி அந்த பாரவட்டங்கள் அது கூட இருந்தது. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க, ஆணும் மகனும் மகளும் போனா மகளைத்தான் பாப்போம். அது உண்மையா? நானும் அதுதான். இப்ப மகனை போடணும்னா திரும்பியும் பார்க்க மாட்டேன். மகளுக்கு உயரத்தை படுக்கிறாள் சொல்லி ஓடும். ஒவ்வொரு நாளும் கால வணக்கம் எனக்கு போட்டு அடிச்சே சொல்ல போனோம். இப்பவும் போக நான் வர்றதுக்கு முன்னாடி அடிச்சு சொல்லி போட்டு தான் போறேன். நான் அவர்த படிக்க போறேன்னப்பா. சரி,
1: உண்மைதான். இவ்வளவுதான் பாதுகாப்பான நாடா இருந்தாலும் இந்த தாய்மார் வந்து அந்த பிள்ளைகளில் எடுக்கும் கரிசனை இருக்கு, இந்த பெண் பிள்ளைகளில் எடுக்கும் கரிசனை வந்து மிக மிக அதிகம். என்ன
2: என்ன
1: பிரச்சனைனா இதுதான் அந்த பாரபட்சம் என்பது. ஏனென்றால் எங்கள் காலத்தில் நாங்கள் இப்படி எல்லாம் நாங்கள் செய்யவில்லையே என்பதை எங்களது அந்த செயல்பாட்டின் அந்த ஒரு எரிச்சல்ல தான் இப்போ இப்படியான கதைகளை பேசுவது என்ன. ஆனால் அவர்கள் எல்லாம் எங்களை விட நன்றாகவே சிந்திக்கின்றார்கள், நன்றாகவே எல்லாவற்றையும் திட்டமிடுகின்றார்கள், நன்றாகவே வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இல்லை, அது அதுதான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் நான் அந்த அப்படி பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். என்ன
2: மற்றது இப்ப மூத்த பிள்ளைகளுக்கு தானே அவை கொஞ்சம் பாரபட்சம் காட்டினாலும் அவைக்கு வந்து அந்த பொறுப்புகள் கணக்கு இருக்கிறதால கொஞ்சம் இதா இருக்கு, நடுவே இருக்கிறவருக்கு ஆக கூட இருக்கும், அந்த இளையவனா இருக்கிறாங்க அவனுக்கு ஒரு பொறுப்பும் இருக்காது. அப்ப தான் அம்மாமாருக்கு அவன் இளையவன் கொஞ்சம் பாசம் கூட இருக்கிறது இளைய ஆம்பளை பிள்ளைகள், ஏனென்றா அங்கத்தை சட்டப்படி அங்கத்தை இதன் படி சொல்றான், இளையவன் தாக்கி கொள்ளி வைக்க வேணும் அதோ தெரியாது எனக்கு தெரியாது, ஆனா இளையவனுக்கு பொறுப்பும் இருக்காது ஒன்றும் இருக்காது, அவன் ஒரு இதா இருப்பேன். ஆனா அது அந்த அந்த ரீதியில அந்த இளைய தேவை தேக்க அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கூட என்ன பொறுத்தளவில் நான் நேர பார்த்தனா பாசங்கள் கூட இருக்கு அந்த அப்படியான அந்த நடுவே இருக்கிறவர் சும்மா அங்காரையும் காடி ஓண்டவனும் இங்காரையும் காடி ஓடணும் அதான் நான்.
1: சரி, பாடலை பாடலை கேட்போம். நினைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்.
2: ஓகே பை.
3: பணம் என்னடா பணம் பணம்.

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்
1: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பின்லாந்திலிருந்து எங்கள் மூத்தி அண்ணா அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கின்றார் கமலவேணி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்க நலமா இருக்கிறோம்.
1: நலமாக இருக்கின்றோம். என்ன பாடல்?
2: நான் வந்து ஒன்றே குலம் என்று பாடுவோம்.
1: ஒன்றே குலம் என்று பாடுவோம்.
2: இருக்க முடியாது ஒரு ஆசிரியர் கூடி மாணவர்களுக்கு இடையே ஒரு பாரபட்சத்தை காட்டி கொண்டுதான்
1: இருப்பார்கள். இல்ல, நல்லா படிக்கிறவரையும் அந்த படிப்பு ஏறாதவர்களிடம் அவர்களுக்குரிய உறவு வந்து அது நிச்சயமா அப்படி வரும். என்ன
2: அது? என்னமோ அந்த மற்ற பணக்கார வேலைக்குள்ளே ஒரு பாரபட்சம்
1: பாப்பினான்.
2: அது எந்த இடத்துலயும் இந்த பணக்காரர் வேலையண்டைக்குலாம் அது ஒரு நாங்க சமனா அதை பார்த்து கொண்டு போக மாட்டோம். அதுக்கு அந்த பாரபட்சம் பார்த்துதான் தீர்வினோம்.
1: ஆனால் அந்த
2: நாங்களோ நீங்களோ வேற என்றாலும் அப்படித்தான்.
1: ஆனால் உண்மையிலேயே அந்த பணக்காரர்கிட்ட பாரபட்சம் பாக்குறோம்னு சொல்லுவார்கள் இல்ல? ஆனால் அந்த பணக்காரர்களால அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. சாதாரணமா பழகிறவர்கள் தான் அந்த உதவியெல்லாம் செய்வார்கள். பார்த்துருக்கிறீர்களா கமலவேணி? கமலவேணி, உங்களது தொலைபேசியில் நீங்கள் அந்த சைலன்ஸ் மோட்டை அமர்த்தி விட்டீர்கள். சைலன்ஸ் மோட்டை எடுத்து விட்டால்தான் நீங்கள் பேசுவது எங்களுக்கு வரும். இப்போ இருக்கின்றது, இப்பொழுதுதான் எடுத்திருக்கின்றீர்கள். மைக்கை அமர்த்தி விட்டீர்கள்.
2: அப்ப என்ன, நாங்கள் ஏழு கொடுக்கை குறைச்சும் கொடுப்போம். அதே கருத்துல ஒரு பணக்காரன் போனா கொஞ்சம் கூடவும் கொடுப்பாங்க. அதே அப்படி செய்யறோம்.
1: அந்த பாரபட்சம் உண்மையில அது ஒரு இயற்கையாவே மனிதனோடு மனித மனங்களோடு இருந்தால் ஏதாவது பேர் புகழ் அப்படி வரும் என்று நாங்களே எங்களுக்கு நாங்கள் நினைத்துக்கொண்டு அப்படி செய்யறோம் போது தெரியாது. என்ன
2: உண்மைதான்.
1: இப்ப வீட்டுல வந்து நாங்கள் சும்மா பார்த்தாலும் என்ன, இரண்டு நண்பர்களுக்கு நாங்கள் உடுப்பு எடுக்க போனாலும் ஒருவர் கொஞ்சம் வசதியானவர் என்றால் வசதியும் அவற்ற வசதியும் அவற்றும்
2: பார்ப்போம்.
1: ஆனால் மற்றவருக்கு சாதாரணமாக சந்தையில் வாங்கி கொண்டு போவோம்.
2: அது இந்த இயற்கையோட ஒட்டி போச்சு எங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள். பாரபட்சம் ஒரு இயற்கையோட ஒட்டி போட்டுது. மற்றது இந்த

0: நல்ல உழைப்பான பிள்ளைகளே ஒரு மாதிரி கவனிப்பினம், அந்த உழைப்பு குறைஞ்ச பிள்ளைகள் ஒரு மாதிரி கவனிப்பினம், பேர பிள்ளைகளை கூடி சில பணக்கார பிள்ளைகளை அம்மா அம்மா அப்பப்பா கொஞ்சம் கூட தூக்கி பிடிப்பினோம், கஷ்டப்பட்ட பிள்ளைகள்டா அதுகளுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசம் காட்டுவினோம். அதெல்லாம் கூடாது, வாழ்க்கைக்கே கூடாது. ஆனா அது பாரபட்சம் இல்லாம வாழ்க்கை இல்லை.
1: இது உண்மை. இந்த பாரபட்சம் காட்டுவதால் தான், பாரபட்சம் தெரிவதால் தான், ஆனால் நாங்கள் விரும்புமோ நினைக்கும் உறவுகள் எங்களை விட்டு அவர்கள் தூரம் போய்விடுவார்கள், எங்கேயோ இருந்தவர்கள் வந்து எப்பயோ எங்களிடம் இணைந்து கொள்வார்கள். என்ன செய்திகளை முடித்து விட்டு பாட்டுகளை தருகின்றேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: அவர் கமலமணி அவர்கள் இணைந்து சிறப்பித்திருந்தார். அவருக்கான பாடல் மணிக்கூர்தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொடர்ந்து வாழைக்கு வரும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இளைய கலைஞரிடம் 10 மணி வி டி கேசன்கரியன் வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர்தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். பவனியா வடுக்குநாரை மலையில் பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினர் நேற்று சனிக்கிழமை விஜயம் செய்து மலை உச்சியில் பிரித் ஓதல் வழிபாட்டில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மத பதட்ட நிலைமை ஒன்று உருவாகியிருக்கின்றது. மைத்தலமடு மாதவனை பண்ணையாளர்களின் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரியை பெற்றுத்தர கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் அறவழி போராட்டம் 1092 நாட்களை கடந்துள்ள போதிலும் இதுவரை தங்களுக்கான மேய்ச்சல் தரை தொடர்பில் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்று பண்ணையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சுய பொருளாதாரத்தின் மூலம் தமிழ் மக்கள் வலுவடைந்து விடக்கூடாது என்ற சிந்தனைக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவின் தந்திரோபயமான வேலை திட்டங்களின் ஊடாக சாவுமணி அடிக்கப்பட்டுள்ளதாக இபிடிபியின் வேலணை பிரதேச ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நிதியமைச்சர் மற்றும் மத்திய வங்கியின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ராஜபக்ச குடும்பத்தினர் மற்றும் அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் பற்றி பேசிய ஜனாதிபதி இப்போது வந்து அழுவதை விட்டுவிட்டு திருட வேண்டாம் என்று அன்றைய தந்தை மகனுக்கு சொல்லியிருக்க வேண்டும் என்றார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனாவின் மக்கள் பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வதை முன்னிட்டு சிங்கம் மற்றும் அதன் குட்டியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட விளம்பர காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் அதிக கவனம் பெற்று வருகின்றது.

நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வெற்றிடமாக உள்ள கல்விசார் மற்றும் கல்விசாரா பணியிடங்களை விரைவாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது.

யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டை பிடித்த இருவர் நேற்று சனிக்கிழமை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுகின்றார்கள். புத்தளத்தில் காலமான அடையாளம் தெரியாத நபரின் ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய உறவினர்களின் உதவியை நாடுகின்றது ஜனாசா நலன்புரி சங்கம். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பொது போக்குவரத்து பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களும் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட உள்ளது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில், இந்திய நீதித்துறையில் கறுப்பு ஆடுகள் அதிகரித்து வருவதாக பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியுள்ள உச்சநீதிமன்ற ஓய்வுபெற்ற நீதிபதி தீபக் குப்தா, மக்களிற்கான அநீதிகளை நீதிமன்றங்கள் வெறுமனே பார்வையாளராக வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்தியா, இந்தோனேஷியா, லாவோஸ் ஆகிய நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சோலார் செல்கள் மற்றும் பேனல்கள் மீதான பொருள் குவிப்பு தடுப்பு வரம்பு மானியத்தை ஈடு செய்யும் வரி வீதங்கள் ஆகியவற்றை அமெரிக்கா இறுதி செய்திருக்கின்றது. உத்தரகாண்டில் முன்னாள் முதல்வர் ஹரி ராவத் தான் காங்கிரஸிலிருந்து ராஜினாமா செய்யவில்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றார். தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், 2026ஆம் ஆண்டை தொடர்ந்து 27ஆம் ஆண்டும் வரலாற்றில் மிக கடுமையான வெப்ப நிலவும் ஆண்டாக அமையக்கூடும் என்று ஐரோப்பிய காலநிலை கண்காணிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியதால் கொரிய தீபகற்பத்தில் பதட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. ஜாவா கடலுக்கு சென்ற இந்தோனேஷிய படகு ஒன்றை அந்த நாட்டு அதிகாரிகள் தேடுகின்றார்கள். வடக்கு சிரியாவில் குர்து இன மக்கள் அதிகம் வசிக்கும் கோபானி நகரில் உள்ள சிறைச்சாலையில் சனிக்கிழமை ஏற்பட்ட கலவரம் மற்றும் தீ விபத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். புதிய பேரிடர் இருவேறு தகவல் அணுகுமுறைகள். இமயமலை வெள்ளப்பேரிடர் குறித்த தகவல்களை சீனாவும் நேபாளும் ஒவ்வொரு விதமாக கையாண்டுள்ளன. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுகின்றது. இறுதியாக இன்றைய நாணயமாற்று வீதத்துக்கான அனுசரணை. உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடா தந்து கொண்டிருக்கும் உமது உத்தியோக இணையதளமான www.trtamiloli.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பொறுமதியில் 381 ரூபா 16 சதமாகவும், இந்திய பொறுமதியில் 110 ரூபா 86 சதமாகவும், ஒரு US டாலர் இலங்கை பொறுமதியில் 328 ரூபா 89 சதமாகவும், இந்திய பொறுமதியில் 95 ரூபா 87 சதமாகவும், ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கை பொறுமதியில் 402 ரூபா 45 சதமாகவும், இந்திய பொறுமதியில் 117 ரூபா 6 சதமாகவும், ஒரு UK பவுன் இலங்கை பொறுமதியில் 444 ரூபா 53 சதமாகவும், இந்திய பொறுமதியில் 129 ரூபா 30 சதமாகவும், ஒரு கனேடிய டாலர் இலங்கை பொறுமதியில் 236 ரூபா 94 சதமாகவும், இந்திய பொறுமதியில் 68 ரூபா 95 சதமாகவும் காணப்படுகின்றது. இத்துடன் கேசன்கரியன், வீதி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: நிலைய கலிகனம் 10:07 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தொடர்ந்து வானிலைக்கு வருவது. காலை பூன் தின்றல் பொது திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் ஒலிபரப்பாகின்றது.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்,

0: நேரம் 10:12 இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் திருவாளர் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் அதே அதே அதே
1: சொல்லுங்கள்.
2: பாரபட்சம் வந்து இப்ப இது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆம்பளை பிள்ளைல பாக்குறது செய்து வந்தா அந்த உழைக்கிறதுக்காக தானே
0: என்ன
2: உழைக்க வந்து வர்ற வேலைக்கு போறது பெண்கள் வீட்டுக்கு எடுக்கிறது தானே கூடுதலா. அப்ப ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல, இப்ப வந்து இருவரும் வேலை செய்யறார்கள். அம்மாக்கள் தனியா விட்டு அம்மா குடிக்கிறது அது எல்லாம் எனக்கே ஒரு கவலையா இருக்கு. ஆனால் ஆனால் இப்ப இப்பவும் அந்த பிள்ளைகளுக்கு போட்டியா பாக்குற சாதி மறங்கி இருக்கிறேன் இந்த
0: வெளிநாட்டுக்கு. நாங்கள் இப்ப வாழில வந்து கதைக்கிற சொல்லி இல்ல, உண்மையா வீட்டிலும் இருக்கின்றது. இப்ப எனக்கு எல்லாம் கமலி புரிச்சில இருந்தா சாப்பாடு தருவா, பிள்ளைகளுக்கு என்ன உடனே சமைச்சு கொடுப்பா இல்லையா? அதுவும் பாரபட்சம் தானே.
2: மகன் வந்து குஸ்னிக்கான போவான். அது எல்லா வீட்லயும் வந்து அப்படி இருக்குது. பாசம் இல்லையா இல்ல? இப்ப
0: அந்த நியாயம் சரியா இருக்கும் அதை அநியாயமாக்குவான், பிள்ளைகளை சாப்பிட மாட்டார்கள். அதற்காக தான் சொன்னேன். பாராபட்சம் இல்ல, எல்லா இடத்துல தான் காட்டுறது என்ன.
2: நம்ம பெண்கள் இங்க இருக்கிறார்கள், அந்த வேலைக்கு போற ஆக்கள் இருக்கிறார்கள், புருஷனோட தனக்கு சம்பளம் கூட சொல்லிக் கொண்டிருக்கிற ஆக்களுக்கு என்ன பேர் என்ன செய்யக்கூடியதா இருக்கிறார்கள். நான் வேற நாட்டை சொல்லல, பிரான்ஸ் போத்தல இல்லையா?
0: காலையில் இருந்து வேலைக்கு போறது, ஆனால் வேலை இருவருக்கும் ஒரு மாதிரி இருக்காது. அது பல இடங்கள்ல
2: இல்ல. இப்ப இப்ப ஆறா இருந்தாலும் இந்த ராம்பியெல்லாம் இருந்தாலும் பெண்கள் எங்களாலாம் நான் அவர்கள் வெளிநாட்டை கண்டதால
0: எங்களாலும்
2: வருங்காலங்கள்ல சொல்ல முடியாது. அது அது இப்ப இங்க இப்ப இங்கேயோ ஆனா இப்ப நான் எங்கட ஜாதகத்தின் படி இப்ப அது எப்படியும் ஒரு புருஷனை பஞ்சாபி விட்டு கொடுக்குறோம்டா, அது கூடாது.
0: என்ன
2: விட அவர் நான் தான் அவரோட நான் சம்பளம் கூட நான் தான் வீட்டுல தலைவி என்று சொல்றது அது உண்மையில ஒரு சரியான கவலை. என்ன எனக்கு தெரியக்கூடியதா நேர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். சில பேர் நாங்கள் சொல்லிக்கிறோம், அப்படி சொல்லக்கூடாது. என்ன ஒரு நாள் ஒரு நாளும் சம்பளம் உணவு கூட வேற விட நான் கூடாது மற்ற சொல்ல கூடாது. என்றால் அது வந்து ஒரு
0: வீட்டுக்கு
2: அப்படி இந்த மத்திய சொன்னீங்க அந்த கொண்டாடங்கள் வழியா அந்த முன்னுக்கு விடுற பின்னுக்கு விடுற அது இங்கே அப்படி இல்ல.
0: என்ன சில இடங்கள் அந்த உறவினர்கள் அந்த நேரத்துக்கு போக போறேன்னு அப்படி இப்படி சொல்லி போட்டு சில பேர் அந்த போட்டோ
2: இருக்கு பின்னுக்கு போய் இருக்க நான்
0: கூட பெரிய பாராவரசம் காட்டணும்
2: ஒருதறையாவது அந்த கப்பலுக்கையோ எழுத்திலேயா கல்யாண வீட்லயா ரிசப்ஷன்லயா ஒருதறையாவது தவற விட இல்ல
0: இல்ல இல்ல நான் அது ஆனால் மனசுல பெரிய ஏக்கம் இருந்தா என்னன்னா நான் இரண்டு இடத்துல வேலை செய்கிறேன். ஒன்று பிரான்ஸ்ல மற்றது டிஆர்டில வந்து இரண்டு இடத்திலும் அதிகமானவருடன் இருப்பவர்கள். ஆனால் எல்லோருக்கும் ஒரே இல்ல இல்ல எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் அழைப்பு கொடுத்துருந்தேன். ஆனால் டிஆர்டில இருந்து எங்களோட ரகுவனையும் வைப்பும் தர்சனையும் தரல் மற்றவர்கள் காலை வரவில்லை. அது பெரிய கவலை எனக்கும் பாராட்டம் தான்.
2: இல்ல இல்ல உண்மையில உண்மையில நான் வேற ஆட்களுக்கு சொல்லி இருக்கிறேன். தர்சனா முடிய வேலைக்கு எழுதுக்கு வந்துட்டார். கல்யாணம் விட்டுட்டு முடிய வேலைக்கே நிக்கிறாரு. ஆனால் ரவுனா உண்மையில முடிய உண்மையில ரவுனாவை நான் போட்டு
0: வரேன்.
2: கலாக்காவோட முடிய கல்யாண வீட்டு முடிய கலாக்காவோட கல்யாண வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு. நானும் வந்து பொம்பளையோட வந்து இறங்குறேன் கார்ல மகளோட பிள்ளையோட ரவுனா பின்னால வந்து கார நிப்பாத்துறாரு. கலாக்காரன் நிப்பாட்டி மத்தியானத்துக்கு கொண்ட பேருந்து அவ்வளோ கொண்ட வீட்டை விட்டு பிற ரேடியோட நிகழ்ச்சி செய்துட்டு பிற இரவு 9 மணிக்கு பிறகும் 10 மணிக்கு 10 மணிக்கு பிறகு நிகழ்ச்சி செய்துட்டு இரவு ரிசப்ஷனுக்கு வந்தவரா.
0: நாங்கள் அந்த அழைப்பு சரியாக தரவில்லை என்றவர்கள் சொன்னார்களா
2: அழைப்பு ஒரே மாதிரி தான் கொடுத்தேன். இப்ப எனக்கு எல்லாம் அழைப்பு தந்தேன். நான் வந்து நான் உங்களுக்கு இப்ப நீங்க எல்லாம் எனக்கு அழைப்பு தந்தீங்களா கேது இல்லையே. அப்ப நானும் நினைச்சா அப்படி உள்ள பாரபட்சம் பாக்கலாம் தானே. அப்படி அப்படி இல்ல. இப்ப இந்த விழாவளிய பாடங்கள் இப்ப நீங்க இப்ப மூர்த்தி சொன்ன மாதிரி இப்ப இப்ப அந்த முன்னுக்கு பின்னுக்கு அண்ட் இல்ல எல்லாரும் திரும்பி நம்ம இடங்கள்ல இருக்கலாம். ஆனா சில பேர் வந்து பாருங்க தாங்க எல்லாம் பெரிய விஐபி எடுத்து ஒழிச்சிருப்பார்கள் பாத்தீங்களா. இந்த முன்னுக்கு இடங்கள் இருந்தாலும் அந்த ஆக்கள் இருந்து கலைக்காம தாங்கள் வந்து கரவழியா ஒழிச்சு முடங்கி போயிருப்பார்கள். தாங்கள் தான் பெரிய ஆக்கள் அந்த அதுல அதே ஒரு ஒரு தலைக்கணம் ஒன்று இருக்குது. அதைய விட நாங்கள் பெரிய ஆகல நம்ம கிட்ட போயிருக்கோம் அந்த சில கொள்கைகள் இருக்குது. அது கூடுதலா நீங்கள் இப்ப பொதுவா எழுதி ஓட்டினாலும் அது ஓகே. அது அதுலயே அந்த இருக்குது. அது வந்து அந்த விஜய் வந்து அந்த வயிற்றுல எக்ஸ்பீரியன்ஸ் மகள் அப்ப அப்ப கனகாலமா அப்ப நான் கிளினிக் அவருக்கு மாசம் மாசம் அவருக்கு அப்ப அந்த பிறக்கிற முட்டம் ஒரு மெல்ல மெல்ல கூட்டிட்டு போன நான் கூட்டிட்டு போயிட்டு வேற ட்ரெயினுக்குள்ள நிக்கிறான். ஒரு பிரெஞ்சுக்காரி இருக்கிறா. ஆனா அந்த மடியில சீட் ஆக்கள் நிறைஞ்சா மடியும் தெரியுமா நாக்கள் நிறைஞ்சிருக்கும் சீட்டு. அதுல இருந்த அதுல இருந்தவத்திருக்கலாம் அவனுக்கு தெரியுது ஏலாம நிக்கிறான் வயிற்றுல வயிற்றுக்காக தெரியுது ஏலாம இருக்கான். சீலை மேலேயும் பாத்துட்டு நான் அப்ப சொல்ற முடிஞ்சு என்னச்சா தந்திருக்கலாம் அவடம் நீர் இருக்கிறதுக்குன்னா அவனுக்கு இதுனா பரவாயில்லைங்க போனாமண்டு பேஞ்சு ஆக்கள் வேற எழுந்து நிக்கிறான். அப்படியே வெள்ளக்காரில இருக்குது. இப்ப இந்த படிப்பு அளவு
0: எல்லாம் இந்த பாரபட்சம் இருக்கின்றது என்ன
2: நம்மவரிலையும் கூட இருக்கு. இப்ப வடிவாராக்களை கண்டா வடிவாராக்களோட வளைக்கிறது, வடிவில்லாதாக்களை கண்டா வடிவில்லாதாக்களோட வளைக்கிறது, வசதியா பட்டிக்கு பட்டிக்கு கொடுக்குறாங்களை கண்டா இழுத்து புடிச்சு வளைக்கிறது, சரியா கஷ்டப்பட்டாக்களை கண்டா சரியா மாதிரியா பொருங்க வார நான் பிற போய்க்க சந்திக்கிறேன் சொல்லிப்பட்டு போறது. நான் இந்த கனவரத்தை நான் நோட் பண்ணிக்கிறேன். நம்மவரில் வந்து நெறி எடுக்குது. அது வெள்ளத்தோடு இருக்குது.
0: பாரபட்சம் என்பது எல்லாரையும் சமமா பார்க்க வேண்டியது இல்லை. எல்லோருக்கும் சமமான நியாயத்தை கொடுக்க வேண்டியதுதான் பாரபட்சம். எங்கடவர்கள் அந்த எல்லாரும் சமமா பார்க்காம விடுவதுதான் பார பிரச்சனைகள்.
2: ஓ மத்தியாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்கு இல்ல அந்த பாட்டு அதெல்லாம் கூடாது என்ன எங்களை
0: பெருமைப்படுத்துவதற்காக நாங்கள் சில விடயங்களை கூறி விடுகின்றோம். ஆனால்
2: அவர்கள் ஆனா அது இப்ப காலந்திட்டி மாறு சாரியில கேது. ஆனா அந்த ஆக்கள் பார்த்து வாழ்த்துறது, ஆக்கள் பக்கம் வாக்க வாழ்த்தாடுற அதெல்லாம் உண்மையில ஒரு கூடாது. அது அதுகளுக்குத்தான் கூடாது. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நினைப்பார்கள், அது பெண்களை பிள்ளைய தப்பா நினைக்க மாட்டார்கள், அவர்களை தான் தப்பா நினைப்பார்கள்.
0: என்ன
2: பாடல கேட்க
0: என்ன
2: சொல்லு,
0: என்ன
2: சொல்லு, உண்மையு சொல்லு.
0: இல்ல, உண்மையிலேயே எங்களது உண்மை நிலையை கூறுவதை விட பெருமை கூடுவவர்களை ஒரு பாரபட்சமாக எல்லோருமே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அதை அவர்களுக்கு புரிவதில்லை.
2: அது புரிவதில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே இப்ப ஒரு புலா விட்டால் அவர்களுக்கு யாருல புலி வந்தது அவர்களுக்கு தெரியும்.
0: அவரே
2: நீங்க சொன்ன மாதிரி ஒதுக்கி விடுவார்கள்.
0: ஒதுக்கி விடுவார்கள் தான் பாடலை கேட்போம். என்ன காவேரி ஓரம் கவி சொன்ன காதல். நன்றி, வணக்கம்.

தொழில்த்தபாலை விரும்பிக்கிட்டிருந்தார் பிரான்ஸிலிருந்து திரு வாளர் மாலேந்திரா அவருக்கும் அது நன்றி என் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம் வணக்கம் சரி அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம் சரி இருவரது தொடர்பும் துண்டிக்கப்படுகின்றது.

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நீங்கள் கட்டிக்காரு தானே அம்மா? நீங்கள் கட்டிக்காரு தானே?
1: வாழ்க்கையில
0: நான் அந்த பார்த்து அதிசயத்தை பல பேரை சொல்லுவார்கள், ஆனால் உண்மையிலேயே பார்த்து பிரமித்த ஒருவர் தான் நீங்கள் மட்டும்தான். என்ன
1: சொல்வீங்க?
0: எல்லா விடயங்களிலும் எப்படி எப்படி அந்த சமூகம் அளிக்க வேண்டும், எப்படி எப்படி உங்கள் கடமைகளை செய்ய வேண்டும் என்பதில் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி.
1: என்ன நிர்வாகத்தோடு கட்டுப்பாடா நடக்கணும்
0: என்பதுதான்
1: வருவில்லை. நான் ஒன்று
0: சொல்றேன்,
1: எப்படி சொல்லீங்களோ காமலி பாரபட்சம் கூட பாக்குறேன். நாங்கள் நாங்கள் பழசம் சாப்பிடறது அது அது ஒரு
0: அது எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் செய்யற பாரபட்சம். அம்மா
1: இல்ல, ஏன் செய்யாம செய்யறது? அது பிள்ளைகளுக்கு நாங்க அப்ப பிள்ளைகளுக்கு பழசம் கொடுத்துட்டு நாங்க புதை சாப்பிடறோம்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நாங்கள் எப்பயுமே முதல் அந்த நல்ல சாப்பாடு இருந்தா முதல் அந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுப்போம். என்ன நாங்களே செய்யற ஒரு பாரபட்சம், அதுக்காக தான்
1: சொன்னேன்.
0: இதுல அந்த இது போகுது, என்ன அடிபட்டு போகுது? அது
1: போகுது
0: இல்ல. இப்ப நாங்கள் பாருங்க, ஒரு நண்பர் வர்றார், நண்பர் வரைக்கும் எங்கள்டம் சாப்பாடு இருந்ததுன்னா நாங்கள் முதல்ல இவ்வளவு பசியா இருந்தாலும் நாங்கள் அவர்கிட்ட கொடுத்து விட்டுட்டு அதுலயே எங்களுக்கு அந்த பாக்குறதுலயே பசியா ஆயிரும். என்ன
1: நாங்கள்
0: அதை புரிந்து கொள்வதில்லை. அதைத்தான் மூலம் சொல்ல வருகின்ற, நாங்கள் பல விடயங்களை புரிந்து கொள்வதில்லை. நாங்கள் பாரபட்சம் காட்டுகின்றோம் என்பதை, இப்ப கணக்க நாங்கள் தியாகம் செய்கின்றோம் இழக்கின்றோம் என்பதை எல்லாம் புரிந்து கொள்வதில்லை.
1: நாங்கள் சரி, நாங்கள் தாய் பிள்ளைகள் உடம்ப கொண்டதுல நான் மூன்று பாம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளைக்கு கூட கொடுக்கணும் அப்படி நான் கடைசி வரையும் அப்படி நினைக்கிறது இல்லை. இன்னொன்று, என்னோட வந்து தம்பின்ற பிள்ளைகள் தங்கச்சின்ற பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, எங்களுக்கு வீடுகள் தூரம் பல்றங்கள்ல இருந்தது, அப்ப எங்களை வீட்டுல வந்திருந்தது. அப்ப எல்லா வெண்ட பிள்ளை அந்த தம்பின்ற பிள்ளை தங்க ஜிண்ட பிள்ளை இல்ல, எல்லாருக்கும் ஒரே கோப்பையில சாப்பாடு போட்டா ஒரே மாதிரி தான் அப்படித்தான் செய்யணும். அதான் அப்படித்தான் நான் செய்தேன். என்ன சொல்றேன், என்னென்ன எனக்கு தெரியாது. ஆம்பளை பிள்ளைக்கு அது கூட கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு குறைய கொடுக்கணும். எல்லாம் பிள்ளைகள் தான், நாங்கள் வந்த பிள்ளைகள்
0: இல்லையா? உண்மையிலே இந்த ஆண் பெண் இனம் நண்பு நட்பு உறவு இதுல எல்லாத்திலுமே உண்மையிலேயே ஒரு பாரபட்சம் தான் காட்டுகின்றோம். ஆனால் எல்லோருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இது பாக்குறதில்ல. ஆனால் நியாயம் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும்.
1: நியாயம் கிடைக்கணும், அந்த வசதியான அதை கேட்டபடி கொண்டு போறோம். அது கட்ட உள்ளதில் எல்லாரும் செய்கிறது பாரபட்சம் இது செய்கிறது என்று நான் நினைக்கிறேன்.
0: வசதியானவர்கள் கொஞ்சம் புகழ் பெற்றவர்கள் என்றால் தங்களை மதிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதும் அதுவும் ஒரு பாரபட்சம்
1: தான். அது ஒரு பாரபட்சம்
0: தான்
1: நடக்குது. பாரபட்சம் நான் இந்த பிள்ளைகளை பொறுத்த வரையில தான் நான் அது அது இல்லைன்னு நான் சொல்றேன். மற்ற எல்லா இடத்துலயும் நடக்குது, அது உண்மைதான்.
0: என்ன பாடல் அம்மா?
1: எனக்கு அத்திப்பூ அல்லிப்பூ ஆவாரம் பூ நீ ஒரு சாதிப்பூ ஜாதிப்பூ என்ற பாட்டு. நேரம் ரொம்ப 30 பாட்டு தெரியலன்னு சொல்றேன்.
0: நீ இல்ல யாரும் இணைந்து இணையாவிட்டால் தான் அப்படி சொன்னாலே மற்றும்படி உடனடியாகவே தருவேன்.
1: நிர்வாக எப்படி சொல்லுதோ அதன்படிதான் நான் நடக்கிறேன் அப்படி நடந்து வந்திருக்கிறேன்.
0: அத்திப்பூ அல்லிப்பூ ஆவாரம் பூ என்ற பாடல் என்ன?
1: ஆவாரம் பூ நீ ஒரு ஜாதிப்பூ. காலமை கேட்டா சிங்கப்பூர் எங்கட வானிலே கேட்டேன். சிங்கப்பூர்ல இருந்து படிச்சேன், எங்க இருந்து படிச்சேன், எங்கட வானிலே கேட்டேன்.
0: சரி, உடனடியாகவே அந்த பாலை தந்து விடுகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: தெரியுமா கேது, நான் அதை பாட ஒலிம்பியதான் நேரம் வராது அந்த கேன்பர்லயே அப்படியே பாய்ஞ்சு விட்டுதான் மறந்து போவன். இந்த காலத்தில் பிள்ளைய விட்டுட்டானே உன்னாயிட பேர பிள்ளைன்னு பிள்ளைன்னு சொல்லி
0: போட்டேன்.
1: அது வருவில அது பேர் தான் நான் சிந்திச்சு பார்க்க கூட அந்த வர மாட்டேன்னு எனக்கு கேள்விதான்.
0: பிள்ளைகள் தானே எல்லோரும் பிள்ளைகள் தானே என்ன
1: பிள்ளைகள் தானே கூட யாரும் இல்லவங்க வந்துதான் கேட்டுக்கிட்ட கதைப்பா. சரி நான் வைக்கிறேன் அங்கே
0: நன்றி வணக்கம். உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் அம்மா.

0: ஒழித்தா பாடலை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்ஸ்ல இருந்து திருமதி ஜோய சூரியகுண்ட் ராஜா அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்,
0: எங்கள் ராஜலிங்கண்ணா. ராஜலிங்கண்ணா நலமாக இருக்கின்றீர்களாம்? உங்களை மாதிரியே நாங்கள் அப்படியே இருக்கின்றோம்.
1: வாழ்த்துக்கள்.
0: நலமாக இருக்கின்றீர்கள் தானே? எல்லாத்துடன் என்ன பாடல் என்று சொல்லிவிட்டு.
1: பாடல் மங்கையரில் மகராணி.
0: மங்கையரில் மகராணியோ, நேரம் இருந்தால் அது போடுகின்றேன்.
1: என்ன? ஓ,
0: சரி சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பாரபட்சம் எப்படி?
1: பாரபட்சம் பார்க்கறது.
0: ஓ,
1: அதை பற்றி அந்த தலைப்பு வச்சு
0: கேட்கவில்லையா?
1: இல்லை இல்லை இல்லை, நான் கேட்டு கேட்டுக்கணும் தான் இருக்கிறேன். விஎஸ்கோ போகிறதுக்கு காரக்கெல்லாம் போய் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இப்போ காரக்கு இருக்கிறேன், லைன் கிடைச்ச வழியா அதை கதைச்சிட்டு.
0: சரி, அப்போ சொல்லுங்கள்.
1: பாரபட்சம் வந்து எது? அது எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சு கலையில. அது உண்மையிலே அது பாரபட்சம் சிலர் பார்ப்பார்கள், சிலர் வந்து அதை அயத்தகட்டில் அப்படியே ஏனோதானம் கொண்டு விட்டுருவார்கள். ஆனால் சில ஆளுமையான உள்ளவர்கள் வந்து சரியான முறையில் பாரபட்சமின்றி நாங்கள் நல்ல முறையில் நடக்க வேணும்.
0: இல்லை அநேகமாக பாருங்கள், இந்த பாரபட்சம் பார்க்க அந்த சில பிரயோசனம் இல்லாத ஆகல, சில பேர் தூக்கி வைக்க எங்களுக்கு சரியான கோபம் வரும். என்ன அறியாமல் ஒரு கோபம் வரும்.
1: என்ன செய்யறது? அதை நாங்கள் ஒரு அளவு விட்டு கொடுத்து அதை தணிக்க செய்து வந்து பொறுமையா போயிடுவோம். அவ்வளவுதான், பொறுமைதான் இது வேணும்.
0: சொல்வதுதான் பொறுத்தார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வதுதான். ஆனால் பொறுத்தவர்கள் எல்லாரையும் இல்லாம பண்ணிவிட்டார்கள் எல்லாரும்.
1: அதை விட அரசு பொறுத்தால் அரசனாகவும்
0: ஆளுவான்
1: என்று கேட்டுக்கொண்டு அப்ப பாடலுக்கு.
0: ஆமா, இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்,
0: சந்திரசேகரம் ஐயா. சந்திரசேகரம் ஐயா, நலமாக இருக்கின்றீர்களாம்?
2: நலமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாகவே இருக்கிறோம். நலத்துல சொல்லுங்கள் ஐயா.
2: நன்றி. நான் வந்து பாரபட்சம்ன்ற வந்து எல்லா துறையிலும் இருக்குது.
0: எல்லா துறையிலும் இருக்கு. ஓம் எல்லா துறையிலும்.
2: நடிப்பு துறை என்றாலும் அரசியல் என்றாலும் சரி, ஒரு கோயில் இருந்தாலும் சரி, கோயில் எல்லாம் குருக்கள் மேல வந்து ஒரு பாரபட்சம் பார்த்து பக்தர்களை
0: எல்லாம் பாரபட்சம் பார்ப்பது.
2: இந்த நடிப்பு துறையில எல்லாம் இந்த நடிக்காத பாத்திரங்கள் இல்லையா? ஆனால் அவருக்கு இந்த சரியான ஒரு இது கொடுக்க
0: இல்லையா?
2: அதே காலக்குரிய விஷயம் என்ன? ஆனால் பரிசுல அவங்க கௌரவ வச்சிருக்கிறாங்க, லண்டன் கனடா கௌரவ வச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவில அவருக்கு இதை கொடுக்க
0: அது
2: உண்மையிலே பெரிய பாரபட்சம் என்ன? அப்படிதான் சில பேர் இருக்குமே. சில வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யலாம், மூன்று பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைன்னா மூன்று பேருக்கும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு விஷயத்துல செய்ய வைக்கிறாங்க. இருக்கிறீங்க பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை பேரவட்சம் பார்க்க கூடாது. நாளைக்கு அவரு கூடின உத்தியம் வேறு குறைஞ்ச உத்தியம் பண்றதுக்கு கூடாதுன்னு சொல்லி இருக்கிற பெற்றோர்களும் இருக்கிறார்கள்
0: என்ன?
2: அது இந்த பேரவட்சம்ன்றது அது எல்லா துறையினும் இருக்குன்னு கேட்டுக்கொண்டு
0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் வதனி. வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நாங்க நலமாக இருக்கிறோம், நீங்க அப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் எங்களுக்கு இப்ப குறை வந்தது என்ன? நீங்க எல்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை வந்தது?
3: இப்ப புது மாப்பிள்ளை வந்துட்டாரு தானே, அப்ப நீங்களும் இப்ப அதோட புது புது மாப்பிள்ளை ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல, எல்லாம் அப்படித்தானே என்ன? காலத்துக்கு மாற்றம் இருக்கத்தானே வேண்டும் என்ன?
3: அதுதான் மாற்றம் இருக்க வேணும். அப்ப அப்படியே மாற்றங்களையும் தேடிக்கொண்டு சீக்கிரத்திலே தாத்தா கேது தாத்தாவாகவும் கமலி பாட்டியாகவும் வாழ்த்துகிறேன்.
0: கண்டிப்பாக இதே வானொலியில் வந்து அதற்கும் ஒரு நான் சொல்லுவேன்,
3: அதுக்கும் ஒரு பலாதாரம் வரமானம் என்று சீக்கிரத்தில் வரமானம் என்று வாழ்த்திக்கொண்டு இப்ப நீங்க கேக்குறீங்க பாரபட்சம், பாரபட்சத்தை கேக்குறீங்க. இந்த பாரபட்சம் வீட்டில வந்து ஆண் பெண் புள்ளி அதுகளை விட இந்த இனம் மொழி மதம் சாதியில கூட பாரபட்சங்கள் தானே.
0: உண்மையிலே உண்மையா இதை விட பெரிய பாரபட்சம் என்ன சொல்லுங்களா? அப்ப ஒரு இடத்துல ஒரு கூட்டங்கள் ஒரு பொது கூட்டங்கள் பொது இடம் வந்து விட்டு என்றால் அங்கு வந்து டக்கண்டு அந்த பாரபட்சம் காட்டுவார்கள். இயக்கங்களுக்கு என்ன
3: பாராமல் அந்த ஒருவருக்கு சாதகமாகவும் மற்றவர்களுக்கு பாதகமாகவும் அதாவது பெரிய ஒரு சரியான ஒரு இதா இருக்கும் பார்க்க. வேலையிடங்களையும் அப்படித்தான்.
0: ஆனா வேலையிடத்துல பாருங்கள், நன்றா வேலை செய்வோர் எல்லோரும் வேலை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஐஸ் அடிக்கிறவருக்கு எல்லாரும் பேசாம விடுவார்கள்.
3: வீட்டுல வந்து அது சரியான ஒரு உண்மைதான். இந்த ஆண் புள்ள பொன் புள்ள இவர் மூத்த புள்ள விளையா புள்ளியன்று சொல்லி அந்த அவர்களுக்கு என்ன சொல்ற இந்த பொன் பிள்ளைகளுக்கு ஒரு சுதந்திரங்கள் என்றது. அப்ப என்ன இப்ப என்ன அது எப்பவும் அழிய போறது இல்லையா? அது ஒரு கட்டுப்பாடு தானே, என்ன சொல்றீங்க?
0: கண்டிப்பாக அது இருக்கின்றது. அந்த பாரபட்சம் அது காட்டிக்கொண்ட எம்மவர் கூடுதலாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன
3: என்றதுலயும் சரியான ஒரு பாரவர்கள் அதை நினைக்கலே கொஞ்சம் அந்த என்னன்னு சொல்ற அந்த சாதி மொழிகளை பார்த்து கதை கேட்கல ஒரு கவலையாகத்தான் இருக்கிறது.
0: கண்டிப்பாக. ஆனால் அதை
3: திருமண வீடுகள்ல பாருங்கோ, இந்த சில பிள்ளைகளுக்கு தாதாப்பன் இங்க இருக்காயினம் தானே. அப்ப அந்த அந்த தாதாப்பனா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பகுதியில இருக்காது. ஒரு தட்டம் பண்ண ஒரு குடும்பத்தை கூப்பிடுவார்கள். அந்த குடும்பத்தை கூப்பிட்டால் அது எல்லாத்தையும் பாப்பாரு. அந்த குடும்பம் எப்படி இது மூத்தது ஆண் புள்ளியா பொன் புள்ளியா பெத்தது வசதியா இருக்கிறமா வசதி இல்லையா இவையிட சாதி என்ன இவையிட குணங்கள் என்ன எல்லாத்தையும் பாப்பினான்.
0: நிச்சயமாக அதொரு அதொரு எப்படி எப்படித்தான் அப்படியே அந்த அந்த மனதை பார்ப்பதில்லை தானே அந்த நேரத்தில். அவர்கள் எப்படி வாழ்த்துகின்றார்கள், அவர்கள் எப்படி அவர்கள் உள்ள முருகி அந்த இதை நடத்துகின்றார்கள் என்பதை அனைமானவர் பார்ப்பதில்லை. அவர்களது வெளித்தோற்றத்தை தான் பார்ப்பார்கள். என்ன
3: என்ன குறைச்சு கதைச்சாலும் என்ன கேவலமா கதைச்சாலும் அதுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது என்ன தேடி தருவாரு.
0: கண்டிப்பாக.
3: அந்த பணமண்ட ஒன்றுதான் நிக்கிறே ஒழிய மற்ற எல்லாத்திலையும் பாரபட்சம் தான் காட்டுகிறேன்.
0: பாரபட்சம் காட்டுகின்ற அருமையாகவே உங்கள் கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
3: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
4: உலக தமிழ் டிஆர்டி உறவுகள் அனைவருக்கும் இன்னிற வணக்கம். அன்புடன் பிரான்சிலிருந்து ஜால் செல்வா.
0: ஜால் செல்வா, கடந்த 3 மாதங்களாக உங்களை காணவே இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும் பொழுதே நான் யோசித்துக் கொண்டே வருவேன் என்று ஜால் செல்வா வந்துடுவார் என்று.
4: சென்ற வாரம் நீங்கள் இந்த போது ராஜாமே இருந்தார் வந்து நான் முயற்சி செய்தேன் கிடைக்கவில்லை. இப்பவும் காலமே நீங்க பாரபட்சம் பார்க்கல லைன் கிடைக்கல நீங்க பார்க்க மாட்டீங்க பாரபட்சம். உண்மையில இந்த சகோதரி இந்த இப்ப பேசின அக்கா வந்து நான் மனசுல நினைக்க தொட்டு சென்று விட்டு போனேன். பாரபட்சம் என்பதை நான் வந்து முக்கியமா வந்து எங்களை இன்னும் இன்னத்துக்காண்டி இவ்வளவு பேரையும் உயிரையும் கொடுத்து போராடி இன்றைக்கு இப்படி நிக்கிறோம் ஒரு மண்ணுக்காக. அப்ப நாங்கள் அதுல எத்தனை இன்னும் சார்ந்தவர்கள் உயிரை கோத்துக்கிறார்கள்.
0: கண்டிப்பாக என்ன
4: அதை வச்சு வியாபாரம் செய்யறார்கள் இங்க. இப்ப பாரபட்சம் இப்ப ஒரு கதைக்கு நான் இந்த மகனுக்கு ஒரு இடத்த சாதகம் கொடுத்தேன். முதல் அவ கேட்ட கல்வி என்ன தெரியுமா, ஆனா நீங்க இந்த இடம் என்ன எங்க விஷயத்துல இனம் மொழி என்று பாரபட்சம் பார்க்காம இன்றைக்கு உண்மையான உள்ளத்தோட வாழனைக்குதான் அன்றைக்குதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நாங்க சும்மா பேசிட்டு போல அங்கதான் வானொலியில வந்து நான் உத்தமன் புத்திரன் உத்தமன் புத்திரன் யாசுல்லாந்து ஓட்ட அங்கால பார்த்தாதான் தெரியும். இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த கலை உலகத்துல பாருங்கோ புலம்பெயர்ந்தம் இந்த கலை உலகத்துல நான் அனுபவப்பட்டேன். அதாவது வந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி போயிருந்தோம்னா பெருமையா அட்டிச்சு சொல்லுவேன் நம்ம, ஆனா வாங்கணும் நிகழ்ச்சிக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எல்லாம் அடையா இருக்கும்.
0: அந்த பட்டியல்ல ஏற்றி கொண்டிருப்போம்.
4: அப்ப கூப்பிடுறது முழுக்க நாங்களும் பின்னால உதவி செய்யணும், சகல சப்போர்ட்டும் செய்யணும். ஆனா அந்த ஏன்னு சொன்ன அனுபவப்பட்டேன் நான். இதுல நாங்கள் வந்து ஒருவன்ட்ட என்ன பாரதி சொல்லிக்காரு, தனி மனிதனுக்கு உணவு இல்லாட்டி ஜெகத்து நினைக்கிறோம். அப்ப நீங்க வந்து இந்த இது வந்து பிரான்ஸ்ல ஒரு பெரிய ஒரு குரசா இருக்கு. இப்ப அண்மையில் நடந்த வட்டத்திருவிழால கூட நான் மூன்று பார்த்தன வந்து எத்தனையோ பாடகர்களுக்கு ஒவ்வொரு முறையும் பாடுகிறவர்கள் தான் பாடுகிறார். ஒரு பாட்ட பாடிட்டு நீ போவன. அந்த புள்ள பாவம் நல்ல உண்மையில சுவிஸ்ல இருந்து வந்த புள்ளை வந்து நல்லா பாடிந்தது சின்ன புள்ள. அப்ப அப்படியான புள்ளைகளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும்.
0: அந்த சந்தர்ப்பம் அந்த உண்மையிலேயே நான் ஒரு பாடுவோர் பாடலாம் நிகழ்ந்து கனடாவில் இருந்து வந்து பாடிய சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள்
4: எல்லாம்.
0: யாரும் யாரும் வரலாற்றில் அந்த வரலாற்றை யாராலுமே தடுக்க முடியாது. அவர்கள் அது திறமைக்கு அன்னை சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. எனக்கு கூடிய பெரிய மகிழ்ச்சி என்ன,
4: நான் வானொலி ரெண்டு வானொலியில காலங்காலமா பயணிக்கிறேன். வந்து டிஆர்டில அந்த ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பு நிகழ்ச்சியில வந்து இப்ப அந்த முகம் பாராம நிகழ்ச்சி தொகுப்புகளை செய்து நடத்தி கொண்டு போவீங்க, நேர காலம் பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் சில வானொலியில பயங்கர கட்டுப்பாடுகள் இருக்கும், முறிஞ்சு கவிப்பார்கள். அப்ப இது உண்மையில நான் கூட இப்ப கேதாண்ணா வாராருன்னுட்டு ஓடி வரணுன்றா ஒரு அன்புல ஓடி வரேன். என்ன பாஜாண்ணா வாராருன்னா ஒரு அன்புல ஓடி வரேன். எங்களை மதிப்பார்கள், நாங்கள் அன்பா பேசலாம். அதான் அந்த வானொலி, அதான் பாரபட்சம் என்றது இருக்க கூடாது மனுஷனுக்கு. ஆனா அது இருக்குது. அந்த காலத்துல நீங்க எங்களை இலக்கியங்கள்ல இருந்து இன்றைய நவீன உலகத்தில இருந்து அரசியல்ல இருந்து இந்த நேற்று ஒரு சின்ன இதோட முடிக்கிறேன். எங்களை பெரிய தலைவர் அமெரிக்க தலைவர் சொல்லியிருக்கிறார், அடுத்த எலெக்ஷன்ல என்னுடைய கட்சிக்காரர் ஒவ்வொருவருக்கும் $5,000 தருவான் நீங்கள் எனக்கு வாக்கு போட்டா இந்த கட்சிக்கு மட்டும். அப்ப மற்ற மக்கள் யாரு நீ
0: யோசிச்சு பாருங்க.
4: அப்ப பாருங்க இது ஒரு இது இல்ல பாரபட்சம், இது ஒரு பாரியர் குற்றம் என்ன. அப்ப உலகம் எப்படி இருக்கு கேதானா, நான் பாட்டு கேட்கலாமா?
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்து சிறப்பித்திருந்தார் ஜால் செல்வா, அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி மோகன் சுருவி இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
5: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
5: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம்.
0: நன்றி, நீங்கள் இந்த நேரத்தில் இணைந்து கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சி.
5: கொஞ்சம் கையில் கொஞ்சம் அலுவலக இருந்தோடையே கொஞ்சம் பிந்தி போச்சு. நான் வந்து இந்த படம் வந்து கருப்பு என்ற படத்துல கோட்மூட் என்று சொல்லி சாபி அனுசங்கர் பாடிய அந்த புது பாடலை கேட்கின்றேன். நேரம் இருக்குமா உங்களுக்கு கூட?
0: பாப்போம், அது நேரம் இருந்தால் தருகின்றேன்.
5: நீங்க தலைப்பு என்ன ஆகுது?
0: பாரபட்சம்.
5: பாரபட்சம் பார்ப்பது, பாரபட்சம் பார்ப்பது, பாரபட்சம் கேது பார்ப்பது கொஞ்சம் மனசுக்கு சங்கடம் தான். அப்படி இருந்தாலும் சில இடங்களில் நாங்கள் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரும். ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு சபை ஒரு சபையிலே எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள். அவை நடுவிலே எப்படி அமர்ந்து கொள்வது என்பது தெரியாமல் இருக்கின்றார்கள். ஒரு சபையில எப்படி நாங்கள் உரையாடி கொள்வது, எங்களுடைய பக்கத்தில் இருப்பவர்களோடு எப்படி உதயாடி கொள்வது, எப்படி நாங்கள் அமைதியை காப்பது என்று சொல்லி இந்த சபை விளக்கங்கள் தெரியாதவர்கள் எல்லாம் ஒரு இதுக்கு நாங்கள் சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் நடந்து கொள்கின்ற நடவடிக்கை பார்த்து மற்றவர்களும் எங்களை அப்படி இடை போடுவார். அப்ப அப்படியான இடங்களிலே நாங்கள் தவிர்த்து கொள்வது கொஞ்சம் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். மற்றது வந்து வீடுகளிலிருந்து ஆரம்பிக்கின்றது என்று சொல்வார்கள்.

0: குறையை எடுத்துக்கொண்டு அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கின்ற பிள்ளைய அதை எப்படித்தான் கவனிச்சாலும் அந்த பிள்ளை கவனத்தில் எடுக்காத அன்றைக்குள்ள ஒரு வெறுப்பு வரும் இல்லையா? எப்படித்தான் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இது கேட்குது இல்லை, இந்த பிள்ளை இந்த பிள்ளை எப்படி முன்னு கொண்டு வர்றதுன்னு சொல்லி கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் அதுவும் ஒரு பாவம் தான். அப்படியான பிள்ளைகளைத்தான் நாங்கள் இன்னும் கூட இது கவனிக்க வேண்டும். அந்த நேரங்கள் காலங்கள் எல்லாம் ஒரு அந்த குறிப்பிட்டதுக்குள்ளதான் எல்லாத்தையும் செய்ய வேண்டும். அப்ப அப்படியான ஒரு இதுவும் இருக்கின்றது. மற்றவர்கள் சொன்னதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கேது நேரங்கள் காணாது அப்படின்னா நான் இதோட நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி கேது.
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி
1: வணக்கம். அவர் சுவிஸிலிருந்து திருமதி மோகன் சுருவி அவர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். சரி, அவரது தொடர்பு துணிக்கப்படுது. நிலைய கழிக நேரம் 10:56. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பூன் தின்ற

இன்றைய காலை புந்தன்றல் நிகழ்வினூடாக திருமதி புஷ்பவதி விஸ்வநாதன், ரஜினி நாகேந்திரம், திருமதி ரோசாலி, திருவாளர் மூர்த்தி, திருமதி கமலவேணி, திருவாளர் பாலேந்திரா, திருமதி ஜோகேஸ்வரி, திருவாளர் ராஜலிங்கம், திருவாளர் இரா சந்திரசேகரம், திருமதி வதனி மோகன், திருவாளர் ஜால் செல்வா, திருமதி மோகன் துருபி ஆகியோர் இணைந்து பாரபட்சம் பற்றி தங்களது கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அவர்களுக்கும் அது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு

நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவரது கரங்களையும் நிறைவுக்கு வருவது இன்றைய காலை பூந்தன்றல். கிளிக நேரம் 11:02. நீங்கள் கெடுகொண்டி தமிழொலியில் விடி கேசன் கரியன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆர் விளம்பரம், மணிக்கூர் தலைவர் விளம்பரம். செய்தி தலைப்புகள். பவனியா படுக்கிறார் மேலையில் பகுத்தொபிக்கு தலைமையிலான குழுவினர் நேற்று சனிக்கிழமை விஜயம் செய்து மலை உச்சியில் பிரித்துவதல் வழிபாட்டில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மத பதட்ட நிலைமை ஒன்று உருவாகி இருக்கின்றது. மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தடையை பெற்றுத்தர கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் அறவழி போராட்டம் 1092 நாட்களை கடந்துள்ள போதிலும் இதுவரை தங்களுக்கான மேய்ச்சல் தடை தொடர்பில் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்று பண்ணையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சுய பொருளாதாரத்தின் மூலம் தமிழ் மக்கள் வலுவடைந்து விடக்கூடாது என்ற சிந்தனைக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகன் டக்ளஸ் தேவானந்தாவின் தந்திரோபயமான வேலை திட்டங்களின் ஊடாக சாவுமணி அடிக்கப்பட்டுள்ளதாக இபிடிபியின் வேலணை பிரதேச ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நிதியமைச்சர் மற்றும் மத்திய வங்கி அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். வெளிவர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேர தாய்லாந்து தொழில்துறை அமைச்சரின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் செப்டம்பர் 14 முதல் 16 வரை தாய்லாந்துக்கு உத்தியோர்வ பயணமுறை மேற்கொள்ள உள்ளார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பின்னணியை பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராயபக்ச வெற்றி பெற்று நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார்.

ஜனாதிபதி அனுருகுமாராவின் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் இவற்றை நிறைவேற்றவில்லை என்பதோடு அதற்கான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை கூட முன்னெடுக்கவில்லை. மாறாக அதிகாரங்களை தமக்குள்ளே வைத்துக் கொள்ளும் வகையில் ஒரே கட்சி ஆட்சியை மையப்படுத்த நவர்களும் தீவிரமடைந்து வருவதாக தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வெற்றிடமாக உள்ள கல்விசார் மற்றும் கல்விசாரா பணியிடங்களை விரைவாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் தகவலின்படி கொழும்பில் உள்ள வீடமைப்பு திட்டங்களில் 40% 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானவை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடரூந்து போக்குவரத்து தொடர்ச்சியாக தாமதம் அடைதல், தொடரூந்துகள் ரத்து செய்யப்படல் மற்றும் தொடரூந்துகளில் அடிக்கடி ஏற்படும் இயந்திர கோளாறுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் சமீபத்திய இலங்கை விஜயம் வெறும் வழக்கமான ராஜதந்திர சந்திப்பாக அல்லாமல் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஏற்பட்டு வரும் ஆழமான புவிசார் அரசியல் மாற்றங்களின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகின்றது. அம்மாந்தோட்டை துறைமுகம் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் ஸ்மார்ட் சாவிகளை திருடி விற்பனை செய்த சட்டவிரோத குழுவைச் சேர்ந்த துறைமுக ஊழியர் ஒருவரும் தொழிலதிபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டை பிடித்த இருவர் நேற்று சனிக்கிழமை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பொது போக்குவரத்து பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களின் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2026 நிகழ்வின் போது மோடி காலத்தால் அழியாத திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை ரஷ்ய கூட்டமைப்பின் விளாடிமிர் புதினுக்கு வழங்கியது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை மிகு தருணமாகும். இவ்வாறு தமிழ்நாட்டு ஆளுநர் அலேகர் கூறியுள்ளார். இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அமெரிக்கா காவலாக இருக்க தேவையில்லை என்று ஈரான் அதிபர் மசூத் பிசக்கியன் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசாவின் பேச்சு வன்மையாக கண்டனத்துக்குரியது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க லண்டன் சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் நடிகர் அஜித்குமார் பங்கேற்ற கார்பாந்தயத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் 2021 தொடர்ந்து 2027 வரலாற்றில் மிக கடுமையான வெப்ப நிலவும் ஆண்டாக அமையக்கூடும் என ஐரோப்பிய காலநிலை கண்காணிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியதில் கொரிய தீபகத்தில் பதட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. ஜாவா கடலுக்கு சென்ற இந்தோனேசிய படகு ஒன்றை அந்த நாட்டு அதிகாரிகள் தேடுகின்றார்கள். வடக்கு சிரியாவில் குர்து இன மக்கள் அதிகம் வசிக்கும் கோபானி நகரில் உள்ள சிறைச்சாலையில் சனிக்கிழமை ஏற்பட்ட கலவரம் மற்றும் தீ விபத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள்.

குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள புதன் கோள் எதிர்பார்த்ததை விட மிக அதிக வேகமாக சுருங்கி வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இது சூரிய வெப்பத்தால் உலர்ந்து போன திராட்சை பழத்தை போல் காட்சியளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், பாகிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுகின்றது. திட்டங்களை சரியாக செயல்படுத்தினால் தங்களால் எந்த ஒரு அணியையும் வீழ்த்த முடியும் என இலங்கை அணியின் கேப்டன் சமாரிய அத்தப்பத்து தெரிவித்திருக்கின்றார். இறுதியாக இன்றைய நாணயமாற்றுக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடா தந்து கொண்டிருக்கும் உமது உத்தியோர இணையதளமான www.tatamilnadu.com. ஒரு யூரோ இன்று 381.16 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 110.86 ரூபாய்களாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.59 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 95.57 ரூபாய்களாகவும் ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 402.45 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 117.06 ரூபாய்களாகவும் ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுன் இலங்கை பெறுமதியில் 444.53 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 129.30 ரூபாய்களாகவும் ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236.94 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 68.95 ரூபாய்களாகவும் காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேசன்கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர்தலை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: நிலைய கழிக நேரம் 11:11. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேரம் வாலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து இடம்பெற இருப்பது பட்டிமன்றம், மன்னிக்கவும் சங்கமம், சங்கம நிகழ்வுகளை இப்பொழுது முதல் நீங்கள் கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 45 பெரியாரை துணைக்கோடல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 448. இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பாரிலானுங் கெடும். இடிப்பாறை இல்லாத யமாரா மன்னன் கெடுப்பாரிலானுங் கெடும்.
1: இருவேறு நாடுகளைச் சேர்ந்த புலவர் பெருமக்கள் இருவர் தமிழ் விழா ஒன்றில் சந்தித்துக் கொண்டனர். அவர்களின் சந்திப்பு விழா மேடை சந்திப்பாக மட்டும் அமையவில்லை. அவ்வாறு இருந்திருக்குமே ஆனால் நலம் விசாரிப்பதோடு அவர் தம் உரையாடல் முற்று பெற்றிருக்க கூடும். விழாவில் இருவருமே விரிவுரையாற்றினர். வல்லினத்தில் உள்ள தா என்ற எழுத்தும் மெல்லினத்தில் உள்ள மா என்ற எழுத்தும் இடையினத்தில் உள்ள லா என்ற எழுத்தும் இணைந்தே தமிழ் எனும் மொழி பெயர் உருவாயிற்று என்பதை ஒரு புலவர் விளக்கினார். முக்கணியில் தலா வல்லினம் என்றும் வாழை மெல்லினம் என்றும் மா இடையினம் என்றும் மற்றொரு புலவர் எடுத்து கூறினார். மூன்று கனிகளின் தோலையும் உள்ளே இருக்கும் சுளை அல்லது பழத்தின் தன்மையை எடுத்துக்காட்டாக கொண்டு இன வகையை அவர் பிரித்துரைத்தார். விழா முடிந்த பிறகு புலவர்களுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. அப்போது அவர்களிடையே நடைபெற்ற கருத்துரையாடல் வருமாறு: தங்கள் நாட்டு வளப்பமெல்லாம் எப்படி? காலத்தில் மழை பொழிகிறது, வறுமைக்கு எங்கள் நாட்டில் வறுமை. மொழி ஆர்வம் கலை ஆர்வம் சிறந்து ஓங்கி நிற்கிறது. உழவும் வாணிபமும் உயர்ந்து விளங்குகிறது. தங்கள் நாட்டு நிலை யாதோ? தாங்கள் மொழிந்ததற்கு முற்றிலும் மாறுபட்ட நிலை. நாட்டு மக்கள் நடைப்பிணங்களாக திரிகிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றுதான் உங்கள் நாட்டை கண்ட மகிழ்ச்சியில் சற்று ஆறுதல் அடைகிறேன். மன்னர் எப்படி இருக்கிறார்? எங்கள் நாட்டு மன்னரா? அவரை யாரும் அசைத்திட இயலாது. மிக்க வலிமை கொண்டவர். அவர் போக்கில் குறுக்கிடும் துணிவு யாருக்குமே கிடையாது. அப்படியா? எங்கள் மன்னர் ஒரு சாதாரண குடிமகனின் கருத்தை கூட காது கொடுத்து கேட்பவராயிட்டே. உங்கள் மன்னர் முற்றிலும் மாறாக அல்லவா இருக்கிறார்? ஆமாம், அவரை இடித்து பேசவோ அறிவுரை கூறவோ எங்கள் நாட்டில் யாருமே முன்வரமாட்டார்கள். உங்கள் நாட்டில் மிக சிறியவருக்கு இருக்கிற உரிமை எங்கள் மண்ணில் மிக பெரியவருக்கு கூட கிடையாது. ஐயோ, அயல் நாடொன்றில் இப்படி ஒரு அரசு நடைபெறுவது கண்டு வருந்துகிறேன். ஆனால் ஒன்று புலவரே, உமது மன்னன் எவ்வளவு வலிமை உள்ளவனாக இருந்தாலும் அவனை அழித்திட யாரும் முன்வர தேவையில்லாமல் அவனே தன் அழிவை தேடிக் கொள்ளுவான். அதப்படி அவ்வளவு உறுதியாக கூறுகிறீர்கள்? வள்ளுவர் உரைத்திருப்பதை மறந்துவிட்டீரா? இடித்து சொல்லி திருத்துகிற பெரியவர்களின் காவலை பெற்றிருக்கிற மன்னவன் தன்னை கெடுப்பவர் யாருமின்றி தானே கெட்டழிந்து விடுவான் என்று அழுத்தம் திருத்தமாக எழுதியிருக்கிறாரே. புலவர்களின் உரையாடல் முடிந்தது. இருவர் உள்ளத்திலும் அந்த குரல் அழியாத ஓவியமாக ஒளிவிட்டு கொண்டிருந்தது. அந்த குரல் இடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். பெரியாரை துணை கூடல் என்ற தலைப்பில் அதிகாரம் 45 பாடல் 448.

0: அரசு லாட்சபலில் ரூயிக்காயில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிசு பெற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0650262115. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே ஒன் கூபரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நேரடிய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

வாசிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடு

இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை உங்களை இங்கே தடுப்பு காவலில் நாங்கள் வைத்திருப்போம் என்று தீக்ஷித் தெரிவித்தார். நீங்கள் எங்களை வருடக்கணக்காக தடுப்பு காவலில் வைத்தாலும் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, ஆயுதங்களை கையளிக்கப் போவதில்லை என்று சீறினார் பிரபாகரன். ஆவசமடைந்த தீக்ஷித் பிரபாகரனை விரித்து பார்த்தபடி குரலை உயர்த்தி கத்தினார், நீங்கள் ஆயுதங்களை கையளிக்க மறுத்தால் இந்திய ராணுவத்தின் உதவியுடன் நாம் பலவந்தமாக அவற்றை பறித்தெடுப்போம். சக்தி வாய்ந்த இந்திய ராணுவத்தின் முன்பாக உங்களது போராளிகள் வெறும் தூசு என்றார் தீக்ஷித். பின்பு தனது சுங்கானை எடுத்து பிரபாகரனுக்கு காண்பித்தவாறு, இந்த சுங்கானை நான் பற்ற வைத்து போய்த்து முடிப்பதற்குள் இந்திய ராணுவம் உங்களது போராளிகளை துவசம் செய்துவிடும் என்று குமுறினார். பிரபாகரன் ஆத்திரப்படவில்லை, ஒரு ஏளன சிரிப்பை உதித்தார். உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து பாருங்கள், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று உறுதியாக சொன்னார் பிரபாகரன். கொதிப்படைந்தார் தீக்ஷித். ஆத்திரத்தில் அவரது உதடுகள் நடுங்கின. மிஸ்டர் பிரபாகரன், இத்துடன் நான்காவது தடவையாக நீங்கள் இந்தியாவை ஏமாற்றியுள்ளார்கள் என்றார் அவர். அப்படியானால் நான்கு தடவைகள் இந்தியாவிடமிருந்து நான் எனது மக்களை காப்பாற்றி இருக்கிறேன், அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்றார் பிரபாகரன். இயல்பாகவே உணர்ச்சி வசப்படும் தீக்ஷித் ஆத்திரத்தின் சிகரத்தை அடைந்தார். அந்த நிலையில் அவரால் பேச முடியவில்லை. திடீரென எழுந்து அங்கிருந்து வேகமாக வெளியேறினார். மிரட்டி அழுத்தம் கொடுக்கும் ராஜேந்திர அணுகுமுறை மூலம் பிரபாகரனின் உறுதியான நிலைப்பாட்டை தளர்த்த முடியாது என்று உணர்ந்து கொண்ட இந்திய அதிகாரிகள் மின்ஞான முறையை கையாண்டு அவரை இணங்க வைக்க முயன்றார்கள். இந்திய உலக புலனாய்வுத்துறையின் அதிபர் எம் கே நாராயணன், வெளிவார அமைச்சின் கூட்டுச் செயலர் சகாதேவ், வெளிவார அமைச்சை சேர்ந்த நிகில் சேத், கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தைச் சேர்ந்த கர்திபூரி ஆகியோர் மாறி மாறி ஒவ்வொருவராக எம்மை சந்தித்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் எடுத்து விளக்கினார்கள். ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்து கூறி அவை மூலம் தமிழ் மக்களின் நலன்கள் வெகுவாக பாதிக்கப்படும் என நாம் அவர்களுக்கு எடுத்து கூறியும் அவர்கள் தமது முயற்சியை கைவிடுவதாக தெரியவில்லை. ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகள் பற்றி பின்னர் பேச்சுக்களை நடத்தி தீர்வு திட்டத்தை திருத்தி அமைத்து தமிழர்களது அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் முழுமைப்படுத்தலாம் என்று வாதாடிய அவர்கள், ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தில் கச்சாத்திடுவதற்கு முன்பாக விடுதலை புலிகளின் இணக்கப்பாடு அவசியம் என்பதை வலியுறுத்தினார்கள். மென்மையான ராஜேந்திர அழுத்தத்துக்கும் பிரபாகரன் அசைந்து கொடுக்கவில்லை. எப்படியாவது ஒப்பந்தத்தை எம் மீது திணித்து விட வேண்டும் என்ற முயற்சியையும் சளைக்காது தொடர்ந்தது. புதுடெல்லி அசோகா விடுதியில் இந்த திரைமறைவு ராஜேந்திர நாடகம் சில நாட்களாக தொடர்ந்தது. மணிக்கணக்கில் நாட்கணக்கில் தொடர்ந்து உரையாடி சரிப்படியை செய்து உறுதியை தளர்த்தும் ராஜேந்திர நுட்பம் பிரபாகரனிடம் பலிக்கவில்லை. இறுதியாக தமது முயற்சியை கைவிட்ட இந்திய அதிகாரிகள், விடுதலை புலிகள் தமது நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்று ராஜீவ்காந்தியிடம் தெரிவித்தார்கள். விடுதலை புலிகளை இணங்க செய்வதற்கு ஒரு வழிமுறையாக தமிழக முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை பயன்படுத்தலாம் என்று இந்திய பிரதமருக்கு ஆலோசனையாக வழங்கப்பட்டது. ராஜீவ்காந்திக்கு அது ஒரு நல்ல யோசனையாக தெரிந்தது. ஜூலை 26 நாள் இந்திய பிரதமரின் விசேட விமானத்தில் எம்ஜிஆர் அவர்கள் புதுடில்லிக்கு அழைத்து வரப்பட்டார். அன்றிரவே புதுடில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தலைவர் பிரபாகரனும் நானும் யோகரத்னம் யோகியும் எம்ஜிஆரிடம் அழைத்து செல்லப்பட்டோம். முதல்வருடன் தமிழக உணவு அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனும் தீக்ஷித்தும் இருந்தார்கள். சிரித்த முகத்துடன் எம்ஜிஆர் எம்மை வரவேற்றார். நாங்கள் அங்கு சென்று அமர்ந்து கொண்டதை அலட்சியம் செய்தவாறு இந்திய தூதுவர் எம்ஜிஆருடன் உரையாடி கொண்டிருந்தார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் பற்றியும் அதில் அடங்கியுள்ள மாகாண சபை திட்டம் பற்றியும் இந்த தீர்வு யோசனைகள் ஈழத்தமிழரின் நலன்களையும் அரசியல் அபிலாசைகளையும் முழுமையாக நிறைவு செய்துள்ளதாகவும் விளக்கிக் கொண்டிருந்தார். தீக்ஷித் உள்ளங்கையில் நாடியை ஊன்றியவாறு பொறுமையுடன் செவிமடுத்துக் கொண்டிருந்தார். எம்ஜிஆர் ஒன்றுபட்ட தாயமாக தமிழ் மொழியின் மாநிலங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த தீர்வு திட்டத்தை சிங்கள தீவிரவாத அரசியல்வாதிகள் மீது அழுத்தம் போட்டு இணங்க வைத்து ஒரு ராஜேந்திர சாதனையை இந்தியா நிலைநாட்டியுள்ளதாக புகழ்பாடிக் கொண்டிருந்தவர் தீக்ஷித். இப்படியான பிரமாதமான தீர்வு திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஈழத்தமிழர் மட்டுமன்றி உலகத் தமிழர் அனைவருமே இந்தியாவுக்கு என்றும் கடமைப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றும்
பெருமிதப்பட்டார் தீட்சித். தமிழர் விடுதலை கூட்டணியும் ஏனைய அரசியல் கட்சிகளும் போராளி அமைப்புகளும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக ஆதரிக்கின்றன என்று கூறிய தீட்சித், எம்மை சுட்டிக்காட்டி இந்த பிரமுகர்கள் மட்டும் இந்த உடன்பாட்டை எதிர்க்கிறார்கள். தமிழீழ தனியரசை தவிர இவர்கள் எதையும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் இந்திய அரசு தனியரசு அமைக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து இந்தியாவை பகைத்துக் கொண்டால் பாரதூரமான விளைவுகளை இவர்கள் சந்திக்க நேரிடும் என்று மிரட்டினார் தீட்சித். ஜோகதத்னம் ஜோகிக்கு இனியும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த மாகாண சபை திட்டத்தில் உருப்படியான அதிகார பகிர்வு எதுவுமே இல்லை. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் எதையுமே இந்த தீர்வு திட்டம் நிறைவு செய்ய தவறிவிட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இணைப்பும் தற்காலிகமானது. கிழக்கு மாகாணத்தின் பொதுசன வாக்களிப்பு என்ற நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்படியானால் வாக்களிப்பு நடத்தப்பட்டு பெரும்பான்மையான சிங்களவர்களும் முஸ்லிம்களும் இணைப்புக்கு எதிராக வாக்களித்தால் தமிழ் தாயகம் நிரந்தரமாகவே பிளவுபட்டு போகும். இப்படியான குறைபாடுகளை கொண்ட இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யோகரத்னம் யோகி குரலை உயர்த்தி பேசினார். இதனைத் தொடர்ந்து யோகிக்கும் தீட்சித்துக்கும் மத்தியில் கடும் வாக்குவாதம் உண்டது. சென்ற வாரம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த பூரி இந்த ஒப்பந்தம் பற்றியும் அதில் உள்ள மாகாண சபை திட்டம் பற்றியும் உமக்கு விவரமாக விளக்கினாராம். அப்பொழுது ஒப்பந்தத்துக்கு ஆதரவு தெரிவித்த நீங்கள் இப்பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள். என்னால் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு குண்டை போட்டார் தீட்சித். யோகியும் விட்டுக் கொடுக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் இந்த ஒப்பந்தம் பற்றி எதுவுமே பேசப்படவில்லை என்று யோகி மறுத்துரைத்தார். அப்பொழுது என்னை ஒரு பொய்யன் என்று சொல்லுகிறீர்களா என்று ஆத்திரத்துடன் சீறினார் தீட்சித். நீங்கள் உண்மையை பேசவில்லை என்றார் யோகி. பொறி பறந்து வாக்குவாதம் சூடுபிடித்தது. கோபாவேசத்தில் கண்கள் பிதுங்க முதலமைச்சரை பார்த்து, பாருங்க சார், என்ன பொய்யன் என்று சொல்லுகிறார் என்று கதறினார் தீட்சித். ஒரு இளன புன்னகையுடன் மௌனம் சாதித்தார் பிரபாகரன். இந்த சுவையான வாதத்தில் குறுக்கிட்டு குழப்ப நான் விரும்பவில்லை. எம்ஜிஆருக்கு நிலைமை சங்கடமாகியது. வாதம் காழ்ப்புணர்வை சீண்டி வருவதையும் இந்திய தூதுவர் நிதானமிழந்து உணர்ச்சி வசப்படுகிறார் என்பதையும் உணர்ந்து கொண்டார் முதல்வர். நான் அவர்களுடன் தனியே பேச விரும்புகிறேன், தயவு செய்து நீங்கள் சிறிது நேரம் வெளியே இருக்கிறீர்களா என பண்பாக தீட்சித்தை வேண்டிக் கொண்டார் எம்ஜிஆர் தயக்கத்துடன். அங்கிருந்து வெளியேறினார் இந்திய தூதுவர். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மறுப்பதன் காரணத்தை வினவினார் எம்ஜிஆர். ஒப்பந்தத்தில் உள்ள அடிப்படையான குறைபாடுகளை அவரிடம் நாம் விரிவாக எடுத்து விளக்கினோம். மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களை கொண்ட மாகாண சபை திட்டம் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் எதனையும் நிறைவு செய்யவில்லை என்பதை அவருக்கு சுட்டிக்காட்டினோம். பொதுசன கருத்து வாக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ் மாநிலத்தை தற்காலிகமாக இணைப்பதில் உள்ள ஆபத்தையும் தெளிவுபடுத்தினோம். ஈழத்து அரசியல் கட்சிகளும் ஏனைய விடுதலை அமைப்புகளும் இந்திய அரசின் அழுத்தத்துக்கும் மிரட்டலுக்கும் பணிந்து ஒப்பந்தத்தை ஆதரிக்கிறார்கள் என்றும், எமது மக்களின் அரசியல் லட்சியத்தை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்பதையும் உறுதிபட எம்ஜிஆரிடம் கூறினோம். தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணாத நிலையில் தமிழரின் தாயக மண்ணை சிங்கள ஆயுதப்படைகள் ஆக்கிரமித்து நிற்கும் சூழ்நிலையில் எமது ஆயுதங்கள் அனைத்தையும் கையளித்து எமது போராளிகளை சரணடையுமாறு கேட்பது நியாயமற்றது, அநீதியானது என்பதையும் எம்ஜிஆரிடம் எடுத்து கூறினோம். மிகவும் பொறுமையுடன் எமது விளக்கத்தை கேட்டறிந்து கொண்டார் முதலமைச்சர். எமது நிலைப்பாட்டில் உள்ள நியாயப்பாட்டை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்திய இலங்கை ஒப்பந்தமானது இந்தியாவின் கேந்திர புவியியல் நலனை பேணும் நோக்கத்துக்காக செய்து கொள்ளப்பட்டது என்பதை அவர் உடனடியாகவே உணர்ந்து கொண்டார். இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிட்டாத சூழ்நிலையில் ஆயுதங்கள் கையளிக்கப்படுவதையும் அவர் விரும்பவில்லை. அத்துடன் விடுதலை புலிகள் வசம் இருந்த ஆயுதங்களின் கணிசமான தொகை தனது அன்பளிப்பு நிதியினால் பெறப்பட்டது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். சிங்கள ராணுவ ஆக்கிரமிப்பு நீங்காத சூழ்நிலையில் தமிழரின் பாதுகாப்பு கவசமாக விளங்கும் ஆயுதங்களை கைவிடுவது ஆபத்தானது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். பிரபாகரனின் உறுதி தளராத நிலைப்பாட்டை பாராட்டி எம்ஜிஆர், ஒப்பந்த விவகாரத்தில் புலிகளின் தலைமை எத்தகைய முடிவை எடுக்கிறதோ அதற்கு தனது முழு ஆதரவும் இருக்கும் என்றார். முதலமைச்சருக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து நாங்கள் வெளியேறினோம். முதலமைச்சரின் சந்திப்பு அறைக்கு வெளியே ஒரு இந்திய அதிகாரியுடன் கதைத்துக் கொண்டிருந்த தீட்சித் எம்மை வழிமறித்தார். ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி முதலமைச்சர் வற்புறுத்தினார் அல்லவா என்று கேட்டார். நாம் சொல்வதறியாது தடுமாறி மௌனமாக நின்றோம். முதலமைச்சர் சொன்னபடியே செய்யுங்கள் என்றார் தீட்சித். அப்படியே செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டோம். நாம் உற்சாகத்துடன் அளித்த பதிலுக்கு பின்னணியில் உள்ள புதிரை அவரால் தீட்சித்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைவிரிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: ரவி, சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வெட்ட இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன, சியாச்சி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையை வந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லாங் செந்தனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: சிறப்பான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அனைத்து மகிழங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

0: சங்கமத்திலே இனி தொடர்ந்து தரையிறப்பது. நாடகம் கல்யாண பயணம் அங்கம் 4. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜெகன், கேது, ராகவன், கமல், ஹேமா. ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
1: குமார் அப்போ சொன்னான், கேட்டேன் நீ பாத்திரு, இப்ப உனக்கு நடுவில் விட்டுட்டு இருக்கான் அங்கரன். பாத்திரு சொன்னான் அங்கரன் வரையிலேண்டு
2: கையும் தூக்கியலாம் இருக்கு, பின்னால வச்சு கடிச்சுக்கலான். குமார் ஐயர்கிட்ட வாயில வாரதே அவசகுனமா வருது, ஒரு துவக்கத்திலேயே ஒரு அவசகுனமா கிடைக்கிறதா? இங்க வார் இந்திய ஓட்டம் ஒண்ணு என்ன நடுத்தருவில விலங்கடிச்சு முழங்கால எடுத்து வச்சிருக்கிறான்.
3: நான் உம்ம நம்பி வந்து இப்ப நான் ரோட்ல நிக்கிறேன் தாரம்.
2: அதுக்கு என்ன சார் இப்ப உடம்பு போயெல்லாம் வந்துட்டு இப்ப
1: நல்லா சொல்லும் தம்பி, நல்லா சொல்லும்.
3: இங்க எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப டாக்ஸி எல்லாம் அடிச்சு விடுங்க வந்துட்டு. என்ன இந்த நாட்டு ரோட்ல வரும் இந்த நேரத்துல?
2: இந்த நேரத்துலதான் நாங்களே பாருங்க, இப்ப நடு ரோட்ல நிக்கிறோம், என்ன செய்யறது? ஏன் கிடக்குது?
1: என்ன சேர்த்து டாக்ஸி அடிச்சு விட்டுருக்கோம் சரிங்க.
2: சாமா எடுக்கலாம் தெரியுமா காருக்க?
1: சாமா எடுக்கிறோம்.
2: அப்படி சரி, உண்டையில செக் பண்ணி தானே தருவானா?
1: சாமா இல்லாம அங்க என்ன நாங்கள்
2: உங்களை
1: மாட்டி விட்டுட்டீங்க.
3: நான் மேக்கப் போட்டாதான் நீங்க வந்து கல்யாணம் செய்து வைக்கலாம்.
4: கொஞ்சம் பொறுங்க, நாங்க போகலாம் சண்டை பிடிச்சிருக்கீங்க நீங்கள இல்ல நடுவில்.
5: போனீங்களோ
3: நீங்க ஆம்பளையில் பிரச்சனைப்பட்டு கொண்டிருங்க, எனக்கு வந்துட்டு ஒரு உபேரம் இருந்தாலும் அடிச்சு விடும் தம்பி, நான் போய் சேர்றதுக்கு. நான் ஒரு பொம்பளை இப்படி இந்த நேரத்துல வந்து இதுல நின்று மீன கடையிலாது, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற வரமாட்டேன். வாழ்க்கையில நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் மிரிச்சது இல்ல. நீங்க என்ன பாடுபட்டாலும் எனக்கு ஒரு உபேரம் ஒன்று அடிச்சு போட்டுருங்க தம்பி, இது பொறுக்கலாது இப்படி.
4: ஏற்கனவே அவரே பொம்பளை ஐயர் ஐயரவே பொம்பளைன்னு சொல்லி இருக்காங்க. இனி பொம்பளை கண்டோம் என்ன சொல்ல போறான்னு தெரியல முதல்.
3: என்ன ஐயர் பொம்பளைன்னு சொல்லி சொன்னா?
4: ஐயர் குடும்பியும் பொட்டையும் பேட்டியும் பார்த்துட்டு அவன் பொம்பளைன்னு சொன்னா வேற என்ன மாதிரி எல்லாம் சொல்றான் என்ன?
5: அதே திருப்பி திருப்பி கேட்டு அவன் பிசாம் கறி
3: போடுவான்.
5: என்ன வழக்க வழக்கம் போலீஸ் காஞ்சா சொல்றேன், போலீஸ் காஞ்சா திருப்பி திருப்பி கேட்கறது என்ன கிண்டல் பண்ற மாதிரி?
3: ஐயா நீங்க கதைக்காயங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க ஒரு உபேர் அடிச்சு போயிருவோம்.
5: அதான் சரியோ, நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது இல்ல ஒரு நாள்.
4: சாமான்ல என்ன போயிருந்தே போறீங்க நீங்க ரெண்டு பேரும்?
5: தம்பி எங்கட குளம் கோத்துன்னு தெரியும் உங்களுக்கு? நாங்கள் எப்படியான ஆக்கலாம்? நான் கோயில தவிர வேற இடங்கள் போனதே இல்லையா? எங்களை பற்றி காட்டுறீங்க நீங்கள்?
3: இப்படி
4: இப்படிதான் நான் பாத்துக்கொள்றேன், நான் கேட்கிறேன்.
5: ஐயோ நான் இந்த ஆச்சாரம் எல்லாம் போட்டு உங்களோட வந்தேன், அதான் எனக்கு இவ்வளவு நடந்திருக்கு. ஆச்சாரத்தை விட்டு உங்களோட வந்ததான் பிரச்சனை.
4: ஐயா நீங்க எங்களோட உண்டைக்கு வந்தீங்க, முந்தி வந்திருக்கீங்களானே?
5: என்ன வரைக்கும் இப்படி உண்டையும் இல்லையே, தேவையில்லா உண்டையில நீங்க எடுத்துட்டு வந்துருக்கீங்களா என்னோட?
4: சரி சரி, டென்ஷனா அவன் இல்லைங்கோ, நீங்க வேண்டி கட்டாயம் போகணுமோ?
3: இவர் ஐயர் வேற வந்துட்டு என்னோட வந்து வாய் வைக்கிறார், இனி சரி வராது. நான் வெளிக்கிட்ட என்னோட ஹாசல் அடிச்சு போயிருவேன். இப்ப
6: Ah, monsieur, mais d'où elle sort cette femme? Elle t'est cachée où? Maintenant, il n'y a pas une seule femme, il y a une deuxième femme avec elle. Bon, ça, tout ça, c'est pas bon, c'est pas très clair. On va aller au commissariat, vous allez tous finir en garde à vue, avec la dame aussi. Tout de suite, monsieur.
5: Comment? Il y a une bonne femme. Tout le monde est en train
4: de me dire. Il y a Avant tu rentres, vous êtes bien en
6: robe. Vous êtes habillé en robe. Pour moi, vous êtes une dame.
4: Tu ne m'as pas dit. Il
6: est
4: là, monsieur comme ça, on respecte comme ça. Il a dit qu'il faut respecter.
6: Un monsieur habillé en femme.
4: Habillé comme ça, habillé comme ça. Il est... Parce que...
6: Chez nous, ce n'est pas un homme, c'est l'habillé en femme.
4: அவன்
5: தமிழ் அங்கே விளையாண்டான் சரி இவர் தொழிற்சண்டை காடிச்சு விட்டுவா

0: അനുഭവിക്കാനാവണം. വന്നിട്ടല്ലോ
1: അനുഭവിക്കാൻ വേറെ.
0: ശരി ശരി ശരി, അതാണ് ഇനിയൊരാള് തന്നെ ഉള്ളത്.
2: നേർക്കൾ ഇതുവരെ കേട്ടത് നാടകം കല്യാണ പയണം അംഗം നാങ്ക്. പങ്കെടുത്തുകൊണ്ട കലഞ്ഞർകൾ ജഗൻ, കേതു, രാഘവൻ, കമൽ, കേമ, ആക്കം, യക്കം, ടിയാറ്റി, തമിളൊലി.
3: மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
4: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
3: இப்பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பாஸ்மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெக் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 பரிஸ் 18 தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 சைபர் அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
5: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
6: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொல்லலாம். இதெல்லாம் வந்து குப்பையில போடுங்க.
5: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
6: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
5: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அழகி வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அன்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உலக வரலாற்றையே தன் விரல் அசைகள் மாற்றியமைத்த ஒரு குடும்பத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அதனை த ஹவுஸ் ஆஃப் ராத்சைல்ட் ஓ ராத்சைல்ட் ஃபேமிலி என்று அழைத்துக் கொள்ளலாம். அதாவது ராத்சைல்ட் குடும்பம். ராத்சைல்ட் என்று பார்க்கும்போது அதன் ஸ்பெல்லிங் ROTHSCHILD, ராத்சைல்ட் ஃபேமிலி. இன்று பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து என ஐரோப்பா அங்கும் பரவி வாழும் நமது தமிழ் மக்களுக்கு இந்த கதை இன்னும் மிக நெருக்கமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நாம் வாழும் இதே ஐரோப்பிய வீதிகளில் தான், பிராங்க்ஃபர்ட் மற்றும் பாரிஸ் நகரங்களில் தான் இந்த ராத்சைல்ட் சாம்ராஜ்யம் உருவானது. ஆனால் உலகத்தையே அடிப்படைத்துக் கொண்டிருக்கும் இவர்களுக்கும் நம் தாயகமான இலங்கைக்குமே ஒரு பிரிக்க முடியாத வரலாற்று தொடர்பும் இருக்கின்றது. நம் மண்ணிற்கும் இவர்களுக்கும் ஒரு ஆழமான வரலாற்று பதிவு இருக்கின்றது. நம்மிடம் பலர் மலைய பகுதியான கண்டி, நுவரெலியா அல்லது புசர்லாவை பகுதிகளுக்கு சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த ராத்சைல்ட் குடும்பத்தின் வாரிசுகள் இலங்கையில் ஒரு பிரபாண்டமான தேயிலை தோட்டத்தை தொடங்கினர். அதுதான் புசர்லாவையில் இருக்கும் புகழ்பெற்ற ராத்சைல்ட் டீ எஸ்டேட். இன்று கூட அந்த ஊர்பக்கமாக பயணித்தால் ராத்சைல்ட் என்று எழுதப்பட்ட வாகனங்களையோ அல்லது தேயிலை தொழிற்சாலைகளையோ பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உலக பேரரசின் பிரமாண்டத்திற்கு பின்னால் நம் தாயகத்து மலையக தமிழ் மக்களின் கடின உழைப்பும் இரத்தமும் கலந்திருக்கின்றது. இந்த தேயிலை தோட்டம் எப்படி உருவானது, இவர்களின் சாம்ராஜ்யம் எப்படி அங்கு நீடித்தது என்பதை இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நாம் மிக விரிவாக பார்க்க போகின்றோம். என்றால் வாருங்கள், முதலில் கால இயந்திரத்தில் ஒரு 250 ஆண்டுகள் பின்னோக்கி ஜெர்மனிக்கு பயணிப்போம். இந்த கதை தொடங்க போகும் இடமானது 18 நூற்றாண்டு ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரமாகும். அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த யூத மக்கள் வாழும் பகுதி ஒரு கெட்டோ போன்றது. அதாவது அது ஒரு மிக குறுகிய, அசுத்தமான, நெருக்கடியான, ஒடுக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு தெரு. நம்ம ஒரு பாசையில் சொன்னால் இதை ஒரு சேவி அல்லது குப்பம் போன்ற ஒரு பின்தங்கிய பகுதி என்று கூறிக்கொள்ளலாம். இந்த வம்சத்தின் தந்தையான மேயர் ஆப்ஷல் ராத்சைல்ட் இந்த தெருவில் தான் பிறந்தார். அப்போது அவர்களுக்கு பல கடுமையான சட்டங்கள் இருந்தன. சட்டப்படி அவர்கள் சொந்தமாக நிலம் வாங்க முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, பழைய துணிகளை மட்டுமே விற்கும் மிக கடுமையான சூழ்நிலை. அந்த காலத்தில் வீட்டு முகவரிகளுக்கு எண்கள் கிடையாது. இவர்களின் முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டின் வாசலில் ஒரு பெரிய ரெட் ஷீல்ட், சிவப்பு நிற கேடயம் அடையாளமாக தொங்கவிடப்பட்டிருந்தது. ஜெர்மன் மொழியில் வோட்டன் ஷீல்ட் என்றால் சிவப்பு கேடயம் என்று அர்த்தம். அதுவே மருவி பிற்காலத்தில் ராத்சைல்ட் என்ற உலக புகழ்பெற்ற குடும்ப பெயராக மாறியது. நான் இந்த ராத்சைல்ட் குடும்பத்தை ஒரு உலக புகழ்பெற்ற குடும்பமாக கூறினாலும் உண்மையில் இவர்கள் மிகவும் மறைவிலிருந்தே பெரும்பாலும் இயங்கி வருபவர்கள் என்றபடியால் பெரும்பாலான மக்களுக்கு இவர்களை பற்றி தெரியாது. மேயர் ஆம்ஷல் ராத்சைல்டும் தன்னுடைய வாழ்க்கையை முதலில் ஒரு எளிய துணி வியாபாரியாகத்தான் தொடக்கினார். ஆனால் இந்த வறுமை அவரை முடக்கவில்லை. அதிக லாபம் தரும் பழங்கால தங்க நாணயங்கள் வர்த்தக தேடலில் இறங்கினார். மெதுவாக அங்கிருந்த பிரபுக்களின் நம்பிக்கையை பெற்றார். குறிப்பாக பிரின்ஸ் வில்லியம், இளவரசர் வில்லியம் என்பவருடன் அவருக்கு நெருக்கமான வணிக தொடர்பு ஏற்பட்டது. இந்த இளவரசர் வில்லியம் யார் என்று பார்க்கும்போது, இவர் ஜெர்மனியின் ஹெஸ் கேசல் என்ற குறுநில பகுதியின் ஆட்சியாளரான இவர் அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பாவின் ஆகப்பெரிய கோடீஸ்வர பிரபுக்களில் ஒருவராக திகழ்ந்தார். தன் நாட்டுப்படை வீரர்களை பிரிட்டிஷ் பேரரசுக்கு வாடகைக்கு அனுப்பி அதன் மூலம் மாபெரும் செல்வத்தை குவித்தவர். பழங்கால தங்க நாணயங்களை சேகரிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவருக்கு நாணயங்களை சேகரித்துக் கொடுக்கும் ஒரு எளிய அரசவை முகவராகத்தான் மேயர் ஆம்ஷல் ராத்சைல்ட் தன் வங்கியல் வாழ்க்கையை தொடங்கினார். இங்குதான் அவர் உலகையே உலுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான உத்தியை கண்டுபிடித்தார். நிதியுலகில் இன்று அதை ஃப்ரண்ட் ரன்னிங் என்று அழைக்கிறார்கள். இளவரசர்
வில்லியம் நாணயங்களை வாங்க விரும்பும் போதெல்லாம் ராத்சைல்ட் என்ன செய்வார் தெரியுமா? சந்தைக்கு சென்று பிரரிடம் கடன் வாங்கிய பணத்தை கொண்டு அந்த நாணயங்களை முதன் முதலில் தன் சொந்த பேரில் வாங்கி விடுவார். அதன் பிறகு அதை அதிக விலைக்கு இளவரசருக்கு விற்பார். அதாவது அந்த வர்த்தகத்தில் மேயர் ராத்சைல்டே வாங்குபவராகவும் இருப்பார், விற்பவராகவும் இருப்பார். இதன் மூலம் கமிஷன் மட்டுமல்லாமல் லாபம் என இரண்டு வழிகளில் சம்பாதித்தார். இந்த அசாத்திய மூளையினால் 1782 மேயர் ராத்சைல்ட் மாபெரும் சொத்தை குவித்து அதிகாரபூர்வமாக ஒரு வங்கியாளராக மாறினார். 1700 இறுதியில் அவர் பிராங்க்ஃபர்ட் நகரின் ஆகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனார். அரசாங்கங்களையும் சாம்ராஜ்யங்களையும் தாண்டி திரைமறைவில் இருந்து பொம்மலாட்ட கயிர்களை அசைத்து தலைமுறை தலைமுறையாக உலகை ஆளும் ஒரு அசைக்க முடியாத வம்சத்தை நிலைநிறுத்துவதுதான் அவரின் நீண்டகால குறிக்கோளாக இருந்தது. அதை செய்ய அவர் தனது 5 4 ஐரோப்பாவின் மிக முக்கிய தலைநகரங்களுக்கு அனுப்பினார். வியனா, நேபல்ஸ், பாரிஸ் மற்றும் அன்றைய உலக பேரரசின் மையமாக திகழ்ந்த லண்டன் மாநகரத்திற்கு தன்னுடைய 5 அனுப்பி வைத்தார். லண்டனுக்கு அனுப்பப்பட்ட இவரின் 3rd மகனான நேத்தன் ராத்சைல்ட் தன்னுடைய தந்தை கொடுத்த முதலீட்டை கொண்டு லண்டனில் மிக குறுகிய காலத்திலேயே அதை 3 பெருக்கினார். நிலையான வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு ஆபத்தான இரகசியமான உலகிற்குள் நுழைந்தார். அதுதான் சர்வதேச கடத்தல் தொழில். துணிகள் மட்டுமன்றி மதிப்புமிக்க தங்கம் மற்றும் உலோகங்களையும் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்த தொடங்கினார். இங்கு ஒரு முக்கியமான கேள்வியும் எழுகிறது. இங்கிலாந்தின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது கிழக்கு இந்திய கம்பெனியைப் போல இவர்களும் பாப்பி, கசகசா மற்றும் ஓபியம், அபின் போன்ற போதைப் பொருட்களை கடத்தினார்களா என்று. நேதன் ராத்சைல்ட் தனிப்பட்ட முறையில் ஐரோப்பாவில் அபினை கடத்தவில்லை. அவருடைய கவனம் முழுவதும் தங்கம் மற்றும் துணிகளின் மீதுதான் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் இதே ராத்சைல்ட் குடும்பத்தினர் ஆசியாவில் மாபெரும் அபின் கடத்தல் தொழிலை இரகசியமாக நடத்தி வந்த த சசூன் ஃபேமிலி, சசூன் குடும்பத்தோடு திருமண பந்தங்கள் மூலமும் கூட்டு வணிகங்கள் மூலமும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு காட்டும் இன்னொரு நிழல் உலக உண்மை. 1814 பிரான்சின் நெப்போலியனுக்கு எதிராக டியூக் ஆஃப் வெலிங்டன் போர் புரிந்து கொண்டிருந்த காலம். அந்த போர்க்களத்தில் வெலிங்டனின் படைகளுக்கு வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் உணவு வாங்கவும் பெருமளவில் தங்க நாணயங்கள் தேவைப்பட்டன. இந்த இக்கட்டான சூழ்நிலையை நேத்தன் ராத்சைல்ட் தன் வாழ்நாளில் ஆகப்பெரிய வாய்ப்பாக பார்த்தார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்த ஒட்டுமொத்த தங்கத்தையும் அவரே ஏலத்தில் எடுத்தார். இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு வேறு வழியே இல்லை. அந்த தங்கத்தை நேத்தனிடமிருந்து வாங்கிய அவர்கள் அதை எப்படி போர்க்களத்திற்கு கொண்டு சேர்ப்பது என்று தெரியாமல் தவித்தார்கள். அந்த தங்கத்தை நேத்தன் ராத்சைல்டிடம் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வாங்கியது. ஏனென்றால் அன்றைய போர்க்களத்தில் தன் படை வீரர்களோடு நேரடியாக நின்று கொண்டு போரிட்ட டியூக் ஆஃப் வெலிங்டன் வீரர்களின் சம்பளத்திற்கும் உணவுப் பொருட்களுக்கும் உடனடியாக தங்கம் தேவைப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த கடல் வழியையும் நெப்போலியனின் படைகள் கட்டுப்படுத்தின. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் நேத்தன் ராத்சைல்ட் தன் இரகசிய கடத்தல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி நெப்போலியனின் கண்ணிலேயே மண்ணை தூவி அந்த தங்கத்தை வெலிங்டன் கைகளுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். இந்த போர்கள் அவர்களுக்கு பெரும் லாபம் தரும் வணிகமாக மாறின. நிதியுலகில் இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரிதிங், ஸ்பீட் இஸ் கிங், தகவலே எல்லாம், வேகமே ராஜா என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். தங்களுக்கென்று சொந்தமாக இரகசிய குதிரை வீரர்களையும் மிகச் சிறப்பாக பழக்கப்பட்ட தூது புறாக்களையும் பயன்படுத்தினர். இதன் மூலம் அரசாங்கத்திற்கே செய்தி போய் சேருவதற்கு முன்பாக போரில் யார் ஜெயித்தார்கள் என்ற இரகசிய தகவல் நேத்தன் ராத்சைல்டுக்கு தெரிந்துவிடும். இதனால் சந்தையை தன் விரல் அசைவில் ஆட்டிப்படைத்து
உலகின் ஆகப்பெரிய கோடீஸ்வரனாக உயர்ந்தார் நேத்தன் ராத்சைல்டு. இவர்களின் இந்த அசாத்திய நிதி ஆதிக்கம் ஏதோ 19 நூற்றாண்டோடு முடிந்துவிடவில்லை. நவீன உலக அரசியலிலும் இவர்களின் தந்திரங்கள் நீண்டுள்ளன. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பற்றிய ஒரு வரலாற்று உண்மையாகும். 1990 தொடக்கத்தில் டொனால்ட் ட்ரம்பின் ஹோட்டேலும் கசினோவுமான தாஜ்மஹால் தொழில்கள் கடும் நஷ்டமடைந்து திவலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. கடன் கொடுத்தவர்கள் டொனால்ட் ட்ரம்பை வெளியேற்ற துடித்தனர். அப்போது களமிறங்கியவர்தான் வில்பர் ராஸ். இவர் அப்போது புகழ்பெற்ற ராத்சைல்ட் அண்ட் கோ திவால் துறை ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்தார். ராத்சைல்ட் வங்கியின் சார்பில் பேச்சுவார்த்தையை நடத்திய அவர் டொனால்ட் ட்ரம்பை தனிப்பட்ட முறையில் திவாலாகாமல் காப்பாற்றி அவருடைய சாம்ராஜ்யம் தொடர்ந்து அவர் கைகளிலே இருக்க வழிவகுத்தார். பிற்காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஆகிய போது இந்த வில்பர் ராஸ் டொனால்ட் ட்ரம்பின் அட்மினிஸ்ட்ரேஷனில் வர்த்தக அமைச்சராக பணியாற்றினார் என்பது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். இங்குதான் வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற இவ்வளவு பெரிய நிதி நிறுவனம் ஏன் முன்வர வேண்டும்? உலகத் தலைவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஒரு ரகசிய வியூகத்தின் ஒரு பகுதி தானா இது? டொனால்ட் ட்ரம்பை இவர்கள் காப்பாற்றிய இந்த ரகசிய பின்னணி ஒரு புறம் இருக்க, இப்போதைய நவீன ஐரோப்பிய அரசியலின் உச்சத்தில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பின்னணியிலும் இதே ராத்சைல்டு வங்கியின் நிழல் படிந்திருக்கிறது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக 2008 முதல் 2012 வரை இமானுவேல் மேக்ரான் பாரிஸில் உள்ள ராத்சைல்டு அண்ட் கோ வங்கியில் ஒரு முதலீட்டு வங்கியாளராக பணியாற்றினார். வங்கியல் துறையில் எந்த ஒரு பெரிய முன் அனுபவமும் இல்லாத ஒரு இளைஞர் மிக குறுகிய காலத்திலேயே அந்த வங்கியின் மிக உயரிய பார்ட்னர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் பதவிகளுக்கு உயர்ந்தார். நெசோ மற்றும் ஃபைசர் நிறுவனங்களுக்கு இடையே நடந்த பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள மாபெரும் உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களை முன்னின்று நடத்தியவர் இதே மேக்ரான் தான். இதன் மூலம் வரும் 4 கோடிக்கணக்கான யூரோக்களை அவர் சம்பாதித்தார். ஆனால் இதற்கடுத்த சில வருடங்களிலேயே அவர் வங்கியிலிருந்து விலகி பிரான்ஸ் நாட்டின் நிதியமைச்சராக மாறினார். பிறகு மிக இளம் வயதிலேயே அந்நாட்டின் பிரசிடண்டாக வந்துள்ளார். இங்கும் தான் அந்த பெரிய கேள்விக்குறி எழுகிறது. பிரான்ஸ் நாட்டின் எதிர்கட்சி தலைவர்கள் பலர் மேக்ரான் பொதுமுறைகளில் பிரசிடென்ட் ராத்சைல்டு என்று அழைத்து விமர்சிப்பது எதற்காக? இது வரும் ஒரு திறமையான மனிதனின் தனிப்பட்ட வளர்ச்சியா, அல்லது 250 முன்பு மேயர் ராத்சைல்டு தங்கள் குடும்ப வாரிசுகளை ஐரோப்பாவின் தலை நகரங்களுக்கு அனுப்பி அதிகாரத்தை கைப்பற்றிய அதே பழைய உத்தியை போல நவீன காலத்தில் தங்களுக்கு சாதகமான தங்களின் வங்கியிலேயே வளர்ந்த ஒருவரை ஒரு வல்லரசின் அதிபர் நாட்காலியில் அமர வைக்கும் ஒரு மாபெரும் உலகளாவிய சதுரங்க ஆட்டமா இது? இப்படி உலக நாடுகளையும் தலைவர்களையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைத்த இந்த வம்சத்தின் தலைமை 1831 நேத்தன் ராத்சைல்டின் மறைவுக்கு பிறகு பாரிஸ் நகரில் இருந்த அவருடைய இளைய சகோதரரான ஜேம்ஸ் ராத்சைல்டின் கைகளுக்கு மாறியது. 1840 பாரிஸில் இருந்து காய் நகர்த்திய ஜேம்ஸ் ராத்சைல்டு வளர்ந்து வந்த தொழிற்புரட்சியை பயன்படுத்தி சுரங்க தொழில் மற்றும் உலோகவியல் துறைகளில் பிரமாண்டமாக முதலீடு செய்து தங்களின் அசைக்க முடியாத உலகளாவிய ஆதிக்கத்தை தொடர்வதற்கு வழிவகுத்தார். ஜேம்ஸ் ராத்சைல்டு பிரான்சின் முதலாவது பிரமாண்ட ரயில்வே நிறுவனமான செமின் டு ஃபர் டு நோர்டு என்ற நிறுவனத்தை 1845 தொடக்கி அதற்கு முழு நிதி உதவி வழங்கினார். பாரிஸ் நகரையும் வடக்கு பிராந்தியங்களையும் இணைக்கும் தண்டவாளங்களை இவர்களின் வங்கிதான் அமைத்தது. இன்று பிரான்ஸ் பாரிஸில் வாழும் தமிழ் மக்கள் தினசரி கூடும் லாஷப்பேல் மற்றும் கார்டனோட் ரயில் நிலைய பகுதிக்கு நீங்கள் சென்றிருந்தால் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். இங்கு
மினி ஜாழ்ப்பாணம் என்று அழைக்கப்படும் அந்த புகழ்பெற்ற கார்டன் ரயில் நிலைய கட்டுமானத்தின் பின்னால் 180 ஆண்டுகளுக்கு முன்பே திரைமறைவில் இருந்து செயல்பட்ட இதே ராத்ஷைல்ட் வங்கியின் மூலதன பணம்தான் காலத்தின் விசித்திரமான ஒரு வரலாற்று சக்கரமாகும். கார்டனோட் ரயில்வே சாம்ராஜ்யத்தை ஜேம்ஸ் உருவாக்கிய போது அவர் முழுமையாக தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. ஒரு மாபெரும் தொழில் அதிபராக தன்னை உலகுக்கு வெளிப்படையாக காட்டிக் கொண்டார். ஆனால் பிரான்ஸ் அரசாங்கத்திடமிருந்து இந்த ரயில்வே பொதுபோக உரிமைகளை அவர் வாங்கிய விதம் முற்றிலும் ஒரு திரைமறைவு சதுரங்க ஆட்டம்தான். நாடாளுமன்ற எம்பிகளுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இரகசியமாக தன் வங்கியிலிருந்து கடன் கொடுத்து ஊடகங்களை விலைக்கு வாங்கி சட்டங்களை தனக்கு சாதகமாக மாற்றியமைத்த கயிறுகள் அனைத்தும் திரைமறைவில் இருந்துதான் அசைக்கப்பட்டன. நீங்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றையே ஒரு விரலின் அசைவிலிருந்து மாற்றியமைத்த ஒரு குடும்பமான த ஹவுஸ் ஆஃப் ராத்ஷைல்ட் பகுதி ஒன்று. இதன் மற்ற பகுதியை உங்கள் முன்வைக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: உடைந்தது காற்று நாடி மாற்றித் தருகின்றார்கள் ரபிட் பாப்ரிஸ். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதியின் மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒரு வருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது பருவ மற்றும் புரணக பகுதிகளில் எந்தவித கட்டணமும் இன்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றித் தருகின்றார்கள். நேரடிய தொடர்புகளுக்கு செல்வன் 09 86 79 59 19 மறந்துவிடாதீர்கள். 9 86 79 59
1: புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPH 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPH 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களை பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPH 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPH 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61 மின்னஞ்சல் முகவரி OPH 77@hotmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPH 77 வாகன தரப்பிட வசதியும் உண்டு.

0: கடவுளே, அந்த மாதிரி தமிழோடு விளையாடி கொண்டிருந்த சாலமன் பாப்பையா வெள்ளிக்கிழமை மோசம் போயிட்டார் சொல்லிட்டு உனக்கு தெரியுமா சொல்லிட்டு?
1: கலைஞர் கலைஞர் வந்த உடனே நீங்க அந்த
0: மனம் நொந்து
1: பார்த்தாங்கடாப்போ
0: அந்த மாதிரி ஒரு நீதிபதி கூட தீர்ப்பு வழங்க மாட்டார்.
1: கலைஞர் தீர்ப்புகளை விட கலைஞர் ஒரு ஐயோ கலைஞர் தமிழும் தமிழ் இலக்கியங்களோடும் இருந்த வட்டி மன்றத கலைஞர் வட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போனது அந்த தானே கலைஞர் எல்லாரையும் சிரிக்க வச்சு கலைஞர்
0: பாத்தீங்களா?
1: ஐயோ அடக்கி வாசிக்கத்தானே வேணும் கலைஞர், அடக்கி வாசிக்கிற இடங்கள்ல கலைஞர் ஆவேசம் கொள்ற இடத்துல ஆவேசம்
0: கொள்ளும். லைசன்ஸ் எடுத்து போட்டு சும்மா அந்த மாதிரி தானே உடுகுறது இல்ல.
1: ஆனா மதுரையில இருந்து வந்து கலைஞர் எந்த ஆள் இல்ல, எல்லா பக்கத்திலும் கதைக்கும் கலைஞர் எல்லா பக்கத்திலும்.
0: எங்கடி தொடங்கி 30 வருஷம் வருது அதுக்கு முதலே
1: சன் டிவில கலைஞர் வட்டி மன்றம் சாலமன் பாப்பையாவில வந்து கலைஞர் இப்ப இந்து வட்டி மன்ற தலைவரா வந்தவையெல்லாம் கலைஞர் அவர்கிட்ட கத்து குட்டியா வந்தவையில் இல்ல யோனி திண்டுக்கல் அவர்கிட்ட போயில கலைஞர் அவர் வேற பக்கத்தால் உழுது கொண்டு போனவர் கலைஞர். ஆனா இவர் சாலமன் பாட்டு பாப்பையா கலைஞர் தமிழையும் தமிழ வளர்க்கிறதுக்காக கலைஞர் ஒவ்வொரு கதையிலும் இதை விட கலைஞர் பெரிய
0: பல நாடுகளுக்கும்
1: ஐயோ கலைஞர் பிரான்சில் இருந்தே வந்தவர் கலைஞர் வந்து நடத்தின ஒரு கலைஞர் இதை விட கலைஞர் என்ன பிரயோஜனம் என்ற கலைஞர் ஆரவரில் கோவிச்சு என்ன செய்தாலும் கலைஞர் ஐயோ அவங்க சின்ன படிக்கல சும்மா விடுங்க என்று சொல்லி போடும் மனுஷன் கலைஞர் ஒருவரோடும் கோவிக்காது கலைஞர் அப்படிப்பட்ட ஒரு
0: மனுஷன்
1: சங்கர் படத்தில் நடிக்க விட்ட கலைஞர்
0: ரஜினிக்குட்டியோட
1: நடிக்க விட்ட வாங்க பழகுண்டு ஐயோ கலைஞர் உண்மையிலே அது கூடிய உழவு ஆழமாக போல இதா கதைச்ச கலைஞர் அந்த ஆள்
0: என்ன
1: அந்த படத்துல குழம்பு இல்லையா கலைஞர் இப்படித்தான் கலைஞர் என்றாலும் கலைஞர் எல்லாரையும் சிரிக்க வைச்ச கலைஞர் சிந்தனையோட சிரிக்க வச்ச மனிதன் கலைஞர் எல்லாரும் மாதிரி கலைஞர் சிந்தனையோடு சிரிக்க வச்ச ஆளுண்டா விவேக் கவிகள் மாதிரி கலைஞர் நகைச்சுவா இருந்தாலும் கலைஞர் எல்லாட்ட நகைச்சுவையும் பட்டி பொங்கல் விழாண்டாலும் சரி எதுண்டாலும்
0: சரிண்டாலும் சரி தேசிய வட்டிமன்றம் இருக்கும்
1: பாலமன் சாப்பியாண்ட பாப்பையாண்ட வட்டிமன்றம் கலைஞர் அந்த மாதிரி தானே
0: அந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யோ
1: கலைஞர் நாங்கள் போய் அஞ்சலி செலுத்துவோம் பார்த்தா கலைஞர் மதுரையில இருந்து மட்டாதுக்கு கொண்டு வராங்களும் கதை இருந்து கலைஞர் இன்னும் வடிவாத்திய கலைஞர் எல்லாம் நல்ல வழியா அந்த மனுஷன் ஆத்மா சாந்தி அடைய முதல்ல வேண்டி கண்டு கலைஞர் நாங்கள் இதுக்கு எல்லாரும் நாங்கள் சொன்னாலும் கலைஞர் உள்ளத்தால கண்ணீர் விடுற கனவே தூக்குறாங்க கலைஞர் சும்மா எல்லாரும் கலைஞர் ஏன் பட்டிமன்ற ராஜால இருந்து கலைஞர்
0: உங்களோட பாரதி பாஸ்கர்ல
1: இருந்து கலைஞர் அந்த காலத்துல இருந்து அவையில எல்லாம் உலகம் தெரிய வைச்ச கலைஞர் சாலமன் பாப்பையாட
0: பட்டிமன்ற ராஜாவும் இப்ப நடுவராக இருந்து
1: அவர் பேர்ந்து அவர் இவருக்கு வருத்தம் வந்துட்டு கலைஞர் இவருக்கு மனுஷனுக்கு வருத்தம் வந்து 90 வயது வரையும் இருந்தா கலைஞர் அதுக்குள்ளே ஒரு 75 வயதுலயே வருத்தம் வந்துட்டு கலைஞர் அதுக்கப்புறம் படப்பிடிப்புகள் இந்த லைட்டுகள் எல்லாம் ஒத்துக்கலாம் போயிட்டு கலைஞர் இதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனையா இருந்த கலைஞர் இவ்வளவு இதை விட அவர் ஒரு பெரிய பேராசிரியர் கலைஞர் என்னதான் சொன்னாலும் கலைஞர் தமிழுக்காக பாடுபட்டு ஒரு மனுஷன்
0: அப்ப அவளோடு இசை பாடல் மறந்தறியா
1: நீங்கள் டக்குன்னு திருவாசகத்துல போயிட்டீங்களா கலைஞர் எதை தொட்டாலும் கலைஞர் எல்லாம் விரலுக்குள்ள வச்சுக்கொண்டு விளையாட்ட காட்ட வேண்டியா கலைஞர் காட்டல கலைஞர் என்ன காட்ட உதவியே கலைஞர்
0: மாலை எடுக்கணும்
1: அது அது ஐயோ கலைஞர் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் கலைஞர் எனக்கும் ருத்ராட்ச மாலையை ஒன்று இல்ல ரெண்டு கலைஞர் என்னட்ட இதை விட அதுதான் கலைஞர் நான் போட இல்ல அது
0: பாவம்
1: இதை விட கலைஞர் அங்க எங்க கைலாயத்துல சுவாமி போட்டிருந்த மாலையத்தானே நம்ம சாமி உன நின்றுட்டு தந்தோம் கலைஞர். அது எல்லாம் இருக்கு கலைஞர், அது எல்லாம் இப்ப வரோடுமோ எப்படி வரோடுமோ அப்படி எப்படி அந்த ஆண்டவன் வழி நடத்தி கொண்டே போவான் கலைஞர். இதெல்லாம் ஒரு விரஜனை கலைஞர்.
0: இவள் உங்களோட திரிஷாவோட நல்லா கார்
1: அவர் பிளைட்டே கலக்கினவள் கலைஞர்.
0: நீங்கள்
1: போன வாங்கலைஞர் கலைஞர் விஜயோட நாய்க்குட்டியே இல்ல கொண்டு போன வாங்கலைஞர். அப்படி துணிவு கீர்த்தி சுரேஷன் கல்யாணம் கூட கல்யாணம் தான் வாங்கலைஞர். அது அவள் அவள் இப்படிதான் கலைஞர். கல்யாணம் காட்டினா சில நீர் அடங்கி போறானே கலைஞர். என்ன ஆட்டம் காட்டியில் வாங்கலைஞர் வந்தவன்
0: பனையூர்ல இருக்கிறோம்.
1: பனையூர்ல இல்ல கலைஞர், அவன் அங்க மடிப்பாக்கத்துல இருக்கிறா கலைஞர். நயன்தாராவும் பெரிய இனி இல்லன கூட்டாளிகளா இருந்த காலம் இருக்கா கலைஞர். அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் இணைவழியாத தோழியல்
0: கலைஞர்.
1: 20 ரூபா போய் பார்ல தண்ணி அடிக்கிறதும் அதுவும் இது வந்து தெரிஞ்ச காலம் இருக்கு கலைஞர். ஐயோ கலைஞர் அதெல்லாம் இந்த என்ன இந்த பக்கம் கலைஞர்
0: நின்று
1: போட்டோடுக்கலாம் கலைஞர். வெறியில வந்தேன்னு தெரிஞ்சு போட்டு ஐயோ மேடம் முனிங்களா வந்த ஒரு போட்டோ எடுக்கலாமான்னு கேட்டவங்க கலைஞர். இப்படிப்பட்டவங்க இருந்தாங்க கலைஞர். என்ன செய்யறது பிருந்தா மாசம் கொண்டு படத்துல நம்ம ஒரு படத்துல எல்லாம் நடிச்சிருக்கா கலைஞர். கமலஹாசனோட படத்துல அந்த கூட்டுற இதுல வந்து அவா தானே கலைஞர் நடிச்சவா கலைஞர். அருமையான புள்ள நாகேசுக்கு நல்ல பிடிப்பவாலும் அவாத்தான் கொண்டே விட்டது. இப்ப அந்த கதை என் கலைஞர் தண்ணி அடிச்சா ஓட கார ஓடத்தானே வரும் கலைஞர். இதுதான்
0: நடிப்பு தான் திருமணம் ஒரு படிச்ச
1: மனுஷி മനുഷ്യം തുറീരണ്ടോ ജെദ് പൂജ കളഞ്ഞർ പിഞ്ഞും അതും കുഞ്ഞം
2: കവളതാനാവാങ്ങൂപ്പിലെ
1: സാഗ്രഹ കളഞ്ഞ ഒന്നും ചെയ്യില്ല. കടതി കാലത്തിലെ
2: നല്ല നടിക
1: നടിക 16 വയസ്സിലെ സോങ്ങിനെ വേണ്ടാ കളഞ്ഞർ
2: കുളന്തിയ
1: കൊണ്ട് കുളന്തിയ വച്ചിട്ട് ആ കളഞ്ഞ നടിച്ചിട്ട് വന്ന് തിരുമ്പി ഇഞ്ച പാലരച്ചു കൊടുത്തിട്ട് അവിടെ കുടിക്കണ്ടോ പൊരിക്കോ.
2: ഇപ്പൊ ഇന്റെ കാലത്തിലൊരു പൊമ്പിള ചെയ്യും.
1: അയ്യോ കളഞ്ഞ എന്റെ കാലത്തിലെ പൊമ്പിളിയെ പറ്റി അടുത്തേ അവന്റെ പാല കുടിച്ച് ആയാട്ട കൊടുത്തിട്ട് പോകുന്ന കളഞ്ഞർ എന്നെ തൈര കളഞ്ഞർ അന്റെ കാലത്തിലെ കുടിക്കണ്ട് ആണോ പുള്ളിയുള്ള വളക്കറയില് ഇന്നൊരാളും പുള്ളിയുള്ള വളക്കറയില കെട്ടിക്കാരണ എന്താ ചൊല്ലുങ്ക അപഹാരം കളഞ്ഞർ പുള്ളിയുള്ള വളക്കറയില കെട്ടിക്കാരണ എന്ത ഇര വന്നാലും ബുറിയാണി വാങ്ങിക്കൊണ്ട് കളഞ്ഞർ കളഞ്ഞർ
2: പുറിയാണി
1: താപിടാമ അന്തയാൾ പടുക്കാൻ കളഞ്ഞർ ഇതോടെ പുള്ളികൾക്കും വാങ്ങിയാന്ന് നിദ്രയാ കിടന്നാലും എളുപ്പറ കളഞ്ഞർ വാ എളുമ്പോ സാപ്പിടണ്ട്
2: കളഞ്ഞർ
1: ആണോ ഇതുക്കുള്ള അയ്യപ്പൻ പാട്ടും അന്ത പാട്ട് ശൈവ പാട്ടും അത്
2: ഇതാട്ട പാടിയ
1: പുതിയ കൊല്ലണ നെത്തിയില അന്ത തിന്നൂറ് മാടിച്ചുണ്ട് അന്ത വോക്കിംഗ് പോയെങ്കിലേ വലിയ അതിശയമായിരിക്കും മാങ്കളഞ്ഞർ ആണോ ഇരവ് റെക്കോർഡിംഗ് മുടിഞ്ഞു വന്ന് ഇപ്പൊ എല്ലാം ചെയ്ത മനുഷ്യൻ ഇവിടെ ഇതാണ് ചിലത് കട്ടുപ്പാടായിരുന്ന കളഞ്ഞർ കാലം കടന്ന് പേശിക്കൊണ്ടിരിക്കലാം തന്നെ
2: ഇസ്ലാമിയ കണ്ടുപിടിക്കൊണ്ട് മനുഷ്യൻ എത്തിനെ ഹോട്ടലിൽ തവം വാലി എഴുതി അനുപ്പിന ചത്മനെ എന്നാലും കച്ചില
1: എന്നാലും
2: മറ്റാസ് വരുന്നതുക്ക് അവർ
1: മറുത്തുണ്ടായിരുന്ന എപ്പിടിത്താനും കളഞ്ഞ അന്ത കാലത്തിലെ കളഞ്ഞർ കളഞ്ഞർ ഇവിടെ ഉദവി ചെയ്തത് മറ്റേ എല്ലാരും മുന്നോട്ട് കൊണ്ടുവരണം എടുക്കുന്ന കളഞ്ഞർ അന്ത കാലത്തില് അത്
2: കാണിക്കണ
1: ഇന്ന പ്രജന കളഞ്ഞർ ആരംഭത്തിലെ ഇവയും അന്ത പട വെളിയിട് പാടൽ വെളിയിട്ടുകൾക്ക് മേടി ഏത്ര കളഞ്ഞർ അതിലെ വെച്ചിട്ടാ ഇന്ന പട ബിസിനസ്
2: ചെയ്യുന്നത്
1: എല്ലാം കഥാനായികൾ അജിത്
2: അയ്യോ
1: കളഞ്ഞർ കളഞ്ഞർ ഇങ്ങ തോളുക്ക് മേലെ കാലം പോട പോടാളിട്ടേ കളഞ്ഞർ ഇങ്ങ സൊല്ലാ വാരിക പാത്താ കളഞ്ഞർ അതെല്ലാം ഇല്ല കളഞ്ഞർ അപ്പടി ഇല്ല കളഞ്ഞർ ഇരുന്താ കളഞ്ഞർ കവർച്ചി അതിലാം പാറ കളഞ്ഞർ പട വെളിയിട്ട് വിളാകത്താ കൂടെ കവർച്ചിയാ
2: കളഞ്ഞർ
1: അതില വന്ന് ആണ് കാട്ട് അതെയും ടി വി കാറ് എടുത്തു പോട്ടെല്ലാം പോടാനേ കളഞ്ഞർ ഫോക്കസ് പണിയെടുക്കറ കളഞ്ഞർ അപ്പൊ அப்படி இருக்கானே கலைஞர் அப்ப அதுலதான் வீரலுக்கு இதா வர்றது இப்ப நயன்தாரா இந்த பட வழி எடுக்கலாம் வழி போறையில கலைஞர் தனியா விக்னேஸ்வரன்
2: இருந்தாலும்
1: கலைஞர் இப்படித்தான் ஒரு கவர்ச்சியா இனிப்போ கவர்ச்சியும் ஒரு வயதுக்கு தானே காட்டலாம் கலைஞர் இந்த கொஞ்சம் வயது கலைஞர் கொஞ்சம் அடக்க கொடுக்குமா வருவணும் கலைஞர் வந்தா தானே கலைஞர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாத்திலும்
2: மற்ற படங்களுக்கு போக மாட்டேன் வேண்டாம், அது சரியான
1: அது தயாரிப்பாளர் அதுக்கு பிடிச்ச நட்டம் வாங்கலைஞர் பெரிய இதுதான். படம் ஒப்பந்தம் பண்ணிக்க நான் படம் வெளியீட்டுக்கு
2: வருகிறேன். இந்த விதத்தில் இது நியாயம் திருப்பூர் சுப்பிரமணியம்
1: சுப்பிரமணியம் சூப்பர் காய் கலைஞர் இத்தனை படங்கள் தயாரிச்சது. இன்று வரையும் பீல்ட நிக்கிற ஒரு மனிதன் கலைஞர் இன்று வரையும் பூனா வீட்டை ஊனா உபதரிக்கிறே இல்லையா. அந்த
2: மாதிரி அந்த இடத்துல வச்சு தட்டி கேட்கும்
1: தட்டி கேட்கணும் கலைஞர்
2: ஒரு மாதிரி திண்ட சோத்துக்க ரோட்டில் வச்சு சபையில வச்சு சூலி
1: அப்படித்தானே கலைஞர். இந்த காலத்துல கணக்க நடக்கு கலைஞர், இதெல்லாம் காலம் நடந்து நடக்காது கலைஞர். வாய் திறக்கணும் கலைஞர். நான் தானே கலைஞர், நடிச்சாலும் ரெடிதான் கலைஞர். சாத்திரா நமக்கு அது அந்த நேரத்துல நியாயத்தை காய்ச்சி போடணும். அது இவ்வளவு ஹோமா இருந்தாலும் இவ்வளவு கூட்டாளியா இருந்தாலும் நியாயங்களை காய்ச்சி போடணும் கலைஞர். அப்ப நேர்ந்தாராவணும் இவங்க கதைக்கு இல்லைன்னா மற்ற படத்துக்கும் இல்லையானு சொல்லி போடுவோம். அதுதான். ஆனா இப்ப திருப்பூர் மணி அந்த மாதிரி தான் கொடுத்திருக்கு கலைஞர். அவ கொஞ்சம் மடங்கி வருவான். இடையில புள்ளிகளும் தானே கலைஞர். அதுகளுக்கு அவங்க இப்ப வளர்ந்து அவங்க பள்ளிக்கூடம் எல்லாம் போறாங்க கலைஞர். ஐயோ கலைஞர் இப்படித்தான் கலைஞர், அது இப்படித்தான் பத்தைகள் நடந்த வேப்பம் கண்டு மாதிரி கலைஞர் ஜனதனன்னு வளர்ந்து போயிரும்
2: கலைஞர்.
1: அப்படித்தான் கலைஞர் வந்து அவங்க நாளைக்கு வெளியில வரப்பி வரைக்காங்க கலைஞர். நயன்தாராட மகன் சொல்லுவாங்க, அதுவரை இப்ப பேசாம இருப்பாங்க கலைஞர். அந்த மாதிரி விக்னேஸ்வரன் இப்ப பேசாம இருக்கிறார் கலைஞர். அவனும் அடுத்த
2: ரஜினிகாந்தோட வாத்தியார போட்டு புலியை தள்ளி இருக்கிறான்.
1: ஐயோ என்ன பிரச்சனை கலைஞர், அந்த காலத்திலேயே வாத்தியார்ட்டு அடி வாங்கினு ரஜினிகாந்த தானே சொல்லி எல்லாம் பூமத்தாக்கினது. அப்ப ரஜினிகாந்த் வந்துட்டாவா போலாம் நடிச்சு கலைஞர் எல்லாம் மூடு எல்லாம் பிசாகி போச்சு. புத்தி எடுத்தான் எல்லாரோடும் சண்டை பிடிக்கிறதும் கவனம் அவனை கடிச்சா அப்படிலேக்க வாத்தியார் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் தான் சொன்னான் கலைஞர். இங்க வா, நீ ஒரு வளர்ந்து வாரு ஒரு நடிகன், இப்படி எல்லாம்
2: தண்ணி அடிக்கிற
1: ஏன் தண்ணி அடிக்கிற ஏன் சிகரெட் பாத்துற அது இது சில இந்த தண்ணி அடிக்கிறவங்க போய் கேளுங்க.
2: ஐயோ
1: தண்ணி அடிக்கிறவங்க போய் கேளுங்களேன் கலைஞர், நீ ஏன் தண்ணி அடிக்கிறான்ட்டு உடனே சீரி பாஞ்சறிவாங்க. இந்த பிரச்சனை உனக்கு தெரியுமா, அதோ இதோடனே அவங்க தங்க நியாயம் காய்ப்பாங்க கலைஞர். நியாயத்தை சொல்லுவாங்க கலைஞர், அதுக்கு ஒரு நியாயம்.
2: அதுதானே
1: அந்த காலத்துல ஊர்ல சொல்ற கலைஞர், குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுண்டு கலைஞர், எல்லாம் போச்சு. அடுத்த நாள் அந்த குடிச்சன்ற கதையை கேட்க
2: காசு வாங்கிட்டு
1: சொல்லி போடு வேற லதாவுக்கும் சொந்தக்காரன் தானே கலைஞர். எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே கட்டுப்பாடு லதா வச்சும் தானே கலைஞர். அப்ப அந்த
2: அன்பு
1: பாசம் உண்டா கலைஞர் இல்ல
2: கலைஞர்
1: போட்டோ லதாக்கு எக்ரிமெண்ட் போட்டவர், ராஜசுலோசனாக்கு அவளுக்கு எக்ரிமெண்ட் போட்டவர். இப்படி கலைஞர் அவர் எக்ரிமெண்ட் போட்டு இருந்த அந்த காலத்திலே அவள் அப்படி இருந்தவரையா
2: முருகா செய்யாத சித்திரவதையெல்லாம் செய்து
1: கடைசியா என்ன
2: நடந்த மாமன்னர் கூட
1: என்னதான் செய்தாலும் கலைஞர் என்னதான் செய்தாலும் கலைஞர் ஒரு மனுஷன் இருக்கணும்
2: விஜய
1: ஐயோ அந்தையும் படிவேலு கொஞ்சம் பேச்சா பேசினா கலைஞர் முன்னுக்கு
2: வச்சான்,
1: கலைஞர் முன்னுக்கு வச்சான்டா பேசினா கலைஞர் குடிகாரன் அவனை இவனை என்று இல்லாம கலைஞர் கேட்டு கொண்டிருந்தவர் தானே கலைஞர். அந்த நேரத்தில எல்லாம் கதைச்சிருக்கோணும் கலைஞர். கலைஞர்
2: ஆனா
1: எம்ஜிஆர் சிவாஜிய பத்தி யாரும் கேட்டா காது மூட கொடுத்து விட்டுவாரு.
2: யாரோ கார்ல போனவர் நாலு பேர், அவர் ஒருத்தர் கருணாநிதிய பத்தி கோபுரமா பேசிக்கணும்.
1: சரி சரியா
2: தம்பி இங்க வாங்க.
1: இந்த 40 ஆண்டு கால நண்பரை பத்தி இவனுக்கு என்ன
2: தெரியும்?
1: கண்ணாசன் கலைஞரை பேசாத பேச்சா கலைஞர். அரச கவிஞர் ஆக்கினவர் தானே கலைஞர். இதுவும் மற்றது அவருக்கு எழுதின இதுகள் எல்லாரும் தானே கிழிச்ச கலைஞர். கண்ணாசன் எங்களுக்கு ஒரு தினி வாட்சி தர கிடைச்சாரு, கிழிக்க முடியாத கிழிச்சு தள்ள முடியாது
2: கலைஞர்.
1: அவள் பிரச்சனை அது அயஸ்மன் கிட்ட நடிகரோ டைரக்டரோ இல்ல கலைஞர், தயாரிப்பாளரோ இல்ல கேமராமேன் கலைஞர். தாரணிக்கும் வந்து கலைஞர் கமராமன் சொல்லி போட்டு கமராமனுக்கு
2: என்ன பற்றி இல்ல.
1: ஓ இந்த என்னோட வைக்கான லைட்ட திருப்பி விட்டான் அம்மோது கலைஞர் மூவாமரிஞ்சு போச்சு கலைஞர். இப்படித்தான் கலைஞர் இந்த ஆம்பளை வர்க்கம் கலைஞர் தங்களை ஆசைக்கு நங்காட்டி கலைஞர் சில பேர் அப்படித்தான். நான் இந்த அசிட் அடிக்கிறாங்க அது கேட்க முந்தி நம்புறேன் இல்ல கலைஞர். ஆனா இப்படித்தான் எத்தனை பேர் இருக்கும் மனதுக்குள்ள வச்சுட்டு இல்லாத்தையும் செய்வாங்க கலைஞர். மற்ற ஒரு பொம்பளைக்காக எத்தனை பேர் கலைஞர் இவ்வளாத்த இழந்தவங்க கலைஞர். அந்த காலத்துல இருந்தே இவ்வளா இவ்வளா பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவங்க கலைஞர். அறிமுகப்படுத்தினர் என்னதான் கடைசி காலத்தில் அவற்றெல்லாம் போச்சு கலைஞர். என்னதான் சொன்னாலும் கலைஞர் கர்மான்றது வந்து கடைசி காலத்தில் எல்லாம் வச்சிருக்கோம். சில நடிகர் நடிகைகள் வரை கலைஞர் நாங்களே கற்பனை பண்ணிடுவோம் தொடர்பு இருக்காண்டு கலைஞர் மோகனுக்கும் பூரணி மாஜிராமுக்கும் தொடர்பு இருக்காண்டு நாங்கள் அந்த காலத்திலே அதை அப்படித்தான் கலைஞர் அவைகளுக்கு தொடர்பு ஒவ்வொரு
3: நடிகரை கேக்குறேன் கலைஞர், முதல்ல 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன்டா.
1: ஆறு சொல்லுங்க. ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எம்ஜிஆர் சிவாஜியை வாங்கி கொண்டு
2: வசந்த
1: சந்திரபாபுதான் கலைஞர் ஒரு ஒரு லட்சம்
2: வாங்கினோம்.
1: முதல் முதல் வாங்கின கலைஞர் கே பி சுந்தராம்பாள், அவாதான்
2: பொம்பளை
1: பொம்பளை இல்ல இல்ல திரையுலகத்திலேயே கலைஞர். ஆனா நடிகர்ல வாங்கினா சந்திரபாபு வடிவேலு ஏனடா எல்லா இடத்திலும் இல்ல நடிக்கிறார் கலைஞர். வாழ்க்கையில நடிக்கிறார், அங்கே நடிக்கிறார், இங்கே நடிக்கிறார். அப்பா கடவுளை அடைச்சி அம்பியாவை தானே மடக்கி வச்சிருந்தவர் கலைஞர். உங்களுக்கு தெரியாது
2: இப்படிதான்
1: ரம்பாக்கு காணி எழுதி கொடுக்க இல்ல அவற்றா காணிய வீடு வீட்டோட காணியா அப்படியே கொடுத்து விட்டாரே கலைஞர். அதான் சுந்தர் சிங் ஒரு படத்துல வரைய கலைஞர், உள்ளத்தை அள்ளித்தா படத்துல வரைய காணே கலைஞர். ரம்பா வந்து பண்டு கலைஞர் இப்படித்தான் சில பிரச்சனை எல்லாம் கலைஞர் இப்படித்தான் போய் இல்லாம மாட்டு போடுறா கலைஞர்.
2: அப்பேராப்பா உங்கட உங்கட உங்கட சத்யராஜு பாபா சத்யராஜுடாப்பா புலிகி தள்ளுறாடாப்பா
1: தள்ளுற
2: நடிகைய பெரிய ஆரண்டு சொல்லுவோம்.
1: அது அது என்ன பிரச்சனை கலைஞர் கண்ணுல கேண்டா கலைஞர் பானு பிரியாண்டு ஆட்டம் இல்லாம கலைஞர் அந்த மாதிரி தானே.
2: அவளும் கதை
1: போலாமா அக்கா தங்கச்சி மூன்று பேர் கலைஞர். மூன்று பேர் ஆனா பானு பிரியா தான் ஈடுபட்டா கலைஞர், மற்ற சத்ய பிரியா ஈடுபட இல்ல கலைஞர்.
2: அப்படி சுகன்யா
1: என்ன செய்கிறார்
2: மனுஷியும்
1: நாலு வருஷமா
2: கவலையோட போய்
1: அடிச்சுக்கொண்டு கைப்பாங்க. ஏன் கலைஞர் நடிகை சீதா கூடிய அன்றைக்கு வந்து சொல்றா கலைஞர் பாண்டியராஜன் தான் தனக்கு
2: சாப்பிடுறதுக்கே
1: வழி சொன்னா தனக்கு நடிக்கிறத தவிர வேறும் தெரியாது பாண்டியராஜன் தான் சொல்றாரு. இப்ப குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெத்த பாத்தியும் விட்டுட்டு கலைஞர் அவ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கல்யாணம் இல்ல கட்டினவா கலைஞர். எல்லாம் விட்டுட்டு இப்ப மாட்டுல பால் கறந்து விடுறா கலைஞர். என்ன செய்யறாரு காலம் ஆறாரு எங்க உண்டு எங்க இறக்கு எப்ப உதச்சு
2: கலைஞர்
1: அதெல்லாம் பிரச்சனை இல்ல கலைஞர் வலிக்கிடுவோம் நாங்கள் வாங்க இப்ப போவோம்.

0: தமிழ்ல எல்லாம் கூட விளம்பரங்கள் நான் இந்த சுவிஸ்ல அந்த கிரண்டம் காசு குறைக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதோட எங்க சொந்தக்காரரும் ஊர்ல இருந்து வரையினோம். அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் செய்யலுமா?
1: ஏ நீங்கள் ஒன்றுக்கு ஜோசியாங்க, உங்களோட கிரங்கன் இது வந்து குறைஞ்ச காசோட எல்லா செலவையோடு நாங்கள் செய்தாரோம். ஒற்று பிரச்சனையும் இல்லாம அத்தனை வசதியும் இருக்கிறதா நாங்கள் செய்தாரோம். இதை விட நாங்கள் எல்லா பேங்கோடும் சுவிஸ்ல இருக்கிற சொப் பேங்கோட எல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிறோம். அதால எல்லா விதமான லோனும், இப்ப வீட்டு லோன் எடுக்கணுமா இல்ல நிறுவனத்துக்கு லோன் எடுக்கணுமா, எல்லா லோனும் குயிக்கா எல்லாம் ப்ரொப்பா செய்து தருவோம். ஒன்றுக்கு நீங்க யோசியாங்க.
2: நானும் வந்தேன், நான் ஒரு கடையில எடுத்திருக்கிறேன், அதுக்கு கடன் எடுக்கலாமோ?
1: கடை எடுக்கிறேன்னா சிம்பிள் வேலை என்ன?
2: வீட்டை பொறுப்பு வச்சிருக்கலாம்.
1: வீடு இருக்குதானே, வீட்டை பொறுப்பு வச்சு உடனடியாக எடுத்துடலாம். ஓட்டு கிழமையில எல்லாம் அந்த வேலை முடிச்சதெல்லாம் ஒன்னும் ஜோசியாத. இப்ப அந்த பிள்ளை சொன்னா கேட்டுன்றது நீங்க தானே?
2: இல்ல கணக்க சுத்தமாதிகள் இருக்கேன், உங்க என்ன வரையும் ஒழுங்கோ?
1: இங்கே நாங்கள் எல்லாம் நேரடியா பதிவு செய்யப்பட்ட ஆக்கள். சுயசே ஆற கேட்டாலும் இப்ப சொல்லுவாங்க காப்புறுதி இல்ல, இன்சூரன்ஸ் என்ன லோன்.

0: நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சுவிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தினர் உங்களுக்கு பொருத்தமான சகல காப்பீடுகளும் உள்ளடங்கிய மலிவான அத்துடன் தரமான மருத்துவ காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் வழங்க காத்திருக்கிறார்கள். போலி முகவர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். வாகன காப்புறுதி 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தரப்படும். ஆயுள் காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி உட்பட அனைத்து காப்புறுதிகளும் மிக தெளிவான விளக்கத்துடன் செய்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம்
1: VTS Finance GMPH.
2: இலக்கம் 5, கார்டன் ஸ்டெப்ஸ் ஃபிராச 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-58-58.

இந்த ஆண்டு விழாவினை அமெரிக்காவின் முன்னணி இசைக்குழுவான கீதாஞ்சலி இசைக்குழுவினருடன் இதனை மெருகூட்ட சூப்பர் சிங்க புகழ் கீபோர்ட் கலைஞர் பிரகாஷ் ராமச்சந்திரன் இந்தியாவிலிருந்து வருகை தருகிறார். இவர்களுடன் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் 2019 மூக்குத்தி முருகன், சரிகம பா டைட்டில் வின்னர் 2018 வர்ஷா, சரிகம பா டைட்டில் வின்னர் 2025 சுசந்திகா இவர்களுடன் மற்றும் பல பாடல்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் 17 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் வான்கூவர் வெஸ்கோஸ் விளையாட்டுக் கழகத்தினர். 1, 2, 3.

மறந்து விடாதீர்கள். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது மைக்கேல் ஜே ஃபாக்ஸ் தியேட்டர் பர்னபி. உங்கள் அபிமான கலைஞர்களுடன் கீதாஞ்சலி இசை திருவிழா. நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் சுதர்சனன் 778-231-7058, ராஜு 604-836-65-43, மயு 604-618-34-23, குணம் 604-782-65-47. மறந்து விடாதீர்கள், அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை அனைவரும் வருக.

0: இசையுடன் ஒன்றிணைவோம்.
1: ரூக்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாக் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாக் ஷாப்பலில் ஷரிமஹால்.

0: இனி தொடர்ந்து தரையிருப்பது.
1: அன்பர்களே, உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, சங்கமம் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் வசந்தம் வராதா? என்றாவது நம்முடைய போராட்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்று வேதனைகளை சுமந்து சுமந்து அன்றாடம் போராடி தளர்ந்து தடுமாறிக் கொண்டிருக்கின்ற போது, தன்னம்பிக்கையோடு சில நிகழ்வுகள் நிகழும்போது அந்த நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக்கி நம்முடைய தன்னம்பிக்கையின் சக்தியை அதிகரித்து நேர்மறை எண்ணங்களோடு நாம் போராடும் பொழுது, நாம் வாழ்ந்த வாழ்க்கை வண்ணமயமாக பூத்து குலுங்கும் ஒரு வசந்தோற்சவமாக மாறும் என்பது நிதர்சனமான நம்பிக்கை. நம்பிக்கைதானே வாழ்க்கையின் ஆதாரம். போராட்டத்தின் தடுமாறாத தடம் மாறாத போராட்டத்தின் இறுதி வெற்றி நிலையானதாக நிரந்தரமானதாக சாசுதமானதாக மாறும். அது நம்முடைய தலைமுறைக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தி செல்லும். உண்மையை உணர்வோம், சத்தியத்தின் வழியில் நடப்போம், நேர்மையில் சங்கமிப்போம், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக்குவோம். அகமும் புறமும் ஒரு தூய்மையான நீரோடையாக மாற்றுவோம். தெரிந்த நீர்த்தடாகத்தின் கீழே இருக்கும் கூழாங்கற்கள் கூட தெளிவாக காமிப்பது போல நம்முடைய மனம் தூய்மையாக மாற்றுவோம். மனம் தூய்மையானால் புறம் தூய்மையாகும். புறமும் அகமும் தூய்மையானால் நம்முடைய வாழ்க்கை புத்தளிமிக்கதாக மாறும். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கையே வாழ்க்கையின் ஆதாரம். மகிழ்ச்சியை விட மறதிதான் தேவைப்படுகிறது நிம்மதியாக வாழ்வதற்கு. நாம் கஷ்ட நஷ்டங்களை காயங்களை மாற்றுவோம். கூட இருந்து குளிவரித்த நமக்கு செய்த துரோகங்களை மறப்போம். நாம் சந்தித்த தோல்விகளை மறப்போம். முதுகில் குத்திய கயவர்களை மறப்போம். எல்லா முகமூடியையும் அணிய தெரிந்தவர்கள்தான் வாழ்க்கை மிக அழகாக நடித்துவிட்டு போகிறார்கள். சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை. புத்தி புகட்டும் மனிதர்கள் போதும் யாராவது உங்களிடம் மோசமாக நடந்து கொண்டால் அது உங்கள் தகுதியின் பிரதிபலிப்பு அல்ல, மாறாக அவர்களின் குணத்தின் பிரதிபலிப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். அதற்கான காரணத்தை விளக்குங்கள். அது வாக்குவாதத்திற்கு பதிலாக ஒரு தீர்வுக்கு வழிவகுக்கக்கூடும். தினமும் குழாயில் தண்ணீர் வரும் இடங்களில் நேற்று பிடித்த தண்ணீர் பழையது என்று சொல்லி கீழே ஊற்றப்படுகிறது. 2 முதல் 8 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வரும் இடங்களில் அதே தண்ணீர் 2 முதல் 8 நாட்கள் வரை முற்றிலும் புதிதாகவும் குடிப்பதற்கு உகந்ததாகவும் கருதப்படுகிறது. திருமணங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் ஒரு புதிய பிரிஸ்லரி பாட்டில் திறக்கப்பட்டவுடன் ஏற்கனவே திறந்திருந்த பழைய பாட்டில் உடனடியாக பயனற்றதாக கருதப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது. பயணத்தின் போது அடுத்த நீர் ஆதாரம் கிடைக்கும் வரை ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் விலை மதிப்பற்றதாகவும் புதியதாகவும் இருக்கும். அணைகளிலும் குளங்களிலும் சேமிக்கப்படும் தண்ணீர் அடுத்த பருவமழை வரும் வரை முற்றிலும் பயன்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். பூமிக்கடியில் 50 முதல் 500 அடிகள் ஆழத்தில் நாம் எடுக்கும் தண்ணீர் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம். இருப்பினும் அது ஆரோக்கியத்திற்கு மிகவும் பாதுகாப்பானதாகவும் தூய்மையானதாகவும் கருதப்படுகிறது. உண்மையில் தண்ணீருக்கு காலாவதி தேதி என்று எதுவும் கிடையாது. அதன் காலாவதி என்பது நம்முடைய மனோநிலை. அதன் இருப்பு மற்றும் அதன் தூய்மை ஆகியவற்றால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. தண்ணீர் தாராளமாக கிடைக்கும் போது அது பழையது என்கிறோம். அதுவே பற்றாக்குறை ஏற்படும் போது அந்த தண்ணீர் விலைமதிப்பற்றதாக மாறிவிடுகிறது. எனவே தண்ணீரை அறிவுடனும் பொறுப்புடனும் சிக்கனத்துடன் பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் இயற்கையிடம் தண்ணீர் தீருவதற்கு முன்பாகவே நமது அலட்சிய போக்கு நம்மை தாகத்தில் தவிக்க விட்டுவிடும். இது வெறும் செய்தி மட்டுமல்ல, நம் எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அழைப்பு, விழிப்புணர்வை ஏற்படுத்த தயவு செய்து உணருங்கள். நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரே உயிர். நீர் இருந்தால்தான் எதிர்காலம் உண்டு. ஆரோக்கியமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், தண்ணீரை சேமியுங்கள். தண்ணீர் இல்லாவிட்டால் நம் கண்களில் கூட கண்ணீர் வற்றிவிடும். அன்பு உறவுகளே, இதை உணருங்கள். எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும், எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகு பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கான மறுபெயர்தான் வாழ்க்கை. சொல்வதற்கு சில வார்த்தைகள் எப்போதுமே அழகாயிருக்கும், சொல்வதற்கு மட்டுமே. தட்டிவிட காத்திருக்கும் கால்களுக்கும், தள்ளிவிட காத்திருக்கும் கைகளுக்கும் சொல்லிவிடு. தரையில் முட்டுவதால் தளரப்போவதில்லை, என் மூட்டுக்கள் மீண்டெழும் இன்னும் மிரட்டலாக. பாதை தெரியவில்லை என்று கவலைப்படாதே, நடக்க தொடங்கு. ஒவ்வொரு அடியும் உனக்கு அனுபவம் தரும். அந்த அனுபவமே ஒரு நாள் வெற்றி பாதையை உருவாக்கும். நாம் செய்ய நினைத்த நல்ல செயல்களை எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் அந்த தடைகளை உடைத்தெறிந்து செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறு செய்பவர்களையே உலகம் எப்போதும் விரும்பும். தடைகளை கண்டு முயற்சியை கைவிடுபவர்களை உலகம் கைவிடும். இந்த உலகத்தில் நம்மால் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் கிடையாது. ஆனால் நல்ல செயல்களை செய்யும் போதுதான் தடைகளும் அதிகமாக வரும். அந்த தடைகளால் மனம் தளராமல் அவற்றை உரமாக கொண்டு மிகச்சிறந்த முறையில் நாம் நினைத்த செயலை செய்து முடிக்க வேண்டும். ஆணின் நண்பை உணராத எந்த பெண்ணும் சந்தோஷமாக இருந்ததில்லை. பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத எந்த ஆணும் இந்த உலகில் எதையும் சாதித்ததில்லை. தலையில் அதிக பாரம் வைத்து நடப்பவர்களை விட மனதில் அதிக பாரம் வைத்து நடைபிடமாக வாழ்பவர்களே இங்கு அதிகம். ஒரு ஆணின் அலட்சியம் ஒரு பெண்ணை தைரியத்தோடும் திமிரோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ வைக்கும். ஆனால் ஒரு பெண்ணின் அலட்சியம் ஒரு ஆணை தைரியம் இழக்க செய்து கோழையாக்கி தன்மானத்தை இழக்க வைத்து பைத்தியமாக்கி வாழ்வையே தொலைக்கு வைத்துவிடும். தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும். மறப்போம் மன்னிப்போம் என பொறுமையை கடைபிடித்தோருக்கோ வாழ்நாள் முழுவதும் புகழ்மிக்கதாக அமையும். உங்கள் சோகங்களை மணலில் எழுதுங்கள், மறைந்து போகட்டும். உங்கள் மகிழ்ச்சியை கல்லில் செதுக்குங்கள், என்றுமே நிலைத்திருக்கும். யாரென்று அறியாத ஒருவர் அழும்போது காரணமே இல்லாமல் நம் கண்களும் கசியுமாயின் அதுதான் மனிதநேயம். கடித்து நொறுக்கி உடைத்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1000 முறை மெல்லும் அந்த கூர்மையான பற்களில் இருந்து கெட்டிக்காரத்தனத்துடன் நாக்கை பாதுகாக்க தெரிந்த மனிதனுக்கு அதே நாக்கை மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் பாதுகாக்க தெரிவதில்லை. பண்புடையவர்கள் மற்றவர்களின் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளையும் செயல்களையும் தவிர்ப்பார்கள். பகைவர்களாக இருந்தாலும் அவர்களை இழிவுபடுத்தாமல் நேர்மையுடனும் மரியாதையுடனும் நடத்தி கொள்கின்றனர். தங்கள் பேசும் சொற்கள் பிறரின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து எப்போதும் நிதானத்துடனும் பணிவுடனும் செயல்படுங்கள். பகையையும் அன்பாக மாற்ற முயற்சி செய்வதும் வெறுப்பை விடுத்து நல்லிணக்கத்தை வளர்ப்பதும் அவர்களின் உயர்ந்த பண்பாகும். பிறரின் உணர்வுகளை மதித்து அனைவரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டி வாழ்வதே உண்மையான பண்புடையவர்களின் அடையாளமாகும். என் அப்பா பிச்சை எடுத்தாரு, இன்னைக்கு நான் மாவட்டத்துக்கே கலெக்டர். என் பேர் அருண், இன்னைக்கு நான் திருவாரூர் மாவட்டத்தோட கலெக்டர். ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா? தஞ்சாவூர் பெரிய கோயில் வாசலில் அமர்ந்து பிச்சை வாங்குகிற ஒரு பையன். என் அப்பா பேரு முத்து, அம்மா பேரு செல்லம்மா. அப்பா கால் ஊனமானவர், ஒரு கால் போலியோவால் வளைஞ்சு போச்சு, வேலைக்கு யாரும் வைக்க மாட்டாங்க. அதனால் காலை 6 மணிக்கு என் கையை பிடிச்சு கோயில் வாசலில் உட்கார வச்சாரு. நான் 7 வயசு பையன், கையில் ஒரு பித்தளை தட்டு, ஐயா அம்மா கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லுவேன். பகல் முழக்க வாங்குற காசு 40-50 ரூபா, அதில் தான் அன்னைக்கு சாப்பாடு வாடகை மருந்து எல்லாம். ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருந்தது, கோயில் வாசல்ல யாரும் நிக்கல. அப்பா நடுங்கிக்கிட்டு இருந்தாரு, எனக்கு பசி தாங்க முடியல. அப்பா அப்போ ஒரு ஐயா வந்தாரு, வெள்ளை சட்டை கையில் ஃபைல். அவர் கலெக்டர் ஆபீஸில் ஆபீசர்னு பிறகுதான் தெரிஞ்சது. அவர் என் தலையை தடவி கேட்டார், ஏன்பா படிக்க மாட்டியா? நான் சொன்னேன், படிக்க ஆசைதான் ஐயா, ஆனால் பள்ளிக்கு ட்ரெஸ் இல்லை, புக்கு வாங்க காசு இல்லை. அவர் பேசாமல் போயிட்டார். ஆனால் மறுநாள் காலையில் ஒரு ஸ்கூல் பேக், யூனிஃபார்ம், புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தார். கூடவே ஒரு பேப்பர் கொடுத்தாரு, இது இலவச கல்வி திட்டத்துக்கான அப்ளிகேஷன், நீ நாளைக்கே பள்ளிக்கு போ என அந்த அப்ளிகேஷனை அவரே பூர்த்தி செய்து என்னை பள்ளியில் சேர்த்து விட்டாரு. அன்னைக்கு என் வாழ்க்கை மாறிச்சு. பள்ளிக்கு போனேன், படித்தேன். 12 மணி வரைக்கும் தெருவிளக்கு, அடியில் உட்கார்ந்து படிப்பேன். அப்பா பக்கத்தில் உட்கார்ந்து தூங்கிடுவார். எழுந்திருப்பாருன்னு சொன்னா, நீ படிடா நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னார். 10ஆம் வகுப்பில் 98 மார்க், 98% மார்க். 12ஆம் வகுப்பில் ஸ்டேட் ரேங்க். அம்மா அழுதா, அப்பா பெருமையாக சிரித்தாரு. காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல. அப்பா அன்னைக்கு சொன்னார், அருண் நான் நாளைக்கு 2 ஊர் கூட பிச்சை எடுக்கிறேன், நீ படி. நான் சொன்னேன், நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டாம்ப்பா, நான் படித்து உங்களை நல்லா வச்சுக்கிறேன், இன்ஜினியரிங் முடித்தேன். ஆனால் என் மனசில் ஒரே லட்சியம் மட்டும் இருந்தது, ஐஏஎஸ். முதல் தடவை தோத்தேன், 2ஆம் தடவையும் தோர்த்தேன். ஊர்க்காரங்க பேசினாங்க, பிச்சைக்கார பையன் ஐஏஎஸுக்கு போகிறான். 3ஆவது தடவை 2018 ஆல் இண்டியா ரேங்க் 147. அன்னைக்கு நான் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், அப்பா நான் கலெக்டர் ஆகிட்டேன். அப்பா அந்த பக்கம் அழுதாரு, டே இனிமே யாரும் உன்னை பிச்சைக்காரன் பையன்னு சொல்ல மாட்டாங்கடா. நான் முதல் போஸ்டிங் வாங்கினது தஞ்சாவூரில் தான். முதல் வேலையாக பெரிய கோயில் வாசலுக்கு போனேன். அங்கே இன்னும் பிச்சை எடுக்கிற பசங்கள் இருந்தாங்க. அவங்க கையில் புக்ஸ் கொடுத்து சொன்னேன், நானும் ஒரு காலத்தில் இங்கே தான் உட்கார்ந்திருந்தேன், நீங்களும் படிங்க, ஒரு நாள் நீங்களும் இந்த நாட்களில் நாற்காலியில் உட்காருவீங்க. இன்னைக்கு எனக்கு அப்பா இல்லை, 2020 போயிட்டாரு. ஆனால் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை இதுதான், அருண்ணி யாருக்கும் தலைகுனியாதே, ஏழ்மை பாவம் இல்லை, முயற்சி இல்லாமல் இருக்கிறது தான் பாவம். இன்னைக்கு நான் கலெக்டர் சேரில் சேம்பரில் உட்காரும் போதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி அந்த பித்தளை தட்டும் தெருவிளக்கு வெளிச்சமும் அப்பாவோட நடுங்கிற கையும் வந்து போகும். என் ஃபாலோயருக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன், உன் பின்னணி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உன் கனவு எவ்வளோ பெருசானாலும் மட்டும் முக்கியம். ஏன்னா பிச்சை எடுத்தவனோட மகன் கூட ஒரு நாள் மாவட்டத்தை ஆளலாம். இந்த நிகழ்வு என் கண்களில் கண்ணீரை வரவைக்கவில்லை, தன்னம்பிக்கையை வரவைத்தது. தன்னம்பிக்கையோடு போராடுபவர்கள் இந்த மண்ணில் வெற்றி பெற்று சரித்திர சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். நம்பிக்கை மட்டும் நம்முடைய வாழ்வாதாரம், முயற்சியே நம்முடைய மூலதனம். மீண்டும் ஒரு வெள்ளி சங்கமத்தில் உங்களோடு உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். தன்னம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.

சரியகளையே இத்துடன் இன்றைய சங்கமத்தை நிறைவு செய்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளோடு விடைபெற்றுச் செல்கிறோம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாது இங்க போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Vicky Superstore, Gare Lagonnais, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
6: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்ட் ராச 3098 சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH. வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள VTS Finance GmbH நிறுவனத்தினர். செம்மணி மனித படுகொலை தொடர்பிலான விசாரணைகளில் சர்வதேசம் அதனை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பேரணி ஒன்று இடம்பெற்றது.
2: செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து 583 மனித எண்பு கூடுகளும் சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. அவை தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என்பதற்கான சான்றாக செம்மணி மனித புதைக்குழி காணப்படுகிறது. அதனால் அது தொடர்பில் சர்வதேச விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என கோரியே பேரணி நடைபெற்றது. நல்லூர் கைலாச பிள்ளையார் கோவில் அருகாமையில் அமைந்துள்ள ஐநா காரியாலயத்திற்கு அருகில் இருந்து ஆரம்பமான பேரணி கிட்டு பூங்கா பகுதியில் நிறைவடைந்து கூட்டமும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகா மீதான கொலை முயற்சி சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு 14 ஆண்டுகளாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டமைக்கு எதிராக சட்டமா அதிபர் மேன்முறையீடு செய்ய இருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினராக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தம்பையா பிரகாசன் என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த சந்தேக நபரின் விடுதலை கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் அவருக்கும் ஏனைய இருவருக்கும் எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கு விசாரணைகளை பாதிக்கக்கூடும் என்று சட்டமா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். சந்தேக நபர் மீது மொத்தம் 230 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதோடு அவருக்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் சட்டமா அதிபர் தரப்பு சுட்டிக்காட்டுகிறது.
3: மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 4 சரீரப்பிணைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையின் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சந்தேக நபர் கடந்த 2009 கைது செய்யப்பட்டு பின்னர் 2012 செப்டம்பர் 20 அன்று அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வவனியா வெடுக்குநாரி மலையில் பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினர் நேற்று விஜயம் செய்து மலை உச்சியில் பிரித்தோதல் வழிபாட்டில் ஈடுபட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் மத பதற்ற நிலைமையொன்று உருவாக்கியது. இந்த இரு தரப்பினரும் வழிபாடு செய்வதற்கு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கல்கமுவ சந்தபோதி தேரர் தலைமையிலான குழுவினர் விசேட பூசைக்காக மலை உச்சிக்கு சென்றிருந்தார்கள். அதே நேரத்தில் சைவ மக்களும் அங்கு வழிபாடுகளுக்காக சென்றிருந்தார்கள். பதற்றமான சூழலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெடுக்குநாரி மலையை சுற்றி நூற்றுக்கணக்கான போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் தீவிர பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். தேரர் தலைமையிலான குழு சுமார் 1.5 மணி நேரம் மலை உச்சியில் வழிபாட்டில் ஈடுபட்டது. இதன்போது சிவனுக்கு பூசைகளை செய்த தமிழ் மக்கள் மேலே செல்ல முற்பட்ட போது பிக்குகளின் வழிபாடு முடிவடையும் வரை மேலே செல்ல வேண்டாம் என்று போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அவர்களின் வழிபாடுகள் முடிந்த பின்னரே தமிழ் மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டார்கள். இது ஒரு பௌத்த தொல்பொருள் இடம் என்றும் 2013 பின்னரே அங்கு சைவ வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கல்கமுவே சந்தபோதி தேரர் குறிப்பிட்டார். ஆலயத்துக்கு சென்ற சைவ மக்களின் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் 3 இடங்களில் போலீசாரால் மறைக்கப்பட்டு அடையாள அட்டைகள் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் தேரர் தலைமையிலான குழுவினர் நேரடியாக ஆலய வளாகத்துக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆலய வளாகத்தில் பிரசன்னமாகியிருந்தார். தனக்கு நடந்த விடயங்களை அவர் ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டார்.
4: வெடுக்குநாரி மலையிலே நடக்கின்ற பூசைகள், நாள் பூராவும் நடக்கின்ற பூசைகளை செய்வதற்காக இங்கே வருகை தருவதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்த ஒரு நிலையிலே இன்றைக்கு 2 பிக்குமேரும் 15 நபர்களும் இராணுவத்துடையதும் போலீசினுடைய வாகனங்களிலே முழு பாதுகாப்போடு இந்த வெடுக்குநாரி மலைக்கு வந்து அவர்கள் மேல் மட்டத்துக்கு சென்று அங்கு கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் தங்களுடைய பூசைகளையும் பண என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வழிமுறைகளை வந்து செய்திருந்தார்கள். அதிலே எங்களுடைய ஊர் மக்கள் இங்கு வளமையாக வந்து வழிபாடுகள் செய்வதற்கு 3 இடங்களிலே வந்து போலீசார் வந்து தடைகள் ஏற்படுத்தி பதிஞ்சு போவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது. காலையிலே வந்து அந்த முதலாவது போலீஸ் நிலையத்திலே வந்து மக்களை வந்து தடுத்து வாகனங்கள்ல போக முடியாது என்று சொல்லி நிப்பாட்டி வச்சிருந்தது. என்னை கூட நான் வந்த பொழுது முதலாவது இடத்துல வந்து நிப்பாட்டி வாகனத்தை கொண்டு போக முடியாது என்று சொன்ன இடத்துல வந்து நான் சொன்ன, நான் வந்து நான் பாராளுமன்ற உறுப்பினர், நான் போக இருக்கிறேன், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன இடத்துல வந்து ஓஐசி வேறு தரப்புகளோட கதைச்சு பேசி என்னுடைய பதிவையும் செய்து 2 இடத்திலையும் வந்து எங்களை நிப்பாட்டி நீங்கள் தொடர்ந்து செல்ல முடியாது என்று சொன்ன இடத்துல உங்களுடைய ஓஐசி முதலிடத்துல வந்து பதிஞ்சு அனுமதிச்சு அவரை தாண்டி வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன நிப்பாட்ட முடியாது என்று சொன்ன இடத்துல வந்து அதுக்கு பிறகும் வந்து தடமாறி வந்து இறுதியில விட்டவர் வெடுக்குநாரி மலை அடியில 3 இடத்திலையும் வந்து எங்களை தடுத்து பார்த்து இறுதியில வந்து விட்டவர். அவர் பூசை செய்வதற்கு மேல்மலைக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அது வரைக்கும் காத்து அவர்கள் இறங்கினதற்கு பிற்பாடு வந்து நாங்கள் சென்று அங்கு வழிபாடுகள் செய்த நேரம் இந்த மூலஸ்தானத்துக்கு வந்து பிக்குவும் போலீசாரும் வந்து தங்களுடைய சப்பாத்துகளை அணிந்து மூலஸ்தானத்துக்கு வந்திருந்தார். அந்த 2 பிக்குமேரும் போகஸ்வர பிரதேசத்திலே சிங்கள ஆக்கிரமிப்புகளை செய்து புதுசாக கட்டின ஒரு விஹாரினுடைய பிக்கு அவர் அந்த மலையில ஏறி நடத்தின பேச்சில வந்து தெளிவாக சொல்றார், இந்த வெடுக்குநாரி மலை என்றது வந்து தங்களுடைய புராண வழிபாடு ஸ்தானம் என்றும் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு பொய் சொல்லப்பட்டு அவர்கள் போலி நம்பிக்கையிலே இங்கு வழிபாடுகள் செய்கிறார்கள், ஆனா இது அவர்களுக்குரிய இடம் இல்லை என்றும் இந்த விடயம் பாராளுமன்றத்தில வந்து கேள்வி எழுப்பப்பட்ட இடத்துல வந்து தொல்பொருள் திரைக்களத்துக்கு பொறுப்பான புத்தசாசன அமைச்சர் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறதாகவும், அதே பிரகாரம் இங்கு 2013க்கு முன்னம் ஒரு 11 அடி புத்தசிலே இருந்ததாகவும், அதுக்கு பிறகு அது ஒரு கட்டத்துல வந்து 5 அடி சிலையாக வந்து குறைக்கப்பட்டு, 2013க்கு பிறகுதான் சைவ வழிபாடுகள் செய்வதற்கான சிலைகள் இங்க வச்சிருப்பதாகவும், அதுக்கு முதல் இருந்த சிலைகள் வந்து தங்களிடம் இருக்க அது புனரமைக்கப்பட்டு இங்கு அது நிறுவப்பட போவதாக அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்குரிய அனுமதிகளும் வந்து அவர்கள் பெற்றிருப்பதாகவும், இங்கு இருக்கக்கூடிய வடுக்கமாரி மலையருடைய மூலஸ்தானத்துடைய பூசாரிக்கோடு அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பதாகவும், மேல் மலையிலே இருக்கக்கூடிய திருசூலங்களை வந்து அகட்ட சொல்லி கேட்டிருந்தும் வந்து அதை அகட்டப்படாமல் இருந்தது வந்து தங்களுக்கு கவலை வேண்டும். ஆனால் ஒரு போலி நம்பிக்கையில வந்து தமிழர்கள் இருக்கிறோம். ஆனால் இது பௌத்த மதத்துக்குரிய ஒரு ஸ்தானம் என்ற வகையில பாதுகாக்கப்பட போவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
3: தொடர்ந்து மயிலத்த மடு மாதவனை பண்ணையாளர்களின் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையை பெற்றுத்தர கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் அறவழி போராட்டம் 1092 நாட்களை கடந்துள்ள போதிலும் இதுவரை தங்களுக்கான மேய்ச்சல் தரை தொடர்பில் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்று பண்ணையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தங்களுக்குரிய மேய்ச்சல் தரைக்கான தீர்வை பெற்றுத்தரமாறு கோரி பண்ணையாளர்கள் நேற்று ஊடுவிலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட போதிலும் அவற்றில் எந்தொரு தீர்மானமும் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தற்போதும் மயிலத்தமடு பகுதியில் இடம்பெற்று வரும் அத்துமீறிய குடியேற்ற நடவடிக்கைகளினால் பண்ணையாளர்களுக்கு சொந்தமான மேய்ச்சல் நிலங்கள் பயிர் செய்கைக்கும் குடியேற்றத்துக்கும் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலப்பரப்பு நாளுக்கு நாள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் பண்ணையாளர்கள் தெரிவித்தார்கள். இதன் காரணமாக தங்களது கால்நடைகளை மேய்ப்பதற்கு போதிய நிலப்பரப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், நீண்ட காலமாக தங்களது வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்நிலையில் எதிர்வரும் 15ஆம் தேதி மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரை கோரிக்கையை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்டு வரும் அறவழி போராட்டத்தின் 3 வருட நிறைவை முன்னிட்டு மீண்டும் ஒரு முறை அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களது நீண்டகால கோரிக்கைக்கு இனியும் காலதாமதமின்றி நிரந்தர தீர்வை அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். சுய பொருளாதாரத்தின் மூலம் தமிழ் மக்கள் வலுவடைந்து விடக்கூடாது என்ற சிந்தனைக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவின் தந்திரோபாயமான வேலைத்திட்டங்களின் ஊடாக சாவுமணி அடிக்கப்பட்டுள்ளதாக இபிடிபியின் வேலனை பிரதேச ஆலோசனை குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ்ப்பாண தலைமை அலுவலகத்தில் அதன் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் வேலனை பிரதேச சபையின் செயற்பாடுகள், கட்சியை பிரத்துவப்படுத்தும் பிரதேச சபை உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட வேண்டிய மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் பிரதேச மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புயலை செய்கையை கட்டுப்படுத்தும் பட்சத்தில் அதனை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள மக்களின் எதிர்கால நிலைமை, பிரதேச சபைக்கு உட்பட்ட குளங்களை அபிவிருத்தியின் நில விடயங்கள், குடிநீர் வசதிகளை மேம்படுத்துதல், கட்சியைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலைத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அப்பொழுது கலந்துரையாடப்பட்டது. மேலும் எதிர்வரும் காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் மற்றும் வேலனை பிரதேசத்தில் கடலட்டை பண்ணைகளின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இதன்போது டக்ளஸ் தேவானந்தா கடத்தொழில் அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் கடலட்டை பண்ணைகளை விஸ்தரிப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக அல்லப்பட்டி பிரதேச மக்கள் கணிசமான பொருளாதார நன்மைகளை பெற்று வருவதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இளைஞர்கள் சமூக புரள்வான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக கடலட்டை வளர்ப்பு உள்ளிட்ட கடத்தொழில் சார்ந்த தொழில்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு வருவதாகவும், இதன் மூலம் அவர்களுக்கான வருமான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடாது என்ற சிந்தனைக்கு கடலட்டை பண்ணைகளின் பெருக்கமும் அதன் மூலம் உருவாகியுள்ள பொருளாதார வாய்ப்புகளும் சவாலாக அமைந்துள்ளதாகவும் கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. கூட்டத்தில் கருத்து தெரிவித்த டக்ளஸ் தேவானந்தா, வேலனை பிரதேசத்தில் ஒவ்வொரு வட்டாரத்திலும் காணப்படும் மக்கள் பிரச்சனைகளை வட்டார பிரதிகள் அடையாளம் காண வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு, அவ்வாறு அடையாளம் காணப்படும் பிரச்சனைகளை பிரதிசபை உறுப்பினர்களின் ஊடாக உரிய மட்டத்துக்கு கொண்டு சென்று தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும், மக்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்கும் வட்டார பிரதிகள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் எல்லை நிர்ணய பணிகளுக்கும் எந்தவித நேரடி சம்பந்தமும் இல்லை. 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்தபோது இந்த விதியை ஏன் உள்ளே சேர்த்தார்கள் என்று புரியவில்லை. உண்மையிலே எல்லை நிர்ணய ஆணைக்குழு எந்தவித அதிகாரமும் அற்ற ஒரு குழு மட்டுமே என்று அதன் தலைவர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீ மாவோ பண்டார் நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற அரசாங்க தகவல் திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ரங்க கலன் சூரிய எழுதிய த ஜுவைத்வேக் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உட்பட கட்சி வேறுபாடின்றி நாட்டின் முன்னணி அரசியல் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சடங்கு ரீதியான நிகழ்வுகளுக்கு மத்தியில் விழா அரங்கின் ஒரு பகுதியில் நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே சுவாரஸ்யமான மற்றும் காரசாரமான அரசியல் உரையாடல்கள் அரங்கேறின. இதன்போதே சமன்சிறி ரட்நாயக்கா இதனை தெரிவித்தார். முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகமும் தற்போதைய எல்லை நிர்ணய குழுவின் தலைவருமான சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் இதன்போது சம்பாசனை இடம்பெற்றது. அப்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும எல்லைய நிர்ணய பணிகளை விரைவாக முடித்து தந்தால் மட்டுமே மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த முடியும் என்று கூறி அந்த பணிகளை விரைவுபடுத்துமாறு சமன் ரட்நாயக்காவிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த சமன் ரட்நாயக்கா, மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் இந்த எல்லை நிர்ணய பணிகளுக்கும் எந்தவித நேரடி சம்பந்தமும் இல்லை என்று குறிப்பிட்டார். 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்த போது இந்த விதியை ஏன் உள்ளே சேர்த்தார்கள் என்று புரியவில்லை. உண்மையில் சொல்ல போனால் இது எந்தவித அதிகாரமற்ற ஒரு குழு மட்டுமே என்று தனது அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட அரசாங்க தகவல் திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தினித் சிந்தக எல்லைய நிர்ணய குழுவின் தாமதம் காரணமாகவே மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருவதாக பெரும்பாலான பொதுமக்கள் தவறாக கருதுவதாக சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு சென்றுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நிதியமைச்சு மற்றும் மத்திய வங்கியின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இலங்கையின் கடன் வேலைத்திட்டத்தின் 7வது மீளாய்வு குறித்த கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்காகவே சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் இலங்கைக்கு சென்றுள்ளார்கள். இலங்கை கனிப்பொருள் எண்ணெய் கூட்டு ஸ்தாபனம், மின்சாரத்துறை, ஒழுங்குமுறை அதிகார சபைகள் மற்றும் உள்நாட்டு இறவெறி திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகளுடனும் சர்வதேச நாணய நிதிய பிரதிகள் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடல்கள் வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி வரை தொடர அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் தாய்லாந்து தொழில்துறை அமைச்சரின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தாய்லாந்துக்கு உத்தியூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகிறார். இந்த பயணத்தின் போது அமைச்சர் கரத் தாய்லாந்தின் தொழில் அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் பதில் வெளிவகார அமைச்சர் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர நலன்கள் சார்ந்த துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்புகளில் கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக தொழிலாளர் துறையில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் தொழிலாளர் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் தாய்லாந்தில் இலங்கை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது தொடர்பான உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட இருக்கிறது. சுற்றுலா, வேலைவாய்ப்பு, இடம்பெயர்வு மற்றும் தொழிலாளர் பெயர்வு திறன் ஆகிய துறைகளில் நடைமுறை சாத்தியமான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் மக்கள் இடையான உறவுகளை வலுப்படுத்தி இருதரப்பு பொருளாதார ஈடுபாட்டை அதிகரிப்பதற்கும் இந்த பயணம் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பின்னணியை பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா எச்சரித்திருக்கிறார். புலன்றுவையில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் விவசாயிகளின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி ராஜபக்ச குடும்பத்தினர் மற்றும் அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் பற்றி பேசிய ஜனாதிபதி இப்போது வந்து அழுவதை விட்டுவிட்டு திருட வேண்டாம் என்று அன்றே தந்தை மகனுக்கு சொல்லியிருக்க வேண்டும். தாயாக இருந்தாலும் சரி பாட்டியாக இருந்தாலும் சரி சட்டம் அனைவருக்கும் சமமாகவே பிரயோகிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். பொது பணத்தை கொள்ளியடித்த இவர் மீதும் எமக்கு எந்த இரக்கமும் இல்லை என்று காரசாரமாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன சார்பில் அன்றாதபுரத்தில் நடத்தப்பட்ட பேரணியை விமர்சித்த ஜனாதிபதி ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக தேடப்பட்டு வரும் பலரை அந்த பேரணியில் ஒரே இடத்தில் காண முடியும், குற்றப்புணர்வு திணைக்களத்தினர் அங்கு சென்றால் அனைவரையும் ஒரே இடத்தில் கைது செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டார். அன்றாதபுர பேரணியானது மக்கள் நலனுக்காக நடத்தப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள நபர்கள் சட்டத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவே அதனை நடத்தியதாகவும் ஜனாதிபதி குற்றம் சாட்டினார். இந்த நேரத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தான் எதிர்கொள்ளும் சவால்கள் தன்னை உடைத்து விடாதென்றும் மாறாக மேலும் பலப்படுத்தும் என்றும் தெரிவித்தார். கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருக்கும் தமக்கு ஆதரவாக திரண்டு வரும் பொதுஜன பேரமுன ஆதரவாளர்களுக்கு அனுப்பிய செய்தியிலே அவர் இதனை பகிர்ந்திருக்கிறார். கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் இரும்பு கம்பிகளுக்கு மத்தியிலும் உங்களை நான் பார்க்கிறேன். உங்களின் உற்சாகமான ஆதரவு எனக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக ஆதரவாளர்களுக்கு அவர் நன்றியும் தெரிவித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் கூற்றை மேற்கோள் காட்டிய நாமல் ராஜபக்ச துன்பங்கள் சிலரை உடைத்துவிடும் ஆனால் சிலரை மேலும் பலப்படுத்தும், நாங்கள் சவால்களுக்கு மத்தியிலும் துன்பங்களை எதிர்கொள்ளும் போது மேலும் பலமடைபவர்கள் சவால்களை கண்டு அஞ்சாமல் பலமடையும் பாடத்தை என் அன்புக்குரிய தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கஷ்டங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் மக்களுடன் இணைந்து ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்துவதை தான் பெரும் பாக்கியமாக கருதுவதாகவும் அவர் தனது செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். அன்றாதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரவனின் மக்கள் பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வதை முன்னிட்டு சிங்கம் மற்றும் அதன் குட்டியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட விளம்பர காணொளியொன்று சமூக வலைதளங்களில் அதிக கவனம் பெற்றிருக்கிறது. இந்த காணொளியில் ஆபத்தில் சிக்கும் சிங்க குட்டியொன்றை பெரிய சிங்கம் ஒன்று வந்து காப்பாற்றுவது போல் காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சாவின் படமும் அன்றாதபுரத்துக்கு வரும் சிங்கம் என்ற சிங்கள வாசகங்களும் அந்த காணொளியில் இடம்பெற்றன. கட்சியின் தேசிய அமைப்பாளரும் மஹிந்த ராஜபக்சாவின் மகனுமான நாமல் ராஜபக்ச தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பின்னணியில் இந்த பேரணி நடத்தப்பட்டிருந்தது. இந்த பேரணியில் 2029 ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச வெற்றி பெற்று நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். அன்றாதபுரத்தில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தனக்கு கருணாக்கு சொல் பலிக்கும் வாக்கு இருப்பதாக குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் முன்னர் கூறிய பல அரசியல் கணிப்புகள் உண்மையாகியுள்ளதாகவும் அங்கு குறிப்பிட்டார். அந்த வகையில் எதிர்காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டாலும் அல்லது என்ன தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் 2029 நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாவதை தடுக்க முடியாதென்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு ஜனாதிபதியை மட்டும் பேரிட முடியும் என்றால் அது இன்றோ நாளையோ இன்றைக்கோ அது நமது மஹிந்த ராஜபக்ச மட்டும் என்றும் அவர் அர்ஜுனா புகழாரம் சூட்டினார்.
5: மம மரணக்கான் கவதாவ தமிழ்ல மோனகிர இல்லன்னே அதை மட்டும் சிங்கள கிடைத்தான் கூட மகே மூணு மதுகதி ஆகணும் எதாச்சும் அண்ணன் ஒவ்வொரு நாளாட்டு மரண போன தமிழ் விதியால மாலை மரபல்ல அவை எடுத்துக்காக இதை தரத்தான் நாங்கள் தெரியுமா அதான் மூணாவது
3: தொடர்ந்து ஜனாதிபதி ஆந்திரகுமாராவின் 2 ஆட்சி காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றவில்லை என்பதோடு அதற்கான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை கூட முன்னெடுக்கவில்லை. மாறாக அதிகாரங்களை தமக்குள்ளே வைத்துக் கொள்ளும் வகையிலும் ஒரு கட்சி ஆட்சியை மையப்படுத்தும் நகர்வுகளும் தீவிரமடைந்து வருவதாக தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டினார்கள். தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் அரசாங்கத்துக்கு எதிராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் கண்டன உண்ணாவிரத போராட்டம் சாவைச்சேரியில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்றது நேர்கள் அறிந்ததே. இதில் இலங்கை தமிழர் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம், பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தார்கள். அத்துடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி தலைவர்களான பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார், சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்டோரும், மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான கஜதீபன், சயந்தன், சர்வேஸ்வரன் மற்றும் உள்ளூராட்சி சபைகளின் பிரதிகள், பொது அமைப்புகளின் பிரதிகள், அரசியல் கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த போராட்டமானது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குதல், செம்மணி மனித புதகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்துதல், உள்ளூராட்சி சபைகளின் செயற்பாடுகளை பாதிக்கும் வகையிலான பிரஜாசக்தி முறைமையை உடனடியாக நிறுத்துதல், ராணுவத்தின் வசமுள்ள அனைத்து காணிகளையும் உடனடியாக விடுவித்து உரியவர்களிடம் ஒப்படைத்தல், அரசியல் கைதிகளை விடுவித்தல், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல், மாகாண சபை தேர்தலை நடத்து உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அங்கு உரையாற்றுகையில், கடந்த தேர்தலில் மூன்றாம் தரப்பாக இருந்து தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் அவ்வளவு மும்மரமாகவும் துணிவாகவும் அதையெல்லாம் செய்ய துணிந்தவர்கள் தமிழ் மக்களுடைய எந்த விடயத்தையும் தொட்டுக்கூட பார்க்காமல் இருக்கிறார்கள். நான் தலாலியில் இருந்து வந்தவர்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை, இந்த அரசாங்கத்துக்குத்தான் வாக்களித்தோம் என்றார்கள். ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது, இந்த அரசாங்கம் காணிகளை விடுவிப்பதாக சொன்னார்கள் என்று கூறினார்கள். காணிகளை விடுவிப்பது எவ்வளவு இலகுவான விடயம், அதனை யாராவது எதிர்த்தார்களா, தெற்கில் கூட எவராவது எதிர்த்தார்களா, இல்லையே, சுலபமாக செய்யக்கூடிய விடயம். ஆனால் எங்களுடைய வாழ்வுக்கு அத்திவாரமாக இருக்கின்ற எங்களுடைய நிலங்களை விடுவிக்காமல் மற்ற விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றமையை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். 700 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அந்த காணிகள் இவையென்று அடையாளப்படுத்தி காட்டச் சொன்னால் அவை அத்தனையும் 2024 ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட காணிகளாக உள்ளன. 2 வருடத்துக்கு முன்னர் விடுவிக்கப்பட்ட காணிகளை நாங்கள் விடுவிக்கப் போகிறோம் என்று கூறுகிறார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஏற்கனவே

அளவுக்கு துணிவிருக்கும் அனுராவுக்கு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கான தனிநபர் சட்டமூலத்தை கொண்டு வந்தவர்களால் அதனை செய்வதற்கு தற்போது முடியவில்லை. ஆகவே அவர்கள் தமது ஆட்சியை ஒருகட்சி ஆட்சியாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்கின்றார்கள் என்பதை நான் அமரர் தர்மலிங்கத்தின் நினைவு பேருரையிலும் குறிப்பிட்டேன். தற்போது அதிகார பகிர்வு இல்லை, அதிகாரங்களை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இரண்டாவது வாக்குறுதியான ஒரு வருடத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்துவேன் என்று வழங்கப்பட்டது. தற்போது வரையில் அதற்கான எந்தொரு விடயங்களையும் முன்னேற்றகரமாக முன்னெடுக்கவில்லை. கால இழுத்தடிப்பு தான் நடைபெற்று வருகிறது. நாங்கள் 5 விடயங்களாகத்தான் போராடுகிறோம். நாங்கள் லஞ்ச ஊழலுக்காக போராடவில்லை, வேறு தனிப்பட்ட முயற்சிகளுக்காக போராடவில்லை. 5 கோரிக்கைக்கும் முழுமையான ஆதரவை நாங்கள் கொடுக்கின்றோம். மக்கள் பிரச்சனைகளுக்காக கட்சியுடன் பேசுவோம், தொடர்ந்தும் போராடுவோம் என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வெற்றிடமாக உள்ள கல்விசார் மற்றும் கல்விசாரா பணியிடங்களை விரைவாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி ஆலோசனைக் குழுவின் முன்னிலையில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அழைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரட்ன தெரிவித்திருக்கிறார். நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் வெற்றிடமாக உள்ள கல்விசார் மற்றும் கல்விசாரா பணியிடங்களை நிரப்புவதற்கான அனுமதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் சில பல்கலைக்கழகங்களில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதி அமைச்சர் அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு துணைவேந்தர்களிடம் கோரியிருக்கிறார். தற்போது இலங்கையில் மொத்தம் 19 அரச பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் தகவலின்படி கொழும்பில் உள்ள வீடமைப்பு திட்டங்களில் 40% 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகர எல்லைக்குள் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்வகிக்கப்படும் 96 வீடமைப்பு திட்டங்கள் காணப்படுவதாக பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருக்கிறார். அவற்றில் மோசமான நிலையில் உள்ள வீடமைப்பு திட்டங்களை புனரமைப்பதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போதுள்ள சில வீடமைப்பு திட்டங்களுக்கு பதிலாக புதிய வீடமைப்பு திட்டங்களை நிர்மாணிப்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து போக்குவரத்து தொடர்ச்சியாக தாமதமடைதல், தொடர்ந்துகள் ரத்து செய்யப்படல் மற்றும் தொடர்ந்துகளில் அடிக்கடி ஏற்படும் யந்திர கோளாறுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டுள்ள பணிப்பரிஷ்கரிப்பு குறித்து விசேட கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. இதற்கமைய தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் வருகின்ற 17 மற்றும் 18 ஆகிய 2 தினங்களில் 48 மணி நேர பணிப்பரிஷ்கரிப்பை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தாமதங்கள் ரத்து செய்யப்படுபவை மற்றும் தொடர்ச்சியாக ஏற்படும் யந்திர கோளாறுகள் குறித்து உரிய தீர்வுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமையே இந்த தொழில் போராட்டத்துக்கு காரணம் என்று தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் சமீபத்திய இலங்கை விஜயம் வெறும் வழக்கமான ராஜேந்திர சந்திப்பாக அல்லாமல் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஏற்பட்டு வரும் ஆழமான புவிசார் அரசியல் மாற்றங்களின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. வல்லரசொன்றின் பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்வது ஒரு சாதாரண நிகழ்வல்ல, மாறாக அது பிராந்திய பாதுகாப்பில் இந்தியாவின் மூலோபாய பங்களிப்பையும் அதன் தீவிரத்தையும் பிரதிபலிக்கிறது. ராஜ்நாத் சிங்கின் பயண அட்டவணையை தயார் செய்வதில் நிலவிய ஈடுபறிகள் இதன் தீவிரத்தை உணர்த்துகின்றன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜிதகரத் ஆகியோருக்கு இடையிலான பல சுற்று உயர்மட்ட கலந்தாய்வுகளுக்கு பிறகே இந்த விஜயம் இறுதி செய்யப்பட்டது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வான் மற்றும் கடல்வழி பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் 3 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த ஒப்பந்தங்கள் முதலில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சாகல ரட்நாயக்கா மூலம் முன்னெடுக்கப்பட்டது. அப்போது எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு இருந்த போதிலும் பாராளுமன்றத்துக்கோ அல்லது அமைச்சரவைக்கோ சமர்ப்பிக்கப்படாமலே கையொப்பமிடப்பட்டன. தற்போதைய அரசாங்கம் இதை மீளாய்வு செய்ய இந்தியாவுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் இது இரு நாடுகளுக்கு இடையிலான சட்டப்பூர்வ உடன்படிக்கை என்பதால் இதை இடநிறுத்த முடியவில்லை. எனவே இது ரணில் ஆட்சிக்கால ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாகவே நடைமுறைக்கு வருகிறது. இந்திய தரப்பு தற்போதைய ஆட்சியாளர்களுடன் மட்டுமல்லாது நாட்டின் எதிர்கால அரசியல் நகர்வுகளையும் உன்னிப்பாக கவனிக்கிறது என்பதையே ராஜ்நாத் சிங் மற்றும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சந்திப்பு காட்டுகிறது. தாஜ் ஹோட்டலில் மிகவும் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ராஜ்நாத் சிங் சஜித்துக்கு மயிலுருவம் பதித்த

0: நினைவு பரிசை வழங்கியிருந்தார். அந்த நினைவு பரிசை பெற்றுக்கொண்ட சையீத் பிரேமதாசா மயில் கதிர்காம கடவுளின் வாகனம் என்றும், புத்தருடன் சேர்த்து தானும் கதிர்காம கடவுளை உறுதியாக நம்புவதாகவும் தெரிவித்தார். இந்த உரையாடல் இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் உறவுக்கு அப்பாற்பட்ட பண்பாட்டு மற்றும் ஆன்மீக பிணைப்பையும் வெளிப்படுத்தியிருந்தது. இலங்கையின் வான் மற்றும் கடற்பரப்பை எந்தொரு அந்நிய சக்தியும் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதில் புதுடெல்லி மிகவும் அவதானமாக இருக்கிறது. இதனாலே இலங்கையின் எல்லை பாதுகாப்புக்கு இந்தியா முழு அளவில் ஒத்துழைப்பு நல்கிறது. குறிப்பாக திருவோணமலையே பிராந்தியத்தின் முதன்மை எரிசக்தி மையமாக மாற்றுவதும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதும் இந்தியாவின் முதன்மையான இலக்காக உள்ளது. அத்துடன் இந்திய இலங்கை இணைப்பு திட்டங்களை விரைவுபடுத்தி பொருளாதார ரீதியாகவும் இலங்கையை தன்னுடன் பிணைக்க இந்தியா விரும்புகிறது. இந்தியாவின் நகர்வுகளுக்கு மத்தியில் சீனா இலங்கையிலான தனது செல்வாக்கை மீண்டும் தீவிரப்படுத்த தொடங்கியிருக்கிறது. அடுத்த ஆண்டு இலங்கை சீன ராஜேந்திர உறவின் 70வது ஆண்டு நிறைவும் வரலாற்று சிறப்பு மிக்க அரிசி ரப்பர் ஒப்பந்தத்தின் 75வது ஆண்டு நிறைவும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக சீன தூதரகம் விரிவான ஏற்பாடுகளை செய்து வருவதோடு பிப்ரவரி மாதத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி இலங்கை செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன ஆய்வு கப்பல்களுக்கான அனுமதி மற்றும் நிலுவையில் உள்ள திட்டங்களை அடுத்த ஆண்டிலிருந்து விரைவாக நடைமுறைப்படுத்துவதில் புதிய சீன தூதுவர் வெய் ஹாங்சிங் தீவிர நிலைப்பாட்டை கொண்டுள்ளதால் இந்தியாவின் ஒப்பந்தங்கள் இனி உடனடியாக நடைமுறைக்கு வந்துவிடும் என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அம்பாந்தவுட்டை துறைமுகம் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் சிமாட் சாவிகளை திருடி விற்பனை செய்த சட்டவிரோத குழுவைச் சேர்ந்த துறைமுக ஊழியர் ஒருவரும் தொழில் அதிபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முன்னதாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களிலிருந்து சிமாட் சாவிகளை திருடிய துறைமுக ஊழியரை துறைமுக பாதுகாப்பு பிரிவினர் அடையாளம் கண்டு அம்பாந்தோட்டை துறைமுக காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி குறித்த ஊழியர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருக்கு வாகனத்தின் வகையை பொறுத்து ஒரு சாவியை 6000 ரூபாய் முதல் விற்பனை செய்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. அத்துடன் பல மாதங்களாக சுமார் 45 சிமாட் சாவிகளை விற்பனை செய்து அந்த ஊழியர் 15 லட்சம் ரூபாவுக்கு அதிகமாக சம்பாதித்துள்ளதும் காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குருநாகலில் வசிக்கும் தொழிலதிபரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த சிமாட் சாவிகளை பறிமுதல் செய்துள்ளார்கள். கம்பகா அஸ்கிரிய பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி தப்பிச் செல்ல முயன்ற வேன் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வானின் சாரதி காயமடைந்துள்ளதாக வெளிவேறிய போலீசார் தெரிவித்தார்கள். கம்பகா பிரதேசத்துக்கு வேன் ஒன்றின் மூலம் போதைப்பொருள் விநியோகிக்கப்படுவதாக வெளிவேறிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது உடுகம்புல நோக்கி பயணித்த அந்த வேனை போலீசார் ஜீப் வண்டி மூலம் பின்தொடர்ந்துள்ளதோடு மல்வத்த சந்தை பகுதியில் வேன் நிறுத்தப்பட்ட நிலையில் போலீசார் அதனை பரிசோதிக்க முற்பட்ட போது சாரதி வேனை முன்னுக்கும் பின்னுக்குமாக பல தடவைகள் செலுத்தி பல வாகனங்களுக்கு சேதம் ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் போலீஸ் ஜீப் மீது மோதிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது போலீசார் வேன் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் சாரதி காயமடைந்தார். இதில் படுகாயமடைந்த சாரதி போலீஸ் பாதுகாப்புடன் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை வேனில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 15 கிராம் ஹெரோயின் மற்றும் 9 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதோடு இந்த சம்பவம் தொடர்பில் வெளிவேறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டை பிடித்த இருவர் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார்கள். கடற்படையினர் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது சந்தேகத்துக்கிடமான படகொன்று சோதிக்கப்பட்டது. அதிலிருந்து சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட 1740 கடல் அட்டைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. மதுளை மகியங்கனை பிரதான வீதியில் துன்கிந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் உள்ள மதித்தலே பகுதியில் 75 அடி பள்ளத்தில் பாய்ந்து வீடு மீது லொரியொன்று கவிழ்ந்து பத்துக்குள்ளாகி இருக்கிறது. நேற்று மாலை இடம்பெற்ற பத்தில் லொரியொன்று சுமார் 75 அடி பள்ளத்தில் பாய்ந்து வீடொன்றின் மீது கவிழ்ந்ததில் 4 படுகாயமடைந்துள்ளார்கள். பதுளையிலிருந்து மகியங்கனை நோக்கி பயணித்த இந்த லொரி மலைப்பாதையில் பிரேக் செயலிழந்ததன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியொன்றில் மோதிய லொரி பின்னர் சுமார் 75 அடி பள்ளத்தில் பாய்ந்து கீழே அமைந்திருந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான குடியிருப்பு வீடொன்றின் மீது விழுந்திருக்கிறது. இந்த விபத்தில் வீட்டில் இருந்த தந்தையும் மகனும் லொரியின் சாரதியும் உதவியாளரும் உட்பட நால்வர் படுகாயமடைந்த நிலையில் பதுளை பொந்தனா வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். புத்தளத்தில் காலமான அடையாளம் தெரியாத நபரின் ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய உறவினர்களின் உதவியை ஜனாசா நலன்புரி சங்கம் நாடுகிறது. ஊர் பெயரற்ற இந்த சகோதரர் புத்தளம் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை விபத்தில் மரணித்துள்ளார். புத்தளம் நகர வீதிகளில் வீல்சேர் சைக்கிளில் தொப்பி அணிந்து வெள்ளை நிற அடர்ந்த தாடியுடன் காணப்பட்ட இவர் சைக்கிளில் ஊதுபத்தி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்தும் வந்திருக்கிறார். அன்னாரின் ஜனாசா விசாரணைகள், சட்ட பிரச்சனைகள் மற்றும் சரியான தகவல்கள் கிடைக்கும் வரை குருநாகல் வைத்தியசாலை குளிரூட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் யாரென தெரியாததால் புத்தளம் ஜனாசா நலன்புரி சங்கத்தினர் இவரது ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள். அவசரமாக தகவல்கள் தேவைப்படுவதால் இவரை அடையாளம் கண்டுகொண்ட உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஊரவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுதலும் விடுக்கப்பட்டுள்ளது. குஸ்வகை போதைப்பொருள் தொகையை இலங்கைக்கு கொண்டு வந்து அதனை கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் வர்த்தகர்களுக்கான சிவப்பு பாதை ஊடாக வெளியே கொண்டு செல்ல முயற்சித்த இலங்கை பயணியொருவர் விமானிய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இவர் மாத்தறை வெலிகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய வர்த்தகர். குஸ்வகை போதைப் பொருட்களின் பெறுமதி 66,80,000 ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை 4:30 மணிக்கு தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் விமானம் மூலம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை இவர் சென்றடைந்திருக்கிறார். இந்த குஸ் போதைப் பொருள் 668 கிராம் எடை கொண்டதாக இருந்ததோடு 3 உருண்டைகளாக தயாரிக்கப்பட்டு சிலோடேப்பால் நன்றாக ஒட்டப்பட்டு அவர் அணிந்திருந்த காற்றட்டையின் பக்கவாட்டு பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இத்தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக அந்த விமான பயணியும் அவர் கொண்டு சென்ற குஸ் போதைப்பொருள் தொகையும் கட்நாயக்கா விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பொது போக்குவரத்து பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களின் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயங்கும் பொது பேருந்துகளில் ஆசனப்பட்டியலின் பயன்பாடு செப்டம்பர் 19 முதல் கட்டாயமாக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆசனப்பட்டி வசதிகள் இல்லாத பேருந்துகள், ஆசனப்பட்டி அணிய தவறும் சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு தற்போது அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லினோ காலை தாக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் திருவண்ணாமலை மாவட்டத்தின் முள்ளிப்பொத்தானை பகுதியில் கிணறுகளில் நீர் வற்றி வறண்டு காணப்படுகிறது. நீண்ட காலமாக போதிய மழைவீழ்ச்சி இல்லாததன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள பல கிணறுகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து சில கிணறுகள் முற்றாக வற்றிய நிலையில் காணப்படுகிறது. அதேவேளை குழாய் நீர் விநியோகமும் தொடர்ச்சியாக இடம்பெறாமல் குறிப்பிட்ட நேரங்களில் மாத்திரம் விநியோகிக்கப்படுகிறது. இதன் காரணமாக மக்கள் குடிநீரை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குடிநீர் தேவைக்காக கிணறுகளை நம்பியுள்ள குடும்பங்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதோடு எதிர்வரும் நாட்களிலும் மழை பெய்யாத பட்சத்தில் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்று மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். கிழக்கிலங்கையில் பிரசித்தி பெற்றதும் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் வெருகல் ஸ்ரீ சித்திர வேலாயுதர் சுவாமி தேவஸ்தானத்தில் வருடாந்த மகோத்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கிறது. கொடியேற்றத்துடன் ஆரம்பமான வருடாந்த மகோத்சவம் எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ள தீர்த்த உற்சவத்துடன் நிறைவுக்கு வருகிறது. கொடியேற்ற நிகழ்வில் பெருமளவான பக்த அடியார்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்று வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய மகோத்சவ திருவிழாக்கள் நிறைவடைந்த நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை வைரவர் உற்சவம் நடைபெற்றது. ஆலய மகோத்சவம் கடந்த மாதம் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 25 நாட்கள் மகோத்சவ திருவிழாக்கள் நடைபெற்று கடந்த வியாழக்கிழமை கொடி இறக்கத்துடன் நிறைவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்று நேற்றைய தினம் வைரவர் சாந்தி நடைபெற்றது. அதேவேளை நல்லூர் ஆலய மகோத்சவ திருவிழாக்களை முன்னிட்டு ஆலய சுற்றுவீதிகள் கடந்த 16ஆம் தேதி முதல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டு வீதிகள் மூடப்பட்டிருந்தன. நேற்றைய தினம் வைரவர் சாந்தி நிறைவடைந்ததும் வீதிகள் போக்குவரத்துக்கு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்திய நீதித்துறையில் கறுப்பு ஆடுகள் அதிகரித்து வருவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள உச்சநீதிமன்ற ஓய்வுபெற்ற நீதிபதி தீபக் குப்தா, மக்களுக்கான அநீதிகளை நீதிமன்றங்கள் வெறுமனே பார்வையாளர்களாக வேடிக்கை பார்ப்பதாக கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்.
2: சட்ட வலைத்தளமான லைவ் லாவில் திரு தீபக் குப்தா எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் நீதித்துறை குறித்த விமர்சனங்களையும் காட்டமான சுய பரிசோதனை கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார். அந்நிய ஆதிக்கத்தின் நுகத்தடியை அகற்றுவது மட்டுமே உண்மையான சுதந்திரம் அல்ல என குறிப்பிட்டுள்ள அவர், சாதி மத பாகுபாடுகள் இன்றி ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கும் சிறுபான்மையினருக்கும் சமவாய்ப்புகள் உறுதி செய்யப்படுவதே அனைவருக்குமான சுதந்திரம் என கூறியுள்ளார். அச்சமற்ற மற்றும் சுதந்திரமான நீதித்துறை இல்லாத எந்த ஒரு நாடும் தன்னை சுதந்திர நாடாக கூறிக்கொள்ள முடியாது என்றும், எவ்வித பயமும் பாரபட்சமும் இன்றி நீதிக்காக நிமிர்ந்து நிற்கும் முதுகெலும்பு உள்ள நீதிபதிகளே இந்த தேசத்திற்கு தேவை என்றும் திரு தீபக் குப்தா தெரிவித்துள்ளார். அரசியல் சட்டம் வழங்கிய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய நீதிமன்றங்கள் சில ஆண்டுகளாக அத்தகைய உணர்வையோ வலிமையையோ வெளிப்படுத்த தவறிவிட்டதாக அவர் விமர்சித்துள்ளார். கங்கை நதியில் படகில் அசைவ உணவு சாப்பிட்டதாக கைது செய்யப்பட்ட முஸ்லீம் இளைஞர்களுக்கு பல மாதங்களாக பிணை மறுத்த நிலையில், அதே நதியில் மது அருந்திய பெரும்பான்மை சமூகத்தினருக்கு சில மணி நேரங்களிலேயே பிணை வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள திரு தீபக் குப்தா, நீதிமன்றங்கள் ஆபத்தான பெரும்பான்மைவாதத்தை நோக்கி நகர்வதாக எச்சரித்துள்ளார். டெல்லி கலவர சதி வழக்கில் 6 ஆண்டுகளாக சிறையில் உள்ள திரு உமர் காலித்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீது இன்று வரை விசாரணை தொடங்காததை சுட்டிக்காட்டியுள்ள திரு தீபக் குப்தா, நீதிமன்ற விசாரணை நடைமுறையே ஒரு கொடூரமான தண்டனையாக மாறிவிட்டதாக சாடியுள்ளார். கடந்த சில மாதங்களில் உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பிராமணர்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் விளிம்பு நிலை மக்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான வாய்ப்புகள் திட்டமிட்டு மறுக்கப்படுவதாக புகார் கூறியுள்ளார். நீதிபதிகளை தேர்வு செய்யும் கொலீஜிய முறை முற்றிலும் ஒளிவு மறைவானதாக மாறி படுதோல்வி அடைந்துவிட்டதாகவும் பகிரங்கமாக திரு தீபக் குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். மாற்று கருத்து என்பது ஜனநாயகத்தின் இன்றியமையாத அங்கம் என கூறியுள்ள அவர், இந்த சூழலில் போராட்டங்களை எப்படி கட்டுப்படுத்துவது என யோசனை கூறும் நீதிபதிகள் குடிமக்களின் கருத்துரிமையை பாதுகாப்பார்களா என வினவியுள்ளார். நீதித்துறையில் நேர்மையானவர்கள் பலர் இருந்தாலும் முறைகேடான கருப்பாடுகள் அதிகரித்து வருவதாக சாடியுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி திரு தீபக் குப்தா, நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை மக்கள் முழுமையாக இழந்துவிட்டால் அது இந்திய ஜனநாயகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படும் கடைசி ஆணியாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார்.
0: தொடர்ந்து பீரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாள் கூட்டம் டெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது.
3: பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 18வது உச்சி மாநாடு இந்தியா தலைமையில் டெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று தொடங்கியது. 2 நாள் மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் உள்ளிட்ட 21 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஐக்கிய அரபு அமீரகத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது, மலேசிய பிரதமர் அன்வர் பின் இப்ராஹிம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை பிரதமர் திரு மோடி தனித்தனியே சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புகளில் பாதுகாப்பு, விண்வெளி, அணுசக்தி, தொழில்நுட்பம், புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. மலேசியாவின் கோட்டா கினபாலுவில் இந்திய துணை தூதரகம் அமைப்பது, ஒடிசாவில் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஐக்கிய அரபு அமீரகம் ஒருங்கிணைந்த அலுமினிய திட்டத்தில் முதலீடு செய்வது உள்ளிட்டவை இந்த சந்திப்பில் உறுதி செய்யப்பட்டன. சீன அதிபர் உடனான சந்திப்பில் சீனா இந்தியா உறவுகளின் நீண்டகால சீரான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக 4 அம்சங்களை ஜி ஜின்பிங் கோடிட்டு காட்டினார். அப்போது இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சிக்கு எல்லைப் பகுதிகளில் நிலவும் அமைதியும் நிம்மதியும் மிக அவசியம் என திரு மோடி வலியுறுத்தினார். பின்னர் மாநாட்டில் பேசிய திரு மோடி, உலகளாவிய நெருக்கடிகளை எதிர்கொள்வதில் தெற்குலக நாடுகள் முன்னணியில் இருந்தாலும் அவை முடிவெடுக்கும் இடத்தில் இல்லை என்று சுட்டிக்காட்டினார். பிரிக்ஸ் நாடுகள் கூட்டாக முடிவெடுக்கும் இடத்திற்கு மாற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
4: ஹம்னே இஸ் பாத் பர் பி பல் தியா கி பவிஷ் கி டெக்னாலஜி,
0: எதிர்கால தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை நிர்வகிக்கும் விதிகளை உருவாக்குவது தெற்குலக நாடுகள் சமமான பங்களிப்பை கொண்டிருக்க வேண்டும்.
4: குளோபல் சவுத் கி பராபர் பாகிதாரி ஹோனி சாஹியே,
0: முடிவுகளுக்கும் அவற்றின் விளைவுகளுக்குமான இடைவெளியை கூட்டு நடவடிக்கையின் மூலம்
4: தூரி பனி ஹுயி ஹே உசே பார்ட்னர்ஷிப்
0: இதனை குறைக்க வேண்டும்.
4: கலெக்டிவ் ஆக்ஷன் சே காம் கர்னா ஹோகா.
3: பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முக்கிய அம்சமாக 45 பக்கங்களில் 140 அம்சங்கள் கொண்ட புதுடெல்லி பிரகடனம் வெளியிடப்பட்டது. அதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அமெரிக்க டாலருக்கு பதிலாக உறுப்பு நாடுகளின் உள்நாட்டு நாணயத்தில் மேற்கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதேவேளையில் பொதுவான பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்குவதற்கு இந்தியா ஆட்சேபம் தெரிவித்தது. ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காமில் நிகழ்ந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உறுதி, மத்திய கிழக்கில் மேற்கத்திய நாடுகளின் போர் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் ஆகியவையும் பிரகடனத்தில் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து மாநாடு நடைபெறும் பாரத் மண்டபத்திற்கு வெளியே பிரிக்ஸ் தலைவர்கள் தனித்தனியே மரக்கன்றுகள் நட்டனர். இதன்பின் பிரிக்ஸ் தலைவர்களுக்கு திரு மோடி பாரம்பரிய இந்திய உணவு வகைகளுடன் இரவு விருந்தளித்தார்.
0: தொடர்ந்து இந்தியாவின் மீது கடுமையான வரிகளை டிரம்ப் விதித்திருக்கிறார். அதேபோல சீனாவை எதிர்கொள்ள இந்தியா அவசியமானது என்ற முந்தைய அரசாங்கங்களின் வாதங்களையும் அவர் நிராகரித்திருக்கிறார். இதனால் சீனாவை எதிர்கொள்ள இந்தியா இனி தேவையில்லை என்று அமெரிக்கா நினைக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுபற்றி பல நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்.
5: சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீன அதிபர் ஷி ஜின்பிங் இந்தியா வந்திருக்கிறார். டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அவர் வருகை தந்திருக்கிறார். இந்த பயணத்தை இந்தியாவின் மாறிவரும் வியூகத்தின் வெளிப்பாடாக பல நிபுணர்கள் பார்க்கின்றனர். 2019 சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழ்நாட்டில் சந்தித்தனர். அதற்கு அடுத்த ஆண்டு எல்லைப் பகுதியில் நடைபெற்ற மோதல்கள் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதோடு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் பதற்றத்தை அதிகரித்தன. கடந்த 2023 டெல்லியில் நடைபெற்ற G20 மாநாட்டில் ஜின்பிங் கலந்து கொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து 2024 ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் இடையே மோடியும் அவரும் சந்தித்து பேசியதும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளில் மறுசீரமைப்பு தொடங்கியது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கொள்கைகள் மீது இந்தியா அதிருப்தியில் இருப்பதாகவும், இத்தகையதொரு சூழலில் மற்றொரு வல்லரசான சீனாவின் அதிருப்தியை இந்தியாவால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் கூறப்பட்டு வருகிறது. எல்லை பதற்றங்கள் முடிவுக்கு வரும் வரை சீனாவுடனான உறவுகளில் நிலவும் அவநம்பிக்கை குறையாது என்றே இந்தியா முன்பு வாதிட்டு வந்தது. ஆனால் அந்த நிபந்தனையில் இந்தியா இப்போது உறுதியாக இல்லை என்றே தெரிகிறது. இதுகுறித்து அனந்தா சென்டர் சிந்தனை குழுவின் தலைமை நிர்வாக அதிகாரி இந்திராணி பாக்சி கூறுகையில், அமெரிக்காவுடனான உறவில் இந்தியாவுக்கு இருந்த முக்கியத்துவமே சீனாவுடன் மோதுவதற்கு இந்தியா அவசியமானது என்பதுதான். இந்தியாவை வலுப்படுத்துவதன் மூலம் சீனாவின் வளர்ந்து வரும் அதிகாரத்தை சமன் செய்ய முடியும் என்று முந்தைய அமெரிக்க அரசாங்கங்கள் நம்பின. ஆனால் சீனாவுடன் தனியாகவே பேசி சமாளித்துக் கொள்ள முடியும் என்று டிரம்ப் கருதுவதால் அவருக்கு இந்தியா முக்கியத்துவமானதாக தெரியவில்லை என்றார். மேலும் அவர் கூறுகையில், அமெரிக்கா சீனா இடையேயான போட்டியில் இந்தியா எந்த ஒரு லாபத்தையும் பெற்றுள்ளது என்று நான் நம்பவில்லை. அமெரிக்காவிடமிருந்து இந்தியா எதை பெற்றிருந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்கியதை தவிர இலவசமாக பெறவில்லை. சீனாவுடன் இயற்கையாகவே இணக்கமான ஒரு சமநிலையை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது. இந்த யதார்த்தத்தை டிரம்ப் மறுப்பது வேறு விஷயம். ஆனால் சீனாவுடன் இந்தியா கொண்டுள்ள முக்கியத்துவம் எப்போதும் குறையாது என்றார்.
0: இந்தியாவை போட்டியாளராக அமெரிக்கா பார்க்கிறதா?
5: அமெரிக்க வெளியுறவுத்துறை துணைச் செயலாளர் கிறிஸ்டோபர் லாண்டோவின் கருத்து அமெரிக்கா இந்தியாவை வெறும் வியூக கூட்டாளியாக மட்டும் பார்க்கவில்லை என்பதை காட்டுவதாகவும் பார்க்கப்படுகிறது. மாறாக இந்தியாவை ஒரு பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப போட்டியாளராகவும் அது பார்க்க தொடங்கியுள்ளது என்றும், இந்தியாவின் வளர்ச்சியை முழுமையாக அனுமதிப்பதற்கு பதிலாக அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கருதுவதாகவும் பார்க்கப்படுகிறது. பிரபல வியூக விவகார நிபுணர் பிரம்மா செலானி ஜப்பான் டைம்ஸ் இதழில் எழுதிய கட்டுரையில், ஆசியாவில் சீனாவை சமன் செய்ய வலிமையான இந்தியா அவசியமாக கருதப்பட்டதால் கடந்த 25 ஆண்டுகளாக அமெரிக்க கொள்கையானது இந்தியாவின் பொருளாதார, ராணுவ மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஊக்கமளித்து வந்தது என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் பரிவர்த்தனை மற்றும் வணிக அடிப்படையிலான அணுகுமுறையால் இதில் மாற்றம் ஏற்பட்டு வருவதாக பிரம்மா செலானி கூறுகிறார். சீனாவை சமன் செய்யும் பணியில் இந்தியா தொடர்ந்து பங்களிக்க வேண்டும் என அமெரிக்கா விரும்புகிறது. ஆனால் உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கோ அல்லது உலகளாவிய சந்தைகளில் இந்தியா மிக சக்தி வாய்ந்த நாடாக மாறுவதற்கோ உதவ அது தயாராக இல்லை என்றே தெரிகிறது என அவர் கூறுகிறார். அமெரிக்காவின் பரந்த வியூகத்தில் இந்தியாவின் முக்கியத்துவம் படிப்படியாக குறைந்து வருவதாக பிரம்மா செலானி நம்புகிறார். அவரை பொறுத்தவரை இந்தியா வியூக ரீதியாக பயனுள்ள நாடாக தோன்றினாலும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் அது வரம்புக்கு உட்பட்ட ஒரு கூட்டாளியாகவே பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2026 நிகழ்வின் போது மோடி காலத்தால் அழியாத திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை ரஷ்ய கூட்டமைப்பின் விளாடிமிர் புட்டினுக்கு வழங்கியது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை மிகு தருணம் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆலகர் கூறியிருக்கிறார். போற்றுதலுக்குரிய திருவள்ளுவர் பெருந்தகையால் இயற்றப்பட்ட திருக்குறள் அறம், நீதி, நல்லாட்சி, இரக்கம் மற்றும் மனிதநேயம் போன்ற உலகளாவிய விழுமியங்களை எடுத்துரைக்கும் ஒப்பற்ற படைப்பாகும். அதன் காலத்தால் அழியாத ஞானம், மொழி, பண்பாடு மற்றும் புவியியல் எல்லைகளை கடந்து மனிதகுலம் முழுமைக்கும் வழிகாட்டுகிறது. திருவள்ளுவரின் பெருமையையும் தமிழின் செழுமையான இலக்கிய பாரம்பரியத்தையும் உலகரங்கில் சிறப்பாக எடுத்துரைத்த பிரதமரை பெரிதும் பாராட்டுகிறேன். இந்த சிறப்புமிக்க பண்பாட்டு நல்லுறவு செயல்பாடு தமிழ் நாகரிகத்தின் தொன்மையையும் மனிதகுலத்துக்கு அது வழங்கியுள்ள உலகளாவிய பங்களிப்பின் சிறப்பையும் எடுத்து காட்டுகிறது. திருவள்ளுவரின் ஞானம் தமிழில் வேரூன்றியது, இந்தியாவால் போற்றப்படுகிறது, மனிதகுலம் முழுமைக்கும் உரியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்கு ஆசியாவில் அமைதியை நிலைநாட்ட பிரிக்ஸ் நாடுகள் முறையான பங்கை ஆற்ற வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் பேசியிருக்கிறார். புதுடெல்லியில் நடைபெற்ற 18th பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய சீன அதிபர் மேற்காசியா மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலை தன்மையை நிறுவ மற்ற உறுப்பு நாடுகளுடன் இணைந்து சீனா தொடர்ந்து செயல்படும் என்றும் குறிப்பிட்டார். மேற்காசியா மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் போர் காரணமாக மாறி வரும் சூழலால் அந்த பகுதி மக்கள் கடுமையான இழப்புகளை சந்தித்து வருகிறார்கள். இது சர்வதேச சமூக சர்வதேச நலன்களுக்கு உகந்ததல்ல. அங்கு அமைதியை நிலைநாட்ட பிரிக்ஸ் நாடுகள் முறையான பங்களிப்பை வழங்க வேண்டும். வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் அனைத்தும் வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிற்க வேண்டும். பனிப்போர் மனப்பான்மை, தேசிய இறையாண்மையை மீறுவது மற்றும் பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவது போன்ற நடவடிக்கைகளை பிரிக்ஸ் உறுப்பினர்கள் எதிர்க்க வேண்டும். தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்க AI துறையில் பிரிக்ஸ் நாடுகளிடையே அதிக ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இணையவழி, விண்வெளி, ஆழ்கடல் போன்ற உலகளாவிய நிர்வாகத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு முன்னிலை வகிக்க வேண்டும். அதே நேரம் குளோபல் சவுத் நாடுகளின் குரலை வலுப்படுத்த வேண்டும். உலகளாவிய நிர்வாகத்தை மிகவும் நியாயமாகவும் சமத்துவமானதாகவும் மாற்ற, மனிதகுலத்துக்கான பகிரப்பட்ட எதிர்காலத்தை கொண்ட சமூகமாக உருவாக்கவும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு பாடுபட வேண்டும் என்று சீன அதிபர் வலியுறுத்தினார். இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அமெரிக்கா காவலராக இருக்க தேவையில்லை என்று ஈரான் அதிபர் மசூத் பெசெஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா ஆகிய 11 முக்கிய பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் இந்தியா சென்றுள்ளது நேர்கள் அறிந்ததே. இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேசிய ஈரான் அதிபர் பெசெஸ்கியான் மலேசியா பிரதமருடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். ஈரான் மற்றும் அதன் பிராந்திய நாடுகளின் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை அங்குள்ள முக்கிய சக்திகளும் பிராந்தியத்தின் அங்கமாக உள்ள நாடுகளும் மட்டுமே உறுதி செய்ய முடியும். எங்களின் பிராந்தியத்துக்கு அமெரிக்கா காவலராக செயல்பட தேவையில்லை. எங்கள் மக்கள் பல்வேறு அநீதிகளை சந்தித்த போதிலும் நாங்கள் போர் தொடர்வதை எப்போதும் விரும்பவில்லை. அமைதிக்கே நாங்கள் முன்னுரிமை அளிக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானின் உச்ச தலைவர் கொமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து பிப்ரவரி 28 முதல் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஈரானும் அமெரிக்காவுக்கு பதிலடியாக அமெரிக்க ஆதரவு நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தி கோர்முஸ் நீரிணையை மூடியது. உலகின் முக்கிய எரிபொருள் வர்த்தக பாதையான கோர்முஸ் மூடப்பட்டதால் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் அதனை திறக்க வைக்கும் முயற்சிகளை எடுக்கும் அதேவேளையில் கற்பற்றும் முயற்சியிலும் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. மேலும் சில வாரங்களுக்கு முன் நிறுத்தப்பட்டிருந்த போர் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் கோர்முஸ் நீரிணையில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். 6 மாதங்களுக்கு மேலாக தொடரும் இந்த போரால் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த வாரம் மட்டுமே கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை $100 அதிகமாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். இந்தியா, இந்தோனேஷியா, லாவோஸ் ஆகிய 3 நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சோலார் செல்கள் மற்றும் பேனல்கள் மீதான பொருள் குவிப்பு தடுப்பு வரம்பு மானியத்தை ஈடு செய்யும் வரி விகிதங்கள் ஆகியவற்றை அமெரிக்கா இறுதி செய்துள்ளது. இதன்படி அமெரிக்காவில் இந்திய உற்பத்தியாளர்களுக்கு பொருள் குவிப்பு தடுப்பு வரம்பு 123.04% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இந்தோனேஷிய உற்பத்தியாளர்களுக்கு 94.36%, லாவோஸ் உற்பத்தியாளர்களுக்கு 65.43% பொருள் குவிப்பு தடுப்பு வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியாளர்கள் தங்கள் பொருட்களை அமெரிக்காவில் அவற்றின் இயல்பான மதிப்பை விட குறைந்த விலையில் விற்பதன் அடிப்படையில் இந்த வரம்பு கணக்கிடப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொருள் குவிப்பு தடுப்பு வரியை நிர்ணயிப்பதில் இந்த வரம்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதேபோல் இந்த நாடுகளின் உற்பத்தியாளர்கள் தங்கள் அரசிடமிருந்து பெறும் மானியம் காரணமாக அமெரிக்காவில் குறைந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்யும் போது அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறைந்த விலை காரணமாக அந்த பொருட்களையே வாங்க முன்வருவார்கள். இதனால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படக்கூடும். அவர்களின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு 3 நாடுகளின் உற்பத்தியாளர்கள் மானியத்தால் பெறும் நன்மையை சமன் செய்வதற்கான வரி விகிதத்தை அமெரிக்கா இறுதி செய்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று அறிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் முடிவை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மாணவர்கள் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
3: மயிலாப்பூர், மந்தைவெளி பகுதிகளில் ஏராளமான பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பட்டினப்பாக்கத்தை ஒட்டிய சாந்தம் பகுதியில் மட்டும் 10-க்கும் மேற்பட்ட பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. அகலம் குறைந்த சாந்தம் நெடுஞ்சாலையில் அன்றாட போக்குவரத்து நெரிசலே மாணவர்களையும் பெற்றோர்களையும் விழி பிதுங்க வைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதாக வெளியான அறிவிப்பு பெற்றோர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.
6: நிறைய பேர் வருவாங்க போவாங்க, சோ எப்படியும் இந்த ரோடு இன்னும் ஹெவி டிராபிக் பில்ட் ஆயிடும். ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். டெஃபினட்டா பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மட்டும் வர மாட்டாங்க, ஆட்டோஸ் வரும், பஸ்ல சில கிட்ஸ்லாம் போவாங்க. எல்லாருக்குமே வந்து இது கொஞ்சம் இடையூறா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
7: இந்த இடத்துல டிராஃபிக் இன்னும் ஜாஸ்தியாகும். இதனால இங்கே படிக்கிற குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் விசிட் தான் ஜாஸ்தி ஆக போகுது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் இருந்தாலே நெபிளைசேஷன் அப்படிலாம் பண்ணணும். இப்போலாம் நெபிளைசேஷன் சார்ஜ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. குழந்தைங்களோட சின்ன சின்ன குழந்தை வச்சிருக்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும் எவ்வளோ டஃபா இருக்கு.
3: சாந்தம் பகுதியில் உள்ள பள்ளிகளின் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என யாரும் பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவை ஆதரிக்கவில்லை. மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் நடவடிக்கையை அரசு மேற்கொள்வது எந்த வகையில் நியாயம் என்பதே கல்வியாளர்களின் கேள்வியாக உள்ளது.
8: தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், கொண்டு போய் விடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெற்றோர்கள், அந்த பள்ளியை சுற்றி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பெற்றோர்கள், 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பெற்றோர்கள், அவர்களோட நிலை என்ன ஆகும்? அவங்க பாதுகாப்பு கருதி அவர்கள் அந்த சாலையிலே போக முடியாது என்ற சூழல் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது?
3: மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களை பாதிக்கும் நடவடிக்கை கைவிடுவதே அவர்கள் நலனில் அக்கறை உள்ள அரசின் செயலாக இருக்கும் என்பது கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது.
0: தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட சேரிக்காட்டு பகுதிகளில் தாதுமணல் எடுக்கும் திட்டத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள்.
3: அரிய வகை மண் தாதுக்கள் வழித்தடம் அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக கடற்கரை மணல் தாதுக்களை பதப்படுத்தும் ஆலையை நிறுவ மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்காக கனிம வளம் மிக்க சிவப்பு மணல் பாலைவன பகுதிகளான குதிரை மொழி, புதுக்குளம், நடுவக்குறிச்சி, அரசூர் 1 மற்றும் அரசூர் 2 ஆகிய கிராமங்களில் சுமார் 7,640 ஹெக்டேர் நிலத்தை தமிழ்நாடு அரசு அடையாளம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பகுதிகளில் இல்மனைட், ரூட்டில், மோனசைட், சிர்கான், கைனைட், சில்லிமனைட் மற்றும் கார்னட் போன்ற கனரக கனிமங்கள் 52 மில்லியன் டன் அளவுக்கு படிந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதே பகுதியில் முள்ளம்பன்றி, எறும்பு திண்ணி, விசிறி தொண்டை பல்லிகள், இந்திய நரி மற்றும் அரிய வகை வண்டுகள் இருப்பதால் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் அரிய வகை நிலப்பரப்பாகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலியல் பகுதிகளாகவும் விளங்கும் தேரிக்காடுகளை அழிக்கும் தாது மணல் திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். ஏற்கனவே தாது மணல் சுருண்டலால் தென் மாவட்ட கடற்கரைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள தனித்துவமான நில அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
9: இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட காட்டுயிர் சரணாலயமாக, ப்ரொடெக்டட் வைல்ட் லைஃப் சாங்சுரியாக அறிவிக்க வேண்டும். சூழலியல் கூர்திறன் கொண்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும். இக்கோ சென்சிட்டிவ் ஜோனா வந்து அறிவிக்கணும்.
3: இந்தியாவின் ஒரே சிவப்பு மணல் பாலைவனமான தேரிக்காடுகளை பாதுகாக்க தாது மணல் எடுக்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச்செயலர் ஆவண்ணா ராசாவின் பேச்சு வன்மையான கண்டனத்துக்குரியதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். உத்தரகாண்டின் முன்னாள் முதல்வர் கரித் ராவத் தான் காங்கிரஸில் இருந்து ராஜினாமா செய்யவில்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். டூராடூனில் சமீபத்தில் நடந்த அமலாக்கத்துறை சம்பவம் ஊழலுக்கு எதிரான காங்கிரஸ் கட்சியின் போராட்டத்தை பாதிப்பதாக இருந்ததால் தனது 2 அமைப்பு பதவியிலிருந்து விலகும் விருப்பத்தை மட்டுமே தான் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். பேஸ்புக் புதிய பதிவில் காங்கிரசுடனான தனது தொடர்பு ஆழமானதென்றும், கட்சியை விட்டு தான் விலகப் போவதில்லை என்றும் ராவத் கூறியுள்ளார். கர்நாடக பொதுப்பணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்கோனி, அவரது மகளும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா ஜார்கிகோனி மைத்துனர் மஞ்சுநாத் உட்பட அவர்களுக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 40% பணம் வெளிநாட்டு தங்கச் சுரங்க நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை அளித்திருக்கிறது. டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலின் பிளாக்ஸ்டாப் சாலையில் உள்ள வீட்டில் உள்ள வசதிகள் குறித்து பாரதிய ஜனதா பொய்களை பரப்பி வருவதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து டெல்லி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரான அதிசி வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில், பிளாக்ஸ்டாப் சாலையில் உள்ள முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டில் நீச்சல் குளம், தங்கத்தாலான கழிப்பறை, மதுபான பார் மற்றும் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக பாரதிய ஜனதா தொடர்ந்து பொய் கூறி வருகிறது. டெல்லி சட்டப்பேரவையின் பொது கணக்கு குழு அந்த வீட்டை ஆய்வு செய்ய முடிவு செய்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற 14ஆம் தேதி அனைத்தும் தெளிவாகிவிடும். அதேபோல் கோடிக்கணக்கான ரூபாயில் கட்டப்பட்ட பிரதமரின் இல்லத்தையும் ஒட்டுமொத்த நாடும் பார்க்கும் மோடியின் இல்லத்துக்கெல்லாம் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேகமலை புலிகள் காப்பகம் பகுதியில் உள்ள 98 கிராம மக்களை வெளியேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
3: தேனி மாவட்டம் மேகமலை உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து காப்பக வனப்பகுதியில் உள்ள 98 மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்ற நீதிமன்ற உத்தரவுகள் வெளியான நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. இதனை கண்டித்து மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் திரு வேல்முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். மேகமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்து அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டுத்தர வேண்டும் என்று தலைவர்கள் வலியுறுத்தினர்.
10: முறைப்படி மறுசீராய்வு மனு அங்கே தாக்கல் செய்து அங்கே உச்சநீதிமன்றத்திலே சரியாக முறையிலே, முறையான முறையிலே வாதாடி அவர்கள் நம் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்துச் சொல்லி அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டுத் தருவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முயற்சி செய்ய வேண்டும்.
3: தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைதான் தங்களுக்கு முக்கியம் என்று குறிப்பிட்ட தலைவர்கள், மக்களை தங்களின் சொந்த வாழ்விடங்களிலிருந்து அப்புறப்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதன்படி பொது இடங்களில் வைத்து பூசைகள் செய்ய பெரிய அளவில் வண்ண உருவங்களில் விநாயகர் சிலைகள் இயற்கையாக தண்ணீரில் கரையும் வகையில் பேப்பர், மாவு, கூழ், அட்டை, வாட்டர் பெயிண்ட் போன்ற பொருட்களால் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வீடுகளில் பெண்கள் விநாயகர் சதுர்த்தியை வெகு விமரிசையாக கொண்டாடுவது வழக்கம். அனைத்து வீடுகளிலும் இயற்கையான களிமண் விநாயகர் சிலைகள் வைத்து பூசைகள் செய்து நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதற்காக திருத்தணியில் பெரிய நகர் பகுதி, தெக்களூர், சூரிய நகரம், பூச்சிரெட்டிப்பள்ளி, புதாட்டூர் பேட்டை, சவுட்டூர், பள்ளிப்பட்டு, அந்திமாஞ்சேரி பேட்டை, ஆர்கே பேட்டை, கேஜி கண்டிகை சுற்றுவட்டார பகுதிகளில் மண்பாண்ட தொழிலாளர்கள் கடந்த சில நாட்களாக களிமண் விநாயகர் சிலைகள் தயாரிப்பில் ஆர்வமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதே நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் பூக்களின் விலை கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளது.
11: திண்டுக்கல் சுற்றியுள்ள பகுதி பிரதான தொழில பூ வியாபாரம் தான், பூ விவசாயம் தான். தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்களின் விலை அதிரடியாக உயர்த்துள்ளது. கடந்த வாரம் மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ தற்பொழுது 2000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கனகாம்பரம் 400 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் தற்பொழுது 1000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முல்லைப்பூ பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ வந்து 800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜாதிப்பூ 50 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதிப்பூ தற்பொழுது 600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மாலைக்கட்ட பயன்படுத்தக்கூடிய சம்பங்கி 150 ரூபாய்க்கு விற்பனை தற்பொழுது 900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 100 ரூபாய்க்கு விற்பனையான செவ்வந்தி தற்பொழுது 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 100 ரூபாய்க்கு விற்பனையான ரோஸ், பன்னீர் ரோஸ் தற்பொழுது 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அரளிப்பூ 350 ரூபாய்க்கும் செண்டுமல்லி 70 ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை 80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விநாயகத்தை முன்னிட்டு தற்பொழுது திண்டுக்கல் மார்க்கெட்டில் பூக்களின் விலை அதிகடியாக உயர்ந்துள்ளது. இந்த பூக்களின் விலை உயர்வு என்பது இன்றையோடும் அது விநாயகர் சதுர்த்தி முடிந்தவுடன் நான் குறைந்துவிடும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இங்கிருந்து திண்டுக்கல் மார்க்கெட்டிலிருந்து திண்டுக்கல் சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வரக்கூடிய பூக்களை எல்லாமே திண்டுக்கல்லிருந்து கேரளா மற்றும் பாண்டிச்சேரி தமிழ்நாடு முழுவதும் அனுப்பப்படுகிறது. விநாயகத்தின் நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படவுள்ள நிலையில் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிலிருந்து கிட்டத்தட்ட 40 டன் பூக்கள் இன்று மட்டும் வெளியூர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க லண்டன் சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடிகர் அஜித்குமார் பங்கேற்ற கார் பந்தயத்தை கொடி அசைத்து தொடக்கி வைத்தார்.
3: சட்டப்பேரவையில் கடந்த 3ஆம் தேதி விதி எண் 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்ட திரு விஜய் சென்னை அருகே உலகத்தரம் வாய்ந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் இங்கிலாந்து சென்றுள்ள அவர் அங்குள்ள புகழ்பெற்ற சில்வர் ஸ்டோன் மோட்டார்ஸ் ரேசிங் சர்க்கியூட்டுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் கார் பந்தயம் நடைபெறும் களத்துக்கு சென்ற திரு விஜய் அங்கு திரு அஜித்குமாரை கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அங்குள்ள பந்தய திடலில் திரு அஜித்குமார் பங்கேற்ற மிச்சலின் லீ மன்ஸ் கோப்பை கார் பந்தயத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற பந்தயத்தில் திரு அஜித்குமார் 3ஆம் இடம் பிடித்தார். இந்த போட்டியை நடிகை த்ரிஷா மற்றும் திரு விஜயுடன் லண்டன் சென்றிருந்த அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய செயலர் திரு மேகநாத ரெட்டி உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். இந்நிலையில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க லண்டன் சென்றுள்ள திரு விஜய் ஸ்டிக்கர் ஒட்டாமல் புதிய முதலீடுகளை ஈட்டுவாரா என்று முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து 1000000 கோடி ரூபாய் முதலீடுகளை படிப்படியாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அடித்தள பணிகளை முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஏற்கனவே செய்து வைத்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக காற்றாலை இயந்திர உற்பத்தி துறையில் 10000 கோடி ரூபாய், ஹைபிரிட் கார் தயாரிப்பு துறையில் 4000 கோடி ரூபாய், மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் 15000 கோடி ரூபாய் உள்ளிட்ட முதலீடுகள் முந்தைய திமுக அரசின் முயற்சியால் தற்போது தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இவற்றை புதிய முதலீடு என ஸ்டிக்கர் ஒட்டாமல் புதிய ஒப்பந்தங்களை திரு விஜய் கொண்டு வருவாரா என்றும் திரு டி ஆர் பி ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு இன்று சென்னை வரும் மலேசிய பிரதமர் அன்பர் பின் இப்ராஹிமை வரவேற்க வேண்டிய முதலமைச்சர் திரு விஜய் லண்டனில் இருப்பது குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஆனால் திரு விஜயின் பயணம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாகவும் வெளியுறவுத்துறையின் முழு அனுமதியுடனேயே திரு விஜய் லண்டன் சென்றிருப்பதாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறியுள்ளன.
0: தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதால் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் குதிரை பேரத்தையும் அவர் கண்டிக்கிறார்.
12: புதிதாக ஆட்சி அமைந்த ஒரு அரசாங்கம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படி சாலையிலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து தள்ளி செல்வதை போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை அவர் பக்கம் இழுத்துக் கொண்டார்கள். அதனால் இரண்டு தொகுதிக்கு இப்பொழுது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எதனால் வந்தது? அந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்றவர்கள். இங்கே வந்திருக்கின்ற பெரும்பாலான கழக உடன்பிறப்புகள் அதே போல அந்த தொகுதியிலே மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, தாராபுரம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, இரண்டு சட்டமன்ற தொகுதிகின்ற நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாக தொண்டர்கள் உழைப்பால் அவர்கள் வெற்றி பெற்றார். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் உழைப்பால் அவர் வெற்றி பெற்றார்கள். ஆக எந்த காரணமும் இன்றி தன்னுடைய சுயநலத்திற்காக குதிரை பேரத்திற்கே விலை போய் இன்றைக்கு ஆட்சி தக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வந்த அந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் பக்கமே ராஜினாமா செய்து வைத்து அவருடைய ஆட்சியை தக்க வைத்து ஆட்சி தான் இன்னைக்கு தமிழக வெற்றிக்கிறது. அவர் சொந்த காலில் நிற்கல, ஏரவள காலில் நின்றுட்டு இருக்கிறார். இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அந்த கட்சி விலக்கி அந்த கட்சியுடைய எம்எல்ஏக்கள் விலக்கிக் கொண்டால் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்து வரும், நிலையான ஆட்சி. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதம் கடந்து விட்டன. இந்த 4 மாத காலத்திலே மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள்? தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்படவே இல்லை. எல்லாம் ரீல்ஸ் ரீல் விட்டு காலத்தை கழிக்கிறாங்க. ஏற்கனவே ஆட்சி வருவதற்கு முன்போ ஆட்சியை அமைச்சர் அவர் சேவை செஞ்சு ஆட்சிக்கு வந்தாங்க. கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டுகள் ஆகுது, ஒரு துருவம் போல தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வைக்கல. புயல் வெள்ளம் வறட்சி ஏதாவது நிவாரணம் கொடுத்தார்களா? மக்களுக்கு போய் பார்த்தார்களா? எதுவுமே செய்யாம ஆட்சிக்கு வந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழக ஆட்சி. எந்த ஒரு உழைப்பும் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்காம ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தான் தமிழக வெற்றி கழகம். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. எல்லா உணவுப் பொருள் விலையும் உயர்ந்து விட்டது, 20% உயர்ந்து விட்டது. பத்திரிகை செய்தி, அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு முதலமைச்சர் தொழில் முதலீட்டு ஈர்க்க வேண்டும் என்று வெளிநாடு சென்றிருந்தார். நான் கூட நினைச்சு பரவாயில்ல, வந்த உடனே வெளிநாட்டுக்கு போறாரு, தொழில் முதலீட்டு ஈர்த்து தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்கி பொருளாதாரம் ஏற்றப்படும், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும்னு. ஆனா இன்றைக்கு பத்திரிகைகளை பார்க்கும்போது போட்டோ மாறி வந்திருக்கு. யாரோட போட்டா நீங்களே முடிவு பண்ணீங்க. தொழில் முதலீடு எப்படி ஈர்க்கிறாரு பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மின்சார தடை அடிக்கடி மின்வெட்டு, இதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு, எங்கே பார்த்தாலும் மக்கள் போராட்டம், அதே போல விவசாயி போராட்டம். தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிகளும் ஆட்சிக்கு வந்த உடனே சிறு குறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் குறைவாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி சொன்னாங்க. 5 ஏக்கருக்கு மேல் இருக்கின்ற விவசாயிகளுக்கு பாதி அளவு கடன் தள்ளுபடி செய்ய சொன்னாங்க. விவசாயிகள் நம்பினாங்க. தமிழக வெற்றிகளும் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது அறிவிப்பு, சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர் வாங்கிய கடன்ல 75,000 தள்ளுபடி, 1 லட்சம் வரைக்கும். அது அந்த குறு சிறு விவசாயிகள் 1 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கியிருந்தா தான் 75,000 தள்ளுபடி. அதே குறு சிறு விவசாயிகள் 75,000 1 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கியிருந்தா அவருக்கு 35,000. அதுக்கு மேல் 5 ஏக்கருக்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள் அனைவருக்கும் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கள் 35,000 தான் தள்ளுபடி. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் கொந்தளித்து அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் டெல்டா மாவட்டம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நேரடி நெல் கொள்முதல கொள்முதல் செய்யாத காரணத்தினால இன்னைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்மணிகள் எல்லாம் திறந்த வெளியிலே கொட்டி வைத்திருக்கிறார்கள், குவித்து வைத்திருக்கிறார்கள். மழையின் காரணமாக அந்த நெல்மணிகள் எல்லாம் உழைத்து மிகப்பெரிய சேதம் ஏற்படுகிறது. இதை சட்டமன்றத்திலே நான் குறிப்பிட்டேன், முதலமைச்சர்களிடையே குறிப்பிட்டேன், விவசாயிகள் பாதிக்கிறார்கள். உடனுக்குடன் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மணிகளை நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதலத்திலே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன், எந்த பதிலும் இல்லை.
0: இனி இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 113,360 ரூபாவுக்கும், கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 14,170 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். ஆண்டை தொடர்ந்து 2027 ஆண்டும் வரலாற்றில் மிக கடுமையான வெப்ப நிலவும் ஆண்டாக அமையக்கூடும் என்று ஐரோப்பிய கால்நடை கண்காணிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த மையம் வெளியிட்டுள்ள இது தொடர்பான அறிக்கையின்படி உலகளாவிய வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலை காணப்படுவதோடு 2027 ஆண்டிலும் கடுமையான வெப்பநிலை பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எல்நினோ காலநிலை நிகழ்வு இந்த ஆண்டின் இறுதியில் உச்சத்தை அடையக்கூடும் என்றும், அது இதுவரை பதிவானவற்றில் மிகவும் தீவிரமான எல்நினோ நிகழ்வுகளில் ஒன்றாக அமையக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் உலகின் பல பகுதிகளில் கடுமையான வெப்பநிலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய காலநிலை மாற்றங்களின் தாக்கங்கள் அதிகரிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கடலை வசப்படுத்தி சவுதி அரேபியா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தும் ஹவுதிகள் இந்த விவகாரத்தில் தங்களை தலையிட வேண்டாம் என்று அமெரிக்காவை அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறுகின்றார்.
3: ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படைகள் பாப் எல் மண்டேப் நீரிணையில் மோக்கா நகரம், மயூன் தீவு உள்ளிட்ட செங்கடல் கடலோர பகுதிகளை முழுமையாக கைப்பற்றியுள்ளன. தொடர்ந்து ஏமனின் மேற்கு பகுதிகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ள அவர்கள் அங்குள்ள சிறைகளில் இருந்த தங்களது ஆதரவாளர்கள் 210 பேரை விடுவித்துள்ளனர். இந்நிலையில் சவுதி அரேபியாவின் மிக முக்கிய கிழக்கு மேற்கு கச்சா எண்ணெய் குழாய் வழித்தடத்தின் மீதான ஹவுதிகளின் தாக்குதலால் அப்பாதையில் எண்ணெய் விநியோகத்தை ரியாத் நிர்வாகம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. தினமும் 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் இந்த 1200 கிலோமீட்டர் நீள குழாய் வழித்தடம் முடங்கியதாலும், பாப் எல் மண்டே நீரினை ஹவுதிகள் கைப்பற்றியதாலும் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரிக்கும் பேராபத்து அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் சவுதி அரேபியாவின் அசிர் மாகாணத்தில் உள்ள அபான் நகரம் மற்றும் காமிஸ் முஷைத் பகுதிகளை குறிவைத்து ஹவுதி படையினர் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அந்நாட்டு சிவில் பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவசர அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சவுதி எண்ணெய் வழித்தடத்தின் மீதான தாக்குதலுக்கு லெபனான், ஸ்பெயின், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அதேவேளையில் ஏமன் அரசுடனான மோதலில் வாஷிங்டன் தலையிடக்கூடாது என்று தங்களை தொடர்பு கொண்டு ஹவுதிகள் கேட்டுக் கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஹவுதிகளுடன் இணைந்து சவுதி அரேபியாவுக்கு எதிராக தாங்கள் போரிடவில்லை என்று கூறியுள்ள ஈரான் அதிபர் பெசஸ்கியான் ஹவுதிகளுக்கென தனிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே ஹார்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஓமன் வெளியுறவு அமைச்சர் பத் அல் புசைதியுடன் அவசர தொலைபேசி ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது ஹார்முஸ் ஜலசந்தி, பாதுகாப்பான சரக்கு கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுப்பது தொடர்பாக ஓமன் முன்னெடுப்பில் ஈரானும் வளைகுடா நாடுகளும் பங்கேற்கும் உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வது குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசித்துள்ளனர்.
0: வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியதால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை சோதனை செய்து உலக நாடுகளுக்கு அவ்வப்போது அதிர்ச்சி கொடுத்து வரும் நாடு வடகொரியாவாகும். கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா தென்கொரியா இடையே பல ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. தன் எதிரி நாடுகளாக கருதும் தென்கொரியா ஜப்பான் அமெரிக்காவை சீண்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது. மேலும் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வந்தால் தாக்குதலை நடத்துவோம் என்று வடகொரியா எச்சரித்து வருகிறது. நடப்பாண்டில் வடகொரியா பலமுறை ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. இந்த நிலையில் வடகொரியா நேற்று மீண்டும் ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது. வடகொரியாவின் வென்சன் பகுதியிலிருந்து ஜப்பான் கடல் பகுதி நோக்கி இந்த பல ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. நேற்று அதிகாலை 5:20 அளவில் இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டன. அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா இணைந்து கடந்த 5 கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தியது. இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நிறைவடைந்த நிலையில் வடகொரியா நேற்று அதிகாலை ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது. கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பதிலடியாக இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்த கூட்டு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளன. எல்லா தரப்பும் அமைதிகாக்க வேண்டும் என்று அவை கேட்டிருக்கின்றன. சர்ச்சைக்கு தீர்வு காண தேசிய அக்கறைகளை மதிக்கும் மற்ற வழிகளை நாடும்படி நாடுகளும் தெரிவித்தன. மாநாட்டில் அதன் உறுப்பு நாடுகள் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதட்டம் குறித்து அக்கறை தெரிவித்துள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துவது, ஐக்கிய நாடுகள் அணுசக்தி பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கும் அணுவாயுத வசதிகளை குறிவைத்து போன்றவற்றையும் அவை சாடியிருக்கின்றன. அமெரிக்காவின் வரி விதிப்பு கெடுபடிகளுக்கு எதிர்விளைவாக கனடாவில் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் மனப்பான்மை அங்கு வளர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
13: டொரண்டோவில் உள்ள பல்பொருள் அங்காடிகளில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியான உணவுப் பொருட்களை வாங்குவதை கனடா மக்கள் தவிர்க்கின்றனர். உள்நாட்டு தயாரிப்பு நிறுவனத்தின் விவரங்கள் குறிப்பிடப்பட்ட உணவுப் பொருட்களையே மற்றவர்களும் வாங்க வேண்டும் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். உலகிலேயே அதிக அளவில் காய்கறிகளை இறக்குமதி செய்வதில் 5வது இடத்தில் கனடா உள்ளது. அந்நாட்டுக்கு அமெரிக்காதான் அதிக காய்கறிகளை ஏற்றுமதி செய்கிறது. ட்ரம்ப் 2வது முறை பதவிக்கு வரும் முன் அமெரிக்காவில் இருந்து 69% காய்கறிகளை கனடா இறக்குமதி செய்து வந்தது. அது கடந்த ஜூலை மாதம் 62% குறைந்துள்ளது.
0: தொடர்ந்து ஜாவா கடலுக்கு சென்ற இந்தோனேஷிய படகு ஒன்றை அந்த நாட்டு அதிகாரிகள் தேடுகின்றார்கள். 243 பேர் இருந்த வீர்கோ ரான்ஸ்போர்ட் படகுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் தெரிவித்தார்கள். படகு ஜாவா தீவின் சுசுறுபாயாவில் இருந்து மோசமான வானிலையில் புறப்பட்டதாக தெரிகிறது. அது போர்னியோ தீவுக்கு சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் கப்பலை மீட்பு பணியில் அதிகாரிகள் இறங்கியிருக்கிறார்கள். கப்பலுடன் கடைசியாக தொடர்பில் இருந்த இடத்துக்கு அவர்கள் சென்றுள்ளார்கள். யாரும் காயமுற்றதாகவோ இறந்ததாகவோ தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்நேரத்தில் பிலிப்பைன்ஸ் பயணிகள் படகொன்று தீப்பிடித்த சம்பவத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. அதிகாரிகள் மேலும் 41 சடலங்களை படகில் மீட்டு விட்டார்கள். 13 பேரை இன்னமும் காணவில்லை. கடந்த புதன்கிழமை காலை பலவான் மாநிலத்துக்கு அருகே இந்த சம்பவம் நேர்ந்தது. படகு மணிலாவிலிருந்து பலவானின் கொரோன் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் 130 அதிகமானோர் சென்றார்கள். படகில் 20 அதிகமான பயணம். பயணத்தின் நிறைவில் படகில் தீ மூண்டது. தீ ஏற்படுவதற்கு முன் 2 வெடிப்புகள் ஏற்பட்டதாக பயணிகள் சிலர் தெரிவித்தார்கள். விரைவாக பரவிய தீயில் படகின் உள்ளமைப்பு தீக்கிரியாகிவிட்டது. படகு சாம்பலால் நிறைந்திருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இறந்தோரை அடையாளம் காண தற்போது மரபணு சோதனைகள் நடைபெறுகின்றன. தீ மூண்டதற்கான காரணமும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. வடக்கு சிரியாவில் குர்து இன மக்கள் அதிகம் வசிக்கும் கோபானி நகரில் உள்ள சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட கலவரம் மற்றும் தீபத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தார்கள். குர்து இனத்தைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டதற்கு அராபியர்களே காரணம் என்று கூறி இரு தரப்பினருக்கு இடையே நேற்று முன்தினம் மோதல் வெடித்தது. இதன் தொடர்ச்சியாகவும் சில கைதிகளை அலப்பா நகரில் உள்ள சிறைக்கு மாற்ற அதிகாரிகள் திட்டமிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிறைச்சாலையில் கைதிகள் கலவரத்தில் ஈடுபட்ட போது இந்த தீபத்து ஏற்பட்டுள்ளது. துருக்கி எல்லையை ஒட்டிய கோபானி நகருக்குள் சிரியாவின் அரசு படைகள் அண்மையில் நுழைந்த போதிலும் இந்த சிறைச்சாலை தொடர்ந்து குர்து போராளிகளின் கட்டுப்பாட்டிலே இயங்கி வருகிறது. மலேசிய அமைச்சரவையின் குறிப்பிட்ட சில இடங்களில் முஸ்லிம் அமைச்சர்கள் மட்டுமே பொறுப்பு வகிக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் மலேசிய இஸ்லாமிய கட்சி எதிர்கட்சி தலைவர் கூறியிருக்கிறார். அவரது யோசனைக்கு அரசியல்வாதிகள் சமய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். மலேசிய இஸ்லாமிய கட்சி தலைவரின் கருத்து சமூகத்தை பிளவுபடுத்தும், அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று ஜனநாயக செயல் கட்சியின் துணை தலைமை நிர்வாக அதிகாரி ராம்கிருபால் சிங் வலியுறுத்தியிருக்கிறார். பௌத்த, கிறிஸ்தவ, இந்து, சீக்கிய, தாவோ சமயங்களை உள்ளடக்கிய ஆர்சனை குழுவும் மலேசிய இஸ்லாமிய கட்சி தலைவரின் கருத்தை கடுமையாக கண்டித்திருக்கிறது. மலேசியாவை ஜனநாயக ஆட்சியிலிருந்து சமய ஆட்சிக்கு மாற்றுவதற்கு மலேசிய இஸ்லாமிய கட்சி திட்டமிடுவதாக ஆலோசனை குழு தெரிவித்தது. இந்த பரிந்துரையை மலேசிய இஸ்லாமிய கட்சி மூன்றாவது முறையாக முன்வைத்திருக்கிறது. முஸ்லிம் அமைச்சர்கள் கொள்கைகளை உருவாக்க வேண்டும், முஸ்லிம் அல்லாதோர் கொள்கைகளை அமுலாக்கம் செய்யும் பொறுப்பில் ஈடுபடலாம் என்று அதன் தலைவர் அப்துல் காடி அவாங் கட்சியின் வருடாந்த சந்திப்பின் போது கூறினார். தற்போதைய மலேசிய நாடாளுமன்றத்தில் ஆக அதிக இடங்களை வைத்திருக்கின்ற கட்சியாக அதாவது மலேசிய இஸ்லாமிய கட்சி விளங்குகிறது. 222 இடங்களில் அது 43 இடங்கள்

பேரிடரில் 1400க்கு அதிகமானோர் இறந்தார்கள். 5650க்கு அதிகமானோரை காணவில்லை. பொய்த்தவல்களுக்கு எதிராக இரு நாடுகளும் நடவடிக்கை எடுத்துள்ளன. நேபாளத்தில் 100க்கு அதிகமான சமூக ஊடக கணக்குகளிடம் பதிவுகளை அகற்றும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் சீனா அதற்கு மேலாக சென்றதாக உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. நேரில் எடுக்கப்பட்ட சில காணொளிகள் சீன இணையத்திலிருந்து மறைந்துள்ளன. அதிகாரப்பூர்வ மரண எண்ணிக்கையை கேள்விக்குள்ளாக்கிய சிலரும் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். சீனாவில் 10 பேர் மீது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேபாளம் உயிரிழப்பு எண்ணிக்கையை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கருத்துக்களும் பொதுவெளியில் இடம்பெறுகின்றன. இதற்கிடையே பேரிடர் தொடர்பான பல பொய்க் காணொளிகளும் பரவியுள்ளன. அலஸ்காவில் எடுக்கப்பட்ட தனிப்பாறை காணொளி இமயமலை பேரிடராக பகிரப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கப்பட்ட போலி காட்சிகளும் ஆயிரக்கணக்கானோரிடம் சென்றடைந்திருக்கிறது. எல்லை தாண்டிய ஒரு பேரிடர், ஆனால் பொதுமக்களுக்கு கிடைத்த தகவல்களின் கதை இரு நாடுகளிலும் வெவ்வேறாக இருக்கிறது. பாகிஸ்தானில் நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் கொடுமைகள் தொடர்பாக 1914 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் துணைத் தலைவரும் மூத்த நாடாளுமன்ற செனட்டருமான ஷரி ரகுமான் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தி அவர் குறிப்பிடுகையில், இந்த மொத்த வழக்குகளில் 80% பஞ்சாப் மாகாணத்தில் மட்டுமே நிகழ்ந்துள்ளது. அங்குள்ள தற்போதைய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்திறன் குறித்து பலத்த கேள்விகளை எழுப்புகின்றன. பாதிக்கப்பட்ட சிறார்கள் அச்சமின்றி புகாரளிக்கும் பாதுகாப்பான சூழல் நிலவுகின்ற மற்றும் தவறிழைத்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகின்றார்கள் என்பதை தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பதிவான வழக்குகளில் 57% நகர்ப்புறங்களிலும் 43% கிராமப்புறங்களிலும் பதிவாகியுள்ளதால் சிறார் மீதான கொடுமை என்பது குறிப்பிட்ட ஒரு பிரிவுக்கோ அல்லது பகுதி சார்ந்ததாகவோ அமையாமல் ஒட்டுமொத்த சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. மேலும் பதிவான வழக்குகளில் 43% சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நன்கு அறிமுகமானவர்களே குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமன்றி சுமார் 45% சம்பவங்கள் குழந்தைகளின் சொந்த வீடுகளிலே அரங்கேறியிருக்கின்றது. சிறார்களை குறிவைக்கும் குற்றவாளிகளுக்கு எந்தவித விலக்கும் அளிக்கப்படக்கூடாது. சிறார்களை பாதுகாப்பது அரசும் சமுதாயமும் இணைந்து முன்னெடுக்க வேண்டிய கூட்டு பொறுப்பு என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். செய்யறிவு AI சேவையில் முன்னணி வகிக்கும் ஓபன் AI நிறுவனத்தின் ChatGPT இனி தனிமனித எழுத்து நடைமுறையை எழுதுவதற்கு கற்றுக்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மொழியறிவு மற்றும் எழுத்தறிவு பெற்ற அனைத்து மனிதர்களும் தங்களுக்கென்று தனி எழுத்து நடையை கொண்டிருப்போம். அவ்வாறு நாம் எழுதும் போது சில வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்துவது வாக்கியங்களின் கட்டமைப்பு முடிவு என நமக்கென்று தனியான பாணியை பின்பற்றுவது வழக்கம். இந்த நிலையில் ChatGPT வேக் சேவைகளில் அறிமுகம் செய்ய புதிய வசதியின் மூலம் தனியொருவரின் எழுத்து நடை மற்றும் வாக்கியங்களில் இடம்பெறும் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதேபோல் செய்யறிவால் எழுத முடியும் என்று கூறப்படுகிறது. இதன்படி ஒருவர் எழுதும் மின்னஞ்சல்கள், கடிதங்கள், கதைகள், செய்திகள் என்று அனைத்து வகையான எழுத்து பாணிகளையும் அவரது இயல்பான பாணியில் ChatGPT-ஆல் எழுத முடியும். இந்த வசதிகளை பெறுவதற்கு நாம் ஏற்கனவே பயன்படுத்தி வரும் ஜிமெயில், கூகுள் டிரைவ் உள்ளிட்ட சேவைகளை ChatGPT வேக்குடன் இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைத்தவுடன் நமது ஆவணங்கள், மின்னஞ்சல்கள் ஆகியவற்றின் உள்ளடக்கத்தில் உள்ள எழுத்து நடை ஆராய்ந்து அதேபோல் நாம் கேட்கும் எழுத்து ரீதியான எந்தொரு சேவைகளையும் நமது இயல்பான எழுத்து நடையில் ChatGPT-ஆல் வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அலுவலக பணிகளின் சுமையானது கணிசமாக குறைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் மனிதர்களின் வாழ்வியலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்படும் செய்யறிவு தற்போது எழுத்து நடை போன்ற தனிமனித அடையாளங்களையும் ஆக்கிரமிப்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாக இணையவாசிகள் பலர் கூறுகின்றார்கள். இதுவரை உங்களின் தேவைக்கேற்றவாறு சிந்தித்து செயல்பட்ட செய்யறிவு இனி உங்களைப் போலவும் செயல்பட்டுவிடும் என்று குறிப்பிடுகிறது. சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள புதன்கோள் எதிர்பார்த்ததை விட மிக அதிவேகமாக சுருங்கி வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இது சூரிய வெப்பத்தால் உலர்ந்து போன திராட்சை பழத்தை போல காட்சியளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதன் கோளானது ஒட்டுமொத்தமாக சுமார் 4000
தொள்ளாயிரம் கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் அனுப்பிய விண்கலங்கள் கொடுத்த தரவுகளின்படி இந்த கோள் தற்போது 23 கிலோமீட்டர் அளவுக்கு சுருங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. இது விஞ்ஞானிகள் முன்னதாக கடித்திருந்த அளவை விட 30% அதிகமாகும். சூரிய

மிகஅருகில் புதன்கோள் அமைந்துள்ளதால் அதன் வெளிப்புறத்தில் கடுமையான சூரிய வெப்பம் தாக்கிறது. அதே நேரத்தில் அதன் உட்பகுதி மிக வேகமாக குளிர்ந்து கொண்டே வருகிறது. இந்த வெளிப்புற வெப்பம் மற்றும் உட்புற குளிர்ச்சிக்கிடையே ஏற்படும் கடுமையான வெப்பநிலை மாறுபாடு காரணமாகவே இந்த சுருக்கம் ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் விளக்கம் அளித்துள்ளார்கள். இந்த அதிவேக சுருக்கத்தால் புதன்கோளின் மேற்பரப்பில் பெரிய அளவிலான பாறை மடிப்புகளும் பிளவுகளும் ஏற்பட்டு வருவதாக விண்வெளி ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். சீனாவின் குவாங்டோங் மாநில பள்ளியில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு புதிய விதிமுறை அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரையாண்டு பருவத்தில் கற்கும் மாணவர்கள் ஒருமுறை மட்டுமே வகுப்புக்கிடையே கழிவறைக்கு செல்ல முடியும். சென்ற மாதம் நடந்த பள்ளி நிர்வாக கூட்டத்தில் அந்த விதி முன்வைக்கப்பட்டது தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது காட்டப்பட்ட விளக்கப்படத்தை ஆசிரியர் ஒருவர் படமெடுத்ததாக தெரிகிறது. அவசர தேவைக்காக ஒரு மாணவர் ஒருமுறை மட்டும் வெளியே செல்லலாம். இரண்டாவது முறை சென்றால் பெற்றோர் பள்ளிக்கு வர வேண்டும் என்று விதியில் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது முறை சென்றால் தண்டனை விதிக்கப்படும். ஆனால் தண்டனை என்ன என்பது குறிப்பிடப்படவில்லை. வகுப்பறை ஒழுக்கத்தை கடைபிடிக்க புதிய நடைமுறை கொண்டுவரப்பட்டதாக பள்ளி குறிப்பிடுகிறது. ஆனால் ஊடகங்கள் பள்ளியை தொடர்பு கொண்ட போது புதிய விதிமுறை பற்றிய தகவல் வதந்தி என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலையில் விதிமுறை குறித்து புகார்கள் கிடைத்துள்ளதாக கல்வி அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அவர்கள் இந்த விவகாரத்தை விசாரிக்கிறார்கள். இணையவாசிகள் விதிமுறையை விமர்சித்து வருகிறார்கள். மாணவர்களை விட சிறை கைதிகளுக்கு அதிக சுதந்திரம் இருப்பதாக ஒருவர் பதிவிட்டிருக்கிறார். இனி விளையாட்டுச் செய்திகளில், பாகிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய ஆப்கானிஸ்தான் T20 கிரிக்கெட் போட்டி காரணமாக இன்று அருண்ஜேட்லி மைதானத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக டெல்லி போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருந்தது. திட்டங்களை சரியாக செயல்படுத்தினால் தங்களால் எந்த ஒரு அணியையும் வீழ்த்த முடியும் என்று இலங்கை அணியின் கேப்டன் சமாரி அத்தப்பத்து தெரிவித்திருக்கிறார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. முதல் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோ ரூட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்திருக்கிறார். இதுவரை டெஸ்ட் போட்டிகளில் சச்சின் டெண்டுல்கர் 68 அரைசதங்கள் எடுத்துள்ள நிலையில் ஜோ ரூட் 69 அரைசதங்கள் விளாசி அவரது சாதனையை முறியடித்திருக்கிறார். US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் பென் ஷெல்டன் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரவ் மோதுகிறார்கள். இதில் ஷெல்டன் முதல் கிராண்ட்ஸ்லாம் இறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். €1 இலங்கை பிரமதியில் ₹381.16, இந்திய பிரமதியில் ₹110.86, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் ₹328.59, இந்திய பிரமதியில் ₹95.57, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் ₹402.45, இந்திய பிரமதியில் ₹117.06, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் ₹444.53, இந்திய பிரமதியில் ₹129.30, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் ₹236.94, இந்திய பிரமதியில் ₹68.95. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Vicky Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது

0: பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடகர்கள் உங்களுடைய பாடல்களை நீங்கள் நேரடியாக பாடலாம். பாடல்களை நீங்கள் ஒளிப்பதிவினூடாக அனுப்பி வைத்தாலும் நாங்கள் உங்களுக்கான பாடல்களை ஒளிபரப்ப தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் பாடகர்களை இணைத்துக் கொள்வோம். முதலில் இணைப்பில் வந்தவர் வைபர் ஊடாக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நல்லது. நான் பாட்டு பாய்ச்சுவேன். வந்தாயின் ஒரு வயது அந்த பாட்டு தான் கேட்கிறேன்.
0: ஆமாம்,
1: கால்கார இல்ல அந்த பாடலை போடுங்க.
0: சரி, நீங்களுக்கு அனுப்பிய அந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நன்றி. நன்றி இணைந்தோடு சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி. நன்றி.
0: நன்றி. ஆமாம், ஜெர்மனியிலிருந்து பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட பாடலில் அவருடைய பாடலை நாங்கள் கேட்போம்.
2: வணக்கம்.

0: ஆமாம், அந்த பாடலை கணேஷ் அவர்கள் தந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து பாடுவதற்காக இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் கேமலான், ஜெர்மன் தாமே இல்லையில இருந்து அண்டன்.
0: ஆமாம், உங்களையும் வேற வைத்துக் கொள்ளுகின்றோம். நலமா இருக்கீங்களா?
1: நன்றி, நலமா இருக்கணும். நீங்கள் நலந்தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: அன்று அந்த கண்மணி நீ வேற காத்திருந்த அந்த பாடலை அனுப்பியிருக்கின்றேன்.
0: சரி, உங்களுடைய
1: பாடவருக்கும் பாடப்போறவருக்கும் நன்றி இழைச்சது. உங்களுக்கும் வாழ்த்துகள் அழைச்சிருக்கின்ற பாடலை கேட்கும்.
0: நன்றி, நன்றி, நன்றி. ஆமாம், ஆண்டன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடலையும் நாங்கள் தருகின்றோம்.

0: நன்றி.
1: ஆமாம், ஆண்டன் அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து பாடுவதற்காக வந்திருப்போரையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஒன்றிலிருந்து
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.

ஆசையும் கேட்டேன், அலையும் நெஞ்சை அவளிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் உன்னிடம் என்னை, இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என்னுயிரே, உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே, ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே, ஆலமரத்தின் விழுதினை போலே அசந்தி நிற்கும் உறவு தந்தாயேன், வாளை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே, உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு

0: உதயில் தேடி ஆலயம் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. நன்றி.
1: நன்றி. என்ன பேர் குறிப்பிட்டீங்க?
0: பேர் கோபாலசிங்கம்.
1: கோபாலசிங்கம், கோபாலசிங்கம். ஆமாம், உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள்.
2: வணக்கம் ஜெயமா.
1: ஆமாம், வணக்கம்.
2: கொண்டிலேந்து வீப்பி, நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு.
1: நன்றி.
2: நானும் ஒரு நேரடியாக ஒரு பாடல் ஒன்று தர இருக்கின்றேன்.
1: சரி, இசையில் என்றபடியாக உங்கள் ஒரு இணைப்பில் இருவரையும் நான் இணைத்துக் கொள்கின்றேன்.
2: நன்றி. திரு கோபால புங்கை ஒரு கோபாலசிங்கம் அவர்கள் சிவாஜி கணேசனின் பாட்டை தந்தார், நான் மக்கள் விரலத்தின் பாடல் ஒன்றை தர இருக்கின்றேன்.
1: சரி, உங்களுடைய பாடலையும் தாருங்கள்.

0: ஆரீரோ ஆரீரோ ஆரீரோ ஆரீரோ ஆரீரோ ஆரீரோ. பல்லவன் பல்லவி பாடட்டுமே, பார்த்திபன் காதலி ஆடட்டுமே, பாடி களைத்ததும் ஆடி களைத்ததும் ஊமகள் கண்மலர் மூடட்டுமே. பல்லவன் பல்லவி பாடட்டுமே. நன்றி ஹேமா.
1: நன்றி. இந்த பாட்டு நீங்க பாடித்தான் நாங்க இருக்கிறோம்.
0: என்னென்றாலும் பாடி செய்யும் கொண்டு அதுக்கு கன கமன் வந்தது. ஏனென்றால் எம்ஜிஆரால் இப்படிதான் செய்ய முடியும். அப்ப நான் இருந்தேன், நீங்கள் உழைக்கும் கரங்கள் படத்த பிறகு எம்ஜிஆர் சிவதாண்டவம் ஆடி இருக்கிறார். எம்ஜிஆர் பழகி ஆடினவர்.
1: சரி, நாங்க நன்றி. இந்த பாடலை உங்களுடைய குரலில் கேட்டதற்கு நன்றி.
0: நன்றி
1: நன்றி. சரி, ஆமா, பிபி அவர்கள் இணைந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது அடி தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக வாய்வர் ஊடாக காத்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நான் ராஜன் கேக்குறேன். எப்படி இருக்கீங்க?
1: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
2: பாட்டோ நாங்கள் சொன்ன இருக்கிறோம். நன்றி. பாட்டு ஒன்று அனுப்பினான், வாழும் வரை போராடு. வந்ததா?
1: நிலவு ஒரு பெண்ணாகி.
2: இல்ல இல்ல, வாழும் வரை போராடு.
1: நீங்க அந்த அதுலயே ரெண்டு பாடலே ஒரே மெயிலுக்கு அனுப்புனீங்களா? ஒன்றுமே இல்ல, வெறுமா வந்திருந்தது.
3: அப்படியா?
1: நீங்க அப்படி என்ன சொல்லு, திருப்பி ஒரு அனுப்புங்க.

சரி, அவர் ராஜன் அவர்கள் உங்களுடைய பாடலை அனுப்புங்கள். ஆமாம், அவருடைய இன்னும் ஒரு மேலும் இருக்கிற சரி, உங்களுடைய பாடலும் இன்னும் ஒரு நினைக்கிறேன். நீங்கள் நான் பேரை மாறி எடுத்து விட்டேனா?

சரி, உங்களுடைய பாடல் முதலே வந்திருக்கிறது நினைக்கிறேன். சரி, ராஜனுடைய பாடலை தருகின்றேன்.

0: ஆமாம், அந்த பாடலை ராஜன் அவர்கள் தந்திருந்தார். நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கோம் இணைப்பில் காத்திருப்பவர்கள்.
1: வணக்கம் கேமா, நான் பிரான்ஸ்ல இருந்து அலோசியஸ்
0: இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்
1: எல்லாரும் சிறப்பாக பாடுகிற அனைவருக்கும் சிறப்பான வார்த்தைகள் பாட இருக்கிறவங்க வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு நான் ஒரு பாடலை அனுப்பியிருப்பேன். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் தியாகம் படத்தில் நின்று பாடல். இந்த பாடல வழிகள் பாரு அன்பரை கேட்டுக்கொண்டு நான் சுவிச்சில் நிற்கின்றேன். அதனால எனக்கு லயன் கிடைச்சா கதி என கதைக்கெல்லாம் வந்து பார்த்தேன். எனக்கு 5 பாடல்கள் பிரச்சாரம் கிடைச்சது. அது உங்களுக்கு தெரியாத நான் வழியில நிக்கிறேன்.
0: வேறு நாடுகளில் இருந்து கட்டணம் செலுத்துவார்கள், அதனூடாக இணைந்து கொள்ளுங்கள் என்றால் நீங்க காத்திருக்க வேண்டிய கட்டாயம். 4 இணைப்புகள் வைபர் இலக்கம் குறிக்க போறீங்களா? இல்லாடி பேருந்து நான் குறிப்பிடுகின்றேன். அது இப்ப நீங்க இதுல நிக்க நீங்க உங்களுக்கு காசு போகும். உங்களுடைய பாடலை தாரம் வைவர் வந்து நீங்க அங்க நிக்கிறபடியா சைவர் சைவர் 33
1: சைவர்
0: ரெண்டு சைவர் ரெண்டு சைவர் சைவர் 33
1: 650
0: 650 சைவர் 7 என்ன கேட்டீங்க? இலக்கமா சொல்றேன், நீங்க குறியுங்க. இப்ப உங்களுக்கு காசு போகுதா? நீங்க இவ்வளவு நேரம் நின்றுட்டீங்க, இன்னும் நிக்க வேண்டியிருக்கும். இந்த பாடல தாரன் நன்றி நன்றி நன்றி.
1: இன்னும்
0: ஒரு சைவர்
1: ஏழு
0: இன்னொரு ஏழு நாலு ரெண்டு
1: வாய்ப்புக்கு நன்றியை குறிச்சாந்தி நேர்ச்சியை சிறப்பான வாழ்த்துக்களையும் குறிக்கணும். உங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் குறிக்கணும். அன்போடு உடையவர்
0: நன்றி நன்றி. ஆமாம், அலோசியஸ் அவர்கள் இணைந்திருந்தால் அவருடைய பாடலையும் நான் தருகின்றேன்.

0: தமாம் அலோசியஸ் அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். தொடர்ந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியின் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி ஹேமா, ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: ஆம், நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி? அங்கே நலம் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி நன்றி.
0: பாடல் அனுப்பியிருக்கிறீங்களா?
1: ஆமாம், முத்து மணிச்சரம் துரத்தி அந்த பட பாடல்.
0: உங்களுடைய பேரை வந்து இதில் காண இல்லையே.
1: போனக்கிழமையும் போன வெள்ளிக்கிழமையும் பாட்டு அனுப்ப இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது.
0: தேர்ந்தெடுத்தவர்களா உங்களோட பாடல்?
1: பழைய பட்டத்தை போட்டவியல் நடக்குது. வளவு போல அனுப்புறம் நாங்க போய் சேர்ந்து வந்துதான் நடக்குது.
0: உங்களோட பாடல் கடைசியா ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தான் உங்களுடைய கடைசி பாடல் இந்த வானிலைக்கு வந்திருக்கு.
1: சரி, பரவாயில்ல.
0: அப்புறம் இங்கே வாரன் வந்துட்டோம் கூட 30ஆம் தேதி அப்புறம் உங்களோட பேரில் ஒரு பாட்டும் இங்கே வந்ததா இல்லை. இதில் அதுக்கு முதல் ஒவ்வொரு கிழமையும் பாடல் வந்திருக்கு. இல்லை இல்லை, வேறு எங்கேயோ தான் போ. சரியா அவன் சொன்னது? சரியா சரி, அது எங்கிட்ட நார்மலாக வர்ற மெயிலுக்குள்ள வேற இல்லை.
1: அவருடைய மகளை எண்ணித்தான் அந்த பாடல் எழுதி பாடினார் என்ன தோணுகிறது. என்னுடன் பாடிய பெண் குரலும் அருமையாக பாடியிருக்கிறாங்க. சிறிய பாடல் தான். நன்றி சாதனை. வணக்கம்.
0: ஆமாம் சரி, உங்களுடைய பாடலை தருகின்றேன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. சிறப்பித்தமைக்கு. ஆமாம், முதியன் அவர்கள் பாடிய பாடல் இதோ.

0: ஆமாம், அந்த பாடலே உதயன் அவர்கள் தந்திருந்த. நீங்கள் இணைந்திருப்பது ஏற்றியாடி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மேற்கொண்டு நேர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்போடாக இணைப்பை ஏற்படுத்தாதீர்கள் என்றால் ஏற்கனவே மூன்று நேர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் அழைத்துக் கொள்வேன். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜெயமா, ஜெயமலிருந்து புங்கியூர் ராஜா.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கும், நலமா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நாங்கள் பாடுற கை விரலில் பிறந்த அந்த பாடத்தை உங்களுக்கு
0: சரி.

இடம் இசையின் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து இசையின் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம் இதுவரையில் இணையுதற்கான

மெல்லாமின் இசை கேட்கும் உலகமெல்லாமின் இசை கேட்கும் நல்ல உளமெல்லாம் அதை வரவேற்கும். கை விரலில் பிறந்தது நான்.

0: முள்ளும் மதனால் மலராகும், கல்லும் இசையால் கனியாகும், முள்ளும் மதனால் மலராகும், உள்ளம் முருகும் பண்பாடும், உள்ளம் முருகும் பண்பாடும், அந்த ஓசையிலே நாகம் நின்றாடும், அந்த ஓசையிலே நாகம் நின்றாடும். கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது ஈரம், இசையின் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது ஈரம். நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி, இணைந்தவன் சிறப்பித்தமைக்கு
0: நன்றி
1: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவர் உடாக காத்திருப்போர், வணக்கம்.
2: வணக்கம் கேமா, நான் மகேந்திரன் சுவிஸ்ல இருந்து கிடைக்கிறேன்.
1: ஆமா, நலமா இருக்கீங்களா?
2: வாழ்த்துக்கள் உங்களுக்கும், வாழ்த்துக்கள், நன்றி
1: நன்றி.

0: நன்றி.
1: எனக்கு பிடித்த மகேந்திரன் அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேர்கள் நீங்கள் தொடர்ந்து இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நான் இன்னும் ஒரு நேரே தான் இணைப்பில் எடுக்க போன்றேன். மற்ற இணைப்பில் இணைப்பை ஏற்படுத்துகின்ற நேர்களை நான் குறித்து வைத்துக் கொள்கின்றேன். சில நேரம் அசலும் நகலும் நிகழ்ச்சி நேரம் போதுமாக இருந்து அந்த நிகழ்ச்சி இடம்பெற்றால் உங்களுடைய பாடல் மேற்கொண்டு அந்த அழைப்பை ஏற்படுத்தியவர்களுடைய பாடலை கொடுத்து போட சொல்லுகின்றேன். சரி, வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் அண்டி, நான் அபிவரதன்
1: கதைக்கிறேன்.
2: நல்லா சுகமா இருக்கிறேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம் நன்றி.
2: நான் அனுப்பின பாடல் வந்து நான் ஒரு கோவில் நீ ஒரு தெய்வம்.
1: சார், நீங்கள் உங்களுடைய பாடலையும் நான் ஒளிபரப்புகின்றேன்.
2: ஓ நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. ஆமாம், அபிவரதன் இணைந்திருந்தார். அவருடைய பாடல்

ஆமாம், அபிவரதன் அந்த பாடலை தந்திருந்தார். அவருக்கு உங்களை நான்களை தெரிவித்து நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இதுவரை நேரம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல்களை தந்திருந்த பாடகர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாடுவோர் பாடலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பிற்போடுவதற்கு திட்டமிட்டு செயற்பட்டு வருகிறது. அதனாலே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானிக்க அமைக்கப்பட்ட பாராளுமன்ற செயற்குழுவை புறக்கணிக்க எதிர்க்கட்சிகள் தீர்மானித்தது. அத்துடன் அரசாங்கத்திற்கு 75% மக்கள் ஆதரவு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டட்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். ஹைலெவல் வீதியின் பன்னிப்பட்டிய சந்தியில் பொருத்தப்பட்டுள்ள வீதி சமைக்க விளக்கு தொகுதியில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த பாதையை பயன்படுத்தும் சாரதிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வவுனியா வெடுக்குநாரி மலையில் பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினர் நேற்று சனிக்கிழமை விஜயம் செய்து மலை உச்சியில் பிரிதோதல் வழிபாட்டில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மத பதட்ட நிலை ஒன்று உருவாகிறது. மயிலந்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையை பெற்றுத்தர கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் அறவழி போராட்டம் 1092 நாட்களை கடந்துள்ள போதிலும் இதுவரை தங்களுக்கான மேய்ச்சல் தரை தொடர்பில் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் எல்லை நிர்ணய பணிகளுக்கு எந்தவித நேரடி சம்பந்தமும் இல்லை. 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்த போது இந்த விதியை ஏன் உள்ளே சேர்த்தார்கள் என்று புரியவில்லை. உண்மையிலேயே எல்லை நிர்ணய ஆணைக்குழு எந்தவித அதிகாரமும் மற்ற ஒரு குழு மட்டுமே என அதன் தலைவர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்தார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பின்னணியை பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க எச்சரித்துள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினர் மற்றும் அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் பற்றி பேசி ஜனாதிபதி இப்போது வந்து அழுவதை விட்டுவிட்டு திருட வேண்டாம் என்று அன்றே தந்தை மகனுக்கு சொல்லியிருக்க வேண்டும். அனுராபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா புஜன பிரமணுவின் மக்கள் பேரணியின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வதை முன்னிட்டு சிங்கம் மற்றும் அதன் குட்டியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட விளம்பர காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் அதிக கவனம் பெற்று வருகிறது. நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வெற்றிடமாக உள்ள கல்விசார் மற்றும் கல்விசாரா பணியிடங்களை விரைவாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடருந்து போக்குவரத்து தொடர்ச்சியாக தாமதமடைதல், தொடருந்துகள் ரத்து செய்யப்படல் மற்றும் தொடருந்துகளில் அடிக்கடி ஏற்படும் இயந்திர கோளாறுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மந்தோட்டை துறைமுக வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் ஸ்மார்ட் சாவிகளை திருடி விற்பனை செய்த சட்டவிரோத குழுவைச் சேர்ந்த துறைமுக ஊழியர் ஒருவரும் தொழில் அதிபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுளை மஹியங்கனை பிரதான வீதியில் துன்ஹிந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் உள்ள மதித்தலை பகுதியில் 75 அடி பள்ளத்தில் பாய்ந்து வீடு மீது லோரி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதிபக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பொது போக்குவரத்து பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களின் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது இதுடன் 19ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட உள்ளது. கிழக்கு இலங்கையில் பிரசித்தி பெற்றது சின்ன கதிர்காமம் என அழைக்கப்படும் விருகல் ஸ்ரீ சித்திர வேலாயுதர் சுவாமி தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடரும் இந்திய செய்திகள். இந்திய நீதித்துறையில் கருப்பு ஆடுகள் அதிகரித்து வருவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தீபக் குப்தா மக்களுக்கான அநீதிகளை நீதிமன்றங்கள் வெறுமனே பார்வையாளர்களாக வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு ஆசியாவில் அமைதியை நிலைநாட்ட பிரிக்ஸ் நாடுகள் முறையான பங்கை ஆற்ற வேண்டும் என சீன அதிபர் ஷி ஜின்பிங் பேசியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் முடிவை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அந்த பகுதி மாணவர்கள் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலர் ஆ ராசாவின் பேச்சு வன்மையான கண்டனத்துக்குரியது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்தார்.
டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலின் பிளாக் ஸ்டாப் சாலையில் உள்ள வீட்டில் உள்ள வசதிகள் குறித்து பாரதிய ஜனதா பொய்களை பரப்பி வருவதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க லண்டன் சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடிகர் அஜித்குமார் பங்கேற்ற கார் பந்தயத்தை கொடி அசைத்து தொடக்கி வைத்தார். தொடரும் உலக செய்திகள். 2026 ஆண்டை தொடர்ந்து 2027 ஆண்டும் வரலாற்றில் மிக கடுமையான வெப்பம் நிலவும் ஆண்டாக அமையக்கூடும் என ஐரோப்பிய காலநிலை கண்காணிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியதால் கொரிய தீபகற்பத்தில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு கெடுபிடிகளுக்கு எதிர்விளைவாக கனடாவில் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் மனப்பான்மை அங்கு வளர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் பயணிகள் படகு தீப்பிடித்த சம்பவத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 76 மேலாக அதிகரித்துள்ளது. அதிகாரிகள் மேலும் 41 சடலங்களை படகில் மீட்டுள்ளனர். மலேசிய அரசவையில் குறிப்பிட்ட சில இடங்களில் முஸ்லீம் அமைச்சர்கள் மட்டுமே பொறுப்பு வைக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் பிஎஸ் மலேசிய இஸ்லாமிய கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருக்கின்றார். அவரது ஜூசனைக்கு அரசியல்வாதிகள் சமய தலைவர்கள் ஆகியோர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பாகிஸ்தானின் நடப்பு ஆண்டில் முதல் 6 மாதங்களில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் கொடுமைகள் தொடர்பாக 1914 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் துணைத் தலைவரும் மூத்த நாடாளுமன்ற செனட்டருமான ஷெரி ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள புதன் கோள் எதிர்பார்த்ததை விட மிக அதிவேகமாக சுருங்கி வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது சூரிய வெப்பத்தால் உலர்ந்து போன திராட்சை பழத்தை போல் காட்சியளிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிரான 3rd டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 7-8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. திட்டங்களை சரியாக செயற்படுத்தினால் தங்களால் எந்த ஒரு அணியையும் வீழ்த்த முடியும் என இலங்கை அணியின் கேப்டன் சமாரி அத்தபத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் பென் செல்டன் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ் மோதுகின்றனர். இதில் செல்டன் முதல் கிராண்ட்ஸ்லாம் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நிறைவாக நாணய மாட்டு விதங்கள் ஆலோசனை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trttamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாட்டாக 1 euro இலங்கை பெறுமதியில் 381.16% இந்திய பெறுமதியில் 110.86% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.59% இந்திய பெறுமதியில் 95.57% ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பெறுமதியில் 402.45% இந்திய பெறுமதியில் 117.06% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.53% இந்திய பெறுமதியில் 129.30% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236.94% இந்திய பெறுமதியில் 68.95% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பள்ளியில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லி கோனேஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodiguez Tordobrelake, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordobre Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 4:17. நீங்கள் இணைந்திருப்பது TRT தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியிலும் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.

தேன்மலை நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4:10 5 மணி வரை இடம்பெறுகின்றது தேன்மலை. அந்த வகையில் இன்றைய தேன்மலைக்காக பாடல்கள் எழுதி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள். அவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கமலவணி அவர்களின் முதலாவது தேன்மலையாக ஒலிக்க வருகின்றது ஆலயமணி திரைப்படத்தில் இருந்து.

0: நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

நீங்கள் இணைந்திருப்பது டியாடி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்காக பாடல்கள் எழுதி அனுப்பி வைத்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். கமலவேணி அவர்கள், அவரது தெரிவில் தொடர்கிறது. காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் இருந்து

0: பொன்னுப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுப்பண்டி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்னுப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுப்பண்டி மார்க்கெட்.
1: நேரம் சரியாக 4:37 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்காக பாடல்களை எழுதி நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கமலவர்ணி அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்தில் இருந்து.

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தேன்மலையின் நாயகியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் கமலவேணி அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது சீர்வரிசை திரைப்படத்திலிருந்து.

வாடா கண்மணி வாடா பொன்னே வாடா பொன்மணி வாடா புன்னகை புரியும் கண்ணா வாடா புல்லாங்குழலின் மன்னா வாடா அழகே வாடா அருகே வாடா.

0: பேரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் கூவ் கனடா. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடகை அலுவலருக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 0 தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0 சுதன் 765 ஐந்து சைபர் சைபர் 55.
1: வன்கூவரில்
0: சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: நேரம் சரியாக 5 மணி. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கமலவேணி அவர்கள். பிரான்சில் இருந்து அவரது தெருவில் தொடர்கிறது வெண்ணிற ஆடை திரைப்படத்தில்.

நீங்கள் இணைந்திருக்கும் தேன்மலைக்காக தொடர்ந்து ஒலிக்கின்றது ராமு திரைப்படத்திலிருந்து

இணைத்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்காக இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க வருகின்றது திருமதி கமலவணி அவர்களின் தெரிவில். தெய்வத்தின் தெய்வம் திரைப்படத்தில் இருந்து

0: ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த தேன்மலை, தேன்மலைக்காக பாடல்களை எழுதி நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார் திருமதி கமலவணி நவரத்னராஜா அவர்கள் பிரான்ஸிலிருந்து. அவருக்கும் அவங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
1: அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 லாஸ் சாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நேரம் சரியாக 5:19. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி விமர்சையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேன்மலையை தொடர்ந்து இடம்பெறுகின்றது எண்ணும் அழுத்தம். எண்ணும் அழுத்தம் நிகழ்ச்சியானது 3 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து வருவது குழம்பி எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். தரப்பட்ட இலக்கங்களை பாவித்து தொடர்ந்து வந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அந்த இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். அதே நேரம் தரப்பட்ட அனைத்து இலக்கங்களையும் நீங்கள் பாவித்திருக்க வேண்டும். எண்களை தொடர்ந்து தரவு. தரவு என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லுக்குரிய தரவு தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். முதலில் வரும் நேர் வந்து 5 கேள்விகளை கேட்டு அதற்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அவரை தொடர்ந்து 4 கேள்விகள், அவரை தொடர்ந்து வருவோர் 3 கேள்வி, அதனை தொடர்ந்து 2 கேள்விகள், அதனை தொடர்ந்து வருவோர் 1 கேள்வி என்ற அடிப்படையில் நீங்கள் வேற ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்டு அதற்கான உதவிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்கலாம். தரவை தொடர்ந்து குழம்பி எழுத்துக்கள். குழம்பி எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் ஒரு சொல்லை குழப்பி அதற்கான எழுத்துக்கள் தரப்படும். அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒழுங்கமைப்பதனூடாக அந்த சொல்லை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்லை உருவாக்கி அது தொடர்பாக நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய விளக்கத்தையும் நீங்கள் தர வேண்டும். சரி, இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்களை தருகின்றேன். குறித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்கான இலக்கங்கள் 10, 5, 100, 2, 3, 10. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 410. அந்த 410 எவ்வாறு வந்தது என்பதை இந்த இலக்கங்களை பாவித்து கண்டுபிடிக்கப் போகின்றீர்கள்.

0: 410 415 415 தான் வரும். நீங்கள் அந்த இலக்கங்களை பாவித்து நீங்கள் எடுக்க வேண்டிய தொகை வந்து 415. சரி, மீண்டும் அந்த இலக்கங்களை தருகிறேன். 10, 5, 100, 2, 3, 10 நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 415. மீண்டும் ஒரு முறை தந்து நாங்கள் தரவுக்கு செல்லலாம். உங்களுக்கான இலக்கங்கள் 10, 5, 100, 2, 3, 10 நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 415. சரி, உங்களுக்கான தரவையும் தருகின்றேன். தரவோடு இணைந்து கொள்ளும் நீர்கள் நீங்கள் தரவோடு இணைந்து கொள்ளலாம். சரி, உங்களுக்கு இந்த செய்தி வந்து சரி நான் முதலையாக இலகுவாக்க கூட என்றாலும் இலகுவான தரவு தான். உங்களுக்கான முதலாவது தரவாக வருகின்றது, எவரெஸ்ட் மலையை உருக வைப்பதில் வருவது. இது சில விளையாட நேரடியாக சொல்றீங்க மாதிரியில் எவரெஸ்ட் மலையை உருக வைப்பது இதுதான் உங்களுக்கான தரவு. இது வந்து 4 எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல்லு. சார், நாங்கள் வந்திருக்கும் நேர்களை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். எவரெஸ்ட் மலையை உருக வைப்பதில் வருவது. அவ கண்டுபிடிங்க. என்னென்ன வருகுதோ நாலு இடத்துல கண்டுபிடிங்க, இல்லாட்டி எழுத்த கண்டுபிடிங்க, இல்லாட்டி உங்களை விட தெரிஞ்ச சொல்லுங்க. இது வந்து வல்லினம்.
1: முற்பாதி.
0: நெடில். குரில். குரில் மாறி சொல்லிட்டேனா. இன்னும் ஒரு கேள்வி.
1: சானாவிலேயே ஆரம்பிக்காது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். இந்த வாட்ஸ்அப் வைவர் ஊடாக எல்லாம் வாங்க வந்துட்டு எல்லாம் நித்ரோளு ரெண்டும். சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: ஓ, 410 தான் உடனே வந்து 15 தேர்தல்.
0: 410 வந்ததா?
2: ஓ, உடனே வந்துச்சு. அது சொல்ல வாப்ப.
0: வந்து
2: 5
0: சொல்லுங்க பாப்பம்.
2: 10 பிரிச்சா உண்டு. 3 × 4 நாலு தர 100, 400
0: எழுத்துக்கள் உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு இப்ப சாணா வரிசையில குறிலன்றது தெரியும்.
2: எழுத்து
0: வந்துட்டு
2: சீனாவில வருமா?
0: சீனாவில வரும்.
2: சீனா மெய் எழுத்து இல்லாத 4 எழுத்து சொல்லு. எவரெஸ்ட் மலையை உருக வைப்பது. இது ஒரு இயற்கை நிகழ்வா அல்லது நாங்கள் அது மனிதர்களால் ஏற்படுற ஒரு தீங்கா?
0: மனிதர்களால் ஏற்படுறதும் இயற்கை தானே சில இடங்கள்ல.
2: இல்ல, நாங்களா குப்பைய போட்டு
0: சொல்லலாம். மனிதர்கள்
2: மனிதர்களால் இன்னொரு கேள்வி கேட்கலாம்.
0: இன்னொரு கேள்வி இருக்கு.
2: அது நாங்கள் செய்யற அந்த ஆனா நீங்க மெய்யெழுத்து இல்லையே.
0: இல்ல, மெய்யெழுத்து இல்ல. மறந்துட்டேன். அப்ப நீங்க சொன்ன பதில் சரியானாவா? என்னண்டு கண்டுபிடிச்சு நீங்க? நானும் என்னண்டா, நீங்க யாராவது முதலே வந்து சொல்லிடுவீங்க கேள்வி இருக்காமன்றதே, இந்த தரவு வந்துச்சுன்றதுலதான் நான் இது முதலாவது தான் நான் அவள இலகுவா இருக்கேன்.
2: எங்களால ஏற்படுறதாண்டு கேட்டேன். இது நிகழ்வுன்னு சொன்னா அது வேறையா இருக்கும். இப்ப நாங்க செய்யற இடைஞ்சல்கள், நாங்கள் செய்யற கச இந்த பிரச்சனைகளால வர்றன்னு சொன்னா இது
0: வந்ததோட இது தொடர்பா சாது வந்த ஒரு உரையாடலும் வந்திருந்தது. எத்தனையோ லீட்டர் வந்து மனிதர்களால ஆண்டுக்கா இது ஒரு கணிப்பு என்றார் வெப்பநில வந்து அந்த இது வந்து கூடி இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள். முந்தைய 1.2 அதுவும் அந்த செய்தியில வந்திருந்தது, 1.5 அந்த இப்ப வந்த அந்த விஞ்ஞான செய்திகள் சிலது ஆச்சரியமூற்ற என்ன சொல்ற விழிப்புணர்வா அந்த எச்சரிக்கை எல்லாமே சேர்ந்த ஒரு செய்திகளா வந்து ஒன்று அண்மைய காலங்கள்ல. அதுல இதுகும் இதுகும் காரணமா சொல்லுகிறார்கள். இதை விட நிறைய காரணம், வெப்பநில தான் முக்கியமான காரணமா இருக்கு, அதோட இதுகும் ஒரு காரணமா இருக்கு. இப்ப சில விட ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற மலைகள்ல என்று சொல்லி சொன்னா அவர்கள் அதுக்கான ஒரு வேற முறையில வந்து கையாளுவார்கள். இது வந்து அங்க வந்து எல்லாரும் ஒரு மலையா இருக்கிறது.
2: டாய்லெட் அதுகள் கொஞ்சம் அளவுக்கு பாதுகாப்பா செய்து வச்சு எடுத்துக்கொண்டு மாதிரி வச்சிருப்பார்கள். இது
0: அதிகமான தண்ணிய வந்து குடிக்கிறார்கள். அதன் காரணமாக வந்து சிறுநீர் அளவு அதிகரிக்கிறதாலே இது அந்த கூடுதலான அதுவும் ஒரு காரணம் சொல்லுறாரு. பாராட்டுக்கள்.
2: அடுத்த தடவை இந்த மட்டை வைக்க கொடுங்கள, நம்ம பதினஞ்சு செய்து பாக்குறேன். நன்றி,
0: பாராட்டுக்கள். சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: ஆமாம்,
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ,
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. ஓ, நான் தான் தவறா சொல்லிட்டேன். திருப்பி அத சந்தேகத்தை தீப்பம் பண்ணிச்சிங்களா? சச்சிதானந்த மாஸ்டரோட உரையாடிக்குள்ள ஏதோ ஒரு இது தொடர்பா உரையாடிக்குல இந்த செய்தி தொடர்பா உரையாடி இருந்தார்கள் நினைக்கிறேன். ஏதோ ஒரு
3: செய்தியில
0: நிறைய காரணங்கள் இருக்கு அதுல. இதுவும் இது அண்மைய நாட்கள் வந்து செய்தி என்றபடியா நீங்க நேரடியா வந்து சொல்லுவீங்க என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. உங்கள் கைபேசியிலும் இருப்பது இது ஒரு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு காத்திருங்கள். என்ற எனக்கு இந்த எழுத்து தொடர்பான ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கிறது. எத்தனை எழுத்துன்றதில்லை

0: சரி, அந்த சொல் வந்து உங்கள் கைபேசியிலும் இருப்பது. இது வந்து நான்கு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல்லு. நான்கு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற உங்கள் கைபேசியிலும் இருப்பது. சரி, நீங்க சொல்லுங்க. இதுவும் வல்லினம், இதுவும் வல்லினம். குரில்
1: குரில்
0: இருக்க உண்டு. நீங்க அஞ்சுங்களா?
1: வல்லினம் மற்றது மெய்யல் தொண்டு மற்றது என்ன சொல்றேன்,
0: சாணாவிலேயே வருமா?
1: சாணாலே வருமா? குறிலோ நடுல
0: கேட்டுறேன்.
1: அப்போ ஒன்று இருக்கு.
0: மெய்ய எழுத்துட்டு காண்டு கட்டினீங்க இல்லைன்னு
1: சொன்னா சாணாவில வருமா?
0: சாணாவில வராது.
1: சரி, மீண்டும் பா.
0: நன்றி. திருப்பிங்கிறீங்களா? தெரியல. சரியா, தொடர்ந்து இந்த வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ராகினி அல்வன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
2: நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். வாட்ஸ்அப்லுக்கு ஒரு ஒரு கேள்வி உண்டு. வாட்ஸ்அப்ல வாரவர்களிடம் ஒரு நான் ஒரு கேள்வி. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நிற்கும் பொழுது நாங்க உரையாடுறது கேட்கிறதா?
2: தேவி வந்து முதல் கேட்டவ சாணாவில இல்ல சாவனா சீனாவில வருமாண்டா, அது மட்டும்தான் கேட்டது. அதுக்கு பிறகு கடைசியில ஏதோ சொன்ன ஒரு சொல்ல அதுவும் இல்ல, மெதுவா வந்தவளையும் கேட்கல. இப்ப ரஜினி என்ன சொன்ன, என்ன பதில் சொன்னவனுக்கு ஒண்ணுமே கேட்கல.
0: அவ பதில் சொல்லல, பதில் சொல்லல, வந்து கேள்வி கேட்டுட்டு போயிருக்கான்.
2: இல்ல இல்ல, முதல் கேள்விக்கு,
0: முதல் கேள்விக்கு சிறுநீர் தான் பதில். அது இவா கண்டுபிடிச்சவா பேபி கணேஷவர்? அறிவிப்பாளர்கள் வந்து உள்ளுக்குள்ள உரையாடும் பொழுது சிலர் வைபர்ல நின்றா கேக்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நிக்கிறவர்களுக்கு கேக்குதான்றதுதான் என்னோட கேள்வி. நாங்க உரையாடுறது உங்களுக்கு அதுபடி பிரச்சனை இல்ல. இப்ப நான் வந்து உரையாடுனது பதில் வந்துட்டு அதான் கேட்டேன். சொல்லுங்க.
2: இதுல வந்துல
0: மூன்று கேள்வி கேட்கலாம் இந்த தரவுக்கு. வாட்ஸ்அப் ஊடாக அவாவுக்கான முதலாவது கொடுத்தேன் நான். ஓ, உங்களுக்கு நாலு. நீங்க அந்த கேள்வி ஒரே வேற என்னென்ன கேட்டவா? சாணாவில வருமாண்டு கேட்டவா இல்லையன்னு சொன்ன நான். ஒரு மெய் எழுத்து இருக்கேன் சொல்லி சொன்ன நான். மொத்தம் நான்கு எழுத்துக்கள். இவ்வளவு தான் அவ அந்த கேட்ட கேள்வியில அவ பெற்றுக்கொண்ட உதவி. ஒரு மெய் எழுத்து சாணாவில சாணாவிலேயே வராது, ஆனா சாணா வரிசையில இருக்கிற குறில இருக்குது முதலாவது எழுத்து. சரி, நீங்க கேளுங்க. நாலு கள்ளி.
2: சீனாவில வருமா?
0: சீனாவில வரும். வரும்.
2: இரண்டாவது என்ன இனம்?
0: இரண்டாவது வந்து இடையினம்.
2: இடையினம் முட்பாதியா விட்பாதியா?
0: முட்பாதி.
2: இடையில
0: இருக்கு.
2: கைபேசியிலும் வருவது.
0: உங்கள் கைபேசியிலும் இருப்பது, கைபேசியிலும் இருப்பது. நன்றி, முயற்சிங்கள், நன்றி. சரி, தொடர்ந்து வயவருடாக காத்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க நலம் தான்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
3: நன்றி, நன்றி. ரெண்டாவது எழுத்து இடையினம் என்று சொன்னீங்க, உட்பாதி என்று சொன்னீங்க.
0: ஆமாம்,
3: குரில் லானடில்
0: என்று சொன்னீங்க. அது வந்து குரில், குரில், குரில்.
3: அது லானா வரிசையில் வரும்.
0: லானா வரிசையில் வரும், வரும்.
3: அது குரில் லானடில?
0: அது எது? அதத்தான் கேட்டீங்க, குரிலான் அடிலான்னு கேட்டுட்டு தான் லாலாம் வரிசை கேட்குறீங்க.
3: ஓகே. லானாவே வருமா?
0: லானாவே வராது, லானாவே வராது. உங்களுக்கு கேள்வி முடிஞ்சது. லானா வரையில, நான் லானா வரிசையில் குரில் இருக்கிற ஒரு எழுத்து வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு.
3: ஓகே, சரி. லூனா வரும்போது நன்றி, ஜோதிச்சிட்டு வரோம்.
0: சிலுக்கோதரியா, நன்றி. சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்துருப்போம். வணக்கம்.
4: வணக்கம் கேமா.
0: ஆ, வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். அதே போல நீங்களும் கலைவர்கள் நேரில் நலமா இருக்கிறதை பார்த்தி கொண்டு அன்றைக்கு அந்த செய்தியில் வந்தது என்ன, இந்த மலையேறியல் என்ற என்ன சிறுநீரால தான் இந்த மலை உருவது கூடாது சொல்லி கதைக்கவே கேட்டுக்கொண்டு இருந்தேன். நான் உடனே அடிச்சேன்னா அது லைன் எடுக்க என்ன எங்கே கிடந்தது ஒரு மாதிரி இப்போ வந்துட்டது. நானும் சிறுநீரோட அந்த செய்தியில் அன்றைக்கு இரவு
0: கதைச்சாவேன்,
4: கதைச்சது. அப்போ மாஸ்டர் இதில் செவ்வாய்க்கிழமை இதை பற்றி ஆக்கியம் பண்ண கேட்டு கொண்டு இருந்தேன். எத்தினோ லீட்டர்
0: 65
4: மூவாயிரனால லீட்டர் கணக்கில் என்னடா தண்ணியா குடிக்கிற கூட தானே. அந்த மேலே கீழே அப்ப அந்த குளிருக்கு தண்ணியா குடிக்க கதைச்சவே கேட்டு கொண்டு இருந்தேன். நான் ரெண்டு மூணு நிகழ்ச்சி நல்லா போது கேட்டு கொண்டு இருப்பேன். நல்லா வாழ்வு தெரியாமல்
0: சரி பதில் தெரிஞ்சா வாங்க, இல்லாடி கேள்விட்டு பதில கண்டுபிடிங்க.
4: கேட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள்
0: நன்றி, வணக்கம். உங்களுக்கும் பாராட்டு தான் நான் நினைச்சேன். நான் அந்த கேள்விக்கு எல்லாரும் கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் பதில் தெரிந்திருக்க வந்திருப்பவர். வணக்கம்.
1: ஆமாம்,
0: சொல்லுங்க.
1: மெய்யெழுத்து இடையில தான் பெருமாண்டிங்களா?
0: மெய்யெழுத்து இடையில வருமா? ஆமாம், இடையில.
1: அது என்ன இனம்?
0: அந்த மெய்யெழுத்து வந்து வேலினா, வேலினா.
1: கடைசி எழுத்து என்ன இனம்?
0: கடைசி எழுத்தும் வேலையினா உங்களை கேள்வி முடிஞ்சுதா? என்ன வேறக்கும்? உங்கள் கைபேசியிலும் இருப்பது, உங்கள் கைபேசியிலும் இருப்பது. இப்ப நீங்க எழுத்தெழுத்தா கூட நகர்த்துங்க, ஒரு ரெண்டு எழுத்துக்கள் தெரிந்தா பிறகு இதா இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு.
1: சரி, மீண்டும்
0: நன்றி, மீண்டும் இணைத்திருங்கள். தொடர்ந்து தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் கேமா.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
5: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம் கேமா. எல்லாம் அந்த 71 40 வாக்கள் அறியணுமா? அடிக்க
0: இல்ல. ஆமாம், வாக்கள் இருக்கணும், வாக்கள் இப்பவும் இருக்கிறார்கள்.
5: நான் வந்து ஒரு கணக்க சொல்லி
0: பாக்குறேன்.
5: நீங்க மூன்று தந்தனீங்களா? மூன்று தந்தனாம். 10, 5, 100, 2, 3, 10 நானும் முதல் அவ வேவி சொன்ன மாதிரியும் 410 போட்டுட்டேன். நீங்க திருப்பி சொல்லிக்கங்களேன்னா, இது 5 × 3 = 15, 100 × 15 = 85, 10 × 2 = 5, 10 × 2 = 5. ஓ, அரண அரண அரண. ஓகே ஓகே.
0: 8
5: வந்தப்பல கே.
0: அதான் நீங்க பத்துல அப்படி ஒரு கணக்கு வச்சிருக்கீங்களா?
5: எடுத்து 85 கழிச்சு 85 அஞ்சால பெருக்கினா 425, 425 சையா 10 கழிச்சா 415 எடுத்து நானா பாதில சின்ன பிரச்சனை வருது.
0: அதான் நீங்க அந்த ரெண்ட வந்துட்டு கழிச்சு 5 எடுத்ததுதான் பிரச்சனை.
5: பிரச்சனையோ கழிச்ச கழிச்ச நான் நிறைய போட்டு எடுத்து கேளுனா மற்றது நான் இது வந்து நீங்க ரெண்டாவது இடத்துல நானா வரிசையில வருமானு சொன்னீங்க, இது கேள்வி இல்லையா?
0: ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு கேள்வியா ரெண்டு கேள்வி, ஒரு கேள்வி
5: கடையில
0: விட்டுட்டு சரி கேளுங்க.
5: மூன்றாவது
0: இடத்துல மெய் எழுத்து வருது. இப்ப உங்களோட ஒரு கேள்வி போயிட்டு
5: இன்னும்
0: ஒரு கேள்வி.
5: மூன்றாவது இடத்துல டானா வருஷம் வருமானு சொன்னவர் இல்லையே உதயன்
0: இல்லையா? அப்படி ஒண்ணு சொல்லல, வல்லின மண்டி சொல்லித்தான். வல்லின மண்டி வகட்டவா ரஜினி என்றான். அந்த மெய் எழுத்து உங்களை இருக்கிற அந்த ஒரு மெய் வந்து என்ன இன மண்டு கேட்டவா?
5: இன மண்டு கேட்டு எழுத்து கண்டுபிடிக்கல. அது முற்பாதியோ பிற்பாதியோ?
0: அது வந்து முற்பாதி. உங்களோட கேள்வி முடிஞ்சது. அது வந்து முற்பாதி.
5: மீண்டும் பாருங்க.
0: நன்றி நன்றி.
5: கணக்கை சரி பார்த்து கொண்டு வா.
0: நன்றி. ஜெனி என்ற இப்ப வாட்ஸ்அப் முயற்சியுங்கள். சரி, தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் ஹேமா.
0: நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
6: கணக்கு சொல்லுறேன் ஒரு முறையில.
0: ஓ,
6: 10 100.
0: ஓ,
6: 100 சக 100 200.
0: பைட்டி 10 100ஆ?
6: ஓ, அந்த 100ஓட நீங்க தந்த 100 கூட்டினா
0: 200. ஓ,
6: அதை ரெண்டால பெருக்கினா 400.
0: சரி, பாராட்டுக்கள்.
6: நீங்கள் இதா வச்சிருக்கீங்க?
0: இல்ல, நான் இது வச்சிருக்கேன். இல்ல, நான் வேற வச்சிருக்கிறேன்.
6: 3, 5, 15, 415.
0: பாராட்டுக்கள்.
6: நானா பொறுகள்ளி தாங்க.
0: சரி, நான் அவசரப்பட்டேன், நீங்க சொல்லி முடியுங்கம்மா. எனக்கு கேட்டுக்கொண்டு
6: சொல்லி முடிச்சிட்டேன். 3, 5, 15, 15
0: 400 கூட்டுனீங்க. 415. பாராட்டுக்கள் உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து இதுக்கு ஒரு கேள்வி கேட்க போறீங்க.
6: கடைசி எழுத்து வல்லினம் நீங்க, அந்த மூன்றாவது எழுத்தும் வல்லினம் முற்பாதி என்ன?
0: ஆமாம்,
6: கடைசியும் முற்பாதியா?
0: கடைசியும் முற்பாதியா?
6: இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்டுப்பா.
0: இல்ல, கேட்க தரமாட்டோம், தரமாட்டோம். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க தெரியுது.
6: என்ன சொல்றேன்?
0: சிலேட்டா? எங்க உங்க கைவேசியில எங்க கிடக்கு சிலேட்? சிலேட் அங்க கிடக்கு உங்க கைவேசியில?
6: என்னன்னு சொல்வார்கள்
0: எனக்கு சும்மா என்ன வந்துட்டு எனக்கு விளையாட்டு காட்டி இருக்கீங்க.
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, முயற்சிங்கள் கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். சரி, தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் கேமா.
0: நலமா இருக்கிறீங்களா?
7: நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
7: நன்றி கேமா. கணக்கு சொல்றேன்டா.
0: ஆமாம்.
7: 3 × 2 = 6.
0: ஆ,
7: 10 × 6 = 4.
0: ஆ,
7: 4 × 100 = 400.
0: ஆ,
1: நீங்க வச்சிருக்கா இல்ல
0: நன்றி, மியர்சிங்கள் பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: ஆமாம், சொல்லுங்கள், கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்ப
8: என்ன கண்டுபிடிச்சது? சீனா மட்டும் கண்டுபிடிச்சிருக்கு.
0: சீனா கண்டுபிடிச்சவே. ரெண்டாவது வந்து லானா வரிசையில குறியலன்றது தெரியும். மூன்றாவதுல ஒரு மெய் எழுத்து இருக்குன்றது தெரியும். அது வல்லினத்துல முட்பாதின்றது தெரியும். கடைசி எழுத்தும் வல்லினம்ன்றது தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருக்கு. நீங்க ஒரு கேள்வி தான் கேட்கலாம். ஒரு கேள்வி வடிவா கேளுங்க, அப்போ என்னதை கண்டுபிடிக்கலாம்.
8: சொல்லுங்க.
0: வணக்கம். ஆமாம் சொல்லுங்க.
3: வணக்கம். சொல்லுன்ற எடுத்து காத்திருந்தா வரும். கடைசி எழுத்து காவனாவில முடியும்.
0: வரும் வரும் வரும்.
3: சிலிக்கா என்றால் அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி பாதுகாக்க கூடிய ஒன்று.
0: ஆமா, அதான் இந்த உங்களோட மொபைல் போன்ல அந்த கை தொலைபேசியில முக்கியமான ஒன்று பங்கு வகிக்குது.
3: ஆமா,
0: எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் உங்களோட அப்ளிகேஷனை இயங்க வைக்கிறதுல இருந்து இந்த கேம்களை இயக்குறதுல இருந்து இப்ப நீங்க பாவிக்கிற ஏஐயா இருக்கட்டும், மற்றது உங்களோட தொடர் வாடல்கள் வந்துட்டு இதை தொடர்புபடுத்துறது, உங்களோட என்ன சொல்றது அழைப்புகள், மற்றது இந்த உங்களோட சார்ஜ், இதுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த சிப் என்று சொல்லுவார்கள். என்ன சிலிக்கா சிப்ன்றதோட தான் சேர்த்து சொல்லுகின்றார்கள். அது ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஒன்று சொல்லி சொன்னா அந்த சிப், அது சிலிக்கா சிப் பண்ண ரெண்டும் சேர்ந்து தான் வரும் நினைக்கிறேன். அதுதான் முக்கியமான ஒன்று. அதுக்கு தான் இப்போ உலக நாடுகளில் சில எல்லா நாடுகள்லேயும் பெரிய ஒரு சிக்கலும் இருக்கு. அந்த வகையில் சிலிக்கா என்பது
3: சரியான பதில்.
0: சரியான பதில். பாராட்டுகள்.
3: நன்றி.
0: நன்றி. தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: ஆமாம்,
9: கணக்கு ஒரு மாதிரி தொடர்ந்து
0: அந்த சிப் சொல்லி சொல்லுவார்கள். அந்த சிப் வந்து இப்ப அமெரிக்காவா இருக்கட்டும், வேறு வேறு பல நாடுகள் எல்லாம் இப்ப அந்த மொபைல் போன் செய்யறதுக்கு முக்கியமான ஒரு பொருள். இப்ப இது இருந்தா தான் மொபைலுக்கு எல்லா இதுக்குமே இது முக்கியமான தேவையான ஒன்று. அமெரிக்கா வந்து தானும் செய்யுது, அதே நேரம் வேறு வேறு நாடுகள்ல இருந்தும் அதை பெற்றுக்கொள்ளுது. கணக்கு நாடுகள்ல இருந்து பெற்றுக்கொள்ற அதுக்கு தேவை இருக்கு. அந்த அரசியலோட
9: உங்களுக்கு முதலே அந்த சொல்லு தெரியும்.
0: தாய்வான் பிரச்சனை நடந்தோன் இருக்கேன், தாய்வான் வந்து சீனா வந்து தன்னோட சீரை சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கு. அந்த தாய்வான் வந்து அந்த சிப் தயாரிப்புல ஒரு முக்கியமான பங்காற்று ஒரு நாடு. இப்போ அது அது வந்து அமெரிக்காவுக்கு கட்டாயம் தேவை. அப்போ இது இங்கே சீனாவோட சீரை விட்டால் அது ஒரு பிரச்சனை, அது ஒரு அரசியல்.
9: கணக்கு செய்தனா சொல்லிப்பா சொல்லி.
0: சரி சொல்லுங்க.
9: அஞ்சு தர மூன்று பதினஞ்சு.
0: ஆமாம்.
9: நூறை ரெண்டால பிரிச்சா ஐம்பது. ஒரு பத்தை கழிச்சா நாற்பது.
0: ஆமாம்.
9: பிறகு இன்னொரு பத்து இருக்கு, பத்து தர நாற்பது நானூறு.
0: பத்து
9: அந்த பதினஞ்சை கூட்டி விடலாம்.
0: முறைக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது. மகிழ்ச்சியுடன் உங்களையும் பெண்ணாக காட்டக்கூடியது, மகிழ்ச்சியுடன் உங்களையும் பெண்ணாக காட்டக்கூடியது. இது வந்து உயிர்மை எழுத்து. ஓ அதன் கேள்வி எழுதுனவர கேளுங்க. சிலவள ஆண்களை காட்டாது, ஆண்களுக்கு இது பொருத்தம் இல்லாத பெண்ணுன்றதான் அதாலதான் சேர்க்கப்பட்டிருக்கிறேன் இந்த தரவுக்குள்ள பெண் என்று சொல்லு. மகிழ்ச்சியுடன் உங்களை பெண்ணாக காட்டக்கூடியது. இது வந்து ஆறு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல்லு.
9: எத்தனை மெய் எழுத்து இருக்கு?
0: ஒன்று.
9: ஒரு மெய் எழுத்து எந்த இனத்துல தொடங்குது?
0: மெல்லினா.
9: மெல்லினா மகிழ்ச்சியுடன் உங்களையும் பெண்ணாக காட்டக்கூடியது. இது ஒரு அணிகலனோட சம்பந்தப்பட்ட விஷயமா?
0: இல்ல, அணிகலன் நீங்க பொருளா, அந்த அணிகலனை நீங்க பொருளா யோசிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா இல்ல.
9: அப்ப எங்களோட குண அதிசயங்கள்ல ஒன்று.
0: இப்ப நான் உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த இலகுபடுத்துறேன்னு சொல்லி ஒரு சிக்கல் ஒன்று வேற மேம். இல்ல இப்படி இப்படி ஒன்று சொல்றேன். சரி, இப்படி இப்ப நகை என்று சொல்லி சொன்னா, நகைன்றது நீங்க நகைன்றத வந்துட்டு உங்களோட முகத்துல அந்த புன் சிரிப்பிலேயும் அந்த நகை இருக்கு. அதே நேரம் நகை நகைன்றது பொருளா, இப்ப நீங்க ஒரு பொருள் ஒரு ஆபரணமாவும் எடுக்கலாம். அப்படி
9: அப்ப ஒரு உணர்வு, ஒரு எங்களோட உணர்வு சம்பந்தமான ஒரு விஷயம். இன்னொரு கேள்வி கேட்கலாமா?
0: அதுக்கும் பொருந்தும். ஓ இன்னும் இன்னும் உங்கள்ட கேள்வியில ரெண்டு இந்த மாதிரி கிடக்கா
9: மானாவிலேயே
0: தொடங்கும். உங்க கேள்வி முடிஞ்சது. மானாவிலேயே
9: தொடங்கும்.
0: நன்றி, உங்களோட கணக்குக்கு பாராட்டு. நன்றி. சரி, வந்திருப்பவர் வணக்கம். தெரியும். நாங்க மேலோட்டமா வந்துட்டு சிப் வந்துட்டு இதுக்கு பாவிக்கிறார்கள், ஒரு முக்கியமான ஒன்று அது எங்க இருந்து என்ன மாதிரி இதன்றது மேலோட்டமா நாங்க பார்த்து கொண்டு போகலாம், தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆழமா போறேன்னு சொல்லி சொன்னா சிலர் சில தெரிந்தவர்கள் இருப்பார்கள்.
10: சரி, நாலு கேள்வி கேட்கலாம்.
0: ஒரு மெய் வந்து ஒன்று இடையில இருக்கா?
10: அது என்ன
0: இடையினம்?
10: கடைசி எழுத்து என்ன இனம்?
0: மெல்லினம்.
10: மெல்லினம் மூன்று கேள்வி
0: கட்டினா. இன்னும் ஒரு கேள்வி.
10: ரெண்டாவது எழுத்து என்ன இனம்?
0: ரெண்டாவது எழுத்து வந்து வெள்ளினம்.
10: நன்றி,
0: மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். வணக்கம், உங்களுக்கு மூன்று கல்வி மகிழ்ச்சியுடன் உங்களையும் பெண்ணாக காட்டக்கூடியது. முட்பாதி இன்னும் ரெண்டு கள்ளி இருக்கு உங்களுக்கு, இன்னும் இரண்டு கள்ளி இருக்கு உங்களுக்கு. காணா வரிசையில வரும் அந்த இரண்டாவது எழுத்து, காணா வரிசையில் வரும். இன்னும் ஒரு கேள்வி.

0: தான் அந்த சயா போட்டு பிரச்சனை எடுத்து விட்டுட்டேன். அஞ்சு முதல் நான் சொன்னது
1: சரியா, திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க.
0: அஞ்சு தர மூன்று பதினஞ்சு, நூறு சய பதினஞ்சு எண்பத்தஞ்சு, பத்து அரண ரெண்டு அஞ்சு. பிறகு அந்த அஞ்சு தர எண்பத்தஞ்சு நானூத்தி இருபத்தஞ்சு.
1: பிறகு
0: நானூத்தி இருபத்தஞ்சுல இருந்து பத்தை கழிச்சா நானூத்தி பதினஞ்சு.
1: பாராட்டுக்கள்.
0: இது நீங்க வச்சுக்கிற முறை
1: இல்ல இல்ல, இதுல
0: என்ன ஒரு முறை
1: தரவு வந்து மகிழ்ச்சியுடன் உங்களையும் பெண்ணாக காட்டக்கூடியது, மகிழ்ச்சியுடன் உங்களையும் பெண்ணாக காட்டக்கூடியது. நீங்க வந்து இப்ப ரெண்டு கேள்வி கேட்கலாம். இதுக்கு
0: எனக்கு ரெண்டு சந்தர்ப்பம் தான் தருவது. என்ன வரைக்கும்
1: ரெண்டு வந்ததுக்கு சந்தோஷப்படுங்க. அடுத்த ஆள் இருக்கு ஒன்றோட.
0: அப்ப ரெண்டு முதல் எழுத்து கண்டுபிடிச்சிட்டோமோ?
1: முதல் எழுத்து தெரியும், மானாவில ஆரம்பிக்கிறது. இரண்டாவது எழுத்து வந்து வாலினத்துல முட்பாதி என்றது தெரியும், குறிலன்றது தெரியும், ஒரே ஒரு மெய்யெழுத்து இருக்குன்றது தெரியும், அந்த மெய்யெழுத்து வந்து இடையினம் என்றது தெரியும்.
0: அது வந்து இரண்டாவது எழுத்து வந்து குறிலோ,
1: குறில் குறில்
0: வருமா?
1: கீனா அதுல வேறமான்னு சொல்லி சொன்னா ஓம், உங்களோட கேள்வி முடிஞ்சது. கீனா வேறம். அப்ப உங்களுக்கு முதலாவது எழுத்து தெரியும், ரெண்டாவது எழுத்து தெரியும், ஒரு மெய் ஏற்கன்று தெரியும், அந்த மெய் வந்து இடையினம்ன்றது தெரியும், மொத்தம் ஆறு எழுத்துன்றது தெரியும், மகிழ்ச்சியுடன் உங்களையும் பெண்ணாக காட்டுவதன்றது தெரியும்.
0: அப்பம்மா கீ என்று வந்து விட்டது, நீ அங்கால போய் தள்ளித்தான் பார்க்கணும். சரி, அடுத்தால் வந்து சொல்லட்டும்.
1: நன்றி, மீண்டும் நீங்கள் முனைந்து. நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் கேமா.
1: வணக்கம். ஆம் சொல்லுங்க.
2: என்னது பாவனையில உள்ள சொல்ல?
1: இந்த சொல்லி இல்ல, பாவனையில இல்ல.
2: எழுத்து நகர்த்தி தான் கண்டுபிடிக்க.
1: ஓ, எழுத்து நகர்த்தணும். ஆமா ஆமா.
2: மூன்றாவது
1: வந்து
2: நன்றி
1: வணக்கம். சரி, தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கு ரெண்டு எழுத்து தெரியும், மூன்றாவது எழுத்து மெய் தெரியும். வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம். ரஜினி.
1: ஆம் சொல்லுங்க.
3: நாலாவது
1: எழுத்து வந்து இடையினம். ரெண்டு ரெண்டு தரணுமா? குழம்பு நிலச்சி தரணும். வைவர் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். யாரு ஜெனி என்றன் முயற்சித்தார். சொல்லுங்க, உங்களுக்கு யாரும் அடிக்கணும்? சரி, மீண்டும் இணைந்துருங்க. சரி, வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: ஆம் சொல்லுங்க. அப்படியும் சொல்லல. அது என்ன சிலருக்கு யாருக்கும் பேரா இருக்கோதிரியா? பேர்கள் இருக்கும் தானே? எனக்கு சொல்லு தெரிஞ்சபடியா அப்படி
4: சொல்றேன்.
1: சங்கராவரணம் என்று சொல்லி சொன்னா

0: தாரணன்றது என்னது? வேற இருக்க மாதிரி தான்.
1: ஒன்றாவது எழுத்து, நாலாவது எழுத்து டைனம்.
0: கடைசி எழுத்து தொடர்பாக மறக்கிட்டு இருந்தார்கள், அதுவும் சொல்லியிருந்தான் மெல்லினம் என்று.
1: மூன்றாவது எழுத்து மவ்வளவு இல்லைன்னா தானே?
0: மவ்வளவில் வரும் வரும். இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட்டது?
1: மூன்றெழுத்து தெரிஞ்சிட்டது.
0: மூன்றெழுத்து தெரிஞ்சிட்டது. இப்ப இவருக்கு தரம் எந்த இருக்குது?
1: மகிழ்ச்சியுடன் உங்களையும் பெண்ணாக காட்ட கூடியது.
0: யோசிச்சுட்டு வரப்படுங்க. எழுத்துக்களையும் தந்து அடுத்த நேரம் இணைத்துக் கொள்கிறேன் வாட்ஸ்அப் ஊடாக. இந்த வாரத்திற்கான உங்களுக்கான குழம்பி எழுத்துக்கள், கொய்யாவுக்கு வர கோனா, அட்டைக்கு வர இட்டன்னா, அன்புக்கு வர இன்னா, இரண்டு சொல்லி இன்னா, முறைக்கு வர மூணா, முறைக்கு வர மூணா, சரி அடுத்தது கரைக்கு வர ரையண்ணா. இதுதான் உங்களுக்கான எழுத்துக்கள். அதுலேயும் முறையிலையும் அந்த ரை தான் இருக்குது, ரையண்ணா. இந்த எழுத்துக்களை ஒழுங்கமையுங்கள். மீண்டும் அந்த எழுத்துக்களை தருகின்றேன். கோனா, கோனா இட்டன்னா, இன்னா இரண்டு சுழி, மூணா ரையண்ணா. இந்த ஆறு எழுத்துக்கள், ஆறு இல்லை ஐந்து எழுத்துக்கள், என்ன ஐந்து எழுத்துக்கள் நான் தான் உண்ட கூட்டி சொல்கிறேன். கோனா இட்டன்னா, இன்னா இரண்டு சுழி, இன்னன்னா, மூணா ரையண்ணா. இந்த ஐந்து எழுத்துக்களையும் ஒழுங்கமைத்து இணைந்து கொள்ளுங்கள். சரி, நாங்கள் வந்திருக்கும் நீர்களை பார்க்கலாம் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்கள்.
2: அந்த நாலாவது எழுத்தும் நீங்கள் டைனம் சொன்னீங்கள்.
0: ஆமாம், நாலு சொன்னா நான் டைனம்.
2: முட்பாதியா பிட்பாதி?
0: பிட்பாதி.
2: அப்ப அதுவும் லானா தான் வருமா?
0: இல்ல இல்ல, அது லானா வராது. அப்ப உங்களுக்கு தெரியும் லானா வரையில என்ன வரமண்டு?
2: வானவன்.
0: கேள்வி முடிஞ்சது. தொடர்ந்து வாய்வர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: அந்த இது சேர்க்க முடியும், சேர்க்க முடியலன்னா நெய்யெழுத்து கடைசியில வரா வரும் சொல்லு பிழைக்குதே.
0: மெய்யெழுத்து போடாதீங்க, கடைசியில போடாதீங்க. ரெண்டையும் இடையில போடுங்க. சரியா,
3: மகிழ்ச்சியுடன்
0: உங்களையும் பெண்ணாக காட்டக்கூடியது. அப்ப உங்களுக்கு அதுலயே வந்து உங்களுடைய தரவுல கொஞ்சம் பொருத்தம் இருக்கு என்ன? மூன்றெழுத்துல. சரி, நீங்க கேளுங்க கல்விய.
3: அதாலதான்
0: உங்களுக்கு அந்த தரவுல பெண் வந்து பெண்ணாக காட்டக்கூடியது.
3: அதனால
0: இல்லன்னா அவன் சேர்த்து அழகான ஒரு பேர் ஒன்று உருவாக்குங்க.
3: தெரியலையே. ரெண்டு தரணும் முயற்சி செய்ய முடியல. பாப்பமா
0: நன்றி,
3: இப்ப கிடைத்தா இணைந்து
0: கொள்றேன். நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். நன்றி, நன்றி இல்ல, வணக்கம் சொல்லுங்க.
4: மொத்தம் எத்தனை? ஆறு எழுத்து.
0: ஆமாம், ஆறு எழுத்துக்கள். உங்களுக்கு மூன்று எழுத்து இப்ப தெரியும், என்னண்டு மற்ற எழுத்துக்கும் எல்லா இனமும் தெரியும்.
4: குளம் எழுத்து திருப்பி சொல்லுங்க.
0: குளம் எழுத்து வந்து கோனா, இட்டன்னா, இன்னா, இரண்டு சுழி, மூணா, ரையண்ணா. ஏனோ சேக்கிய கஷ்டமா இருக்கு அப்படி. அதானே
4: கோனா இட்டனா இன்னா.
0: ஓ,
4: பெரிய இல்ல, நமக்கு கேள்வி பாப்போம்.
0: ம்,
4: கடைசி எப்போது கேக்கிட்டேன்னா மெய்யெழுத்து என்ன மெல்லினம்.
0: ஓ,
4: அது வந்து முற்பாதிக்கவரோ பிற்பாதிக்கோ?
0: அது வந்து பிற்பாதி.
4: இன்னொரு கேள்வி, அதுக்கு முந்தி எனக்கு அஞ்சாவது எழுத்து என்ன இனம்?
0: ஐந்தாவது எழுத்து வேலினம். அந்த எழுத்து எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு தேடுங்க, அப்போ உங்களுக்கு இலகுவாக இருக்கும். உங்களுக்கு முதல் தெரியும், என்னென்ன மகள் அண்டு இருக்குது. நன்றி, தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம்.
5: வணக்கம் மேம்மா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
5: நான் சொல்றேன், மங்கையர்கரசி.
0: மங்கையர்கரசின்னு சொல்றீங்களா? இப்ப இதுல கண்டுபிடிச்சிருக்கு நான் மூன்று எழுத்து.
5: நான் சொன்னது தப்பா?
0: ஓ, நீங்க சொன்னா தப்பு. ஏனென்றா அதுல இருக்கு மகள் அண்டு இருக்குது முன்னுக்கு. மகள். அப்ப அந்த மகளோட அங்கால உங்களுக்கு மூன்று எழுத்து நீங்க சேர்க்கணும். சேர்த்து தான் அந்த எழுத்து, அந்த பேரை வந்து கண்டுபிடிக்கணும். அது பெண்களுக்கான பேர் தான். நீங்க இப்ப மங்கையர்கரசி சொன்ன மாதிரி தான் இது.
6: கிடைக்கதே இல்லை. மகள் வதனியோட வந்து நிக்கிறேன்.
0: மகள் வதனியோட நிக்கிறீங்களா?
6: மலர்ந்த முகத்துடைய மகள் என்றது மகளிர், அது பூ மலர் மலர்ற மாதிரி. மகள் என்றது ஒரு அழகு.
0: மகள் என்றது மகிழ்ச்சியை தானே குறிக்குது.
6: வதனி என்றது முகம், மகள் மலர்ந்த முகத்தை உடையவர்.
0: பேரணைச்சு சந்தோஷம் வைக்கிறது மகள் வதனியா இருக்கணும். சில
6: விளாது
0: அந்த குளம் எழுத்தா? இல்ல இல்ல, அப்படி இல்லாம இல்லையே. இது போத்துக்கல்
6: என்றது ஒரு போத்துக்கல் நாட்டின் ஒரு வரலாற்று சிறப்பு.
0: என்ன சொல்லு, என்ன சொல்லு கண்டுபிடிச்சீங்க?
6: கோட்முன்றை.
0: அது நீங்க சொல்லு தவறு.
6: பொத்துக்கல் நாட்டில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நகரமாம். இங்க ஒரு கோயம்பேடு என்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்காம். மற்றது இலங்கையின் தற்போதையான கொழும்பு என்ற பெயர் போத்துக்கீஸ் இலங்கைக்கு வந்தபோது அவர்களின் இந்த பழைய நகரான கோட்முன்றையை என்பதை நினைவூட்டும் விதமாகவே உருவானது என்ற ஒரு வரலாற்று கருத்தும் நிலவுகிறது.
0: அப்ப அதுவும் போத்துக்கல் தான் வச்ச, போத்துக்கீசியர் போத்துக்கீசியர் வச்சவன்
6: தான்
0: சொல்லுறாரு.
6: கருத்தும் இருக்குதா?
0: அந்த
6: கொன்னண்டு தொடங்குமா?
0: இல்ல
6: நன்றி,
0: நன்றி, நன்றி. உங்களுக்கு பாராட்டுக்கள் அந்த மகள் வதனிக்கு. நன்றி. சரி, வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
7: வணக்கம், நல்லண்டிலிருந்து ஜெனி. நலமா இருக்கிறீங்களோ?
0: ஓ, நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள்?
7: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
0: நீண்ட நேரமா முயற்சித்துக் கொண்டே இருந்தீர்களாம்.
7: ஆமா ஆமா, நானும் மகள் வதனியோட வந்தனால் அது போய்விட்டது. நீங்கள் அந்த அந்த குழம்பிய சொல் முட்கொன்று என்று சொல்லி பார்த்து.
0: ஆமா, முட்கொன்று என்பது சரியான சொல். எப்படி என்றா?
7: அது ஒரு புதர் செடி ஒன்று, முள் முட்களால ஆன படர் கொடி என்று இருந்துச்சு. கடலோர பகுதிகளான கூட வளரும், கிட்டத்தட்ட கொன்றை மலர போல இருக்குமா, அதன்ற பூக்கள் எல்லாம் தர விருந்துச்சு.
0: கொன்றையில ஒரு இனம் தான் போல இருக்கு. கொன்றை வந்துட்டு நாங்க நார்மலா கொன்ற மலர் வந்து கணக்கு மருத்துவ குணங்கள் கொண்டது தானே. இது வந்து ஒரு முட்கொன்று என்று நீங்க சொல்றது வந்து கொடி என்று சொல்லித்தான் குறிப்பிடுகிறார்கள்.
7: ஆமா, கொடி என்று அந்த கூட கடலோர பகுதிகளோட வாழ்மா வந்து இருக்குது. ஒரு
0: கலக்கு
7: சொல்லி பாக்கட்டா?
0: ஓமம் சொல்ல.
7: நன்றி. கணக்கு முறை சொல்லி பாக்கிறேன். 100 தரம் உண்டு 300, 10 சக 2 12, அந்த 12 10 பிரிக்கணும்டா 120.
0: ஆமா,
7: 120 ல இருந்து 5 கழிச்சோம்டா 115.
0: அரைவாசி மேல எடுத்துதான்
7: எடுத்திருக்கிறேன்.
0: அடுத்த தடவை அடுத்த முறைய
7: 10 ல இருந்து 10 கழிச்சோம்டா 8,
0: ஓம்
7: அந்த 8 அடுத்த 10 பிரிக்கணும்டா 80, 83 அந்த 83 5 பிரிக்கணும்டா 415.
0: அப்ப அந்த 100 என்ன சொன்னீங்க?
7: ஓ, நீங்க அந்த 100 விட்டுட்டேன், அந்த 100 விட்டுட்டேன் போச்சு. சரி, அப்ப மீண்டும் அந்த 100 எங்கேயோ விட்டுட்டேன், தவறு விட்டுட்டேன்.
0: திடீர் பணக்காரர் சிலருக்கு கை கொடுப்பது கொடுத்தது திடீர் பணக்காரர் சிலருக்கு கை கொடுத்தது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 7 எழுத்துக்கள் கொண்ட சொல்லு.
7: சொல்லுவீங்களா? மெய்யெழுத்துக்கள் இருக்குதா?
0: இருக்குது, 2.
7: 2 மெய். வல்லினத்துல முற்பாதியா பிற்பாதியா?
0: பாதி.
7: கானாவா சானாவா?
0: சானா. சானா,
7: சானா.
0: இன்னும் ஒரு கள்ளி.
7: குரிலா நடிலா?
0: குரில். குரில்
7: சானாவில குரில். சரி, எந்த தரவு முடிஞ்சது? மீண்டும்
0: இணைகின்றேன். நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வாய்வர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்,
0: வணக்கம், சொல்லுங்கள். கண்டுபிடிச்சீங்களா? மதல் மதல்
8: இல்ல, கண்டுபிடிச்சேன்.
0: என்ன சொல்ல, என்ன பேர் கண்டுபிடிச்சீங்க?
8: மகிழாதினி.
0: நீங்க புது நல்ல ஒரு பேர் ஒன்று கண்டுபிடிச்சு எல்லாம் இருக்கும். யாருக்காவது பேரை பிள்ளை வந்தா
8: அதை கண்டுபிடிச்சிட்டு அதுல டிக்கெட்டான்னு அவ இதா சொல்லி முட்கொன்று ஜெனி கொண்டு போயிட்டா.
0: முட்கொன்று, முட்கொன்று தொடர்பா கொடியன்று தவிர மேற்கொண்டு ஒண்ணும் கண்டுபிடிக்கலாம் இருக்கேன்.
8: சங்க இலக்கியத்துல வந்த தாவர வகையில தான் இருக்குது.
0: சங்க இலக்கியத்துல எங்கேயோ கூறப்பட்டிருக்கிற முட்கொன்றை. மருத்துவ குணம் தொடர்பா எந்த இதுவுமே அதுல தெரியல. மேற்கொண்டு ஒரு தரவும்
8: ஜெனி என்ன முறையில கணக்கு சொன்னவ?
0: அவன் வந்து முதல் சொன்ன அவன் அந்த 100 விட்டுட்டா 2வது தரவுல. முதல் தரவு கண்டுபிடிச்சவா? அதே
8: நினைக்கிறேன்.
0: அத இல்லாம பண்ணிருக்கலாம். அது உடனே வந்துட்டு ஞாபகத்துக்கு வராது.
8: இல்ல, அப்படி செய்துட்டு சொல்லேக்கல, அப்படி சொல்லாம தெரியும்.
0: இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம்.
8: என்னடா
0: பெரியதானந்த
8: சானா வரிசையில புரியலண்ட நீங்க. சானாவிலேயே தொடங்குமா?
0: சானாவிலேயே தொடங்கும்.
8: ரெண்டாவது என்ன இனம்?
0: வேலினம்.
8: அது முன்னுக்கா பின்னுக்கா?
0: முற்பாதி.
8: அது டானா வரிசையில தொடங்குமா?
0: வேறும்.
8: இன்னொரு கேள்வி என்ன? நன்றி, வணக்கம்.
0: நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். ஆமாம், சொல்லுங்கள்.
9: மூணாவும்
0: இருக்குதானே? இப்ப உங்களுக்கு ரெண்டு உயிர்மையும் வந்து முன்னுக்கு போட மாதிரி இருக்கு. நீங்க முதல் முன்னுக்கு கோணாவ போட்டுருக்கீங்க.
9: கோணாவ போட்டு பாட்டியா ஒன்னும் சரி வரையில என்னெல்லாம் சரி வரையில. என்ன சரி, திடீர் பணக்கார சிலருக்கு கை கொடுத்தது.
0: கை கொடுத்ததான், திடீர் பணக்காரர்களுக்கு கை கொடுத்தது.
9: நான் மூன்று கழி வைக்கலாம். நீங்கள் ரெண்டு சொன்னீங்களா?
0: ஆமா.
9: அது கடைசியில இடையில இருக்கு?
0: ஒன்று இடையில இருக்கு, ஒன்று கடைசியில இருக்கு.
9: கடைசியில வர மெய்யெழுத்து என்ன?
0: கடைசியில வர மெல்லினம்.
9: தெரியும்.
0: சரியா? கேட்டுட்டீங்க. நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
10: வணக்கம்.
0: ஆமாம், சொல்லுங்கள்.
10: நாலாவது எழுத்து என்ன இனம்?
0: நாலாவது எழுத்து வந்து இடையினம்.
10: இடையினம்,
0: இடையினம்.
10: முற்பாதியா பிற்பாதியா?
0: முற்பாதி. பிற்பாதி, பிற்பாதி, பிற்பாதி, பிற்பாதியா? மாத்திட்டேன்.
10: சட்ட ஒழுங்களை வைத்துக் கொண்டு இருக்குதானே?
0: பணக்காரனையும் யோசிக்கணும். சரி, வாட்ஸ்அப் ஊடாக, வைபர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம்.
0: சொல்லுங்க.
11: என்னதானா?
0: ஓ, நீங்க தான், நீங்க தான். என்ன செய்தா வந்துட்டு பணக்காரரா வரலாம்? விஷயம் தெரியுது, நேர்மையா வரையலாம் தெரியுது. ஏழு எழுத்து. அப்ப மிச்சம் நாலெழுத்து சேர்த்து நல்ல சொல்லாக்குங்க. அவியலுக்கு பொருத்தமா? திடீர் பணக்கார அவியல் என்ன சொல்லவில்ல, நீங்களும் திடீர் பணக்காரி தான்.
11: சட்ட விரோதம்.
0: அடுத்த ஆள் இப்ப பதிலோட இப்ப என்ன பேசி கொண்டிக்க போறா? சரி, நான் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரபடியா சரியான பதில் சட்ட விரோதம்.
11: ஓகே, நன்றி.
0: நன்றி, நன்றி, பாராட்டுக்க. சட்டவிரோதம் என்பது சரியான பதில். திடீர் பணக்காரர் சிலருக்கு கை கொடுப்பது, கை கொடுத்தது. சட்டவிரோதமா தான் பணக்காரர் சிலர் திடீர் பணக்காரர் வரன்னா நேர்மையா வரையலாம் வர முடியும். இங்க கணக்கு பணக்காரர் அப்படித்தான் நன்றி நன்றி உங்களுக்கும் பாராட்டுகள்
12: நன்றி.
0: சரி நாங்கள் அடுத்த வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கின்றார். வணக்கம்
13: வணக்கம்
0: ஆமாம் சொல்லுங்க.
13: இந்த கணக்கு முறைன்னு சொல்லி பாக்குறேன்.
0: ஆமா
13: சற்று போய்விட்டதானே. 10 2 12 12 மூன்றால பிரிச்சமெண்டா 4 4 இருக்கிற 100 பிரிக்கணும் என்று சொன்னா 400
0: 10 5 15 15 10 5 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 15 அப்ப அந்த 810 வந்து ரெண்டு ஆள பிரிச்சேன் சொல்லிச்சோம்னா 405. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒரு 10 இல்ல, இன்னும் ஒரு 10 இருக்கு மிச்சம்.
13: ஒரு 10 இருக்கு, அதை கூட்டணும் 115. சரியா.
0: அப்ப எனக்கும் ஒரு பாராட்டு பாத்தீங்களா, யாருமே காந்தி போல முறை வந்தும் இந்த முறையும் கொஞ்சம் சொல்ல இல்ல.
13: ஆமா, பாராட்டுகள். நன்றி
0: நன்றி நன்றி, உங்களுக்கும் பாராட்டுகள். நன்றி
13: நன்றி
0: நன்றி, வணக்கம்.
13: நன்றி
0: நேரம் சரியாக 6:26 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் எண்ணுமளத்தின் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். எண்ணுமளத்தின் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள், செயமடுத்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய எண்ணுமளத்தும். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழொலியோடு. நன்றி நன்றி, வணக்கம்.
14: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: சிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
2: நேரம் சரியாக 6:29. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி எழும் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் எண்ணும் எழுத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து இடம்பெறுகின்றது டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். இந்த கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வார வாரம் ஒரு சிறுகதை ஒளிபரப்பாகும். அந்த கதையை நீங்கள் கேட்டு அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு அந்த கதை வந்து உங்களுக்கு முதலில் ஒளிபரப்பாகும் பொழுது தலைப்பு இல்லாமல் இருக்கும். அந்த தலைப்பு உங்களுடைய சிந்தனையில் அந்த கதைக்கு நீங்கள் என்ன தலைப்பிடலாம் என்பதையும் நீங்கள் இணைந்து கொண்டு குறிப்பிடலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து இன்னும் உங்களுக்காக ஒரு சிறுகதை காத்திருக்கிறது. அந்த கதையோடு இணைந்திருப்போம்.
3: போய் வா மகன், பத்திரமாக போய் வா, வழி அனுப்பி வைக்கிறாள் செல்லம்மா. மகன் தவமாலன் மீது தாய் செல்லம்மாவுக்கு சொல்லனா பற்று பாசம். தவமாய் தவமிருந்து மகன் தவபாலனை பெற்றவள் அல்லவா செல்லம். 5 பிள்ளைகளை பெற்ற பின் 6 நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் கந்த சஷ்டி விரதம் தொடர்ந்து 5 வருடங்களாக பிடித்து கந்தன்றை கருணையால் தவபாலனை பெற்றவள் அல்லவா செல்லம். மகன் தவபாலனை படிப்பில் சாதனை வீரனாக பார்க்க பேராவல் செல்லம்மாவுக்கு. அன்பு சௌதரிகள் 5 தம்பி தவபாலன் மீது சொல்லனா பாசம். அன்பு சௌதரிகள் 5 தவத்தை பாசத்துடன் வழி அனுப்பி வைக்கிறார்கள். தவபாலனின் தந்தை தலைசிறந்த சிற்ப ஆசாரி. ஆசாரியார் செல்லத்துரியர் தேர் செய்வதில் தலைசிறந்ததோர் சித்தி. யாழ் பிரசத்தில் உள்ள 5-6 சித்திர தேர்கள் செய்து பெரும் புகழீட்டியவர் செல்வாக்குள்ளவர். இலந்தை பழம் போன்ற பேரழகி செல்லம்மா ஆசாரியார் செல்லத்துறையின் அன்பு மனைவி. செல்லத்துறை தம்பதியினருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக 5 பெண் குழந்தைகள். தங்களுக்கு கொள்ளி போட ஒரு மகன் தேவையண்டு வேண்டாத தெய்வங்கள் இல்லை, பிடிக்காத விரதங்கள் இல்லை. 5 வருடங்கள் தொடர்ந்து 6 நாட்களும் தண்ணீர் கூட குடிக்காமல் கந்த சஷ்டி உபவாசம் இருந்து பெற்றவர்கள் அல்லவா புதல்வன் தவபாலனை. தவம் தங்களுடன் தான் இரவில் நித்திரை கொள்ள வேண்டும் என்று 5 சகோதரிகளும் அடம்பிடிப்பு. தவத்தை யார் குளிப்பாட்டுவது, யார் சாப்பாடு தீர்த்துவது என்ற போட்டி அவர்களுக்கு இடையில். தந்தை செல்லத்துரியார் 5 வரை தன் தோளில் பாடசாலைக்கு தூக்கிச் செல்வார். பாடசாலைக்கு சென்ற தன் தவ புதல்வன் எப்போது வீடு திரும்புவான் என்று வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள் செல்லம்மா. தவபாலன் படிப்பில் சாதனையாளன். அவனுடைய ஆசிரியர்கள் அவன் மீது அளவு கடந்த கரிசனை. 5 புலமை பரிசில் பரீட்சையில் யாழ் மாவட்டத்தில் திறமை சித்தி பெற்ற 3 மாணவர்களில் முதல்வன் தவபாலன். பாடசாலைக்கும் ஊருக்கும் பெருமை தேடி தந்த தவபாலனை ஆசிரியர்களும் ஊர் மக்களும் பாராட்டி கௌரவித்தார்கள். விளையாட்டு துறையிலும் தவபாலன் சாதனையாளன். தடகள போட்டியிலும் உயரம் பாய்தல் போட்டியிலும் தொடர்ந்து 5 தவபாலன் முதலாம் இடத்தை தட்டி கொண்டு பெருமை தேடியுள்ளான். பாடசாலை இல்லாத நாட்களில் தவபாலன் தந்தையாருடன் தேர்வேலை நடக்கும் கோவில் தலங்களுக்கு செல்வான். தேரில் உள்ள சிற்பங்களை அவன் சிருட்டிக்கும் திறனுடன் வரைவான். மகனுடைய சிருட்டிக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் பார்த்து தகப்பன் திகைப்படைவார். ஏஎல் தேர்வில் தவபாலன் 4 ஏ எடுத்தான். ஆசிரியர்களினதும் பெற்றோரினதும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து அவர்களது பாராட்டுகளையும் ஆசியையும் பெற்று சாதனையாளனானான். கணிதவியலில் உயர்கல்வியை தொடர்வதற்கு தவபாலன் தனது 3 நண்பர்களுடன் யாழ் நகரில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற உயர்கல்வி நிலையத்துக்கு கல்வி கற்க சென்று வருகிறார். இன்றும் தவபாலன் கல்வி நிலையத்துக்கு புறப்படுகிறான். மகனே தவம், அவதானமாக சென்று வா. அன்பு செல்வத்தை வழியனுப்பி வைக்கின்றார்கள் அன்பு தாய் செல்லம்மாவும் தந்தை செல்லத்துரியாரும் 5 சகோதரிகளும். குடா நாட்டில் யுத்தம் உக்கிரம். குண்டு தாக்குதல்கள், செல்லடிகள், சுற்றி வளைப்புகள், தேடுதல்கள், கைதுகள் அங்கு சர்வ சாதாரணம். யாழ் மக்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். யுத்த காற்றை சுவாசித்தபடியே பதற்ற லையிலும் மக்கள் தங்கள் நாளாந்த வேலைகளை செய்த வண்ணமே இருக்கின்றார்கள். மாணவர்களும் பாடசாலைகளுக்கும் தனியார் கல்வி நிலையங்களுக்கும் சென்று கல்வி கற்று வருகிறார்கள். மகனே, அவதானமா போய் வா. தவபாலனும் அவனது நண்பர்கள் மூவரும் யாழ் நகரத்தில் உள்ள பேர் பெற்ற தனியார் கல்வி நிலையத்துக்கு செல்கிறார்கள். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாச்சந்தி சந்தியின் வடமேற்கு பக்கமாக போல் பெற்ற நாகவிகாரை, விகாரைக்கு எதிர்ப்புறமாக ராணுவ முகாமும் சோதனை சாவடியும். பகலில் சோதனை சாவடியில் கடுமையான உடல் சோதனை, குறிப்பாக மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் கடும் உடல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சிலர் தடுத்து வைக்கப்படுவார்கள். பகலில் சோதனையும் கைதும், இரவில் சித்திரவதை, கூக்குரல் மரண அவஸ்தை, அலறல் மரணிப்பு. ராணுவ முகாமுக்கு எதிரே உள்ள பிரமாண்ட புத்த பகவான் சிலை கண்மூடி தியானிப்பில் சோதனை சாவடியில் ராணுவ முகாமிலும் நடைபெறுகின்ற அக்கிரமங்களையும் அட்டூழியங்களையும் பார்க்க கூடாது என்ற தோரணையில் புத்த பகவான் கண்மூடி தியானிப்பில் இருக்கின்றாரா? அன்று தனியார் கல்வி நிலையத்துக்கு சென்று கொண்டிருக்கின்ற தவபாலனையும் அவனது சகாக்கள் மூவரையும் ஆரியகுளம் சந்தியில் உள்ள சோதனை சாவடியில் தடுத்து வைக்கப்பட்டு உடல் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். காலை 8 மணிக்கு தங்கள் வீடுகளிலிருந்து புறப்பட்ட 4 மாணவர்களும் இரவாகியும் அடுத்த நாளும் மாதங்களாகியும் பல வருடங்களாகியும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி வரவே இல்லை. மகனே போய் வா என்று வழி அனுப்பி வைத்த தாய் தந்தையர் அன்பு சௌதரிகள் அனைவரும் தவபாலனின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். தவபாலனின் தகுப்பனார் செல்லத்துரியர் தனது அன்பு மகனை பார்க்க முடியவில்லையே என்ற கவலையில் தீராத நோயாளியாகி இறுதியில் தன் அன்பு செல்வத்தை பார்க்காமலே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். தாயார் புத்தி பேதலித்து தானின்ற தவ புதல்வனை பார்க்க முடியாத சடமாக இருக்கின்றாள். 5 சகோதரிகளும் கன்னி கலையாமலே கிளமாகி விட்டார்கள். தவபாலனும் 3 நண்பர்களும் எப்போ தங்களது வீடுகளுக்கு திரும்புவார்கள்? தர்மிஷ்டரும் போய்விட்டார். சிந்தனையாளரும் வெற்றியாளராகவும் வந்து போய்விட்டார். நல்லாட்சியாளர்களும் இப்போ வந்துள்ளார்கள். காணாமல் போன தவபாலனும் 3 நண்பர்களும் இனியாவது தங்கள் வீடுகளுக்கு திரும்பி வருவார்களா? புத்தம் சரணம் கச்சாமி.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருக்கும் நேர்களை பார்க்க வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் ஹேமா, நான் நியூஜெரி மகாராஜா கிடைக்கிறேன்.
0: ஆமா, நிலமா இருக்கிறீங்களா?
1: நன்றா இருக்கிறோம். ஹேமா, இந்த கதையை கேட்ட அப்புறம் அப்ப அஞ்சு சகோதரிகள் தாதகப்பன் இவ்வளவு அஞ்சு வருஷம் தவம் இருந்து பெற்ற முதல் தானே தவ.
0: ஆமா, தவபாலன்.
1: தவபாலன் இப்படி எல்லாம் இந்தளவு வளர்ந்து இவ்வளவு கெட்டித்தனமா எல்லாம் பாஸ் பண்ணி இப்ப இன்னும் கடைசியாய் இவ்வளவு காலமும் நீங்க உயிரோட இருக்கிறேன்னு நம்புறது. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த தகப்பனுக்கு வருதனே வந்து அவரும் போயிட்டாரு.
0: என்ன
1: இவ்வளவு கவலை இருக்கும், அந்த கவலையை சொல்ல முடியாது. அப்ப
0: எங்களுடைய நாட்டின் நடப்பு அப்படியே கொண்டு வந்திருக்கிறார் அந்த கதையினுடன்.
1: அப்படித்தானே, அப்படித்தானே அந்த வீட்டுல இருந்து ஜனங்கள் அப்படி ரோட் வழியை திடீர்னு அங்க எங்கட உறவுகள் இல்லாத என்ன.
0: ஆமா, முந்தைய வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள்.
1: என்ன என்ன அலுவலுக்கு போச்சுதோ, பள்ளிக்கூடத்துக்கு போச்சுதோ, வேலையால போச்சுதோ, எது உறவுகள் இந்த பிள்ளைகளை உயிரோட இருக்கிறாங்களா என்ன அதெல்லாம் பைக்கதே எல்லாரும் ஒரு முடிவு காணமனும் தானே. அதுக்கு முடிக்க சொல்றாங்களா அவங்களுக்கு எல்லாம் சுட்டு பார்த்து பேஞ்சு
0: இதே மாதிரியான கணக்க சம்பவம் இப்ப எங்க நாட்டுல வந்து காணாமல் போனவர்களை தேடிக்கொண்டிருக்கிற உறவுகளுடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கலாம். அந்த ஒரு பிள்ளையா இருக்கலாம், ஒரே ஒரு ஆண் குழந்தையை தவற விட்டு இருக்கலாம், அப்படி நிறைய சம்பவங்கள் இதே மாதிரியான சூழலோட இருப்பார்கள்.
1: ஒரே ஒரு பிள்ளையா இருக்கலாம், சரியான கஷ்டப்பட்ட குடும்பமாயிருக்கலாம்,
0: அவர்ல தான் தங்கி இருந்திருப்பார்கள் சில நேரம்.
1: அப்படியா எல்லாரும் நடக்குது. அதே கதையை எழுதுற இந்த கதையை எழுதின அந்த அறிஞருக்கும் நன்றிகளை குடிக்கணும், பாதித்த தர்சனுக்கு நன்றிகளை குடிக்கணும். அதை நீங்கள் அதை நடத்துறீர்கள், அது என்ற கருத்துக்களை கேட்கிறீர்கள். நாங்கள் தெரிஞ்சதை நான் சொல்றேன், நீ வரவே சொல்றதையும் கேட்கிறேன்.
0: ஆமாம், நன்றி நன்றி அம்மா,
1: வணக்கம்.
0: ஜோய்ஸ்ரீயம் அவர்கள் இணைந்திருந்தார், அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைப்பில் வந்திருக்கின்றார். வாட்ஸ்அப் ஊடாக வணக்கம்.
2: வணக்கம் அன்பான ஹேமா, அன்பா வாழ்த்தி வரவேற்றி கொண்டு.
0: உங்களுக்கும் இந்த மாலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: வாழ வணக்கம். நலமா இருக்கிறேன் அம்மா. நன்றி நன்றி. அது அம்மா சொன்னதுகள் கொஞ்சம் எனக்கு கேட்கல, என்ன நான் என்னுடைய வேடியோ குறைஞ்சு
0: விட்டுட்டேன்.
2: அப்ப நீங்க கதைக்கிறதா பாருங்க. அந்த காலத்துல இதான் நடந்தது அம்மா. என்னண்டே இப்படிதான் நாமி சுத்தி இருக்கிறாங்க பார்க்க பயத்துல உண்மையாவே அதுக்கு என்ன புலியாக அவர்களோடு சேர்ந்து இருத்தவர்கள் உங்களை கண்டுட்டு ஓடி அவங்க நான் கண்டுட்டு ஓடினா அவங்களுக்கு பிடிக்காது
0: என்ன
2: தெரியும் இல்லையாது. அப்ப எங்கட வீட்டு அந்த ஆரியோளத்துக்கு கொஞ்சம் தள்ளிஞ்சால வேற தானே எங்கட வீடு. அப்போ என்ன எங்கட சின்னம்மா அந்த மகன் படா ரெண்டு ஓடி வந்து உள்ளுக்குள்ள டக்குன்னு பூந்து வீட்டுக்குள்ள டேங்க், தங்கச்சின்ற வீடு ஓ வீட்டுக்குள்ளுக்கு டேங்க். அப்ப உள்ள டேங்குக்குள்ளவே தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. அவங்க ஓடி வந்ததுதான் வந்து அவங்களுக்கு எங்க போன ஒழுங்கைக்குள்ள வந்து வந்ததானே அவைகளுக்கு புது இடங்களா இருக்கும். கீழே ஓடி வந்து ஒரு ஆள் அதுக்குள்ள போயிடுச்சு தண்ணிக்குள்ள வந்து எல்லா உடம்பும் வீடு ஊடா செக்கி நடக்குது. தங்கச்சி சொன்னா என்ன அதுக்கு டேங்க கவனிக்க இல்லை, டேங்க் வெளியில இருந்தா இப்ப நான் பார்த்திருப்பாங்க உள்ளுக்குள்ள அந்த டேங்க் இருந்தபடியா உயிர் தப்பினேன். அதான் பேர்ந்து ஒரு இதுல தவறிட்டேன், வேறமா வீரன்
0: போயிட்டேன்.
2: அப்படி பல பல கதைகள் ஈவன் அவங்க மறைக்கவே ஒரு மனசுக்குள்ள ஒரு டென்ஷன் வந்துடும், முழுக வேண்டி இருக்கும், பதட்டம் இருக்கும். அது ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள்ன்ற உடனே என்ன மெக்ஸாவா பயன் பெறும் என்ன.
0: காணாமல் போனதுன்றது அந்த ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அது தொடர்ல இருக்கு, தொடர்ந்து இருந்தோண்டே இருந்தது
2: அதுதான். ஆனா இப்ப இந்த காலத்துல இப்பதான் நடந்து கொண்டிருக்கு. நல்ல நேரத்துல அந்த கதையை தர்சன் கொண்டு வந்து வாசிச்சது நல்லதா போச்சு. காணாமல் ஆக்கப்பட்டவே பெற்றின நாளா இப்ப இவ்வளவு எல்லாம் செய்து கொண்டு இப்ப
0: காணாமல் போன உறவுகளுடைய இயக்கம் வந்து இப்ப தங்களுடைய உறவுகளான்ற அந்த என்னன்னு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு
2: 82 88
0: தொடர்ந்து
2: பணம் இல்லையா வெளிநாட்டுல இருக்கிறவங்க காசு கொடுத்து கிண்ட பொடிக்கிடுவீங்க அப்படி உதவி கேட்டா கூட செய்யறது காக்கல் இருக்கீங்க ஓபன் பண்ண ஒடிக்கிட்டா கணக்க வரும் லட்சக்கணக்காக மாறலாம். எனவே மேலே அந்த ஒரு அருமையான கதை ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆண் பிள்ளைக்காக விரதம் முடிக்கிறதுன்றது ஒரு அந்த காலத்துல இருந்து அதிகமா எல்லாருக்கும் இந்த ஒரு
0: கந்தஷ்டி விரதம் வந்து பிடிக்கிறார்கள்.
2: சஷ்டியில விரதம் இருந்தால் அதுதான் அந்த இது சஷ்டியில இருந்தால் அகப்பையில சட்டியில இருந்தா பானையில வேணும்னு சொல்ற மாதிரி அதுக்கு உண்மையான கதை இந்த சஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பையாக அந்த அக கருப்பையில புள்ள தங்கும் என்றதான் அந்த காலத்துல சொன்னது. அது உண்மை. நானும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் ரெண்டாவது பிள்ளை ஆம்பளம் முதல் பொம்பளை பிள்ளைன்னு பெண்களே சொல்லிக்கணும் பொம்பளை பிள்ளை பிச்சுட்டா பொம்பளை பிள்ளை பிச்சு
0: அது இப்ப எல்லாம் இல்ல. உண்மையில இப்ப வந்து பொம்பளை பிள்ளைகள்ன்றது வந்து நீங்க என்னதான் எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அது ஒரு வீட்டு ஒரு சந்தோஷம் வந்து அதுலதான் இருக்கு.
2: அவர் லட்சுமி கரமாவும் அவர் நல்லா இருக்குமே ஒரு பொம்பளை பிள்ளை ஓடி திரிஞ்சு சிரிச்சு அன்றைக்கு காப்பு போட்டு கூட காய்
0: நடுக வீட்டுல இருந்தாலும் அந்த பொம்பளை பிள்ளை வீட்டுல போயிட்டு வீட்டுக்குள்ள வரைக்கும் அது ஒரு ஒரு சந்தோஷம் உண்டு. அது வேற என்னன்னு தெரியல. அந்த பொம்பளை பிள்ளைன்றது ஒரு தனி இது
2: அது ஒரு இது இருக்கு. ஆனா என்னன்னா பெண்களை பெற்று அம்மாவும் மாமியாரும் யாரும் பொம்பளை பிள்ளை ஆஹா அப்படின்னு சொல்லி ஒரு இழுக்கிற விடுவதான் இப்பவும் இப்பவும் ஒரு சிலர்கிட்ட இருக்குது.
0: எடுத்து வைக்க விட மாட்டார்கள். பிறகு இப்ப எனக்கு கூட முதல்ல 2 மாடனோட எங்கட வீட்டுல எல்லாரும் நேத்தி வச்சிருந்தார்கள் பொம்பளை பிள்ளை ஃப்ராக் கோணுமென்று.
2: அக்கா பிறந்தவன் 9 வயசு அவருக்கு அக்டோபர்ல அப்ப அந்த இடத்துல சில யார் பொம்பளை பிள்ளை வேணுமென்றிருப்பவன் சில ஆம்பளை பிள்ளை வேணுமென்றிருப்பவன் பாருங்க அவர் சொல்லியிருக்கிறேன் கொல்லி வைக்கிறதுக்காக தானங்களுக்கு பேர் சொல்ல வேணும் கொல்லி வைக்க வேணும் என்று விரதம் இருந்து எடுத்து கடைசி அந்த பிள்ளையில காணி
0: என்ன பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைகள்ன்றது ஒரு வேற
2: வேற நிச்சயமா என்ன பிள்ளையோ ஏதோ ஒரு தாக்கி ஒரு பிள்ளை ஒரு ஒரு பெண் வந்து முழுமை அடைகிறது ஒரு பிரசவத்தின் பொழுது ஒரு முழுமையான பெண்ன்றதை அடைகிறது. அப்போ அப்போ அது அது எல்லா பெண்களுக்கும் அது கிடைக்க வேணும் இல்லாவிட்டால் எத்தனை பேர் வேதனையோடு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். எனவே அப்படியான ஒரு முழுமையடைந்த ஒரு பெண்ணுண்ட பிள்ளை பிள்ளைகள் இப்படி போன இடத்துல காணாம போக ஒரு வேதனை தான். அந்த காலத்துல எல்லாம் இந்த சொல்லாமல் இவர்களிட போய் இயக்கத்துல சேர்றதுக்கு பள்ளிக்கூடம் போறோம்ட்டு போயிட்டு பெண் அப்படியே போயிடுவினோம் பெண்ணிடவும் சைக்கிளும் லெட்டரும் லெட்டரும் வீட்டு வாசல்ல உணர்ந்து வச்சுட்டு போயிடுவினா.
0: இதுல என்ன சொல்லிட்டோம்னா இந்த காணாமல் போறன்றது அந்த வழி வந்து அந்த உறவுகளை கொடுத்தவர்களுக்கு தான் தெரியும். உண்மையில இப்ப ஒரு பிள்ளை வந்து இல்லைன்றது வந்து இன்னொன்று அந்த கவலை உண்மையில அந்த இழப்பு அந்த இடைவெளி வந்து நிரப்ப முடியாத ஒன்றுதான். அது அவர்கள் வந்து அவர்கள வாழ்ற காலம் முழுக்க அது ஒரு இதுதான். என்றாலும் இந்த காணாமல் போறது என்றது இன்னும் அதை விட ஒரு கொடுமையான விஷயம். அது இருக்குதா இல்லையா என்ன மாதிரி இருக்குது அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது என்றது ஒவ்வொரு நிமிடமும் அது ஒரு வேதனையான விடயம்.
2: ஆனா உண்மையிலேயே அவையில் என்ன செய்யணும் பெற்றோருக்கு எடுத்து கடிதம் எடுத்தோ இல்லாடி அட்ரஸ் வாங்கி போய் பெற்றோர்கிட்ட வேற எடுத்து வச்சிருக்கிறோம் அடைச்சு வச்சிருக்கிறோம் கூட சொல்லாம இப்படி செய்யறது ஒரு கெட்டி ஒரு தப்பான அந்த காலத்துல அப்படித்தானே நாங்கள் இப்படி இவ்வளவு எத்தனை பேர் அப்படி இழந்து போயிட்டு நாங்க இருக்கிறோம் இந்த பிள்ளையில காணியில என்று இறந்தவர்கள் இப்ப கூட எத்தனையோ 200 சதத்துக்கு வந்துட்டுது பிள்ளைய காணாமலாக்கப்பட்ட அப்ப மூன்று பேர் இருக்கிறோம் என்று சொல்லினமே இல்லையோ, இது வரைக்கும் அந்த பேர்களையோ ஒன்றும் கொடுக்க இல்லை.
0: மற்றது அந்த வேலையோடையே ஒவ்வொரு பெற்றோரும் இறப்பு வந்து அவர்கள் அந்த தேடலோடையே இறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு உறவுகள்
2: இருக்கிறோம், அதுதான் நான் சொன்னேன். எனவே நாங்கள் இந்த கதைகளை கேட்க இன்னும் கவலையா இருக்கு. அழகாக தேசன் வாசிச்சிருந்தார், அவருக்கு சொன்னா அவருக்கு அது
0: ஒவ்வொரு சம்பவத்தையும் உங்களுக்கு காட்சியா வந்து அவருடைய வாசிப்பினூடாக உங்களுக்கு காட்டுறாரு. கற்பனை பண்றீங்க அந்த நடந்தது, இப்போ ஒரு ஐந்து பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அதை என்ன மாதிரி அவர்கள் வளர்க்கிறார்கள், இப்ப இந்த என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அவர் இழக்கிறார்கள்.
2: நல்ல அழகாக தந்திருந்தார். அந்த ஆசிரியருக்கு வாழ்த்து நன்றி கூறிக்கொண்டு, தவமாய் தவம் இருந்தோ இல்லடி தவம் என்று சொல்லி நான் அந்த தலைப்பை வைக்கிறேன்.
0: தவம் என்று வைக்கிறீங்க, சரி.
2: தவமாய் தவம் இருந்த ஒரு படவும் வந்தது, இது ஒரு தவமா இருக்கு முன்னைக்கிறேன். நீங்க சொல்லி கேட்கிறேன் அம்மா, உங்களுக்கு பாராட்டுகள். எங்களோட இணைந்து கலைத்து உற்சாகம் தருவதற்கு நன்றி.
0: நன்றி நன்றி தரப்பை உங்களுக்கும் நன்றிகள். நன்றி. ஆமா, புஷ்பதி விஸ்வநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து வந்திருப்போர். வணக்கம். ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நீங்கள் நலம் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம் நன்றி.
3: குறைஞ்சா
0: சமாளிக்கலாம் ஒரு மனிதரால, ஆனா கூடுறத சமாளிக்க முடியாது.
3: சரியோ
0: தொடர்பானவர்களுக்கு அந்த விளக்கம் தெரிஞ்சிருக்கு. விளிம்புகளுக்கு கொடுப்பார்கள்,
3: பாசம் தலைப்பு வைக்கிறேன். பாசம் வந்து வைக்கிற இந்த கதைக்கு பேரழி, அத்தோட இந்த காணா போன விஷயங்கள் பற்றி தான் அனைவரும் அந்த கதை சுத்தி கொண்டு போறது. காணாத போன பற்றி தானே இருந்தீர்கள். இப்ப என்ன சொல்றா, அவர் இந்திய ராணுவம் பயிற்சி கொடுத்து அந்த இந்திய ராணுவம் ஒரு தேசிய படை போலீஸ் உண்டாக்கினது. அந்த நேரத்தில் அவர் கொஞ்ச நாளே அந்த இலங்கை ராணுவம் இந்திய ராணுவம் போன அப்புறம் இலங்கை ராணுவத்தை பிடித்து கொண்டு போனவர்கள் இத்த வரைக்கும் ஆளில்லை. இன்னொரு இடத்த அவர் அவர் ஓடி இருக்கிறார், காவல்துறை திரட்டி கொண்டு போய் ஒரு வீட்டை சுத்திட்டாரு. அவர் ஒரு முருங்கை கந்து முறிஞ்சிருக்கு, முருங்கை கந்து. அப்ப சொல்லிவிட இதுக்குள்ள நாடு இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள இருக்கு ஒரே புரியன் பெட்டாக்களோட பிடிச்சிருக்காங்க. அவர் பிடிச்சி விட்டேன் அந்த கால் இருக்கு தானே, முக்கியமா பெத்தும் கடைசியா அந்த இப்ப கூட நீங்களும் சொல்லியிருந்தீங்க, பெற்றோர் போராடி கொண்டிருக்க காலநிலையிலே காலம் ஆகிறார். என்ன
0: அவர்கள் வந்து அறவாசி அந்த இப்படியான சூழல்ல அவர்கள் நோயாளி ஆகிவிடுவார்கள். இப்ப ஒரு ஏக்கம் அந்த பிள்ளைகள் இல்லையேன்னு சொல்லி அலைஞ்சு அந்த அதோட இப்ப அந்த சூழல்ல ஒவ்வொரு நாளும் தேட அந்த ஊர்வலம் இந்த ஊர்வலம் அதுக்கான அந்த நீதியை கேட்கறதுக்கு அலைஞ்சோண்டே திரிகிறார்கள். சில நேரம் பிள்ளை இல்லையன்றது அவர்கள் உள்மனதுக்குள்ளோன்னு சொல்லி தெரிஞ்சா கூட வந்துட்டு இதுக்கான போராட்டத்துல பங்கு பெற்றாமலும் இருக்க முடியாது.
3: அந்த பங்க பெற்று போயிருக்குள்ள இன்னும் கூடுதல் அவருக்கு சும்மா நிலைமைய விட இப்ப வீட்டுல போராட்டம் முடிஞ்சு வீட்டை போய் இருக்கிற விடக்கேமா அந்த போராட்டம் வந்து நிக்க இன்னும் பாதிப்பு ஏற்படும். என்ன மற்றவர்கள் கதைக்கிறது என்ன அப்படியா அப்படியான்னு கேட்பார்கள். அப்படி என்ன அப்படி என்னன்னு கேட்கும் போதே அவர்களுக்கு இன்னொரு மன தாக்கம் ஏற்படும். என்ன அதாலையும் நோய் வாய்ப்பட்டுக்கான காரணங்களும் இருக்கின்றது கேமா. அன்பை கூறிக்கொண்டு நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தொடர்ந்து மற்றோடு கதை வாசித்ததுக்கு கதை தர்சனுக்கு தர்சனம் என்ன விட நல்லா வாசிப்பான ஒருத்தரும் அப்படி வாசிக்கிறாரு இல்லையா எங்களுக்கு அவருக்கும் பாராட்டு கூறிக்கொண்டு நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து வளர்ந்தது உங்களுக்கும் பாராட்டுகள் கேமா. நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம்.
0: நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி. ஆமாம் பார்த்திவரன் இணைந்திருந்தேன். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு கதை ஒலித்திருக்கின்றது. அந்த கதை தொடர்பான கருத்துக்களோடு நேர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்து கொள்ளும் நேர்கள் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள்.

0: சரி, நான் அந்த கதையை வந்து இந்த தலைப்போடு வந்து ஒளிபரப்பு என்றே அதை கேட்டுவிட்டு மீண்டும் யாராவது இணைந்து கொள்ள விரும்பினால் இணைந்து கொள்ளுங்கள். இந்த கதையை நான் மீண்டும் உங்களுக்காக ஒளிபரப்பு என்றேன். அந்த கதையினுடைய தலைப்பையும் கேளுங்கள். அந்த தலைப்போடு இந்த கதை உங்களுக்காக மீண்டும் ஒளிபரப்பாகிறது.
1: காத்திருப்பு. போய் வா மகன், பத்திரமாக போய் வா, வழியனுப்பி வைக்கிறாள் செல்லம்மா. மகன் தவபாலன் மீது தாய் செல்லம்மாவுக்கு சொல்லனா பற்று பாசம். தவமாய் தவமிருந்து மகன் தவபாலனை பெற்றவள் அல்லவா செல்லம். 5 பிள்ளைகளை பெற்ற பின் 6 நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் கந்த சஷ்டி விரதம் தொடர்ந்து 5 வருடங்களாக பிடித்து கந்தன்றை கருணையால் தவபாலனை பெற்றவள் அல்லவா செல்லம். மகன் தவபாலனை படிப்பில் சாதனை வீரனாக பார்க்க பேராவல் செல்லம்மாவுக்கு. அன்பு சௌதரிகள் 5 தம்பி தவபாலன் மீது சொல்லனா பாசம். அன்பு சௌதரிகள் 5 தவத்தை பாசத்துடன் வழியனுப்பி வைக்கிறார்கள். தவபாலனின் தந்தை தலைசிறந்த சிற்ப ஆசாரி. ஆசாரியார் செல்லத்துரியர் தேர் செய்வதில் தலைசிறந்ததோர் சிற்றி. யாழ்பிரசத்தில் உள்ள 5-6 சித்திர தேர்கள் செய்து பெரும் புகழீட்டியவர் செல்வாக்குள்ளவர். இலந்தை பழம் போன்ற பேரழகி செல்லம்மா ஆசாரியார் செல்லத்துறையின் அன்பு மனைவி. செல்லத்துறை தம்பதியினருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக 5 பெண் குழந்தைகள். தங்களுக்கு கொள்ளி போட ஒரு மகன் தேவையண்டு வேண்டாத தெய்வங்கள் இல்லை, பிடிக்காத விரதங்கள் இல்லை. 5 தொடர்ந்து 6 நாட்களும் தண்ணீர் கூட குடிக்காமல் கந்த சஷ்டி உபவாசம் இருந்து பெற்றவர்கள் அல்லவா புதல்வன் தவபாலனை. தவம் தங்களுடன் தான் இரவில் நித்திரை கொள்ள வேண்டும் என்று 5 சகோதரிகளும் அடம்பிடிப்பு. தவத்தை யார் குளிப்பாட்டுவது, யார் சாப்பாடு தீர்த்துவது என்ற போட்டி அவர்களுக்கு இடையில். தந்தை செல்லத்துரியார் 5 வகுப்பு வரை தன் தோளில் பாடசாலைக்கு தூக்கிச் செல்வார். பாடசாலைக்கு சென்ற தன் தவ புதல்வன் எப்போது வீடு திரும்புவான் என்று வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள் செல்லம்மா. தவபாலன் படிப்பில் சாதனையாளன். அவனுடைய ஆசிரியர்கள் அவன் மீது அளவு கடந்த கரிசனை. 5 புலமை பரிசில் பரீட்சையில் யாழ் மாவட்டத்தில் திறமை சித்தி பெற்ற 3 மாணவர்களில் முதல்வன் தவபாலன். பாடசாலைக்கும் ஊருக்கும் பெருமை தேடி தந்த தவபாலனை ஆசிரியர்களும் ஊர் மக்களும் பாராட்டி கௌரவித்தார்கள். விளையாட்டு துறையிலும் தவபாலன் சாதனையாளன். தடகள போட்டியிலும் உயரம் பாய்தல் போட்டியிலும் தொடர்ந்து 5 தவபாலன் முதலாம் இடத்தை தட்டிக்கொண்டு பெருமை தேடியுள்ளான். பாடசாலை இல்லாத நாட்களில் தவபாலன் தந்தையாருடன் தேர்வேலை நடக்கும் கோவில் தலங்களுக்கு செல்வான். தேரில் உள்ள சிற்பங்களை அவன் சிருட்டிக்கும் திறனுடன் வரைவான். மகனுடைய சிருட்டிக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் பார்த்து தகப்பன் திகைப்படைவார். ஏஎல் தேர்வில் தவபாலன் 4 பாடங்களிலும் ஏ எடுத்தான். ஆசிரியர்களினதும் பெற்றோரினதும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து அவர்களது பாராட்டுகளையும் ஆசியையும் பெற்று சாதனையாளனானான். கணிதவியலில் உயர்கல்வியை தொடர்வதற்கு தவபாலன் தனது 3 நண்பர்களுடன் யாழ் நகரில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற உயர்கல்வி நிலையத்துக்கு கல்வி கற்க சென்று வருகிறார். இன்றும் தவபாலன் கல்வி நிலையத்துக்கு புறப்படுகிறான். மகனே தவம், அவதானமாக சென்று வா. அன்பு செல்வத்தை வழியனுப்பி வைக்கின்றார்கள் அன்பு தாய் செல்லம்மாவும் தந்தை செல்லத்துரியாரும் 5 சகோதரிகளும். குடாநாட்டில் யுத்தம் உக்கிரம். குண்டு தாக்குதல்கள், செல்லடிகள், சுற்றி வளைப்புகள், தேடுதல்கள், கைதுகள் அங்கு சர்வ சாதாரணம். யாழ் மக்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். யுத்த காற்றை சுவாசித்தபடியே பதட்ட லையிலும் மக்கள் தங்கள் நாளாந்த வேலைகளை செய்த வண்ணமே இருக்கின்றார்கள். மாணவர்களும் பாடசாலைகளுக்கும் தனியார் கல்வி நிலையங்களுக்கும் சென்று கல்வி கற்று வருகிறார்கள். மகனே அவதானமா போய் வா. தவபாலனும் அவனது நண்பர்கள் 3 யாழ் நகரத்தில் உள்ள பேர் பெற்ற தனியார் கல்வி நிலையத்துக்கு செல்கிறார்கள். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாச்சந்தி. சந்தியின் வடமேற்கு பக்கமாக போல் பெற்ற நாகவிகாரை. விகாரைக்கு எதிர்ப்புறமாக ராணுவ முகாமும் சோதனை சாவடியும். பகலில் சோதனை சாவடியில் கடுமையான உடல் சோதனை. குறிப்பாக மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் கடும் உடல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சிலர் தடுத்து வைக்கப்படுவார்கள். பகலில் சோதனையும் கைதும், இரவில் சித்திரவதை, கூக்குரல் மரண அவஸ்தை, அலறல் மரணிப்பு. ராணுவ முகாமுக்கு எதிரே உள்ள பிரமாண்ட புத்த பகவான் சிலை கண்மூடி தியானிப்பில் சோதனை சாவடியில் ராணுவ முகாமிலும் நடைபெறுகின்ற அக்கிரமங்களையும் அட்டூழியங்களையும் பார்க்க கூடாது என்ற தோரணையில் புத்த பகவான் கண்மூடி தியானிப்பில் இருக்கின்றாரா? அன்று தனியார் கல்வி நிலையத்துக்கு சென்று கொண்டிருக்கின்ற தவபாலனையும் அவனது சகாக்கள் மூவரையும்

சொன்னார். புத்தி பேதலித்து தான் என்ற தவப்புதல்வனை பார்க்க முடியாத சடமாக இருக்கின்றாள். ஐந்து சகோதரிகளும் கன்னி கலையாமலே கிளமாகி விட்டார்கள். தவபாலனும் மூன்று நண்பர்களும் எப்போ தங்களது வீடுகளுக்கு திரும்புவார்கள்? தர்மிஷ்டரும் போய்விட்டார். சிந்தனையாளரும் வெற்றியாளராகவும் வந்து போய்விட்டார். நல்லாட்சியாளர்களும் இப்போ வந்துள்ளார்கள். காணாமல் போன தவபாலனும் மூன்று நண்பர்களும் இனியாவது தங்கள் வீடுகளுக்கு திரும்பி வருவார்களா? புத்தம் சரணம் கச்சாமி.

0: இணைந்திருப்பது டியாடி தமிழொலி. தமிழொலியில் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். இந்த கதையை மீண்டும் ஒலித்திருக்கிறது இந்த தலைப்போடு. சரி, வந்திருக்கும் நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜினி அல்வான்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: நான் இதை கிடைக்காததுதானே தெரியும், ரெண்டாந்திரம் போய் கிடைத்த நான் என்னன்னா ஆதரவாக இது கிடைச்சாலும் முதல்ல இதுக்கு சரியா கஷ்டப்பட்டுட்டேன், முறத்தா வந்துட்டேன்னு. என்ன உண்மையிலேயே சிறப்பான கதை, மற்றது இது அந்த இவ்வளோ இதுதான் என்ன
0: அதான் இப்ப
1: நடக்காத வேதனை என்ன சொல்லுங்க பாப்போம். கஷ்டப்பட்டவங்க பிள்ளைகளை பிறந்து அவை வளர்க்குற கஷ்டம் வேற, இப்போ இந்த வளர்ந்து பிள்ளைகள் தாய் அம்மா அப்பாவை பார்க்குற நேரத்தில் இப்படி போயும் அந்த பிள்ளைகள் இல்லாமல் போகிறன்றைக்கு அதை தாங்க முடியாத வேதனை. இங்கே வந்து ஆண்களும் பெண்களும் வந்து சமன், பிள்ளைகள் வந்து இரவேரம் தனியாக போய் வரையணும், விளையும் படிக்க வழியில் இறைக்கணும், எல்லாம் செய்யணும், சாப்பிடணும், அந்த
0: உண்மையில பெண் பிள்ளைகளைதான் விரும்பணும். அதே நண்டு எனக்கு விளங்கல, அங்க இப்ப எங்கட நாட்டை பொறுத்தவரையில
1: குடும்பத்துல வந்து பெண் பிள்ளைகளா சீதனம் கொடுத்து கல்யாணம் செய்யணும்.
0: அந்த ஒரு காரணத்துக்காக
1: இப்ப எங்கட குடும்பத்திலயே எங்கட அம்மம்மா எங்கட அம்மோட சகோதரங்கள் 5 பெண் பிள்ளைகள் பிறந்தா அப்புறம் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது, அப்புறம் 6 பொம்பளை பிள்ளை பிறந்தா அப்புறம் எங்களாவது ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த அப்படி ஆனா உண்மையிலேயே எங்கட அம்மம்மா சொல்றா தான் ஒருத்தருக்கும் சீதனம் வந்து கொடுக்க இல்லையா, எல்லாரும் அந்த நல்ல வேலையா கவர்மெண்ட் வேலை உள்ள ஆக்கள் தான் தாங்கடா வந்து இல்லை ஒரு ஆளுக்கு தானே தைக்கிறவங்க மிஷின் கொடுக்குவா, மூத்தவங்க கொஞ்சம் அந்த வீடு வேண்டைக்கோ கொஞ்சம் உதவி செய்தவா, எல்லாரும் நல்ல நிலையில தான் இருந்தேன்.
0: நீங்க சொல்ற மாதிரி சம்பவங்கள் கணக்க குடும்பங்கள்லாம் நடந்திருக்கு, கணக்க பெண் பிள்ளைகளோட இருந்த எப்படித்தான் சீதனம் என்று கொடுக்காமலே நல்ல நல்ல இடங்கள்ல வாழ்க்கப்பட்டு
1: சரியான கஷ்டம். ஏன்னா அவர் அந்த வீடி கொம்பனி வச்சு நடத்தினவர் வழியா அதால வரும்படி இல்லை, அப்படி இருந்து கொண்டும் சில நேரம் சொல்லுவா தான் முந்தி ஆரம்பத்துல அந்த யாருக்கோ அந்த மடத்துக்கோ என்னத்துக்கோ முடியப்பம் குடியா வச்சு கொடுத்து வித்து தானே மடத்த பிள்ளைகளையாண்டு.
0: இந்த பெற்றோர் வந்து இப்ப வயதான காலத்துல அந்த பெண் பிள்ளைகளிடம் இருந்து கிடைக்கிற அந்த ஆதரவு அனுசரணை வந்து ஆண் பிள்ளைகளிடம் இருந்து, இப்ப ஆண் பிள்ளைகள் பாசமாக இருப்பார்கள் ஆனா அவர்களுடைய சூழல் வந்தவர்கள் அந்த இன்னும் திருமணம் செய்யற அந்த இதுகளால கொஞ்சம் ஒரு அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாது.
1: அம்மா அப்பால பாசமா இருந்தாலும் வந்த மருமக்கள் மேல நாங்க குறை சொல்லல, மருமகள் வந்து நல்லவே மிதிக்கணும் கொஞ்சம் தெரியாத பிள்ளைகள் பேசி அம்மாவை பேசினா அவ தாங்குவா,
0: இல்ல நல்ல பிள்ளைகள் தான் வருகின்றார்கள் ஆனா அந்த உரிமையை அந்த தாய் அந்த பெண் பிள்ளைகிட்ட இருந்து எடுக்கிற அளவுக்கு அவர்கள்ட்ட அந்த நெருங்க முடியாம அவர்களே அந்த அந்த ஒரு ஏதோ என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் வந்து வேற பிள்ளைகள் நல்லா தான் இருக்கும்.
1: என்றாலும் சொன்னா 8 பிள்ளைகளையும் இருந்து ஒரே ஒரு அம்மாட தங்க ஒரு ஆள் தான் வீடு கட்டினவ, 2 அறையில ஒரு அறையில எங்கட அம்மாவோட அம்மாவையும் அவரையும் வச்சிருந்தவ, ஐயாவையும் அவரையும் வச்சிருந்தவ, ஒரு அறைக்கு தானும் 3 புள்ளிகளும் பிரிச்சா வளர்ந்தாப்புறம் 5 பேரும் ஒரு ரூம்லாம் கொடுத்தது. ஆனா ஒரு சகோதரமும் அம்மா ஐயா இருக்கணும்னு சொல்லி ஒரு தரம் உதவி செய்யல, ஆனா தண்டை அவரை வரும்படியில நம்ம தாவ கேட்கவும் இல்லை ஒரு தரட்டையும். அப்படியெல்லாம் நல்ல பாசமா இருந்தது அந்த காலத்திலே என்ன. ஆனா உண்மையிலேயே இந்த கதையை நீ என்ன சொல்லுங்க பாப்போம், ஆம்பளை கஷ்டப்பட்டு அந்த ஆண் பிள்ளைகளை வளர்த்து விடையக்க இப்படி நடக்குதுன்றைக்கு அதை தாங்க முடியாத வேதனை. 5 பிள்ளைகளுக்கு பிற பெண் பிள்ளைகளை பிற இப்படி ஒரு ஆண் பிள்ளை கிடைச்சும் அது என்னடா தவம் இருந்து பேக்கிற இந்த இவர வீட்டுல கணவற்ற வீட்டுல 3 ஆண் பிள்ளைகளை பிற அம்மா சொல்லுவதான ஏதோ முழங்கா அல்லது அரைஞ்சு மடிப்பிச்சு எடுத்து தானே அந்த நாலு பெண் பிள்ளை பிறந்திருக்கும். அப்படி மிதக்கின வேணான்னு சொன்னா உண்மையிலேயே அது வீட்டுல இருக்கணும்.

0: பள்ளியிலும் வேணும்.
1: ஓ, நான் இங்க வந்து உண்மையில நினைச்சது ரெண்டு பெண் பிள்ளை கட்டாயம் வேணும், ஆனா மூன்றாவது பிறக்கிறதா கட்டாயம் ஆண் பிள்ளை வேணும். இந்த ஒரு வீட்டுக்குள்ள எங்கட அண்ணனும் அப்படித்தான் சொன்னோம், தனக்கு ரெண்டாவது மங்களை பார்க்கையும் தனக்கு தனியா ஒரு பிள்ளையா இருந்து மூன்று ஆம்பளை பிள்ளையோட வளர்ந்தது தனக்கு அது கஷ்டமா இருந்தது.
0: உண்மையில இந்த சகோதரங்களும் வேணும், இப்ப ஒரு பெண் பிள்ளை இருந்தா அதுக்கு ஒரு பெண் சகோதரம் இருந்தா அதுக்கு ஒரு நல்ல ஒரு
1: பாசம் இருக்கும்.
0: இல்ல வேணும், அந்த பிள்ளைக்கு தன்னோட வந்து ஒரு ஊரையாடுறது கேரக்கணும் தன்னோட நல்லது.
1: ஆனா நினைச்சு பாருங்க, ஊர்ல அது கஷ்டம் தான், ஆண் பிள்ளைகள் இருந்தா தான் அவளுக்கு தாய் தான் நினைப்பே பாருங்க. எத்தனை ஆண் பிள்ளைகளை பெற்று பிறந்தது, ஆ பிள்ளைகளை எல்லார்ட்டையும் விட்டுட்டு போய் அந்த ஏக்காம இருந்து மற்ற அவங்களை பிடிச்சு கொண்டு போய் எல்லாம் போனாலும் உண்மையிலேயே அந்த அவன் அம்மா அப்பாட அந்த தாங்க முடியாத குடும்பம் ஒருவருக்கும் வேற அது என்ன.
0: உண்மையில இப்ப வந்துட்டு எங்களோட நாட்டுல எவ்வளவோ பெற்றோர் எவ்வளவோ சகோதரர்கள் வந்துட்டு தங்களோட உறவுகள் வந்து இதை விட மோசமான வழிகளோட வந்து இப்ப இந்த கதையில சொல்லப்பட்ட மாதிரி தான்
1: உங்களுக்கு என்ன இந்த பாருங்க செல்லுகள் மட்டும் ஒரு குடும்பத்துல முழு பிள்ளைகளுமே அம்மா அப்பா தப்பி மட கோயில முழு பிள்ளைகளும் அஞ்சு பிள்ளைகளும் இருக்குது.
0: அப்படியும் இருக்குது, மற்ற ஒரு ஒரு பிள்ளைய வச்சு தவற விட்டவர்கள் இருக்கிறார்கள். மற்ற இந்திய நாமி காலத்திலையும் அந்த பெற்றோரை மட்டும் விட்டுட்டு பிள்ளைகளை வந்து கொண்ட சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு.
1: உண்மையிலேயே நான் கொஞ்சம் அந்த தொடக்கத்துல ஆரம்பத்துல இருந்தாலும் வந்துட்டு எங்க அம்மா எல்லாம் சொல்ற கதைகளை பார்த்தால் அது சொல்லிச்சுன்னா தாங்கள் யாழ்ப்பாணம் அங்க யாழ்ப்பாணத்துல இருந்து மடுவுக்கு நடந்து வந்ததாம் வெயில காலி என்ன அவ்வளோ தூரம் நினைச்சு பாருங்க, மடு அங்கே இருக்கு யாழ்ப்பாணம் அங்கே இருக்குது. இந்த அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உண்மையிலேயே இந்த இந்த அந்த வாழ்க்கையில நடந்ததை தான் கொண்டு வந்த அந்த கதை உண்மையிலேயே சிறப்பா இருந்தது. வாசிச்சு தரிசனம் அதே கேட்டு கதைக்கு ஏற்றமே தான் வாசிக்கிறாரு என்ன கேட்டவனுக்கா திருப்பியும் திருப்பியும் கேட்கலாம் போல இருக்கும் அந்த கதைகளை.
0: காத்திருப்பு தான் எங்களுடைய மக்களே கணவருக்கு
1: ஊர்ல சில அந்த அம்மாமார் பார்த்து கொண்டிருக்கணும் உள்ள சில நேரம் வீடு வச்சிரு ஆனா வச்சிருக்க மாட்டாங்களா கொண்டிருக்கணும்
0: ஒவ்வொருவருக்கும் தனக்கு தனக்கு தெரியாத வரைக்கும் ஒரு அந்த உறவுகளுக்கு எங்கேயோ ஓரத்துல இருக்காதா உயிரோட இருந்துராதா இல்லாட்டி என்ன செய்யுதுன்றது அந்த என்னன்னு சொல்லி ஒரு முடிவை வந்து அவர்கள் தீர்மானிக்க முடியாது. இல்ல தங்களோட உறவுகளா இருக்குமா அது கூட ஒண்ணு முடிவெடுக்க இல்லாம இருக்குது.
1: அது சரியான கவலை, அந்த எலும்பு கூடுகள் வர வரைக்கும் இவ்வளவு ஒரு கவலையா இருக்கும். இந்த பிள்ளையரையும் இப்படித்தான் இருக்குமா உயிரோட இருக்குதான்.
0: அதோட இப்ப இந்த குழந்தை பிள்ளைகள் வந்து சேர்த்திருக்கு, தடயங்கள் வந்து பள்ளிக்கூட பேக் வருது, பிள்ளைகளோட விளையாட்டு சாமான் வருது.
1: பிள்ளைகள் நினைச்சு பேரு இத்தனை பிள்ளைகளே பண்ண காணையில காணையிலேருந்து தேர்றது
0: எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இப்ப யாழ்ப்பாணத்துல நாங்க இருந்த அந்த இடத்துல அவர்கள் வந்து அவர்களோட குடும்பம் எல்லாமே இயக்கத்தோட தொடர்பு பட்ட குடும்பமா தான் இருந்தது. அதுல ஒன்று வந்து அவர் இயக்கத்துக்கு போனா அந்த குடும்பமே இல்லை, வந்து ரெண்டோ மூன்று சின்ன பிள்ளைகள் அவரோட மனைவி அந்த குடும்பமே காணையிலேன்னு சொல்லித்தான் சொல்லி நம்ம அப்படியே இல்லை. அத மாதிரி நிறைய குடும்பங்கள்
1: இல்ல அப்படி நடந்திருக்கு என்னன்னு சொன்னா அந்த இயக்கத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு உள்ள போச்சு என்று சொன்னா அந்த குடும்பத்தை இருக்க விடுறாங்களில்ல, எங்கேயாவது கொண்டே இதாண்டாலும் அப்படியும் இருக்கும்
0: அப்படியேதான் பிடிச்சு கொண்டு. அப்ப அந்த ஒன்றுமே இல்ல, அப்ப அது உயிரோட இருக்குதா இல்லையா அந்த பிள்ளைகள் சிலவள எங்கேயும் இருக்குமா இல்லையா அந்த ஏதோ எல்லாமே அந்த ஒரு
1: சொல்லல அவங்களை உண்மையிலேயே சரியான அந்த அதை செய்தவைக்கு அதே நிலைதான் வரும். எவ்வளவு பேரை கொண்டே நீங்க எப்படி கொண்டிருக்கிறாங்கள என்ன அதனால பிள்ளைகள் இல்லையென்று சொன்னா பிள்ளைகள் இல்லையென்ற ஒரு கவலையில இருக்கெல்லாம் பிள்ளைகள் இருந்து கொண்டு நடந்த நாங்களே தாங்க இல்லாம இருக்க அங்க தாய் மரத்தின பிள்ளைகளை கொடுத்துருக்கு என்ன உண்மையிலேயே தாங்க முடியாத கவலை எங்கட தமிழ் குடும்பத்துக்கு என்னங்க. நல்ல ஒரு கதை சிறப்பான கதை, வாழ்த்துக்கள் உங்களுக்கும்
0: வாழ்த்துக்கள்.
1: வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஆமாம், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருந்தால் நான் அந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். தொடர்ந்து நேர்நேரத்துக்கு செல்ல வேண்டியிருப்பதால் இந்த கதையினுடைய ஆசிரியர் கடந்த வாரம் நாங்கள் ஒளிபரப்பாக்கிய அந்த கதையினுடைய அதே ஆசிரியர் அந்த கதை என்னது சரி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இதில் உடனே கதையினுடைய தலைப்பு நீர்வை பொன்னியன் அவருடைய கதை தான் இந்த வாரம் ஒளிபரப்பான இந்த காத்திருப்பு என்ற கதையும் அவருடைய கதை தான். அவர் வந்து ஆமாம் 2020 அளவில் வந்துட்டு அவருக்கு 90 தான் அவர் உயிரிழந்திருக்கின்றார். ஆனால் அந்த 90 வரையுமே அவர் வந்து எழுதி கொண்டிருந்திருக்கின்றார். இப்போ இந்த கதையை இவர் 2020 அவர் உயிரிழந்திருக்கிட்டாருன்னா இந்த காணாமல் போனது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு எழுதப்பட்ட கதைகள் தான், கதைகளோடு சம்மந்தப்பட்ட அந்த போரோடு சம்மந்தப்பட்ட ஒரு கதையாகத்தான் இந்த கதையும் இருக்கிறது. நீர்வை பொன்னியன் அவர் தான் இந்த கதை எழுதியிருக்கின்றார். அவர் தற்பொழுது உயிரோடு இல்லை. நாங்கள் அந்த வகையில் இன்றும் அவரை நாங்கள் நினைவு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்த இந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிக்ஸ் சுவிஸ்
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறவேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.
4: வன்குவருக்கு வந்து 15 போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவனை உள்ளத்துக் கொண்டு
5: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கேன். எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30 அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
6: நிலைய கலி நேரம் மாலை 7:14 அகிராஜ்யத்திலே 6:14.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது. வளமை போல் இன்றும் நேர் நேரம் நேர் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன். நேர் நேரத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக வன்கூவரிலிருந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை தர இருக்கின்றோம். இங்கே வன்கூவரிலிருந்து குணம் அவர்களும் அவர்களது நண்பர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் தரிசன. வணக்கம் நேர்களே. வணக்கம். இலங்கையிலிருந்து இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து இசை நிகழ்ச்சி நடத்தி சென்ற இரவு வெற்றிகரமாக முடித்த திரு வாகேசன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கின்றார்.
0: அவரை வரவேற்று அணைத்துக் கொள்கின்றோம். வாகேசன் அவர்களை வரவேற்று அணைத்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் வாட்ஸ்அப் ஊடாக அவர்கள் வந்திருப்பதனால் இனிய நேயர்கள் தயவு செய்து இப்போதைக்கு அழைக்காதீர்கள். வாகேசன் அவர்கள் வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக உரையாடி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நலத்தோடு இப்பொழுது உரையாட போறீர்கள். வீணை இல்லாமல் இப்பொழுது குரலால் உரையாட போறீர்கள். சரி. ஆகவே எவ்வாறு வீணை என்பது எல்லா விடயங்களிலுமே, அதாவது மகிழ்ச்சிகரமான சம்பவங்களோடு தொடர்புடையது வீணை. அதே நேரத்தில் ஆன்மீகத்திலும் வீணையினுடைய பங்கு தமிழர்களுடைய வரலாற்றோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த வீணையில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது?
2: வீணையில் ஆர்வம் ஏற்பட்டது ஆரம்பத்திலேயே, ஒரு இதுவரைக்கும் எனக்கு விலை காணாத ஒரு கேள்வியை கேட்டீங்க. என்னன்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் ஒரு காலாவத்திய இசையைத்தான் பயின்றேன் ஆரம்ப காலகட்டங்களிலே. பிறகு வீணையில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அது என்ன காரணம்னு தெரியவில்லை. ஒரு ஆர்வத்தினால் நான் இந்தியாவுக்கு சென்று அதை முறைப்படி பயின்றேன்.
0: தாயகத்தில் இருந்தபோதே வீணை தொடர்பாக உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு, அதாவது யாராவது வழிகாட்டி இருந்தார்களா அல்லது அறையாவது பின்பற்றினீர்களா வீணை வாசிக்கக்கூடியவர்களா?
2: நான் மிருதங்கம் கற்றுக்கொண்டிருந்த போது நிறைய கச்சேரிகள் கேட்பேன். அப்ப நிறைய வீணை கலைஞர்கள் இந்தியாவிலே, அதாவது எண்ணற்ற கலைஞர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. அப்ப அவர்களுடைய நிறைய இசை ஆடியோ வீடியோஸ்களை நான் பார்ப்பேன். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நிச்சயமாக ஒரு செல்வாக்கு செலுத்தி இருக்கும் என்னுடைய முடிவில்.
0: திரைப்பட பாடல்களை எடுத்துக்கொண்டால் கூட சில சில பாடல்கள் வீணையை மையப்படுத்திய பாடல்களாக கூட வந்திருக்கிறது. அது இந்த பக்தி பாடல்களை எடுத்துக்கொண்டால் வீணையும் அதில் முக்கியமான வாத்தியமாக இருக்கிறது. எவ்வளவு காலம் நீங்கள் அங்கே கற்றுக்கொண்டீர்கள்? கற்றுக்கொள்ளுகிற போது உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், இதை என்னால் தொடர்ந்து பயில முடியுமா? ஏனென்றால் அவர்கள் வீணையை கற்றுத்தருவதென்பது, கற்றுத்தருவதென்பதை விட நீங்கள் தான் அதை பயிற்சியிலே கொண்டு வர வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். அப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம், அதே நேரம் பொருளாதார ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருந்ததா?
2: என்ன சொல்றது, இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா தான் இருந்தது உண்மையில. ஒரு என்ன சொல்றது, இது தாண்டிலாம் தாண்ட வேணும், இல்லாட்டிக்கு விழ வேணும். இதுதான் அந்த டிசிஷன் மேக்கிங். ஸோ செய் அல்லது எத்து மலி என்ற மாதிரி தான் அந்த கட்டம் இருந்தது. ஏன்னா இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து உண்மையிலே ஒரு பொருளாதார ரீதியிலையும் இதில் வழி கிட்டுமா என்று நிறைய பேர்கள் சந்தேகத்துடன் தான் இந்த துறையில் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில நானும் வந்து அதில இருந்து விலகியவன் அல்ல. பட் இருந்தாலும் என்னுடைய முயற்சி, என்னுடைய குடும்பத்தார், எல்லாருடைய பெரிய சப்போர்ட் இருந்ததால நான் அதை நான் அங்க 6 வருடங்கள் இருந்து பயின்றேன் இசைக்காக. இதுல என்னோட குறிப்பிட வேண்டிய விஷயம் என்று சொன்னால், நான் என்னுடைய 22வது வயதில் தான் அதை நான் வீணையை பயில ஸ்டார்ட் பண்ணேன்.
0: அதாவது வீணையில் வந்து பல்வேறுபட்ட நுட்பங்கள் தெரிந்தால் தான் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
2: நிச்சயமாக.
0: அப்போ அந்த நுட்பங்களை நீங்களாகவே தெரிந்து கொள்ளுகின்ற திறமை இருந்தால்தான் ஒரு சாதனையாளராக வர முடியும். அப்போ அந்த வீணையில் உள்ள நுட்பங்களை எவ்வாறு உங்களுடைய சொந்த முயற்சியினால் கற்றுக்கொண்டீர்களா? மேலதிகம் சொல்லித்தருபவரும் அவர் ஆளுமை உடையவராக முழுமையாக இருப்பார் என்று சொல்லிவிட முடியாது. இந்த சாதனையாளர்களை பார்ப்பீர்களானால் அவர்கள்தான் மேற்கொண்டு தங்களுடைய சொந்த முயற்சியினால்தான் பல பல புதிய விடயங்களை நுட்பங்களை கற்றுக்கொண்டு சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள்.
2: உண்மை. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் விஷயத்தில் 50% 50 இருக்கு. அதாவது குருவினுடைய சரியான வழிகாட்டல் பிளஸ் அவருடைய அந்த பிளெஸிங்ஸ் இல்லாம வந்து நாங்கள் இவ்வளவு தூரம் வர முடியாது. முதலாவது என்றால் எங்களுடைய பாரம்பரியமே வந்து குரு சிஷ்ய பரம்பரை தான். உண்மையில இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கலைகளும் அந்த மாதிரிதான் கலத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இன்றைய வரைக்கும். அது இந்த காலத்துல இன்ஸ்டிடியூஷனல் மெத்தட்க்கு வந்தாலும் இந்த குரு சிஷ்ய அந்த ஒரு உறவுன்றது ஒரு முக்கியமான ஒரு உறவு. அந்த வகையில் என்னுடைய குரு வந்து காரைக்குடி TR சாம்பசிவன். அவர் ஒரு வீண பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய அந்த ஃபிங்கரிங்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு வாத்தியத்துக்கும் வந்து அந்த ஃபிங்கரிங்னு சொன்னால் அந்த எப்படி நீங்க விரல் வச்சு வாசிக்கிறது எல்லா டெக்னிக்ஸும் இருக்குது. ஸோ அந்த பேசிக்கா எல்லாத்தையும் எனக்கு சொல்லி தந்தார். சொல்லி தந்ததுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரியே, அதாவது அவரே எனக்கு சொல்லியிருக்கார், புதுசு புதுசா உங்களுக்கே தோணும், அதாவது நீங்க வாசி பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போகும்போது உங்களுக்கு ஐடியாஸ் வரும், நீங்களே செல்ஃபா டெவலப் பண்ணுவீங்க. ஸோ அவர் சொன்னதை அப்படியே நான் ஒரு தேவ வாக்கா இருக்கு ஃபாலோ பண்ணி நான் பிராக்டிஸ் பண்ணதால எனக்கு இவ்வளவு தூரம் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு.
0: தமிழகத்துல கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் இந்த பயிற்சியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்?
2: நான் வந்து அடையார் இசைக்கல்லூரி, அதாவது அடையார் அரசு இசைக்கல்லூரி, அதுல வந்து நான் 3 ஆண்டுகள் இருக்கின்ற கோர்ஸ், 3 ஆண்டுகள். நான் மேலதிகமா 2 ஆண்டுகள் அந்த இசைக்காகவே இருந்தேன். நான் போய் சேருவதற்கு முன்னாடியே நான் ஒரு 2 ஆண்டுகள் நான் போயிருக்கேன். ஸோ ஆல்டுகெதர் ஒரு 3 அங்கால 2 5 ஒரு 6-7 வருடங்கள் நான் இந்த இசைக்காகவே நான் அங்கே இருந்தேன்.
0: அதை விட நீங்கள் தினமும் எவ்வளவு நேரம் நீங்களாக சொந்த முயற்சியில் பயிற்சி எடுத்திருப்பீர்கள்? தினமும் எவ்வளவு நேரத்தை வீணைக்காக ஆரம்ப காலகட்டத்திலே எவ்வளவு நேரத்தை நீங்கள் பயிற்சிக்காக?
2: கணக்கே இல்லை. அதாவது நான் வந்து ஒரு நாளும் இந்த வீணையை வந்து ஒரு ஸ்டாண்ட்ல வந்து வச்சிருக்க மாட்டேன். ஸோ எங்களோட ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் 2 வீணை இருந்தது. ஆல்வேஸ் ஒரு பாய போட்டு அந்த வீணை வந்து அந்த பாயில இருக்கும், ஒரு துணியால மூடி இருக்கும். எனக்கு தோன்ற நேரம் எல்லாம் இது வாசிக்க பிராக்டிஸ் பண்ற நேரம் என்னவோ அது நான் இது நலுசாவமா இருந்தாலும் சரி என்ன நேரமா இருந்தாலும் சரி நான் அதை அப்படியே எடுத்து பிராக்டிஸ் பண்ணேன். எனக்கு அந்த டைம் எல்லாம் கிடையாது, இவ்வளவு நேரம் டெய்லி இப்படியா நேக்கிற நேரம் எல்லாம் நான் எடுத்து வாசிப்பேன்.
0: முதல்ல நீங்கள் அதாவது வீணைக்கு கட்டாயமாக சங்கீத ஞானம் தெரிந்திருக்க வேண்டுமா அல்லது அனுபவத்தின் ஊடாக அதை ஒருவர் புதிதாக கற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
2: உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா பாட பாட ராகம் மூட மூட ரோகம் இருக்கு. அதாவது நீங்க பாட பாடத்தான் ராகம் சொன்னா நீங்க எதுவுமே இன்னொன்னு சொல்லலாம், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ன்ற மாதிரி எதுவுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு அது வரும். உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்குது அந்த ஞானம் வந்து நேச்சுரலாவே எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஸோ அதை வந்து அந்தந்த துறையில இருக்கிறவர்கள் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல வந்து அவர்கள் வெற்றி பெறுவார். அதுதான் நான் கண்ட உண்மை. பிராக்டிஸ் தான் எல்லாமே. கேட்டு மியூசிக் வந்தா கேட்கணும், நிறைய கேட்கணும், கேட்டு கேட்டு நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்கடா, உங்களுக்கு எல்லா திறமையும் வரும். அது ஆக்சுவலி நான் முன்ன வந்து நான் பாட மாட்டேன் பெருசா. ஸோ வீணை வாசிக்க தொடங்கின பிறகுதான் இப்ப நான் பாடக்கூடிய ஒரு ஒரு நாலேஜும் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அதான் சொல்ல வரேன். ஸோ பிராக்டிஸ், நிறைய கேட்கணும், சங்கீதம் கேட்டா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா செய்யலாம்.
0: முதல் முதல் கச்சேரியே எங்கே ஆரம்பித்தீர்கள்? உங்களுடைய வீணை கச்சேரியை முதல் முதல் அங்கேயே தமிழகத்திலேயே நீங்கள் இருந்தபோது அதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்ததா?
2: ஆமா, அதாவது முதலாவதாக நாங்க ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் தான் செய்யறோம். என்னுடைய வீண கிளாஸ்ல இருந்த ஒரு மூன்று பேர் அவர்கள் சேர்ந்து நாங்க வாசிச்சோம். முதலாவது அனுபவமே நல்ல அனுபவம். பிறகு நாங்க எங்களுடைய கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் போது தமிழகத்திலே ஒரு ஃபேமஸான ஒரு டிவி ஸ்டேஷன் இருக்கு, ஜெயா டிவி என்று சொல்லி, அதுல நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஜர். பிறகு தனி கச்சேரி ஒரு கோயிலே நான் வாசிச்சிருக்கிறேன் தமிழ்நாட்டிலே. பிறகு நான் உடனே 2010 இறுதி ஆண்டில், அதுக்கு ஆண்டின் இறுதி கால பகுதியில் நான் இத கொழும்புக்கு வந்து விட்டேன். அதனால எனக்கு
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள் கொழும்புக்கு வந்துறங்கி
2: கொழும்பு வந்து நான் அங்கேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். அங்கேயே தான் நான் என்னுடைய இசை நான் கச்சேரிகளை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணம், கொழும்பு, இலங்கை ஃபுல்லா எல்லா இடமும் டிராவல் பண்ணி வாசிக்கிறேன்.
0: வீணை கச்சேரி ஒரு குழுவாகத்தான் செய்வீர்களா அல்லது தனித்துவமாக நீங்கள் மட்டுமே கலந்து கொள்வீர்களா?
2: என்னோட பேண்ட் இருக்குது, எனக்கு என்னோட ஃபியூஷன் பேண்ட் இருக்குது. ஸோ எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருக்கும் வாசிக்கிறது.
0: எவ்வளவு பேர் உங்களோட இருக்கிறார்கள்?
2: அதாவது 8 பேர்ல இருந்து கடைசி 3 பேர் வரைக்கும் நாங்கள் போய் வாசிப்போம். V8ல இருந்து V3 வரைக்கும் ஒவ்வொரு பேக்கேஜஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது.
0: எந்த பாடல்களுக்கு முக்கியம் கொடுக்கிறீர்கள் உங்களுடைய வீணை கச்சேரிகள்ல?
2: அது எனக்கு கச்சேரி கேட்கும் போதே அவர்கள் எனக்கு சொல்லிவிடுவார்கள், எனக்கு கொஞ்சம் கிளாசிக்கலா வேணும் என்று கேட்பார்கள். அப்ப அப்படி ஒவ்வொரு ஆடியன்ஸ் அவங்க என்னென்ன தேவைப்பாடு இருக்கின்றதோ அந்த மேலைக்கு ஏற்ற வகையில் நான் வாசிப்பேன். சில ஃபங்க்ஷன்ஸ், இப்ப சில கெட் டுகெதர் அந்த மாதிரி விஷயங்கள்ல கூடுதலாக சினிமா பாட்டே தொடங்க வேண்டி வந்தோம். சில சில இடங்கள் வெட்டிங்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாசிக்கல் மீன்ஸ் செமி கிளாசிக்கலா போய் அப்படியே டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் வாசிச்சு பிறகு சினிமாக்குள்ள போவோம். சில கிளாசிக்கல் கச்சேரிகளே இருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா பியூரா கிளாசிக்கலே தான் வாசிக்கும். அப்படியே அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்கள் டிசைன் பண்ணி கொள்வோம்.
0: இப்பொழுது வீணையை கற்றுக் கொடுத்து வருகிறீர்களா?
2: நான் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ரீலங்கா, அதாவது கரிக்குலம் ரிஃபார்ம் டீம், அதாவது பாடாந்தரங்களை வந்து உருவாக்குற அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், அதுல வந்து நான் பெர்மனன்ட் ரிசோர்ஸ் பர்சனா இருக்கிறேன் ஃபார் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த புது பாடத்திட்டங்களில் வந்து இசை வாத்தியங்கள் சம்பந்தமா வந்து வீணை துறையில நான் இருக்கிறேன். இது வந்து இப்ப நையால புதுசா உள்வாங்கப்பட்ட விஷயங்கள், முன்பு இந்த மாதிரி இருக்கவில்லை. இப்ப அவர்கள் உள்வாங்கி தற்போதைய பாடத்திட்டம் வந்து ஒரு மாணவனுக்கு சிறப்பாக அமையணும் என்ற வகையில பாடத்திட்டங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையை நான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன்ல வந்து அதாவது ரிசோர்ஸ் பர்சன் என்று சொல்லுவார்கள். எது சம்பந்தமாகவும் அந்த சிலபஸ் சம்பந்தமா எங்களிடம் நாங்கள் அவர்களுக்கு என்ன மாதிரி பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லுவோம்.
0: இப்பொழுது
2: அதே மாதிரி நான் டீச்சிங்கும் செய்யறேன்.
0: இங்கே வடக்கு கிழக்கு எல்லா இடத்திலுமா அல்லது குறிக்கப்பட்ட இடத்திலுமா?
2: இல்ல, கொழும்புல மோஸ்ட்லி ஆன்லைன்ல.
0: ஆன்லைன்ல கொடுக்கிறீர்கள். அப்ப ஒருவர் தொடர்பு உள்ள வெளிநாட்டில் உள்ளவர்களும் உங்களிடம் பயிற்சி பெறலாமா?
2: தாராளமாக பயிற்சி பெறலாம்.
0: அப்படி சொன்னா எப்படி உங்களோட தொடர்பு கொள்றாண்டா?
2: என்னுடைய போன் நம்பர், இன்டர்நேஷனலி ஒர்க் பண்ண போன் நம்பர்
0: 0098 777 8 3 3 3 8 1 3 8 1 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 வருது. அதாவது 00 சைவ சைவர் 94 77 833 333 4 அதாவது குறிப்பாக இந்த வீணக்கச்சேரி ஊடாக பொருளாதார ரீதியாக ஒருதர் என்னடா இப்போ கலைஞர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுக்கே தெரியும். கலைஞர்கள் என்பவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த வீணை ஊடாக பொருளாதார ரீதியாக அதையே ஒரு தொழிலாக ஒராள் செய்யலாமா? இப்போ தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு கலைஞர் வந்து அதை ஒரு தொழிலாக செய்யலாம். ஆனால் எங்களுடைய நாடுகளை பொறுத்தவரையில் அதை ஒரு தொழிலாக செய்வதென்பது மிக மிக சிரமமான விடயம் அல்லவா?
2: என்னை பொறுத்தவரையில் நான் அங்கே அதாவது கிட்டத்தட்ட 5-6 வருட காலங்களுக்கு மேலே இருந்தவன் என்ற வகையில் தமிழகத்திலே நீங்கள் சொல்வது உண்மைதான். அப்ப எல்லாராலையும் அப்படி அது அதன் மூலம் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாது. இசை இசையை வந்து நீங்கள் ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷனலாக எடுத்தார். ஆனால் நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் வந்து மியூசிக் தான். வீணா மியூசிஷியன், கம்போசர், மியூசிக் ப்ரொடியூசர். அப்படி இருந்து நான் அதை ஒரு டேலண்ட் அவன் மேலே இலகுவான விஷயம் இல்லை. நீங்க கேட்டதுல 100% உண்மை இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி இல்லை, அது ஈஸியா வந்து நீங்கள் அப்படி பொருள் கிட்ட முடியாது. என்றாலும் நாங்கள் அதை சரியாக கொண்டு போய் சரியாக நீங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சி இருந்தா டெஃபினெட்லி நீங்கள் முயற்சி செய்தால் பலன் உண்டு என்பது எனக்கு நான் உணர்ந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில். ஸோ நீங்க வந்து எதுவுமே ஒரு ஆசையா மனம் வச்சு நீங்க செய்வீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க ரீச் ஆவீங்க. ஸோ நாங்கள் வந்து எவ்வளவு குயிக்கா ரீச் ஆகிறோம் என்றதை விட எவ்வளவு கிராஜுவலா, அதாவது ஒரு திடீரென்று ஹைப் ஆகிறத விட ஒரு ஒரு ஒரு சீரான வேகத்துல ஹைப் ஆகிறது வந்து அது வந்து உண்மையில நீடித்து நிற்கும். அந்த எங்களுடைய என்ன சொல்வது, நீங்கள் அப்படி ஒரு கிராஜுவலான ஒரு வளர்ச்சி இருக்குமாக இருந்தால் சீரான வளர்ச்சி அது ஈஸியில வந்து இல்லாம போகாது. ஸோ அந்த வகையில வந்து நீங்கள் எதுக்குமே அவசரப்படாம நிதானமா பொறுமையா நீங்க ஒரு அழியையும் எடுத்து வைக்கீங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்லி சக்சஸ் தான்.
0: இப்போ உங்களோட உரையாடுகிற போது தான் முன்னர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நீண்டாளத்துக்கு முதல் கேட்ட ஒரு ரெண்டெழுத்து சொல்லுக்காக ஒரு ஞாபகம் வருகிறது. அதாவது என்ன கேள்வி கேட்டான் என்றால், மரத்தினாலும் இசையை கொண்டு வரக்கூடியதிலே இருக்கக்கூடிய மரம் என்று கேட்டிருந்தேன். எதை வைத்து கேட்டாட்டா? பலாமரத்தை வச்சு. ஏண்டா வீணை வந்து கூடுதலாக பலாமரத்தை வச்சல்ல செய்வார்கள். சொன்னீர்களானால் பலருக்கு தெரியும், குடத்தை கண்டிருப்பார்கள் வீணையிலே, அதுக்கு அந்த குடம் ஏன் வைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வார்கள்.
2: சொல்லும் போது இப்படி நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமா கேட்கும் போது நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். முதல்ல நான் நீங்க கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு பிறகு நான் வாசிக்கிற வீணையை பத்தி உங்களுக்கு சொல்றேன். முதலாவது நீங்க கேட்ட கேள்வி அந்த குடம், அதாவது குடம் வந்து ரெண்டு காரணங்களுக்காக இருக்கு. ஒன்று வந்து அது ரெசனன்ஸ், அதாவது அந்த குடம் உள்ளுக்கு ஓட்டையாத்தான கூரையாத்தான் இருக்கும். ஸோ அந்த தண்டி பகுதியும் கூரையாத்தான் இருக்கும். ஸோ நாங்க வாசிக்கும் போது அந்த தந்தியில இருந்து ஒலி வந்து பிரிட்ஜ் அந்த பாலம் இருக்கு, அது மூலம் கலத்தப்படும் உள்ளுக்கு. ஸோ உள்ளுக்கு கலந்து அது உள்ளுக்கு ஒரு சர்க்குலேஷன் இருக்கும், உள்ளுக்கு ஒரு சுற்று, அந்த ஒலி போய் உள்ளுக்கு சுற்று, அதுதான் எங்களுக்கு வெளியே கேட்குது. வெளியே கேட்கறதுக்கு அந்த ரெசனன்ஸ் என்று சொல்றது, அந்த ஒலி அதிர்வுக்கு ஒரு அதை வந்து ஆம்ப்ளிட்யூட், அதை வந்து பெருசாக்கி கொடுக்கறதுக்கும், பிளஸ் நாங்கள் அதை ஒரு ஒரு துடையில வச்சு அந்த குளத்தை வந்து நிலத்துல வச்சு வாசிக்கும் போது அந்த ஹைட், அந்த ஹைட்டுக்கு தான் அந்த விஷயம் இருக்கு. அந்த குளம் பெருசாக
0: சமநிலையை பேணுவது, சமநிலையை அந்த சமப்படுத்தும்.
2: எங்க இருந்து வாசிக்கும் போது கீழே நிலத்துல வச்சு அதை உயரமா இருக்கும், நம்ம கை வச்சு வாசிக்கிற இடம் அந்த மீட்டர் இடம், அது வந்து சின்னதா ஆகலும் சின்னதா இருந்தாலும் கஷ்டம். அப்ப அதுல வந்து நான் இப்ப வாசிக்கிற வீணை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க நான் அதை டிசைன் பண்ணி இலங்கையிலேயே உருவாக்கப்பட்ட வீணை.
0: ஒரு வீணையை வந்து வெளிநாட்டில் உள்ளவர்கள் பிள்ளைகள் அவர்கள் ஆசைப்பட்டால் ஒரு வீணையை இலங்கையில் வாங்குறதுண்டா என்ன விலவரம், எப்படி ஒரு நல்ல வீணையா என்னண்ட என்னடா வியாபாரத்துக்காக?
2: பொதுவாக வீணை வந்து தஞ்சாவூர்ல தான் செய்கிறார்கள், அதாவது பாரம்பரியமா வந்து அங்கேதான் பலாமரத்திலே செய்யப்படுகிறது. என்னுடைய வீணையில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி என்று சொன்னால், வீணையை வந்து நான் டிசைன் பண்ணது வந்து நிறைய வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்றான் நிகழ்ச்சிகளுக்காக. என்னுடைய வீணை வந்து நின்று கொண்டும் வாசிக்கலாம். நான் அந்த கோயில் ஒரு கோயில் வீடியோ பார்த்தேன், அப்ப அதுல வந்து நிறைய வீணை வித்வான் சாரி வீணை வித்வான்கள் நின்று கொண்டு வீணை வாசிக்கிறார்கள். அதை பார்த்தோம், நான் அது கொஞ்சம் ஹெவியான வீணை, நேச்சுரல் சைஸ் வீணை வந்து ஹெவியானது, அதனால கொஞ்சம் மோடிஃபை பண்ணி நான் அந்த ஒரு ஃபிளைட் செக்இன் பேக்கேஜாகவும் போடுற மாதிரி நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வீணையை. அது சவுண்ட் வாய்ஸும் எனக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு சவுண்ட கொடுத்துட்டு இருக்கு. அந்த வகையில் நான் அது என்னுடைய டிசைன்ல என்னுடைய நாட்டிலே அது செய்து வாசிக்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயம்.
0: இப்போ நான் பொருளாதார ரீதியாக வடபகுதியோ கிழக்கு பகுதியிலோ பலாமரங்கள் நிறைய காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதை வந்து உருவாக்கினால் இந்தியாவின் தமிழகத்தை நம்பி இருக்காமல் நம்மவர்களையே இதை செய்கிறவர்களை உங்களுடைய அனுபவத்தை வைத்து உருவாக்கினார்கள், பலருக்கு வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியாக அவர்கள் முன்னேறக்கூடியதாகவும் இருக்கும் அல்லவா?
2: நிச்சயமாக இந்த மாதிரி நானும் எங்களுடைய கண்ணன் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன், யாழ்ப்பாணத்திலேயே புகழ் மூத்த ஒரு இசைக்கலைஞர், அந்த காலத்துல மியூசிக் பேண்ட் எல்லாம் வச்சிருந்து படங்களுக்கு இசையமைத்தவர். நான் அவரை கண்ணன் மாஸ்டர் தான் கூப்பிடுவேன். கண்ணன் மாஸ்டருடைய மகன் மூத்த மகன் நினைக்கின்றேன், அவர் வந்து சத்யன் முரளி முரளி அண்ணன் சொல்றாங்க. ஸோ அந்த முரளி அண்ணன் நானும் வந்து ஒரு கட்டத்துல நாங்கள் எங்களுடைய அந்த மெட்டு இருக்கு தாங்க, மெட்டு வந்து மற்ற வீணைகள் மாதிரி மெழுகுல இருக்காது, அது பித்தளையில தான் ஸ்பெஷலா செய்திருக்கோம், ஃபைன் டியூன் பண்ற மாதிரி அட்ஜஸ்டபிள்.
0: 25 மெட்டுகளுக்கு கிட்ட இல்ல, 24 25 இல்ல இருக்குது அந்த மெட்டுகள்.
2: 24 மெட்டு 24 மெட்டுகள் இருக்கின்றது வீணையில சாதாரணமாக. அப்ப அவருடைய கலைக்கும் போதுதான் அவர் சொன்ன அந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு வந்து எல்லாருக்கும் கிட்டத்தட்ட நீங்க கொழும்புல ஒரு வீணை வாங்குறதா இருந்தால் யாழ்ப்பாணத்திலேயோ கொழும்புலயோ கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேல வரும் ஒரு வீணை.
0: அது இந்தியாவிலே தமிழகத்திலிருந்து வந்த இந்தியாவிலிருந்து வந்த வீணைகள் தானே?
2: ஓ இந்தியா தான் வருகின்றது. அப்ப அவர் வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா ஒரு பிளான் ஒன்று நாங்கள் கழிச்சினாங்க, ஸோ எல்லாரும் அதை வாங்குற மாதிரி ஈஸியா. அப்ப அந்த அதுகளுக்கு வந்து அவருக்கு அந்த திறமை இருக்கு, பட் என்ன சொல்றது அதை வந்து ஊக்குவிக்கணும் அரசாங்கமோ இல்லாட்டிக்கு ஒரு எங்களுடைய தமிழ் மக்களின் நலன் கருதிய ஒரு தனியார் ஒரு அமைப்புகளும் அதுக்கு வந்து நிதியுதவி செய்தால் அது செய்து கொடுக்கப்படும். ஸோ அதனால் உங்களுடைய பிள்ளைகள் அதை பலன் பெறுவார்கள்.
0: இப்போ அதுக்கான திட்டங்களை செய்து பொருளாதார ரீதியாக அவர்களை வளம்புரை செய்வதற்கான திட்டத்தையும் உருவாக்கலாம் என்று நம்புகிறோம். மற்றது இப்போ உங்களை பொறுத்தவரையில் வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பொருளாதார ரீதியாக எந்த வகையில் இங்கே வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்த அமைப்புகள் அவ்வாறானதை செய்யறாண்டா கிட்டத்தட்ட எவ்வளவு செலவழிக்க வேண்டும் வரும் ஆரம்பத்திலே ஒரு ஒன்றை இவ்வாறு உருவாக்கி ஒவ்வொருவருக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை இதற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறதா இருந்தால் ஒரு பயிற்சி பட்டறையை உருவாக்குவதென்றால்?
2: நான் வந்து இந்த அரசாங்க ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன்ல இருக்கேன். அந்த வகையில அதாவது சில பாடசாலைகளிலே, அதாவது சில இப்ப என்ன சொல்றது நகரங்கள் இருக்கிற பாடசாலைகள்ல ஓரளவுக்கு அந்த வீணை இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்கூல் வழிய இருக்குது. ஆனா நிறைய, அதாவது வடக்கு கிழக்கு ஆக இருந்தாலும் சரி, மலையகமா இருந்தாலும் சரி, தெற்கு பகுதிகளிலே இருக்கின்ற தமிழ் பாடசாலைகள் அது அந்த பாடசாலைகள் அந்த அவ அதுல ஸ்கூல் அந்த ஸ்கூல்ஸ்ல கூட ஒழுங்கான ஒரு வீணை இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகள் வந்து வீணையை பத்தி ஒரு தியரிட்டிக்கலா எடுத்தா அவர்களுக்கு அந்த அதை பார்த்து ஒரு பிராக்டிக்கலா இதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்று பார்த்து அனுபவபூர்வமா கற்றுக்கொள்வதற்கு கூட அவர்களுக்கு வழி இல்லை என்றுதான் சொல்லுவோம். உண்மையில எல்லாமே அவர்கள் ஒரு பிரிண்டட் இதுலதான் பார்க்கிறார்கள், ஒரு தியரிட்டிக்கலா தான் எல்லாத்தையும் அவர்கள் பார்க்கிறார்கள், படத்துலதான் பார்க்கிறார்கள் வீணையை.
0: அதை உருவாக்குவதற்கான முன்முயற்சிகளிலும் நீங்கள் இறங்குவீர்களானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆரம்ப
2: காலகட்டத்தில் கிடைக்குமா இருந்தால் நாங்கள் டெஃபினெட்லி நாங்கள் அதை செய்வோம். எங்களுடைய மாணவர்களுக்கு அது கிடைக்கப்படுவதற்கு என்னால் முடிந்த வரையில் நான் செய்வேன்.
0: ஏன் சொன்னேன்னா எங்களுடைய பகுதிகள் பலாமரம் நிறைந்த பகுதிகளாக இருப்பதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்கும் அது ஒரு வாழ்க்கைக்கு வருமானம் பெறுவதற்கான ஒரு வழிகாட்டலாக இருக்குந்தானே.
2: உண்மை. இப்போது பலாமரம் நான் கேள்விப்பட்டேன், நான் நேர போயும் பார்த்திருக்கின்றேன். நான் நினைக்கிறேன் படத்தித்துறை ஊரில் நினைக்கிறேன் அவர் ஒரு அதாவது ஃபிஷிங் போட் செய்கிற ஒரு ஒரு என்ன சொல்ற கிராஃப்ட்மேன், அவரும் ஒரு கலைஞன் தான். அதாவது எதுவுமே உருவாக்குவது ஈஸி இல்லை. ஸோ அவர் வந்து மீன் பிடிக்கும் படகை வந்து ஃபைபர் கிளாஸ் அந்த மெட்டீரியல்லே வந்து செய்கிறவர். அவர் பார்த்தா வீணை எல்லாம் செய்து வச்சிருக்கிறார் அந்த ஃபைபர் கிளாஸ்லேயே மோல்ட் பண்ணி. அப்போ அந்த வீணை வந்து ப்ராக்டிஸுக்கு வந்து பயன்படுத்தலாம், அது வந்து ஹெவி குறைவு பாடம் இல்லை வீணை. ஸோ அது வந்து மாணவர்களால் ஈஸியாக பயன்படுத்தலாம், அல்லது எங்களுக்கு காஸ்ட்யூம் குறைவு, அல்லது நாங்கள் இப்போது கிரீன் என்று அதாவது ஒரு பசுமை திட்டத்தை பாதுகாக்கும் பசுமையை பாதுகாக்கும் என்ற ஒரு இதுல நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் குளோபல் வார்மிங் பூமி வந்து எங்களுடைய மனிதர்களின் ஒரு கவனக்குறைவினால் சூடு அதிகமாக போய் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் ஒரு உண்மையான ஒரு சுத்தமான காட்டிருக்கின்ற பூமியை கொடுத்துட்டு போவோமா என்பது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த வகையில நான் மரங்களை வெட்டுறதற்கு பதிலாக நாங்கள் இந்த மாதிரியான ஒரு மாற்று திட்டங்கள்ல நாங்கள் இறங்கலாம். அதுவும் வந்து ஒரு காஸ்ட் குறைவாக இருக்கும், நாங்கள் மரங்களையும் வெட்டி அழிக்க தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு ஒரு திட்டங்கள்ல கூட நாங்கள் இதை நாங்கள் செயல்படுத்தலாம்.
0: சரி, அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய ஆலோசனைகளை கேட்போம். நீங்கள் வீணை கச்சேரி வன்கூவர்ல இடம்பெற்ற வீணை கச்சேரியில் இருந்தீங்க.

0: வன்கூரிலே இடம்பெற்ற போது பெரும் வரவேற்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த வகையிலேயே நேயர்கள் சார்பிலும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குணம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், எங்களுடைய அன்பினியர் சியாமடா அவர்களுடைய உறவினர் என்று. நீங்கள் அவருக்கு இதை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் அவரே இங்கே கச்சேரிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். கேட்கிறதா இருக்கிறீர்களா? அவருக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தா அவரே ஜெர்மனியில் இந்த கச்சேரி, ஏனென்ற அவர் இலகுவாக இதையும் கண்டுபிடிக்கக்கூடியவர். நாங்கள் இந்த போட்டிகள் வைக்கிற போது என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியும் கண்டுபிடிப்பார் வந்து. ஆனால் வீணு எவ்வளவு சுகமோ தெரியவில்லை. குணமோர்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்களா? குணமோர்கள் வீணை இப்போது கற்றுக்கொண்டு விட்டீர்களா?
1: நேற்று கிளாஸுக்கு நான் அதுக்கு மேல் நான் அதை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லணும். என்னென்றால் சிறுவயில பாடசாலை நடக்கும், நான் சாவச்சிரின்னு சொல்றேன், அஞ்சாம் வகுப்புல மாஸ்டர் சொல்லுவார், நீங்க என்ன படிக்க போறீர்கள், சித்திரமா வீணையா அல்லது சங்கீதம் உண்டோன்னா கையொத்த சொல்லுங்க. நாங்கள் சங்கீதம் வீணைக்கும் ஏத்த மாட்டோம், அது கஷ்டம் என்று சொல்லி. ஏனென்றா சித்திரத்துக்கு கையொத்துவோம், ஒரு பேப்பரை தந்து விடுற முயலுக்கு ரிப்போர்ட் 45 நிமிஷம் அந்த முயலையே படங்கு ரிப்போர்ட் வந்துடலாம். இந்த போது கஷ்டம் அப்பவே விட்டுட்டோம். இங்க ப்ரோக்ராமு கூட நான் எனக்கு அந்த கிளாஸால போய் அந்த கிண்டு காலேஜ்ல நாங்கள் தண்ணி குடிக்க போகும்போது அந்த வீணை கிளாஸை கடந்தான் போறாங்க, அங்க புது ஆக்கள் வந்தபடியா டொங் டொங் என்று சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். எங்களுக்கு அது இப்படித்தான் இருக்கும். வேண்டி இந்த ப்ரோக்ராம வன்கூரில் நேற்று நடக்கிற ப்ரோக்ராம தமிழ் கலாச்சார சங்கம் தான் எடுத்தது. அப்ப அதை ஏற்பாடு செய்த திரு ராஜு மூத்தாதே அவர்னு அவர்கள் என்னட்டா சொன்னா பிற சொல்லி நான் சொன்னேன். எனக்கு நான் எனக்கு
0: அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்ட தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய தாயக கலைஞரை இங்கே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி கௌரவித்ததுக்காக அந்த மனம் உடையவர்களை வந்து நிச்சயமாக பாராட்ட வேண்டும் என்றால் கூடுதலாக பொருளாதார ரீதியாக நம்மவர்கள் நினைப்பது இந்திய கலைஞர்களை கொண்டு வந்தால்தான் பொருளாதார ரீதியாக பணம் பெறும் என்பது பற்றி தான் சிந்திப்பார்கள். ஆனால் எங்களுடைய தாயக கலைஞர்களை கௌரவிக்கிறதுக்கு அதுக்கென்று ஒரு வித்தியாசமான மனமும் செயலும் தேவை.
1: உண்மையில இவர்களுக்கு இவர் தமிழ் கலாச்சார சங்கம் இருக்குல்ல,
0: ஆமாம்,
1: இவர்கள் வந்து முதல் இப்ப ஒரு மாதத்துக்கு முதல் யாழ்ப்பாண கலைஞர் வாகேசன் அவருக்கும் பேர் வாகேசன் அந்த சிங்கர் அவரையும் கொண்டு வந்து இவர் செய்தவர். அடுத்த மாதம் இப்ப திருப்பியும் தமிழாக்களை கொண்டு வந்து இவரை இங்க செய்து அந்த வெற்றி கண்டிருக்கிறார். உண்மையில இந்த தமிழ் கலாச்சார சங்கத்துக்கு நாங்கள் இந்த வன்கூரில் அதை செயற்படுத்தி இரண்டாவது இடம் சென்ற மாதம் ஒரு நிகழ்ச்சியை வெற்றியரா முடிச்சு இரண்டாவது செய்தவர். இப்ப இதை செய்திருக்கிறார்கள். இதுக்கு தமிழ் சங்க தலைவர் திரு ராஜு மற்ற திரு மூத்தாதையாவரன் திரு லோகன் அவர்களுக்கு மிகவும் நன்றிகளை இந்த நேரத்தில் சொல்லணும். ஏனென்றால் அவர்கள் தான் இதை இப்படி ஒரு நிகழ்வை எங்களோட யாழ்ப்பாணத்து கலைஞர்களை கொண்டு வந்து இங்கே செய்து வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது வரவேற்கக்கூடியது. அதன்படியால் அவர்களுக்கு நன்றியை சொல்லணும் இந்த நேரத்தில். இனி இப்ப இவர்கள் தான் எங்களுக்கு தொடர்ந்து இப்படி செய்யலாம்ன்றது. நான் கூட உண்மையில நேற்று போறோக்கு இருக்கேன், எப்படி நடக்குமோன்றா நான் போய் பார்த்தப்புறம் தெரியும் இப்படி பின்னணி பேக்ரவுண்ட்ல மியூசிக் வச்சு. உண்மையில இவர் முகத்துக்கு பாக நான் இது சொல்றதுண்டு இல்ல, இப்படி இருக்கு எங்களுக்கு முடிய போகுதுன்ட்டு இவர் அறிவிக்க நான் எனக்கு அது முடியவே இல்லை. இப்படி தொடர்ந்து சரியா இவர் முடிக்கிறக்கு ஒரு முதல் சொன்னார் இன்னும் ஒரு சோங்கன்னு நான் சவுண்டாய் காத்தி விட்டேன். 2 more உண்டு ஏன்னா பின்னால இருந்தால் சொல்லுது ஏன் இப்ப 2 சொன்னீங்கள் 5 more உண்டு. இப்ப உண்மையிலேயே அது முடிக்க கூடாதுன்ற மாதிரி இருந்தது. நாங்கள் உண்மையில அது இப்படி ஒரு தரமா இருக்கும், இந்த அளவு தூரம் பெரிய வெற்றிகரமா நடக்கும் நாங்கள் நினைச்சே பார்க்கவில்லை. அவ்வளவு அருமையாக நடந்த ஒரு ப்ரோக்ராம், சூப்பரா செய்தார்கள். இவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை. நானும் நேற்று தான் முதல் தடவையாக போய் பார்த்திருந்தேன். எனக்கும் வீணை பற்றி ஒன்றுமே தெரியாது. இதை கேட்டதுக்கு நன்றி. அதனுடைய அவருடன் உரையாடினா கொஞ்சம் நன்றி. இந்த நேரத்தில் இதை எனக்கு ஏற்பாடு இவரை தொடர்படுத்தி தந்த திரு ராஜ் ஜெயரட்னம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லணும். நீங்கள் தொடர்ந்து உரையாடுங்க.
0: இல்லை, நாங்கள் ஓரளவுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே உரையாடிட்டோம். ராஜ் இரண்டம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, நான் இங்கே கேட்காத ஏதாவது விடயங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய விடயங்கள் இருந்தால் சொல்லுங்கள். நான் கேட்காத ஏதாவது விடயங்கள் இருந்தால் சொல்லுங்கள்.
2: நீங்கள் உங்களுடைய கேள்விகள் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது. அதாவது நீங்கள், நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு வெரி ஷார்ட் நோட்டீஸுக்குள்ள உங்களுக்கு இந்த இன்டர்வியூ கால் பண்ணியிருப்பினோம். ஸோ நீங்கள் அதுக்குள்ள வந்து உண்மையிலே நீங்கள் ஒரு உண்மையிலே தேவைப்பாடான கேள்விகளை தான் நீங்கள் கேட்டீங்க. ஸோ அந்த வகையில் உண்மையிலே உங்களுக்கும் நன்றி. இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணின அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் பெரும்பான்மை எல்லா விஷயத்தையும் நீங்க காவல் பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: இது அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்வதற்கான உங்களுடைய ஆலோசனைகளோட நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். கூடுதலான பெற்றோர்கள், இங்கே வெளிநாட்டில் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளை இசைத்துறை சார்ந்தும் கல்வி கேட்கக்கூடிய இடங்களை நாடி செல்கிறார்கள். அதே நேரம் தாயகத்திலும் இதனை அடுத்த சந்ததிக்கு கொண்டு சென்று அங்கேயே அதுக்கான இசைக்கருவிகளை தயாரிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கினால் இன்னும் வெற்றிகரமாக அமைந்துவிடும். அந்த வகையிலே அடுத்த சந்ததியினருக்கு இதை கொண்டு செல்வதற்கான உங்களுக்கான ஆலோசனை, உங்களுடைய ஆலோசனைகள் என்ன?
2: நிச்சயமாக வந்து இந்த கலை, அதாவது இப்ப நான் திருப்பி மேல்தான் சொல்ல வரேன், கடைசியில வந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது இந்த கலை வந்து எஸ்தெடிக் சொல்றது, இந்த நுண்கலையை வந்து யூனிவர்சிட்டிகளிலேயும் இது ஒரு பாடமா வைக்கணும் என்றது ஒரு இலங்கையில ஒரு ஒரு முக்கியமான கருத்தா போய் கொண்டிருக்கின்றது. அதுக்கு அவர்கள் அதுக்கு பெர்மிஷன் அளித்திருக்கிறார்கள். என்ன காரணம்னு சொன்னா, எந்த விதமான கலையுமே வந்து பயிலும் போது அதில் நாட்டம் ஏற்படின் மாணவர்கள் பயில்பவர்களுக்கு வந்து வேற எந்த விதமான ஒரு எதிர்மறையான சிந்தனைகளும் ஏற்படாது. மற்றது, நீங்கள் சரியான வகையில ஒரு இசைக்கருவியை நீங்க வாசிக்கும் போது இசை வந்து ஒரு மனிதனை வந்து ஆஸ்வாசப்படுத்தும், ஹீல் பண்ணும். எந்த பிரச்சனைகள் அது மன ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, அந்த சவுண்ட், அந்த சவுண்டுக்கு அந்த சக்தி இருக்கின்றது. ஸோ அந்த சவுண்ட் ஹீலிங், மியூசிக் ஹீலிங் வந்து இப்போ இன்று எல்லாம் ஒவ்வொரு பரிணாமங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது சரியான வழியில் செய்தால் உண்மையில பல, அதனால இசை கற்றுக்கொள்வதும் வந்து மாணவர்களுக்கு ஒரு பலன். அது எந்த இசையாக இருந்தாலும் சரி, அது வந்து கர்நாடக சங்கீதமாக இருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் மியூசிக்காக இருந்தாலும் சரி, அவர் வந்து அந்த சரியாக ஸ்ரத்தையாக சரியான வழியில் அவர் பயில்வாராக இருந்தால் அது அவர்களுக்கு வந்து கல்வியிலே வந்து மேலும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணும் உண்மையில. அதான் என்னுடைய கூற்று.
0: அது ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும்
2: நிச்சயமா. ஏன்னா இப்ப எங்களுடைய சங்கீதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நொட்டேஷனை வச்சு வாசிக்கிறது இல்லை, மறுபடியில் எல்லாமே எங்களுடைய மெமரி ஞாபகப்படுத்தி தான் நீங்க வாசிக்கணும். அப்ப நீங்க ஒரு ஒரு மேலே கச்சேரி ஒரு ரெண்டு மூணு மணித்தியாலம் நீங்க செய்யும் போது எந்த வித ஒரு நொட்டேஷன்ஸ் பார்க்காம வாசிக்கிறது தான் எங்களுடைய பாரம்பரிய சங்கீதம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஞாபக சக்திகள் எவ்வளவு, அதாவது எங்களை மூளை வந்து அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ், நீங்க எவ்வளவு வேணுமானாலும் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுல நல்ல விஷயங்களை ஸ்டோர் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த எங்களுடைய மூளை வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவான ஒரு சக்தியை வந்து அது ஜெனரேட் பண்ணும். ஸோ அதனால எங்களுக்கு வந்து அந்த பயில்களுக்கு வந்து உண்மையில இது ஒரு பெரிய விஷயம் என்றுதான் நான் சொல்லுவேன்.
0: சரி, நன்றி. உங்களுடைய இந்த திடீரென்று இவர் ஒழுங்குபடுத்தி இப்பொழுது சற்று முன்னர் தான் தெரிவித்திருந்தார், அதற்குள்ள நீங்களும் இதில் இணைந்து சிறப்பித்தமைக்காக உங்களுக்கும் பல வேலைப்பழுக்கள், பலருடைய இங்கே வெளிநாட்டிலேயே பலரும் உங்களை அழைத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலும் நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்காக உங்களுக்கும் ஒதுக்கி தந்த இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி தந்த குணம் அவர்களுக்கும் நேர்கள் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மற்ற தரத்தை நானும் சொல்லணும். இந்த இவருடைய நேற்றைய நிகழ்வை வன்கோலை நடத்த ஒத்துழைப்பு கொடுத்த துர்கா ஸ்டோர் அனுசரணையாளர்கள் துர்கா ஸ்டோருக்கும் எஸ்கே கார் ரிப்பேர் ஷாப்புக்கும் மூத்தா தேவரன் அக்கவுண்டிங் கம்பெனிக்கும் இந்த மூன்று மெயின் ஸ்பான்சருக்கு நன்றியை சொல்லணும். ஏனென்றால் அந்த மூன்று பேரும் இருந்தபடியால் தான் யாழ்ப்பாணத்து எங்கள் மண் வாசனை தவளும் இவரை கொண்டு வந்து இங்கே நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த மூன்று பேருக்கும் இதை ஒழுங்கமைக்க இவங்களோட தமிழ் கலாச்சார சங்க தலைவர் திரு ராஜ், திரு மூத்தா தேவரன், திரு லோகன் இவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாவுடன் டிஆர்டி இதை உடனடியாக நாங்கள் இதை செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருதன் உங்களுக்கும் டிஆர்டி கலையத்துக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு திரு வாகேசன் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்கள் இந்த அளவு சிரமத்தின் மத்தியிலும் எங்களுக்கு இந்த செவியை தந்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக நான் விடைபெற்று செல்கின்றேன்.
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி குணமல்ல, நன்றி பிரசன்னு,
0: நன்றி.
2: தேங்க்யூ, தேங்க்யூ டிஆர்டி வானொலி அண்ட் மை ஃபேன்ஸ் அண்ட் டிஆர்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ,
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்திலே விரிவாக உரையாடுவோம். நன்றி. சென்னைகளே தொடர்ந்து இடம்பெறுகிறது நீர் நேரம். நீர் நேரத்துக்கு ஆரம்பத்திலேயே வந்திருந்த நீர் காத்திருந்தால் அவரை பார்க்கலாம். வணக்கம்.
3: அப்ப அவருக்கு அது டக்குனு வாயில கலரவில்லை. அது பிரச்சனை இந்த தர்ஷன் நீங்க எடுத்து விட்டீங்கன்னா அவ்வளவு விதிக்கலாம், பிரச்சனை இல்லை. எடுக்காடி தான் திருப்பி திருப்பி அழைச்சி கொண்டு போகணும்னு அழைப்பு வரும். இப்படி எடுத்து விட்டா நல்லா கொண்டு இப்பொழுது கொடுத்த பேட்டி முழுதாக கேட்கக்கூடியது என்ன கட் பண்ணலாங்கிறத இப்போ தொலைவில் கேட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு வித்தியாசம் இல்லை என்பதை கூறிக்கொண்டு அவர்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு தமிழ் சேனலுக்கும் வாழ்த்து, குத்தாலம் குணம் மற்றது அந்த ராஜன் அவர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இப்படியான செயல்களை மீண்டும் தொடர பண்ணுவார்கள் தொடர்வதற்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு அந்த விடை வாசித்தல் நன்றாக இருந்தார். கேட்டு கொஞ்சம் போட்டிருந்தேன், நன்றாக இருந்தது கேட்கவே. எனவே எனக்கு இந்த பாடலை விட தனிசை பெருசா அப்படி போயெல்லாம் இதை கேட்க நன்றாக இருந்தது. எனக்கு நன்றாக கேட்டுருந்தது கூறிக்கொண்டு அவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு தர்ஷன் இந்த வர பிறந்தநாள் கொண்டாடி அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு திருமண நாள் திரும்ப பந்தங்கள் ஏற்படுத்தி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு சுவசம்பங்கள் ஏற்பட்டு அவர்களும் நாங்களும்

0: இன்னும் பதில் கிடைக்கவில்லை. மனச்சாட்சி தான் காரணம். உங்களுக்கு இடையா இருக்கிறது, உங்களுக்கு இந்த பொருட்கள்ல அடிக்கடி நின்று நின்று கணனிகள் இதுல வர பிரச்சனைகள் பெரிய தலையடியா இருக்கிறது. அதுக்கு மேலதிகமாக செலவு செய்ய வேண்டி வருகிறது.
1: ரேடியோல ஏதாவது மாறுபட்ட கஷ்டம் எவ்வளோ அதை பிடிச்சிருக்கணும், ஆக்களை கூப்பிட்டாலும் காசில் ஒழிக்க எவ்வளவு சிக்கல், எங்களை விட உங்களுக்கு கூட சிக்கலுங்க. அதை கூட இருந்தாரு உணர்ந்தால் எல்லாம் நடக்கும். கோயில்கள் எல்லாம் அதை கொண்டு கூப்பிடுறாரு கூறிக்கொண்டு பழைய கேட்டேன். கதை நன்றாக இருந்தா நான் உங்களுக்கு வாழ்த்துக்க சொன்னா பிடிக்காது. ஆனா உங்களை போல என்னை விட கூடுதலா வாப்ப நான் கேமண்டேதான் சொல்லியிருந்தேன். உங்களை விட கூட வாசிப்பாருன்னா நான் கூட வாசிக்க ஒருத்தர் வாராது இல்லைங்க. வானலைக்கு
0: நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்க, நீங்கள் நல்லா வாசிப்பீங்கள். பிலிப் தேவா அவர்கள் நன்றாக வாசிப்பார்.
1: அப்போ அவரை வந்து வாசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் கதை கதைப்போம். அதை பற்றி கூறிக்கொண்டு நேற்று அனுசர நிகழ்ச்சி ஒன்று நடந்தது, அதிலே போய் வாழ்த்துக்க தெரிவித்திருந்தேன். அப்புறம் வியாழக்கிழமை மாலை நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்திரனோட காய்த்து ஜீவனோட காய்த்திருந்தேன். இரவு நீங்கள் இவர் இது போட்டிருந்தீங்க, பாதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இரவு அந்த பட்டி மண்டத்தால்
0: இறந்து போனார். இப்போ இன்று இரவு வந்து உங்களுடைய நாட்டைச் சேர்ந்த ஜேதவன் அவர்கள் கலந்து சிறப்பிப்பார் என்று நம்புகிறோம். ஆமாம், அவர் வந்து கலந்து சிறப்பிப்பார் இன்று இரவு அரசியல் சமூகம் இடையில.
1: நேற்று போட்டிருந்தீங்க, ஒளிபரப்பிருந்தீங்க, அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். கேட்டுக்கு போயிருந்தேன் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து இப்படி தரிசன் வந்தா எடுத்து விடுங்க, நாங்க எவ்வளவு நேரம் இப்ப பிரச்சனை இல்லை. எடுக்காடித்தான் என்ன என்ன நடந்தது நடந்தது அலை கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரு அலை வந்தோடனே அதை எடுத்து வைங்க, பிரச்சனை இல்லை. அப்ப நேற்று ராஜன் கேட்ட இப்படி எடுத்து வைக்கிறதுலாமா, இல்ல நீங்க அழைக்கும் போது எடுப்பாங்கன்னா ரஜினி திட்டம் அவர் சொன்னா இல்ல இல்ல இப்படி எடுத்து வைங்க ராஜன்னா, நாங்க அழைத்து கொள்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அழைத்து வரது அது கஷ்டமா இருக்கு, அதை அப்படி நீங்க எடுத்து விடுங்க. எடுத்தா நாங்க கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்ப நாங்க ஹெட்போன்ல இருக்கிற ஸ்பீக்கர்ல இருக்கிற போன்ல இருக்கணும்.
0: சரி, நன்றி, விளங்கிட்டு.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். இங்கே தொடர்ந்து அடுத்த நேரம் காத்திருந்தால் அவரை மனைத்துக்கொள்ள. சரி, அவர் காத்திருந்து விட வெற்றி சென்றிருக்கிறார். அடுத்து வாட்ஸ்அப் ஊடாக வந்தவரை பார்க்கலாம். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் அன்பான தர்சன். உங்களை அன்பா உரையாடுவது மகிழ்ச்சி. புஷ்பவதி சிவநாதன். எனக்கு வீணையை பற்றி கதைச்சா எனக்கு சரியான விருப்பம் தர்சன். வீணை எனக்கு நல்லா பிடிக்கும். எந்த மகளுக்கு வீணை வாங்கி நான் அப்ப 89 90ல் வாங்கினான். ஏகாந்த வீணை என்று இருக்குது, அது விழா கூட. ஏகாந்த வீணை என்றால் இந்த விழாமரத்துல ஒட்டாமல் நேரடிய நீளமாகவே செய்வது ஏகாந்த வீணு என்று சொல்லுவார்கள். அவர் சொல்லுவார்
0: என்ன உருத்திர வீணை அப்படி என்றெல்லாம் இருக்கு, சரஸ்வதி வீணை, சரஸ்வதி வீணை அப்படி என்றெல்லாம் இருக்கு.
2: ஒட்டே இல்லாமல் நீளமாகவே இல்லாம செய்யறதுக்கு ஏகாந்த வீணு என்று. அதுல நாதம் கூட வரும், அந்த வாய்ப்பு சத்தங்கள் அதிர்வுகள் கூட வரும், அது கொஞ்சம் விலை கூட. அப்ப நான் அந்த காலத்துல வாங்குறடா கஷ்டம். அந்த நாளில 89 90களில் 500 பவுன்ஸுக்கு வாங்கினது. இப்ப என்ன விலையோ தெரியல அந்த வீணை. மகள் கிரேட் 5 வரைக்கும் படிப்பிக்க அந்த வீணையில இன்னும் ஒரு நல்ல நன்மை இருக்கிறது. இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற இளையவர்களை வைத்திருப்பவர்கள் அந்த வீணையை படிப்பிக்கலாம். அந்த வீணையை நீங்க வீட்டுக்குள்ள வாசிச்சீங்கன்னா லட்சுமி ஹரத்தை விட வீட்டில் இருக்கிற அந்த தேவதைகள் தேவதைகளோ இல்லாட்டிக்கு யாராவது வீட்டில் இறந்திருந்தா, இப்ப வெள்ளக்காரெல்லாம் வீட்டுக்குள்ளே இறந்துட்டு எங்களை மாதிரி சாந்தி செய்தோன்னு செய்யறையில தானே. அப்ப அந்த ஏதாவது கூடாத இதுகள் இருந்தால் அது அந்த சத்தத்துக்கு விட்டு வழியில ஓடிடுவினமா. ஆனால் நான் அதை உணர்ந்தேன் தர்சன், அது உண்மையான உணர்வை நான் தெரியப்படுத்தணும். 90ஆம் ஆண்டு நாங்கள் வாழ்ந்த இடத்துல கொஞ்சம் மேல இருந்துட்டு கீழே வந்தா டக்குனு ஒரு விதம் நெஞ்சுக்குள்ள ஒரு பயம் மாறி ஒன்று வேறு ஏதோ ஒன்றுட்டு ஓடுற மாதிரி. அப்ப அந்த வீணை வாங்கி எப்போ அந்த வாசிக்க தொடங்கினதோ என் பிள்ளைகளும் சொன்னார்கள் அந்த இதை. அதுக்கு பிறகு அந்த எந்த ஒரு பயமோ இல்லாட்டி அந்த இறங்கி வேலைக்கு ஏதோ ஒன்றோ அது அந்த இதுகளெல்லாம் இல்லாம போனது தர்சன். ஏன்னா சொல்லவே உடம்பு பிள்ளை அரிக்குது, அது வந்து அந்த அப்படியான அந்த

0: பாவுக்குள்ளாம அந்த வீணையில இந்த வாசிக்கும் பொழுது அந்த நாதங்கள்ல இருக்கிற வர சத்தங்கள் எல்லாம் தேவையில்லாத ஊத்த இதுகள்லாம் விட்டு அந்த வீட்டுல செல்வ செழிப்பாக இருக்குமா, வைப்ரேஷன் நிறைந்த இதாக இருக்கும் என்று நான் உணர்ந்த நான் அதை அறிந்தும் இருந்தேன். ஒரு யாரோ ஒரு பேர் இந்த காலத்துல எங்கேயோ இடத்துல உரியாடல நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனவே அந்த வீணை கீழே வாசிச்சா மேலே இருந்து அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தா உங்களை மறந்து நித்திர ஒழியுங்கள், அவ்வளவு ஒரு இதமாக இது தரும். அந்த ப்ரெஷரோ அந்த கொலஸ்ட்ரோல் அதுகளெல்லாம் குறைக்கும் இந்த இந்த வீண சத்தங்கள், மிருதங்க சத்தம், வீண, வயலின் அப்படியான சத்தங்கள். எனவே அந்த காலத்துல சும்மா இல்லை புல்லாங்குழல் வாசிக்கிறது அதுகளெல்லாம் நல்ல இதுகள் தான் வீட்டுக்கு என்று சொல்லி கொண்டு வீணை இருந்தால் அதை மீட்க வேணுமா, வீணையை வாங்கி மூடி வச்சு போட்டு இருக்கக்கூடாது, இடைக்கிடையே எடுத்து வாசிச்சு அந்த வீணைக்கு சத்தம் ஊட்டி செய்யணும். அதை சுவாமி அறையில பக்குவமாக துப்பரவான இடத்துல வைக்க வேணும் என்று கூறுவார்கள். அவர்களை நீங்க அறிமுகப்படுத்திய குணத்துக்கு நன்றி கூறி அவர்கள் இந்த பணி என்ன தொடர வேண்டும், புதடி பாடசாலைகள்ல பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் அப்படி கொண்டு போற இது ஆலோசனை நல்லா இனிவே அதனை செய்ய வேணும் என்று வேண்டி கொண்டு தர்சன். நான் இந்த வேறு புஷ்பா என்று வந்து சோதி புஷ்பா வந்து தமியன் ஒரு ஆள் தவறி இருந்தார், அப்பொழுது நீங்க இங்கே இல்லை, நீங்க வெளியே சென்று விட்டீர்கள். அந்த நாளையில அப்ப நாங்கள் அவைகளுக்கு வானொலி மூலமாக அவைகளுக்கு ஆறுதல் கூறவில்லை, மரண செய்தி கூட வாசித்திருந்தார்கள். பின்பு நான் இலக்கம் எடுத்து அவோடு உரியாடி இருந்தேன், ஆறுதல் கூறியிருந்தேன். எனவே அவர்கள் இந்த இறப்புக்கும் நாம் சொல்லாம விட்டுட்டே மறந்து போய் என்று கூறிக்கொண்டு அடுத்தது நீங்க செய்தியில அந்த மரண அறிவித்தல வாசித்த அந்த உதயன் அவர்களின் தந்தை தவறியது கூட நான் இலக்கத்தை எடுத்து பார்த்திவன் தந்திருந்தேன், அந்த இலக்கத்தை எடுத்து அந்த பிள்ளையோட மாறுதல் கூறி கதைத்திருந்தேன் என்று கூறிக்கொண்டு மற்றது பிறந்த நாள் கால நேரங்கள்ல வந்து வாழ்த்துறதுக்கு வேறு பத்மராணியும் வதனாவும் சில போல பத்மநாதனீலா நேரத்தில் வதனாவும் வந்து வாழ்த்து கூறுவார்கள். அந்த வேளையில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறவனும் சென்ற வாரம் என்னது அக்காவின் பேரப்பிள்ளைகள் ரெண்டு அக்காவின் பேரப்பிள்ளைகள் பிறந்த நாள் கொண்டாடி இருந்தார்கள். அந்த பேர் எழுதி வைத்து வந்து பத்மராணியும் வதனாவும் கூறி இருந்தார்கள், எல்லோரும் வந்து வாழ்த்தி இருந்தார்கள். எனவே அதுக்கும் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு தேவி தனராஜும் பிறந்த நாளை கொண்டாடி இருந்தா, நான் அதை டேட் சரியா தெரியல, 8ஆம் தேதியா இருக்கும் நினைக்கிறேன், அவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், வாழ்த்த முடியாம போய்விட்டது, அவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கொண்டு அடுத்தது சுவாமிநாதன் அவர்கள் இந்த உரையாடல் என்று கேட்டிருந்தேன். அந்த கதையை கேட்டு நல்லா இருந்தது அந்த கதை, அவர் சொன்ன கதை. அவருக்கும் பாராட்டுக்கள் கூறவனும் வெள்ளிக்கிழமையும் அந்த பக்தி பாடல் கேட்கறதுக்கு முதல் அவர் ஒரு நல்ல ஒரு இதை கிருஷ்ணரை பற்றி எல்லாம் கதை சொல்லி கொண்டிருந்திருந்தார், அதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சிந்தனைகளுக்கும் கதையையும் ஆழமா இருந்து கேட்க நல்லா இருந்தது என்று தந்தது. சங்கமத்தில் தந்திருந்தார் அந்த கதையும் அந்த அருமை. அடுத்தது இந்த நாடகம் வந்து பழைய நாடகம் என்ன ஓ என்ன இது கேட்ட நான் போல இருக்கு, ஏமாதான் மேக்கப் லேடி அந்த கதை நல்லா இருந்தது. ஏன் நாடகத்தை விட்டுட்டு புதிய நாடகங்கள் ஆரம்பிக்க இல்லையு தெரியல, புதிய நாடகங்களை விரைவில் ஆரம்பிப்பார்களா, சரி ஆரம்பிக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு அடுத்தது என்ன கொண்டு வச்சிருந்தனா மறந்துட்டேன். வியாழக்கிழமை அந்த படம் பேர்ந்து நல்லா வந்தது, அன்றைக்கு தான் என்று சொல்லி சொன்னார்கள், அதை பற்றி ஏதாவது அறிந்திருந்தீர்களா?
1: இல்லை, நான் அறிந்து கொள்ள
0: இல்லையா? ஆ சரி, அவர்களை அறிமுகப்படுத்தி இப்படி எந்த உண்பவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு வர்றது நியமும் குறைவு. இப்போ பாருங்கோ நீங்க சொன்னது சரி, அந்த பிள்ளை அவர்களெல்லாம் இலங்கை எங்களோட தாயத்திலிருந்து அவர்களை ஸ்பான்சர் பண்ணி எடுத்து இப்படி யாரும் செய்வது மிக மிக குறைவு. இப்படி செய்வதை பார்த்திருப்பவர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மவர்களுக்கு நாங்கள் இப்படியான இடங்கள் கொடுக்க வேணும், அவர்களை மலைத்து அவர்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்க வேணும் என்பதை உருவாக்க வேணும், இப்படியானவர்கள் இருக்க வேணும், அதை கொண்டு வந்து காட்டின குணத்துக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு மற்றும் அனைத்து அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும் நன்றி. அல்லது தலைப்பு தந்து உரையாடுவது இன்றைக்கு எங்களை கேது பாராபட்சம் என்று கொண்டு வந்திருந்தார், அதில் பல எடுத்து கதைக்கக்கூடிய பாராபட்சம் நாங்கள் பார்ப்பதில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. நான் பொய் சொல்றேன்னு நாங்கள் சொல்லிடலாம், அப்பவோ பொய் சொல்லுவோம். அதே மாதிரி கட்டாயம் நாங்கள் பாராபட்சம் பிள்ளைகளுக்கு நாங்கள் பாராபட்சம் பார்க்கறதே இல்லை அண்டி இல்லை. அதை அதை விட அந்த பாராபட்சத்தில் நிரம்பி இருக்குது. அந்த அந்த அருமையான ஒரு தலைப்பை அதை கொண்டு வந்து அவர் கொஞ்சம் நேரத்தில் கதைக்கிறது மிகவும் கடினம். அப்படி நல்ல ஒரு தலைப்புகளை ஒரு சொன்ன ஒரு ரெண்டு சொல்லியில் வார தலைப்புகளுக்கு உரையாடுவது மிக மிக மகிழ்ச்சி. கேதுக்கும் பாராட்டு குறிக்கணும். ஜெகனும் அந்த வியாழக்கிழமைகளில் கொண்டு வந்து நல்ல தலைப்புகளை கொண்டு வந்து உரையாடுவார். இந்த ரெண்டு தலைப்புகளோடு வேறு ஒரு டாபிக் கொடுத்து கதைக்கிற நிகழ்ச்சி நடக்கிறது குறைவு சார். அதை கொஞ்சம் வரவேற்கவனும் கொண்டு வந்தால் தான் கதைத்த பல கதைகளை கேட்க மற்றவர்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இப்படியான தலைப்புகளை கொண்டு வந்து உரையாட வேணும் என்று வேண்டி வாழ்த்தி கொண்டு இன்று வந்த கதை கூட அருமையான கதை, சிறப்பாக நீங்கள் வாசித்திருந்தீங்க. ஆனால் அதனை வந்து நாலு பேர் மட்டும் கேட்டு கேட்டு விட்டு வந்து வாழ்த்தக்கூடாது. பலரும் வந்து அந்த அருமையான அந்த கதை, அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இப்போ துடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றின கதையை எங்களுக்கு தேவையான கதைக்கு நாங்கள் உற்சாகம் ஊட்டினது மிகவும் குறைவாக இருந்தது. ஹேமா கூட ரெண்டாம் தினம் இந்த கதையை தந்திருந்தா. அந்த தலைப்புக்கும் பாராட்டுகள் கூறிக்கொண்டு அன்பாக விடைவரை விவேக குரலோன்ற குரலை காண இல்லை இன்றைக்கு சாயனத்துக்கு போயிட்டாரு.
1: தெரியும், நேற்று அவருக்கு வேலைப்பழ காரணமாக அவரால் கலந்து கொள்ள முடியாமல் போய்.
0: சரி நாங்களும் அவரை சுகம் கேட்டுக்கொண்டு அன்பாக விடைவர் இறைந்தர்ஷன் நல்லா இருங்கோ. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். இங்கே ராஜா அவர்களை எடுப்பதற்கு முன்பாக ஏற்கனவே காத்திருப்பவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம்.
2: நன்றி தரிசனா. குற்றாலம் குணமண்ணாக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்கள் இளத்து பாடகர் வாகிசன் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பான நல்வாழ்த்துக்கள். அவரின் வண்ணமையிலேறும் என் தங்க வடிவிலும் முருகப்பெருமானின் பாடல்களை அருமையாக பாடி அசத்தியிருந்தார். அந்த பாடல்களை நான் இணையதளத்தில் போய் அவர் எங்க
1: நிகழ்ச்சி
2: அவர் இல்லையா வாயுசன் அவர் இல்லையா?
1: ஏற்கனவே சொன்னார் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஒரே பேர்ல என்று.
2: வாயுசன் அவருக்கிடையில எனக்கு தொலைபேசி வந்து தொலைபேசியில கேட்டபடியால் அவர் தானும் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது குரல் இல்ல. அதுக்கிடையில எனக்கு தாயத்துல இருந்து டெலிபோன் வந்தபடியா மிச்ச மீதி கேட்க முடியல. நான் அவர் தானோன்னு நினைச்சேனா வீணக்க வீணக்கலைஞர் வாயுசன். ஆஹா, அவருக்கும் வாழ்த்துக்களை திருத்து கொண்டு அவர் இசை வீணை பயணம் தொடர வேணும் என்று வேண்டிக்கொண்டு இந்த கதை சொல்லும் நேரத்தில் நான் இல்லை, நிகழ்வு ஒன்று நடந்து பூப்பனுத்த நீராட்டு விழாவுக்கு போயிட்டு வர கதை சொல்லும் நேரம் போய்விட்டது. இப்போ சென்ற வாரம் கதை சொல்லும் நேரத்தில் அருமையான கதையை கேட்டிருந்து நிறைய நேர்கள் வந்து அதுக்கான கதைக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது, வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். முதலில் எட்டாம் தியதி ஏழாம் தியதி சென்ற திங்கட்கிழமை எனது திருமண நாளை வாழ்த்துவர் வாழ்த்தலாமல் வாழ்த்தியிருந்த எங்கள் பத்மராணி அக்காவுக்கு நன்றிகளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை தொடர்ந்து செப்டம்பர் ஏழாம் தேதி எங்கள் திருமண நாள் செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை எட்டாம் தேதி எனது மகளின் பிறந்த தினம், வியாழக்கிழமை பத்தாம் தேதி மகன் கௌதமம் பிறந்த தினம். மூன்று நிகழ்வை வாழ்த்து நிகழ்வையும் மறக்காமலுக்கு பத்மராணி அக்கா வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் கொண்டு வந்து வாழ்த்தியிருந்த அதை தொடர்ந்து அனைத்து உறவுகளும் வதனாக்கா புசுவதி அம்மா உறவுகளை விட்டால் மன்னிச்சு கொள்ளுமோ அனைத்து உறவுகளும் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வியாழக்கிழமை பத்தாம் திகதி அமெரிக்க ராஜாண்ணாவின் துணையர் சத்தியக்காவின் பிறந்த தினமும் அன்று அந்த மகனின் பிறந்த தினத்தோடு அவன் பிறந்த
1: தினத்தில் வந்தது
2: வியாழக்கிழமை பத்தாம் தேதி கௌதமம் பிறந்த நாள் அந்தன்றுதான் சத்தியக்காண்ட பிறந்த நாளும் வந்தது. எட்டாம் தேதி கன வீட்டு கன உறவுகள் பிள்ளைகளின் பிறந்த தினம் வந்தது. ஹாப்பி என்று சொன்ன விக்கி அண்ணா சாந்தியக்காண்ட தம்பதிகளின் அங்கே ரன்னற்றது கண்ட ஏந்தி மாலாக்காண்ட மகன் மற்ற தேவி நேவி பிலிப்ஸ் அக்காண்ட மகன் பேர்களிடத்தை மறந்து போனான். சித்ரா ஐயாக்குமார் சித்ராவின் பிறந்த தினம் ஒரு புஷ்பாதி அம்மா வாழ்த்துப்பட்ட இரண்டு பிள்ளைகளின் பிறந்த தினமும் எட்டாம் தேதி நிறைய அப்புறம் பத்மராணியாக்கா எழுதி வச்சு அவ்வளவு பிறந்த தினத்தையும் கொண்டு வந்து மறக்காமலுக்கு எங்களை வாழ்த்துற காலம் வாழ்த்தும் போது எல்லோரும் வாழ்த்தும் போது சந்தோஷமா இருக்கும். அதை மறக்காமலே கொண்டாந்து வாழ்த்துவா பத்மராணி அக்கா. அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்ளோடும் தரிசனா. அத்துடன் சென்ற ஞாயிற்றுக்கிழமை தேன்மலைக்கு பாடல்களை அனுப்பியிருந்தேன். எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் அந்த பாடல்கள் வராது கொண்டு பயந்திருந்தேன். ஆனால் அந்த பாடல்களை அனைத்தையும் எனக்காக ஒளிபரப்பிய ஹேமா அவர்களுக்கு இருகை கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேன்மலைக்கு பாட்டு போட்டேன். அப்ப விசேட நிகழ்ச்சியாக வங்கோவர்ல இருந்து குணமண்ணாக வாழ்த்து நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம் ரெண்டு மணத்தியால நடந்தபடிய வராதோன்னு நினைச்சு நானா பின்னுக்கு வந்துட்டு அந்த பாட தேன்மலை பாடல்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்பு அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துப்பட்ட அனைத்து அன்பு உறவுகளுக்கும் திருமண வாழ்த்துக்கள் துர்க்க செய்திகள் பிறந்த தினம் அனைத்தையும் நான் என் குடும்பம் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நலவங்களையும் தெரிவித்துக் கொண்டு விட பெறுகிறேன். நன்றி, வணக்கம் தரிசனண்ணா.
1: நன்றி, உங்களுக்கும் நன்றிகள். இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரே தொடர்ந்து அமெரிக்கா ராஜா அவர்கள் பக்கம் செல்லலாம். வந்திருப்பர் வணக்கம்.
3: வணக்கம்,
1: அருள் அவர்கள் சொல்லுங்கள்.
3: நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா வந்து சென்ற வாரம் பிறந்த நாள் கொண்டாடிய அத்தனை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து தேவி தனராஜன் திருமண நாளா பேர்த்தி ஆண்டு புரியவில்லை. என்ன பேர்த்தி ஆண்டார்கள் அவர் திருமண ஆண்டு போறா எனக்கு அதுல ஒரு இனிவே அதுவாண்ட வீட்டில் நடந்த அத்தனை நல்ல ஒரு நல்ல விழாக்களுக்கு எனது வாழ்த்துக்கள். குறிப்பாக எனது அண்ணாவின் சத்யா அண்ணியின் பிறந்த நாள் 10ஆம் தேதி வந்திருந்தது. அவருக்கு எனக்கு நேரடியாக வாழ்த்து சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இந்த வாழ்வு மூலம்
1: பிந்திய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: ஓ, பிந்திய வாழ்த்து என்ன துணைவியா நம்மளா நினைக்க வாழ்த்திருக்கோம் நினைக்கின்றேன். ஆனால் எனக்கு அது சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ராஜானோட கசன் கிடைச்சினா நான் அவரோட சைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அப்படியே வீரப்படுவாரம் மறந்து விட்டேன். அடுத்து எங்களோட அன்புறவு சிங்கமூர்த்தி அண்ணா வந்து ஒரு புது மறை புது வீடா நடத்தி இருந்தார். வந்து அவருக்கும் எனக்கு வாழ்த்து தெரிவிக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை.
1: அது அனுசரண நிகழ்ச்சியா கொண்டு வந்திருக்க வேண்டும். அனுசரண நிகழ்ச்சியா கொண்டு வருவதற்கு நன்றிகள். என்னென்றா அந்த அனுசரணையால தான் நாங்கள் இன்று வரையும் வாழ்ந்து ஓரளவுக்கு நடத்தக்கூடியதாக இருக்கு.
3: அது அதுக்கு முற்றுமுழுது காரணம் வந்து ராஜாண்ண தான். அவருக்கு தான் முதலில் நான் நடந்து சொல்ல வேண்டும். அந்த சகோதரம் வந்து புதுமனை புது ஊழா நடத்திய அந்த கிரக பிரவேசம் வந்து நீண்ட காலம் அந்த புதுமனையிலே தம்பதியில் சமேதரா நீண்ட பாரம்பரியத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இதை வரவேற்றிக் கொள்கின்றேன். இந்த நீங்கள் நேர் நேரத்துக்கு வரும்போது ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருந்தீங்கள்கிட்ட வந்து நிகழ்ச்சி நான் கேட்டுக்கொண்டு வந்துட்டு இடையில நின்று விட்டேன். இந்த டெலிஃபோன் நான் தான் முதல்ல அடிச்சிருந்தேன் உங்களுக்கும். அந்த வீணக்கலைஞர் நினைக்கிறேன் அவருடைய பேர் வந்து வாய்ஸ்ல அவருடைய அவருக்கு எனது வாழ்த்துக்கள் வந்து இந்த அருகி வரும் அற்புதமான சில இசைகளில் வந்து வீணை நாதஸ்வரம் கொண்டு எனது குரு எனக்கு விரும்பிய அன்பு தெய்வம் வந்து இசை ஞானிகள் இளையராஜா வந்து அதை எல்லா மேடைகளிலும் வந்து சொல்லுவார். வந்து சொன்னால் வந்து நீங்கள் செய்யும் இசை வந்து இன்றைக்கு கம்ப்யூட்டர் முடிவெடுக்கக்கூடாது, உங்களுடைய கைகள் தான் முடிவெடுக்க வேணும்னு சொல்லி அப்படி அவருடைய பாடல்களில் நீங்கள் கவனிச்சு பார்த்துக்கிட்டா வீணையும் பயன் இல்லாமல் எந்த ஒரு பாடலும் வந்தது கிடையாது. அதெல்லாம் இன்று வரைக்கும் வந்து நின்று பிடிக்கிறது அற்புத ஒரு வாத்தியம் உண்டு. அந்த வாத்தியம் அந்த வாத்தியத்தை இன்றைக்கும் அவர் வாசித்து மற்ற அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் அவர் இருக்கிறதால அவருக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக நீங்கள் அம்மா அண்டலைக்காத பாடல்கள் அந்த பாடல் ஆகாய வண்ணிலாவே அந்த போன்ற பாடல்களுக்கு
1: இளையராஜா அவர்களும் இந்த பிற்காலத்தில் எல்லாம் கலைஞர்களை கைவிட்ட நிலைமை இருந்தால் நான் MS விஸ்வநாதன் அவர்கள் தான் தொடர்ச்சியாக அனைத்து கலைஞர்
3: இல்லை நீங்கள் தப்பா புரிஞ்சு நினைக்கிறது வந்து இளையராஜா அந்த அறக்கட்டளையிலிருந்து இன்றைக்கும் அவருடைய காப்பு
1: இல்லை அவர் அப்படி சொன்னாலும் அவர் சும்மா வெளியிலே சொல்றாரே ஒழியா உண்மையிலே அவர் அப்படியான இதுகள்
3: வந்து அவருடைய கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு. என்ன சொன்னா அமெரிக்காவில் வந்து திரு எஸ் சி பாலசுமி அவர்கள் வந்து நிகழ்ச்சி செய்யும் போது அவருக்கு ஒரு அனுப்பிய வக்கீல் நோட்டீஸ் மூலம் வந்து அவருடைய மதிப்பிறகு நிறைய குறைந்திருந்தது. ஆனா அண்மையில வந்து அவர் வாசிக்கும் போது
1: அவர்கள் சொல்றதை விட்டுட்டு அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக தெரிந்து
3: கொண்டாத்தான் சொல்லிதான் வந்து அவருடைய அந்த காப்புரிமையிலிருந்து ஒரு சிறிய பகுதி வந்து நலிஞ்ச இசைக்கலைஞர்களுக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் வந்து தாங்களே இலவசமா வக்கீல் வச்சு வாழார வேண்டிய கட்டம் இருக்கு சொல்லி பார்த்தா இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் வந்து அவருக்கு எதிரான ஒரு பெரிய வழக்கில் வந்து அவருக்கு எதிரான தீர்ப்பை வழங்கியிருக்கிறத வந்து நீங்க அறிவீர்கள். நினைக்கிறது வந்து அவருடைய காப்புரிமை அத்தனையும் பறிக்கப்படும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா வந்து ஆசை 80 வயசுலயும் பெரிய ஒரு ஆசைப்பட்டு எல்லா பாடல்களுக்கும் காப்புரிமை கேட்டதால வந்து குறிப்பிட்ட பாடல்களையும் அவர் கொடுத்திருந்தார்கள் அந்த காப்புரிமைக்காக. ஆனா அந்த கம்பெனிகள் கூட வந்து திருப்பி இந்த கம்பெனியோட சேர்ந்து அவருக்கு காப்புரிமை கேட்டதால வந்து இன்னைக்கு எல்லா பாடல்களுக்குமே அவருக்கு வந்து காப்புரிமை இழக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பிட்ட காசுன்னு அவர் செலுத்த வேண்டிய காரணம் சொன்னா இவ்வளவு காலம் எடுத்த படங்கள் எல்லாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் வந்து அந்த கலைஞரை நாங்கள் போட்டுவோம். சொன்னா அவருடைய பர்சனல் வாழ்க்கையோட கலைஞரை போட்டுவோம். அந்த கலைஞருடைய இசையில அத்தனை இசையிலையும் வந்து நீங்க வயலினையும் வீணையும் எதிர்பார்க்கலாம். வந்து குறிப்பா அந்த அம்மா என்ற பாடல்ல வந்து இந்த வீணையாலே வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வார் சில அந்த இயேசுவாசித்த இசை மூலம். அப்படி அந்த வீணைக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது இந்த இசைக்கு. அந்த இசைக்கு முக்கியத்துவமாக அந்த வீணையை கற்று தெளிந்து இன்றைக்கு மற்ற எங்கிற வானொலியில் வந்து அவர் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தியவைக்கு நன்றி. அதை எடுத்துக்கொண்டு வந்த ஜெயமல்லியிலிருந்து அவருடைய நண்பர் அந்த பேர் என்ன ஞாபகம் உடல்தர்ஷன்
1: இல்லையா? அது கனடா குணம் அவர்கள் தான்.
3: வன்கோவர் இல்லையா? வன்கோவர் அந்த அந்த நண்பருக்கும் டிஆர்டி கலைஞர் டிஆர்டி கலைஞர் சார்பாக நன்றியும் கூறிக்கொண்டு
1: ஏதவன் அவர்கள் கலந்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார்.
3: போன கிழமை நிறைய கலக்கி இருந்தது அரசியல் பெரிய மாற்றங்கள். இன்னைக்கு பாஸ்கர் ஐபிசி பாஸ்கர் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தா நிச்சயமா அந்த அரசியல் சம்பவம் கலந்து என்னுடைய கருத்தையும் சொல்லலாம் நினைக்கிறேன். நன்றி.
1: சரி, இங்கே தொடர்ந்து வைபர்ல இருந்து அமெரிக்கா ராஜாவினுடைய பக்கத்துக்கு செல்வோம்.
4: வணக்கம். வணக்கம் தர்சன்.
1: வணக்கம்.
4: வணக்கம் தர்சன். கொஞ்சம் டைம் மனும் எடுக்கலாமோ?
1: எடுங்கள் எடுங்கள்.
4: ஏனென்று சொன்னால் உண்மையாகவே நான் 3 மணித்தியாலம் இதை எழுதியிருந்தேன். உண்மையாக கதைக்க வேணும். இந்த வானொலி இந்த சிறப்புகளை பற்றி நான் கதைக்க வேணும். நீங்கள் நலம்தானே?
1: குரல்லே தான் நலமில்லாத மாதிரி தெரியுதா?
4: அது கம்பீரமா தான் இருக்கு தர்சன்.
1: நலம் இல்லையண்டா, ஏதாவது மறந்து இருந்தே தான் வச்சிருக்கிறீங்களா?
4: நன்றி. முதலில் 29 வருடமாக ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி ஆகும். எந்த தடை வந்தாலும் அன்றும் இன்றும் என்றும் கம்பீரமாகவும் நிமிர்ந்தும் மிக வேகமாக காற்று அலைகளில் வான்பரப்பில் பறந்து உலக வாழ் புலம்பெயர்ந்த தமிழர்களை அனைவரையும் மௌழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி ஆகும். எந்த ஊதியமின்றி தங்கள் தங்கள் கடமைகளை கலையத்தாக்கி வீட்டுக்கு வரும் அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் வானொலியை உலக நாடுகளிலிருந்து கேட்கும் அத்தனை இந்நேயர்களுக்கும் நாம் வணங்கும் சுகமா இருக்க நாம் வணங்கும் பொதுவான தெய்வங்களை பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் தரிசன் என்று கூறிக்கொன்று ஒரு ஞாயிறு எங்கள் கம்பீர குரலோன் தரிசன் நல்ல நேரம் என்ற ஒரு குரலில் நிகழ்ச்சியை தந்திருந்தார். இலங்கையில் தமிழ் திரைப்பட பார்வை, அதன் தலையங்கம் இலங்கையில் தமிழ் திரைப்பட பார்வை. மிக மிக சிறப்பாக இருந்தது. பாடகர் முத்தழகுவின் பாடல் மலையகத்தை பற்றி அழகு அழகு சிறப்பு. மலையகம் எழில் கொண்ட மலையகம். நன்றி தர்சனுக்கும் கூறிக்கொண்டு போன வாரம் 31ஆம் தேதி சத்யாவின் தம்பியின் மகன் தனிஷன் தரணியா தம்பதிகளாக திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். இந்நிகழ்வை என் குடும்பம் டிஆர்டி தமிழ் ஒலி வளர்ச்சி கருதி அனுசரணையா கொண்டு வந்தோம். ஏ எஸ் ராஜா அண்ணாவிடம் எல்லா விளம்பரங்களையும் விளக்கங்களையும் அனுப்பி வைத்திருந்தேன். 2ஆம் தேதி தாயின் அமைதி குரலுக்கு சொந்தக்காரி கேமா அவர்கள் காலையில் தொடங்கி வைத்தார். உண்மையில் தொடர்ந்து என் அன்பு உயிர் நேயர்கள் தம்பதிகளை வாழ்த்தியிருந்தார்கள். என்னையும் சத்யாவையும் தொடர்ந்து என் அன்பு உயிர் நேயர்கள் தம்பதிகளையும் வாழ்த்தியிருந்தார்கள். உண்மையாகவே அன்று வாழ்த்திய அனைத்து நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் அன்று அறிவித்த அறிவிப்பாளர்கள் அவர்களுக்கும் இரு கை கூப்பி வணங்குகிறேன். நன்றிகள், வாழ்க, வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் என்று கூறிக்கொண்டு மற்றும் 10ஆம் தேதி டிஆர்டியின் அன்பு நேயர் ஜெர்மனியில் இருந்து திருமதி பத்மராணி ராஜரத்தினம் அவர்கள் நாங்கள் அன்பாக அழைப்போம் டீச்சர் என்று அவர் முதலில் வானொலியில் வாழ்த்தினார். சத்யாவையும் தேவி தனராஜாவின் அன்பு மகன் அன்பு புதல்வன் கௌதவத்தையும் இருவரையும் வாழ்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை வாழ்த்தினார்கள். இருவரையும் வாழ்த்திய அனைத்து நேயர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் கூறிக்கொண்டு, ஆறாம் தேதி தமிழ் தாயகத்தில் திருச்சியில் அண்ணா நகர் என்ற இடத்தில் புது வீடு கட்டி, ஆறாம் தேதி புதுமனை திறப்பு விழா அன்று நிகழ்வை நானும் டிஆர்டி தாய் தந்த உறவு பரிஸ் அருளும் இணைந்து டிஆர்டி வளர்ச்சிக்காக அனுசரணையாக கொண்டு வந்தோம். சத்யா ராஜா, சுமதி அருள், எங்கள் அன்பு காந்த குரலோன் ராஜாவின் அண்ணாவின் அமெரிக்கா நேரம் காலை 3:15 தரிசன் இது துவங்கும் பொழுது, அமெரிக்கா நேரம் காலை 3:15 அதிகாலை, பிரான்ஸ் நேரம் காலை 9:15 அளவில் வாழ்த்து தொடங்கின. 30 பேர் வந்தார்கள். மிக சிறப்பாக புது வீடு புது மனையை வாழ்த்தி இருந்தார்கள். எங்கள் இரண்டு குடும்பங்களையும் அவர்கள் வாழ்த்தினார்கள். 7 தேதி அன்று வானொலிக்கு அழைப்பு எடுத்து வந்தார் எங்கள் ராஜா அன்னை. வாழ்த்தின அனைவருக்கும் அன்னை அபிராமியின் ஆசீருடன் எல்லாம் சுகங்களும் பெற்று சுகமா இருக்கும் எங்கள் அன்பு நேயர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்று எங்கள் அறிவிப்பாளர் அன்பான கேது ஜேகன் இருவருக்கும் பாராட்டு உரித்தாக அவர்களும் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சில நேயர்கள் மீண்டும் 5, 6, 7 வாழ்த்தினார்கள். அவள் எல்லாருக்கும் இந்த டிஆர்டி என் அன்பு உயிர்களுக்கு எங்கள் வணக்கத்தை கூறிக்கொண்டு தரிசன். டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகளின் வரிசையில் திங்கள் 31 தேதி தாயகத்தில் நெடுந்தீவில் கெத்தாக வாழ்ந்து வந்த காமாட்சி அம்மாவின் மகன் கெத்தான கேதீஸ்வரன் காலையில் திருமண வாழ்த்து, பிரான்சில் முகிந்தன் அபி இருவரின் ஆவணி மாதம் 28 தேதி நடந்த திருமணத்தை அனுசரணையாக கனடா வன்குவார் குணத்தின் நண்பர்கள் தாயின் வளர்ச்சி கருதி அனுசரணையாக கொண்டு வந்தார்கள். அவர்களின் பெயர் சூப்பர் சிங்கர் விஜிதா மற்றும் இந்திரா, தெய்வேந்திரம் அவர்கள், டிஆர்டி பாடகர் அமுதலிங்கம், டிஆர்டி பாடகர் செந்தூரன் உபலாபர் இணைந்து அந்த வாழ்த்து மடலை கொண்டார்கள். உண்மையாக தனது கம்பீர குரல் வாசித்த இத்தாலி ஜேசாதன் அந்த மடலை வாசித்திருந்தார். அவருக்கும் நன்றிகள் பாராட்டுகள். 2 மணி நேரம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை தந்திருந்தார்கள். வன்குவார் குணம் அவர்களின் நண்பர்களுக்கும் வன்குவார் குணத்துக்கும் இந்த வானொலியை சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தரிசன், திங்கள் உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு, உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு, வந்தாறு எங்கள் கெத்தான கேது, வந்தாறு எங்கள் கெத்தான கேது. முதலில் நெடுந்து தாய் தந்த கவிஞர் முகிலனின் வரிகள் வலிகள், நாம பேசுவது சரியா புரியாமலும் நாங்கள் சொல்வதை சரியா கேட்காமலும் ஒரு தெளிவில்லாமலும் நம்ம ஒரு நேரத்திலேயே அதை விட்டு போய்கொண்டிருப்பவர்கள். இந்த கவிதையின் வரி அதுதான். நமக்கு விளங்கவில்லை, அப்படி ஏன் செய்கிறார் என்று நமக்கு விளங்கவில்லை. அந்த கவிதை அழகா இருந்தது. எதற்காக இப்படி செய்கின்றார்கள் ஒரு சில மனிதர்கள்? வரிகள் வலிகள். முகிலனுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கேதுவின் குட்டிக்கதை தாறுமாறு அதை தொடர்ந்து தாறுமாறுவில் சிறப்பித்தவர்கள் அனைவருக்கும் நன்றிகள். அப்படி ஒரு திங்களில் டிஆர்டி பாடகி கமலவேணியின் நாதேஸ்வரத்தை பற்றி மிக விளக்கமாக மங்களகரமான இசையை பற்றி சொல்லியிருந்தார். நான் ஒரு நேரத்தில் சொல்லியிருந்தேன், கமலவேணி தயவு செய்து இன்னொரு முறை சொல்லுங்கள், என்று சொல்லியிருந்தேன். அதை மீண்டும் ஒரு முறை சொன்ன சகோதரி கமலவேணி நவரத்ன ராஜாக்கு நன்றிகளும். ஏனென்று சொன்னால் நாதேஸ்வரம் என்றால் எங்கள் தமிழ் கலாச்சாரத்தில் வந்த ஒரு மங்களகரமான ஒரு ஒலி, ஒரு இசை, அதுக்காகத்தான் கேட்டிருந்தேன். அவருக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு திங்களன்று எங்கள் அன்பு கேள்வி கணை ஏகனின் உலக நாட்டில் பொது அறிவு கேள்விகள் அன்று கல்வியோன் அறிவாளியார் அறிவாளியார் என்ற கேள்வி, அதுக்கு சரியான விடை சொல்லியிருந்தார். நாலு பேர் தந்திருந்த நியூட்டன் என்பது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என கூறிக்கொண்டு செவ்வாய் அன்று சிந்தனை சிறகுகள் அந்த நிகழ்ச்சியினை செவி எடுக்கும் அந்த நிகழ்ச்சியினை செவி எடுக்கும் அன்பு எடுக்கும் நேரலுக்கு அன்பு வணக்கங்கள். நிகழ்ச்சி அறிவிப்பாளர்கள் ஆர்ஜே விஜய், தீபன் இவர்களோட ரதனி கோபால சிங்கம். நல்ல மன்னிக்கோடும் பார், சிந்தனை சிறகுகள் உண்மையிலேயே ஒரு பிள்ளை பெற்ற பெற்றோர்கள் காலன் காலமாக கடினமாக உழைத்து வருங்காலத்தில் தன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று எண்ணி பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பார்களாம். தங்கள் உடம்பையோ சில நேரங்களில் எந்த நன்மைகளை பாராமல் பிள்ளைகளுக்காக சொத்தை சேர்த்து வைப்பார்களாம். அப்படி அதில் நானும் ஒருவன், சத்யாவும் ஒருவன் என்று கூறிக்கொண்டு அப்படி எவ்வளவு எங்கள் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் செய்கின்றார்கள். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்பது என்னவென்று தெரியாமல் போய்விடும். கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களை பெற்றோர்கள் காலமானது பிறகு இந்த பிள்ளைகள் தெரியாமலும் தெரிஞ்சின் சில பிள்ளைகள் சொத்துக்களை விற்று அழித்து விடுவார்கள். பிறகு ஒன்றுமில்லாமல் வீதிக்கு வந்து விடுவார்கள். என் வேண்டுகோள் ரதனிக்கு, ரதனி அவர்கள் நீங்கள் இந்த நேரம் கேட்டுக்கொண்டிருந்தால் இதை மறுபடியும் ஒரு ஒலிபரப்பாக தருவீர்கள் என்று நான் தாழ்மையுடன் கேட்கின்றேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு முக்கியமான எங்கள் தமிழ் இனத்துக்கு தேவையான ஒரு அறிவிப்பு என்று கூறிக்கொண்டு ரதனியின் கதை சொல்லும் நேரம் மிக அருமை. ஏற்றம், இரக்கம், சிரிப்பு, கவலை என்று கதைகளை கேட்கும் நேரலுக்கு ஆசையாயிருக்கும் ரதனிக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். சிந்தனை சிறகுகளில் தாய்மொழி வரிசையில் பாடல் மிக மிக அருமை. செம்மொழியாம் தமிழ் மொழி பாடல், அழகு அழகு. புதன் அறிவிப்பாளர் அருண்மொழி தேவனின் இதுவரை யாரும் கேட்காத பாடல்களை தான் தெரிவு செய்து கலையது கொண்டு வருவார். அவரின் நிகழ்ச்சியை ஒரு பாட்டு போடுவார், சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதிலும் ஒரு அந்த நிகழ்ச்சி துவங்க முன்னம் அவருக்கேண்டிய ஒரு பாடலை கொண்டுவார். நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை,

0: நன்றி அருள்மொழி தேவனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு கதம்பம் தாயகத்தில் மூல முடக்குகளில் உள்ள பெயர்களை கேட்பார். எங்கள் அன்பு நேயர்களும் அதை கண்டுபிடித்து வந்து சொல்லி விடுவார்கள். அதுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு புதன் புதிய அறிவிப்பாளர் வி பத்மநாதன் அன்பாக அழைப்போ விபி என்று நிகழ்ச்சியை சிறப்பு விபி. இறுதியில் நேயர்கள் அழைப்பு வராதபடியால் தனக்கு தருமாறு பணிவாக கேட்டு புத்தகங்களை வாசிப்பவர்களை பற்றி உலகில் மிக பாப்புலரான ஆக இருந்தவர்களை பற்றி பெயர்களை சொல்லியிருந்த சிறப்பு வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்களை தன் நிகழ்ச்சியில் இருந்து நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தேடி எழுதி வருவார். ஒரே ஒரு கேள்வி விபி அவர்கள் அண்ணாவின் கேள்வியை நீங்கள் கேட்பீர்கள். நான் அண்ணா உங்களுக்கு தாய் தந்த தம்பி அண்ணா தம்பி தயவுடன் விபி அவர்களே ஒரு ஒரு பெண் நேயர்களை பொதுவாக நீங்கள் சகோதரிகள் என்றே கூறுங்கள். அவர்களுடைய பேர்களை சொல்லுங்கள். அவரை தங்கச்சி அக்கா அந்தி என்று அழைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏனென்று தெரியவில்லை. அவர்களுக்கு அவருடைய வயது உங்களுக்காக குறைய இருக்கின்றது. சில நேயர்கள் எனக்கு அடிச்சு சொன்னார்கள் இதை சொல்லுங்கள் என்றால் அவர்கள் குற்றவாளியாக கூடாது, ராஜா மட்டும் குற்றவாளியாகும். தரிசன் சொல்லுவார் எது என்றாலும் இந்த வானலில் வந்து நீங்கள் ஓப்பனா கதைக்கணும் என்று அதாலே சொல்லுகிறேன். நீங்கள் மற்ற எங்கள் அறிவிப்பாளர்கள் சகல அறிவிப்பாளர்களும் பேரை சொல்லுவார்கள், சகோதரி என்று சொல்லுவார்கள். அம்மன் என்று சொன்னால் எல்லா பெண்களுக்கும் விருப்பம். என்னென்னு சொன்னால் அம்மன் ஒரு தெய்வம், எங்கள் பெண்கள் எல்லாம் எங்களுக்கு தெய்வம் தான், ரோசா பூக்கள் தான் தெய்வங்கள் தான் என்று கூறிக்கொண்டு இந்த இந்த இந்த இந்த இந்த நான் சொல்லும் வார்த்தையை நீங்க எடுப்பீர்கள். இந்த சிறப்பாக அந்த நிகழ்ச்சிகளை நடத்துறீர்கள், இன்னும் வளரவேணும் என்று கூறிக்கொண்டு புதன் தாய் விட்டு நீனிய குரலுக்கு சொந்தக்காரி எங்கள் அன்பு சோபிதாவின் சிறுவர் முத்தம் அன்று சிறப்பித்தார்கள் எங்கள் செல்வங்கள் வருங்கால டிஆர்டியின் முத்துக்கள். தாயின் தமிழ் மொழியை மறக்காமல் கூட பெற்றோர்கள் கூடி முயற்சியில் படித்து உலகெங்கும் டிஆர்டி தமிழ் வானொலியின் தங்கள் பெயர்களை குரல்களையும் எடுத்து செல்லுகின்றார்கள். ஆர்த்திகன், அகேனி, மித்து, சஞ்சு, ஞானம் பிரீதிஸ் அண்ணாவின் எட்டாவது கதை தேவையில்லா பேச்சு, அது கதையின் தலையங்கம் தேவையில்லா பேச்சு. இந்த இளம் குயில் சொல்லும் பொழுது அழகாக இருந்தது. ஒவ்வொரு மனிதர்களும் இதை சிந்திக்க வேண்டும், தேவையில்லா பேச்சு. அதில் நானும் ஒருவர் கூறிக்கொண்டு மற்றும் அமரர் எங்கள் ஞானம் பிரீதிஸ் அண்ணாவின் இன்னும் ஒரு கதை தாத்தாவின் கதையை ஜஸ்மின் கொண்டார். அவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஜஸ்மினின் தம்பி ஜேசன் அவர்களும் செல்ல குரலால் சொல்லியிருந்தார். உங்கள் அனைத்து செல்வங்களுக்கும் அமெரிக்கா தாத்தாவின் ஆசிரும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களையும் கூறிக்கொண்டு தரிசன் வியாழன் டிஆர்டியின் கணீர் குரலோன் எங்கள் அன்பு ராஜா அண்ணா இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியை சத்யா அனுப்பிய பாடல்களை தன் நேரத்தையும் ஒதுக்கி பதிவு செய்து ஒலிபரப்பி இருந்தார். இறுதியில் இசை அரசி வாணிஜ்யராம் இவர்தான் இன்றைய நட்சத்திரம். நேர்களே, நீங்களும் அண்ணாக்கு நாலு பாடல்களை எழுதி அனுப்புங்கள், அண்ணா அதையும் ஒலிபரப்புவார். அவர் கூறிக்கொண்டே இருக்கிறார். அன்பு நேயர்களுக்கு கூறிக்கொண்டு ஏனென்றால் அன்று சத்யாவின் பிறந்த நாள் அன்று அண்ணா இதை ஒருவேறுப்பிருந்தார். சத்யா மிக மிக சந்தோஷமா கேட்டுக்கொண்டு வேலைக்கு போய்கொண்டிருந்தார். அண்ணா நன்றிகள் வாழ்த்துக்கள். வியாழன் எங்கள் அன்பு இந்திரனின் நிகழ்ச்சி பிரான்ஸ் நேரம் மாலை 6 மணி, அமெரிக்கா நேரம் மத்தியானம் 12 மணி அளவில் ராஜா வந்து பயங்கர வேலைப்படுவில் நிற்பார். அந்த நேரம் நிகழ்ச்சியை தொடங்கினவுடன் யோகேஸ்வரி குணராசாவும் எங்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து புஷ்பவதி சிவநாதனும் நாட நடிக்க வந்தார்கள். நான் பொறுத்த நேரத்தில் மிக மிக வேலை பளவில் இருந்த பொழுதும் சில நேரங்களில் எனக்கு கேட்க முடியாது. அன்று நான் கேட்டேன் அந்த நாடகம். அந்த நாடகம் வந்து 227வது நாடகம், பாசவலை. மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு. அதையும் சொல்லிக் கொண்டு தர் சார். வியாழன் சாய் அருள் அமுதம் கனடிய ஒருபரப்பில் பணிபுரியும் சிரேட்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமஸ்கந்தா அவர்களின் அழகான ஆறுதலான தமிழ் உச்சரிப்புடன் விளக்கங்கள் விளங்கினர் சாரி தமிழ் உச்சரிப்பையுடன் வழங்கினார் நிகழ்ச்சி. வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய் ராம். பகவான் பிரார்த்தனையில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, மனித மேம்பாடுகள் யாவை? மனித மேம்பாடுகள் இல்லாத மனிதன் அல்ல. அவன் வடிவத்தில் மனிதனே தவிர நிச்சயத்தில் உண்மையில் மனிதன் அல்ல. சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமம், அஹிம்சை என்பவையே பஞ்சபூதங்களில் ஒன்று கூறாக இருக்கும் மனித மேம்பாடுகள் அன்பின் வடிவங்களே என்று அடிக்கடி சொல்லுவார் சொல்லு அழகு திருமதி சாந்தா தோமஸ் கந்தாவுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வாழ்க நலமுடன் என்று கூறிக்கொண்டு வெள்ளி டென்மார்க் பிரண்டாவில் 32 வருடமாக எழுந்தருள் இருக்கும் அன்னை அபிராமி அம்மனின் அவதாரமும் அற்புதமும் அன்னை டிஆர்டியில் அன்னையை டிஆர்டியில் சிறப்பித்தவர்கள் ஜோயேஸ்வரி, தர்மவதி, குணநாயகி, கமலவேணி, இந்திரா, பொங்கை ராஜா, ராஜலிங்கம், தாயத்தில் தலவாக்கொல்லையில் இருந்து பவானி, அனைவருக்கும் அன்னை அபிராமியின் ஆசிர் என்றும் கிடைக்கும். எங்கள் பெரியண்ணா ஏஎஸ் ராஜாவுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க அன்பு புவி ராணி, அன்பு பிள்ளைகள், அன்பு டிஆர்டி நேயருடன் வாழ்க நீண்ட காலம் என அண்ணாவை வாழ்த்துகிறோம் கூறிக்கொண்டு வெள்ளி தாயின் வானொலியின் எங்கள் மீசி அழகன் ரவு அண்ணாவின் உலக வாழ் டிஆர்டி நேயர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சந்தோஷமான சந்தோஷ நேரம் அந்நிகழ்வை நேயர்கள் கலகலவென்று சிரித்து சிரித்து அண்ணாவுடன் உரையாடுவார்கள். அதிலும் எனக்கு உண்மையாக சிரிப்பு வந்து விட்டது. என்னுடன் வேலை செய்தவர்கள் என்னை பார்த்தார்கள், திடீரென்று ராஜா மூலசுவாமி இல்லையோ தெரியாது என்ன, எனக்கு எனக்கு அடக்க முடியாம விட்டது. நான் சிரித்து விட்டேன். காரணம், தம்பி சுதாகரர் அண்ணாக்கு சொன்னார் தண்ணி அடிச்சு கார் கழுவுகிறேன். தம்பி சுதாகரர் சொன்னார் அண்ணாக்கு, நான் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்க, நான் தண்ணி அடிச்சு கார் கழுவுகின்றேன் என்றார். ஒரு சில சகோதரிகள் தமாசாக வந்து சொன்னார்கள், சுதாகர் மற்ற தண்ணி அடிச்சு கார் கழுவுறார் என்று. நான் அதை கேட்கும் பொழுது சிரிச்சு விட்டேன். உண்மையாகவே 10 வருடத்துக்கு முன்னும் நான் உண்மையாக தண்ணி அடிச்சு கார் அழிவின நான் அமெரிக்கா ராஜா அதனச்சும் சிரிச்சு விட்டேன். இப்பொழுது தண்ணி அடிப்பதில்லை, 10 வருடத்துக்கு முன்ன உண்மையாக தண்ணி அடிச்சு கார் அழிவிருந்தேன். அதையும் கூறிக்கொண்டு தமாசாக, போன வாரம் வெள்ளி அன்று டிஆர்டியின் புதிய அறிவிப்பாளர் தாயின் தேனிசைக்குரியவள் திருமதி பேபி சிவா தனியாக நிகழ்ச்சிய சிறப்பாக பல நேயர்கள் கதைத்தார்கள். யோசிச்சு உடனுக்குடன் பதில்களை சொல்லி நிகழ்ச்சியை நடத்தினர். பேபி சிவாவுக்கு நன்றிகள் வாழ்த்துகள். பேபி சிவா, உங்கள் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்த என்று அவருக்கும் ஒரு ஊக்கத்தையும் கூறிக்கொண்டு தரிசன். புதன் தாயின் வானொலியில் சிரிப்பழகன் சாரதியின் இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி. சத்யாவுக்கு ஒரு பாட்டு கேட்டிருந்தா சத்யாவும் மகிழ்ச்சி நிகழ்ச்சி சிறப்பு சாரதி நன்றிகளை கூறிக்கொண்டு செவ்வாய் அருள்மொழி தேவனின் நஞ்சு தண்ணி வீதி என்ற நம்மவரின் திரைப்பட இயக்குனர் நேர்காணலை செய்திருந்தார். அந்த வீதி வேலனையில் உள்ளதாகவும் அறிந்தோம். அண்ணா ராஜா அண்ணா வேலனையை சேர்ந்தவர் தானே, அவருக்கும் அது தெரியும் என்று நான் கூறிக்கொண்டு வியாழன் தாய் வீட்டின் தங்க குரலோன் தமிழ் தாயகத்தின் பட்டிமன்ற தலைமையாக கொண்டவரும் தமிழ் பேர் ஆசிரியரும் திரு சலமான் பாப்பையா அவரின் பட்டிமன்றத்தை போட்டிருந்தீர்கள். அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். சனி அன்று பாப்பையாவின் சொல்லிவிட்டேன் ஒரு நேர்காணலை தரிசன் ஒலிபரப்பி இருந்தார். கட்டாயம் சொல்ல வேணும், பாப்பையாவின் முக்கிய மேடை பேச்சாளர்கள் பாரதி ராஜா இருவரும் அவரை ஐயாவை பேட்டி கண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அதை தரிசன் போட்டிருந்து அதை நாங்கள் கேட்டோம். அப்பொழுது ஐயா சொன்னார், வறுமையான குடும்பம் வரலாற்றை பற்றி நேரடியாக சொல்லியிருந்தார். அப்பா அம்மாவுக்கு 9 பிள்ளைகள், அதிலும் இவர்தானாம் கடைசி, இவர்தானாம் முதல் கல்லூரிக்கு போனவராம். ஐயாவின் குடும்ப வரலாற்றை டிஆர்டியில் கேட்டது அனைத்து உலக வாழ் நேயர்களுக்கும் அறிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. ஒரு கல்லூரி பேராசிரியராகவும் நாடக நடிகனாகவும் பேச்சாளராகவும் ஓவிய கலைஞராகவும் இறுதியில் பட்டிமன்ற தலைமையாளராகவும் தமிழ் இலக்கியத்துடன் மறக்க முடியாத நிகழ்வுகளை ஐயா செய்திருந்தார். ஒரு மனிதன் தன் வாழ்வில் எவ்வளவு கடவுளை நம்புகிற செயல்களை செய்கிறானோ அவர்களுக்கு ஆண்டவன் ஆசீர். ஏனெனில் இறக்கின்ற போதும் ஐயாவின் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் உலக வாழ் டிஆர்டி நேயர்கள் நாங்கள் அவருக்கு ப்ரே பண்ணி கொண்டு அவரை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மாதம் 3 தேதி இலங்கை வானொலியில் பணிபுரிந்த எங்கள் KS ராஜா அவர்களின் 32வது நினைவு தினத்தை அண்ணா அன்று ஒளிபரப்பிருந்த டிஆர்டியில் எங்கள் AS ராஜா அவர்கள் அவரை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி சொல்லியிருந்தார். சொல்லும் பொழுதும் அவர் தமிழிலே எப்படி அந்த வானொலியில உரையாடினாரோ, டக்கு டக்கு டக்கு டக்குண்டு உரையாடினாரோ, அதுபோல அண்ணா ஒருவரப்பு செய்திருந்தார். ஆங்கிலத்திலேயும் அதே ஸ்பீட்டா செய்திருந்தார். அண்ணாக்கு வாழ்த்துக்கள் அவரை ஞாபகப்படுத்தினருக்கு. தாயின் வானொலி அமைதி குரலுக்கு சொந்தக்காரி எங்கள் அன்பு கேமாவின் குரலில் ஒருவரப்பானது என்று எங்கள் தங்க குரலோரின் கதை சொல்லும் நேரம் காத்திருப்போ. கதை ஆசிரியர் நீர்வேலி பொன்னையா எனக்கு வடிவா கேட்கவில்லை, அது சரியான தரிசன்.
1: ஆமாம் சொல்லுங்க.
0: சரி, காலமாகிவிட்டார். கதையை சொல்பவரின் குரல் வடிவம் கதையின் உயிர் வடிவத்தை நேயர்கள் முன் கொண்டு சென்றது. கேட்கும் போது எத்தனையோ பேருடனின் மனம் நெகிழ்ந்தது. தரிசனுக்கு அதை சொல்லும் பொழுது தரிசனுக்கு பிடிக்காது. தரிசன் சொல்ல தன்னை விட எண்ணம் கதைக்கக்கூடிய கதை சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்கணும் என்று அதுல நானும் ஒருவன் தரிசன், உங்களை விட நான் சுரமா சொல்லுவேன். எல்லாரும் சிரிப்பார்கள் நேயர்ப்ப கேட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டு. மணிக்க வேண்டும் நேயர்களே, இலங்கையில் ஜனாதிபதி இலங்கையில் ஜனாதிபதி அனுர குணதிச நாயக்கா அவர்கள்
1: ஒரு தனது நாயக்கா
0: அனுர குமார் அமர குமார் அனுர குமார திசநாயக்கா அவர்கள் ஒரு தனது மேடையில் 5000 மேற்பட்ட மக்களுக்கு முன்னால் இந்த கதை சொன்னபடியா தான் நான் இதை சொல்லுகிறேன். அன்பு நேயர்களே, என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள், நான் சொல்ல வேணும். என்னன்னு சொன்னால், 5000 முன்னாலே தனது உரையை உரையாடியிருந்தார். தனது தாய், தனது சிறிய தாய்க்கு ஒரே ஒரு மகன். அவரை தன் தாய் தங்களுடன் சேர்த்துதான் வளர்த்தாராம். அந்த நேரத்தில் இலங்கையில் சேக்குவரா என்ற இயக்கம் இலங்கையில் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக பல போராட்டங்களை இளம் சிங்கள இளைஞர்கள் சேர்ந்து போராடினார்கள். ஸ்ரீமாவோ அல்லது பிரேமதாசாவோ அன்று பல நாடு பல தலைமை தாங்கிய ஜனாதிபதிகள் எல்லாம் லட்சக்கணக்கான சிங்கள இளைஞர்களை வீதிகளில் டயர் போட்டு எரித்து கொன்றார்களாம். ஒருவரின் சிறிய அவரின் சிறியதாயின் மகன் கடைக்கு போனவரை காணவில்லையாம். தான் உடனே அன்று புள்ளா தேடி திரிஞ்சிட்டு ஒரு இடத்த போகும் பொழுது அவர் ஒரு வீதி வழிய ஒரு வீதி மரத்தில் அவரை கட்டி வைத்து அவருக்கு பெட்ரோல் ஊத்தி அவர் கொளுத்தி இருந்தார்களாம். அதை பார்த்த தான் தானாம் அன்று தான் ஏவிபியில் இணைந்ததாக சொல்லியிருந்தார். ஏன் சொல்வது என்று சொன்னால், தெற்கில் அப்பொழுது தெற்கில் நடப்பது வடக்கு தெரியாது, வடக்கு கிழக்குக்கு தெரியாது. வடக்கு 30 தமிழருக்கு நடந்த
1: சிங்கள அதிகாரிகள் எல்லாரையும் ஏவிபியும் அதே மாதிரி கொலை செய்தார்கள். அது மாதிரிதான் தமிழ் பகுதியில வந்த இராணுவம் மாத்திரமல்ல, எங்களுக்காக விடுதலைக்காக போராடியவர்களும் எவ்வளவு சுட்டியலாலி அடிச்செல்லாம் கொலை செய்திருக்கிறார்.
0: ஓமாம் வடக்கில் 30 தமிழருக்கு நடந்ததே தெற்கு மக்களுக்கு தெரியாது. தரிசன் இன்று கதை சொல்லும் நேரத்தில் வந்த கதையை என் பெருமதிப்புக்குரிய கைதர் அலியா மூலம் நீங்கள் சிங்களத்தில் மொழிபெயர்ந்து அதை சிங்கள மக்களுக்கு அனுப்ப முடியுமா என்று நான் தாழ்மையுடன் கேட்கின்றேன் என்று கேட்டுக்கொண்டு, இந்த கதை போல இப்ப கதை சொல்லு நடந்தது போல எனக்கும் 1987 வடமராட்சி இலங்கை இராணுவம் பிடிக்கும் போது என் கண்ணுக்கு முன்னால் என் உயிர் உள்ளவரை நான் மறக்க முடியாது. நான் மாலத்தீவில் இருந்து 1 விடுமுறையில் வந்திருந்தேன். வந்தபோது நடந்த சம்பவம் என் கண்ணுக்கு முன்னாலேயே 600 அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு சந்தையில், அல்வாயில ஒரு சந்தை இருந்து, அந்த சந்தையில எல்லாரையும் சேர்த்து விட்டு, இதுல புலிக்கு சாப்பாடு கொடுத்தவன், புலிய தெரிந்தவன் இருந்தால் வெளியால் வாருங்கள், உங்களை உடனே வீட்டுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார் ஒரு ஆமி பெரியவன். அப்படி சொன்னது பொழுது ஒரு திக்கத்தில் ஒரு ஆசிரியருடைய மகனாம், அது பிறதான் கேள்விப்பட்டேன். அவர் உழம்பி மழை மழை மழை என்று 6 காட்டினார். உண்மையான எங்களை புலி உறுப்பினர்களை அவர் காட்டியிருந்தார். அவரோட சேர்த்து 7 கொண்டு போய் ஒரு மறைவான வேலிக்கு பக்கத்தில் வச்சு எங்களுக்கு காதல கேட்டது, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா என்று கேட்டது. அவர்களை கத்தியால் வெட்டியும் சுட்டும் கொன்று விட்டு வேலியை பிச்சு எரித்து விட்டு போட்டார்கள். ஏன் நான் சொல்வதென்றால், அந்த கதை சொல்லும் நேரம் சொல்லும் பொழுது இதுகளெல்லாம் எங்கள் கண்ணுக்கு முன்னால். அதுக்கு பிறகு நானும் ஒரு காலி முகத்திடல் பூசா போலி ஒரு இடத்துக்கு எங்களையும் கொண்டு வச்சிருந்தார்கள். நானும் கத்தி கொடுத்து பின்னால வாங்கினேன் சொல்லிக்கொண்டு. உண்மையா மற்றது இன்று இப்பொழுது எங்கள் வன்குவார் கனடா வன்குவார் குணத்தின் நண்பர் வீண வாசித்திருந்தார், வாசிகன், பெயர் வாசிகன். உண்மையா தென்றல் ஒன்று வந்து என்னை தொடும் பாடல் அருமை அருமை. அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடப்படுறேன் தரிசன். வாழ்க வளர்கிற டிஆர்டி தமிழ்வழி தரிசன். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம். இங்கே தொடர்ந்து நீண்ட நேரமாக ஒரு நேயர் இணைந்திருந்தார், அவர் காத்திருந்தால் அவரை இணைத்துக் கொள்ளலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சன் ராஜினி அல்போன்ஸ்.
1: நன்றாக கேட்டுக்கொண்டிருந்தீர்களா?
2: நான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்ல.
1: எல்லா நிகழ்ச்சிகளையும் அப்படியே ஒழுங்குபடுத்தி முழுமையாக
2: அவ்வளவும் அச்சு அவ்வளவு இதை போனாலே நீங்கள் இல்லையில சொல்றதுக்கு. அப்ப இந்த முறை அவ்வளவும் முழு இதுவுமே சொல்லிட்டேன். மற்றவர்கள் சொல்ல தேவையில்லை. அப்படியான உண்மையிலேயே வாழ்த்து கூறுவோம், துணைவியாருக்கும் வாழ்த்து கூறுவோம். அவதான் இவ்வளவு எழுதி வச்சிருப்பான்.
1: இல்ல இப்ப அவர் சொல்ற தான் தான் இதெல்லாம் எழுதுறதுன்ற மாதிரி அவற்றை உதவி இல்லாமல்
2: வேலைக்கெல்லாம் போறவர். அவ எல்லாத்துக்கும் இப்படி தனியா இவ்வளவுன்னு சொல்லல, அவர் வேலைக்கும் போய் அவரோட உதவியும் தான். அவர் சிறப்பான வாழ்த்துக்கள் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஜலர்க்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் கடக்கண்டு வகலை போயிட்டு மதம் நான் தெரியும். அவரது திங்களில் இருந்து ஞாயிறு மட்டும் சொல்லுவார் எல்லா நிகழ்ச்சியும். அவருக்கும் வாழ்த்து கூறி நானும் கேது திரு திருமதி கேது கமலியுடைய மகள் அபிக்கு திருமண திரு திருமதி முகுந்தன் அபிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கண்டு திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அத்தோடு இன்று அறிவிப்பாளர் கணேஷ் நேற்று கணேஷுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவருக்கும் எங்கள்
1: குடும்பத்தின்
2: எங்களுடைய திருமண நாளை நேற்று தான் நான் கொண்டு வந்திருந்த திருமண நாளையும் கணேஷோட பிறந்த நாளையும் பத்மராணி சொல்லியிருந்தா. அவன் அந்த எல்லாரையும் தொடர்ந்து கொண்டு வருவா. அவ அப்படி வராட்டிக்கு வதனாவை கொண்டு வருவா அந்த நாட்களை. எங்களோட திருமண நாளுக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகின்றேன். நேற்று இரவு கேட்டுக்கொண்டிருந்தேன் செலமான் பாப்பி அவருடைய இதை போட்டுக்கொண்டிருந்தீங்கள். அவருடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டிக் கொண்டு என்ன இதில் என்ன கதை சொல்ல நேரம் கதையை விட வாசிக்கிறதும் ஒரு சிறப்பு தான். வாசித்தவருக்கும் வாழ்த்து கூறி இன்றைக்கு உண்மையிலேயே அந்த கதை வந்து மற்ற நாளைய கதையை விட இன்றைக்கு அதை ஊரில் நடந்தது பார்த்தது கேட்டது எல்லாம் அது அப்படியான ஒரு கதையாக வந்திருந்தது. சிறப்பான கதை எழுதினவருக்காக 90 வயசில் இறந்தவர் என்று சொன்ன அன்றைக்கு அவ்வளோ நாள் மட்டும் எழுதியிருப்பார். நல்ல நல்ல இந்த
1: கதைகளெல்லாம் இருக்கும். மற்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் முன்பு பல நிகழ்ச்சிகளை வந்து அவர் இந்த வாலிப வட்டம் இளைஞர் மன்றத்துக்கெல்லாம் பல ஆக்கங்களை தந்திருக்கிறார்.
2: இப்பதான் இறந்த என்று சொன்னோம். 90 வயதுல இறந்தவர் என்று சொன்னா உண்மையிலேயே அந்த நாள் தங்கி எழுதின அந்த நேரா பார்த்த மாதிரியே முழுவதையும் அப்படியே சித்தரிச்சிருக்கிற சிறப்பான கதையும் இன்றைக்கு நான் அதற்கும் எழுதினவருக்கும் வாழ்த்து கூறி மற்றது அறிவிப்பாளர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
1: சராய் மானுவேல் ஜோசப் ராஜ் சராய் மானுவேல் அவர்களுக்கு நண்பர். அவர் சராய் மானுவேல் ரெண்டு இந்த வானொலியில அங்கே கடமையாற்றினவர் ஒரு அதிகாரியாக இருந்தவர்.
2: உண்மையிலேயே அந்த இப்படியான ஒரு கதை வந்து நல்லா அந்த தாங்கள் பட்டு கஷ்டப்பட்டு அனுபவிச்சு அப்படி இந்த நேரம் பார்த்த மாதிரி தான் உண்மையாக சிறப்பாக இருந்தவர். நல்லா என்று அவருக்கும் வாழ்த்துக்கள். அறிவிப்பாளர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சோபிகா கேமா மற்ற பேபி சிவாவும் ரகு அவர்கள் வரையிலே என்று சொல்லி அதை சிறப்பாக நடத்தியிருந்தார். பயத்தன்மையாண்டும் இல்லை ஒரு மாதிரி அவர் சொல்லும் மாப்பிள்ள சேர்ந்து சேர்ந்து கதைச்சு நல்ல வழியாக நடத்தியிருந்தார். திரு அவர்கள் வந்து அந்த விளக்கங்களையும் கொடுத்து ஒவ்வொரு சொல்லுகளுக்கு கொடுத்து விளக்கங்களையும் கொடுத்து பிறகு அந்த ஒவ்வொரு அதுக்கு பிறகுதான் ஒரு மணத்தியாலும் கேள்விகள் எல்லாம் கேட்டு அதுக்கு பதில்கள் எல்லாம் சிறப்பாக நடத்துகிறார்கள். எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். மற்றது உங்களுக்கும் வாழ்த்து கூறி
1: புருக்ஸிசம் இருக்குதா?
2: என்னது
1: புருக்ஸிசம் இருக்கா? புருக்ஸிசம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்படி ஒரு நோய் ஒன்று புருக்ஸிசம் உண்டு? சரியப்பா, அடுத்த நான் நாளைய செய்தி அறிக்கையில் சேர்த்து விடுறேன். புருக்ஸிசம் இருக்கா இல்லையான்னு தெரிந்து கொள்வேன். சில பேருக்கு படுக்கையில் நித்திரையில் தான் அப்படி செய்வார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாது தங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குண்டு. என்னடா பல்ல வந்து அந்த பல்லியே கடிக்கிறது இப்படி, அது வந்து ஒரு வருத்தம் தான். வருத்தம் இருக்கிறாக்களுக்கு தான் வரும். அதை பலருக்கு தெரியாமலே அப்படியே நோய்வாய்ப்படுகிறாரு.
2: எங்கட ஒன்றை விட்டாக்கா அப்படி சில நேரம் வந்து சொல்ற அம்மா நான் ஒரு நாளோட படக்க ஒரே தாராவா அந்த பல்லு நெருவின சத்தம்
1: அது வந்து ஒரு வருத்தம். அதுக்கு தான் பெயர் வந்து புருக்ஸிசன். நாளைய செய்தி அறிக்கையில் இணைச்சு விடுறேன். தேவையண்டா
2: நாங்களும் இந்த செய்தியில தானே நிறைய இதுகளை நாங்களும் கேள்விப்படுறோம் சொல்றவர்கள் இல்லாதே. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை எல்லாருக்கும் வாழ்த்து கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கும். இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் என்றால் அங்கால் நேரமாகிறது. செய்தி இறக்கி
2: சென்னை வணக்கம். குதிரமாவின் சிரிப்பும் சின்ன குழந்தை பேபி என்றதுக்கு பொருத்தமாக இருந்தது. அடுத்ததாக என்னுடைய திருமண நாள் இந்த புதன்கிழமை 9/9. எங்களை பத்மராணி கொண்டு வந்து கல்யாணத்தை கொண்டு வந்தால் அதற்கு நன்றியை குறிக்கொண்டு உழவெல்லாம் கலக்குறீங்க தான். ஒரு அறிவிப்பாளரும் செய்த விஷயத்தை ஒருவர் செய்கிறார். ஆசிருங்கம்
1: என்ன சாமான்?
2: ஒரு அறிவிப்பாளரும் செய்யாத விஷயத்தை ஒருவர் செய்து கொண்டிருக்கோம்.
1: யார் செய்கிறார்?
2: பிரதீப் தேவா. டிஆர்டி தமிழ் வானொலி செய்திகள் வாசிப்பவர் பிரதீப் தேவா. அவர்கள்தான் அருமையாக செய்கிறார். அதையும் மற்றவர்கள் செய்யக்கூடாது. என்ன இந்தியர்கள்
1: பெயரை சொல்லி வாசிக்க வேணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச குரலை வைத்து எல்லாரும் கண்டுபிடித்து
2: விடுவார்கள்.
1: தெரியாதபடியால தான் அவர் உங்களை சோதிச்சு பார்க்கிறார்.
2: அப்படி இல்லை, இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த போல செய்த அப்படி செய்தால் அருமையா இருக்கும். இந்த குறிக்கொண்டு உடையப்படுகிறேன்.
1: சரி, நன்றி.
2: நன்றி.
1: சரி, இங்கே காத்திருக்கின்ற வாட்ஸ்அப்பிலே அவர் அடுத்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பியுங்கள், இன்னும் ஒருவர் அழைக்க வேண்டாம் என்று சொன்னதுக்கு பிறகும் அழைக்கின்றார். ஆகவே அவர்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பியுங்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேர் நேரம். நேர் நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் எமது நன்றிகளோடு நிலைய

0: குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக.
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: Vicky Superstore, Gala Gones Sasselil,
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
5: Mélodie et Tonobrelke, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Tonobu Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanete. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH. வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள VT Cash & Carry, VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் வீட்டு

0: எஸ் பினான்ஸ் GMPH நிறுவனத்தினர் சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிசில் உள்ள VTS பினான்ஸ் GMPH நிறுவனத்தினர் செம்மணி மனித படுகொலை தொடர்பிலான விசாரணைகளில் சர்வதேசம் அதனை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பேரணியொன்று இடம்பெற்றது.
1: செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து 583 மனித என்பு கூடுகளும் சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. அவை தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என்பதற்கான சான்றாக செம்மணி மனித புதைக்குழி காணப்படுகிறது. அதனால் அது தொடர்பில் சர்வதேச விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என கோரியே பேரணி நடைபெற்றது. நல்லூர் கைலாச பிள்ளையார் கோவில் அருகாமையில் அமைந்துள்ள ஐநா காரியாலயத்திற்கு அருகில் இருந்து ஆரம்பமான பேரணி கிட்டு பூங்கா பகுதியில் நிறைவடைந்து கூட்டமும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகா மீதான கொலமுயற்சி சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு 14 ஆண்டுகளாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டமைக்கு எதிராக சட்டமா அதிபர் மேன்முறையீடு செய்ய இருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினராக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தம்பையா பிரகாசன் என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த சந்தேக நபரின் விடுதலை கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் அவருக்கும் ஏனைய இருவருக்கும் எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கு விசாரணைகளை பாதிக்கக்கூடும் என்று சட்டமா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். சந்தேக நபர் மீது மொத்தம் 230 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதோடு அவருக்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் சட்டமா அதிபர் தரப்பு சுட்டிக்காட்டுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 4 சரீரப்பிணைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையின் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சந்தேக நபர் கடந்த 2009 கைது செய்யப்பட்டு பின்னர் 2012 செப்டம்பர் 20 அன்று அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வவனியா வெடுக்குநாரி மலையில் பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினர் நேற்று விஜயம் செய்து மலை உச்சியில் பிரித்தோதல் வழிபாட்டில் ஈடுபட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் மத பதற்ற நிலைமையொன்று உருவாக்கியது. இந்த இரு தரப்பினரும் வழிபாடு செய்வதற்கு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கல்கமுவ சந்தபோதி தேரர் தலைமையிலான குழுவினர் விசேட பூசைக்காக மலை உச்சிக்கு சென்றிருந்தார்கள். அதே நேரத்தில் சைவ மக்களும் அங்கு வழிபாடுகளுக்காக சென்றிருந்தார்கள். பதட்டமான சூழலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெடுக்குநாரி மலையை சுற்றி 100 போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் தீவிர பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். தேரர் தலைமையிலான குழு சுமார் 1.5 மணி நேரம் மலை உச்சியில் வழிபாட்டில் ஈடுபட்டது. இதன்போது சிவனுக்கு பூசைகளை செய்த தமிழ் மக்கள் மேலே செல்ல முற்பட்ட போது பிக்குகளின் வழிபாடு முடிவடையும் வரை மேலே செல்ல வேண்டாம் என்று போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அவர்களின் வழிபாடுகள் முடிந்த பின்னரே தமிழ் மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டார்கள். இது ஒரு பௌத்த தொல்பொருள் இடம் என்றும் 2013 பின்னரே அங்கு சைவ வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கல்கமுவே சந்தபோதி தேரர் குறிப்பிட்டார். ஆலயத்துக்கு சென்ற சைவ மக்களின் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் 3 இடங்களில் போலீசாரால் மறைக்கப்பட்டு அடையாள அட்டைகள் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் தேரர் தலைமையிலான குழுவினர் நேரடியாக ஆலய வளாகத்துக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆலய வளாகத்தில் பிரசன்னமாகியிருந்தார். தனக்கு நடந்த விடயங்களை அவர் ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டார்.
2: வெடுக்குநாறு மலையிலே நடக்கின்ற பூசைகள் நாள் பூராவும் நடக்கின்ற பூசைகளை செய்வதற்காக இங்கே வருகை தருவதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்த ஒரு நிலையிலே இன்றைக்கு 2 பிக்குமேரும் 15 நபர்களும் இராணுவத்துடையதும் போலீசினுடைய வாகனங்களிலே முழு பாதுகாப்போடு இந்த விடுக்கனார் மலைக்கு வந்து அவர்கள் மேல் மட்டத்துக்கு சென்று அங்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தியாலம் தங்களுடைய பூசைகளையும் பண என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வழிமுறைகளை வந்து செய்திருந்தார்கள். அதிலே எங்களுடைய ஊர் மக்கள் இங்கு வளமையாக வந்து வழிபாடுகள் செய்வதற்கு மூன்று இடங்களிலே வந்து போலீசார் வந்து தடைகள் ஏற்படுத்தி பதிஞ்சு போவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது. காலையில வந்து அந்த முதலாவது போலீஸ் நிலையத்திலே வந்து மக்களை வந்து தடுத்து வாகனங்கள்ல போக முடியாது என்று சொல்லி நிப்பாட்டி வச்சிருந்தது. என்னை கூட நான் வந்த பொழுது முதலாவது இடத்துல வந்து நிப்பாட்டி வாகனத்தை கொண்டு போக முடியாது என்று சொன்ன இடத்துல வந்து நான் சொன்ன, நான் வந்து நான் பாராளுமன்ற உறுப்பினர், நான் போக இருக்கிறேன், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன இடத்துல வந்து ஓஐசி வேறு தரப்புகளோட கதைச்சு பேசி என்னுடைய பதிவையும் செய்து இரண்டாம் இடத்திலையும் வந்து எங்களை நிப்பாட்டி நீங்கள் தொடர்ந்து செல்ல முடியாது என்று சொன்ன இடத்துல உங்களுடைய ஓஐசி முதலிடத்துல வந்து பதிஞ்சு அனுமதிச்சு அவரை தாண்டி வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன நிப்பாட்ட முடியாது என்று சொன்ன இடத்துல வந்து அதுக்கு பிறகு வந்து தடமாறி வந்து இறுதியில விட்டவர் விடுக்கிறாரி மேலே அடியில மூன்றாவது இடத்திலையும் வந்து எங்களை தடுத்து பார்த்து தந்து இறுதியில வந்து விட்டவர். அவர் பூசை செய்வதற்கு மேல்மலைக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அதுவரைக்கும் காத்து அவர்கள் இறங்கினதற்கு பிற்பாடு வந்து நாங்கள் சென்று அங்கு வழிபாடுகள் செய்த நேரம் இந்த மூலஸ்தானத்துக்கு வந்து பிக்குவும் போலீசாரும் வந்து தங்களுடைய சப்பாத்துகளை அணிந்து மூலஸ்தானத்துக்கு வந்திருந்தார். அந்த ரெண்டு பிக்குமேரும் போகஸ்வர பிரதேசத்திலே சிங்கள ஆக்கிரமிப்புகளை செய்து புதுசாக கட்டின ஒரு விஹாரேனுடைய பிக்கு அவர் அந்த மலையில ஏறி நடத்தின பேச்சில வந்து தெளிவாக சொல்றார், இந்த விடுக்கிடாரி மலைன்றது வந்து தங்களுடைய புராண வழிபாடு ஸ்தானம் என்றும் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு பொய் சொல்லப்பட்டு அவர்கள் போலி நம்பிக்கையிலே இங்கு வழிபாடுகள் செய்கிறார்கள், ஆனா இது அவர்களுக்குரிய இடம் இல்லை என்றும் இந்த விடயம் பாராளுமன்றத்தில வந்து கேள்வி எழுப்பப்பட்ட இடத்துல வந்து தொல்பொருள் திரைக்களத்துக்கு பொறுப்பான புத்தசாசன அமைச்சர் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறதாகவும் அதன் பிரகாரம் இங்கு 2013 முன்னம் ஒரு 11 அடி புத்தசிலே இருந்ததாகவும் அதுக்கு பிறகு அது ஒரு கட்டத்துல வந்து 5 அடி சிலையாக வந்து குறைக்கப்பட்டு 2013 பிறகுதான் சைவ வழிபாடுகள் செய்வதற்கான சிலைகள் இங்கே வச்சிருப்பதாகவும் அதுக்கு முதல் இருந்த சிலைகள் வந்து தங்களிடம் இருக்க அது புனரமைக்கப்பட்டு இங்கு அது நிறுவப்பட போவதாக அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்குரிய அனுமதிகளும் வந்து அவர்கள் பெற்றிருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய விடுக்கமாரி மலையினுடைய மூலஸ்தானத்துடைய பூசாரிக்கோடு அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பதாகவும் மேல்மலையிலே இருக்கக்கூடிய திருசூலங்களை வந்து அகட்ட சொல்லி கேட்டிருந்தும் வந்து அதை அகட்டப்படாமல் இருந்தது வந்து தங்களுக்கு கவலை வேண்டும். ஆனால் ஒரு போலி நம்பிக்கையில வந்து தமிழர்கள் இருக்கிறோம், ஆனால் இது பௌத்த மதத்துக்குரிய ஒரு ஸ்தானம் என்ற வகையில பாதுகாக்கப்பட போவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
0: தொடர்ந்து மயிலத்த மடு மாதவனை பண்ணையாளர்களின் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையை பெற்றுத்தர கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் அறவழி போராட்டம் 1092 நாட்களை கடந்துள்ள போதிலும் இதுவரை தங்களுக்கான மேய்ச்சல் தரை தொடர்பில் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்று பண்ணையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தங்களுக்குரிய மேய்ச்சல் தரைக்கான தீர்வை பெற்றுத்தரமாறு கோரி பண்ணையாளர்கள் நேற்று ஊடுவிலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட போதிலும் அவற்றில் எந்தொரு தீர்மானமும் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தற்போதும் மயிலத்தமடு பகுதியில் இடம்பெற்று வரும் அத்துமீறிய குடியேற்ற நடவடிக்கைகளினால் பண்ணையாளர்களுக்கு சொந்தமான மேய்ச்சல் நிலங்கள் பயிர் செய்கைக்கும் குடியேற்றத்துக்கும் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதனால் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலப்பரப்பு நாளுக்கு நாள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் பண்ணையாளர்கள் தெரிவித்தார்கள். இதன் காரணமாக தங்களது கால்நடைகளை மேய்ப்பதற்கு போதிய நிலப்பரப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நீண்ட காலமாக தங்களது வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்நிலையில் எதிர்வரும் 15ஆம் தேதி மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரை கோரிக்கையை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்டு வரும் அறவழி போராட்டத்தின் 3 வருட நிறைவை முன்னிட்டு மீண்டும் ஒரு முறை அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களது நீண்டகால கோரிக்கைக்கு இனியும் காலதாமதமின்றி நிரந்தர தீர்வை அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். சுய பொருளாதாரத்தின் மூலம் தமிழ் மக்கள் வலுவடைந்து விடக்கூடாதென்ற சிந்தனைக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவின் தந்திரோபாயமான வேலைத்திட்டங்களின் ஊடாக சாவுமணி அடிக்கப்பட்டுள்ளதாக இபிடிபியின் வேலனை பிரதேச ஆலோசனை குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ்ப்பாண தலைமை அலுவலகத்தில் அதன் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் வேலனை பிரதிசபையின் செயற்பாடுகள், கட்சியை பிரதித்துவப்படுத்தும் பிரதிசபை உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட வேண்டிய மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் பிரதேச மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புயலை செய்கையை கட்டுப்படுத்தும் பட்சத்தில் அதனை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள மக்களின் எதிர்கால நிலைமை, பிரதிசபைக்கு உட்பட்ட குளங்களை அபிவிருத்தியின் நில விடயங்கள், குடிநீர் வசதிகளை மேம்படுத்துதல், கட்சியைச் சேர்ந்த பிரதிசபை உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலைத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அப்பொழுது கலந்துரையாடப்பட்டது. மேலும் எதிர்வரும் காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் மற்றும் வேலனை பிரதேசத்தில் கடலட்டை பண்ணைகளின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இதன்போது டக்ளஸ் தேவானந்தா கடத்தொழில் அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் கடலட்டை பண்ணைகளை விஸ்தரிப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக அல்லப்பட்டி பிரதேச மக்கள் கணிசமான பொருளாதார நன்மைகளை பெற்று வருவதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இளைஞர்கள் சமூக பிறழ்வான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக கடலட்டை வளர்ப்பு உள்ளிட்ட கடத்தொழில் சார்ந்த தொழில்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் அவர்களுக்கான வருமான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடாது என்ற சிந்தனைக்கு கடலட்டை பண்ணைகளின் பெருக்கமும் அதன் மூலம் உருவாகியுள்ள பொருளாதார வாய்ப்புகளும் சவாலாக அமைந்துள்ளதாகவும் கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. கூட்டத்தில் கருத்து தெரிவித்த டக்ளஸ் தேவானந்தா வேலனை பிரதேசத்தில் ஒவ்வொரு வட்டாரத்திலும் காணப்படும் மக்கள் பிரச்சனைகளை வட்டார பிரதிகள் அடையாளம் காண வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு அவ்வாறு அடையாளம் காணப்படும் பிரச்சனைகளை பிரதிசபை உறுப்பினர்களின் ஊடாக உரிய மட்டத்துக்கு கொண்டு சென்று தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் மக்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்கும் வட்டார பிரதிகள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் எல்லை நிர்ணய பணிகளுக்கும் எந்தவித நேரடி சம்பந்தமும் இல்லை. 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்த போது இந்த விதியை ஏன் உள்ளே சேர்த்தார்கள் என்று புரியவில்லை. உண்மையிலே எல்லை நிர்ணய ஆணைக்குழு எந்தவித அதிகாரமற்ற ஒரு குழு மட்டுமே என்று அதன் தலைவர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீ மாவோ பண்டார் நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற அரசாங்க தகவல் திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ரங்க கலன் சூரிய எழுதிய த யுவைத்வேக் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாபதி மைத்ரிபால சிறிசேனா உட்பட கட்சி வேறுபாடின்றி நாட்டின் முன்னணி அரசியல் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சடங்கு ரீதியான நிகழ்வுகளுக்கு மத்தியில் விழா அரங்கின் ஒரு பகுதியில் நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே சுவாரஸ்யமான மற்றும் காரசாரமான அரசியல் உரையாடல்கள் அரங்கேறின. இதன்போதே சமன்சரி ரட்நாயக்கா இதனை தெரிவித்தார். முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகமும் தற்போதைய எல்லை நிர்ணய குழுவின் தலைவருமான சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் இதன்போது சம்பாசனை இடம்பெற்றது. அப்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும எல்லைய நிர்ணய பணிகளை விரைவாக முடித்து தந்தால் மட்டுமே மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த முடியும் என்று கூறி அந்த பணிகளை விரைவுபடுத்துமாறு சமன் ரட்நாயக்காவிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த சமன் ரட்நாயக்கா மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் இந்த எல்லை நிர்ணய பணிகளுக்கும் எந்தவித நேரடி சம்பந்தமும் இல்லை என்று குறிப்பிட்டார். 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்த போது இந்த விதியை ஏன் உள்ளே சேர்த்தார்கள் என்று புரியவில்லை. உண்மையில் சொல்ல போனால் இது எந்தவித அதிகாரமற்ற ஒரு குழு மட்டுமே என்று தனது அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட அரசாங்க தகவல் திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தினித் சிந்தக எல்லைய நிர்ணய குழுவின் தாமதம் காரணமாகவே மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருவதாக பெரும்பாலான பொதுமக்கள் தவறாக கருதுவதாக சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு சென்றுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நிதியமைச்சு மற்றும் மத்திய வங்கியின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இலங்கையின் கடன் வேலைத்திட்டத்தின் 7வது மீளாய்வு குறித்த கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்காகவே சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் இலங்கைக்கு சென்றுள்ளார்கள். இலங்கை கனிப்பொருள் எண்ணெய் கூட்டு ஸ்தாபனம், மின்சாரத்துறை, ஒழுங்குமுறை அதிகார சபைகள் மற்றும் உள்நாட்டு இறவெறி திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகளுடனும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடல்கள் வரும் செப்டம்பர் 23 தேதி வரை தொடர அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் தாய்லாந்து தொழில்துறை அமைச்சரின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் செப்டம்பர் 14 தேதி முதல் 16 தேதி வரை தாய்லாந்துக்கு உத்தியோர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகிறார். இந்த பயணத்தின் போது அமைச்சர் கரத் தாய்லாந்தின் தொழில் அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் பதில் வெளிவகார அமைச்சர் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர நலன்கள் சார்ந்த துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்புகளில் கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக தொழிலாளர் துறையில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் தொழிலாளர் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் தாய்லாந்தில் இலங்கை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது தொடர்பான உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட இருக்கிறது. சுற்றுலா, வேலைவாய்ப்பு, இடம்பெயர்வு மற்றும் தொழிலாளர் பெயர்வு திறன் ஆகிய துறைகளில் நடைமுறை சாத்தியமான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் மக்கள் இடையான உறவுகளை வலுப்படுத்தி இருதரப்பு பொருளாதார ஈடுபாட்டை அதிகரிப்பதற்கும் இந்த பயணம் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பின்னணியை பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா எச்சரித்திருக்கிறார். புலன்றுவையில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் விவசாயிகளின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி ராஜபக்ச குடும்பத்தினர் மற்றும் அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் பற்றி பேசிய ஜனாதிபதி, இப்போது வந்து அழுவதை விட்டுவிட்டு திருட வேண்டாம் என்று அன்றே தந்தை மகனுக்கு சொல்லியிருக்க வேண்டும். தாயாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, சட்டம் அனைவருக்கும் சமமாகவே பிரயோகிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். பொது பணத்தை கொள்ளியடித்த இவர் மீதும் எமக்கு எந்த இரக்கமும் இல்லை என்று காரசாரமாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனர் சார்பில் அனுராதபுரத்தில் நடத்தப்பட்ட பேரணியை விமர்சித்த ஜனாதிபதி, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக தேடப்பட்டு வரும் பலரை அந்த பேரணியில் ஒரே இடத்தில் காண முடியும், குற்றப்புணர்வு திணைக்களத்தினர் அங்கு சென்றால் அனைவரையும் ஒரே இடத்தில் கைது செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டார். அனுராதபுர பேரணியானது மக்கள் நலனுக்காக நடத்தப்படவில்லை என்றும், குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள நபர்கள் சட்டத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவே அதனை நடத்தியதாகவும் ஜனாதிபதி குற்றம் சாட்டினார். இந்த நேரத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தான் எதிர்கொள்ளும் சவால்கள் தன்னை உடைத்து விடாதென்றும், மாறாக மேலும் பலப்படுத்தும் என்றும் தெரிவித்தார். கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருக்கும் தமக்கு ஆதரவாக திரண்டு வரும் பொதுஜன பேரமுன ஆதரவாளர்களுக்கு அனுப்பிய செய்தியிலே அவர் இதனை பகிர்ந்திருக்கிறார். கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் இரும்பு கம்பிகளுக்கு மத்தியிலும் உங்களை நான் பார்க்கிறேன். உங்களின் உற்சாகமான ஆதரவு எனக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக ஆதரவாளர்களுக்கு அவர் நன்றியும் தெரிவித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் கூற்றை மேற்கோள் காட்டிய நாமல் ராஜபக்ச, துன்பங்கள் சிலரை உடைத்துவிடும், ஆனால் சிலரை மேலும் பலப்படுத்தும். நாங்கள் சவால்களுக்கு மத்தியிலும் துன்பங்களை எதிர்கொள்ளும் போது மேலும் பலமடைபவர்கள். சவால்களை கண்டு அஞ்சாமல் பலமடையும் பாடத்தை என் அன்புக்குரிய தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கஷ்டங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் மக்களுடன் இணைந்து ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்துவதை தான் பெரும் பாக்கியமாக கருதுவதாகவும் அவர் தனது செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரவின் மக்கள் பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வதை முன்னிட்டு சிங்கம் மற்றும் அதன் குட்டியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட விளம்பர காணொளியொன்று சமூக வலைதளங்களில் அதிக கவனம் பெற்றிருக்கிறது. இந்த காணொளியில் ஆபத்தில் சிக்கும் சிங்கக்குட்டியொன்றை பெரிய சிங்கம் ஒன்று வந்து காப்பாற்றுவது போல் காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சாவின் படமும் அனுராதபுரத்துக்கு வரும் சிங்கம் என்ற சிங்கள வாசகங்களும் அந்த காணொளியில் இடம்பெற்றன. கட்சியின் தேசிய அமைப்பாளரும் மஹிந்த ராஜபக்சாவின் மகனுமான நாமல் ராஜபக்ச தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பின்னணியில் இந்த பேரணி நடத்தப்பட்டிருந்தது. இந்த பேரணியில் 2029 ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச வெற்றி பெற்று நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தனக்கு கருணாக்கு சொல்பலிக்கும் வாக்கு இருப்பதாக குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் முன்னர் கூறிய பல அரசியல் கணிப்புகள் உண்மையாகியுள்ளதாகவும் அங்கு குறிப்பிட்டார். அந்த வகையில் எதிர்காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டாலும் அல்லது என்ன தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் 2029 நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாவதை தடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நாட்டுக்கு ஒரே ஜனாதிபதியை மட்டும் பேரிட முடியும் என்றால் அது இன்றோ நாளையோ இன்றைக்கோ அது நமது மஹிந்த ராஜபக்ச மட்டும் என்றும் அவர் அர்ஜுனா புகழாரம் சூட்டினார்.
3: மம நரணகன் கவதாவ தமிழ மோனகிர இல்லன்னு அதை மட்டும் சிங்கள கிடைக்கூட மகே மூணு மதுகதியாகணும் உபது மேலாட்டு மரண் போன தமிழ் விதியாளர் மால மரபல்ல அவை நாம
0: தொடர்ந்து ஜனாதிபதி ஆந்திரகுமாராவின் 2 ஆட்சி காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அவற்றையும் நிறைவேற்றவில்லை என்பதோடு அதற்கான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை கூட முன்னெடுக்கவில்லை. மாறாக அதிகாரங்களை தமக்குள்ளே வைத்துக் கொள்ளும் வகையிலும் ஒரு கட்சி ஆட்சியை மையப்படுத்தும் நகர்வுகளும் தீவிரமடைந்து வருவதாக தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டினார்கள். தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவின் அரசாங்கத்துக்கு எதிராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் கண்டன உண்ணாவிரத போராட்டம் சாவைச்சேரியில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்றது நேர்கள் அறிந்ததே. இதில் இலங்கை தமிழர் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம், பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தார்கள். அத்துடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி தலைவர்களான பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார், சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்டோரும், மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான கஜதீபன், சயந்தன், சர்வேஸ்வரன் மற்றும் உள்ளூராட்சி சபைகளின் பிரதிகள், பொது அமைப்புகளின் பிரதிகள், அரசியல் கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த போராட்டமானது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குதல், செம்மணி மனித புதகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்துதல், உள்ளூராட்சி சபைகளின் செயற்பாடுகளை பாதிக்கும் வகையிலான பிரஜாசக்தி முறைமையை உடனடியாக நிறுத்துதல், ராணுவத்தின் வசமுள்ள அனைத்து காணிகளையும் உடனடியாக விடுவித்து உரியவர்களிடம் ஒப்படைத்தல், அரசியல் கைதிகளை விடுவித்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், மாகாண சபை தேர்தலை நடத்து உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அங்கு உரையாற்றுகையில், கடந்த தேர்தலில் 3 இருந்து தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் அவ்வளவு மும்முரமாகவும் துணிவாகவும் அதையெல்லாம் செய்ய துணிந்தவர்கள் தமிழ் மக்களுடைய எந்த விடயத்தையும் தொட்டுக்கூட பார்க்காமல் இருக்கிறார்கள். நான் பலாலியில் இருந்து வந்தவர்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள், ஐயா உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை, இந்த அரசாங்கத்துக்குத்தான் வாக்களித்தோம் என்றார்கள். ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது இந்த அரசாங்கம் காணிகளை விடுவிப்பதாக சொன்னார்கள் என்று கூறினார்கள். காணிகளை விடுவிப்பது எவ்வளவு இலகுவான விடயம், அதனை யாராவது எதிர்த்தார்களா, தெற்கில் கூட எவராவது எதிர்த்தார்களா, இல்லையே சுலபமாக செய்யக்கூடிய விடயம். ஆனால் எங்களுடைய வாழ்வுக்கு அத்திவாரமாக இருக்கின்ற எங்களுடைய நிலங்களை விடுவிக்காமல் மற்ற விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றமையை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். 700 காணிகளை விடுவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அந்த காணிகள் இவை என்று அடையாளப்படுத்தி காட்ட சொன்னால் அவை அத்தனையும் 2024 ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட காணிகளாக உள்ளன. 2 வருடத்துக்கு முன்னர் விடுவிக்கப்பட்ட காணிகளை நாங்கள் விடுவிக்கப் போகிறோம் என்று கூறுகிறார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஏற்கனவே விடுவித்த 613 மீட்டர் வீதியை மீண்டும் விடுவித்தது போன்ற தான் நிலைமைதான் இருக்கிறது. காணி விடுவிப்பில் ஜனாதிபதி அனுரா தற்போது ராணுவத்திடம் கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். எங்களுடன் எதிர்கட்சியில் இருக்கும் போது காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கத்தினார். அப்போது ராணுவத்திடம் கேட்க வேண்டும் என்று அவர் கூறவில்லை. அனுராவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கின்ற முதலாவது வாக்குறுதி புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்பதுதான். அந்த விடயத்தை தற்போது வரையில் அவர்கள் தொட்டுக்கூட பார்க்கவில்லை. ஆனால் பௌத்த மத பீட தலைவர்களை செய்ய வேண்டாம் என்று கூறுகிற 22வது திருத்த சட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு துணிவிருக்கும் அனுராவுக்கு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கான தனிநபர் சட்டமூலத்தை கொண்டு வந்தவர்களால் அதனை செய்வதற்கு தற்போது முடியவில்லை. ஆகவே அவர்கள் தமது ஆட்சியை ஒரு கட்சி ஆட்சியாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்கின்றார்கள் என்பதை நான் அமரர் தர்மலிங்கத்தின் நினைவு பேருரையிலும் குறிப்பிட்டேன். தற்போது அதிகார பகிர்வில்லை, அதிகாரங்களை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. 2வது வாக்குறுதியான ஒரு வருடத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்துவேன் என்று வழங்கப்பட்டது. தற்போது வரையில் அதற்கான எந்தொரு விடயங்களையும் முன்னேற்றகரமாக முன்னெடுக்கவில்லை. கால இழுத்தடிப்பு தான் நடைபெற்று வருகிறது. நாங்கள் 5 விடயங்களாகத்தான் போராடுகிறோம். நாங்கள் லஞ்ச ஊழலுக்காக போராடவில்லை, வேறு தனிப்பட்ட முயற்சிகளுக்காக போராடவில்லை. 5 கோரிக்கைக்கும் முழுமையான ஆதரவை நாங்கள் கொடுக்கின்றோம். மக்கள் பிரச்சனைகளுக்காக கட்சிகளுடன் பேசுவோம், தொடர்ந்தும் போராடுவோம் என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வெற்றிடமாக உள்ள கல்விசார் மற்றும் கல்விசாரா பணியிடங்களை விரைவாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி ஆலோசனை குழுவின் முன்னிலையில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அழைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரட்ன தெரிவித்திருக்கிறார். நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் வெற்றிடமாக உள்ள கல்விசார் மற்றும் கல்விசாரா பணியிடங்களை நிரப்புவதற்கான அனுமதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் சில பல்கலைக்கழகங்களில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதி அமைச்சர் அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு துணைவேந்தர்களிடம் கோரியிருக்கிறார். தற்போது இலங்கையில் மொத்தம் 19 அரச பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் தகவலின்படி கொழும்பில் உள்ள வீடமைப்பு திட்டங்களில் 40% 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகர எல்லைக்குள் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்வகிக்கப்படும் 96 வீடமைப்பு திட்டங்கள் காணப்படுவதாக பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தெரிவித்திருக்கிறார். அவற்றில் மோசமான நிலையில் உள்ள வீடமைப்பு திட்டங்களை புனரமைப்பதற்கான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போதுள்ள சில வீடமைப்பு திட்டங்களுக்கு பதிலாக புதிய வீடமைப்பு திட்டங்களை நிர்மாணிப்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து போக்குவரத்து தொடர்ச்சியாக தாமதமடைதல், தொடர்ந்துகள் ரத்து செய்யப்படல் மற்றும் தொடர்ந்துகளில் அடிக்கடி ஏற்படும் யந்திர கோளாறுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டுள்ள பணிப்பரிஷ்கரிப்பு குறித்து விசேட கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. இதற்கமைய தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் வருகின்ற 17 மற்றும் 18 ஆகிய 2 தினங்களில் 48 மணி நேர பணிப்பரிஷ்கரிப்பை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தாமதங்கள் ரத்து செய்யப்படுபவை மற்றும் தொடர்ச்சியாக ஏற்படும் யந்திர கோளாறுகள் குறித்து உரிய தீர்வுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமையே இந்த தொழில் போராட்டத்துக்கு காரணம் என்று தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் சமீபத்திய இலங்கை விஜயம் வெறும் வழக்கமான ராஜேந்திர சந்திப்பாக அல்லாமல் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஏற்பட்டு வரும் ஆழமான புவிசார் அரசியல் மாற்றங்களின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. பெல்லர்சோன்றின் பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்வது ஒரு சாதாரண நிகழ்வல்ல, மாறாக அது பிராந்திய பாதுகாப்பில் இந்தியாவின் மூலோபாய பங்களிப்பையும் அதன் தீவிரத்தையும் பிரதிபலிக்கிறது. ராஜ்நாத் சிங்கின் பயண அட்டவணையை தயார் செய்வதில் நவிய இழுபறிகள் இதன் தீவிரத்தை உணர்த்துகின்றன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜிதகரத் ஆகியோருக்கு இடையிலான பல சுற்று உயர்மட்ட கலந்தாய்வுகளுக்கு பிறகே இந்த விஜயம் இறுதி செய்யப்பட்டது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வான் மற்றும் கடல்வழி பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் 3 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த ஒப்பந்தங்கள் முதலில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அப்போது சாகல ரட்நாயக்கா மூலம் முன்னெடுக்கப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு இருந்த போதிலும் பாராளுமன்றத்துக்கோ அல்லது அமைச்சரவைக்கோ சமர்ப்பிக்கப்படாமலே கையொப்பம் விடப்பட்டன. தற்போதைய அரசாங்கம் இதை மீளாய்வு செய்ய இந்தியாவுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் இது இரு நாடுகளுக்கு இடையிலான சட்டப்பூர்வ உடன்படிக்கை என்பதால் இதை இடைநிறுத்த முடியவில்லை. எனவே இது ரணில் ஆட்சிக்கால ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாகவே நடைமுறைக்கு வருகிறது. இந்திய தரப்பு தற்போதைய ஆட்சியாளர்களுடன் மட்டுமல்லாது நாட்டின் எதிர்கால அரசியல் நகர்வுகளையும் உன்னிப்பாக கவனிக்கிறது என்பதையே ராஜ்நாத் சிங் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சந்திப்பு காட்டுகிறது. தாஜ் ஹோட்டலில் மிகவும் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ராஜ்நாத் சிங் சஜித்துக்கு மயிலுருவம் பதித்த நினைவு பரிசை வழங்கியிருந்தார். அந்த நினைவு பரிசை பெற்றுக் கொண்ட சஜித் பிரேமதாசா மயில் கதிர்காம கடவுளின் வாகனம் என்றும் புத்தருடன் சேர்த்து தானும் கதிர்காம கடவுளை உறுதியாக நம்புவதாகவும் தெரிவித்தார். இந்த உரையாடல் இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் உறவுக்கு அப்பாற்பட்ட பண்பாட்டு மற்றும் ஆன்மீக பிணைப்பையும் வெளிப்படுத்தியிருந்தது. இலங்கையின் வான் மற்றும் கடற்பரப்பை எந்தொரு அந்நிய சக்தியும் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதில் புதுடெல்லி மிகவும் அவதானமாக இருக்கிறது. இதனாலே இலங்கையின் எல்லை பாதுகாப்புக்கு இந்தியா முழு அளவில் ஒத்துழைப்பு நல்கிறது. குறிப்பாக திருவோணமலையை பிராந்தியத்தின் முதன்மை எரிசக்தி மையமாக மாற்றுவதும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதும் இந்தியாவின் முதன்மையான இலக்காக உள்ளது. அத்துடன் இந்திய இலங்கை இணைப்பு திட்டங்களை விரைவுபடுத்தி பொருளாதார ரீதியாகவும் இலங்கையை தன்னுடன் பிணைக்க இந்தியா விரும்புகிறது. இந்தியாவின் நகர்வுகளுக்கு மத்தியில் சீனா இலங்கையிலான தனது செல்வாக்கை மீண்டும் தீவிரப்படுத்த தொடங்கியிருக்கிறது. அடுத்த ஆண்டு இலங்கை சீன ராஜேந்திர உறவின் 70வது ஆண்டு நிறைவும் வரலாற்று சிறப்பு மிக்க அரிசி ரப்பர் ஒப்பந்தத்தின் 75வது ஆண்டு நிறைவும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக சீன தூதரகம் விரிவான ஏற்பாடுகளை செய்து வருவதோடு பிப்ரவரி மாதத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி இலங்கை செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன ஆய்வு கப்பல்களுக்கான அனுமதி மற்றும் நிலுவையில் உள்ள திட்டங்களை அடுத்த ஆண்டிலிருந்து விரைவாக நடைமுறைப்படுத்துவதில் புதிய சீன தூதுவர் வெய் ஹாங்சிங் தீவிர நிலைப்பாட்டை கொண்டுள்ளதால் இந்தியாவின் ஒப்பந்தங்கள் இனி உடனடியாக நடைமுறைக்கு வந்துவிடும் என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அம்பாந்தவுட்டை துறைமுகம் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் சிமாட் சாவிகளை திருடி விற்பனை செய்த சட்டவிரோத குழுவைச் சேர்ந்த துறைமுக ஊழியர் ஒருவரும் தொழில் அதிபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முன்னதாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களிலிருந்து சிமாட் சாவிகளை திருடிய துறைமுக ஊழியரை துறைமுக பாதுகாப்பு பிரிவினர் அடையாளம் கண்டு அம்பாந்தோட்டை துறைமுக காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி குறித்த ஊழியர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருக்கு வாகனத்தின் வகையை பொறுத்து ஒரு சாவியை 6000 ரூபாய் முதல் விற்பனை செய்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. அத்துடன் பல மாதங்களாக சுமார் 45 சிமாட் சாவிகளை விற்பனை செய்து அந்த ஊழியர் 15 லட்சம் ரூபாவுக்கு அதிகமாக சம்பாதித்துள்ளதும் காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குருநாகலில் வசிக்கும் தொழிலதிபரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த சிமாட் சாவிகளை பறிமுதல் செய்துள்ளார்கள். கம்பகா அஸ்கிரிய பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி தப்பிச் செல்ல முயன்ற வேன் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வானின் சாரதி காயமடைந்துள்ளதாக வெளிவேறிய போலீசார் தெரிவித்தார்கள். கம்பகா பிரதேசத்துக்கு வேன் ஒன்றின் மூலம் போதைப்பொருள் விநியோகிக்கப்படுவதாக வெளிவேறிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது உடுகம்புல நோக்கி பயணித்த அந்த வேனை போலீசார் ஜீப் வண்டி மூலம் பின்தொடர்ந்துள்ளதோடு மல்வத்த சந்தை பகுதியில் வேன் நிறுத்தப்பட்ட போலீசார் அதனை பரிசோதிக்க முற்பட்ட போது சாரதி வேனை முன்னுக்கும் பின்னுக்குமாக பல தடவைகள் செலுத்தி பல வாகனங்களுக்கு சேதம் ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் போலீஸ் ஜீப் மீது மோதிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது போலீசார் வேனை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் சாரதி காயமடைந்தார். இதில் படுகாயமடைந்த சாரதி போலீஸ் பாதுகாப்புடன் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை வேனில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 15 கிராம் ஹெரோயின் மற்றும் 9 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதோடு இந்த சம்பவம் தொடர்பில் வெளிவேறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டை பிடித்த இருவர் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார்கள். கடற்படையினர் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது சந்தேகத்துக்கிடமான படகொன்று சோதிக்கப்பட்டது. அதிலிருந்து சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட 1740 கடல் அட்டைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. மதுளை மகியங்கனை பிரதான வீதியில் துன்கிந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் உள்ள நதித்தலையே பகுதியில் 75 அடி பள்ளத்தில் பாய்ந்து வீடு மீது லொறியொன்று கவிழ்ந்து வெத்துக்குள்ளாகி இருக்கிறது. நேற்று மாலை இடம்பெற்ற பத்தில் லொறியொன்று சுமார் 75 அடி பள்ளத்தில் பாய்ந்து வீடொன்றின் மீது கவிழ்ந்ததில் நால்வர் படுகாயமடைந்துள்ளார்கள். பதுளையிலிருந்து மகியங்கனை நோக்கி பயணித்த இந்த லொறி மலைப்பாதையில் பிரேக் செயலிழந்ததன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியொன்றில் மோதிய லொறி பின்னர் சுமார் 75 அடி பள்ளத்தில் பாய்ந்து கீழே அமைந்திருந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான குடியிருப்பு வீடொன்றின் மீது விழுந்திருக்கிறது. இந்த பத்தில் வீட்டில் இருந்த தந்தையும் மகனும் லொறியின் சாரதியும் உதவியாளரும் உட்பட நால்வர் படுகாயமடைந்த நிலையில் பதுளை போந்தனா வைத்திய சாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். புத்தளத்தில் காலமான அடையாளம் தெரியாத நபரின் ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய உறவினர்களின் உதவியை ஜனாசா நலன்பிடி சங்கம் நாடுகிறது. ஊர் பெயரற்ற இந்த சகோதரர் புத்தளம் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை வெத்தில் மரணித்துள்ளார். புத்தளம் நகர வீதிகளில் வீல்சேர் சைக்கிளில் தொப்பி அணிந்து வெள்ளை நிற அடர்ந்த தாடியுடன் காணப்பட்ட இவர் சைக்கிளில் ஊதுபத்தி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்தும் வந்திருக்கிறார். அன்னாரின் ஜனாசா விசாரணைகள், சட்ட பிரச்சனைகள் மற்றும் சரியான தகவல்கள் கிடைக்கும் வரை குருநாகல் வைத்தியசாலை குளிரூட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் யாரென தெரியாததால் புத்தளம் ஜனாசா நலன்பிரி சங்கத்தினர் இவரது ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள். அவசரமாக தகவல்கள் தேவைப்படுவதால் இவரை அடையாளம் கண்டுகொண்ட உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஊரவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுதலும் விடுக்கப்பட்டுள்ளது. குஸ்வகை போதைப்பொருள் தொகையை இலங்கைக்கு கொண்டு வந்து அதனை கட்டுநாயக்கா விமானியத்தின் வர்த்தகர்களுக்கான சிவப்பு பாதை ஊடாக வெளியே கொண்டு செல்ல முயற்சித்த இலங்கை பயணியொருவர் விமானிய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இவர் மாத்தரை வெலிகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய வர்த்தகர். குஸ்வகை போதைப் பொருட்களின் பெறுமதி 66,80,000 ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை 4:30 மணிக்கு தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் விமானம் மூலம் கட்டுநாயக்கா விமானத்தை இவர் சென்றடைந்திருக்கிறார். இந்த குஸ் போதைப் பொருள் 668 கிராம் எடை கொண்டதாக இருந்ததோடு 3 உருண்டைகளாக தயாரிக்கப்பட்டு சிலோடேப்பால் நன்றாக ஒட்டப்பட்டு அவர் அணிந்திருந்த காற்றட்டையின் பக்கவாட்டு பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இத்தொடர்பான மேற்கத்திய விசாரணைகளுக்காக அந்த விமான பயணியும் அவர் கொண்டு சென்ற குஸ் போதைப்பொருள் தொகையும் கட்நாயக்கா விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பொது போக்குவரத்து பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களின் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது எதிர்வரும் 19 தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயங்கும் பொது பேருந்துகளில் ஆசனப்பட்டியலின் பயன்பாடு செப்டம்பர் 19 முதல் கட்டாயமாக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆசனப்பட்டி வசதிகள் இல்லாத பேருந்துகள், ஆசனப்பட்டி அணிய தவறும் சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு தற்போது அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்நினோ காலை தாக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் திருவண்ணாமலை மாவட்டத்தின் முள்ளிப்பொத்தானை பகுதியில் கிணறுகளில் நீர் வற்றி வறண்டு காணப்படுகிறது. நீண்ட காலமாக போதிய மழைவீழ்ச்சி இல்லாததன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள பல கிணறுகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து சில கிணறுகள் முற்றாக வற்றிய நிலையில் காணப்படுகிறது. அதேவேளை குழாய் நீர் விநியோகமும் தொடர்ச்சியாக இடம்பெறாமல் குறிப்பிட்ட நேரங்களில் மாத்திரம் விநியோகிக்கப்படுகிறது. இதன் காரணமாக மக்கள் குடிநீரை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குடிநீர் தேவைக்காக கிணறுகளை நம்பியுள்ள குடும்பங்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதோடு எதிர்வரும் நாட்களிலும் மழை பெய்யாத பட்சத்தில் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்று மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். கிழக்கிலங்கையில் பிரசித்தி பெற்றதும் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் வெருகல் ஸ்ரீ சித்திர வேலாயுதர் சுவாமி தேவஸ்தானத்தில் வருடாந்த மகோத்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கிறது. கொடியேற்றத்துடன் ஆரம்பமான வருடாந்த மகோத்சவம் எதிர்வரும் 30 தேதி நடைபெற உள்ள தீர்த்த உற்சவத்துடன் நிறைவுக்கு வருகிறது. கொடியேற்ற நிகழ்வில் பெருமளவான பக்த அடியார்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்று வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய மகோத்சவ திருவிழாக்கள் நிறைவடைந்த நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை வைரவர் உற்சவம் நடைபெற்றது. ஆலய மகோத்சவம் கடந்த மாதம் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 25 நாட்கள் மகோத்சவ திருவிழாக்கள் நடைபெற்று கடந்த வியாழக்கிழமை கொடி இறக்கத்துடன் நிறைவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்று நேற்றைய தினம் வைரவர் சாந்தி நடைபெற்றது. அதேவேளை நல்லூர் ஆலய மகோத்சவ திருவிழாக்களை முன்னிட்டு ஆலய சுற்றுவீதிகள் கடந்த 16ஆம் தேதி முதல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டு வீதிகள் மூடப்பட்டிருந்தன. நேற்றைய தினம் வைரவர் சாந்தி நிறைவடைந்ததும் வீதிகள் போக்குவரத்துக்கு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். இந்திய நீதித்துறையில் கறுப்பு ஆடுகள் அதிகரித்து வருவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள உச்சநீதிமன்ற ஓய்வுபெற்ற நீதிபதி தீபக் குப்தா, மக்களுக்கான அநீதிகளை நீதிமன்றங்கள் வெறுமனே பார்வையாளர்களாக வேடிக்கை பார்ப்பதாக கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்.
5: சட்ட வலைத்தளமான லைவ் லாவில் திரு தீபக் குப்தா எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் நீதித்துறை குறித்த விமர்சனங்களையும் காட்டமான சுய பரிசோதனை கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார். அந்நிய ஆதிக்கத்தின் நுகத்தடியை அகற்றுவது மட்டுமே உண்மையான சுதந்திரம் அல்ல என குறிப்பிட்டுள்ள அவர், சாதி மத பாகுபாடுகள் இன்றி ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கும் சிறுபான்மையினருக்கும் சமவாய்ப்புகள் உறுதி செய்யப்படுவதே அனைவருக்குமான சுதந்திரம் என கூறியுள்ளார். அச்சமற்ற மற்றும் சுதந்திரமான நீதித்துறை இல்லாத எந்த ஒரு நாடும் தன்னை சுதந்திர நாடாக கூறிக்கொள்ள முடியாது என்றும், எவ்வித பயமும் பாரபட்சமும் இன்றி நீதிக்காக நிமிர்ந்து நிற்கும் முதுகெலும்பு உள்ள நீதிபதிகளே இந்த தேசத்திற்கு தேவை என்றும் திரு தீபக் குப்தா தெரிவித்துள்ளார். அரசியல் சட்டம் வழங்கிய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய நீதிமன்றங்கள் சில ஆண்டுகளாக அத்தகைய உணர்வையோ வலிமையையோ வெளிப்படுத்த தவறிவிட்டதாக அவர் விமர்சித்துள்ளார். கங்கை நதியில் படகில் அசைவ உணவு சாப்பிட்டதாக கைது செய்யப்பட்ட முஸ்லீம் இளைஞர்களுக்கு பல மாதங்களாக பிணை மறுத்த நிலையில், அதே நதியில் மது அருந்திய பெரும்பான்மை சமூகத்தினருக்கு சில மணி நேரங்களிலேயே பிணை வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள திரு தீபக் குப்தா, நீதிமன்றங்கள் ஆபத்தான பெரும்பான்மைவாதத்தை நோக்கி நகர்வதாக எச்சரித்துள்ளார். டெல்லி கலவர சதி வழக்கில் 6 ஆண்டுகளாக சிறையில் உள்ள திரு உமர் காலித்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீது இன்று வரை விசாரணை தொடங்காததை சுட்டிக்காட்டியுள்ள திரு தீபக் குப்தா, நீதிமன்ற விசாரணை நடைமுறையே ஒரு கொடூரமான தண்டனையாக மாறிவிட்டதாக சாடியுள்ளார். கடந்த சில மாதங்களில் உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பிராமணர்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் விளிம்பு நிலை மக்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான வாய்ப்புகள் திட்டமிட்டு மறுக்கப்படுவதாக புகார் கூறியுள்ளார். நீதிபதிகளை தேர்வு செய்யும் கொலீஜிய முறை முற்றிலும் ஒளிவு மறைவானதாக மாறி படுதோல்வி அடைந்துவிட்டதாகவும் பகிரங்கமாக திரு தீபக் குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். மாற்று கருத்து என்பது ஜனநாயகத்தின் இன்றியமையாத அங்கம் என கூறியுள்ள அவர், இந்த சூழலில் போராட்டங்களை எப்படி கட்டுப்படுத்துவது என யோசனை கூறும் நீதிபதிகள் குடிமக்களின் கருத்துரிமையை பாதுகாப்பார்களா என வினவியுள்ளார். நீதித்துறையில் நேர்மையானவர்கள் பலர் இருந்தாலும் முறைகேடான கருப்பாடுகள் அதிகரித்து வருவதாக சாடியுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி திரு தீபக் குப்தா, நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை மக்கள் முழுமையாக இழந்துவிட்டால் அது இந்திய ஜனநாயகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படும் கடைசி ஆணியாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார்.
0: தொடர்ந்து பீரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாள் கூட்டம் டெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது.
6: பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 18வது உச்சி மாநாடு இந்தியா தலைமையில் டெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று தொடங்கியது. 2 நாள் மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் உள்ளிட்ட 21 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஐக்கிய அரபு அமீரகத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது, மலேசிய பிரதமர் அன்வர் பின் இப்ராஹிம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை பிரதமர் திரு மோடி தனித்தனியே சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புகளில் பாதுகாப்பு, விண்வெளி, அணுசக்தி, தொழில்நுட்பம், புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. மலேசியாவின் கோட்டா கினபாலுவில் இந்திய துணை தூதரகம் அமைப்பது, ஒடிசாவில் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஐக்கிய அரபு அமீரகம் ஒருங்கிணைந்த அலுமினிய திட்டத்தில் முதலீடு செய்வது உள்ளிட்டவை இந்த சந்திப்பில் உறுதி செய்யப்பட்டன. சீன அதிபர் உடனான சந்திப்பில் சீனா இந்தியா உறவுகளின் நீண்டகால சீரான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக 4 அம்சங்களை ஜி ஜின்பிங் கோடிட்டு காட்டினார். அப்போது இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சிக்கு எல்லைப் பகுதிகளில் நிலவும் அமைதியும் நிம்மதியும் மிக அவசியம் என திரு மோடி வலியுறுத்தினார். பின்னர் மாநாட்டில் பேசிய திரு மோடி, உலகளாவிய நெருக்கடிகளை எதிர்கொள்வதில் தெற்குலக நாடுகள் முன்னணியில் இருந்தாலும் அவை முடிவெடுக்கும் இடத்தில் இல்லை என்று சுட்டிக்காட்டினார். பிரிக்ஸ் நாடுகள் கூட்டாக முடிவெடுக்கும் இடத்திற்கு மாற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
7: ஹம்னே இஸ் பாத் பர் பி பல் தியா கி பவிஷ்ய கி டெக்னாலஜி,
0: எதிர்கால தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை நிர்வகிக்கும் விதிகளை உருவாக்குவது தெற்குலக நாடுகள் சமமான பங்களிப்பை கொண்டிருக்க வேண்டும்.
7: குளோபல் சவுத் கி பராபர் பாகிதாரி ஹோனி சாஹியே,
0: முடிவுகளுக்கும் அவற்றின் விளைவுகளுக்குமான இடைவெளியை கூட்டு நடவடிக்கையின் மூலம்
7: தூரி பனி ஹுயி ஹே உசே பார்ட்னர்ஷிப்,
0: இதனை குறைக்க வேண்டும்.
7: கலெக்டிவ் ஆக்ஷன் சே காம் கர்னா ஹோகா.
6: பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முக்கிய அம்சமாக 45 பக்கங்களில் 140 அம்சங்கள் கொண்ட புதுடெல்லி பிரகடனம் வெளியிடப்பட்டது. அதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அமெரிக்க டாலருக்கு பதிலாக உறுப்பு நாடுகளின் உள்நாட்டு நாணயத்தில் மேற்கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதேவேளையில் பொதுவான பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்குவதற்கு இந்தியா ஆட்சேபம் தெரிவித்தது. ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காமில் நிகழ்ந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உறுதி, மத்திய கிழக்கில் மேற்கத்திய நாடுகளின் போர் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் ஆகியவையும் பிரகடனத்தில் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து மாநாடு நடைபெறும் பாரத் மண்டபத்திற்கு வெளியே பிரிக்ஸ் தலைவர்கள் தனித்தனியே மரக்கன்றுகள் நட்டனர். இதன்பின் பிரிக்ஸ் தலைவர்களுக்கு திரு மோடி பாரம்பரிய இந்திய உணவு வகைகளுடன் இரவு விருந்தளித்தார்.
0: தொடர்ந்து இந்தியாவின் மீது கடுமையான வரிகளை ட்ரம்ப் விதித்திருக்கிறார். அதேபோல சீனாவை எதிர்கொள்ள இந்தியா அவசியமானது என்ற முந்தைய அரசாங்கங்களின் வாதங்களையும் அவர் நிராகரித்திருக்கிறார். இதனால் சீனாவை எதிர்கொள்ள இந்தியா இனி தேவையில்லை என்று அமெரிக்கா நினைக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது பற்றி பல நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்.
8: சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீன அதிபர் ஷி ஜின்பிங் இந்தியா வந்திருக்கிறார். டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அவர் வருகை தந்திருக்கிறார். இந்த பயணத்தை இந்தியாவின் மாறிவரும் யூகத்தின் வெளிப்பாடாக பல நிபுணர்கள் பார்க்கின்றனர். 2019 சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழ்நாட்டில் சந்தித்தனர். அதற்கு அடுத்த ஆண்டு எல்லைப் பகுதியில் நடைபெற்ற மோதல்கள் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதோடு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் பதற்றத்தை அதிகரித்தன. கடந்த 2023 டெல்லியில் நடைபெற்ற G20 மாநாட்டில் ஜின்பிங் கலந்து கொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து 2024 ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் இடையே மோடியும் அவரும் சந்தித்து பேசியதும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளில் மறுசீரமைப்பு தொடங்கியது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கொள்கைகள் மீது இந்தியா அதிருப்தியில் இருப்பதாகவும், இத்தகையதொரு சூழலில் மற்றொரு வல்லரசான சீனாவின் அதிருப்தியை இந்தியாவால் இந்தியாவால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் கூறப்பட்டு வருகிறது. எல்லை பதற்றங்கள் முடிவுக்கு வரும் வரை சீனாவுடனான உறவுகளில் நிலவும் அவநம்பிக்கை குறையாது என்றே இந்தியா முன்பு வாதிட்டு வந்தது. ஆனால் அந்த நிபந்தனையில் இந்தியா இப்போது உறுதியாக இல்லை என்றே தெரிகிறது. இதுகுறித்து அனந்தா சென்டர் சிந்தனை குழுவின் தலைமை நிர்வாக அதிகாரி இந்திராணி பாக்சி கூறுகையில், அமெரிக்காவுடனான உறவில் இந்தியாவுக்கு இருந்த முக்கியத்துவமே சீனாவுடன் மோதுவதற்கு இந்தியா அவசியமானது என்பதுதான். இந்தியாவை வலுப்படுத்துவதன் மூலம் சீனாவின் வளர்ந்து வரும் அதிகாரத்தை சமன் செய்ய முடியும் என்று முந்தைய அமெரிக்க அரசாங்கங்கள் நம்பின. ஆனால் சீனாவுடன் தனியாகவே பேசி சமாளித்துக் கொள்ள முடியும் என்று டிரம்ப் கருதுவதால் அவருக்கு இந்தியா முக்கியத்துவமானதாக தெரியவில்லை என்றார். மேலும் அவர் கூறுகையில், அமெரிக்கா சீனா இடையேயான போட்டியில் இந்தியா எந்த ஒரு லாபத்தையும் பெற்றுள்ளது என்று நான் நம்பவில்லை. அமெரிக்காவிடமிருந்து இந்தியா எதை பெற்றிருந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்கியதை தவிர இலவசமாக பெறவில்லை. சீனாவுடன் இயற்கையாகவே இணக்கமான ஒரு சமநிலையை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது. இந்த யதார்த்தத்தை டிரம்ப் மறுப்பது வேறு விஷயம். ஆனால் சீனாவுடன் இந்தியா கொண்டுள்ள முக்கியத்துவம் எப்போதும் குறையாது என்றார்.
0: இந்தியாவை போட்டியாளராக அமெரிக்கா பார்க்கிறதா?
8: அமெரிக்க வெளியுறவுத்துறை துணைச் செயலாளர் கிறிஸ்டோபர் லாண்டோவின் கருத்து, அமெரிக்கா இந்தியாவை வெறும் வியூக கூட்டாளியாக மட்டும் பார்க்கவில்லை என்பதை காட்டுவதாகவும் பார்க்கப்படுகிறது. மாறாக இந்தியாவை ஒரு பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப போட்டியாளராகவும் அது பார்க்க தொடங்கியுள்ளது என்றும், இந்தியாவின் வளர்ச்சியை முழுமையாக அனுமதிப்பதற்கு பதிலாக அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கருதுவதாகவும் பார்க்கப்படுகிறது. பிரபல வியூக விவகார நிபுணர் பிரம்மா செலானி ஜப்பான் டைம்ஸ் இதழில் எழுதிய கட்டுரையில், ஆசியாவில் சீனாவை சமன் செய்ய வலிமையான இந்தியா அவசியமாக கருதப்பட்டதால் கடந்த 25 ஆண்டுகளாக அமெரிக்க கொள்கையானது இந்தியாவின் பொருளாதார, ராணுவ மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஊக்கமளித்து வந்தது என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் பரிவர்த்தனை மற்றும் வணிக அடிப்படையிலான அணுகுமுறையால் இதில் மாற்றம் ஏற்பட்டு வருவதாக பிரம்மா செலானி கூறுகிறார். சீனாவை சமன் செய்யும் பணியில் இந்தியா தொடர்ந்து பங்களிக்க வேண்டும் என அமெரிக்கா விரும்புகிறது. ஆனால் உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கோ அல்லது உலகளாவிய சந்தைகளில் இந்தியா மிக சக்தி வாய்ந்த நாடாக மாறுவதற்கோ உதவ அது தயாராக இல்லை என்றே தெரிகிறது என அவர் கூறுகிறார். அமெரிக்காவின் பரந்த வியூகத்தில் இந்தியாவின் முக்கியத்துவம் படிப்படியாக குறைந்து வருவதாக பிரம்மா செலானி நம்புகிறார். அவரை பொறுத்தவரை இந்தியா வியூக ரீதியாக பயனுள்ள நாடாக தோன்றினாலும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் அது வரம்புக்கு உட்பட்ட ஒரு கூட்டாளியாகவே பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து, டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2026 நிகழ்வின் போது மோடி காலத்தால் அழியாத திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை ரஷ்ய கூட்டமைப்பின் விளாடிமிர் புட்டினுக்கு வழங்கியது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை மிகு தருணம் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆலகர் கூறியிருக்கிறார். போற்றுதலுக்குரிய திருவள்ளுவர் பெருந்தகையால் இயற்றப்பட்ட திருக்குறள் அறம், நீதி, நல்லாட்சி, இரக்கம் மற்றும் மனிதநேயம் போன்ற உலகளாவிய விழுமியங்களை எடுத்துரைக்கும் ஒப்பற்ற படைப்பாகும். அதன் காலத்தால் அழியாத ஞானம், மொழி, பண்பாடு மற்றும் புவியியல் எல்லைகளை கடந்து மனிதகுலம் முழுமைக்கும் வழிகாட்டுகிறது. திருவள்ளுவரின் பெருமையையும் தமிழின் செழுமையான இலக்கிய பாரம்பரியத்தையும் உலகரங்கில் சிறப்பாக எடுத்துரைத்த பிரதமரை பெரிதும் பாராட்டுகிறேன். இந்த சிறப்புமிக்க பண்பாட்டு நல்லுறவு செயல்பாடு தமிழ் நாகரிகத்தின் தொன்மையையும் மனிதகுலத்துக்கு அது வழங்கியுள்ள உலகளாவிய பங்களிப்பின் சிறப்பையும் எடுத்து காட்டுகிறது. திருவள்ளுவரின் ஞானம் தமிழில் வேரூன்றியது, இந்தியாவால் போற்றப்படுகிறது, மனிதகுலம் முழுமைக்கும் உரியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்கு ஆசியாவில் அமைதியை நிலைநாட்ட பிரிக்ஸ் நாடுகள் முறையான பங்கை ஆற்ற வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் பேசியிருக்கிறார். புதுடெல்லியில் நடைபெற்ற 18th பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய சீன அதிபர், மேற்கு ஆசியா மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலை தன்மையை நிறுவ மற்ற உறுப்பு நாடுகளுடன் இணைந்து சீனா தொடர்ந்து செயல்படும் என்றும் குறிப்பிட்டார். மேற்காசியா மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் போர் காரணமாக மாறி வரும் சூழலால் அந்த பகுதி மக்கள் கடுமையான இழப்புகளை சந்தித்து வருகிறார்கள். இது சர்வதேச சமூக சர்வதேச நலன்களுக்கு உகந்ததல்ல. அங்கு அமைதி என்ற நாட்ட பிரிக்ஸ் நாடுகள் முறையான பங்களிப்பை வழங்க வேண்டும். வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் அனைத்தும் வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிற்க வேண்டும். பனிப்போர் மனப்பான்மை, தேசிய இறையாண்மையை மீறுவது மற்றும் பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவது போன்ற நடவடிக்கைகளை பிரிக்ஸ் உறுப்பினர்கள் எதிர்க்க வேண்டும். தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்க AI துறையில் பிரிக்ஸ் நாடுகளிடையே அதிக ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இணையவழி, விண்வெளி, ஆழ்கடல் போன்ற உலகளாவிய நிர்வாகத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு முன்னிலை வகிக்க வேண்டும். அதே நேரம் குளோபல் சவுத் நாடுகளின் குரலை வலுப்படுத்த வேண்டும். உலகளாவிய நிர்வாகத்தை மிகவும் நியாயமாகவும் சமத்துவமானதாகவும் மாற்ற, மனிதகுலத்துக்கான பகிரப்பட்ட எதிர்காலத்தை கொண்ட சமூகமாக உருவாக்கவும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு பாடுபட வேண்டும் என்று சீன அதிபர் வலியுறுத்தினார். இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அமெரிக்கா காவலராக இருக்க தேவையில்லை என்று ஈரான் அதிபர் மசூத் பெசெஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா ஆகிய 11 முக்கிய பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் இந்தியா சென்றுள்ளது நேர்கள் அறிந்ததே. இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேசிய ஈரான் அதிபர் பெசெஸ்கியான் மலேசியா பிரதமருடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். ஈரான் மற்றும் அதன் பிராந்திய நாடுகளின் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை அங்குள்ள முக்கிய சக்திகளும் பிராந்தியத்தின் அங்கமாக உள்ள நாடுகளும் மட்டுமே உறுதி செய்ய முடியும். எங்களின் பிராந்தியத்துக்கு அமெரிக்கா காவலராக செயல்பட தேவையில்லை. எங்கள் மக்கள் பல்வேறு அநீதிகளை சந்தித்த போதிலும் நாங்கள் போர் தொடர்வதை எப்போதும் விரும்பவில்லை. அமைதிக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானின் உச்ச தலைவர் கொமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து பிப்ரவரி 28 முதல் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஈரானும் அமெரிக்காவுக்கு பதிலடியாக அமெரிக்க ஆதரவு நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தி ஹோர்முஸ்

0: உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். இந்தியா, இந்தோனேஷியா, லாவோஸ் ஆகிய மூன்று நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சோலார் செல்கள் மற்றும் பேனல்கள் மீதான பொருள் குவிப்பு தடுப்பு வரம்பு மானியத்தை ஈடு செய்யும் வரி விகிதங்கள் ஆகியவற்றை அமெரிக்கா இறுதி செய்துள்ளது. இதன்படி அமெரிக்காவில் இந்திய உற்பத்தியாளர்களுக்கு பொருள் குவிப்பு தடுப்பு வரம்பு 123.04% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இந்தோனேஷிய உற்பத்தியாளர்களுக்கு 94.36%, லாவோஸ் உற்பத்தியாளர்களுக்கு 65.43% பொருள் குவிப்பு தடுப்பு வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியாளர்கள் தங்கள் பொருட்களை அமெரிக்காவில் அவற்றின் இயல்பான மதிப்பை விட குறைந்த விலையில் விற்பதன் அடிப்படையில் இந்த வரம்பு கணக்கிடப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொருள் குவிப்பு தடுப்பு வரியை நிர்ணயிப்பதில் இந்த வரம்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதேபோல் இந்த நாடுகளின் உற்பத்தியாளர்கள் தங்கள் அரசிடமிருந்து பெறும் மானியம் காரணமாக அமெரிக்காவில் குறைந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்யும் போது அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறைந்த விலை காரணமாக அந்த பொருட்களையே வாங்க முன்வருவார்கள். இதனால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படக்கூடும். அவர்களின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு மூன்று நாடுகளின் உற்பத்தியாளர்கள் மானியத்தால் பெறும் நன்மையை சமன் செய்வதற்கான வரி விகிதத்தை அமெரிக்கா இறுதி செய்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று அறிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் முடிவை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மாணவர்கள் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
1: மயிலாப்பூர் மந்தைவெளி பகுதிகளில் ஏராளமான பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பட்டினப்பாக்கத்தை ஒட்டிய சாந்தம் பகுதியில் மட்டும் 10-க்கும் மேற்பட்ட பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. அகலம் குறைந்த சாந்தம் நெடுஞ்சாலையில் அன்றாட போக்குவரத்து நெரிசலே மாணவர்களையும் பெற்றோர்களையும் விழி பிதுங்க வைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதாக வெளியான அறிவிப்பு பெற்றோர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.
2: நிறைய பேர் வருவாங்க போவாங்க, சோ எப்படி இந்த ரோடு இன்னும் ஹெவி டிராபிக் பில்ட் ஆயிடும். ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். டெஃபினட்டா பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி வர்றது வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மட்டும் வர மாட்டாங்க, ஆட்டோஸ் வரும், பஸ்ல சில கிட்ஸ் எல்லாம் போவாங்க. எல்லாருக்குமே வந்து இது கொஞ்சம் இடையூறா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன்.
3: இந்த இடத்துல டிராபிக் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இதனால இங்க படிக்கிற குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் விசிட் தான் ஜாஸ்தி ஆக போகுது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வீசிங் இருந்தாலே நெபுலைசேஷன் அப்படிலாம் பண்ணணும். இப்பெல்லாம் நெபுலைசேஷன் சார்ஜ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. குழந்தைங்களோட சின்ன சின்ன குழந்தை வச்சிருக்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும் எவ்வளவு டஃபா இருக்கு.
1: சாந்தம் பகுதியில் உள்ள பள்ளிகளின் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என யாரும் பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவை ஆதரிக்கவில்லை. மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் நடவடிக்கையை அரசு மேற்கொள்வது எந்த வகையில் நியாயம் என்பதே கல்வியாளர்களின் கேள்வியாக உள்ளது.
4: தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், கொண்டு போய் விடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெற்றோர்கள், அந்த பள்ளியை சுற்றி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பெற்றோர்கள், 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பெற்றோர்கள், அவர்களோட நிலை என்ன ஆகும்? அவங்க பாதுகாப்பு கருதி அவர்கள் அந்த சாலையிலே போக முடியாது என்ற சூழல் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது?
1: மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களை பாதிக்கும் நடவடிக்கை கைவிடுவதே அவர்கள் நலனில் அக்கறை உள்ள அரசின் செயலாக இருக்கும் என்பது கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது.
0: தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட சேரிக்காட்டு பகுதிகளில் தாதுமணல் எடுக்கும் திட்டத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள்.
5: அரிய வகை மண் தாதுக்கள் வழித்தடம் அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக கடற்கரை மணல் தாதுக்களை பதப்படுத்தும் ஆலையை நிறுவ மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்காக கனிம வளம் மிக்க சிவப்பு மணல் பாலைவன பகுதிகளான குதிரைமொழி, புதுக்குளம், நடுவக்குறிச்சி, அரசூர் 1 மற்றும் அரசூர் 2 ஆகிய கிராமங்களில் சுமார் 7,640 ஹெக்டேர் நிலத்தை தமிழ்நாடு அரசு அடையாளம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பகுதிகளில் இல்மனைட், ரூட்டில், மோனசைட், சிர்கான், கைனைட், சில்லிமனைட் மற்றும் கார்னெட் போன்ற கனரக கனிமங்கள் 52 மில்லியன் டன் அளவுக்கு படிந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதே பகுதியில் முள்ளம்பன்றி, எறும்பு திண்ணி, விசிறி தொண்டை பல்லிகள், இந்திய நரி மற்றும் அரிய வகை வண்டுகள் இருப்பதால் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் அரிய வகை நிலப்பரப்பாகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலியல் பகுதிகளாகவும் விளங்கும் தேரிக்காடுகளை அழிக்கும் தாதுமணல் திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். ஏற்கனவே தாதுமணல் சுரண்டல்

0: புயலால் தென் மாவட்ட கடற்கரைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள தனித்துவமான நில அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
1: இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட காட்டுயிர் சரணாலயமாக ப்ரொடெக்டட் வைல்ட் லைஃப் சாங்சுரியாக அறிவிக்க வேண்டும். சூழலியல் கூர்திறன் கொண்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும். இக்கோ சென்சிட்டிவ் ஜோனா வந்து அறிவிக்கணும்.
0: இந்தியாவின் ஒரே சிவப்பு மணல் பாலைவனமான தேரிக்காடுகளை பாதுகாக்க தாது மணல் எடுக்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என எழுத்தாளர்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2: தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலர் ஆவண்ணா ராசாவின் பேச்சு வன்மையான கண்டனத்துக்குரியது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். உத்தரகாண்டின் முன்னாள் முதல்வர் கரித் ராவத் தான் காங்கிரஸில் இருந்து ராஜினாமா செய்யவில்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். டூராடூனில் சமீபத்தில் நடந்த அமலாக்கத்துறை சம்பவம் ஊழலுக்கு எதிரான காங்கிரஸ் கட்சியின் போராட்டத்தை பாதிப்பதாக இருந்ததால் தனது இரண்டு அமைப்பு பதவியிலிருந்து விலகும் விருப்பத்தை மட்டுமே தான் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். பேஸ்புக் புதிய பதிவில் காங்கிரசுடனான தனது தொடர்பு ஆழமானது என்றும் கட்சியை விட்டு தான் விலகப் போவதில்லை என்றும் ராவத் கூறியுள்ளார். கர்நாடக பொதுப்பணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்கோனி, அவரது மகளும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா ஜார்கிகோனி மைத்துனர் மஞ்சுநாத் உட்பட அவர்களுக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 40% பணம் வெளிநாட்டு தங்கச் சுரங்க நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை அளித்திருக்கிறது. டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலின் பிளாக்ஸ்டாப் சாலையில் உள்ள வீட்டில் உள்ள வசதிகள் குறித்து பாரதிய ஜனதா பொய்களை பரப்பி வருவதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து டெல்லி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரான அதிசி வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் பிளாக்ஸ்டாப் சாலையில் உள்ள முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டில் நீச்சல் குளம், தங்கத்தாலான கழிப்பறை, மதுபான பார் மற்றும் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக பாரதிய ஜனதா தொடர்ந்து பொய் கூறி வருகிறது. டெல்லி சட்டப்பேரவையின் புது கணக்கு குழு அந்த வீட்டை ஆய்வு செய்ய முடிவு செய்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற 14ஆம் தேதி அனைத்தும் தெளிவாகிவிடும். அதேபோல் கோடிக்கணக்கான ரூபாயில் கட்டப்பட்ட பிரதமரின் இல்லத்தையும் ஒட்டுமொத்த நாடும் பார்க்கும் மோடியின் இல்லத்துக்கெல்லாம் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேகமலை புலிகள் காப்பகம் பகுதியில் உள்ள 98 கிராம மக்களை வெளியேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
0: தேனி மாவட்டம் மேகமலை உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து காப்பக வனப்பகுதியில் உள்ள 98 மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்ற நீதிமன்ற உத்தரவுகள் வெளியான நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. இதனை கண்டித்து மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். மேகமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்து அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டுத்தர வேண்டும் என்று தலைவர்கள் வலியுறுத்தினர்.
3: முறைப்படி மறுசீராய்வு மனு அங்கே தாக்கல் செய்து அங்கே உச்சநீதிமன்றத்திலே சரியாக முறையிலே முறையான முறையிலே வாதாடி அவர்கள் நம் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்துச் சொல்லி அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டு தருவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முயற்சி செய்ய வேண்டும்.
0: தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைதான் தங்களுக்கு முக்கியம் என்று குறிப்பிட்ட தலைவர்கள் மக்களை தங்களின் சொந்த வாழ்விடங்களிலிருந்து அப்புறப்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர்.
2: தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதன்படி பொது இடங்களில் வைத்து பூசைகள் செய்ய பெரிய அளவில் வண்ண உருவங்களில் விநாயகர் சிலைகள் இயற்கையாக தண்ணீரில் கரையும் வகையில் பேப்பர், மாவு, கூழ், அட்டை, வாட்டர் பெயிண்ட் போன்ற பொருட்களால் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வீடுகளில் பெண்கள் விநாயகர் சதுர்த்தியை வெகு விமரிசையாக கொண்டாடுவது வழக்கம். அனைத்து வீடுகளிலும் இயற்கையான களிமண் விநாயகர் சிலைகள் வைத்து பூசைகள் செய்து நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதற்காக திருத்தணியில் பெரிய நகர் பகுதி, தெக்களூர், சூரிய நகரம், பூச்சிரெட்டிப்பள்ளி, புதாட்டூர் பேட்டை, சவுட்டூர், பள்ளிப்பட்டு, அந்திமாஞ்சேரி பேட்டை, ஆர்கே பேட்டை, கே ஜி கண்டிகை சுற்றுவட்டார பகுதிகளில் மண்பாண்ட தொழிலாளர்கள் கடந்த சில நாட்களாக களிமண் விநாயகர் சிலைகள் தயாரிப்பில் ஆர்வமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதே நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் பூக்களின் விலை கிடுகிடு வென்று உயர்ந்துள்ளது.
4: திண்டுக்கல் சுற்றியுள்ள பகுதி பிரதான தொழில பூ வியாபாரம் தான், பூ விவசாயம் தான். தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ தற்பொழுது 2000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கனகாம்பரம் 400 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் தற்பொழுது 1000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முல்லைப்பூ பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய்க்கு விற்பனை முல்லைப்பூ வந்து 800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜாதிப்பூ 50 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதிப்பூ தற்போது 600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மாலைக்கட்ட பயன்படுத்தக்கூடிய சம்பங்கி 150 ரூபாய்க்கு விற்பனை தற்போது 900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 100 ரூபாய்க்கு விற்பனையான செவ்வந்தி தற்போது 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 100 ரூபாய்க்கு விற்பனையான ரோஸ் பன்னீர் ரோஸ் தற்போது 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அரளிப்பூ 350 ரூபாய்க்கும் செண்டுமல்லி 70 ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை 80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தற்பொழுது திண்டுக்கல் மார்க்கெட்டில் பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இந்த பூக்களின் விலை உயர்வு என்பது இன்றையோடும் அது விநாயகர் சதுர்த்தி முடிந்தவுடன் குறைந்துவிடும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இங்கிருந்து திண்டுக்கல் மார்க்கெட்டில் இருந்து திண்டுக்கல் சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வரக்கூடிய பூக்களை எல்லாமே திண்டுக்கல்ல இருந்து கேரளா மற்றும் பாண்டிச்சேரி தமிழ்நாடு முழுவதும் அனுப்பப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படவுள்ள நிலையில் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 40 டன் பூக்கள் இன்று மட்டும் வெளியூர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது.
2: தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க லண்டன் சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடிகர் அஜித்குமார் பங்கேற்ற கார்பந்தயத்தை கொடி அசைத்து தொடக்கி வைத்தார்.
0: சட்டப்பேரவையில் கடந்த 3ஆம் தேதி விதி எண் 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்ட திரு விஜய் சென்னை அருகே உலகத்தரம் வாய்ந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் இங்கிலாந்து சென்றுள்ள அவர் அங்குள்ள புகழ்பெற்ற சில்வர் ஸ்டோன் மோட்டார்ஸ் ரேசிங் சர்க்கியூட்டுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் கார்பந்தயம் நடைபெறும் களத்துக்கு சென்ற திரு விஜய் அங்கு திரு அஜித்குமாரை கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அங்குள்ள பந்தய திடலில் திரு அஜித்குமார் பங்கேற்ற மிச்சலின் லீ மன்ஸ் கோப்பை கார்பந்தயத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற பந்தயத்தில் திரு அஜித்குமார் 3ஆம் இடம் பிடித்தார். இந்த போட்டியை நடிகை த்ரிஷா மற்றும் திரு விஜயுடன் லண்டன் சென்றிருந்த அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய செயலர் திரு மேகநாத ரெட்டி உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். இந்நிலையில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க லண்டன் சென்றுள்ள திரு விஜய் ஸ்டிக்கர் ஒட்டாமல் புதிய முதலீடுகளை ஈட்டுவாரா என்று முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து 1000000 கோடி ரூபாய் முதலீடுகளை படிப்படியாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அடித்தள பணிகளை முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஏற்கனவே செய்து வைத்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக காற்றாலை இயந்திர உற்பத்தி துறையில் 10000 கோடி ரூபாய், ஹைபிரிட் கார் தயாரிப்பு துறையில் 4000 கோடி ரூபாய், மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் 15000 கோடி ரூபாய் உள்ளிட்ட முதலீடுகள் முந்தைய திமுக அரசின் முயற்சியால் தற்போது தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இவற்றை புதிய முதலீடு என ஸ்டிக்கர் ஒட்டாமல் புதிய ஒப்பந்தங்களை திரு விஜய் கொண்டு வருவாரா என்றும் திரு டி ஆர் பி ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு இன்று சென்னை வரும் மலேசிய பிரதமர் அன்பர் பின் இப்ராஹிமை வரவேற்க வேண்டிய முதலமைச்சர் திரு விஜய் லண்டனில் இருப்பது குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஆனால் திரு விஜயின் பயணம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாகவும் வெளியுறவுத்துறையின் முழு அனுமதியுடனேயே திரு விஜய் லண்டன் சென்றிருப்பதாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறியுள்ளன.
2: தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதால் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் பழனிசாமி தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் குதிரை பேரத்தையும் அவர் கண்டிக்கிறார்.
5: புதிதாக ஆட்சி அமைந்த ஒரு அரசாங்கம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படி சாலையிலே விளையாடி கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து அள்ளி செல்வதை போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை அவர் பக்கம் எடுத்துக் கொண்டார்கள். அதனால் 2 தொகுதிக்கு இப்பொழுது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எதனால் வந்தது? அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்றவர்கள். இங்கே வந்திருக்கின்ற பெரும்பாலான கழக உடன்பிறப்புகள் அதே போல அந்த தொகுதியிலே மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, தாராபுரம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, 2 சட்டமன்ற தொகுதிகின்ற நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாக தொண்டர்கள் உழைப்பால் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் உழைப்பால் அவர் வெற்றி பெற்றார்கள். ஆக எந்த காரணமும் இன்றி தன்னுடைய சுயநலத்திற்காக குதிரை பேரத்திற்கே விலை போய் இன்றைக்கு ஆட்சி தக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வந்த அந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் பக்கமே ராஜினாமா செய்து வைத்து அவருடைய ஆட்சியை தக்க வைத்து ஆட்சி தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கிடையாது. அவர் சொந்த காலில் நிற்கல, ஏரவள காலில் நின்றுட்டு இருக்கிறார். இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அந்த கட்சி விலக்கி அந்த கட்சியுடைய எம்எல்ஏக்கள் விலக்கிக் கொண்டால் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்து வரும், நிலையான ஆட்சி. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதம் கடந்து விட்டன. இந்த 4 மாத காலத்திலே மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள்? தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்படவே இல்லை. எல்லாம் ரீல்ஸ் ரீல் விட்டு காலத்தை கழிக்கிறார்கள். ஏற்கனவே ஆட்சி வருவதற்கு முன்பு ஆட்சியை அமைச்சது அவர் சேவை செஞ்சு ஆட்சிக்கு வந்தாங்க. கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டுகள் ஆகுது, ஒரு துருவம் போல தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வைக்கல. புயல் வெள்ளம் வறட்சி ஏதாவது நிவாரணம் கொடுத்தார்களா? மக்களை போய் பார்த்தார்களா? எதுவுமே செய்யாம ஆட்சிக்கு வந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழக ஆட்சி. எந்த ஒரு உழைப்பும் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்காம ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தான் தமிழக வெற்றி கழகம். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. எல்லா உணவுப் பொருள் விலையும் உயர்ந்து விட்டது, 20% உயர்ந்து விட்டது. பத்திரிகை செய்தி, அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு முதலமைச்சர் தொழில் முதலீட்டை ஈர்க்க வேண்டும் என்று வெளிநாடு சென்றிருக்கிறார். நான் கூட நினைச்ச பரவாயில்ல, வந்த உடனே வெளிநாட்டுக்கு போறாரு, தொழில் முதலீட்டை ஈர்த்து தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்கி பொருளாதாரம் ஏற்றப்படும், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனா இன்றைக்கு பத்திரிகைகளை பார்க்கும்போது போட்டோ மாறி வந்திருக்கு. யாரோட போட்டா நீங்களே முடிவு பண்ணீங்க. தொழில் முதலீடு எப்படி ஈர்க்கிறாரு பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மின்சார தடை அடிக்கடி மின்வெட்டு, இதை பத்தி கவலை இல்லை. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு, எங்கே பார்த்தாலும் மக்கள் போராட்டம், அதே போல விவசாயி போராட்டம். தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிகளும் ஆட்சிக்கு வந்த உடனே சிறு குறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் குறைவா இருக்கின்ற விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி சொன்னாங்க. 5 ஏக்கருக்கு மேல் இருக்கின்ற விவசாயிகளுக்கு பாதி அளவு கடன் தள்ளுபடி செய்ய சொன்னாங்க. விவசாயிகள் நம்பினாங்க. தமிழக வெற்றிகளும் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது அறிவிப்பு, சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு குறைவா இருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர் வாங்கிய கடன்ல 75,000 தள்ளுபடி, 1 லட்சம் வரைக்கும். அது அந்த குறு சிறு விவசாயிகள் 1 லட்சம் வரை கடன் வாங்கியதா தான் 75,000 தள்ளுபடி. அதே குறு சிறு விவசாயிகள் 75,000க்கு 1 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கியிருந்தா அவருக்கு 35,000. அதற்கு மேல் 5 ஏக்கருக்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள் அனைவருக்கும் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கள 35,000 தான் தள்ளுபடி. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் கொந்தளித்து அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் டெல்டா மாவட்டம் தமிழ்நாட்டில் பல இடத்துல நேரடி நெல் கொள்முதல கொள்முதல் செய்யாத காரணத்தினால இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்மணிகள்லாம் திறந்த வெளியிலே கொட்டி வைத்திருக்கிறார்கள், குவித்து வைத்திருக்கிறார்கள். மழையின் காரணமாக அந்த நெல்மணிகள்லாம் உழைத்து மிகப்பெரிய சேதம் ஏற்படுகிறது. இதை சட்டமன்றத்திலே நான் குறிப்பிட்டேன், முதலமைச்சர்கிட்ட குறிப்பிட்டேன், விவசாயிகள் பாதிக்கிறார்கள். உடனுக்குடன் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மணிகளை நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதலிலே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன், எந்த பதிலும் இல்லை.
2: இனி இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆபரணத்தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1,13,360 ரூபாவுக்கும், கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 14,170 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை தொடர்ந்து 2027 ஆண்டும் வரலாற்றில் மிக கடுமையான வெப்பநிலவும் ஆண்டாக அமையக்கூடும் என்று ஐரோப்பிய கால்நடை கண்காணிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த மையம் வெளியிட்டுள்ள இது தொடர்பான அறிக்கையின்படி உலகளாவிய வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலை காணப்படுவதோடு 2027 ஆண்டிலும் கடுமையான வெப்பநிலை பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எல்நினோ காலை நிகழ்வு இந்த ஆண்டின் இறுதியில் உச்சத்தை அடையக்கூடும் என்றும் அது இதுவரை பதிவானவற்றில் மிகவும் தீவிரமான எல்நினோ நிகழ்வுகளில் ஒன்றாக அமையக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் உலகின் பல பகுதிகளில் கடுமையான வெப்பநிலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய காலநிலை மாற்றங்களின் தாக்கங்கள் அதிகரிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கடலை வசப்படுத்தி சவுதி அரேபியா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தும் ஹவுதிகள் இந்த விவகாரத்தில் தங்களை தலையிட வேண்டாம் என்று அமெரிக்காவை அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறுகின்றார்.
6: ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படைகள் பாப் எல் மண்டேப் நீரிணையில் மோக்கா நகரம் மயூன் தீவு உள்ளிட்ட செங்கடல் கடலோர பகுதிகளை முழுமையாக கைப்பற்றியுள்ளன. தொடர்ந்து ஏமனின் மேற்கு பகுதிகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ள அவர்கள் அங்குள்ள சிறைகளில் இருந்த தங்களது ஆதரவாளர்கள் 210 பேரை விடுவித்துள்ளனர். இந்நிலையில் சவுதி அரேபியாவின் மிக முக்கிய கிழக்கு மேற்கு கச்சா எண்ணெய் குழாய் வழித்தடத்தின் மீதான ஹவுதிகளின் தாக்குதலால் அப்பாதையில் எண்ணெய் விநியோகத்தை ரியாத் நிர்வாகம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. தினமும் 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் இந்த 1200 கிலோமீட்டர் நீள குழாய் வழித்தடம் முடங்கியதாலும் பாப் எல் மண்டே நீரினை ஹவுதிகள் கைப்பற்றியதாலும் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரிக்கும் பேராபத்து அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் சவுதி அரேபியாவின் அசிர் மாகாணத்தில் உள்ள அபா நகரம் மற்றும் காமிஸ் முஷைத் பகுதிகளை குறிவைத்து ஹவுதி படையினர் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அந்நாட்டு சிவில் பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவசர அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சவுதி எண்ணெய் வழித்தடத்தின் மீதான தாக்குதலுக்கு லெபனான், ஸ்பெயின், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அதேவேளையில் ஏமன் அரசுடனான மோதலில் வாஷிங்டன் தலையிடக்கூடாது என்று தங்களை தொடர்பு கொண்டு ஹவுதிகள் கேட்டுக் கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஹவுதிகளுடன் இணைந்து சவுதி அரேபியாவுக்கு எதிராக தாங்கள் போரிடவில்லை என்று கூறியுள்ள ஈரான் அதிபர் பெசஸ்கியான் ஹவுதிகளுக்கென தனிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே ஹார்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஓமன் வெளியுறவு அமைச்சர் பத் அல் புசைதியுடன் அவசர தொலைபேசி ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பான சரக்கு கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுப்பது தொடர்பாக ஓமன் முன்னெடுப்பில் ஈரானும் வளைகுடா நாடுகளும் பங்கேற்கும் உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வது குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசித்துள்ளனர்.
2: வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியதால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை சோதனை செய்து உலக நாடுகளுக்கு அவ்வப்போது அதிர்ச்சி கொடுத்து வரும் நாடு வடகொரியாவாகும். கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா தென்கொரியா இடையே பல ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. தன் எதிரி நாடுகளாக கருதும் தென்கொரியா ஜப்பான் அமெரிக்காவை சீண்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது. மேலும் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வந்தால் தாக்குதலை நடத்துவோம் என்று வடகொரியா எச்சரித்து வருகிறது. நடப்பாண்டில் வடகொரியா பலமுறை ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. இந்த நிலையில் வடகொரியா நேற்று மீண்டும் ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது. வடகொரியாவின் வென்சன் பகுதியில் இருந்து ஜப்பான் கடல் பகுதி நோக்கி இந்த பல ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. நேற்று அதிகாலை 5:20 அளவில் இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டன. அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா இணைந்து கடந்த 5 நாட்களாக கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தியது. இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நிறைவடைந்த நிலையில் வடகொரியா நேற்று அதிகாலை ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பதிலடியாக இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்த கூட்டு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளன. எல்லா தரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று அவை கேட்டிருக்கின்றன. சர்ச்சைக்கு தீர்வு காண தேசிய அக்கறைகளை மதிக்கும் மற்ற வழிகளை நாடும்படி நாடுகளும் தெரிவித்தன. மாநாட்டில் அதன் உறுப்பு நாடுகள் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் குறித்து அக்கறை தெரிவித்துள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துவது, ஐக்கிய நாடுகள் அணுசக்தி பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கும் அணுவாயுத வசதிகளை குறிவைத்து போன்றவற்றையும் அவை சாடியிருக்கின்றன. அமெரிக்காவின் வரி விதிப்பு கெடுபிடிகளுக்கு எதிர்விளைவாக கனடாவில் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் மனப்பான்மை அங்கு வளர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
7: டொரண்டோவில் உள்ள பல்பொருள் அங்காடிகளில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியான உணவுப் பொருட்களை வாங்குவதை கனடா மக்கள் தவிர்க்கின்றனர். உள்நாட்டு தயாரிப்பு நிறுவனத்தின் விவரங்கள் குறிப்பிடப்பட்ட உணவுப் பொருட்களையே மற்றவர்களும் வாங்க வேண்டும் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். உலகிலேயே அதிக அளவில் காய்கறிகளை இறக்குமதி செய்வதில் 5வது இடத்தில் கனடா உள்ளது. அந்நாட்டுக்கு அமெரிக்காதான் அதிக காய்கறிகளை ஏற்றுமதி செய்கிறது. டிரம்ப் 2வது முறை பதவிக்கு வரும் முன் அமெரிக்காவில் இருந்து 69% காய்கறிகளை கனடா இறக்குமதி செய்து வந்தது. அது கடந்த ஜூலை மாதம் 62% குறைந்துள்ளது.
2: தொடர்ந்து ஜாவா கடலுக்கு சென்ற இந்தோனேஷிய படகு ஒன்றை அந்த நாட்டு அதிகாரிகள் தேடுகின்றார்கள். 243 பேர் இருந்த வீர்கோ ரான்ஸ்போர்டைட் படகுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் தெரிவித்தார்கள். படகு ஜாவா தீவின் சுசுறுபாயாவிலிருந்து மோசமான வானிலையில் புறப்பட்டதாக தெரிகிறது. அது போர்னியோ தீவுக்கு சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் கப்பலை மீட்பு பணியில் அதிகாரிகள் இறங்கியிருக்கிறார்கள். கப்பலுடன் கடைசியாக தொடர்பில் இருந்த இடத்துக்கு அவர்கள் சென்றுள்ளார்கள். யாரும் காயமுற்றதாகவோ இறந்ததாகவோ தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்நேரத்தில் பிலிப்பைன்ஸ் பயணிகள் படகொன்று தீப்பிடித்த சம்பவத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. அதிகாரிகள் மேலும் 41 சடலங்களை படகில் மீட்டு விட்டார்கள். 13 பேரை இன்னமும் காணவில்லை. கடந்த புதன்கிழமை காலை பலவான் மாநிலத்துக்கு அருகே இந்த சம்பவம் நேர்ந்தது. படகு மணிலாவிலிருந்து பலவானின் கொரோன் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் 130 அதிகமானோர் சென்றார்கள். படகில் 20 மணி நேரத்துக்கு அதிகமான பயணம். பயணத்தின் நிறைவில் படகில் தீ மூண்டது. தீ ஏற்படுவதற்கு முன் 2 வெடிப்புகள் ஏற்பட்டதாக பயணிகள் சிலர் தெரிவித்தார்கள். விரைவாக பரவிய தீயில் படகின் உள்ளமைப்பு தீக்கிரையாகிவிட்டது. படகு சாம்பலால் நிறைந்திருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இறந்தோரை அடையாளம் காண தற்போது மரபணு சோதனைகள் நடைபெறுகின்றன. தீ மூண்டதற்கான காரணமும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. வடக்கு சிரியாவில் குர்து இன மக்கள் அதிகம் வசிக்கும் கோபானி நகரில் உள்ள சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட கலவரம் மற்றும் தீபத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தார்கள். குர்து இனத்தைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டதற்கு அராபியர்களே காரணம் என்று கூறி இரு தரப்பினருக்கு இடையே நேற்று முன்தினம் மோதல் வெடித்தது. இதன் தொடர்ச்சியாகவும் சில கைதிகளை அலப்பா நகரில் உள்ள சிறைக்கு மாற்ற அதிகாரிகள் திட்டமிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிறைச்சாலையில் கைதிகள் கலவரத்தில் ஈடுபட்ட போது இந்த தீபத்து ஏற்பட்டுள்ளது. துருக்கி எல்லையை ஒட்டிய கோபானி நகருக்குள் சிரியாவின் அரசு படைகள் அண்மையில் நுழைந்த போதிலும் இந்த சிறைச்சாலை தொடர்ந்து குர்து போராளிகளின் கட்டுப்பாட்டிலே இயங்கி வருகிறது. மலேசிய அமைச்சரவையின் குறிப்பிட்ட சில இடங்களில் முஸ்லீம் அமைச்சர்கள் மட்டுமே பொறுப்பு வகிக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் மலேசிய இஸ்லாமிய கட்சி எதிர்கட்சி தலைவர் கூறியிருக்கிறார். அவரது யோசனைக்கு அரசியல்வாதிகள் சமய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். மலேசிய இஸ்லாமிய கட்சி தலைவரின் கருத்து சமூகத்தை பிளவுபடுத்தும், அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று ஜனநாயக செயல் கட்சியின் துணை தலைமை நிர்வாக அதிகாரி ராம்கிருபால் சிங் வலியுறுத்தியிருக்கிறார். பௌத்த, கிறிஸ்தவ, இந்து, சீக்கிய, தாவோ சமயங்களை உள்ளடக்கிய ஆலோசனை குழுவும் மலேசிய இஸ்லாமிய கட்சி தலைவரின் கருத்தை கடுமையாக கண்டித்திருக்கிறது. மலேசியாவை ஜனநாயக ஆட்சியிலிருந்து சமய ஆட்சிக்கு மாற்றுவதற்கு மலேசிய இஸ்லாமிய கட்சி திட்டமிடுவதாக ஆலோசனை குழு தெரிவித்தது. இந்த பரிந்துரையை மலேசிய இஸ்லாமிய கட்சி 3வது முறையாக முன்வைத்திருக்கிறது. முஸ்லிம் அமைச்சர்கள் கொள்கைகளை உருவாக்க வேண்டும், முஸ்லிம் அல்லாதோர் கொள்கைகளை அமுலாக்கம் செய்யும் பொறுப்பில் ஈடுபடலாம் என்று அதன் தலைவர் அப்துல் காடி அவாங் கட்சியின் வருடாந்த சந்திப்பின் போது கூறினார். தற்போதைய மலேசிய நாடாளுமன்றத்தில் ஆக அதிக இடங்களை வைத்திருக்கின்ற கட்சியாக அதாவது மலேசிய இஸ்லாமிய கட்சி விளங்குகிறது. 222 இடங்களில் அது 43 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. அண்மையில் இஸ்லாமிய இந்த கட்சியும் தேசிய முன்னணி கூட்டணியும் ஜோகுர் நெகிரி ஷெம்பிலான் சட்டமன்ற தேர்தல்களில் இணைந்து செயல்பட்டன. பிரதமர் அன்வாரின் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியை அவை தோல்வியுற செய்திருக்கின்றன. ஒரே பேரிடர் இருவேறு தகவல் அணுகுமுறைகள், இமயமலை வெள்ள பேரிடர் குறித்த தகவல்களை சீனாவும் நேபாளம் வெவ்வேறு விதமாக கையாண்டுள்ளன. ஆகஸ்ட் 26ஆம் தேதி பனிமலையின் பாறைத்துண்டு சரிந்தது, தண்ணீர் சேறு இடிபாடுகள் பெருக்கெடுத்தன. சீன நேபாள எல்லைப் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பேரிடரில் 1400 அதிகமானோர் இறந்தார்கள். 5650 அதிகமானோரை காணவில்லை. பொய்த் தகவல்களுக்கு எதிராக இரு நாடுகளும் நடவடிக்கை எடுத்துள்ளன. நேபாளத்தில் 100 அதிகமான சமூக ஊடக கணக்குகளிடம் பதிவுகளை அகற்றும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் சீனா அதற்கு மேலாக சென்றதாக உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. நேரில் எடுக்கப்பட்ட சில காணொளிகள் சீன இணையத்திலிருந்து மறைந்துள்ளன. அதிகாரப்பூர்வ மரண எண்ணிக்கையை கேள்விக்குள்ளாக்கிய சிலரும் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். சீனாவில் 10 பேர் மீது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேபாளம் உயிரிழப்பு எண்ணிக்கையை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கருத்துக்களும் பொதுவெளியில் இடம்பெறுகின்றன. இதற்கிடையே பேரிடர் தொடர்பான பல பொய்க் காணொளிகளும் பரவியுள்ளன. அலஸ்காவில் எடுக்கப்பட்ட பனிப்பாறை காணொளி இமயமலை பேரிடராக பகிரப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கப்பட்ட போலி காட்சிகளும் ஆயிரக்கணக்கானோரிடம் சென்றடைந்திருக்கிறது. எல்லை தாண்டிய ஒரு பேரிடர், ஆனால் பொதுமக்களுக்கு கிடைத்த தகவல்களின் கதை இரு நாடுகளிலும் வெவ்வேறாக இருக்கிறது. பாகிஸ்தானில் நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் கொடுமைகள் தொடர்பாக 1914 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் துணைத் தலைவரும் மூத்த நாடாளுமன்ற செனட்டருமான ஷரி ரகுமான் தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பாக ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தி அவர் குறிப்பிடுகையில், இந்த மொத்த வழக்குகளில் 80% பஞ்சாப் மாகாணத்தில் மட்டுமே நிகழ்ந்துள்ளது. அங்குள்ள தற்போதைய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்திறன் குறித்து பலத்த கேள்விகளை எழுப்புகின்றன. பாதிக்கப்பட்ட சிறார்கள் அச்சமின்றி புகாரளிக்கும் பாதுகாப்பான சூழல் நிலவுகின்ற மற்றும் தவறிழைத்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகின்றார்கள் என்பதை தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பதிவான வழக்குகளில் 57% நகர்ப்புறங்களிலும் 43% கிராமப்புறங்களிலும் பதிவாகியுள்ளதால் சிறார் மீதான கொடுமை என்பது குறிப்பிட்ட ஒரு பிரிவுக்கோ அல்லது பகுதி சார்ந்ததாகவோ அமையாமல் ஒட்டுமொத்த சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. மேலும் பதிவான வழக்குகளில் 43% சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நன்கு அறிமுகமானவர்களே குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமன்றி சுமார் 45% சம்பவங்கள் குழந்தைகளின் சொந்த வீடுகளிலே அரங்கேறியிருக்கின்றது. சிறார்களை குறிவைக்கும் குற்றவாளிகளுக்கு எந்தவித விலக்கும் அளிக்கப்படக்கூடாது. சிறார்களை பாதுகாப்பது அரசும் சமுதாயமும் இணைந்து முன்னெடுக்க வேண்டிய கூட்டு பொறுப்பு என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். செய்யறிவு AI சேவையில் முன்னணி வகிக்கும் ஓபன் AI நிறுவனத்தின் ChatGPT இனி தனிமனித எழுத்து நடைமுறையை எழுதுவதற்கு கற்றுக்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மொழியறிவு மற்றும் எழுத்தறிவு பெற்ற அனைத்து மனிதர்களும் தங்களுக்கென்று தனி எழுத்து நடையை கொண்டிருப்போம். அவ்வாறு நாம் எழுதும் போது சில வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்துவது, வாக்கியங்களின் கட்டமைப்பு முடிவு என நமக்கென்று தனியான பாணியை பின்பற்றுவது வழக்கம். இந்த நிலையில் ChatGPT வேக் சேவைகளில் அறிமுகம் செய்ய புதிய வசதியின் மூலம் தனியொருவரின் எழுத்து நடை மற்றும் வாக்கியங்களில் இடம்பெறும் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதேபோல் செய்யறிவால் எழுத முடியும் என்று கூறப்படுகிறது. இதன்படி ஒருவர் எழுதும் மின்னஞ்சல்கள், கடிதங்கள், கதைகள், செய்திகள் என்று அனைத்து வகையான எழுத்து பாணிகளையும் அவரது இயல்பான பாணியில் ChatGPT-ஆல் எழுத முடியும். இந்த வசதிகளை பெறுவதற்கு நாம் ஏற்கனவே பயன்படுத்தி வரும் ஜிமெயில், கூகுள் டிரைவ் உள்ளிட்ட சேவைகளை ChatGPT வேக்குடன் இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைத்தவுடன் நமது ஆவணங்கள், மின்னஞ்சல்கள் ஆகியவற்றின் உள்ளடக்கத்தில் உள்ள எழுத்து நடை ஆராய்ந்து அதேபோல் நாம் கேட்கும் எழுத்து ரீதியான எந்தொரு சேவைகளையும் நமது இயல்பான எழுத்து நடையில் ChatGPT-ஆல் வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அலுவலக பணிகளின் சுமையானது கணிசமாக குறைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் மனிதர்களின் வாழ்வியலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்படும் செய்யறிவு தற்போது எழுத்து நடை போன்ற தனிமனித அடையாளங்களையும் ஆக்கிரமிப்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாக இணையவாசிகள் பலர் கூறுகின்றார்கள். இதுவரை உங்களின் தேவைக்கேற்றவாறு சிந்தித்து செயல்பட்ட செய்யறிவு இனி உங்களைப் போலவும் செயல்பட்டுவிடும் என்று குறிப்பிடுகிறது. சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள புதன்கோள் எதிர்பார்த்ததை விட மிக அதிவேகமாக சுருங்கி வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இது சூரிய வெப்பத்தால் உலர்ந்து போன திராட்சை பழத்தை போல காட்சியளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதன்கோளானது ஒட்டுமொத்தமாக சுமார் 4000 900 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் அனுப்பிய விண்கலங்கள் கொடுத்த தரவுகளின்படி இந்த கோள் தற்போது 23 கிலோமீட்டர் அளவுக்கு சுருங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. இது விஞ்ஞானிகள் முன்னதாக கடித்திருந்த அளவை விட 30% அதிகமாகும். சூரியனுக்கு மிக அருகில் புதன்கோள் அமைந்துள்ளதால் அதன் வெளிப்புறத்தில் கடுமையான சூரிய வெப்பம் தாக்குகிறது. அதே நேரத்தில் அதன் உட்பகுதி மிக வேகமாக குளிர்ந்து கொண்டே வருகிறது. இந்த வெளிப்புற வெப்பம் மற்றும் உட்புற குளிர்ச்சிக்கிடையே ஏற்படும் கடுமையான வெப்பநிலை மாறுபாடு காரணமாகவே இந்த சுருக்கம் ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் விளக்கம் அளித்துள்ளார்கள். இந்த அதிவேக சுருக்கத்தால் புதன்கோளின் மேற்பரப்பில் பெரிய அளவிலான பாறை மடிப்புகளும் பிளவுகளும் ஏற்பட்டு வருவதாக விண்வெளி ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். சீனாவின் குவாங்டோங் மாநில பள்ளியில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு புதிய விதிமுறை அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரையாண்டு பருவத்தில் கற்கும் மாணவர்கள் ஒருமுறை மட்டுமே வகுப்புக்கிடையே கழிவறைக்கு செல்ல முடியும். சென்ற மாதம் நடந்த பள்ளி நிர்வாக கூட்டத்தில் அந்த விதி முன்வைக்கப்பட்டதே தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது காட்டப்பட்ட விளக்கப்படத்தை ஆசிரியர் ஒருவர் படம் எடுத்ததாக தெரிகிறது. அவசர தேவைக்காக ஒரு மாணவர் ஒருமுறை மட்டும் வெளியே செல்லலாம். இரண்டாவது முறை சென்றால் பெற்றோர் பள்ளிக்கு வர வேண்டும் என்று விதியில் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது முறை சென்றால் தண்டனை விதிக்கப்படும். ஆனால் தண்டனை என்ன என்பது குறிப்பிடப்படவில்லை. வகுப்பறை ஒழுக்கத்தை கடைபிடிக்க புதிய நடைமுறை கொண்டுவரப்பட்டதாக பள்ளி குறிப்பிடுகிறது. ஆனால் ஊடகங்கள் பள்ளியை தொடர்பு கொண்ட போது புதிய விதிமுறை பற்றிய தகவல் வதந்தி என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலையில் விதிமுறை குறித்து புகார்கள் கிடைத்துள்ளதாக கல்வி அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அவர்கள் இந்த விவகாரத்தை விசாரிக்கிறார்கள். இணையவாசிகள் விதிமுறையை விமர்சித்து வருகிறார்கள். மாணவர்களை விட சிறை கைதிகளுக்கு அதிக சுதந்திரம் இருப்பதாக ஒருவர் பதிவிட்டிருக்கிறார். இனி விளையாட்டுச் செய்திகளில், பாகிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய ஆப்கானிஸ்தான் T20 கிரிக்கெட் போட்டி காரணமாக இன்று அருண்ஜேட்லி மைதானத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக டெல்லி போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருந்தது. திட்டங்களை சரியாக செயல்படுத்தினால் தங்களால் எந்தொரு அணியையும் வீழ்த்த முடியும் என்று இலங்கை அணியின் கேப்டன் சமாரி அத்தப்பத்து தெரிவித்திருக்கிறார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. முதல் அரையிறுதி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோ ரூட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்திருக்கிறார். இதுவரை டெஸ்ட் போட்டிகளில் சச்சின் டெண்டுல்கர் 68 அரைசதங்கள் எடுத்துள்ள நிலையில் ஜோ ரூட் 69 அரைசதங்கள் விளாசி அவரது சாதனையை முறியடித்திருக்கிறார். US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் பென் ஷெல்டன் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செவரவ் மோதுகிறார்கள். இதில் ஷெல்டன் முதல் கிராண்ட்ஸ்லாம் இறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். €1 இலங்கை பெறுமதியில் 381.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.86 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.59 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.57 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.45 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.06 ரூபாய், ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.53 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.30 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.95 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலகச் செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி.
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
1: உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன்.

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்தில் வளம்பை போல் இன்றும் தொடர்கிறது. இந்த நேரத்திலே அரசியல் சமூக மேடை.

0: ஏற்கனவே அறிவித்திருந்ததின்படி நீண்ட காலத்துக்கு பின்னர் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திரு ஜெயதேவன் அவர்கள் இங்கே இன்று அரசியல் சமூகம் இடையிலே கலந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் திரு ஜெயதேவன் ஐயா அவர்களே.
1: வணக்கம் தர்ஷன். வணக்கம் நேயர்களே. பல
0: நீண்ட
1: மாதங்களுக்கு பின் பல மாதங்களுக்கு பின் உங்களுடன் சந்திக்கும் ஒரு நேரம் கிடைத்துள்ளது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது.
0: அதாவது நீங்கள் அடிக்கடி உதவிகளை தாயகத்திலே கிராமம் கிராமமாக அபிவிருத்தி செய்து வருகிறீர்கள். அதற்காக அடிக்கடி நீங்கள் நேரடியாக சென்று அதனை கண்காணித்து அந்த அபிவிருத்தி பணிகளை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பணியாற்றி வருகிறார்கள். பலரால் அவ்வாறு செய்ய முடியாது. தாயத்தை காக்க என்று புறப்பட்டவர்கள் அதிலே கொள்ளையடித்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வாழுகின்ற போது பல்வேறு விமர்சனங்களை கூட சந்தித்த நீங்கள் இன்று வரை தொடர்ந்து அந்த சமூக பணியை இடைவிடாது செய்து வருவதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய சமூக பணிகள் தற்போது எந்த வகையிலே எந்தெந்த இடங்களை விரிவுபடுத்தி இருக்கிறீர்கள்?
1: உண்மையிலே நாங்கள் ஆரம்பித்த பணி வந்து புளியவழி என்ற கிராமம் செங்கலடியிலே ஆரம்பித்தோம். அந்த கிராமம் நான் முன்பும் கூறியுள்ளேன், மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே ஒரு அறியாத இடம், புரியாத இடமாக இருந்தது. ஆனால் அறிமுகப்பட்டு அங்கு போய் பழகி எல்லாம் வந்தபோது அந்த பிரதேசத்துடன் ஒரு அந்த அந்த நட்பென்பது வந்து வளர்ந்து அதிலே ஆழமாக பதிந்த ஒரு நிலை ஒன்று இருக்கின்றது. ஒரு கிராமத்திலிருந்து இப்பொழுது கிட்டத்தட்ட 7 கிராமங்கள் வரை நாங்கள் வேலைகளை செய்து வருகின்றோம். அந்த வேலைகள் ஒரு வளர்ச்சி அடைந்து வரும் ஒரு நிலையை பார்க்கின்றோம். தன்முகப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களை நாங்கள் செய்கின்றோம். அதுவும் குறிப்பாக கிராமத்துக்கு கிராமம் நாங்கள் போய் செய்வதால் வந்து பலவிதமான மாறுபட்ட அனுபவங்களையும் பெற்று வருகின்றோம். ஒரு கிராமத்தில் இருக்கும் தன்மைகள் மற்ற கிராமத்தில் இல்லை. ஆகவே கிராமத்துக்கு கிராமம் வந்து வித்தியாசமான தன்மைகள் இருக்கின்றன. அதுல இருந்து பலவிதமான நல்ல விடயங்களை அறிகின்றோம். அதே நேரத்திலே சில சில துன்பங்களும் துயரங்களமான விடயங்களையும் அறிகின்றோம். மிகவும் கடினமான அனுபவங்களையும் பெற்றுத்தான் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் அதை செய்ய வேண்டும் ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு திடகாத்திரத்துடன் நாங்கள் எங்களை வேலைகளை செய்து கொண்டு போகின்றோம். ஒன்று கூற வேண்டும், நாம் செய்யும் வேலை இப்ப 11 ஆண்டில் நாங்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த 11 காலத்திலே வந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் மிகவும் பெரியது என்று தான் கூற வேண்டும். நடைபாதையோ ஒரு வெகு தூரத்திலே போய்கொண்டிருக்கின்றது. எதிர்காலம் எவ்வாறு அமையும் என்ற ஒரு திட்டத்திலே நாங்கள் ஒரு ஆலோசனையை செய்து கொண்டு போகின்றோம். அதிலே அந்த வளர்ச்சிக்கு இன்னொரு பங்களிப்பு என்னவென்றால் ஈழவதீஸ்வரர் ஆலயத்தை மையப்படுத்தித்தான் நமது வேலைகளை செய்கின்றோம். கடந்த ஆண்டு முதல் நாங்கள் அந்த ஆலயத்திலே வந்து யாப்பை மாற்றி அதை ஒரு தனிநபர் என்று சொல்லுவேன் பார்க்க ஒரு டிரஸ்டில் இருந்து அதை ஒரு சிஐஓ கம்பெனியாக மாற்றி அதிலிருந்து ஒரு வடிவத்தை நல்ல வடிவாக அமைத்து ஆலயத்தை புனருத்தாரணம் செய்து நாங்கள் ஒரு முன்மாதிரியான போக்களை செல்கின்றோம். நமது நோக்கம் எல்லாம் வந்து ரெண்டு விதமானது. ஒன்று ஆலய வழிபாடு என்பது ஒரு புறம், மற்றது வந்து இந்த அபிவிருத்தி வேலைகளிலே நிச்சயமாக ஈடுபடணும் என்ற அடிப்படையிலே வந்து நாங்கள் செய்கின்றோம். அதுக்கான ஆதரவு வந்து உண்மையிலே வந்து பலமாகத்தான் வளர்ந்து வருகின்றன. அதிலே வந்து உண்மைக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு விதமான இடையூறு மற்ற நிலையிலே வந்து இங்கிலாந்தை பொறுத்தளவிலோ வெளிநாட்டில இருந்து வர நிதிகளை பொறுத்தளவிலோ நாங்கள் கணக்கு காட்டல் பொறுப்புக்கூடல் என்ற தீர்வான அடிப்படையிலே வந்து 100% பணம் வந்தாலும் 125% நாங்கள் நேரம் ஒரு விதமான மேலதிக சில தனிப்பட்ட முறையிலையோ அல்லது வந்து நாங்கள் பயணம் செய்யும் செலவுகளையோ அது சார்ந்த செலவுகளையோ எடுத்துக்கொள்ளாமல் எமது செலவிலேயே நாங்கள் அங்கு சென்று செய்வதால் வந்து ஒரு பரந்த ரீதியில நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால் பெரிய பெரிய சேரிட்டிகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 25% நிதியைத்தான் அவர்கள் அந்த வேலைகளிலே செய்கின்றார்கள். மிச்சமெல்லாம் நிர்வாக செலவாக போகின்றது. எம்மை பொறுத்தளவிலே வந்து அந்த நிர்வாக செலவு பூச்சியமாகத்தான் இருக்கின்றது. அதுக்கு மேலாக நமது நாங்கள்
0: நிர்வாக செலவு இருக்கிறது, அதை உங்களுடைய பணத்திலே செலவழிக்கிறீர்கள்.
1: ஆமாம், எங்களுடைய பணத்திலேயே தான் நமது நிர்வாக செலவை செய்கின்றோம். ஆகவே ஒரு இலகுவான பணியிலே நாங்கள் ஒரு டிக்கெட் எடுப்பதென்றாலும் வந்து நாங்கள் ஆலயத்திலே டிக்கெட்டை போட்டு நாங்கள் காசு எடுக்க மாட்டோம். அது எமது செலவாகத்தான் போகின்றது. நாங்கள் இங்கிருந்து இப்ப நான் எல்லாம் ரிட்டையர்டாக இருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் தொடர்ந்து சில தனியார் தொழில் முயற்சிகள் செய்து கொண்டு அதால் வெறும் வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் நான் எல்லாம் போய் வருகின்றேன். எனது நண்பர்களும் அப்படித்தான் போய் வருகின்றார்கள். நமது ஆலயத்திலே வந்து அங்கத்தை அவர்கள் வந்து 10 பேர் தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அவர்கள் தான் நிர்வாக கமிட்டியாக இருக்கின்றார்கள். அதிலே வந்து உண்மையிலே மிகவும் ஒரு அடுத்த தலைமுறை ஒன்று உள்வாங்கும் ஒரு தன்மையிலே நாங்கள் போய் கொண்டிருக்கின்றோம். ஆர்வம் உள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள், ஈடுபாடானவர்கள், ஈடுபட்டவர்கள் ஆலயத்திலே வந்து பங்கு பெற்று சில பல சமூக வேலைகளை செய்தவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். கல்வியிலே நல்ல பட்டங்கள் பெற்றவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அந்த அளவிலேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது. ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நாங்கள் செய்யும் பணிகள் இதே தொடர் ஒரு முயற்சியாக செல்ல வேண்டும் என்ற அளவிலே வந்து மிக நாங்கள் பிரயாசித்தமாக பணிகள் செய்து கொண்டு இருக்கின்றோம்.
0: சமூக பணிகளுக்கு பிரித்தானியாவை பொறுத்தவரையில் அமைப்புகள் இல்லையா சமூக பணிகளுக்கு உதவி செய்கிறதுக்கு? அவர்களிடம் ஒரு திட்டத்தை கொடுத்தால் அந்த திட்டத்தை வெவ்வேறு நாடுகளிலே பிரித்தானியாவில் உள்ள சமூக நிறுவனங்கள் அந்தந்த நாடுகளிலே சென்று தாங்களாக பணிகளை செய்கின்றார்கள். அவ்வாறு இப்போ பிரான்ஸை எடுத்துக்கொண்டாலே இங்கே பல்வேறுபட்ட அமைப்புகள், வெளிநாட்டவர்கள் பிரெஞ்சுக்காரர்களோடு தொடர்பட்ட அமைப்புகள் அவர்களாக சென்று சில சில நாடுகளிலே பெரிய உதவிகளை செய்கிறார்கள். மற்றும் இளம் தலைமுறையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை அவர்களுடைய விடுமுறை காலத்திலே அங்கே உதவிகளை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவ்வாறான அமைப்புகள் பிரித்தானியாவில் இருக்கிறதா?
1: அந்த அத்தகைய அமைப்பு ரீதியான ஈடுபாடுகள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இருந்தாலும் நீங்கள் கைவிட்டு எனக்கூடிய அளவு தான் இருக்கலாம். ஆனால் நான் அறிந்த அளவிலே வந்து பெரிய அளவிலே ஈடுபாடான அமைப்புகள் இல்லை. ஒன்று கூற வேண்டும், நான் மட்டக்களப்பிலே நின்று தங்கி
0: உங்களுடைய வானொலியினுடைய நேராக இருப்பவருடைய மகள் அவ்வாறான ஒரு சமூக நிறுவனம் ஒன்றினுடைய அது பல உலக நாடுகளுக்கு அவர் சென்று உதவிகளை புரிந்து வருவதற்கான பொறுப்பிலே இருக்கின்றார். அவர் பல ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகள், மிக மற்றும் இங்கே லத்தீன் அமெரிக்க நாடுகள் போன்றவற்றுக்கெல்லாம் அவரை விஜயம் செய்து அந்த மக்களுக்கு உதவி செய்கின்ற அமைப்பாக இருக்கிறது. அப்போ அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களிடமும் உங்களோட வேலைத்திட்டம் தொடர்பாக முன்கூட்டியை குறிப்பிட்டால் அவர்களும் தங்களுடைய அதுக்கு பொறுப்பானவர்களோட உரையாடி இலங்கையிலும் அந்த உதவிகளை செய்வதற்கு முன்வரக்கூடிய மாதிரி இருக்கும் தானே?
1: இல்லை, அவர்கள் சிறு சிறு திட்டங்களை செய்கின்றார்கள். அப்படியான முயற்சிகள் இல்லை என்று கூறவில்லை. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் ஒரு கிராமத்திலே வந்து மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை உதவி செய்து அவர்களுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்து குடிசையிலிருந்து மிகவும் பலவீனமுற்ற அளவிலே கல்வியை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத அளவிலே எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவதற்காக வீடு கட்டி கொடுத்து ஒரு கோழி கூட ஒன்று கட்டி கொடுத்து மற்றது கணவனின் குடிப்பழக்கத்திலிருந்து அதை நிப்பாட்டுவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்து மேற்கொண்டு நாங்கள் வந்து அந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பதற்கான முறைகள் எல்லாம் கையாண்டோம். அது மேலே ஒரு அளவுக்கு வெற்றிகரமாக செல்கின்றது. அந்த நிலையிலே வந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் ஒரு பிரிவிலே பணிபுரியும் ஒரு தமிழ் பெண்மணி வந்து நாங்கள் செய்யும் பணிகளை அறிந்து கொண்டு அந்த குடும்பத்தினருக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கோழி குஞ்சுகளையும் அதுக்கு அந்த கோழி கூட்டை பெருசாக்கி அதை வளப்படுத்தி அதற்கு உரிய மருந்துகளை நாம் வாங்கி கொடுப்பதற்கு வந்து அந்த 100 கோழி குஞ்சுகளையும் கொடுத்து நிதி உதவியையும் செய்திருந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சில சில முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் பெரிய அளவிலே காணவில்லை. நான் அப்போது கூற வெளிக்கிட்ட கதை உடையம் என்னவென்றால், நான் ஹோட்டலில் போய் ஒரு கால் இருந்த பொழுது அந்த ஹோட்டலில் வந்து பல பல அமைப்புகள் வந்திருந்தன. என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய சர்வதேச அமைப்புகள் வந்து மீட்டிங் எல்லாம் வச்சு பல வேலைகளை செய்கின்றார்கள். அவர்கள் வந்து உண்மையிலே நான் அதிலே தமிழர்கள் ஈடுபட்டதை நான் காணவில்லை. ஆனால் சில சில சர்வதேச அமைப்புகளில் ஈடுபட்டவர்கள் வந்து அந்த ஈடுபாடான நிலையிலே இருக்கின்றார்கள். அதைவிட இந்தியாவிலே இருக்கும் அந்த மருத்துவ ஸ்தாபனங்கள், சாய்பாபா ஸ்தாபனங்கள், ஆலயத்துடன் அமைந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்கள் கட்டி இருக்கின்றார்கள். அந்த அதற்கான நடைமுறைகளை அங்கு செய்து வருகின்றார்கள். இதுகள் நடக்கின்றன. ஆனால் தமிழர் ரெண்டு ஒரு பெரிய அளவிலே நாங்கள் சொல்லக்கூடிய அளவிலே நான் இதுவரை காணவில்லை. ஆனால் தமிழ் அமைப்புகள் என்று செய்கின்றார்கள், பலவிதமான வேலைத்திட்டங்களுக்கு கீழ் அவர்கள் செய்கின்றார்கள், அவர்களுக்கென்று சுய திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆக்கள் முனைவிலக்கு பார்க்கின்றார்கள், செய்வதற்கு அனுபவம் இல்லாத காரணத்தால் கொஞ்சம் சிரமப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த முயற்சி வந்து இலகுவான முயற்சி அல்ல, அதை நான் தெளிவாக கூற வேண்டும். ஏனென்றால் அதற்குரிய நேரத்தை போட வேண்டும். அது அந்த நேரத்தை போடுவது மாத்திரமில்லை, நட்பை வளர்க்க வேண்டும், பலருடன் நாங்கள் இணைந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது, காலத்தால் வளர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அணுகுமுறை என்பது வந்து ஒரு ஈடுபாடான அணுகுமுறை. நாங்கள் வந்து நமது அனுபவங்கள், நாங்கள் மேல மேற்கத்தைய நாடுகளில் இருக்கின்றோம், யாழ்ப்பாணத்தில் படித்து இங்கு வந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் மிக தமிழ் பகுதிகளிலே பெரிய அளவிலே வந்து அனுபவம் பெற்றவர்களாக இருக்கவில்லை இங்க வந்தபோது. அப்போ இங்க வந்து நாங்கள் அந்த காலத்தாலே எங்களுக்கும் நேரம் கிடைப்பதில்லை இந்த பணிகள் செய்வதற்கு. ஆனால் அங்கு போய் ஈடுபடுறதுக்கு தான் தெரியுது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த தேவைகள் கிராமத்துக்கு கிராமம், பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபட்டு இருக்கின்றது. அந்த பணிகளை செய்யும் பொழுது அதுக்குரிய செலவு தொகைகள் வந்து எவ்வளவு மாறுபட்ட நிலையில் இருக்கின்றது. அப்ப எவ்வாறு இவற்றை முகம் கொடுப்பது என்றொரு நிலைப்பாடு ஒன்று இருக்கின்றது. அப்ப இவையெல்லாம் வந்து ஆழமாக ஈடுபடும் போது தான் வருகின்றது. இலகுவான வேலையிலே ஒரு நாளை இரண்டு நாள் ஆக்க வேண்டும், அல்லது படுக்கிற நேரத்தை குறைக்க வேண்டும், குறைச்சி தான் இந்த பணிகளை செய்யலாம். அதாவது நீங்கள் ஒரு தலைமையில ஒரு இலங்கை இப்ப இங்கிலாந்தை பொறுத்தளவை நாங்கள் வந்து ஒரு தலைமையை தாங்கி செய்யும் பொழுது அதுக்குரிய நேரத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். அந்த நேரம் வந்து பொன்னானது. அந்த நேரத்துல வந்து மதிப்பளிக்கக்கூடிய நபர்களுடன் சேர்ந்து தான் அந்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். இப்ப நாங்கள் 11 வருட காலத்திலேயும் வந்து நமக்கு வந்து நம்முடன் வேலை செய்பவர்கள் மிகவும் ஈடுபாடாக தான் செய்கின்றார்கள். அப்ப வந்து வேலைகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 100% கன்ட்ராக்ட் கொடுப்பதில்லை. நாங்கள் வேலைக்கு அமர்த்தி தான் ஆக்களை நாங்கள் வேலை பணிகளை செய்கின்றோம். அப்ப தன்முகப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் ஒரு நேரத்திலே வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்ப கையிலே நாங்கள் இப்ப செய்யும் வீடுகள் வந்து 6 வீடுகள் கட்டுகின்றோம். 6 வீடுகளுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து பட்டியலிலே இன்னும் ஒரு 10 வீடுகள் இருக்கின்றது. இப்ப நாங்கள் காலத்தால் வளர்ந்தது என்று சொல்லும் பொழுது அந்த பிரதேச சபைகள் வந்து கூட எங்களை அங்கீகரித்து ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி அவர்களும் வந்து எங்களுக்கு தாங்கள் எடுக்கும் அந்த முயற்சியிலே நாங்களும் ஒரு பங்காளிகளாக போகின்றோம். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் வேற அவர் பெற்ற பிரதேச சபையிலிருந்து நமக்கு அண்மையிலே வந்து 2 வீடுகள் அவர்கள் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து ஒரு 1/3 பகுதியை செலவழித்து கட்டிய வீட்டிலே மிகுதி 1/3 செலவழித்து கட்டியதில்லை, 1/2 பகுதியை எமக்கு தந்து நாங்கள் மேலதிகமாக 1/4 பகுதியை செலவழித்து கட்டி முடிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை தந்திருக்கின்றார்கள். அதுவும் அவர்களே தெரிவு செய்யும்

0: கிணறுகளும் கட்டி கொடுத்துள்ளோம். ஆலயங்களை போல் முன்கூறியது போல ஆலயங்களை பொறுத்தளவுல மூன்று பெரிய ஆலயங்களும் சிறு ஆலயங்கள் ஷ்ரைன் என்று சொல்லக்கூடிய சின்ன ஷ்ரைன்களும் கட்டி கொடுத்திருக்கின்றோம். அப்ப பலவிதமான இதுகளை விட வந்து பயிற்சிகள்
1: ஒரு கிராமத்தை பொறுப்படுக்கிற போது அந்த கிராமத்தில் சகல விடயங்களையும் எல்லாம் அபிவிருத்தி செய்கிறீர்கள். கிராமத்தில் உள்ள அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுகிறீர்கள். அவர்களுடைய பலவீனங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய வைக்கிறீர்கள். அதை விட கல்வி இதிலே அவர்களுக்கான கல்வியை ஏற்படுத்துகிறீர்கள். அதை விட அவர்களை பொருளாதார ரீதியாக தங்களுடைய சொந்த காலிலேயே நிற்குமாறு செய்து அந்த அவர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான விற்பனை நிலையங்கள் இவை எல்லாவற்றையும் ஒரு முழுமையாக ஒரு கிராமத்தை வந்து முழுமையான அபிவிருத்தி திட்டத்தை நோக்கி தானே நீங்கள் கொண்டு செல்லுகிறீர்கள். அப்படி செல்லுகின்ற போது அந்த கிடைத்த வெற்றியை வைத்து தானே அடுத்தடுத்த கிராமத்துக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள்.
0: ஆமாம், இருவிதமான முயற்சியை இருக்கின்றது. அங்கு ஒரு ஸ்தாபன ரீதியான கட்டமைப்பை வளர்த்து அங்கு ஒரு வியாபார முயற்சி அங்கால வருமானம் விட்டு முயற்சிகளை உருவாக்கி அங்கு அதிலிருந்து வரும் நிதிகளை சுழல் முறையிலே பயன்படுத்தி அங்கு நிர்வாக செலவுகளுக்கும் மற்றது வந்து அபிவிருத்தி வேலைக்கும் பயன்படுத்துகின்றோம். அதைவிட பிரித்தானியாவிலிருந்து நாங்கள் சேர்க்கும் பணங்களை வைத்து அதாவது ஆணையத்திலே வரும் 10% வருமானத்தில் 10% தொகையை நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலைக்கு ஒதுக்கி அத்துடன் தனிநபர்கள் தரும் நிதிகளையும் அத்துடன் சேர்த்து அரசாங்கத்தால் கிடைக்கும் கிப்டை நின்ற நிதியையும் பாவித்து அதற்கு மேலாக அரசாங்கத்தால இன்னொரு நிதியும் நமக்கு வருது. கிட்டத்தட்ட வந்து அது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10,000 pounds எங்களுக்கு வரும். அந்த நிதியையும் சேர்த்து வைத்து நாங்கள் இந்த திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போகின்றோம். இதிலே வந்து பார்த்தீர்கள் உண்மைக்கே நாங்கள் சொல்ல வேண்டியது என்றால் அந்த காலத்தால் வந்து ஒரு வளர்ச்சியை பார்க்கின்றோம். செய்த பிறகு பார்த்தீர்கள்
1: தொலைபேசிய அழைப்பு வேறு அழைப்பு ஏதோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறேன். காத்திருக்கிறீர்களா? உங்களுடைய தொலைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. துண்டிக்கப்பட்டதுன்னு நீங்கள் தொடர்பில் தான் இருக்கிறீர்கள். ஆனால் தொடர்பு சரி, இப்பொழுது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் உங்களை இணைத்துக் கொள்கிறேன். அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது.
0: ஆமாம், நாங்கள் அந்த வளர்ச்சியிலே இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு கிராமத்திலே வந்து இருந்த ஒரு கிராம பள்ளிக்கூடம் ஓலவில் வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் இருந்தது. ஓலவுக்கு மேலால் எங்கு பிள்ளைகள் போவதென்று தெரியாது. பாஸ் பண்ணினாலும் வந்து அடுத்த தொடர்ந்து அட்வான்ஸ்கள் படிப்பதற்கு போக முடியாமல் இருந்தது வறுமையின் காரணமாக. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் பள்ளிக்கூடம் போவதில்லை. ஆகவே அந்த பிள்ளைகள் வந்து ஏதோ விதத்தில் வேலைக்கு போவார்கள், இல்லாது சமூக சீரழிவுகளுக்கு தான் போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் நமது முயற்சியால் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த காயங்கூடா கண்ணகி வித்யானவன் ஆலயம் இல்லை பாடசாலை, அந்த பாடசாலையிலே வந்திருந்த அதிபரும் உபாதிபரும் மிகவும் ஆர்வமான அதிபர்கள், அவர்களுடன் ஈடுபட்டு அந்த பாடசாலையை வந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ப்ரொமோட் பண்ணி அந்த இடத்திலே வந்து 2 உயர்மாடி கட்டடங்கள் வந்து கட்டி கொடுத்துள்ளோம். அண்மையிலே தான் 2 கட்டடத்தை கட்டி முடித்தோம். ஒரு கட்டடம் வந்து கலைத்துறைக்கும் மற்றது வந்து ஐடி கொமர்ஸ் துறைக்கும் கட்டியுள்ளோம். அதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் நாம் வாங்கி போட்டு மிகவும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டுள்ளோம். அதிலே இப்ப 1st ஆண்டு அட்வான்ஸ் படித்த பிள்ளைகளிலே வந்து 5 பிள்ளைகள் வந்து பாஸ் பண்ணினார்கள், அட்வான்ஸ்கள் பாஸ் பண்ணினார்கள். அந்த அட்வான்ஸ்களில் பாஸ் பண்ண பிள்ளைகள 3 வந்து யூனிவர்சிட்டிக்கு செல்ல போகின்றார்கள். அவர்கள் எல்லாம் இப்போ ஒரு முன்னேற்றமான சிந்தனையிலே இருக்கின்றார்கள். மேல் பார்த்தீங்கன்னா மட்டக்கிழப்பில் இருக்க சமூக நிலைப்பாடு என்னென்றால் இள வயதிலே வந்து இந்த காதல் பழக்கங்கள் வந்துவிடும். பாடசாலையில் இருக்கைக்கே இந்த காதல் பழக்கங்கள் பெரிய அளவிலே வந்து ஒரு சமூகத்திலே வந்து ஒரு பின்னணிவான ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது. இள வயதிலே கல்யாணம் கட்டி போட்டு கல்யாணத்தை உடைத்து கொண்டு போறது, தனி குடும்பங்களாக இருப்பது, அப்படியான பல பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றது. அந்த கல்வி வளர்ச்சியின் மூலம் இந்த 3 பிள்ளைகளையும் பார்த்தீர்கள் என்றால் அப்படியான நிலைக்கு போனவர்கள் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைச்ச உடனே அப்படியே அவற்றை எல்லாம் கைவிட்டு போட்டு படிக்க வேண்டும் என்று செல்கின்றார்கள். இப்போது

0: நாங்கள் இப்ப இரண்டாவது வருஷத்துக்கு வந்துவிட்டோம். அந்த இரண்டாவது வருஷத்திலே பார்த்தீர்கள் என்றால் இப்பதான் பரீட்சை முடிந்துள்ளது. அந்த பரீட்சையில் முடிந்ததை வந்து குறைந்தது 15 பிள்ளைகள் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் பின்னணியிலே அந்த பிள்ளைகளுக்கு பிரத்யேக வகுப்புகளுக்கும் நாங்கள் நிதி உதவி செய்கின்றோம். அந்த நிதி உதவி வந்து எங்களது அன்பர்கள் ஆதரவாளர்கள் செய்யும் நன்கொடை மூலம் செய்கின்றோம். பிறகு இந்த யூனிவர்சிட்டிகளுக்கு போன பிள்ளைகள் இருக்கின்றார்கள், மட்டக்களப்பில் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள், ஒரு 10 பிள்ளைகளுக்கு வந்து ஒவ்வொன்றும் நன்கொடை மூலம் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நிதி உதவி செய்கின்றோம். தங்குமிட வசதிக்கும் அவர்களுடைய கல்வி சார்ந்த விடயத்துக்கும் மக்களுடைய தேவை கருதி மதிப்பீடு செய்து நாங்கள் நிதி உதவி செய்கின்றோம். நிதி உதவி செய்வது மாத்திரமில்லை, அவர் உண்மையிலே வந்து நல்ல ஸ்தானங்களை அடைகின்றார்களா படிக்கின்றார்களா என்று ஒரு கண்காணிப்பும் வைத்துத்தான் செய்கின்றோம். அந்த ஈடுபாடு என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. கல்வியில நாங்கள் இப்ப கூடிய அளவு நாட்டம் காட்டுகின்றோம். ஏனென்றால் கல்வியின் மூலம்தான் இந்த சமூகத்தை நாங்கள் கட்டி வளர்க்கலாம். மற்றதெல்லாம் வந்து நாங்கள் உதவிகளாக பார்க்கிறோம். வீடுகள் கட்டி கொடுத்தா என்ன, சாப்பாடுகளுக்குரிய வசதிகள் செய்து கொடுத்தா என்ன, சகலதும் வந்து மேலே வந்து கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே காலப்போக்கிலே வந்து அது நடக்கப் போகின்றது. அத்துடன் நான் சொல்வதற்கு தெளிவாக சொல்லக்கூடிய என்னென்றால், அண்மையிலே வந்து எங்களுக்கு மலேசியாவிலிருந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து எங்களுடன் ஈடுபட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு போக முடியாத பிள்ளைகளுக்கு வந்து படித்து அட்வான்ஸுடைய பாஸ் பண்ணி ஏதோ காரணத்துக்காக போக முடியாத பிள்ளைகளுக்கு அந்த யூனிவர்சிட்டியுடன் நடந்து ஒரு பாடத்திட்டத்தை செய்து ஐடி துறையிலே வந்து அவர்களை முன்னெடுத்து கொண்டு போவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் இப்போ ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அது வந்து ஆன்லைன் மூலம் ஒரு லெக்சர் கொடுத்த ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி செய்து அதுல வந்து இலங்கையில இருக்கிற ஐடியில தேர்வு பெற்றவர்களும் வந்து பங்கு பெற்று செய்யும் ஒரு முயற்சியாக இருக்கின்றது. அதுக்குரிய செலவு வந்து அவர்களை பொறுத்தளவு பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை பொறுத்தளவுடைய வந்து 50% கொஸ்டிலே தான் அவர்கள் செய்கிறார்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனா அந்த முயற்சி அடுத்தவர்களும் தான் நாங்கள்
1: பல்கலைக்கழகம் வந்து நடத்துவதில் தமிழர்களும் இருக்கிறார்களா அதுல?
0: ஆமாம், தமிழர்களும் இருக்கிறார்கள்.
1: கோபாலாண்டு இருக்கிறாரா? கோபாலாண்டு முன்னர் மலேசிய தூதுராலயத்துல கடமையாற்றியவர். அவர் அதுல ஏசியா ஸ்டடி என்று சொல்ல, அதாவது நீங்க இந்த வெளிநாட்டில் உள்ள ஆஸ்திரேலியாவோ அல்லது பிரித்தானியாவில் உள்ள பரீட்சைகளுக்கு அவர்களையே தயார்படுத்தி அந்த பரீட்சைகளை எழுத வைப்பார்கள். அவர் நீங்கள் போய்த்தான் படிக்க வேணுமென்றில்லை, அவர்களுடைய பல்கலைக்கழகத்திலேயே அவர்கள் அதுக்கான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அப்போ அவர் அந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் தான் மன்னாரில் வந்து காடழிச்ச என்று சொல்லி ஒரு பிரச்சனை போய்கொண்டிருந்தது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது வந்து அவர் மலேசியா அவர்கள் இஸ்லாமியர்களோடு இணைந்து தான். அப்போ அவர் இலங்கையிலே அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது, தமிழர்களுடைய பிரதேசத்திலே அவர்களுடைய அந்த பல்கலைக்கழகம் என்பது அவர்கள் அங்கே உருவாக்கினால் அங்கே தங்குமிட வசதி, அதுக்குள்ளேயே மாணவர்கள் பொருட்களை பெறுவதற்கான வர்த்தக நிலையங்கள் எல்லாத்தையும் சேர்த்துத்தான் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குவார்கள். அது பல நாடுகளில் இருக்கு, அவர்கள் வியட்நாமிலே, பூட்டானில், மற்றது அப்படி பல நாடுகளில் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இலங்கையிலும் உருவாக்குவதற்கு ஒரு முஸ்லீம் அரசியல்வாதியோடு இணைந்து அதை உருவாக்குவதற்குத்தான் அந்த நிலம் கொடுக்கப்பட்டு அவங்க அவர் உருவாக்கி அவருக்கு சில இது எங்களை தமிழர்களோட இங்கே தொடர்புகள் இருந்தபடியால் எங்களுடையவர்களில் வறுமப்பட்டவர்களுக்கு தானே பொறுப்படுத்தி செய்கிற நோக்கத்தில் தான் அதை கொண்டு போயிருந்தார். ஆனால் நாமல் ராஜபக்சா அவர்கள் அவர்களிடம் கேட்டிருந்தார், நீங்கள் முதலிடுவதில் தனக்கு 10% தர வேணுமெண்டு. அதோடய அவர் அதை அந்த இதை அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார். அப்போ நான் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் முந்தி இருந்தபடியாலே அவர் இப்போ எனக்கு சொல்லியிருந்தார், தான் உண்மையிலேயே செய்கிறதுக்கு முற்பட்டு ஏற்கனவே அவர் பலருக்கு அப்படியான இலங்கையிலே முன்பு விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தவர்கள் சிலரை கூப்பிட்டு தானே படிப்பித்திருக்கிறார். ஏரோனோட்டிக்கு அதெல்லாம் படிப்பித்திருக்கிறார். அப்போ இதே மாதிரி இலங்கையில் செய்ய போனவர் இந்த 10% என்னத்துக்கு தான் கொடுக்க வேணும் என்பதற்காக அந்த திட்டத்தையே ரத்து செய்ததாக குறிப்பிட்டிருந்தார்.
0: ஆமாம், இந்த அனுபவம் அது இந்த அண்ணனுக்கும் வந்தது, அது ஒரு வித்தியாசமான பார்வையிலே கதைக்குப்பதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு ஒரு சொல்வதென்றால், மொனாக் யூனிவர்சிட்டியில் எனது அண்ணர் பெரிய அண்ணர் இறந்துட்டார். அவரும் ஆரம்பத்தில் இந்த திட்டங்களில் ஈடுபட்டவர். அவர்கிட்ட மகள் வந்து உண்மையிலே அந்த யூனிவர்சிட்டியிலே ஒரு நிர்வாகத்துறையிலே ஒரு முக்கிய பதவி வகிக்கின்றார். அவரது முயற்சியால் தான் இந்த தொடர்பு ஏற்படுத்தி அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மாசத்திலே ஆரம்பிக்கப்படலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
1: உங்களை பொறுத்தவரையில் அங்கு சமூக பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு தீர்வு காணக்கூடியதாக இருக்கிறதா உங்களுடைய வீர திட்டத்தின் ஊடாக, அல்லது சமூக பிரச்சனைகளை
0: நீங்கள் எவ்வாறு பார்க்கணும் என்றால், உண்மைக்கு ஒரு நேஷன் பில்டிங் என்று சொல்லுவோம் நாங்கள். ஒரு தேசத்தை வளர்ப்பது என்று பார்த்தீர்கள் என்றால், அரசியல் மூலமாக வந்து நாங்கள் கிடைக்கும் ஆதாயங்களை பெற்று வளர்ப்பது ஒன்று, சமூக ரீதியாக கட்டி வளர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. ஆனா இன்று நாங்கள் ஒரு நலிவுற்ற சமூகமாக இருந்து ஒரு வளர வேண்டிய ஒரு சமூகமாக இருக்கின்றோம். அதற்கு தனிநபர் முயற்சிகள், சமூக முயற்சிகள் என்பது தேவையாக இருக்கின்றது. அது வந்து வெறுமனையை வந்து அரசியல் கதைத்து போவதாக மாத்திரம் இருக்கக்கூடாது. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். பாதுகாப்புகளை மக்களுக்காக நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் ஓகே, ஆரம்ப காலத்துல இந்த கல்லூரியா பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது. அந்த திட்டமிட்ட குடியேற்றங்கள் நடப்பதற்கான முயற்சிகளை பற்றி நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் வந்து நலிவடைந்த நிலையிலே வந்து நாங்களே வந்து உண்மைக்கு எம்மை பலவீனப்படுத்தி கொண்டு போறதுக்குத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது இந்த எவ்வாறு வெளிவருவது என்று பார்த்தீர்கள் என்றால், எமது மூலதனங்களை வைத்து, எமது அறிவு திறமைகளை வைத்து நாங்கள் எம்மை பலப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவதென்றால், ஒரு சிறு மலையின் மேலே ஒரு முருகன் கோயில் இருக்கின்றது. அந்த இடத்துக்கு பேர் வந்து, அந்த கோயிலுக்கு பேர் வந்து வேலோடிமலை. அது சித்தர்களின் ஆலயம். அது பக்கத்திலே வந்து ஒரு எல்லப்புற கிராமம், அது கல்லோயாக இதுக்கு வரும் என அம்பாறைக்கு அருகாமையில் சேர்ந்த ஒரு எல்லப்புற கிராமம். அந்த மலையை வந்து உண்மைக்கு இந்த திணைக்களம், அதாவது அரச திணைக்களம் வந்து தொல்புரை திணைக்களம் வந்து அதை வந்து ஒரு புராதான இடம் என்று அடையாளப்படுத்தி அது உண்மைக்கு சிங்களமயமாக்க முயற்சித்த பொழுது அதிலே அந்த ஆலயம் அவர்கள் வந்து இந்த சித்தர்கள் வந்து முருகன் ஆலயத்தை அமைத்திருந்தார்கள். இந்த ஆலயம் அமைத்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் இருக்கலாம், ஒரு சிறு அளவிலே. ஆனா மிகவும் ஒரு ஆணித்தரமான ஒரு சமூகமா இருந்தது அந்த சித்தர்களின் உடன் சேர்ந்தவர்கள். அவர்கள் அவர்களுக்கு அவ்வளவு தூரம் இடம் கொடுக்கவில்லை. இது அண்மையில் நடந்த விடயம். இந்த அரசாங்கம் வந்தவுடனே இந்த சித்தர் அந்த இடங்களை வந்து தொல்பொருள் ஆட்சி ஆராய்ச்சி இடங்கள் வந்து நிலையம் வந்து பல இடங்களை வந்து அந்த பதாதைகளை போட்டு மேற்கொண்டு வேலை செய்யாம நிற்பதற்கான தடைகளை விதிக்கும் வேலைகள் இருக்கவில்லை. ஆனால் அந்த கிராமத்தை பொறுத்தளவில், அதாவது அந்த கிராமத்துக்கு பேர் வந்து இழுக்கு என்ற கிராமம். அந்த இழுக்கு கிராமத்திலே வந்து மிகவும் பின்தங்கிய கிராமம், காட்டு பிரதேசத்திலே இருக்கும் ஒரு கிராமம், மிகவும் கஷ்டப்பட்ட வறுமையின் கீழ்கோட்டில் இருக்கும் ஒரு மக்கள் தான் அங்கு வாழ்கின்றார்கள். அங்கு இருக்கும் மக்கள் கூட வாழ முடியாமல் அந்த இடங்களை எல்லாம் விட்டு விட்டு செல்கின்றார்கள். காரணம் என்றால், அவர்கள் அங்கு யானைகள், இயற்கையுடன் அவர்கள் வாழ்வது கஷ்டமாக இருக்கின்றது என்றால், யானை பிரச்சனை, பாம்புகளின் பிரச்சனை, மற்றது முதலைகளின் பிரச்சனை, மற்றது வந்து வறட்சி, வறுமையின் எல்லையில் இருக்கின்றார்கள். கூலி தொழில் செய்யும் வாழும் மக்கள், பள்ளிக்கூடமும் வந்து அங்கு இருக்கும் பள்ளிக்கூடங்களை பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்கலாம். அது மேற்கொண்டு போவதென்றால் தூரத்துக்கு போக வேண்டும். ஆகவே மிகவும் பின்தங்கிய இந்த கிராமங்களை முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லைப்புற கிராமங்களை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த நிலையை நாங்கள் ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து அந்த ஆலயத்தை வந்து நாங்கள் மேலே ஒரு அபிவிருத்தி செய்தோம். அந்த மலையில் ஏறுவதற்கு பாதைகள் எல்லாம் செய்து கொடுத்து, ஆலயத்தை சுற்றி வளம் வந்து வழிபடுவதற்கான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து, தங்கம் எல்லாம் அமைத்து, சோழர் பவர் வசதி எல்லாம் செய்து கொடுத்ததால இப்போது பார்த்தீர்கள்னா ஆலயத்துக்கு பெருந்தொகையான மக்கள் செல்கின்றார்கள். அந்த வளர்ச்சியின் மூலம் வந்து அயல் கிராமத்திலையும் வளர்ச்சியை காணுகின்றோம். அதுடன் நாங்களும் நமது நிதியை முதலீடு செய்து வீடுகள் கட்டி கொடுத்துள்ளோம், கிணறுகள் அமைத்து கொடுத்துள்ளோம். அவ்வாறு பல முயற்சிகளை செய்கின்றோம். இப்பொழுது அவர்கள் மேற்கொண்டும் உதவியை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சொல்லி கூறியுள்ளோம், கொஞ்சம் பொறுமையாயிருங்கள், நாங்கள் வந்து உங்களுடன் சந்தித்து உங்கள் ஈடுபாடு கட்டாயம் ஆலயம் என்ற ரீதியிலே வந்து நீங்கள் உங்களோட ஈடுபாட்டையும் வந்து மேலும் நீங்கள் கிராம ரீதியா நீங்க வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த கிராமத்திலே வந்து மக்களுக்கு உரிய வசதிகளை வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எவ்வாறு நாங்கள் லண்டன்ல இருந்து இளப்பதீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளாக சமூக சேவைகள் செய்கின்றோமோ அதே பார்வையிலே வந்து நீங்களும் உங்களுடைய சமூக சேவைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் எவ்வாறு யானைகளை தவிர்ப்பது, பயிற்சிகளை வந்து பாதிக்காமல் இருப்பதற்கு, மற்றது வீடுகளை உடைக்காமல் இருப்பதற்கு, மற்றது யானைகள் எல்லாம் ஆட்கொல்லிகளாகவே இருக்கின்றன, அதை விட முதலைகள் பிரச்சனை இருக்கின்றது, இவையெல்லாம் தீர்வுக்கு இயற்கையான முறையிலே தீர்வுகள் காணலாம். அந்த முயற்சியிலே வந்து உண்மைக்கு மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சில வேலை திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். ஆகவே இது ஒரு பிறந்த ஒரு விடயம். அப்ப இப்ப நாங்கள் செய்ததெல்லாம் தொட்டு தொட்டு வீடுகள் கட்டி கொடுப்பதும் அந்த திட்டங்களை செய்வதாகவும் இருந்த சின்ன சின்ன திட்டங்களாக இப்ப மட்டக்களப்பை பொறுத்தளவிலே வந்து நாங்கள் ஒரு இன்னொரு நிலப்பாட்டுக்கு போகின்றோம். ஒரு பெருமளவு காணி ஒன்றை எடுத்து அதிலே வந்து விவசாய அதில் பூமியாக்கி ஒரு தொழிற்பேட்டை அமைக்கும் ஒரு முயற்சிக்கு நாங்கள் போக ஊகித்துள்ளோம். அதற்கான வேலை திட்டங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கின்றோம். அது ஒரு வளர்ச்சியாகத்தான் பார்க்கின்றோம். அது செய்வதென்றால் ஒன்றில் பெரிய அளவு முதலீடுடன் போக வேண்டும், அனுபவத்துடன் போக வேண்டும். அனுபவம் இல்லாமல் செய்யும் பொழுது மிகவும் கஷ்டமாக தான் இருக்கும். என்றால் ஒரு படிப்படியான வளர்ச்சியில தான் நாங்கள் வளர்ந்து வந்துள்ளோம். அத்துடன் நமது கட்டமைப்புகளையும் வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிலே வந்து நியமான நேரம் போகின்றது. இன்று பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட எனது ஒரு 5 வளர்த்தியாளம் வந்து நான் மட்டக்களப்புடன் கழிச்சிருப்பேன். எத்தனையோ பலவுடைய எங்களை நாங்கள் டீல் பண்ணி ஒரு முன்னெடுப்பான நிலைக்கு நாங்கள் போகின்றோம். அப்ப குறிப்பாக பார்த்திருக்கின்ற புளியாம்படி கிராமத்திலே வந்து 2 விதமான சமூகமா இருந்தது. அடக்கமாகவும் மிகவும் கஷ்டத்திலே இருந்த சமூகம் உண்டு. மற்றது இன்னொரு சமூகம் இருந்தது. அது சமூக சீரழிவிலேயே வந்து வாழ்ந்த ஒரு சமூகம் வந்து கஞ்சா பிரச்சனை, கசிப்பு பிரச்சனை, அந்த பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்கு. இன்று அந்த கிராமத்திலேயே ஒரு வளர்ச்சியை காணுகின்றோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு சந்தோஷப்படுகின்றார்கள். நான் முன்பு வந்தபோது உங்கள் வானொலியில் வந்தபோது பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போவதில்லை என்று சொல்வேன். ஆனால் இப்போது ஒரு பிள்ளையும் பள்ளிக்கூடம் போக முடியும், எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகின்றார்கள். இப்ப நர்சரி வகுப்புகளை நாங்கள் தொடங்கிட்டோம். நர்சரிக்கு பிள்ளைகள வந்து குழந்தை போட்டு சின்ன வயசுலேயே படிப்புக்கு பெற்றோர்கள் முயற்சிக்கின்றார்கள். அந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது சந்தோஷமா தான் இருக்கின்றது. அந்த ஈடுபாடும் இப்பொழுது ஒரு ஒரு ஒரு ஒரு அளவுக்கு வளர்ந்து இருக்கின்றதுன்னு தான் சொல்ல வேண்டும். சமூக ஈடுபாடு என்பது வளர்ந்து இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும்.
1: இப்ப இந்த வேலை திட்டங்கள் இலங்கையில் உள்ள பிரித்தானிய தூதுவாலயத்துக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்களா? அவர்களோடு தொடர்பு இருக்கிறதா? இந்த வேலை திட்டங்களை வந்து பார்க்க முடியாது.
0: நான் வந்து பிரித்தானிய தூதுவராலயத்துடன் தொடர்பில்லை. ஆனால் பிரித்தானிய வெளி விவகார அமைச்சுடன் 2 வருடத்துக்கு முதல் நான் சந்தித்து 2-3 தடவை சந்தித்து அவர்களுடன் உரையாடி
1: முன்னரே உங்களுக்கு வெளிவிவகார அமைச்சருடைய எல்லாம் அந்த காலத்திலேயே உங்களுக்கு தொடர்பு இருந்ததான்.
0: ஆமாம், இப்பொழுது நான் சொல்ல பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்பு உள்ளது. அத்துடன் வெளிவார அமைச்சர்களுடன் தொடர்பு இருந்தபடியா தான் உங்களுக்கு தெரியும். இலங்கையில இருந்த பிரச்சனை 2000 அந்த தீர்வு திட்டத்துக்கான முயற்சி எடுத்தது அரசியல் சார்ந்த விடயம். ஆகவே இப்பொழுது வந்து அரசியல்ல இருந்து நாங்கள் கூடிய அளவு விடுபட்டு சுயமாக நாங்கள் செய்யும் ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம். இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் செய்யும் வேலை திட்டங்கள் தெரியும். சில சில சங்கடங்களை இப்ப அண்மை காலத்திலே ஈடுபட்டது அந்த அரசாங்கத்தை மாற்றத்தால் அது வேணும் என்று செய்யவில்லை. அவர்களுக்கும் அந்த அனுபவம் இல்லாத ரீதியில சில சில சிக்கல்களை அனுபவித்தோம். ஆனால் அந்த சிக்கலையும் வந்து நடைமுறையிலே வந்து அவர்களை ஓரளவுக்கு அவர்களுக்கும் வழிகாட்டி நாங்கள் சில வேலையில செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா இப்பொழுது எல்லோரும் வந்து மேலே பெருமிதப்படுகின்றார்கள், இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வந்து இப்படியான வேலை திட்டங்களை செய்கின்றோம் என்று. மற்றது வந்து இந்த மாவட்ட சபைகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த பிரதேசத்தில் இருக்க மாவட்ட சபைகள் வந்து வேறு பெற்று பிரதேச சபை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதோட இஞ்சால வந்து கரடியார் பக்கத்தில் இருக்கிற பிரதேச சபைகளை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வந்து உண்மையிலே வந்து எங்களை வந்து மிகவும் ஒரு ஒரு பிறந்த கண்ணோட்டத்திலேதான் பார்க்கின்றார்கள். ஒன்றுக்கும் வந்து இல்லை என்று சொல்ற அளவுக்கு இல்லை. மிகவும் ஒரு ஆதங்கமாகத்தான் எங்களை பார்த்து எங்களை வேலை திட்டங்களை வந்து வரவேற்கின்றார்கள். அத்துடன் அவர்களுடன் இணைந்து வேலை திட்டங்களை செய்யக்கூடிய தன்மைகளும் எங்களுக்கு இருக்கின்றன.
1: இப்போ இது உங்களோட வீரத்திட்டங்களை பிரித்தானிய தூதராலயத்துக்கு அறிவித்தால் அவர்கள் வந்து பார்த்து மேலதிகமான சில சில இதுகளில் உதவிக்கு முன் வருவார்கள் அல்லவா?
0: ஆமாம், நான் பிரித்தானிய வெளிவர அமைச்சருடன் சேர்ந்து இலங்கைக்கு வந்து ஜேர்சி கவுடுப்பதற்கு முயற்சி எடுத்தேன். ஆனால் அதுல வந்து மிக ஒரு பலனும் கிடைக்கவில்லை. பிரித்தானியாவில் நீங்கள் வெளிவர அமைச்சருடன் ஈடுபட்டு செய்யும் பொழுது என்ன நடக்குது என்றால், அவர்கள் வந்து உங்களோட கதைத்து
1: அதாவது அங்கே உள்ள தூதுராலயத்தில மறைமுகமாக உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுக்கு சொல்லாவிட்டாலும் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை என்னடா தூதுராலயத்திலே அந்த
0: நாங்கள் உண்மைக்கு வெளியே போகவில்லை. அவர்களுக்கு அவர்கள் கட்டாயம் தெரியும் நாங்கள் செய்கின்றோம் என்று, அவர்கள் கட்டாயம் தெரியும் என்றால் நான் வந்து இங்கு ஈடுபட்ட அளவிலே வந்து எம்பி மேன்களோடு ஈடுபட்டு அவர்களும் வந்து அந்த கருத்து ஊட்டங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ அப்ப அதிலே வந்து அந்த அளவிலே நாங்க விட்டு வைத்திருக்கின்றோம் என்றால், அங்கு போய் ஈடுபடும் பொழுது அவர்களிருந்து கிடைக்கும் உதவிகள் வந்து குறைவாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு நிதிகளை கொடுக்கின்றோம் அந்த வேலை திட்டத்துக்கான, நீங்க அரசாங்கத்துடன் செய்யுங்க இந்த மாதிரிதான் அவர்கள் சொல்லுவார்கள். இப்ப இலங்கையை பொறுத்தளவில் மங்கள சமரவீர அவர்கள் இறந்துட்டார், நிதி அமைச்சராக இருந்த பொழுது அவர் எங்களுடன் தமிழருடன் ஒரு ஆரோக்கியமாக ஒரு பழகிய நண்பர் என்று தான் சொல்ல வேண்டும். அவரை நான் வந்து அணுகி இலங்கையிலே போய் சந்தித்த பொழுது அவர் என்னுடன் முதலாவது கேட்டது, நான் கேள்விப்பட்ட நல்ல வேலையில் நீங்கள் செய்கின்றீர்கள், ஆகவே நீங்கள் உங்களுக்கு ஏதோ நிதி உதவி தேவையா என்று கேட்டார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்னது, தயவு செய்து நான் நிதி உதவி உங்களிடம் கேட்க வரவில்லை, அந்த சிக்கலிலே வந்து நான் போய் இறுகி போக விருப்பம் இல்லை, உங்களுடைய நிதி உதவி கேட்க போனால் அதை நான் எடுத்து பயன்படுத்தி செய்ததுக்கு எனக்கு இன்னொரு நாலு பேர் வேணும், அந்த அறுவடை செய்ததுக்கு செய்து முடிப்பனவும் தெரியாது. ஆகவே நான் வந்தது குறிப்பாக அமெரிக்காவிலேயோ குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய இருந்த ஜேர்சி கவ் என்று அந்த ஜேர்சி மாடுகளை கொஞ்சம் இறக்குமதி செய்யல, எங்களுக்கு குறைஞ்ச ஒரு 10 மாடுகளை தர சொல்லி கேட்பதற்கு உண்மையை வரவேற்றார். தனது ஸ்டாஃபுக்கு சொன்னார் அது ஒரு கல் செய்வதற்கான வசதிகளை செய்து கொடுக்க சொல்லி, ஆனால் அவருடைய ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு விதமான அக்கறையும் இல்லை. அதிலேயே மூழ்கி போயிருந்தோம் என்றால், அதிலேயே நாங்கள் இருந்து அடிபடிப்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் ஒன்றுமே நடந்திருக்காது. நாங்கள் அதிலேருந்து விட்டு விலகி போய் எங்களால் இயன்ற அளவு செய்து இன்னைக்கு சமூகத்துக்களால நாங்கள் வந்து மாடுகள் வாங்குவதற்கான நிதியை எடுத்து வாங்கி கொடுத்தோம். ஆனால் சமூகத்திலே அங்கிருக்க பிரச்சனை என்னென்றால், இந்த மாடுகளை கொடுத்தாலும் வந்து ஆரம்பத்தில் ஆர்வமாக எடுப்பார்கள், ஆனால் அவர்கள் தமது பொருளாதார நிலை காரணமாக எல்லாம் விற்று விடுவார்கள். அதிலே வந்து 5 மாடுகள் வாங்கி கொடுத்தோம், அல்ல 3 மாடுகள் வித்து விட்டார்கள், 1 மாடு இறந்து விட்டது, மெட்ட மாடு பத்திரமா வைத்திருக்கின்றார்கள். உண்மைக்கு நாங்க சமூக ரீதியில வந்து போலீஸை ஈடுபட்டு அந்த நிதியை எவ்வாறோ திருப்பி எடுத்து நாங்கள் இனி இல்லைன்ற பயனாளிகளுக்கு மீண்டும் மாடுகளை வாங்கி கொடுத்தோம். ஆகவே அந்த ஈடுபாடாக செய்யாவிட்டால் சமூகத்துல சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியாது. ஒன்று வந்து சமூகத்துல வந்து எங்களுடன் வந்து பயணம் பெறுபவர்கள் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது என்பதை தெரிந்து கொண்டுதான் பெறுகின்றார்கள். மற்றது நாங்கள் மேற்பார்வையும் செய்கின்றோம், ஒரு வேலையை செய்தோம்மென்றால் வீடை கட்டி கொடுத்தோமென்றால் மேற்பார்வை என்றது முக்கியமாக இருக்கின்றது. வருடத்துக்கு ஒரு முறை அந்த வீடுகளை போய் பார்க்கின்றோம், அவர்களுடன் கதைக்கின்றோம், அவர்கள் எவ்வாறு தங்களது வாழ்க்கை தரத்தை மேற்கொண்டு முன்னேறுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். நான் அங்கு போகும் பொழுதும் ஒரு கிழமை 2 கிழமை என்றாலும் இந்த வீடுகளை எல்லாத்தையும் போய் பார்ப்பேன். செய்யும் முயற்சிகளை நாம் பார்த்து எங்கெங்க அந்த சீர்திருத்தங்களை செய்ய வேண்டுமோ அந்த சீர்திருத்தங்களை நாங்கள் செய்கின்றோம். அப்ப இதுல வந்து ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு வேலையாகத்தான் இருக்குது, சும்மா செய்து போட்டு போவதில்லை. இப்ப சில ஸ்தாபனங்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த வாழ்வாதார உதவிகளை மாத்திரம் செய்து போட்டு வெளியில் நிற்கின்றார்கள். ஆனால் அதுக்கு மேலாக நாங்கள் வாழ்வாதார உதவிகளை செய்தது மாத்திரம் இல்லை, அதுக்கு மேலாக நாங்கள் உதவிகள் செய்கின்றோம். இப்ப யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அந்த எங்களை உதவி எடுக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் லேப்டாப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கின்றோம். அந்த பாடசாலைக்கு கூட வந்து நாங்கள் ஒரு புது லேப்டாப் வாங்கி கொடுத்து இலங்கையிலே வந்து அந்த பாவித்த கம்ப்யூட்டர், 2 வருஷமாக பாவித்த கம்ப்யூட்டர் பெரிய கம்பெனிகளால பாவித்து அதுல வந்து அது மாற்றும் நிலையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கம்ப்யூட்டரை நாங்கள் எடுத்து கொடுக்க போகின்றோம். அப்படி பல விதமான முயற்சிகள் இருக்கின்றது. ஈழப்பதீஸ்வரர் ஆலயத்திலே எங்களுக்கு ஒரு சிவன் கோயிலாக இருப்பதால் குறிப்பாக இந்திய இந்துக்கள் வந்து வழிபடும் பொழுது அங்க வந்து பெரிய அளவிலே வந்து உலர் உணவுகளை கொண்டு தருவார்கள். அரிசி பருப்பு போன்ற பொருட்களை கொண்டு வருவார்கள். அது வந்து நமது கோயிலுக்கு தேவையிலும் பார்க்க அதிகமாக இருப்பதால் அதை நாங்கள் இலங்கைக்கு அனுப்புகின்றோம். அங்கு வந்து இந்த கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு, கஷ்டப்படும் கிராமங்களுக்கு உணவு வசதிகளை செய்து கொடுக்கின்றோம். குறிப்பாக இப்ப மேல் அதிகமாக வந்து அந்த வேலோடி மலை என்ற அந்த மலையில் இருக்க கோயிலுக்கு வந்து நாங்கள் இந்த உலருணவுகளை அனுப்புகின்றோம். சுற்றி வர உள்ள மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் அந்த உணவு பண்ட எல்லாம் கொடுக்கப்படுது, சமைத்து கொடுக்கின்றார்கள். அந்த வழியிலே ஒரு ஆரோக்கியமான வேலைத்திட்டமாக போய்கொண்டிருக்கின்றது. பட் இங்கு உடுப்புகளை எடுத்தாலும் பல கடைகளிலே விற்க முடியாமல் இருக்கிற உடுப்புகள் என்ன, மற்றது பாவித்த நல்ல உடுப்புகள், சாரிகள் என்ன, அவையெல்லாம் அனுப்பி நாங்கள் சும்மா நன்கொடையாக கொடுக்கவில்லை. நாங்கள் ஏறாவூரிலே ஒரு கடை ஒன்று வைத்துள்ளோம், அதே மாதிரி புளியாவடியிலே இன்னொரு கடை ஒன்று வைத்துள்ளோம். அந்த கடையிலே விற்று அந்த பணத்தை நாங்கள் முழு சுழல் முறையிலே அபிவிருத்தி விலைக்கு பாவிக்கின்றோம். அபிவிருத்தி செலவுகளுக்கு நாங்கள் பாவிக்கின்றோம், வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கின்றோம். ஆகவே இது ஒரு பயன்படுத்த திட்டம். கிட்டத்தட்ட 25 முதல் 50 வரைக்குமான வேலை ஆக்கள் வேலைக்கு நாங்கள் ஆக்களை அமர்த்தி இருக்கிறோம். அது கட்டுற வேலைக்கான செய்யக்கூடிய ஆக்களை நாங்கள் வேலைக்கு அமர்த்துகின்றோம். ஆகவே வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கின்றோம். ஒரு நிறை நிறையாக கடைகளை கட்டி அந்த கடையிலே வேலை வாய்ப்புகளை கொடுத்துள்ளோம். நிர்வாகத்திலே வந்து கிட்டத்தட்ட 5 பேர் வேலை செய்கின்றார்கள். ஆகவே அந்த வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. மற்றது புரிந்துணர்வுடன் லண்டனிலே இருக்கிற ஒஃபால் என்ற ஒரு கீழத்தைய ஒரு ஒரு ஸ்தாபனத்துடன் சேர்ந்து, அதாவது ஓரியன்டல் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆஃப் லண்டன் என்று, பரதநாட்டியம், மிருதங்கம் போன்ற கலை பாடங்களை படிப்பிக்கும் அந்த நிறுவனத்துடன் இணைந்து நாங்கள் ஒரு பாடத்திட்டத்தை வரைந்து கிராமத்திலே கிட்டத்தட்ட 6 கிராமங்களுக்கு நாங்கள் இந்த கலைத்துறையான பாடங்களை தொடங்கியுள்ளோம். அதிலே முதல் நடவடிக்கையாக பரதநாட்டியம் தொடங்கியுள்ளோம். அந்த கிராமங்களே பரதநாட்டியம் என்றாலே என்னென்று தெரியாது. அவருக்கு தெரிந்தது வந்து டப்பாங்கூத்துகளும் கிராம நடனங்களும் தான் தெரிந்தவர்களுக்கு இப்பொழுது பரதநாட்டிய கலையை படிப்பிக்கின்றோம். அந்த பாடங்களை படிப்பதால் அவர்களுக்கும் நல்லது, இந்த மாணவர்களுக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு அடிஷனல் மார்க்ஸுகள் கிடைக்கின்றது. யூனிவர்சிட்டி என்ற பண்ணிக்க அந்த கலைத்துறையில வந்து எடுக்கும் மார்க்ஸை வச்சுக்கொண்டு செய்யறதுக்கு, அதோட வந்து ஓரியண்டல் ஃபைனான்ஸ் அகாடமி என்ற ஸ்தாபனம் அப்பான் அந்த ஸ்தாபனம் அவர் தனித்துவமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தின் கீழ் இருந்து அவர்கள் வந்து வருடா வருடம் இது வைப்பார்கள். ஐரோப்பிய நாடுகள் முழுக்கள்லையும் வந்து இந்த கலைத்துறை பரீட்சைகள் வைப்பார்கள். அந்த பரீட்சையில வந்து அவர்கள் சர்டிபிகேட் கொடுப்பார்கள். அதை இப்பொழுது அந்த பள்ளிக்கூடத்திலையும் அங்க படிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கான இந்த முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் பன்முகப்படுத்த ஒரு பட்ட ஒரு அபிவிருத்தியாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் நடைமுறையில பார்த்தீர்கள் என்றால் வந்து பார்த்தவர்கள் நாங்கள் செய்கிற வேலையை பார்த்து போட்டு சுயமாகவே வந்து நிதி உதவி செய்கின்றார்கள். ஒரு அன்பர் அங்க வந்து நான் போன போது 2 மாசத்துக்கு போதில் அங்கு இருந்த நான் என்னுடன் வந்து என்னுடன் பெறவில்லை அங்க நான் அங்க போய் நான் பதவியை வர சொன்ன போது உண்மையிலே 3 கிழமைக்கு முன்னால் தான் அங்க போனவர் அந்த கிராமத்துக்கு போயெல்லாம் பார்த்து போட்டு அவரை மீடுபடுத்தி நாங்கள் செய்யும் வேலையிலே பார்த்து போட்டு 2 வீடுக்கு கட்டுவதற்கான நிதியை முழுமையாக வந்து எங்களுக்கு தந்திருக்கிறார். 2 வீடுகள் கட்டுவதற்கு. ஆகவே அந்த நன்னம்பிக்கையை நாங்கள் வளர்த்து விட்டோம். மிகவும் நன்னம்பிக்கையான ஒரு நிலையை உருவாக்கி விட்டோம். நமது ஆலயத்திலையும் வந்து மேலே நல்ல சிஸ்டத்தை நாங்கள் போட்டிருக்கோம். ஒவ்வொரு பெனியும் கணக்கு காட்டித்தான் நாங்கள் செய்வோம். இன்றைக்கு நமது ஆலயத்தின் வளர்ச்சி வந்து ஒன்று வந்து வழிபாட்டு முறையிலேயும் நல்ல ஒரு சேவை செய்வதன் மூலமும், இரண்டாவது வந்து சமூக சேவையில ஈடுபடுவதால் வந்த வளர்ச்சியும் வந்து இந்த ஆலயத்தின் நிதி வளர்ச்சிக்கு உதவி செய்திருக்கின்றது. மற்றது வழிபாட்டிலையும் ஒரு பண்பாட்டிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டுள்ளது. ஒரு அமைதியான சூழ்நிலையிலே வந்து வழிபடுவதும் மக்களின் ஈடுபாட்டால் வந்து இந்த நிதியும் வளர்ந்தது வந்து உண்மைக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக தான் எங்களுக்கு இருக்கின்றது. அதிலே வந்து உண்மைக்கு மக்கள் பயன்படுகின்றார்கள். உண்மை பொறுத்தளவிலே வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கூட பல பேர் கேட்டார்கள் உதவி செய்ய சொல்லி. நாங்கள் அதிலேயே நாங்கள் யாழ்ப்பாணத்தை நாங்கள் கைவிட்டு தான் இருக்கின்றோம் என்றால் போதிய அளவு நிதி உதவிகள் போகின்றன. ஆனால் அந்த நிதிகள் வந்து மேலே இன்னும் ஒரு வளர்ச்சியான நிலைக்கு போக வேண்டிய தேவை இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதாவது விடுதலை புலிகளின் போராட்ட காலத்திலே வந்து குடிபெயர்ந்த மக்கள் திரும்பி போடும் போது யாழ்ப்பாணத்திலே சில பகுதிகளிலே புது புது குக்கிராமங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த பேர் அடையாளம் இல்லாமல் வந்து சில சில கிராமங்களுக்கு இடையிலே அமைந்த இந்த கிராமங்களாக இருக்கின்றது. ஏறக்குறைய எனக்கு தெரிந்த அளவிலே 4 கிராமங்கள் இருக்கின்றது. அந்த கிராமத்திலே வந்து கிராமங்களிலே பார்த்தீர்கள் என்றால் மட்டக்களப்பிலும் பார்க்க மிகவும் மோசமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. அந்த கிராமங்களை பார்த்த சேவைகளை நான் மேலே புலம்பெயர்ந்த மக்களிடம் போவதை நான் காணவில்லை. ஏனென்றால் குறிப்பா அரியாலைக்கும் கைதடிக்கும் இடையிலே ஒரு கிராமம் இருக்கின்றது, சுன்னாகத்திலே ஒரு கிராமம் இருக்கின்றது, அங்காலே பொயின்ட்ரோக்கு பக்கத்திலே வந்து அந்த இடத்துக்கு பேர் நான் மறந்து விட்டேன், அங்கே ஒரு கிராமம், இல்லாமல் 4 கிராமங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலே வறுமை கோட்டு கீழேலே சமூக சீரழிவுக்கான கிராமங்களாக இருக்கின்றன. அந்த கிராமங்களை நோக்கின பார்வை ஒருவருக்கும் இல்லை. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் கைத்தடி சங்கம் என்று இருக்கலாம், அரியாலை சங்கம் என்று எல்லாம் UK இருக்கிறது. ஆனா அந்த ஸ்தாபனங்கள் இல்லாமல் அந்த இடையில இருக்கிற கிராமத்தை புறக்கணிக்கிறார்கள். ஆனா அவர்களும் வந்தேனென்றால் சிறு சிறு தொகைகளை சேர்த்து இந்த பள்ளிக்கூடங்களுக்கும் வாசிகசாலை செய்வதற்குமான சிலவர்கள்தான் செய்கிறாருடைய பாரிய திட்டங்களை செய்வதில்லை. ஆகவே இதெல்லாம் ஒரு பாரிய திட்ட முயற்சியாக இருக்கின்றது. அந்த கிராமத்துக்கான முயற்சிகள் புறநாடுகள் வெளிநாடுகள்ல இருந்தாலும் அவையில் வந்து இது இவற்றை நோக்கி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே நான் யாழ்ப்பாணத்திலேயும் பிரச்சனை இல்லாமல் இல்லை, ஆனா யாழ்ப்பாணம் வந்து ஒரு வளமான பிரதேசமா இருக்கிறது. ஏனென்றால் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட இருந்து பணங்கள் போகின்றது, போதிய அளவு பணங்கள் போகின்றது. ஆனா அதுவும் தான் சமூக சீரழிவை உருவாக்குகிறது. ஏனென்றால் அது அந்த பணங்கள் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான நிதியா போகவில்லை, அது தனிநபர் நிதியச்சான்னு சொல்லுவேன். ஆனா ப்ரொஜெக்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றது, ஞானமான ஃபேக்டரிகள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வந்து கைத்தறி இல்லை, நான் சொல்லுவேன் இந்த நாமக்குடி பிரதேசத்திலே வந்து பழைய ரால் ஃபேக்டரி வந்து விட்டது. இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா டொயோட்டா கம்பெனி வந்து ஒரு பெரிய ஒரு செட்டப்பை ஒன்று போல பார்க்கின்றது. அசோக் லேலன் வந்து தங்களோட சென்டரை போட்டுட்டாங்க, மிட்சுபிஷி வந்து போட்டிருக்கின்றது. அவ பெரிய அளவிலே ஒரு மாற்றம் ஒன்று அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் KKS போனீங்கள் என்றால் கடைகள் கடைகளாக வரி வரியாக புது புது கடைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது. விவசாயத்திலே வளம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனா மாற்றங்கள் அந்த அளவிலே வந்து வடக்கிலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அது வந்து பன்முகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. வடக்கு கிழக்கு மன்னார் பகுதியிலே நோக்கின ஒரு வளர்ச்சி தேவையா இருக்கின்றது. அதுக்கு வந்து புலம்பெயர்ந்த மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாண தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களே பெருந்தொகையாக இருக்கின்றார்கள். அந்த பார்வை ஒன்று கட்டாயம் தேவையாக இருக்கின்றது. இங்கு நாங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் வெளிநாட்டில இந்த இலங்கையை போனாலும் நாங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி போயிட்டு வருவோம் ஒழிய திரும்பி கிழக்கு மாகாணத்தையோ திருவோணமலையோ மன்னார பார்க்கும் அளவுக்கு இல்லை, ஈடுபாடாவை பார்க்கற அளவுக்கு இல்லை. யாழ்ப்பாணத்திலே போய் இருந்து போட்டு ஹோட்டலையே போட்டு போட்டு வந்துருவோம். என்ன அந்த ஈடுபாடு என்பது வந்து நாங்கள் சுற்றி வளைத்து பார்த்து சிங்கள பகுதிகளுக்கெல்லாம் பார்த்து போயிட்டு வருவோம், கண்டிக்கு போவார்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருகிறான்ற. ஆனால் உண்மையான இந்த கஷ்டமான பிரதேசத்துல இந்த கஷ்டமான மக்களுக்கு ஒரு ஒரு கண் பார்வையை வைத்து ஒரு குறைஞ்ச பட்சமாவது உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக சில சில நல்ல விடயங்கள் நடக்கின்றன. ஒரு ஒரு இளங் கப்பல் உண்டு, தமிழ் குடும்பம்தான், தங்களது முதலாவது பிள்ளை பிறந்த போது அந்த பிள்ளைக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வைத்து அந்த பர்த்டே பார்ட்டியில வந்து தங்களோட உறவு நண்பர் எல்லாருக்கும் சொன்னது எங்களுக்கு பொருட்களாக பிரசன்ட் ஒன்று தராதீர்கள், நிதியா தாங்கும்னு சொல்லி அந்த நிதியை சேர்த்து கிட்டத்தட்ட 2600 பவுன்களை வந்து ஒரு ஆலயத்திலே வந்து தந்தார்கள். அந்த நிதியை நாங்கள் வைத்து அதை 2 மடங்காக்கி அதுக்கு மேலால வந்து அரசாங்கத்தால் கிடைத்த அந்த கிஃப்டை இந்த நிதியும் எடுத்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு நாங்கள் வீடு ஒன்று கட்டி கொடுத்தோம். அந்த பிள்ளையின் பேர்ல ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்தோம். அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் அப்படியான முயற்சி. ஆகவே இப்படியான முயற்சிகள் தான் செய்யணும். மக்களும் இருக்கின்றார்கள், தருவதற்கு டயஸ்போரா இருக்க இந்த விளக்கத்தை கொடுத்து அவர்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும். ஆனால் அதை செய்வதற்கு வந்து ஈடுபாடான தலைமைகள் தேவையா இருக்கு. சும்மா செய்து போட்டு கொடுத்து போட்டிருக்க இல்லாது. ஏனென்றால் அங்கிருந்து செய்பவர்களும் வந்து மனசுத்தியுடன் செய்யும் ஆக்கிரமிக்கு தேவையா இருக்கிறது. உங்களை ஏமாற்றக்கூடாது, மற்றது வந்து பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்கு, கணக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. இவையெல்லாம் முக்கியம். அப்ப எமது திட்டத்திற்கு பொறுப்பு கூறல் கணக்கு காட்டல் மாத்திரம் இல்லை, வடக்கு கிழக்குக்குமான உறவை வளர்த்தலும் ஒரு முக்கியமான பங்காயிருக்கின்றது. ஆகவே ஒரு மிகவும் பின்னாய்ந்த பிரதேசங்கள்ல வந்து நாங்கள் செய்வது வந்து ஒரு முன்னோடியான விடயம் தான் கூற வேண்டும். சில வேலை மட்டக்களப்பிலே சில பேரை பார்த்தீர்களென்றால் மட்டக்களப்பு உள்கிராமங்களிலே இருக்கும் கஷ்டங்கள் விளங்காத மட்டக்களப்பு தமிழர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் வசதியுடன் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உள்ளுக்கெல்லாம் போவதில்லை. உள்கிராமங்கள்ல கஷ்டப்படுற கிராமத்துல போராட்டம் நடந்த கிராமத்திலே வந்து அவர்களுக்கு என்ன நடந்தது தெரியாது. ஆனால் நாங்கள் போன பிறகு எமது ஈடுபாட்டின் பிறகு அவர்களுக்கு எல்லாம் ஒரு விரிவான விளக்கம் பெறுகின்றது. அண்மையில் கூட வந்து ஒரு பொதிய உடுப்புகள் வந்து மண்டக்கிழப்பிலேயே பதியும் வசதியுள்ளவர்கள் ஒரு குடும்பம் வந்து அந்த கஷ்டப்படுற கிராமத்திலேயே கொடுக்கும் அளவுக்கு நாங்கள் அந்த நிலையை உருவாக்கியுள்ளோம். ஆகவே இது ஒரு ஒரு ஈடுபாடான ஒரு முயற்சியாகத்தான் நீங்க பார்க்கணும். ஏனென்றால் அந்த ஈடுபாடு இல்லாட்டி வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. கதைத்து விட்டு வெறுமனை கதைத்து விட்டு போய் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இதைத்தான் நான் நேர்களுக்கு நாங்கள் கூறக்கூடியது. அரசியலிருந்து விடுபட்டாலும் இப்ப சமூக பொருளாதார முயற்சியிலே ஈடுபடுவதன் மூலம் தேசத்தை வளர்த்து தேசியத்தை வளர்ப்போம் என்ற ஒரு நோக்கத்திலேயே நாங்கள் முன்னு போறோம். தேசத்தை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தேசத்தை வளர்க்காமல் வந்து தேசியத்தை கதைச்சு கொண்டு நாங்கள் வாழ்க்கையை கொண்டு போக இயலாது. தேசியம் ஒரு முக்கிய பங்கு தான். அதுக்கு தேசத்தை வளர்க்காமல் பட்டியலில் இருக்கும் மக்களுக்கு தேசியத்தை கதைத்து என்ன பெரிய யோசனை?
1: அங்குள்ளவர்களுக்கு தேசியத்தை பற்றி கதைக்க ஆர்வத்தோடு கேட்கிறார்களா, அல்லது அது தங்களுக்கு தேவை இல்லாத விடயம் என்று மறுபக்கமாக போகிறார்களா?
0: இல்ல, அவர்களுக்கு பெரிய பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது, நாளாந்த வாழ்க்கை பிரச்சனை இருக்கிறது. தேசியத்தை கதைப்பதற்கே கஷ்டமாக இருக்கின்றது என்றால் அவர்கள் தொழில் என்று பார்த்தீங்கன்னா கூலித்தொழில், பெரும்பான்மையானவர்களுக்கு கூலித்தொழில். எனக்கு தெரிந்தவர்களே, கடந்த 11 வருட காலத்திலே நான் இத்திரதரம் போயிட்டு வந்துள்ளேன். கண்ட முகங்கள் எல்லாம் மறுமுற போகைக்கு இல்லை. ஒன்றில் யானையால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார், முதலை கடித்து இறந்திருப்பார், ஏதோ பாம்பு கடித்து இறந்திருப்பார். இப்படியான நிலையில இத்தனையோ முகங்களே எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்கின்றது. ஆகவே இது யாழ்ப்பாணம் மாதிரி ஒரு நிலை இல்லை. யாழ்ப்பாணத்துல வந்து அரசியலை கதைப்பதற்கு நேரம் இருக்கின்றது, அரசியல சண்டை பிடிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறது. அது கிழக்கு மாநிலத்திலே மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அது வளர்ச்சி அடைவதற்கு அந்த வாழ்க்கை தராதரம் வளர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.
1: நீங்கள் இங்க போனீர்களா? அந்த மயிலத்தமடு மாதவன பண்ணையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மேய்ச்சல் தரையை தரும்படி. அந்த அவர்களை சந்தித்திருக்கிறீர்களா?
0: நான் அவர்களை தான் சந்திக்கப் போகவில்லை. நான் போகும் பொழுது இருந்தால் நான் அநேகமாக 3 கிழமை 4 கிழமை என்று போவேன். போனால் வந்து எனக்கு இருக்கும் திட்டங்களை செய்வதற்கே வந்து ஒரு நியாயமான நேரம் போகின்றது. ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் போய் பார்த்து புதுமையான விடயங்களை பார்ப்பது, சிலவில் வந்து மாகாண கவர்னரை போய் சந்திக்கும் ஒரு நிலை இருக்கும். அந்த ஆபீசரை போய் சந்திக்கணும், இந்த ஆபீசரை சந்திக்கணும், போலீஸை போய் சந்திக்க வேண்டும். மற்றது சமூக சீரழிவு பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை வந்து ஈடுபட்டு சுமூகமாக அந்த பிரச்சனைகளை தீக்க பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே அந்த ஈடுபாடு என்பது வந்து ஒரு இலகுவான முயற்சி இல்லை. அப்ப கடைசி 2 முறை போன போது திறப்பு விழாக்கள், பள்ளிக்கூடத்துல கட்டுறது திறப்பு விழா, அது ஒரு பெரிய விழா. அந்த விழாக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து ஒரு ஒரு ஆதங்கமா நடந்த விழா, அது 2 பெரிய நிகழ்வு நடந்து முடிந்தது. ஆகவே அதுகளிலேயே நேரம் போகின்றது, மிக இலகுவானது இல்லை. மற்றது இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்னென்றால், நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் ஈடுபட்டு செய்யும் பொழுது அங்க பெரும் தொகையான கஷ்டப்பட்ட சனங்கள் வந்து ஐயா வந்துட்டார், இளபதீஸ்வரத்துல ஆணையத்திலிருந்து வந்துட்டார் என்று படையெடுத்து கொண்டு வருவார்கள். படையெடுத்து வந்து கெஞ்சி கேட்பார்கள், அழுகாத குறையில எல்லாம் வந்து கேட்பார்கள். ஆனா நாங்கள் அவருக்கு சொல்றது என்றால், நாங்கள் ஒரு அரசாங்கம் இல்லை, நாங்கள் ஒரு தனியார் நிறுவனம், ஒரு சின்ன அதாவது தனியார் நிறுவனம் இல்லை, நாங்கள் ஒரு ஆலயம், ஒரு சிறு ஆலயம், உங்களை நிதியை வைத்துக் கொண்டு தான் செய்கின்றோம், உங்களை தேவை கருதி தான் செய்வோம், நீங்களும் கூட தேவையா நீங்கள் எழுதி எங்களுக்கு தாங்குவோன்னு சொல்லி அதை மதிப்பீடு செய்து நாங்கள் செய்வோம். ஆனால் ஒன்று, நாங்கள் காலத்தால் அந்த விரைக்கப்ப அரசாங்கத்துக்கும் நிதி பற்றாக்குறை இருப்பதால வந்து முந்தைய மாதிரி காசு தொகையா கொடுத்து வீடுகளை அறக்குறையா கட்டி போட்ட போன மாதிரி மாறிட்டுது. இப்ப எங்களை மாதிரி ஸ்தாபனங்களோட இணைந்து வேலை செய்யும் ஒரு நிலப்பாடு உண்டு உருவாகி இருக்கின்றது. அது மிக ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இதை வந்து மற்ற ஸ்தாபனங்களும் முன்னுக்கு வந்து செய்ய வேண்டும். செய்வதென்பது இலகு இல்லை. இப்ப எங்களுக்கும் ஒரு கடினமான பாதை இருக்கின்றன. நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு நேரத்தை போட்டு செய்யும் பொழுது இன்னொரு நாளுக்கு வந்து வழியை நடத்தி கொண்டு போவதும் பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. அவர்கள் எங்களுடன் இணைந்து வேலை செய்யும் பொழுது அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் கணக்க ஈஸியா இருக்கும்.
1: தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான ஒற்றுமையில ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்குதா?
0: கிழக்கு மாநிலத்திலே இருந்த அந்த அந்த வேற்றுமை தன்மை, அதாவது இனங்களுக்கு இடையான வேற்றுமை தன்மை வந்து இப்பொழுது குறைஞ்சிதான் இருக்குன்னு சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் தங்களை பாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே போன போது அந்த வெறுப்பு கசப்புணர்வுகள் ஆழமாக இருந்தது. குறிப்பாக இஸ்புல்லா போன்றவர்களுடைய நிலப்பாடும் இங்க பிள்ளையான ஒரு ஆதிக்க தன்மையும் வந்து சில சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தது. ஆனா இப்போது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலே வந்து அங்க வாழ்க்கை முறை போய்கொண்டிருக்கிறது. அரசியல் நிலைமையும் போய்கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம் சமூகம் வந்து ஒரு பழம்பொரிய சமூகமா இருக்கின்றது. அவர்கள் சமூகத்துக்கு சமூகம் உதவி செய்யும் ஒரு சமூகமா இருக்கின்றது. தங்கள் சமூகத்துக்கு உதவி செய்யற ஒரு சமூகமா இருக்கின்றது.
1: மதத்தின் ஊடாக அந்த உதவிகளை செய்கின்றார்கள்
0: அவர் அடிப்படையாக பார்த்தீர்கள். கிட்டத்தட்ட ஒரு பிரதேசத்தை பார்த்தீங்கன்றால் 60% முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள், 40% தமிழர்களாக இருக்கின்றார்கள். ஆனா முஸ்லிம்கள் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கின்றார்கள் பொருளாதார ரீதியில. ஆனா தமிழ் மக்கள் வந்து இன்னும் வறுமை கூட்டுகளை இருக்கிறார்கள். ஆகவே அது காலத்தால வளர வேண்டும். நாங்கள் ஒரு கண்ணோட்டம் வைக்கணும். நாம் தமிழர் என்று ஒரு நோக்கத்திலே வந்து ஒரு பிறந்த நோக்கத்திலேயே நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒன்று கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் இப்ப 11 வருஷமா செய்தாலும் என்னிட்ட உம்மிடம் வந்து யாழ்ப்பாண தமிழர்கள் கேட்பார்கள், அரசியல் தலைமையில் கேட்கவங்கள்ட்ட, ஏன் நீங்கள் மட்டக்களப்பிலே போய் செய்கின்றீர்கள் என்று. இத்தகைய ஒரு முரண்பாடான நிலை, கவலைக்குரிய நிலை வந்து மிகை நாங்கள் சிந்தித்தும் பார்க்கக்கூடாது. நாங்கள் கற்றுக்கொள்ள
1: விக்ரமசிங்க அவர்களே உங்கள்ட்ட நேரடியா சொன்னே, நீங்க இங்க செய்ய தேவையில்லை, யாழ்ப்பாணத்துல போய் செய்யுங்கள்.
0: ஆமாம், அவர் சொல்றதுக்கு அவர் சிங்களவர் என்ற முறையில் அவர் சொல்றார். எங்களை தமிழ் மக்களே இதை சொல்றேன் என்றால் நாங்க என்ன செய்வோம்? அவர் எனக்கு வந்து நேரா சொல்றாரு, ரணில் விக்ரமசிங்க வந்து, ஏன் நீங்கள் யாழ்ப்பாணத்துல போய் செய்யக்கூடாது, ஏன் இங்க செய்கிறீர்கள் என்று. அவளுக்கு அங்க செய்யற விருப்பம் இல்லை. பட் யாழ்ப்பாண சமூகத்துக்கு வந்து வடக்குல இருக்க தமிழருக்கு வந்து அக்கறையே இல்லை. கிழக்கு மாநிலத்தை பொறுத்த அக்கறை இல்லை. அங்கே நடக்கே தெரியாது. அங்கே இருக்கிற இனி இல்லைன்ற அர்த்தமற்ற கதைகளை வைத்துத்தான் கிழக்கு மாநிலத்திலே சூனியம் செய்வார்கள். ஆம்பளையில் போனால் பொம்பளையில் கவர்ந்தெடுத்துடுவார்கள். அப்படியான கதையில வச்சு புறக்கணித்து கொண்டு நிற்பார்கள். ஆனா வெளிநாட்டில இருந்து பட்ட அனுபவங்கள், பெற்ற அனுபவங்கள், எவ்வாறு வளர்ந்த அரசியல் ஒன்று இங்கே இருக்கின்றது, எவ்வாறு இஸ்ரேலிய போன்ற நாடுகள் எல்லாம் எவ்வளவு தங்களுடைய சமூகத்தை ஒரு கண்ட்ரோல்ல வச்சு கண்ட்ரோலில் ஒரு சமூகமா வளர்ந்திருக்கு பார்த்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? மற்ற மதங்கள் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சமூக தமது சமூக கட்டமைப்புகளை வளர்த்து கொண்டு போகிறார்கள் என்றுதான் பார்ப்பதில்லை. அப்ப இந்த காப்புணர்வும் எதிர்ப்புணர்வுகளும் வந்து அது மாற்றுப்படணும். அதை நாங்கள் வித்திட்டு எங்களை போன்றவர்கள் வந்து ஈடுபட்டு செய்வதன் மூலம் தான் அந்த மாற்றத்தை கொண்டுடலாம். ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், நமது ஈடுபாட்டின் பின் பல யாழ்ப்பாண தமிழர்கள் வந்து போகின்றார்கள். அங்கு எக்க மட்டக்களப்புக்கு எல்லாம் அதுல ஒரு மாற்றம் இருக்கின்றது. அது பெருமளவில் பெரும் வெள்ளமாக வரவில்லை. ஆனால் அங்கு வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், நண்பர்கள் வருகிறார்கள், உறவினர்கள் எல்லாம் போய் மட்டக்களப்ப கட்டாயம் பார்த்துத்தான் போவார்கள். ஆனா அதுல ஒரு வளர்ச்சி காண வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் எல்லோரும் ஒரு தமிழராக ஒன்றிணைந்து ஒரு தேசத்தை கட்டி வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பொருளாதார அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆகவே அந்த பொருளை கொடுத்தாதான் நாங்கள் நாளைக்கு தேச கட்டுமானங்களை நாங்கள் வளர்த்தெடுப்பதன் மூலம் தான் தேசியத்தை நாங்கள் வளர்த்தெடுக்கலாம். தேசியத்தை சும்மா கதைத்து போய் அவரை அறக்குறை அரட்ட அரசியல் செய்து பிரியோசனம் இல்லை. தேசியம் கதைக்கத்தான் வேணும், அரசியல் கதைக்கத்தான் வேணும். ஆனா அதற்கு முதல் உரிமை கொடுத்து நாங்கள் போவதற்கு அனுபவத்தால் நாங்கள் பட்ட பெறுபவர்களை பார்த்தீர்கள் என்றால் கட்டாயம் வந்து பொருளாதார மேம்பாட்டுக்கு நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்கின்றது. அது கட்டாயம் செய்யத்தான் தேவை. இப்பொழுது
1: தங்கவேலையா அவர்கள் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவர் நீங்கள் பேசிய விடயங்களிலிருந்து அவரும் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் கேட்டு பார்ப்போம். தங்கவேலையா அவர்கள் காத்திருக்கிறீர்களா? ஆ சரி, தொடருங்கள்.
2: மகிழ்ச்சி. அவர் செய்கிற பணி வந்து அதுதான் உண்மையான கதவு பணி. சும்மா இந்த கதவு கோயில் வழியே இருக்கிற சிலைகளுக்கு அதுகளுக்கு அர்ச்சனை அபிஷேகம் இதெல்லாம் செய்வதெல்லாம் வீண், சுத்தமாக வீண். நேற்று செய்தி ஒன்று படித்தேன். இது ஒரு மாணிக்க பிள்ளையார் கோயில் ஒரு மாம்பழத்தை வந்து 600,000 இது எடுத்திருக்கிறேன். 600,000
1: ஏலத்தில் எடுத்திருக்கிறேன். அவர் பேசுறது உங்களுக்கு கேட்க இல்லையா?
2: எங்களுடைய மக்களுக்கு வந்து எதுக்கு கொடுக்க கூடும் எதுக்கு கொடுக்க கூடாது அந்த வித்தியாசம் தெரியவில்லை. இப்ப கோயில் இருக்கத்தான் போதும், நான் கோயிலுக்கு கூட இல்ல, நான் கொடவில் நம்பிக்கை இல்லாதவன். ஆனால் இப்ப ஏதனுடைய கோயில் உட்பட லண்டன்ல இருக்கிற கோயில்கள் தங்களுடைய வருமானத்துல 10% இந்த பொது தொண்டு கொடுக்கிறார்கள். அப்படியான கோயில்கள் இருந்தா நான் அங்க போய் கும்பிட தயாரா இருக்கிறேன். எங்களுடைய மக்களுடைய மனம் மாறணும். எப்படி நீங்கள் அங்கிருந்து அங்கேயிருந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்யணும் அப்படி இப்படின்னு நாங்கள் சொன்னால் அங்க கிராமப்புறங்கள்ல கிளிநொச்சியில அது இது ஒரு ஒரு ஊர் ஐயனார் கோயில் உண்டுதான். அங்க வந்து தென்னிலையில் இருந்து வந்த சிங்கள நெட்டர்கள் நடன அவர்களங்க 6 ஒவ்வொரு கோயிலே பெரியவைய கோயிலெல்லாம் தங்களுடைய விலாசத்தை காட்டுறதுக்கு யானை கொண்டாடுறார்கள். தென்னிலங்கிலிருந்து யானையை கொண்டாடுறார்கள். உண்மையதான் 2 கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய மக்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கப்படாதுன்றது தெரியவில்லை. திருமூலர் சொன்னார், இந்த கோயில் இருக்கிற இந்த கடவுளுக்கு நீங்கள் கொடுத்தால் அது கடவுளுக்கு ஒன்று போய் செய்யறாரு, ஆனால் மனிதர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அது கடவுளுக்கும் போய் செய்து பண்ணிடலி திருமூலர் அதனுடைய அதனுடைய சித்தர் அதில் அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் அதை யாரை கேட்கணும்? சில அங்கே அவர்கள் அவர்கள் செய்கிற சிலரை பார்த்தா பயங்கரமாக இருக்கு. அதனால அவர்களுக்கு கொடுக்கறது கூட மனமில்லாமல் கிடைக்கு. உண்மையான சேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கறது கூட மனம் இல்லாமல் இருக்கு. இவருக்கு சாதிச்சு நோக்கிறார். அதுபடியால் ஜெயசேவன் வந்து அறிவு கேட்டார். அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் வந்து பூத்தலைவர் மட்டக்களப்பு அந்த பகுதியில் இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிறவர்களை விட எவ்வளவு மேல் அவர்களுக்கு அவர்களில் ஒரு பாதிப்பேர் கால்பாதி பேருக்காவது வெளிநாட்டிலிருந்து உதவி போகுது. ஆனால் அந்த மக்களுக்கு அப்படி இல்லை. வெளிநாட்டிலேருந்து அவர்களுக்கு ஒரு சதம் கூட எங்கே போவாது. இது என்னன்னு சொன்னால் தனித்தனி மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறது பதிலாக ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதில் அவர்களுக்கு வண்டிய குளிர் நீர் தெருக்கள் சாலைகள் இவளையெல்லாம் போட்டு கொடுத்து அவருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறது சரியான முறை. அதை ஏதோ செய்கிறேன். ஏதோ சொர்க்கம் நிறைய வந்து கொண்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் சொர்க்கமும் கொண்டு இருந்தால் ஏதவனுக்கு அங்கே வந்து ஒரு தனி இடம் கொடுக்கப்படும். ஏதோ கேட்குதா?
0: ஆமாம் கேட்குது. லைன் கொஞ்சம் கேட்குது, கொஞ்சம் கரகரக்குது, கொஞ்சம் கொஞ்சம் விளங்குது. ஓம்
2: இல்லை நான் இப்போ கலைஞனா என்ன சொன்னால் எனக்கு இந்த சொர்க்கம் நிறையெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் என்னுடைய கற்பனை. அதாவது நல்லது நல்லது செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம், கெட்டது செய்கிறவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவார்கள் என்று அப்படி என்ன அப்படி என்று சொன்னால் ஜீவனுக்கு சொர்க்கத்தில் அவருக்கு வந்து தனி இடம் ஒதுக்கப்பட்டது. ஏன்னா மனிதனுக்கு மனிதனுக்கு உதவு தான் உண்மையான பக்தி, அதுதான் உண்மையான தொண்டு. அதனுடைய நான் நான் கொடுப்பேன். உங்களுடைய உங்களோட பேச சந்தர்ப்பம் கிடைச்சது, உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது, அதுக்கு உதவி செய்த தரிசனுக்கு எனது நன்றிகள். உங்களுடைய முயற்சி தோழர்கள் நாங்களும் எங்களாலேயானதை எங்களாலேயானதை செய்கிறோம். அதனால கிட்டத்தட்ட 80% தோட்டி நீங்கள் நாங்கள் ஒரு கிராமத்தில் உள்ள 20 பேருக்கு 20 ஆட்டை கொடுத்தால் அது 1 வருஷத்தில் 1/6 கூட எங்கே மிஞ்சி இருக்காது. இந்த பசுமாடு கொடுத்தால் பால் கறக்க மட்டும் அதை பார்க்குறார்கள். பால் இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுறார்கள். இதுதான் நாங்கள் அங்கே இருக்கிற பிரச்சனை. இதுக்கு நீண்ட கால திட்டம் வேணும், ஏராளமான நிதி வேணும். அது நாங்கள் கொடுத்து காணாது, அரசு மனம் வைக்க வேணும்.
1: தகவலையாளர்களே அதுக்கு திரு ஜெதுவனையா அவர்கள் என்ன செய்கிறாண்டா அதுக்கன்று ஆட்களை வைத்து கண்காணிக்கிறார். அந்த நிதியை கொடுத்ததுக்கு பிறகும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு அமைப்பையும் உருவாக்கி வைத்திருக்கிறதால தான் இதை அவர்களால் வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறார். அதுதான் அங்கே முக்கியம். நாங்கள் உதவி செய்கிறது சரி, அந்த உதவியை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்காணிக்கின்ற வீர திட்டமும் இருக்க வேண்டும்.
2: தொழில் முயற்சிகளை மேற்கொண்டு இல்லை, அதுல சில நல்லா நடக்குது. இப்ப உதாரணமாக முல்லைத்தீவில சேரியல் நெய்தல், மற்றது மட்டக்குளத்துல முருங்கை மரம் நட்டு அதனால பல பேருக்கு வீலை கொடுத்துருக்கிறோம். அதே நேரத்துல தென்னமராவதியில ஒரு கோழி பண்ணை தொடங்கணும். ஏராளமான காய் செலவழிச்சு அரசாங்கத்திலிருந்து 20 ஏக்கர் காணியை நாங்கள் அதை குத்தகை கொடுத்துருந்தோம். 33 பேரோட குத்தகைக்கு நல்லாட்சி காலத்தில் எடுத்து இருந்தோம். அதில் தொடக்கத்திலே வாரத்திட்ட ஆறுகள் வச்சு அது குத்தி போட்டு எல்லாம் இருந்தது. ஆனால் நாளடைவில் அந்த தொழில் முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. அது அது அக்கறை, அதாவது பார்க்கறதோட நாங்கள் வச்சவர்களுக்கு அக்கறை இல்லை. அவர்களே ஆட்டை பிடிச்சி வீட்டு போடுவார்கள். இப்படியான ஏமாற்றமும் இருக்குது. ஏதோவர்கள் வந்து நான் மட்டக்களப்பில் வேலை செய்தேன், நான் உட்புறத்துலேயும் நான் போயிருக்கிறேன். அங்கே இருந்த மக்கள் வந்து குடிசையில் தான் வாழ்வார்கள். இப்போ குடிசையில் தான் அங்கே வாழ்கிறார்கள்.
1: தங்கவேலையாவர்கள், இப்ப ஜெதுவன் ஐயா அவர்களுடைய வேல திட்டத்துக்கு இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வந்து மனம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்கள் இதற்கு உதவி செய்யலாம் தானே? உங்களுக்கும் தெரிந்த தொடர்புகளின் ஊடாக அந்த உதவிகளை ஒருங்கமைத்து விட்டீர்களானால் இன்னும் பல கிராமங்களை விரைவாக செய்து முடித்து விடலாம் அல்லவா?
2: எங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள நல்வாழ் முகாங்கள்லேருந்து அங்கே இருக்கிறது 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் அங்கே இருக்கணும். 65,000 பேர் முகாங்களிலும், முகாங்களுக்கு வெளியில 30,000 பேரும், மொத்தம் 1 லட்சம் பேர் இருக்கிறது. அவர்களை கொண்டு வர்றதுக்கு இப்போ அரசாங்கம் சம்மதிச்சிருக்குது, அவர்கள் வரலாம்னு சொல்லியிருக்குது. அதுக்கு கொஞ்சம் நிதி உதவியை செய்கிறதுக்கு UNHCR முன்வந்திருக்குது. அப்படி இருந்து கள்ளமாக அங்கேருந்து வேலை பார்க்குவார்கள். அது அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. நீங்கள் போய் அங்கே உள்ள சிறிலங்கன் எம்பசியில் உங்களுடைய நீங்கள் பாஸ்போர்ட் இல்லாத்தால் அவர்களை கேட்டால் அவர்கள் கொடுப்பார்கள். நீங்கள் அதோட வரலாம். அவர்களை வந்து இங்கே மீள்குடி அமர்த்த வேண்டி இருக்குது. அப்படியே நாங்கள் இப்போ என்றே கூட ஒரு இங்கே ஒரு நடப்பவனி வைத்த நாங்கள் 30 குடும்பங்களுக்கு நாங்கள் பாரம் எடுத்துருக்கோம். அவர்கள் வந்து அங்கே அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு, அதாவது அவர்களுக்கு காணி இருக்கும், பூரி இருக்காது, சில பேருக்கு காணியே இருக்காது. அப்படிப்பட்ட 30 குடும்பங்களுக்கு உதவிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 30 குடும்பங்கள் இல்லை, அங்கே அங்கே வந்து நினைக்கிறேன் ஒரு 6,000-7,000 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இங்கே வந்தால் எங்களுடைய மக்கள் தொகை கூடும், எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கூடும். இப்படி பல நன்மைகள் இருக்குது. இல்லாவிட்டால் அங்கே வந்து காலங்காலமாக அகதி என்ற பெயரோடு அவர்கள் அங்கே வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். இப்போது கூட நேற்று கூட ஒரு செய்தி வந்தது, தினம் படிச்சிருப்பேன். அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் வந்து அங்கே அந்த முகாமில் இருந்த ஒரு தவணையை தாக்கியிருக்கிறேன். தாக்குனா வேலை ஏசி இருக்கிறேன்.
1: நாங்கள் வந்து இப்ப ஒரு கிழமைக்கு முன்னர் பாண்டியன் அவர்கள் ஒரு செய்தியை தந்திருந்தார். ஒரு சகோதரருக்காண்டி சகோதரர் செய்த குற்றத்துக்காக இன்னொரு சகோதரரை கொண்டு போய் அவரை வந்து வைத்திருந்த விளக்கமறியல்லே அவர் சாகடிக்கப்பட்டார். ஆனால் அதை வெளியுலகத்துக்கு தெரியாத மாதிரி காவல்துறையினர் கையாண்டு அவராகவே தற்கொலை செய்ததாக புதிய கதையொன்றை உருவாக்கி மூடி மறைக்கப்பட்டது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அதை நாங்கள் கேட்டிருந்தோம், அதன் தகவல் அனுப்பியிருக்கிறார். அதை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கலாம் தானே, இப்படி இந்தியாவில் இப்படி ஒரு அதாவது ஒரு சகோதரருக்காண்டி இன்னொரு சகோதரரை கூட்டிக்கொண்டு அந்த சகோதரருக்கும் வேறுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லியும் கேட்காமல் இழுத்து சென்றார்கள்.
2: இதெல்லாம் தமிழ்நாட்டில் சர்வசாதாரணம். அது யாழ்ப்பாண தமிழனா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு தமிழனா இருந்தாலும் இதுகள் எல்லாம் அங்கே காவல் துறைக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். என்ன மகனை பிடிக்க போவார்கள், மகனில் அடிதாய குடிக்கொண்டு போயிடுவார்கள், நிறைய காலைக்கு இது கொடுத்தால் விடுவார்கள். அது வந்தது ஊழல் நிறைந்த ஒரு ஒரு சமூகமாக அது மாறிவிட்டது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்று ஒன்று சின்ன விஷயம் கூட நீங்கள் வந்து பணம் கொடுக்காமல் செய்ய முடியாது. மேன சான்றிதழ் வாங்குறது கூட அவர்கள் கேட்பார்கள் காசு. அதான் கொஞ்சம் பேர் முடிவு பண்ணிக்கணும், கொஞ்சம் பேர் முடிவு பண்ணிட்டு பேசணும். 2 லட்சம் 3 லட்சம் ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஒரு 100 200 இந்த ஊழல் பிடிக்கிற காவல்துறை இருக்குது, அவர்கள் எத்தனை பேரே பிடிக்கிறது. அதனுடைய மக்களிடையே ஒரு மனம் மாற்றம் வரும். இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டால் இப்போ இந்த வடகிழக்கு மாநகரில் கேட்டிகள் நடந்து அதுகளை இயங்க வைத்தால் கூட அதன் மூலம் நாங்கள் எத்தனையோ செய்யலாம். அதுக்கு நிதி பெறும் பயிற்பனர்கள் நிதி அதுகளை எல்லாம் நல்ல விதமாக இந்த பொருளாதார மேம்பாட்டுக்கு செலவழிக்கலாம். அதுவும் நடக்குது இல்லை. முன்ன போன முறை அந்த வடக்கு மாகாண சபை நிர்வாகம் வந்து அது விக்னேஸ்வரனுடைய ஐயா என்ற கையில் குறைச்சி அது அதில் அதை போட்டு உடைச்சி போட்டேன். நான் உங்களுக்கு தெரியும் 250 அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து ஜப்பானத்தில் உள்ள கமக்காரர்களுக்கு தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் அந்த அதை மேம்படுத்த கொடுக்க முன் வந்தார்கள். ஆனால் இவர் நிபந்தனை போட்டார், என்னுடைய மருமகனுக்கு அதில் ஒரு வீலை கொடுக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வீலை கொடுக்கணும், மாத சம்பளம் 6000, அதை விட மற்ற அலவான்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் அதை உடனே படி போட்டார்கள்.
1: அப்படின்னு திரு ஜெயதுனஞ்சி அவர்கள், உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய செயல் திட்டங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள் என்றால் கொடுக்கட்டா?
0: கொடுக்கலாம், நீங்கள் கொடுக்கலாம்.
1: அவை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் யாராவது நாளையோ அல்லது பின்னர் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் அவருடைய செயல் திட்டங்களுக்கு உதவி செய்ய விரும்புவர்கள் குறித்து கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கத்தை 0044 20 82 01 15 20 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு அவரோடு நேரடியாக உரையாடி அந்த வேலை திட்டத்திலே உங்களுடைய பங்களிப்பையும் விரும்பியவர்கள் மனச்சாட்சி உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். 0044 20 82 01 15 20 உங்களுக்கு தெரிந்த ஆலயங்கள் இருக்குமானால் அந்த ஆலயங்களையும் இவருடைய செயல்பாடுகளுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் வலியுறுத்தலாம். ஏதாவது ஆலயங்கள் வந்து இப்படியான திட்டங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அதுக்கான தொலைபேசி இலக்கம் 0044 20 82 01 15 20 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக எதுவினவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த அவருடைய செயல் திட்டங்களை வளப்படுத்துவதற்கு உதவியை செய்ய விரும்புவர்கள் உதவி உதவியை செய்து கொள்ளலாம்.
2: மிக்க நன்றி. நான் என்னுடைய மோதலில் இதை பற்றி அதில் பதிவு செய்வேன். உண்மையிலே எப்படி பாராட்டுறது தெரியாமல் கிடைக்கு. அதாவது எல்லாரும் சேர்த்து தான் ஒரு மேட்சியை பெற்றிக்கிறாமா நடத்துகிறாமா. ஆனால் ஜெயதேவனை பொறுத்தளவில் அவர் தன்னந்தனியாக இருந்து அவருக்கு ரெண்டு மூணு பேர் பக்கமாக இருக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் செய்யணும். இதில் இப்படியானவர்கள் சமூகத்தில் 1 லட்சத்தில் உண்டு அல்லது 10 லட்சத்தில் உண்டு தான் காணுது வேறு. அது எங்களுடைய எங்களுடைய அதிசயமே. உண்மையிலே நீங்கள் நினைச்சிங்களா, வெளிநாட்டில் உள்ளவர்கள் வந்து தங்களுடைய செலவை குறைச்சி இந்த ஆடம்பரமான திருமணங்கள், ஆடம்பரமான பூப்புனிவாட்டு விழாக்கள், கோயில் திருவிழாக்கள், இது எல்லாத்தையும் குறைச்சி அதில் கொஞ்சம் தொகையை இங்கே உள்ள இந்த இப்படியான தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அங்கே அங்கே வடக்கு கிழக்கில் ஒரு மேக்கத்தை கொண்டுடலாம். ஆனால் அதுக்கு வழி இல்லை.
1: நீண்ட நேரமாக உரையாடுகின்றார். அவை அவருடைய கருத்துக்களோடு நிறைவுக்கு கொண்டு வருவோம். தங்குவரியர் நன்றி. சொல்லுங்கள் உங்களுடைய நிறைவான கருத்துக்களை.
0: ஆமாம், எனது நன்மைக்கு கூறக்கூடிய என்னென்றால், ஈடுபாடு என்பது முக்கியம். அந்த ஈடுபாடு வந்து ஒரு ஆரோக்கியமாக ஈடுபட வேணும். தொட்டு போட்டு விட்டு போகும் அளவுக்கு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன முயற்சி எடுத்து

0: ஏனென்றால் எங்கு சென்றாலும் ஆலயங்கள் கட்டுவதற்குத்தான் அக்கள் கேட்பார்கள். ஆகவே ஒரு பரந்த ரீதியில வந்து ஒரு சமூக மேம்பாட்டுக்கான நல்ல முயற்சிகளை ஒரு தனி குடும்ப ரீதியாகவோ தனி நபர் ரீதியாகவோ இல்லாட்டி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிற ஆலயங்கள் ஊடாகவோ கட்டி வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இது ஒரு பிறந்த ஒரு திட்டமாகத்தான் இருக்கணும். இது பலரும் ஈடுபட்டு பலரும் பங்களித்து விவாதித்து எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விடயம். நமது விவாதங்கள் எல்லாம் இந்த நிலைப்பாட்டுக்கு போவதில்லை. இது ஒரு அடிப்படையில் தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை மேற்கொண்டு நாங்கள் கலைக்கும் பொழுது இந்த விவாதத்தை நாங்கள் வளர்த்தெடுக்கலாம் என்று நினைக்கின்றேன்.
1: சரி, நன்றி. என்ன இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து இன்னொரு சந்தர்ப்பத்திலே நேரம் கிடைக்கிற போது சந்திப்போம். நேயர்கள், ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் விருப்பம் உள்ளவர்கள் அவரோடு அந்த தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றியே, வணக்கம்.
0: நன்றி.
1: சென்னைகளை துடன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வரை வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து

அனைவருக்கும் நமஸ்காரம். சேச்சி கேரளாவில இருந்து வந்தாச்சு. உங்களுக்காக இன்றைய வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை காலை 10 மணி வரையிலும் தன்னந்தனியை வழங்க வந்துட்டு நான் சஜினி. எம் குமரன் சன்ன மகாலட்சுமி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.

நேர்களே, ஒரு வாரம் கழித்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு ஒரு வாரமா நான் வந்து கலகலகலன்னு உங்களுக்காக சிரிக்கலையா, அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது மட்டும் இல்ல, நம்ம ஆரோக்கியசாமி ரவிஜியையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். கேரளாவுக்கு நான் விடுப்புக்கு போயிருந்தேன். போயிருந்தப்ப பல ஆலயங்களுக்கு செல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, கேரளா உணவை நான் சுவைத்து சாப்பிடுவதற்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அற்புதமான உணவு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க. அதனால லைட்டா சிங்கப்பூருக்கு வந்த பிறகு அடுத்த ஒரு மாசத்துக்கு சாப்பிடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆத்திரப்பள்ளி வாட்டர்ஃபால்ஸ் இந்த இயற்கை நீர்வீழ்ச்சிக்கு வந்து போக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இங்கே தான் வந்து பாகுபலி திரைப்படத்தை வந்து அவங்க அந்த சில காட்சிகளை வந்து அங்கே பதிவு செஞ்சுருப்பாங்க. ஆத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு போன பிறகு திரும்ப வர எனக்கு மனசே வரலைங்க. மரங்களுக்கு இடையே, நீர்வீழ்ச்சிக்கு இடையே அப்படியே அங்கேயே இருந்துடணும் போல இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் உங்க எல்லாரும் நினச்சி பார்த்தேன், அதனால ஓடோடி வந்துட்டேன். சரி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில எப்பொழுதும் போல உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன, தகவல்களும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன, மாணவர்களுக்கான கேள்வி அங்கமும் இருக்கு. எனவே மாணவர்களே, வானொலி பக்கமா இருங்க. பள்ளி விடுமுறை முடிந்து இன்றுதான் நீங்க பள்ளிக்கு திரும்புறீங்க. ஆகையால நீங்க ஒரு பரிசு வென்றா சிறப்பா இருக்கும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கேள்வியோட நான் வரேங்க. இப்ப வாங்க தொகுப்பின் முதல் பாடலை நாம கேட்கலாம். விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு நேயர் காந்தன். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக அடுத்த பாடல் ஒளியேறுகிறது. பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடலோட வர்றாங்க. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கை.

0: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும்
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பை பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 8513-233-40 வழி தொடர்பு கொள்ளலாம்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புண்டகை.

0: அன்னை திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க, சத்யா இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. அதற்கு முன்பே திருவிளையாடல் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சுதா விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாணவர்களுக்கான கேள்வி அங்க விடைபெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: காலை 6:23 ஆகி விட்டது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. குறிப்பாக சிடிஇ நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் ரோடிற்கு பிறகு 5 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோடிற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பீவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பீவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பீவாணி ATO 1 மற்றும் பீவாணி ATO 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பீவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பீவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பீவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/AsianGames.
0: மாணவர்களுக்கு பரிசா வழங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. விடுமுறை முடிந்து மாணவர்கள் நீங்க பள்ளிக்கு திரும்புறீங்க. இன்று நீங்க ஒரு பரிசு வென்றால் சிறப்பாக இருக்கும் இல்லையா? எனவே அடுத்து நான் சொல்ல போகிற தகவலை நீங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க. தகவலை சார்ந்து உங்களுக்கு கேள்வி அமையும். சரியான பதிலோடு நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த வகுப்புல படிக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க குரல் பதிவாக எனக்கு அனுப்பி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு வழங்க நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க. நார்த்லேண்ட் தொடக்கப்பள்ளி மாணவர் சைஃப், இவருக்கு 8 ஆகிறது. தொடக்க நிலை 2 வகுப்பில் படிக்கும் சைஃபுக்கு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்குமா? குறிப்பா விளையாட்டு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்குமா? உதாரணத்துக்கு லேகோ விளையாட்டு பொருள்கள், அது மட்டும் இல்ல சின்ன சின்ன ராணுவ வீரர்கள் போன்ற பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்குமா? இப்ப புதுசா சைஃபுக்கு நெகிழி பொட்டிகளை சேகரிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா? ரிட்டர்ன் ரைட் அப்படிங்கிற தானியக்க இயந்திரங்களின் வழியாக நாம நெகிழி பொட்டிகளை மறுபயணீடு செய்யலாம் அப்படின்னு அவருக்கு தெரிந்த பிறகு இந்த பொட்டிகளை சேகரிக்க அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய வீட்டுல நெகிழி பொட்டிகள்ல இருக்கிற தண்ணீரை நிறைய அருந்துவாங்களாம். எனவே இந்த பொட்டிகளை அவர் சுத்தம் செய்து அவர் ரிட்டன் ட்ரை தானியக்க இயந்திரங்களின் வழியாக அது மறுபயணீடு செய்ய ஆசைப்படுறாரு. இதன் வழியா அவர் 17 வெள்ளி சேகரிச்சிருக்காரு. இந்த பணத்தை வைத்து அவருக்கு பிடித்த உணவு பொருள்களை வாங்கி சுவைத்து மகிழ்ந்திருக்காரு அப்படின்னு சைஃபின் தாயார் சொல்லியிருக்காங்க. மாணவர்களே உங்களுக்கான கேள்வி இதுதான். சைஃபுக்கு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்கும். சமீபத்துல புதுசா ஒரு பொருளை சேகரிக்க தொடங்கி இருக்காரு, அது என்ன பொருள்? இப்பவே உங்களுடைய பதில்களை 9678889 என்ற எண்ணுக்கு குரல் பதிவாக அனுப்பி வச்சிருங்க. ஜோதி சௌபுஷ்ப கடை வழங்கும் லவ்ஸ்டர் காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டு இருக்குங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்கோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம்

சின்ன சிட்டு சிக்கிக்கிட்டு பாவம் தவிக்குது, கோவம் பிறக்குது, பக்கம் வர வெக்கம் வந்து போராடுது. பொண்ணுல பொண்ணுல பண்ண

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு பாலூட்டி வளர்த்த கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
1: நேரம் இப்பொழுது காலை 6:36 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE பசர் லபாவிற்கு முன்பு 4 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
5: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
6: அப்ப பொலிவான சருமத்திற்கு
5: அப்பப்பா பன்னீர பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும் அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
6: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
5: அப்பப்பாவை எடு கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
7: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
8: வந்துருச்சு பீஸா ஹாட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சுவை காலி கோடி பீஸா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் காலிக் சாஸ் சாறு நிறைஞ்ச ருசியான கோடி ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை
9: வணக்கம் சிங்கே.
1: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமீபத்துல விடுப்புக்காக நான் கேரளத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஆத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சியை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீர்வீழ்ச்சிய பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது அடேங்கப்பா எவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சியா, எவ்வளவு பலமா தண்ணி வந்து கீழே விழுது அப்படின்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, இந்த தண்ணியில நாம மாட்டிக்கிட்டோம்னா என்ன நடக்கும்னு நினைக்க தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய விடுதிக்கு நான் போனேன். என்னுடைய அறையில இருந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதனை சுற்றி இருக்கிற இடமும் இன்னும் நல்ல தெளிவா தெரிஞ்சது. அப்ப அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா, இந்த நீர்வீழ்ச்சியில மாட்டிக்கிட்டோம்னா, நாம இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ நீந்தி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த தெளிவு எனக்கு கிடைச்சது. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க. அதாவது வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நாம வந்து உத்து கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்காது. ஆனா ஒரு அடி தள்ளி நின்று, அதாவது அந்த பிரச்சனையோட வட்டத்தில இருந்து கொஞ்சம் வெளியாகி, ஆங்கிலத்துல இதை டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து கொஞ்சம் நேரம் வெளியாகி ஒரு பரந்த கண்ணோட்டத்தில இருந்து நீங்க அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அதற்கான தீர்வுகள் இன்னும் தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய பிரச்சனையை நீங்க இன்னும் சுலபமாக தீர்க்கலாம். எனவே அடுத்த தடவை நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அதற்கான தீர்வை உடனடியாக தேடணுமே அப்படிங்கிற பதட்டத்துல இல்லாம நீங்க கொஞ்ச நேரம் எடுத்து அமைதியா இருந்து அந்த பிரச்சனைய வேறொரு கண்ணோட்டத்தில இருந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய பதட்டமும் மன குழப்பமும் குறையும்.

0: உங்களுக்காக ஒளியேறியது. கொஞ்ச நேரத்துல நாம வாரணம் 1000 திரைப்படத்துல இருந்து பாடல கேட்க இருக்கோங்க. அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணிரைஸ்.
3: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமைறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.

0: சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமண மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158. சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
1: ஆரோக்கிய குறிப்பு. கேரளத்துக்கு நான் போயிருந்தப்ப எல்லா உணவு வகைகளையும் ஒரே நேரத்துல போட்டு சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனா ரவிஜியோடைய குரல் என் காதுல கேட்டுச்சு. அதாவது எவ்வளவு எவ்வளவு நமக்கு பிடித்த உணவு வகைகளை சுவைத்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ, அதே நேரத்துல சமசீரான முறையில நாம சாப்பிடுறோமா இல்லையா அப்படிங்கறத நாம கவனத்தில் கொள்ளணும். அதாவது காய்கறி வகைகள், புரத சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் இவற்றை நாம சமசீரான அளவுல சாப்பிட்டோம்னா நமக்கு பிடித்த உணவு வகைகளை நாம எந்நேரமோ சாப்பிடலாங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான முறையில தயாரிக்கப்பட்டிருக்கும் உணவு வகைகளை தேடுறதும் கஷ்டம் இல்லைங்க. குறிப்பா இந்த ஸ்டீம் பண்ண, அதாவது அவித்த உணவு வகைகளை நீங்க சாப்பிடலாம். எண்ணெய் குறைவாக பயன்படுத்தி கிரில் செய்த உணவு வகைகளையும் நீங்க தேடி சாப்பிட்டீங்கன்னா, நீங்க விடுப்புக்கு போனாலும் நீங்க ஆரோக்கியமான முறையில உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, நீங்க விடுப்புக்கு போவதற்கு முன்பு நீங்க போகிற இடத்துல எந்தெந்த உணவகங்கள் இருக்கின்றன, இந்த உணவகங்கள்ல உங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியமான முறைகள்ல உணவை சரியா தயாரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க சரி பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும்.

0: வாரணம் 1000 திரைப்படத்தில இருந்து பெனி தயாள், நரேஷ் ஐயர், சோலர் சாய் மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது. சற்று முன்பு நான் ஒரு தகவலை வழங்கி கேள்வி ஒன்றை நான் கேட்டிருந்தேன். நம்ம மாணவர்கள் முயற்சி செஞ்சிருந்தாங்க, ஆனா இருந்தாலும் எல்லாரும் நான் எதிர்பார்க்கிற பதில சொல்லலைங்க. அதாவது நோர்த்லேந்து தொடக்க பள்ளியை சேர்ந்த 8 வயது நிரம்பிய மாணவர் சைஃப், இவருக்கு விளையாட்டு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்கும். சமீபத்துல அவருக்கு புதுசா ஒரு பொருளை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்கும், எந்த பொருள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சரியான பதில் நெகிழி புட்டிகள். இந்த புட்டிகளை அவர் சேகரித்து ரிட்டன் ராய் தானியக்க இயந்திரங்களின் வழி இவற்றை மறுபயணிடு செய்யறதுல இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இதன் வழியா அவர் 17 வெள்ளி சேகரித்து அவருக்கு பிடித்த உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்திருக்காரு. முயற்சி செய்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. பரிசு கொடுக்க முடியலையே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அடுத்தடுத்த நாள்கள்ல கண்டிப்பா நீங்க எல்லாரும் முயற்சி செய்து பரிசை வெல்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல காலை 7 மணி செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு பெரியவர்களுக்கான போட்டி அங்கம் காத்து கொண்டு இருக்கின்றது. இந்த போட்டி அங்கத்துல இருவருக்கு இன்று பரிசு வழங்க நான் காதுகிட்டு இருக்கேங்க. எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. இது உங்கள் வணக்கம் சிங்கை.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: MCEA நோக்கி செல்லும் AYE PIE exit அங்கே வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE புக்கெட் பஞ்சாங் ரோட் நுழைவாயல் அங்கேயும் மற்றும் ஒரு வாகனம் பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: 9:06

வணக்கம். காலை மணி 7. மீடியா கப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஹொர்முஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்திருக்கிறது. ஈரானோடும் வளைகுடா நாடுகளோடும் கலந்து பேச ஓமான் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்தவிருந்தது. ஹொர்முஸ் நீரிணையின் எதிர்காலம் குறித்து அதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்தது. ஈராக்கும் வளைகுடா நாடுகளும் ஆலோசனையில் கலந்து கொள்ளும் என்று ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் ஓமான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று பஹ்ரைன் கூறியிருந்தது. உரையாடலுக்கு ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்தது. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. அப்போதிருந்து ஹோர்மஸ் நீரிணையை ஈரான் மூடி வைத்திருக்கிறது. ஈரானில் உள்ள துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டிருக்கிறது. அதனால் எண்ணெய் எரிவாயு விநியோகத்தில் பெரும் சுணக்கம் நீடிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் எண்ணெய் வளத்தை அமெரிக்கா தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வாய்ப்பு உண்டு என்று கூறியிருக்கிறார். வெனிசுவேலாவின் மாபெரும் எண்ணெய் வளத்தில் 1/5 கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் அண்மைய ஒப்பந்தத்தை அவர் சுட்டினார். அயர்லாந்து சென்றுள்ள திரு டிரம்ப் இந்த ஆண்டுக்குள் ஈரான் போர் முடிவடையும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக கூறினார். நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பிறகு போர் முடிவடையலாம், பிறகு அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கடுமையாக வீழ்ச்சியடையும் என்றார் திரு டிரம்ப். ஈரான் போர் பிரிக்ஸ் அமைப்புகளுக்குள் உறவை மாற்றியமைக்கிறது. புதுடில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சநிலை சந்திப்பு உறுப்பு நாடுகளின் கருத்து வேறுபாட்டையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. சீனா, ரஷ்யா, ஈரான் ஆகிய நாடுகள் உலக விதிகளை பின்பற்றும் அதேவேளை விதிகளை வகுக்கும் நாடுகளாகவும் மாற வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மத்திய கிழக்கில் எல்லா தரப்புகளிலும் பொறுப்புடன் செயல்பட வலியுறுத்தும் கூட்டு பிரகடனத்தை பிரிக்ஸ் நாடுகள் ஏற்றுக்கொண்டன. அதிகரிக்கும் சுங்கவரி, தன்னிச்சையான பொருளாதார தடைகள் ஆகியவற்றை பிரகடனம் குறை கூறியது. எனினும் எந்த நாட்டையும் தனிப்பட்ட முறையில் குற்றஞ்சாட்டுவதை பிரிக்ஸ் தவிர்த்திருக்கிறது. ரஷ்யாவின் உக்ரைன் போர் குறித்தும் பிரகடனத்தில் எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கிறார்.

0: செயற்கை நுண்ணறிவு துறையில் வெற்றி பெறும் நாடே முதன்மை பெறும் என்றார் அவர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. அத்தகைய தாக்குதலை உக்ரைன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு டிரம்ப் வலியுறுத்தினார். உக்ரைனின் தாக்குதலால் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படுவதாக அவர் சுட்டினார். 2 நாள் பயணமாக அயர்லாந்து சென்றுள்ள வேளையில் திரு டிரம்ப் அவ்வாறு கூறினார். உக்ரைன் போலந்து எல்லையில் ஒரு ரயில் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன், ஐரோப்பாவின் முன்னணி பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோர் அந்த இடத்தை கடந்து சென்ற சற்று நேரத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. ரயிலின் இயந்திரம் சேதமடைந்தது. பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். வேறு பாதிப்பு இல்லை என்று உக்ரைன் அதிகாரிகள் கூறினர். மேற்கு உக்ரைனின் ரயில் கட்டமைப்பில் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா கூறியது. அரச தந்திரிகள் சென்ற ரயில் குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என்று உக்ரைன் தெரிவித்தது. குரோஷியாவின் பிராக் தீவில் காட்டுத்தீ பரவுவதால் சுமார் 500 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிராக் தீவு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம். அங்குள்ள கடற்கரையின் வெண்ணிற மணல் சுற்றுப்பயணிகளை சுண்டி இழுக்கும். பிராக் தீவின் மெல்னா எனும் சிறிய நகரை காட்டுத்தீ நெருங்குவதால் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றினர். 2 காயமடைந்தனர். பலத்த காற்று வீசுகிறது. சுமார் 8600 ஹெக்டர் நிலப்பரப்பு காட்டுத்தீயில் பொசுங்கி போனது. அது மன்ஹாட்டன் நகரின் 1/3 சமம். பிராக் தீவில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணி தொடர்கிறது. இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் படகு விபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. படகு கவிழ்ந்த இடத்துக்கருகில் சென்ற வேறு படகுகள் மூலம் 107 பேர் மீட்கப்பட்டனர். இந்தோனேசியாவின் ஜாவா கடலில் சென்று கொண்டிருந்த படகு மோசமான வானிலையால் கவிழ்ந்தது. அப்போது படகில் 240 பேர் இருந்தனர். அவர்களில் 129 பேரை காணவில்லை. படகு கடைசியாக காணப்பட்ட இடத்துக்கு அப்பாலும் தேடல் பணி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கடல் கொந்தளித்த போது 3 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்தன. படகு ஒருபுறமாய் சாய்வதாக மாலுமி அவசர உதவிக்கு அழைப்பு விடுத்தார். சற்று நேரத்தில் படகு கவிழ்ந்த தகவல் கிடைத்தது என்று அதிகாரிகள் கூறினர்.
1: சொல்லும் பொருளும் ட்ரான்சாக்ஷன் பரிவர்த்தனை. மோசடிகளில் சிக்காமல் இருக்க எப்போதும் வங்கி கணக்கின் பரிவர்த்தனைகளை கண்காணிப்பது நல்லது. ட்ரான்சாக்ஷன் பரிவர்த்தனை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: உங்க முகம் கூட என்னால பார்க்க முடியாது.
3: மேஜர் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க.
4: பார்வை மங்கும் முன்பே பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியுமா?
5: கண்ணாடி இல்லாத ஒரு லைஃப் வந்து அவருக்கு கொடுக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன்.
4: கண் பராமரிப்பை தொழில்நுட்பம் எவ்வாறு மாற்றி வருகிறது?
6: Even 80-90 year old people glasses ஏ தேவையில்லை.
7: ரோபோடிக் சர்ஜரியும் வரப்போகுது.
4: வசந்தத்தில் வரும் புதன் இரவு 9:30 மணிக்கு எதிரொலி.

0: சாம்சங்கை ஆதரவு பிஒய்டி பிஒய்டி ஃபுனான் பிடோக் மால் சாலை காட்சிகளுக்கு சென்று சிறந்த பிஒய்டி சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலை காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்சர் சாலை காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
1: செப்டம்பர் 15 தேதி மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம். குமார் மெஸ்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: நிலவரங்களை நான் உங்களுக்கு வழங்க இருக்கேங்க. அதாவது நேற்று சண்டர்லண்ட் ஆர்சனலை சந்திச்சிருந்தாங்க. இந்த ஆட்டத்துல ஆர்சனல் 2 கோல்களை புகுத்தி சண்டர்லண்ட் வீழ்த்தி அடிச்சிட்டாங்க. அதுக்குனால தான் நம்ம ரவிஜி இன்னைக்கு வேலைக்கு வரலையோ, எனக்கு சந்தேகமா இருக்கு. பரவாயில்ல, நாளைக்கு நம்ம கேட்டுடலாம். சரி, கவென்ட்ரி பிரைட்டன் பொருதிய ஆட்டத்துல பிரைட்டன் 5 கோல்களை புகுத்தி ஆட்டத்தை வென்றிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் மேன் சிட்டி பொருதிய ஆட்டத்துல மேன் சிட்டி 1 கோல்களை புகுத்தி ஆட்டத்தை வென்றிருக்காங்க. இன்று அதாவது நாளை அதிகாலை 3 மணிக்கு லீட்ஸ் நியூ காசல் சந்திக்கும் ஆட்டம் நடைபெறவிருக்கின்றது. இந்த ஆட்டத்தின் நிலவரத்தை நான் உங்களுக்கு நாளைக்கு வழங்குறேங்க. ஏன் நான் கொஞ்சம் சந்தேகத்தோட நானும் சொன்னா, நாளைக்கு ரவிஜி வந்துருவாரா இல்லையானு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. வந்துருவாருன்னு நம்பிக்கையில நாங்க நாளைக்கு உங்களுக்காக இந்த ஆட்ட நிலவரத்தை வழங்குறோங்க. சரி, பலரும் வந்து சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
1: 96 நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸுக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: Maverick Events in production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 மணிக்கு டிமாகே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
8: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
11: வணக்கம் சிங்கே.

0: ஏன் அத்த சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679 6646
4: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
5: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
4: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
5: மில்கி மிஸ்ட் தயிர்
4: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
5: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர். இதோ இன்று அனைத்துலக புள்ளி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இன்டர்நேஷனல் டாட் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. அடுத்த தகவல், சிங்கப்பூரில் உள்ள லோனி நெடுஞ்சாலை, லோனி ஹைவேயில வேக வரம்பு மணிக்கு 70 கிலோமீட்டர் ஆகும். மூன்றாவது தகவல், இபிஎல் ஆட்டங்கள்ல நாளை லீட்ஸ் நியூ காசல அதிகாலை 3 மணிக்கு சந்திக்கிறாங்க. இந்த 3 தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யான தகவல்? உங்களுடைய பதில்களை இப்பவே 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. அடுத்து உங்களுக்காக மை டியர் மார்த்தாண்டன் திரைப்படத்தில இருந்து பாடல் இடம்பெறுகிறது. எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடலோட வராரு. அதனைத் தொடர்ந்து சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துக்கொண்டே இருக்கின்றது. கேட்ட மகிழ்ச்சிகள், இது உங்கள் வணக்கம் சிங்கை.

நேரம் ரொம்ப நல்ல நேரம். பொண்ணு எங்க மாமன் பொண்ணு, மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ள.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக்கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொறை கொறன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: மீண்டும் உங்களுக்காக அந்த மூன்று தகவல்கள். முதல் தகவல், இன்று அனைத்து உலக புள்ளி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இன்டர்நேஷனல் டாட் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், லோனி ஹைவேயின் வேக வரம்பு மணிக்கு 70 கிலோமீட்டர் ஆகும். மூன்றாவது தகவல், EPL ஆட்டங்களை பொறுத்த வரையிலும் லீட்ஸ் நியூ காசல் சந்திக்கும் ஆட்டம் நாளை அதிகாலை 3 மணிக்கு இடம்பெறும். இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யானது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், சரியான பதில பல நேயர்கள் சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தாலும் சரியான பதிலை சொன்ன முதல் 2 நேயர்கள் யார் என்றால் ஸ்ரீனிவாசன், விவி அருள். தகவல்களும் சரியான தகவல். லோனி ஹைவேயின் வேக வரம்பு மணிக்கு 70 கிலோமீட்டர். EPL ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது லீட்ஸ் நியூ காசல் சந்திக்கும் ஆட்டம் நாளை அதிகாலை 3 மணிக்கு இடம்பெறும். சரி, போட்டியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இவ்வாறு நட்சத்திரம் நவரச நாயகன் கார்த்திக் நடித்து இருக்கும் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்க இருக்கோங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம்.
4: 96 போக்குவரத்து நிலவரம்.
3: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: கொஞ்சம்
9: சிந்தனை நிறைந்த புண்டகை.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இவ்வாறு நட்சத்திரம் நவரச நாயகன் கார்த்திக் நடித்திருந்த இரு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. தர்மபத்தினி திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்தில இருந்து பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேற்று செப்டம்பர் 13 1960 பிறந்தார் முரளி கார்த்திகேயன் முத்துராமன். 1981 இயக்குனர் பாரதி ராஜாவின் அறிமுகத்தால் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தின் வாயிலாக திரையுலகிற்கு அறிமுகமானார் நவரச நாயகன் கார்த்திக். அதே ஆண்டு 1981 தமிழ்நாடு அரசாங்கத்திடமிருந்து சிறந்த புதுமுகத்திற்கான விருதையும் வென்றார் கார்த்திக். கார்த்திகோடைய நடிப்புல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய நகைச்சுவை தாங்க. அவரு நகைச்சுவை செய்யும் பொழுது அவர் இப்ப என்ன செஞ்சாரு அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு யோசிக்க தோணும். ஆனா ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஃபேஸோட, அதாவது ரொம்ப சீரியஸான ஒரு முகத்தோட அப்படி நகைச்சுவை பண்ணிட்டு போயிருவாரு, இல்ல ரொம்ப பாவப்பட்ட ஒரு முகத்தோட செஞ்சுட்டு போயிருவாரு, அது வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரும் கவுண்டமணியும் சேர்ந்தாலே அடேங்கப்பா சிரிப்போ சிரிப்பு தாங்க. குறிப்பா மேட்டுக்குடி திரைப்படத்தின் நகைச்சுவை காட்சிகள்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கும் நான் மறக்கவே மாட்டேங்க. இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக 9:06 நவரச நாயகன் கார்த்திக் நடித்திருக்கும் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலியேறவிருக்கின்றன. நீங்க எல்லாரும் கேட்டு ரசிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரி நேர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல காலை 8 செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நாம திரு செல்வரதிய சந்திக்க போறோங்க. தொண்டூழியம் இதை செய்ததற்காக அவருக்கு ஒரு சமீபத்துல ஒரு விருது கிடைத்தது. அதை பற்றி மேலும் நாம தெரிஞ்சுக்க போறோங்க. இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. பேஸ்புக் வாயிலாகவும் நாங்க உங்களோட நேரடியா இணைய இருக்கோங்க. இது உங்கள் வணக்கம் சிங்கை.
3: 9:08 நிலவரம்.
2: சிட்டி இஐ நோக்கி செல்லும் எஸ் எல்இ லென்டோ அவென்யூவிற்கு பிறகும் நகரத்தை நோக்கி செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் ஹைவே பிளைஓவர் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: ஸ்டார்ஹப், we got you.
9: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
10: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
9: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
10: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
9: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
10: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
9: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
11: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு 3:00 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

0: சிங்கை ஆதரவு பிஒய்டி பிஒய்டி பூனான் பிடோக் மால் சாலை காட்சிகளுக்கு சென்று சிறந்த பிஒய்டி சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலை காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்சஸ் சாலை காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
1: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் எண்ணெய் வளத்தை அமெரிக்கா தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வாய்ப்பு உண்டு என்று கூறியிருக்கிறார். வெனிசுவேலாவின் மாபெரும் எண்ணெய் வளத்தில் 1/5 ஒரு பகுதியை கைப்பற்றும் அமெரிக்காவின் அண்மைய ஒப்பந்தத்தை அவர் சுட்டினார். அயர்லாந்து சென்றுள்ள திரு டிரம்ப் இந்த ஆண்டுக்குள் ஈரான் போர் முடிவடையும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பின்னர் போர் முடிவடையலாம், பிறகு அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கடுமையாக வீழ்ச்சியடையும் என்றார் அவர். இதற்கிடையே ஹொர்மஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஒமான் தெரிவித்திருக்கிறது. ஈரானோடும் வளைகுடா நாடுகளோடும் கலந்து பேச ஒமான் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தவிருந்தது. ஹொர்மஸ் நீரிணையின் எதிர்காலம் குறித்து அதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்தது. ஈராக்கும் வளைகுடா நாடுகளும் ஆலோசனையில் கலந்து கொள்ளும் என்று ஈரான் தெரிவித்தது. ஆனால் ஓமான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று பஹ்ரைன் கூறுகிறது. உரையாடலுக்கு ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்தது. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. அப்போதிருந்து ஹோர்மஸ் நீரிணையை ஈரான் மூடி வைத்திருக்கிறது. ஈரானில் உள்ள துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டிருக்கிறது. அதனால் எண்ணெய் எரிவாயு விநியோகத்தில் பெரும் சுணக்கம் நீடிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். எச்சரிக்கப்படும் பல்வேறு அபாயங்கள் ஒருபோதும் நிகழாமல் போகலாம் என்றார் அவர். உலகில் வெகு வேகமாக முன்னேறும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் அபாயங்களை ஏற்படுத்தலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதன் தாக்கத்தை தணிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முன்னேறும் வேகத்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்று ஓபன்ஏஐ, அந்த்ரோபிக் போன்ற முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் செயற்கை நுண்ணறிவு துறையில் சீனாவை விட அமெரிக்கா முன்னிலை வகிக்க வேண்டியது முக்கியம் என்று திரு டிரம்ப் கூறினார்.
2: We're leading China in AI. We're the most sophisticated country in the world. And frankly, I want to keep it that way. Because whoever wins AI wins.
1: செயற்கை நுண்ணறிவு துறையில் வெற்றி பெறும் நாடே முதன்மை பெறும் என்றார் திரு டிரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. அத்தகைய தாக்குதலை உக்ரைன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு டிரம்ப் வலியுறுத்தினார். உக்ரைனின் தாக்குதலால் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படுவதாக அவர் சுட்டினார். 2 பயணமாக அயர்லாந்து சென்றுள்ள வேளையில் திரு டிரம்ப் அவ்வாறு கூறினார். உக்ரைன் போலந்து எல்லையில் ஒரு ரயில் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன், ஐரோப்பாவின் முன்னணி பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோர் அந்த இடத்தை கடந்து சென்ற சற்று நேரத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது.